0: செய்தியாளர்கள் செயற்கை நுண்ணறிவை ஒரு பயனுள்ள கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அனுபவம், நிபுணத்துவம், சரியானதை தீர்மானிக்கும் திறன் ஆகியவை செய்தித்துறையின் நாடித்துடிப்பாய் விளங்க வேண்டும் என்றார் அவர். மத்திய கிழக்கு வட்டாரத்தின் மேலும் சில வர்த்தக பாதைகளை முடக்கப் போவதாக ஈரான் மிரட்டல் விடுத்திருக்கிறது. தெஹ்ரானின் ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா புதிதாக தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்கா அதன் அத்துமீறலை நிறுத்திக் கொள்ளும் வரை ஹொர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டிருக்கும் என்று ஈரானிய புரட்சிப்படை தெரிவித்திருக்கிறது. வட்டாரத்தில் எண்ணெய், எரிவாயு ஏற்றுமதிக்கு முக்கியமான மற்ற பாதைகளையும் முடக்கப் போவதாக அது எச்சரித்தது. அவை எந்தெந்த பாதைகள் என்பதை ஈரான் தெரிவிக்கவில்லை. உலக பொருளாதாரத்துக்கு ஹொர்முஸ் நீரிணை எவ்வளவு முக்கியம் என்பதை அமெரிக்க ஈரான் போர் துல்லியமாய் எடுத்துக்காட்டுகிறது. ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்பாவிட்டால் அந்நாட்டில் உள்ள பாலங்கள், எரிசக்தி நிலையங்கள் ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருக்கிறார். ஈரானில் பொதுமக்கள் பயன்படுத்தும் இடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஏப்ரல் மாதமும் திரு டிரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார். பொதுமக்களுக்கான இடங்களை வேண்டுமென்றே தாக்குவது போர்க்குற்றமாக கருதப்படும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன மனித உரிமை அமைப்பு கண்டனம் தெரிவித்திருந்தது. இதற்கிடையே ஜோர்டான், குவைத், பஹ்ரைன் ஆகிய இடங்களில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ நிலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரானின் ஆளில்லா வானூர்திகளையும் ஏவுகணைகளையும் இடைமறித்து வீழ்த்தியதாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் தெரிவித்திருக்கின்றன. தாய்லாந்து தலைநகர் பாங்காக் மதுபானக்கூட தீ விபத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 32 உயர்ந்திருக்கிறது. 15 பேரின் நிலை கவலைக்கிடமாய் உள்ளது. கூரையில் பொருத்தப்பட்டிருந்த குளிரூட்டியின் மின்சார கம்பியிலிருந்து நெருப்பு பொறி கிளம்பி இருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் கருதுகின்றனர். அலட்சியம், அவசர வழிகளின் குறுக்கே தடைகளை ஏற்படுத்தி வைத்திருந்தது உள்ளிட்டவை குறித்தும் விசாரிக்கப்படுகிறது. மதுபானக்கூட தீ விபத்து நாடு முழுதும் பாதுகாப்பு நடவடிக்கையை தீவிரமாக்க தூண்டியிருக்கிறது. கேளிக்கை நிலையங்கள், கட்டடங்கள் ஆகியவற்றில் ஒரு மாதத்துக்குள் சோதனை நடத்தும்படி பிரதமர் அனுட்டின் சான் விரக்கோன் உத்தரவிட்டிருக்கிறார். சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் விதிகள் மீறல்களை கண்டறிந்தால் அவற்றை சீர் செய்யும் வரை அந்த நிறுவனங்களுக்கு தற்காலிக தடை விதிக்கப்படலாம். மியான்மரில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதா என்பதை மதிப்பிடும் 4 முக்கிய அம்சங்களை தாய்லாந்து வகுத்திருக்கிறது. மியான்மரில் மனிதாபிமான உதவிகள் அதிக அளவில் சென்றடைய செய்வது, பொதுமக்கள் மீதான வன்முறையை குறைப்பது, அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய பேச்சுவார்த்தையை தொடர்வது, திருவாட்டி அங்சன் சூச்சி தொடர்பான முன்னேற்றத்துடன் தேசிய நல்லிணக்கத்திற்கு உகந்த சூழலை உருவாக்குவது ஆகியன 4 முக்கிய அம்சங்கள். ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் பாங்காக்கில் மியான்மர் பிரதிநிதிகளை சந்தித்து பேசிய பிறகு அது பற்றி அறிவிக்கப்பட்டது. ஆசியானின் 5 அம்ச திட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தும் அணுகுமுறையின் ஓர் அங்கமாக அவர்கள் சந்தித்து பேசினர். ஆசியானின் சிறப்பு தூதர் மியான்மர் ராணுவ ஆதரவு பேச்சுவார்த்தை குழுவினரையும் கிளர்ச்சி குழுக்களின் பிரதிநிதிகளையும் தனித்தனியே சந்தித்து பேசியிருக்கிறார். உள்நாட்டுப் போருக்கு எந்த ராணுவ தீர்வும் இல்லை என்று கிளர்ச்சி குழு பிரதிநிதிகள் வலியுறுத்தியதாக தெரிகிறது. 2021 மியான்மர் ராணுவம் அங்கு ஆட்சியை கைப்பற்றியது. அப்போதிருந்து சுமார் 100,000 பேர் கொல்லப்பட்டனர், மில்லியன் கணக்கானோர் இடம்பெயர்ந்து விட்டனர். விளையாட்டு உலகக்கண்ட கார்பந்து. இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது அர்ஜென்டினா. தொடக்கத்திலிருந்தே களத்தில் விறுவிறுப்பு. முற்பாதியில் இரு அணிகளுமே கோல் புகுத்தவில்லை. 55 நிமிடத்தில் பந்தை வலை புகுத்தினார் இங்கிலாந்தின் ஆண்டனி கோர்டன். விட்டுக் கொடுக்காமல் களமாடியது அர்ஜென்டினா. 85 நிமிடத்தில் ஆட்டத்தை சமன் செய்தார் அர்ஜென்டினாவின் பெர்னாண்டஸ். 92 நிமிடத்தில் மற்றொரு கோல், இம்முறை லோட்ரோ மார்டினஸ். 2-1 என்ற கோல் கணக்கில் வென்றது அர்ஜென்டினா. 1966 பிறகு இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் இங்கிலாந்தின் கனவு தகர்ந்தது. உலகக்கண்ண கார்பந்தின் 3 நிலையை தீர்மானிக்கும் ஆட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு. அரையிறுதி ஆட்டங்களில் வெற்றியை நழுவவிட்ட இங்கிலாந்தும் பிரான்சும் களமிறங்கும். திங்கட்கிழமை அதிகாலை 3 மணிக்கு மாபெரும் இறுதிப் போட்டி. ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் களமிறங்கும்.
1: சொல்லும் பொருளும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு, சாலைகள், ரயில் பாதைகள், மருத்துவமனைகள் போன்ற தரமான உள்கட்டமைப்புகள் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: வியப்பூட்டும் வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
4: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவாரு.
5: தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டு.
4: கனவுலதான் தேவதை மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. தேவதை மாதிரி ஆகிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அதுவும் ரொம்ப எல்லாம் நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. அழகா இருக்கிறதுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும். முக பராமரிப்பு என்பது ஆயுசுக்கும் கூட வரவேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் இல்லைங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
6: 101 சாலை, குட்டி பியூரி பார்லர். இனி எல்லா நாளும் நல்ல நாளை,
7: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
8: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
9: ஏன் அவசியம்னா,
8: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
9: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசைன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take-A Place, B1-25.
8: இப்போதே அழைங்க. 6334-1055, 633-415-1055.
10: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
11: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
12: ஜோதி ஸ்டாப் புஷ்ப.

0: வணக்கம் சிங்கே. முகமது ரஃபி மற்றும் குழுவினர் பாடிய பாடலை கேட்டீங்க. ஏ ஆர் ரஹ்மானுடைய சில பாட்டு வந்துச்சு. என் சுவாச காற்றை படத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது. அடுத்ததா Facebook லைவ் பக்கமா வரப்போற காரணம், இன்று சிங்கப்பூர் தமிழ் ஆசிரியர்கள் சங்கம் அவங்கள நான் சந்திக்க போறேன். அவங்களுடைய மாபெரும் விழாவை பத்தி தெரிஞ்சுக்க போறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல. நீங்களும் அந்த பக்கம் வரலாம். @only968fm எங்களுடைய Facebook பக்கமா லைவ் ஆவாங்க, வாழ்த்துக்களை வாரி வழங்குங்க. சரி, இப்போ அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்க போறோம். இடியுடன் கூடிய மழை சிங்கப்பூர்ல பொழியும்னு வானிலை ஆய்வகத்தார் முன்னறிவித்திருக்காங்க.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: 1 அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 30 காசு, 1 யூரோ 1 வெள்ளி 49 காசு, 1 ஸ்டெர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 75 காசு, 1 ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 37 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 16 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு? எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு. எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்? ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது.

0: ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
1: எட்டு 17 ஆகிவிட்டது. ஒலி 9:00 உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். நான் ரவி ஜி. சரி, இப்ப என்னோட பேஸ்புக் லைவ்ல இணையறாங்க சிங்கப்பூர் தமிழ் ஆசிரியர்கள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் ஹர்ஷினி கணபதி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா மகிழ்ச்சியா இருக்கேன். சிங்கப்பூர் தமிழ் ஆசிரியர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லும் போது 75வது ஆண்டு நிறைவ அவங்க நாளை 5:30 ஆர்க்கிட் கண்ட்ரி கிளப்ல அனுசரிக்க காத்திருக்காங்க. 1951 தொடங்கிய இந்த அற்புதமான சங்கத்திற்கு 75 கால வரலாறு உண்டு. ஆக இந்த வரலாற்றுல மறக்க முடியாத தருணங்கள் பல இருக்கும். அவற்றில ஊரிய பத்தி நீங்க சொல்லாமே ஹர்ஷினி.
2: சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கம் 75 வந்து கடந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு உண்மையிலே மிகப்பெரிய சாதனை. இப்போ எங்களுடைய இந்த பணி வந்து எத்தனையோ ஆசிரியர்கள் தமிழாசிரியர்கள் வந்து மிகவும் வந்து சிறப்பாக இந்த பணியை வந்து செய்திருக்காங்க. இப்ப வந்து உலக தமிழ் ஆசிரியர்கள் மாநாடு 1992 முதல் முறையா சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கம் தான் நடத்துறது. 1992 முதல் மாநாடு நடக்குது. அதை வந்து சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கம் தான் முன்னெடுத்து செஞ்சது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா நாங்க பாக்குறோம். இன்று வரை வந்து இந்த உலக தமிழ் ஆசிரியர்கள் மாநாடு வந்து நடந்து கொண்டுதான் வருது. அதே சமயம் இந்த கல்வி அமைச்சில தமிழ் பகுதிக்கு கல்வி அதிகாரி தமிழ் ஆசிரியர்களை வந்துதான் நியமிக்கணும் அப்படிங்கறத வந்து சங்கம் வந்து அதிகமா வலியுறுத்தி 1926 வந்து இது வந்து நடைமுறைப்படுத்தவும் பட்டுச்சு. ஆக இதெல்லாமே சங்கத்துடைய மிகப்பெரிய சாதனைகளா பார்க்கப்படுது. அதை தாண்டி தமிழ் ஆசிரியர்களுடைய பணி மேம்பாட்டு திறன், தமிழ் ஆசிரியர்களோட நலன்ல வந்து அதிக அக்கறை செலுத்தி அவர்களுக்கு வந்து எவ்வாறு உதவுவது அப்படிங்கறது சங்கத்துடைய முக்கிய நோக்கமாகவும் அமைகிறது.
1: பிரமாதமா சொல்லிருந்தீங்க ஹர்ஷினி. இப்ப நம்மோட இணையாரு திரு தனபால் குமார், அவரை சந்திப்போம். வணக்கம் சார்.
3: வணக்கம். வணக்கம் ரவி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. இப்போ சிங்கப்பூர் தமிழ் ஆசிரியர்கள் சங்கம் 75 கால வரலாற்றை அனுசரிக்கிற மாதிரி நாளைக்கு நடக்க போற நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா நமது பிரதமரும் நிதியமைச்சருமான லாரன்ஸ் வாங் கலந்துக்க போறாரு. இது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. அதனை பத்தின ஒரு சில வார்த்தைகளை சுமந்துல சொல்லிருங்களேன்.
3: ஆமாம் ரவி, நன்றி அந்த அறிமுகத்துக்கு. இது வந்து தமிழாசிரியர் சங்கத்தோட 75 ஆண்டு நிறைவு விழா. சிங்கப்பூர்ல 75 சிறப்பாக கொண்டாடுகின்ற அமைப்புகளில் சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கமும் ஒன்றாக இருக்குதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து தமிழ் ஆசிரியர்கள் கொண்டாடுகின்ற நிகழ்ச்சியாக இல்லாமல் தமிழாசிரியர்களை சமூகம் கொண்டாடுகின்ற நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். கிட்டத்தட்ட 750 வரை இருக்கிறார்கள். சிறப்பு விருந்தினராக நமது பிரதமர் மதிப்பிற்குரிய திரு லாரன்ஸ் வாங் அவர்கள் வருகிறார். இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சியாக அமையும் என்று நான் திடமாக நம்புகின்றேன். பல்வேறு திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். தொடர்ந்து சொல்லலாம். முதல்ல இந்த நிகழ்ச்சியில முதல் முறையாக சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கத்தின் 75 கால வரலாற்றை புத்தகமாக நாங்கள் எழுதியிருக்கின்றோம். அந்த புத்தகத்தை நமது பிரதமர் வெளியிட இருக்கின்றார்.
1: கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா சிங்கப்பூர் வரலாற்று அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பா முன்னேற்றத்தின் வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது, தமிழும் தமிழர்களுடைய பங்கும் அதிகம். அதை பறைசாற்றும் விதமா இந்த புத்தகம் அமையும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் எங்களுக்கு கிடையாது. மீண்டும் ஹர்ஷினி, உங்களை அந்த உரையாடலுக்குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். இப்போ தமிழ் ஆசிரியர்கள் சொல்லும் போது திரு தனபால் அவர் தொடங்கியப்ப இருந்த சூழல் வேற, இன்னைக்கு நீங்க இந்த சூழலுக்குள்ள வரும்போது இருக்கிற நிலைமையே வேற, எந்த அளவுக்கு மாற்றம் பார்த்திருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இருவருமே பகிர்ந்துக்கலாம், தப்பே இல்ல.
2: சரி, அப்ப நான் முதல்ல சொல்றேன். அதாவது தமிழ் ஆசிரியர்கள் பொறுத்த வரைக்குமே, இல்ல பொதுவாவே நம்ம எங்களுடைய இந்த ஆசிரியர் துறை பொறுத்த வரைக்குமே வந்து நிறைய மாற்றங்கள், காலத்திற்கு ஏற்ப நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் வருது. தொழில்நுட்பம் சார்ந்ததா இருக்கலாம், எங்களுடைய பாடத்திட்டம் சார்ந்ததா இருக்கலாம், நிறைய மாற்றங்களை வந்து பார்த்துட்டு தான் வரும். இப்போ வரக்கூடிய ஆசிரியர்கள், குறிப்பாக இளம் ஆசிரியர்கள் கிட்ட தொழில்நுட்பம் வந்து அதிக பயன்படுத்தக்கூடிய திறன்கள் இருக்குதான்னு பாக்குறாங்க. அந்த வகையில திறன் மேம்பாடு வந்து எங்களுக்கு

0: வந்து அதிகம் தேவைப்படுது. அந்த வகையில மாற்றம் பெற்று வருது. இந்த தொழில்நுட்பத்தை வந்து பயனுள்ள வகையை பயன்படுத்தி மாணவர்கள்கிட்ட தமிழ் மொழியை நாங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம், நமது பண்பாடு அடையாளத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கறதா வந்து மிக முக்கியமா பார்க்கப்படுது.
1: நிச்சயமா திருதான்.
2: ஓகே, அதாவது இப்ப தமிழாசிரியர்களை பொறுத்தவரை வந்து மாற்றம், அதாவது எப்போதுமே மாற்றத்தை எதிர்கொண்டு வெற்றிகரமாக செயலாற்றி வருகிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கால ஓட்டத்திற்கேற்ப நம்மளுடைய இலக்கு வந்து பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல நான் பல்வேறு தருணங்களை சொல்லியிருக்கிறேன், தமிழை வாழும் மொழியாக வைத்திருப்பது ஆசிரியர்களின் கடமை அல்ல, ஆசிரியரின் கடமை மட்டுமல்ல, இது சமூகத்தின் கடப்பாடு என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆசிரியர்களை பாத்தீங்கன்னா வகுப்பறையில நிறைய அந்த அதற்கான அடித்தளங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான சவால்கள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்குது. உண்மையை சொல்லணும்னா ஆசிரியர்களின் பணி சுமை அதிகம். அந்த பணி சுமைகளுக்கு இடையிலேயும் தமிழாசிரியர்களாக சமூகத்திற்கான கடப்பாட்டையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த இடத்துலதான் தமிழாசிரியர் சங்கம் வந்து ஒரு சிறப்பான பணியை செய்து கொண்டு வருகிறது என்று நான் நம்புகின்றேன். தமிழாசிரியர்களுக்கு தேவையான பயிற்று வளங்களையும், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிலரங்குகள், கருத்தரங்குகள், உலக அளவிலான தொடர் விளப்புகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மாணவர்கள் மகிழ்ச்சியாக கற்றலையில் ஈடுபடும் போது ஆசிரியர்களும் ஆசிரியர்களின் கற்பித்தலும் மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் திடமாக நம்புகின்றோம். அதற்கான முயற்சிகளை கல்வி அமைச்சர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் தொடர்ந்து அவர்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்.
1: நிச்சயமா இன்னும் பல முயற்சிகளை பத்தி நம்ம பேசுவோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இப்போ ஒலி 9:06 ஒரு சிறு இடைவேளை. நேர்களே, நீங்க அவங்களுக்கு தொடர்ந்து அன்பான வார்த்தைகளையோ ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையோ பகிர்ந்து கொள்ள Facebook லைவ் பக்கமா வரலாம். @Oli968FM அங்க உங்களுக்காக இந்த பேட்டி நேரலையில் காண்பிக்கப்படுகின்றது. இணைந்திருக்கேன் என்னோட இப்ப நேரம் சரியா 8:23 ஆகிவிட்டது.
3: போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்துகள் நேர்ந்துள்ளன. AYE துவா செல்லும் அந்த வழியில் கேப்பல் சாலைக்கு பிறகு 3 தடத்தில், அதோடு லோவர் டெல்டா சாலை, கேப்பல் சாலை இவற்றுக்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது.
4: போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது
2: ஷீலா? இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
1: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
3: அனுஷா புஷ்ப கடை, 55 கருபாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295-6390.
4: எல்லோரையும் ஒன்றிணைக்க வடிவமைக்கப்பட்ட விசாலமான 7 இருக்கைகள் கொண்ட SUV வாகனமான புத்தம் புதிய BYD CLION 8 DMI காண வாருங்கள். நெகிழ்வான 3 வரிசை இருக்கை அமைப்பு, உயர்தர வசதி, மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் BYD-யின் புதுமையான DMI தொழில்நுட்பத்துடன் ஒவ்வொரு பயணமும் மிகவும் நேர்த்தியாகவும் புத்திசாலித்தனமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். BYD CLION 8 DMI-யின் அறிமுக தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை பெற்றிடுங்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வாருங்கள்.
5: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சா மீண்டும் வந்துவிட்டது. இப்போது முதல் July 26 வரை ஒரு சீசி பீட்சா 13.95 காசு. நாவுறவைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச், ட்ரஃபல் ஷ்ரூம், கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: 8:26 ஆகிவிட்டது. சிங்கப்பூர் தமிழ் ஆசிரியர்கள் சங்கத்தின் 75வது ஆண்டு நிறைவை அனுசரிக்கிற மாதிரி நாளைக்கு ஆர்கிட் கண்ட்ரி கிளப் அங்க ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடைபெறவிருக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா நமது பிரதமரும் நிதியமைச்சருமான திரு லாரன்ஸ் வாங் கலந்துக்க போறாரு. அதுல இன்னும் பல சிறப்பு அம்சங்கள் இருக்கு, அதை பத்திலாம் நம்ம பேசுவோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இதுக்கிடையில ஒரு கேள்வி வந்திருக்கு நேயர் பார்த்திபன் அவர்கிட்ட இருந்து. இந்த நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் வரலாமா, நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி.
1: சரி, அந்த திரு பார்த்திபன் அவர்களுக்கு நன்றி. எனக்கும் வந்து வருங்காலத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் செய்யணும்னு ஆசை இருக்கிறது. ஆனால் இது தமிழாசிரியர்கள் அதாவது பொதுமக்களுக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் அழைக்க முடியாமைக்கு நான் வருந்துகின்றேன். ஏனென்றால் காரணம் என்னன்னா, இந்த 75 ஆண்டு கால வரலாற்றை கொண்டாடும் பொழுது முக்கியமான கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், முன்னாள் ஆசிரியர்கள், இன்னாள் ஆசிரியர்கள், மாணவர்கள் இப்படி கூப்பிடும் பொழுது எங்களுக்கு கிட்டத்தட்ட 700 பேர் வந்துட்டாங்க. கவலைப்படாதீங்க, 80வது ஆண்டு நிறைவு அல்லது அதற்கு பிறகு வரும்பொழுது அரங்கம் நிறைந்த ஒரு சன்டெக் சிட்டி அந்த மாதிரி பெரிய இடத்துல செய்வோம் சிறப்பாக. ஆனால் உங்க சமூகத்தின் ஆதரவு அவசியம் தேவை. நான் எப்பொழுதுமே என்னோட திடமான நம்பிக்கை, தமிழாசிரியர் வகுப்பறையில் தமிழ் சொல்லிக் கொடுக்கின்றோம். ஆனால் சமூகத்தில் தமிழை வளர்ப்பது சமூகம் தான், தமிழ் சமூகம் தான். உங்களோடு தான் நாங்கள் இணைந்து பயணிக்கின்றோம். விருந்து விழா ஆர்கிட் கண்ட்ரி கிளப்பில் நடந்தாலும் சிங்கப்பூர் முழுவதும் சிங்கப்பூர் தமிழர்கள் அத்தனை பேரும் இந்த விருந்தினை கொண்டாட வேண்டும் என்று நான் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கின்றேன்.
0: நிச்சயமா, தமிழ் அப்படின்னு சொல்லும் போது அது வகுப்பறைக்கு அப்பாற்பட்ட ஒரு பொக்கிஷம், நமது அடையாளமும் கூட. ஹர்ஷினி, ஒரு இளையரா இன்றைய மாணவர்களுக்கு கற்பிக்கும் சவால்களை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: அது இப்போ பள்ளிக்கு வரும்பொழுது மாணவர்கள் வந்து அந்த 1 மணி நேரம் தமிழ் வகுப்புல தான் வந்து அந்த தமிழ் அப்படிங்கிற அந்த மொழியை வந்து பேசுறாங்க. ஆக முதல்ல வந்து அவங்களுக்கு அந்த தமிழ் மொழியை பேசுறதுக்கான ஊக்கம், தன்னம்பிக்கை, இதை வந்து அவங்களுக்கு முதல்ல கொடுக்கணும். அதன் பிறகு அந்த எழுத்து அறிமுகம் படுத்துறது. அவங்க வந்து ஒரு சில சமயம் வாசிக்கும் பொழுது இல்லை எழுதும் பொழுது தவறு செஞ்சாலும் இல்லை பரவாயில்ல, அவங்களுக்கு தட்டி கொடுத்து முதுவா அவங்களுக்கு அந்த மொழியை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா பெரும்பாலான வீடுகளில் வந்து தமிழ் பேசுவது குறைந்து கொண்டே வருகிறது. அது அதுக்காக ஈடு செய்வதற்காகவும் பள்ளியில வந்து அந்த தமிழ் பேசக்கூடிய அந்த நேரத்தை வந்து நாங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் உபயோகப்படுத்தி அந்த மொழியை வந்து மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா எங்களோட நோக்கமாக இருக்கிறது. ஆக மொழியை வந்து அவர்கள் வந்து பயன்படுத்தணும், அதற்காக அவங்களுக்கான தூண்டுகோலாக வந்து நாங்க வந்து இருக்கிறோம். அந்த ஊக்கம் அளித்து அவங்களை வந்து பேச வைக்கிறதா என்னோட வந்து முக்கிய குறிக்கோளா இருக்கு ஒரு வகுப்பறையில.
0: ஆக இந்த சிங்கப்பூர் தமிழாசிரியர்கள் சங்கத்தின் ஒன்று கூடல் வந்து உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுக்கு தெரிந்த படிப்பினைகளை பகிர்ந்து கொள்ளும் ஒரு நல்ல வாய்ப்பும் அமைதுன்னு சொல்லலாமா?
2: நிச்சயமா, ஏன்னா நாங்க வந்து பலதரப்பட்ட ஆசிரியர்களை வந்து பார்க்கவிருக்கிறோம். முன்னாள் ஆசிரியர்கள், இன்னாள் ஆசிரியர்கள், இனிமே வந்து வரக்கூடிய மாணவ ஆசிரியர்கள் அனைவருமே வந்து அங்க வந்து ஒன்று கூட இருக்கிறோம். அப்போ அவங்க கிட்டேருந்து கத்துக்கிறதோ நாங்க வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து என்ன வந்து சொல்ல முடியும் அப்படின்னு பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து அங்க பகிர்ந்து கொள்ளப்படவிருக்கிறது.
0: ரொம்ப நன்றி அர்ஷினி உங்களுடைய பகிர்வுக்கு. திரு தனபால், மீண்டும் உங்க பக்கம் வரணும்னு ஆசைப்படுறேன். இப்போ பிரதமர் லாரன்ஸ் வாங் இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு அப்படின்னு சொன்னா, இது சிங்கப்பூர்ல தமிழின் தரத்தையும் அதே நேரத்துல முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொல்லலாமா?
1: கண்டிப்பா சொல்லலாம். அதாவது இரண்டு விஷயங்கள் பார்க்கணும். சிங்கப்பூர்ல இருமொழி கல்விங்கிறது வந்து நம்மளுடைய கல்வி திட்டத்தின் அடிப்படையா இருக்கிறது. தாய்மொழிகளுக்கான வளத்தையும் மேம்பாட்டையும் ஊக்குவிக்கின்ற ஒரு அரசாங்கமா நம்ம அரசாங்கம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப கவனத்துல கொள்ளணும் நம்ம எல்லாருமே. சிங்கப்பூரில் தமிழ் வளர்கிறது என்றால் அதற்கு மிக அடிப்படையான காரணம் அரசாங்கத்தின் ஆதரவு. இந்த இந்த ஆசிரியர் சங்கம் நடத்துகின்ற நிகழ்ச்சிக்கு நம்ம மதிப்புக்குரிய பிரதமர் அவர்கள் வருகிறார்கள் என்பது ஒரு கூடுதல் கௌரவம், ஒரு பெருமிதம். ஏனென்றால் இதுதான் முதல் முறை சிங்கப்பூர் தமிழாசிரியர் ஆசிரியர் சங்கங்கள் நடத்துகிற நிகழ்ச்சிக்கு பிரதமர் வருகை தந்திருப்பது இது முதல் முறை என்பது நமக்கு பெருமை. தமிழாசிரியராக எனக்கு பெருமை, தமிழாசிரியர் அத்தனை பேருக்கும் பெருமை. இரண்டு விஷயங்கள் இதுல வந்து பார்க்க போனா, அரசாங்கத்தின் திடமான ஆதரவையும் அவர்களின் அக்கறையும் இந்த இந்த வருகை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. பிரதமர் நமக்கு நம்மேல் வைத்திருக்கும் அன்பையும் அந்த மரியாதையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஒரு நிகழ்வை நாம் முக்கியமாக எடுத்துக்கொண்டு ஒரு முக்கியமான மைல்கல்லாக எடுத்துக்கொண்டு மேலும் தமிழை வளப்படுத்த வேண்டும். தமிழை நேசிப்போம், தமிழை பேசுவோம், தமிழோடு தொடர்ந்து பயணிப்போம். அதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சியும் ஒரு பங்களிப்பாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன்.
0: நிச்சயமா. நான் எப்போதும் என்னுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லுவேன், உற்றார் உறவினர்கள்கிட்ட கூட சொல்லுவேன், அதாவது தமிழ் போன்ற ஒரு தொன்மையான வரலாற்று சிறப்புமிக்க மொழிக்கு நாம வந்து பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அது நம்ம செய்த மிகப்பெரிய பாக்கியம். அத இப்படிப்பட்ட நிகழ்ச்சியின் வாயிலா மீண்டும் மீண்டும் உணர்த்துறது நம்முடைய கடமை அப்படின்னு நான் நம்புறேன். சரி, இந்த நிகழ்ச்சியில இன்னும் பல சிறப்பு அம்சங்கள் இடம்பெற உள்ளது. அதுல ஒண்ணுதான் 75 ஆண்டு கால வரலாற்றை விவரிக்கும் ஒரு புத்தகம். இந்த புத்தகம் இன்றைய கால இளைஞர்களுக்கு எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க ஹர்ஷினி?
2: அதாவது வரலாற்று வந்து நம்மளுடைய வரலாற்று தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க சொல்றீங்க, 1000 கணக்கான வருஷங்கள் வந்து பழமையான மொழி தமிழ். அப்ப இத்தனை வருஷம் அது இருந்துட்டு வரணும்னா அதோடைய அந்த வரலாறு, அது எப்படிப்பட்ட மொழிங்கிறது வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு செல்வது ரொம்ப முக்கியம். அதற்கு ஒரு முக்கிய அங்கமாக தான் இந்த புத்தகத்தையே நாங்க வந்து கொண்டு வந்தோம். தமிழாசிரியர் சங்கம் இருக்கிறார்கள், 75 ஆண்டுகள் இருக்கிறார்கள். ஆனா என்ன செஞ்சிருக்காங்க, எதனால 75 ஆண்டுகள் இந்த சங்கம் இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த வரலாறு வந்து பதியப்பட வேண்டியது. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பா இளைஞர்கள், அடுத்த தலைமுறையினர், வரக்கூடிய இளம் ஆசிரியர்கள் வந்து அதை படிச்சு புரிஞ்சு சங்கம் இவ்வளவு செய்திருக்காங்களா, நமக்கு வந்து இவ்வளவு உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்காங்க, நம்ம அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த புத்தகத்தை வந்து உண்மையில நாங்க வெளியிடுறோம்.
0: கேக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த புத்தகத்துல இன்னும் பல வரலாற்று சிறப்பு மிக்க சிங்கப்பூர் தமிழர்களை நம்ம அங்கீகரிக்க இருக்கோம் இல்லையா திரு தனபால், அதை பத்தி நீங்க சொல்லாமே.
1: ஆமா, இப்ப ஹர்ஷினி சொன்னது மாதிரி இது வந்து இந்த 75 ஆண்டு கால வரலாற்றுல பாத்தீங்கன்னா தமிழாசிரியர் சங்கத்தின் பல்வேறு நிகழ்வுகளை, அதாவது எப்பொழுதுமே பதிவு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்த பல்வேறு அமைப்புகள் இருக்கும் அதை திடீர்னு பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அவர்கள் என்ன செய்தார்கள், எது என்ன செய்தார் என்பது ஒரு புரட்டி பார்க்கும்பொழுது ஆவணங்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் தனி நபர்களிடம் இருக்கலாம். இந்த இந்த 75 ஆண்டு கால வரலாற்றை நம்ம வந்து பதிவு செய்யும்போது அதுல நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு, அதை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சங்கம் வந்து 1951, அதாவது நம்ம சிங்கப்பூர் சுதந்திர என்ன சொல்ல தேசிய தினத்துக்கு முன்பே வந்து தொடங்கின ஒரு அமைப்பா இருக்கு. அதாவது 1965 முன்பு தொடங்கிய ஒரு அமைப்பு. பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சவால்களையும் பல்வேறு சிந்தனைகளையும் அவர் எதிர்கொண்டிருப்பார்கள். அவற்றை நாம் திரட்ட வேண்டும். இந்த 75 ஆண்டு வரலாற்றை வந்து பதிவு ஆவணப்படுத்துறது வந்து சவால் மிக்க ஒரு பணியா இருந்துச்சு. இன்றைக்கு சொல்றேன், இது வந்து முழுமை பெற்று விட்டதா என்று சொல்ல முடியாது. நாங்கள் செய்திருக்கின்றோம். முதலில் இந்த பதிவு வந்து ஆங்கிலத்தில் வர இருக்கிறது. காரணம் என்னன்னா, இதை வந்து தேர்ந்த ஒரு ஆய்வாளரிடம் கொடுத்து இந்த புத்தகத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். இது யாரோ தனிநபர் எழுதிய புத்தகம் அல்ல. ஆய்வாளர் பல்வேறு தகவல்களை திரட்டி சான்றுகளை ஒருநிலைப்படுத்தி சரிபார்த்து இது சரி தவறு என்று தெரிந்து சான்றுகளின் அடிப்படையில் ஒரு வரலாற்று புத்தகத்தை நாங்கள் எழுதியிருக்கின்றோம். இது எதிர்கால சந்ததியினருக்கு உதவியா இருக்கும். ஏனென்றால் எப்பொழுதுமே நாம் எதிர்காலத்தை செதுக்க வேண்டும் என்றால் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்று என்ன நடந்தது என்று தெரிந்து கொண்டால்தான் நாளைய பொழுதை நாம் நமக்கான பொழுதாக மாற்றிக்கொள்ள முடியும். அதற்கான ஒரு பங்களிப்பாக இந்த புத்தகம் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன்.
0: நிச்சயமா நல்ல ஒரு முக்கியமான கருத்தை நீங்க முன் வச்சீங்க. அதாவது சுதந்திரத்திற்கு முன்னாலேயே சிங்கப்பூருக்குள்ள வந்த ஒரு மொழி தமிழ், அதை தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது நம்முடைய கடமை. அதாவது கூலிகளின் மொழியா இருந்தது, அதுக்கப்புறம் நம்ம வந்து அரசாங்க மொழியா அங்கீகாரம் பெற்ற மொழியா மாத்தணும். இப்படி பல சவால்களை நம்ம சந்திச்சு வந்திருக்கோம். பல மொழி போர் அப்படின்னு கூட சொல்லலாம், அது கூட நம்ம தாண்டி வந்திருப்போம். அந்த அளவுக்கு நம்ம சிரமத்தை எடுத்து தமிழை கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதை கட்டி காக்க வேண்டிய கடமை ஹர்ஷினி போன்ற இளைஞர்கள் கையில நிச்சயம் இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல நம்ம ஞாபகம் மூட்டியே ஆகணும். திரும்ப திரும்ப சொல்றோம் நினைக்காதீங்க நேர்களே, ஆனா சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, அதைதான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். சரி, இப்போ சிங்கப்பூர் தமிழ் ஆசிரியர் சங்கத்தின் இந்த பிரம்மாண்டமான விழா நாளை ஓகே கண்ட்ரி கிளப்ல 5:30 நடக்க போகுது. அங்க பலர் கூட இருக்காங்க, குறிப்பா நமது பிரதமரும் நிதி அமைச்சருமான திரு லாரன்ஸ் வாங் சிறப்பு விருந்தினரா வரவிருக்காரு. ஆக பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு ஒலி ஒன்பதாரிலிருந்து எங்களுடைய வாழ்த்துக்கள் நிறைவா.
1: ரவி,
0: நம்ம நேர்களுக்கு
1: ஒரே ஒரு
0: கண்டிப்பா சொல்லுங்க சார், உங்க பக்கம்
1: தான் வரேன். குறிப்பிட வேண்டும், திரு பிரதமர் நமது சிறப்பு விருந்தினராக திரு பிரதமர் லாரன்ஸ் வாங் வருகிறார். அதே நேரத்தில் நம்மளுடைய அமைச்சர் திரு தினேஷ் வாசுதாஸ் அவர்களும் வருகிறார், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள், சமூக தலைவர்கள் அத்தனை பேரும் வருகின்றார்கள். இது வந்து பிரம்மாண்டமா இருப்பதற்கு ஆசிரியர்கள் மட்டும் காரணம் அல்ல, சமூகத்தினரின் பங்களிப்பும் ஆதரவும் தான் ரொம்ப முக்கியம். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், தமிழ்ல பாத்தீங்கன்னா இலக்கியத்திலேருந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, புலவர்களும் புறவலர்களும். அதாவது கல்வியாளர்கள் மட்டும் வந்து ஒரு சமூகத்தை கட்டி காக்க முடியாது. அந்த கல்வியாளர்களை அரவணைத்து அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற புரவலர்களும் அவசியம். அந்த வயது திரு ஜலீல், டாக்டர் சந்துரு போன்றவர்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி நான் இந்த இந்த வானொலி வழியாக அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூகத்தின் அரவணைப்பும் ஆதரவும் இல்லாமல் தமிழாசிரியர்கள் இயங்க முடியாது. இது என்னோட திடமான நம்பிக்கை. அதனால் இந்த நிகழ்ச்சி தமிழாசிரியர்களின் நிகழ்ச்சி அல்ல, தமிழாசிரியர்களுக்கான சமூகத்தின் நிகழ்ச்சி. அவ்வாறு தான் இருக்க வேண்டும். நன்றி.
0: ரொம்ப நன்றி திரு தனபால். நேரத்தில் சொல்லி ஆகணும், அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் அவர்களும் வந்து பார்த்து பார்த்து தமிழை கத்துக்கிட்டு நல்லா சிறப்பா பேச முயற்சி எடுத்துக்கிட்டே வராரு. அவர் கூட உரையாடும் போதெல்லாம் அவருடைய தமிழுடைய தரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிருக்குது. ஆக இந்த இடத்துல அவருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணும். அவருடைய கடமையை அவர் செய்யறாரு இல்லையா. ஹர்ஷினி, நிறைவா உங்ககிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகளை கேட்டுலாமா?
2: ஆசிரியர் பணி, அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி அப்படிங்கறது எங்களுடைய கருத்தாவே இருந்து வருகிறது. அதே சமயம் தமிழ் ஆசிரியரா இருக்கிறது வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா தாய்மொழியை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு செயல். அதுல வந்து ஒரு முக்கிய பங்கா தமிழ் ஆசிரியர்கள் இருந்து வரும். 75 ஆண்டுகளா சங்கம் இருக்குது. இன்னும் தொடர்ந்து பல ஆண்டுகள், முன்ன தனபால் ஆசிரியர் சொன்ன மாதிரி 80 ஆண்டுகள் 100 ஆண்டுகள்னு கடந்து வந்து சங்கம் அதோட பணியை வந்து செய்து கொண்டே இருக்கு. தமிழ் ஆசிரியர்கள் எங்க கடமையை செய்து கொண்டே இருக்கின்றோம். சமூகத்தில் இருக்கும் அனைவரும் இணைந்து தமிழை வந்து வாழும் மொழியாக, பேசும் மொழியாக வைத்து தமிழ் வீழாது வாழ வைப்போம்.
0: பிரமாதமா சொல்லியிருந்தீங்க ஹர்ஷினி, கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. திரு தனபால் இருவருக்கும் நன்றி. காலை பொழுதுல எங்களோட இணைந்திருக்கு. நாளைக்கு நடக்க போற உங்க நிகழ்ச்சி பிரமாதமாக வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துகள்.
2: நன்றி
1: நன்றி நன்றி ரவி, உங்கள் வாழ்த்துக்கு நன்றி.
0: ஒலி 9:08 இருந்து நாங்க முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்துகிட்டோம். நீங்க கேட்டதோட விடாம அதை செயல்படுத்துங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்துல பேஸ்புக் வாயிலா இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து வானொலி வாயிலா நிகழ்ச்சிகளை கேட்க நீங்க வரலாம். ஒலி 9:08 பக்கமா. இது வணக்கம் சிங்கை.
3: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: மாசி நோக்கி செல்லும் AYE கேப்பல் சாலைக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்து.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய் எல்லோருக்கும் பிடித்த ஐகோன் பிரபலமான ஐபார் சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச் சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார் அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: உங்க வாழ்க்கையை
2: மாறப்போகுது,
1: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
2: 1 லட்சம் வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
1: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
2: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
3: கவிதை
2: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. Sellingal. Maxonline.sg.

0: தமிழுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு பேசும்போது ரொம்ப நன்றி. ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதாக இருக்குது, பெருமையா இருக்குது. நாளைக்கு பிரதமர் அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்கன்னு சொல்லும் பொழுது லாரன்ஸ் வாங்க வந்து வர்றாங்கன்னு சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்குது. மிக்க மிக்க நன்றி ரவிஜி.
1: மிக்க நன்றி இஸ்மாயில் உங்களுடைய கருத்துக்கு. பிரதமர் நாளைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போற நினைக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்குது. அதே மாதிரி நாம தொடர்ந்து தமிழுக்கு பெருமை சேர்க்கிற அளவு நடந்துகிட்டோம்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள்லாம் வரப்போகுது. வானொலி பக்கமா இருங்க. இது வணக்கம் சிங்கை.
2: போக்குவரத்து நிலவரம்
1: 8:53 ஆகிவிட்டது. விபத்து நேர்ந்துள்ளது. துவாசை நோக்கி செல்லும் AYE கேப்பல் சாலைக்கு பிறகு அங்கே போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. இதன் காரணத்தினால் SLEVKE செல்லும் வழியில் அப்பர் தாம்சன் சாலை எக்ஸிட் அங்கேயும் விபத்து. ஈஷுன் வரையிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
3: போக்குவரத்து நிலவரம்

சென்னை சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா கா ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797. திங்கட்கிழமையிலிருந்து உங்களுக்காக பல தகவல்களை நான் வழங்கிட்டு வரேன். எங்க தங்க போறோம், என்ன பார்க்க போறோம், எதை சாப்பிட போறோம், இப்படி உங்களுடைய பல கேள்விகளுக்கான பதில்களை நான் வழங்கிட்டே வரேன். இதையும் தாண்டி நீங்க தெளிவு பெறணும் அப்படின்னு சொன்னா நடக்க போற நிகழ்ச்சியை போய் பார்க்கலாம். அதாவது Wonderful Travel Fair அப்படிங்கிற நிகழ்ச்சி மெரினா ஸ்கொயர் அங்க நடக்க போகுது. July 17 தொடங்கி 19 வரை நடக்க போற இந்த நிகழ்ச்சி காலை 11 முதல் 8 வரை இடம்பெறும். அங்க போய் நீங்க பல தகவல்களை தெரிந்து கொள்ளலாம், சலுகைகளை தெரிந்து கொள்ளலாம், அதுக்கப்புறம் சந்தோஷமா உங்களுடைய பயணங்களை பதிவு செய்யலாம். Wonderful Travel Fair July 17 முதல் 19 வரை மெரினா ஸ்கொயர் அங்க நடக்குது. சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா கா ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797. 6206-1797.

0: வாயிலாக ஒலி 9 8 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 9 8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 9 8
1: கேட்டாலே பரவசம்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டார் புஷ்பக.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: 9:03 ஆகிவிட்டது. சித்தார்த், ரேபிட் மேக் மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை நீங்க கேட்டீங்க. நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான், ரவி ஜி.

இசைஞானி இளையராஜாவோட இசைல உங்களுக்காக இரண்டு விதமான பாடல்கள் இடம்பெற போகுது. அதனை அடுத்து இன்றைய சுவாரஸ்யமான தகவல், தங்க விலை நிலவரம், பீட்சா ஹட் வழங்கும் சலுகை, அதோட திரை தகவல் எல்லாமே காத்திருக்குது. நீங்க வானொலி பக்கம் பாருங்க. ஒலி 968 கேட்டாலே பரவசம்.

0: வார அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் சுத்தமான
3: மாலா. மேலும் ஆரோக்கியமான எஸ்ஜி திட்டத்தின் கீழ் இலவச வருடாந்திர சுகாதார திட்ட பதிவை செய்து விட்டாயா?
4: இல்லை, நான் நல்லாதானே இருக்கிறேன்.
3: உடல்நிலை சரியானது போது மட்டும்தான் நீ வருடாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு போக கூடாது. உடல்நல பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறியவும் நம் சுகாதார திட்டத்தை தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் வைத்திருக்கவும் உதவுகிறது.
4: சரி, என்னுடைய சுகாதார திட்டத்தை எங்கே பார்க்கலாம்?
3: மேலும் ஆரோக்கியமான எஸ்ஜி மருந்தகத்திற்கு சென்று செக் இன் செய்த பிறகு ஹெல்த் ஹப்பில் நீ பார்க்கலாம். 2029க்குள் நீ இதை முடித்தால் 10 வெள்ளி மதிப்புள்ள ஹெல்த் பாயிண்ட் புள்ளிகள் உனக்கு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு www.healthyoursg.gov.sg பக்கத்திற்கு போகலாம்.

0: A2B சைவ உணவகம், சைடல் விசாலை, சரங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: கொஞ்சம் சிந்தனை.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: விபத்துக்கள் நேர்ந்துள்ளன. அப்பர் தாம்சன் சாலை ஈஷன் சாலைக்கு உட்பட்ட பகுதியில் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. காரணம் அங்கே விபத்துக்கள். துவாசை நோக்கி செல்லும் AYE வெஸ்கோ சாலைக்கு பிறகும், AYE நோக்கி செல்லும் MCE சென்ட்ரல் பலிவார் பகுதிக்கு பிறகும் விபத்துக்கள் நேர்ந்துள்ளன.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: உங்களுக்கு தெரியுமா,
1: ஜூலை 16 தேதியான இன்று நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப கேட்டுருவோமா? 1935 ஆண்டு உலகின் முதல் வாகன நிறுத்துமிடம் கட்டண மீட்டர் எனப்படும் இயந்திரம் அமெரிக்கால இருக்கிற ஓக்லஹோமா நகர்ல பொருத்தப்பட்டது. 1965 ஆண்டு இதே நாள் ஜூலை 16 பிரான்சையும் இத்தாலியையும் இணைக்கும் மோன்ட்பிளாங்க் சுரங்க பாதை அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. 1979 தனது 24 ஆண்டுகால அதிபர் பயணத்தை இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கினார் ஈராக்கின் முன்னாள் அதிபர் சதாம் ஹுசேன்.

0: கல்யாண வேலை எல்லாம் எப்படி போகுது?
1: ஷீலா, இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
2: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
1: அப்படியா?
2: ஆமா, கல்யாணம்

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.

0: தேனிசை தென்றல் தேவாவுடைய சில பாடலை கேட்டீங்க. வாய்மீ வெல்லும் படத்துல இந்த பாடல் வந்துச்சு. கிருஷ்ணராஜ் சித்ரா அந்த பாடலை பாடிருந்தாங்க. அதுக்கு முன்னால கார்த்திக் ராஜாவுடைய சில பாடலை கேட்டீங்க. உல்லாசம் படத்துல இருந்து உன்னி கிருஷ்ணன் ஹரிணி பாடிய பாடல் நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதமான பாடல்கள் தொடர்ந்து வருது உங்களுக்காக அந்த வரிசையில. ராஜ்குமாரோட சில இரண்டு பாடல்களை கேட்க போறோம். இப்ப ஒலி 968 தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 163 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சா மீண்டும் வந்து விட்டது. இப்போது முதல் ஜூலை 26 தேதி வரை ஒரு சீசி பீட்சா 13 வெள்ளி 95 காசு. நாவுறவைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச், ட்ரஃபல் ஷ்ரூம், கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட். நன்றி.

0: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா? ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
1: தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் இருந்து இரவு நேரத்துல உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. இப்போதே வாங்க செல்லுங்க.
2: குவாங்டோ, பேங்காக், லங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயண சீட்டுகளை வெல்லன்பா. இதோ வந்தாச்சு ஜாக்சன் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200க்கும் மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. July 16 to 19 சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி இலவசம்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.

0: கணவன் பட பாடல் உங்களுக்காக இடம்பெறும். நேரம் இப்பொழுது 9:39.
1: ஒலி 9:00 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. PIE துவா செல்லும் வழியில் BKE எக்ஸிட், அங்கே காரணம் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

இந்த படத்துல பிரமாதமான நடிப்பை வழங்கியிருந்தாங்க ருக்மணி வசந்த். இவங்க அடுத்ததா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போற தர்மன் படத்துல இணைய போறதா தகவல்கள் சொல்லுது.

0: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற தர்மன் படத்தை கமல்ஹாசனின் ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்கிறாங்க. ஓ மாய் கடவுளே, டிராகன் ஆகிய படங்களை இயக்கிய அஸ்வத் மாரிமுத்து தர்மன் படத்தை இயக்கிறார் அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க தகவல்.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.

0: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max க்கு மாறுங்கள்.
2: சிங்கப்பூர் வந்து நாளாச்சு, அம்மா கையால சாப்பிடணும் போல இருக்கு.
3: சாப்பிட்டா போச்சு, மதுரை குமார் மேஸ் இருக்கே அப்படியே அம்மா சமையல் மாதிரி இருக்கும். வறுத்த கோழி, கறி தோசை, பன் புரோட்டா, கோலா உருண்டை, நண்டு ஆம்லெட், கருவாட்டு குழம்பு, மீன் தொக்கு, பிரியாணின்னு அத்தனை வகை உணவு.
2: சொல்றப்பவே மதுரை ஞாபகம் வருது.
3: அதான் குமார் மேஸ்.
4: இப்போ மதுரை மண் வாசம் நம்ம சிங்கப்பூர்ல ஹலால் சான்றிதழ் பெற்ற குமார் மேஸ். உங்க வீட்டு விசேஷங்களுக்கு அழைங்க 6555 8555.
5: மாலா, மேலும் ஆரோக்கியமான SG திட்டத்தின் கீழ் இலவச வருடாந்திர சுகாதார திட்ட பதிவை செய்து விட்டாயா?
6: இல்லை, நான் நல்லாதானே இருக்கிறேன்.
5: உடல்நிலை சரியாத போது மட்டும்தான் நீ வருடாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு போக கூடாது. உடல்நல பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறியவும் நம் சுகாதார திட்டத்தை தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் வைத்திருக்கவும் உதவுகிறது.
6: சரி, என்னுடைய சுகாதார திட்டத்தை எங்கே பார்க்கலாம்?
5: மேலும் ஆரோக்கியமான SG மருந்தகத்திற்கு சென்று செக் இன் செய்த பிறகு ஹெல்த் ஹப்பில் நீ பார்க்கலாம். 2029க்குள் நீ இதை முடித்தால் 10 வெள்ளி மதிப்புள்ள ஹெல்த் பாயிண்ட் புள்ளிகள் உனக்கு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு www.healthyoursg.gov.sg பக்கத்திற்கு போகலாம்.
7: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC-இன் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
8: எங்களுக்கு இன்னும் வேணும்.
7: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க,
8: எனக்கு எல்லாமே வேணும்.
7: நீங்க சொல்லுங்க. 8 வெள்ளி 50 காசுக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15 வெள்ளி 90 காசுக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலமேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
9: கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை.

0: இப்பொழுது 9:51 ஆகிவிட்டது.
1: சுந்தரி கண்ணால் ஒரு சேதி.
0: தளபதி பட பாடல் நிறைவு பாடலா வரப்போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல.
2: ஒலி 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. CTESLE செல்லும் வழியில் மர்ச்சன்ட் சாலை எக்ஸிட், சாங்கியை நோக்கி செல்லும் PIE BKE புக்கெட்டிமா சாலை எக்ஸிட், இவ்விடங்களில் அங்கே செல்லும் வாகன மூட்டைகளுக்கு கவனம் தேவை.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

எப்படி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்பெயினும் சரி அர்ஜென்டினாவும் சரி சிறப்பான ஆட்டத்தை விளையாடுறாங்க. ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு அதை பத்தி பேசுவாங்க. டிக்டாக் லைவ் பக்கமா நான் வருவேன். இப்போதைக்கு விடை பெற்றுக் கொள்வது நான் ரவிஜி. நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். பாய்.

0: வணக்கம். காலை மணி 10. மீடியா கப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. ஈரான் விரைவில் வீழ்த்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். அமெரிக்காவும் ஈரானும் 5வது நாளாக தொடர்ந்து பதிலடி தாக்குதல் நடத்தும் வேளையில் அவர் அவ்வாறு சொன்னார். ஈரானில் ராணுவ நடவடிக்கையை இன்னும் தீவிரமாக்க திரு டிரம்ப் திட்டமிடுவதாகவும் தெரியவந்திருக்கிறது. ஆனால் அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த ஈரான் விரும்புவதாகவும் கூறுகிறார் திரு டிரம்ப்.
1: They want to settle so badly. They don't like what we're doing. And they do want to settle. We'll find out whether or not we settle with them or we just finish it off.
0: இதற்கிடையே அரசு தந்திர முயற்சிகளுக்கான கதவு திறந்தே இருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஹர்மஸ் நீரணியில் ஈரான் வகுத்துள்ள பாதுகாப்பு ஏற்பாடு தொடர்ந்து பேணப்பட வேண்டும். நாட்டின் பாதுகாப்பு அதையை சார்ந்திருக்கிறது என்று ஈரானின் மூத்த பேச்சுவார்த்தை பிரதிநிதி வலியுறுத்தினார். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்துவது எந்தவிதமான சமரசத்தின் அறிகுறியும் அல்ல என்றார் அவர். இந்நிலையில் ஈரானிய துறைமுகம் நோக்கி சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா ஏவுகணையை பாய்ச்சியது. நேற்று நடைமுறைப்படுத்திய முற்றுகையை அந்த கப்பல் மீற முயன்றதாக அமெரிக்கா சொன்னது. இதற்கிடையே அமெரிக்காவின் அண்மை தாக்குதலில் தனது வீரர்கள் 7 பேர் மாண்டதாக ஈரான் சொன்னது. பஹ்ரைன், கத்தார், ஒமான், ஜோர்தான் ஆகிய இடங்களிலுள்ள அமெரிக்க நிலைகளை குறிவைத்து பதிலடி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் கடைசி முறையாக நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். வரும் திங்கட்கிழமை அவர் பிரிட்டிஷ் பிரதமர் பொறுப்பிலிருந்து விலகுகிறார். நாடாளுமன்ற கூட்டம் சுமார் 50 நிமிடம் நீடித்தது. வழக்கமான அரசியல் பதற்றமில்லை. நாடாளுமன்றத்தின் இரு அவையினரும் கரவொலி எழுப்பி திரு ஸ்டார்மரை பாராட்டினர். மான்செஸ்டரின் முன்னாள் மேயர் ஆன்டி பென்ஹாமிடம் பிரதமர் பொறுப்பை ஒப்படைக்கவிருக்கிறார் திரு ஸ்டார்மர். கடந்த ஈராண்டில் தம்முடைய சாதனைகள் பெருமிதம் தருவதாக சொன்னார் திரு ஸ்டார்மர்.
2: And in 2 years in government, I leave the country in better shape than I found it. I am proud of everything that we have achieved.
0: திரு பெர்னாம் தலைமையில் தொழிற்கட்சி புதிய அத்தியாயத்தை தொடங்கவிருக்கிறது. நாளை கட்சியின் சிறப்பு கூட்டத்தில் அவர் அதிகாரப்பூர்வமாக தலைமை பொறுப்பை ஏற்பார். மியான்மரில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதா என்பதை மதிப்பிட 4 முக்கிய அம்சங்களை தாய்லாந்து வகுத்திருக்கிறது. மியான்மரில் மனிதாபிமான உதவிகள் அதிக அளவில் சென்றடையச் செய்வது, பொதுமக்கள் மீதான வன்முறையை குறைப்பது, அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய பேச்சுவார்த்தையை தொடர்வது, திருவாட்டி அங்சான் சூச்சி தொடர்பான முன்னேற்றத்துடன் தேசிய நல்லிணக்கத்திற்கு உகந்த சூழலை உருவாக்குவது ஆகியன அந்த 4 முக்கிய அம்சங்கள். ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் பாங்காக்கில் மியான்மர் பிரதிநிதிகளை சந்தித்து பேசிய பிறகு அதுபற்றி அறிவிக்கப்பட்டது. ஆசியானின் 5 அம்ச அமைதி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தும் அணுகுமுறையின் ஓர் அங்கமாக அவர்கள் சந்தித்து பேசினர். ஆசியானின் சிறப்பு தூதர் மியான்மர் ராணுவ ஆதரவு பேச்சுவார்த்தை குழுவினரையும் கிளர்ச்சி குழுக்களின் பிரதிநிதிகளையும் தனித்தனியே சந்தித்து பேசியிருக்கிறார். உள்நாட்டு போருக்கு எந்த ராணுவ தீர்வும் இல்லை என்று கிளர்ச்சிக்குழு பிரதிநிதிகள் வலியுறுத்தியதாக தெரிகிறது. 2021 மியான்மர் ராணுவம் அங்கு ஆட்சியை கைப்பற்றியது. அப்போதிருந்து சுமார் 100,000 பேர் கொல்லப்பட்டனர். மில்லியன் கணக்கானோர் இடம்பெயர்ந்துவிட்டனர். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் உள்ள ஒரு மதுபான கூடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 32 உயர்ந்திருக்கிறது. 15 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. கூரையில் பொருத்தப்பட்டிருந்த குளிரூட்டியின் மின்சார கம்பியிலிருந்து நெருப்பு பொறி கிளம்பியிருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் கருதுகின்றனர். அலட்சியம், அவசர வழிகளின் குறுக்கே தடைகளை ஏற்படுத்தி வைத்திருந்தது உள்ளிட்டவை குறித்தும் விசாரிக்கப்படுகிறது. மதுபான கூட தீ விபத்து நாடு முழுதும் பாதுகாப்பு நடவடிக்கையை தீவிரமாக்க தூண்டியிருக்கிறது. கேளிக்கை நிலையங்கள், கட்டடங்கள் ஆகியவற்றில் 1 மாதத்துக்குள் சோதனை நடத்தும்படி பிரதமர் அனுட்டின் சான் வீரகோன் உத்தரவிட்டிருக்கிறார். ஜப்பானிய தலைநகர் டோக்கியோவில் வெப்பத்தின் தாக்கம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அங்கு வெப்பம் 30 டிகிரி செல்சியஸை தாண்டியதால் அந்த எச்சரிக்கை. வெப்பத்தின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட சந்தேகத்தில் 48 பேர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். வார தொடக்கத்தில் டோக்கியோவில் வெப்பம் 35 டிகிரி செல்சியஸை தொட்டது. 100க்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இந்த வாரம் முழுதும் வெயில் நீடிக்கலாம். ஜப்பானின் பெரும்பாலான இடங்களில் வெப்ப தாக்கம் குறித்து எச்சரிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் வெப்பம் 38 டிகிரி செல்சியஸை தொடக்கூடும். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது அர்ஜென்டினா. தொடக்கத்திலிருந்தே ஆட்டத்தில் விறுவிறுப்பு. முற்பாதியில் இரு அணிகளுமே கோல் புகுத்தவில்லை. 55 நிமிடத்தில் இங்கிலாந்தின் முதல் கோல். தளரவில்லை அர்ஜென்டினா. 85 நிமிடத்தில் அதன் முதல் கோல். ஆட்டத்தில் சமநிலை. 92 நிமிடத்தில் மற்றொரு கோல். 2-1 என்ற கோல் கணக்கில் வென்றது அர்ஜென்டினா. 60 பிறகு இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் இங்கிலாந்தின் கனவு தகர்ந்தது. உலகக்கிண்ண கார்பந்தின் 3 நிலையை தீர்மானிக்கும் ஆட்டம் வரும் ஞாயிறு அதிகாலை 5 மணிக்கு. அரையிறுதி ஆட்டங்களில் வெற்றியை நழுவவிட்ட இங்கிலாந்தும் பிரான்சும் களமிறங்கும். திங்கட்கிழமை அதிகாலை 3 மணிக்கு மாபெரும் இறுதிப் போட்டி. ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் களமிறங்கும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரேங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: பாரம்பரியம் மிக்க சுவையோட பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
2: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
1: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற 6 விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு,
2: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
1: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
2: என் 1

0: ஆரம்பம் காலையில ஜோசப் செல்வன் இந்த கூற்று அனுப்பிச்சிருந்தாரு, ஒரு பொருள் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு காலம் இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அது இல்லாமல் நீங்கள் இயல்பாக உணர்வீர்கள். இது மனிதர்களுக்கும் பொருந்தும்னு. ஆனா எனக்கு இது பொருந்தாது. எவ்வளவு நாள் ஹலிமா வராம இருக்காங்களோ அவ்வளவு நாள் நொந்து நூடுல்ஸ் ஆவே.
1: உற்சாகம் எல்லாமே ஒரு துளி கூட குறைய போறது
0: கிடையாது. நிறைய விஷயம் செய்வோம்.
1: அனுபவிச்சீங்களா?
0: பல பேர் இருப்பாங்களே.
1: இல்ல, நல்லா நிம்மதியா இரண்டு நாள் நான் இருந்தேன். யார் பக்கமும் நானும் படுக்கல. ஆனா நான் ஒரு பதிவு பார்த்திருந்தேன், அந்த பதிவை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பகிர்ந்து கொள்ள போறேன். இப்ப ஸ்டைலா இருவரும் வந்துட்டோம் காதர். எந்த பாடலும் ஆரம்பிக்கலாம்.
0: ஸ்டைல் பாடல் உங்களுக்காக சிவாஜி திரைப்படத்தில் இடம்பெற போகுது. சுரேஷ் பீட்டர்ஸ், பிளாசி, தன்வி, இது உங்களுடைய
1: ஆனந்தம் ஆரம்பம்.
2: Give me two times time, yeah!

0: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்த செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
2: பொன்மகள் வந்தாள் கோடி தந்தாள்,
0: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ் இப்போது உன்னத அப்படிக்சன் சாலை 321 கிளெமென்டி மால் 6 வேர்டன் சாலை.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
0: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
8: நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நேரம்.

நாவூரும் சுவை கொண்ட கோழி துண்டு கீரை காரமான சம்பால், அதோட சூடா நீங்க கறிய மேல ஊற்றி சாப்பிட்டா ருசியா ருசி. இன்னைக்கு ருசித்து மழுங்க KFC மட்டும்தான்.

0: மீண்டும் வந்துவிட்டது.
1: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தேவம் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
0: ஞாயிற்றுக்கிழமை July 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 மணி வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
1: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
1: சுகாதார விழா 2026.
4: ஆமாலிமா, நானும் ரத்த பரிசோதனை செய்து பல மாதங்கள் ஆயிட்டு. ஞாயிற்றுக்கிழமை July 19 நாங்க இருப்பேன், அதனால காலை 8:30 என்ன பாக்க வந்துருங்க. என்ன பாக்க தருங்க? மருத்துவ பாக்க வந்துருங்க. ரத்த பரிசோதனை ஒண்ணா செய்வோம் நம்ம
1: எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். ஆனா என்ன, அனுமதி இலவசமா இருந்தாலும் பதிவு செய்யணுங்க. இணையதளத்துக்கு சென்று பதிவு செய்யுங்க. பதிவு செஞ்சாதான் அவங்களால உங்களை சீக்கிரம் பார்க்க முடியும். காத்திருக்கிற நேரமும் குறைவா இருக்கும். நீங்க ரொம்ப நேரம் ஒரு இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால தயவு செய்து பதிவு செஞ்சுக்கிட்டு வாங்க. அந்த லிங்க் வேணும்னா கேளுங்க, நாங்க உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பி வைக்கிறோம்.

0: உங்க வாழ்க்கையில லீசா விட்டுட்டு போயிட்டா, சாப்பிடுங்க பீட்சா.
1: இந்த
0: பாலாலை கட்டிகள் இருக்குல்ல, அப்படியே போட்டு அத அவங்க பேக் பண்ணி கொண்டு வரும்போது அப்படியே மெல்ட் பண்ணிருக்கு பாருங்க.
1: சொல்றீங்களே, ஒன்னு வாங்கிட்டு கொண்டு வந்தானே என்ன குறைஞ்சு போயிருவீங்களா?
0: இல்ல இடையிலதான் சாப்பிட்டேன், அதனால
1: பாவி கொஞ்சமாவது இந்த பக்கம் கொடுக்கணுமே இல்ல, மனசு வரல உங்களுக்கு.
0: அது மட்டும் இல்ல, நான் ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேச் ட்ரஃபிள் ஸ்ட்ரூம் கோழி பேக்கன்
1: அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது
0: பீட்சா ஹட்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
3: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max க்கு மாறுங்கள்.

0: கண்டேன் கண்டேன் அப்படின்னு ஹலிமா பாடிட்டு இருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் சமூக வலைதளங்களில் ஏதோ பார்த்துருக்காங்க, அதை வந்து பேச போறாங்க. இப்போ உங்களுக்காக மதுரை திரைப்படத்திலிருந்து மது பாலகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் பாடிய இனிமையான பாடலை கேட்டிருந்தோம்.
1: விமானத்தை எடுக்கிறீங்க, உங்களுடைய இடமும் வந்துருச்சு, இறங்குற ஒரு நேரம் வந்துருச்சு, இருக்கை வாருடைய விளக்கையும் அவங்க அணைத்துட்டாங்க, சீட் பெல்ட் லைட் இஸ் ஆஃப்னு சொல்வாங்க இல்லையா, அந்த ஒரு நேரத்துல நீங்க என்ன செய்வீங்க?
0: நான் உயிரோட இருக்கேன்.
1: கத்துவீங்களா? பக்கத்துல இருக்கிற தூங்கி இருந்தாங்கன்னா
0: இல்ல, இயற்கை வாறு அணிந்த பிறகு பெருமாள் சில பேர் கழிப்பறிக்க போவாங்க, சில பேர் என்ன செய்வாங்கன்னா உடனடியா எந்திரிச்சு லகேஜ் தூக்கி கீழே பாப்பாங்க.
1: நானும்
0: செய்வேன். பெருமாள் நான் வந்து அந்த ஜன்னல் பக்கம் இருக்கனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது, நான் அமைதியா இருப்பேன், அமைதியா இருப்பேன். முதல்ல எழுந்து போங்கடா போங்க.
1: நிற்கிறதுனால அடுத்த 10 வினாடிகள்ல நீங்க இறங்க மாட்டீங்க அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரி உடனே நின்று மத்தவங்களுக்கும் இடையூறு கொடுக்காதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த லக்கேஜ் இருக்குது இல்லையா, அதை இங்க இடிப்பாங்க, பின்னால நீங்க நிற்கிறீங்க, அது கூட அவங்களுக்கு தெரியாது. குழந்தைகளும் இருக்கும், அதுவும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க தான் முன்னால போய் நின்னு இறங்கணும்னு காத்திருப்பாங்க.
0: யோசிப்பேன், என்ன திரும்ப தீவிரவாதிகள் வந்து ஹைஜாக் பண்ண போறாங்க, என்ன பயப்படுறீங்க?
1: பயப்படாதீங்க, கொஞ்ச நேரம் காத்துருங்க, உங்க இருக்கையில அமர்ந்து இருங்க. நீங்க நின்று இருக்கிறதுனால ஒண்ணு நடக்க போறது இல்ல, அதுதான் சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் தெரிவிச்சிருந்தாங்க.
0: இதே மாதிரி அன்றாட வாழ்க்கையில நம்ம பேருந்துல பயணம் செய்யும் போதோ அல்லது ரயில்ல பயணம் செய்யும் போதோ இல்ல விமானத்துல இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்திருக்கலாம் நேர்களுக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டு அவங்க எப்படி இத ரியாக்ட் பண்ணிருந்தாங்க, எப்படி சமாளிச்சிருந்தாங்க என்று தெரிந்து கொள்ள கொஞ்சம் ஆசையா இருக்கு. வாங்க கம்ப்ளைன்ட் செஷன் ஆரம்பிப்போம்.
1: WhatsApp செய்யுங்க 9687889968.

0: வைரங்களின் பிரம்மாண்டமான கொண்டாட்டம் மீண்டும் வந்துவிட்டது. இன்று முதல் ஜூலை 26 வரை இஸ்தாராவின் மாபெரும் வைர திருவிழா. வைரங்களுக்கு 30 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் அதற்கு 9 விழுக்காடு ஜிஎஸ்டியை இஸ்தாராவே ஏற்றுக்கொள்கிறது. உங்கள் பழைய 916 தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாமல் அதே விலைக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். அது மட்டுமா, அதிர்ஷ்ட குழுவில் கலந்து கொண்டு பிரம்மாண்டமான பரிசுகளை வெல்லுங்கள். வைர நகைகளுக்கு வட்டி இல்லா தவணை வசதியும் உண்டு. மேலும் அனைத்து தங்க நகைகளுக்கு தங்க விலையில் 4 வெள்ளி அதிரடி தள்ளுபடி. இஸ்தாராவின் மாபெரும் வைர திருவிழாவில் கலந்து கொண்டு வைர நகைகளை 30 விழுக்காடு தள்ளுபடி உடனும் ஜிஎஸ்டி சலுகை உடனும் வாங்கிக் கொள்ளுங்கள். இன்று இஸ்தாராவுக்கு வாருங்கள். இஸ்தாராவின் மாபெரும் வைர திருவிழா.
1: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
2: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வெள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வெள்ளி தான்.
1: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன்.
2: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க. பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196480.
3: Guangzhou, Bangkok, Langkawi, மற்றும் ஹோ சி மினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜெட் சலாம் இந்தியா எக்ஸ்போ. ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. ஜூலை 16 முதல் 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி இலவசம்.
4: அதிகமா வாழ்க்கை உங்களை புழிஞ்சி எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கு, இருப்பீங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான சாறு ஜூஸ் குடிக்க பிடிக்கும்?
5: அந்த ஏபிசி ஜூஸ் ஒண்ணு சொல்லுவாங்க. நீங்க கடைக்கெல்லாம் போகும்போது ஏபிசி ஜூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இதை அழக கலவையா செய்து கொடுப்பாங்க. ரொம்ப இருக்கும். எனக்கு இது முதல்ல தெரியாது. என் கணவர் தான் அறிமுகப்படுத்தினாரு, இதை நீ அருந்தி பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆஹா, நல்லா இருக்குதே. அவகாடோ ஜூஸ் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: இந்த மாதிரி ஜூஸ் போது அது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. சர்க்கரை சேர்க்காம.
5: ஆமா, அந்த பழத்தை மட்டும்.
4: ஆமா, இப்ப கண்களுக்கு முள்ளங்கி ஜூஸ் நல்லதுன்னு சொல்றாங்க. கேரட் ஜூஸ். உங்க மூளைக்கு பீட்ரூட் ஜூஸ். உங்களுடைய நுரையீரலுக்கு ஜிஞ்சர் டீ, அந்த இஞ்சி தண்ணி, அந்த இஞ்சி டீ சொல்லுவாங்களே. உங்க கல்லீரலுக்கு லெமன் வாட்டர், சாறு புளிந்த தண்ணீர் குடிக்கலாம். உங்களுடைய சிறுநீரகத்துக்கு தேங்காய், அதாவது கோகனட் இருக்குல்ல, அல்லது
5: இளநீரா,
4: இளநீர், இளநீர் குடிக்கிறது நல்லது சொல்றாங்க. உங்க இருதயத்துக்கு பாமிகிரானேட் ஜூஸ்.
5: மாதுளை பழச்சாறு, இதை நம்ம அருந்தலாம்னு சொல்றீங்க.
4: இது எல்லாத்தையும் கலந்த ஒரு ஜூஸ் குடிக்கலாமான்னு சொன்னீங்கன்னா
5: பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் ஐயா.
4: எந்தெந்த உறுப்புகளுக்கு எது முக்கியமோ, எது தேவைப்படுமோ அதை செய்யுங்க. ஓவரா செஞ்சிடாதீங்க.
5: அதே நேரத்துல தயவு செய்து மக்களே, தண்ணீர் மட்டும் அருந்த மறக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம்.
6: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
7: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹாட்சன் டயர்.

0: கேட்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: வணக்கம் காதல், ரஞ்சனி பேசுறேன். நான் நேரடியா பாத்துருக்கேன், பேருந்து எடுக்கும் போது, வேலை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது வந்து பேருந்து எடுத்து நான் வந்து இங்க ஜூரம் சைட் வந்து ஜூக்கூனுக்கு போனோம். சோ அந்த பஸ் வந்து ஜூக்கூன்ல போய் முடியும். அப்ப இடையில வந்து ஒரு நபர் ஏறுவாரு. நபர் ஏறிட்டு அவர் என்ன செய்வார்னா, அந்த ஜூக்கூன் இன்டர்சேஞ்ச் வரத்துக்கு 5 பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே எந்திரிச்சு போய் அந்த பஸ் கூட்டமா இருக்கும், அந்த கூட்ட நெரிசல கூட அவங்க வந்து இடிச்சு புடிச்சுக்கிட்டு போயிட்டு அந்த வாசல் எக்ஸிட்ல போய் நிப்பாரு. அப்புறம் இங்க வயசானவங்க எல்லாம் வந்து சத்தம் போடுவாங்க, எதுக்கு இப்படி இடிச்சு பிடிச்சிட்டு போய் நிக்கிற, டைம் வாட் அப்படி அப்படின்னு இவங்க ஏசுவாங்க. சோ நான் நினைப்பேன், இவரு எப்படி அந்த பஸ் வந்து அங்கதான் போய் நிக்க போது, எதுக்கு நீ அடிச்சு பிடிச்சிக்கிட்டு இப்படி போய் நிக்கணும்னு எனக்கு தெரியல. சோ அது பார்த்து நானும் எனக்குடைய நான் யோசிச்சுக்குவேன். ரொம்ப நன்றி.
2: நந்தினி யாரு அது, உங்க கணவரா?
3: சொல்லுங்க. நம்ம உட்கார்ந்து இருப்போம், அந்த பக்கத்துல உள்ளவர் எந்திரிச்சு அதுக்கு நான் எந்திரிக்கணும், அவர் இடிச்சு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நின்றுதான் போகணும், அந்த இடி வாங்கிட்டு தான் போகணும். சோ எனக்கும் தெரிய மாட்டேங்குது, ஏன் அவ்வளவு சட்டுன்னு எந்திரிச்சு தட்டார் பிடார்னு ஓடுறாங்க அப்படின்ட்டு. என்னதெல்லாம் அந்த இமிகிரேஷன்ல நம்ம போய் அங்க நிக்கதான் போறோம், ஆனா ஏன் இந்த அவசரம்னு தெரியல. ஆனா நம்ம அடி வாங்கிட்டு தான் வருவோம், ஏறப்பையும் அப்படிதான், இறங்குறப்பையும் அப்படிதான்,
0: எல்லா திசையில இருந்தோ அடி விழுது. பலமா
2: அலிமா, இன்னும் சில பேர் இருப்பாங்க. இப்ப நான் அதை அனுபவிச்சிருக்கேன். இப்ப இந்த ஆயில் சீல உட்கார போது, இயற்கையில உட்கார போது நம்ம எழுந்திருச்சிருவோம்ல, அவங்க உள்ளுக்கு உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம கூட சொல்லுவாங்க, ஹெல்ப் மீ டேக் மை லக்கேஜ்.
0: அதுக்கு நீங்க உதவி செய்யணும். ஆமா, அந்த பையனை பெட்டி எடுக்கிறதுக்கு
2: நான் பார்த்தேன். சரி, ஒரு தடவை எடுத்து கொடுப்பேன். குடும்பத்தோடயே இருக்க சொல்லுவாங்க. என்ன
0: தெரியுது, ஹைட் கொஞ்சம் குறைவா இருந்துச்சுன்னா அது நமக்கு சாதகமா தான் அமையும்.
2: ஆமா,
0: அந்த விஷயத்துல நான் ரொம்ப லக்கிப்பா.

0: சென்னை
1: வயிறு சத்தம் போடுது.
2: வெற்றியை சத்தமா கொண்டாடிட்டு இருக்கீங்க போல, ஆனா உங்க வயிறு இன்னும் அதிகமா சத்தம் போடுதே. பசிக்குதா? அதுக்குதான் கெனேடியன் 241 பீட்சாவின் C41 பாக்ஸ் இருக்கே. ஒரு பீட்சா பெட்டியில ஒரு பிரதான உணவு, துணையா இரண்டு உணவு வகைகள், ஒரு பானம், இவையெல்லாம் 10 வள்ளி தொழில் காசுதான். தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் இருந்து இரவு நேரத்துல உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. இப்போதே வாங்க செல்லுங்க canadian-pizza.com.
3: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
4: சிங்கப்பூர் வந்து நாளாச்சு, அம்மா கையால சாப்பிடணும் போல இருக்கு.
5: சாப்பிட்டா போச்சு. மதுரை குமார் மேஸ் இருக்கே, அப்படியே அம்மா சமையல் மாதிரி இருக்கும். பருத்த கோழி, கறி தோசை, பன் புரோட்டா, கோலா உருண்டை, நண்டு ஆம்லெட், கருவாட்டு குழம்பு, மீன் தொக்கு பிரியாணின்னு அத்தனை வகை உணவு.
4: சொல்றப்பவே மதுரை ஞாபகம் வருது.
5: அதான் குமார் மேஸ்.
6: இப்போ மதுரை மண் வாசம் நம்ம சிங்கப்பூர்ல ஹலால் சான்றிதழ் பெற்ற குமார் மேஸ். உங்க வீட்டு விசேஷங்களுக்கு அழைங்க 6555585.

0: ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கிறீங்க?
1: ஓகே,
0: நான் ஐ பீன் ட்ராவலிங் சின்ஸ் ஏஜ் ஆஃப் 14, ஆல்மோஸ்ட் லைக் 40 ஓவர் இயர்ஸ்.
1: சரி,
0: இப்போ என்னன்னா, தோஸ் டேஸ் வாஸ் ரொம்ப வந்து ஹெக்டிக்கா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அது ஹால்ட்டுக்கு வரதுக்கு முன்னாலே எல்லாரும் ஏஞ்சி இதை திறக்க ஆரம்பிச்சிருவாங்க, அந்த கேபினை. அப்புறம் வந்து அந்த குரூ வந்து உட்காருங்க உட்காருங்கன்னு இது பண்ணுவாங்க, செய்கை பண்ணுவாங்க பாவம். ஆனா இப்ப வந்து ஐ திங்க் இட் ஹஸ் இம்ப்ரூவ்ட், அவ்வளோ பேட்டா இல்ல. தேர் ஆர் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அந்த மாதிரி, பட் வந்து ஐ திங்க் மெஜாரிட்டி பெட்டர். அந்த பிளேன் வே மூவ் ஸ்டாப் வரைக்கும் வெயிட் பண்றாங்க, அதுக்கப்புறம் எஞ்சி அந்த லக்கேஜ் எல்லாம் எடுக்கிறாங்க.
2: ஆமா, உண்மைதான். ஆனா இப்போ விமானத்தையும் தாண்டி புது இடங்கள்ல சிலவற்றை பார்க்கும் போது அது முக சுளிக்க வைக்குது. உதாரணத்துக்கு காதர், மின் தூக்கி நீங்க எடுக்கிறீங்க, மின் தூக்கில இருக்கிறவங்க முதல்ல வெளியாகணுமா இல்ல நீங்க முதல்ல உள்ள போகணுமா? அதாவது நீங்க மின் தூக்கி காத்திருக்கீங்க, அந்த மின் தூக்கி கதவு திறக்கும் போது உள்ள இருக்கிறவங்க முதல்ல வெளியாகணுமா இல்ல நீங்க முதல்ல உள்ள போகணுமா? உள்ள யார் இருக்காங்களோ அவங்கதான் முதல்ல வெளியாகணும் இல்லையா? நீங்க ஒரு 5 வினாடிகள் காத்திருக்கலாம், பல பேரும் இருந்தாங்கன்னா 5 வினாடிகள் கிட்டதான் இருக்கும். ஆனா அது கூட சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பொறுத்தவரைக்கும் இது காமன் சென்ஸ், பொது அறிவுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது கூட சில பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், என்னடா இது, மின் தூக்கில இருக்கிறவங்க தானே முதல்ல வெளியாகணும், நீங்க அப்படியே அடிச்சு புடிச்சு உள்ள போகிறீங்க, அதுல ஒரு மன்னிப்பு இல்ல, சாரி கேட்க மாட்டாங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் நடக்கும் போதுதான் சில நேரங்களில் நான் யோசிப்பேன், நம்ம பொறுமையை நம்ம இழந்துட்டோமோ, நமக்கு சகிப்பு தன்மையே இல்லையா அப்படின்னு யோசிக்க வைக்குது.
1: நிறைய கோட்ஸ் எல்லாம் வந்து ஒட்ட வேண்டியது இருக்கு, பொறுத்தார் பூமி ஆழ்வார், பி பேஷன் டோன்ட் பிகம் அ பேஷன்.

0: மட்டும் வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
1: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த. அப்ப

0: கனவுலதான் தேவதை மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. தேவதை மாதிரி ஆகிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அதுவும் ரொம்ப எல்லாம் நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. அழகா இருக்கிறதுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும். முக பராமரிப்பு என்பது ஆயுசுக்கும் கூட வர வேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் இல்லைங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
1: 101 ஸ்ட்ராங்கன் சாலை குட் பியூரிஃபால. இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
2: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
3: வைரங்களின் பிரம்மாண்டமான கொண்டாட்டம் மீண்டும் வந்துவிட்டது. இன்று முதல் July 26 வரை இஸ்தாராவின் மாபெரும் வைர திருவிழா. வைரங்களுக்கு 30% தள்ளுபடி மற்றும் அதற்கு 9% GST இஸ்தாராவே ஏற்றுக்கொள்கிறது. உங்கள் பழைய 916 தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாமல் அதே விலைக்கு மாற்றிக் கொள்ளுங்கள். அது மட்டுமா, அதிர்ஷ்ட குழுக்கில் கலந்து கொண்டு பிரம்மாண்டமான பரிசுகளை வெல்லுங்கள். வைர நகைகளுக்கு வட்டி இல்லா தவணை வசதியும் உண்டு. மேலும் அனைத்து தங்க நகைகளுக்கு தங்க விலையில் 4 அதிரடி தள்ளுபடி. இஸ்தாராவின் மாபெரும் வைர திருவிழாவில் கலந்து கொண்டு வைர நகைகளை 30% தள்ளுபடி உடனும் GST சலுகை உடனும் வாங்கிக் கொள்ளுங்கள். இன்று இஸ்தாராவுக்கு வாருங்கள். இஸ்தாராவின் மாபெரும் வைர திருவிழா.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: அலிமா ஏழு கட்டுங்க.
3: உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இப்ப பீஸா ஹட்ல நீங்க வாங்கிக்கலாம்.
2: இன்றைய கடையில வாங்கி சாப்பிடலாம் அல்லது வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தலாம்.
3: இத்தகவல வழங்கியது பீஸா ஹட்.

இருக்க மணமகள் பல்லாக்கி போகின்றாள், மனதையும் கல்லாக்கி போகின்றாள்.

0: நாலு,
1: ஒரு வள்ளி 30 காசு,
0: ஒரு யூரோ,
1: ஒரு வள்ளி 49 காசு,
0: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்,
1: ஒரு வள்ளி 75 காசு,
0: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
1: 91 காசு,
0: 100 இந்திய ரூபாய்,
1: ஒரு வள்ளி 37 காசு,
0: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு,
0: ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்
1: 3 ரிங்கிட் 16 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: உங்களுக்கு தெரியுமா,
2: பள்ளி படிக்கும் காலகட்டத்துல இந்த பள்ளி விடுமுறைகள் வரும்போது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நாள் காட்டில போய் பாத்துருவேன்,
3: எப்போ
2: அடுத்த ஆண்டு எப்ப வந்து பள்ளி விடுமுறை வருது, டிசம்பர் மாசத்துல எப்ப வந்து போய் பாப்பேன். இப்ப என்ன ஒரு சந்தோஷமான செய்தி தான், எனக்கு இல்ல மாணவர்களுக்கு
3: கண்டிப்பா உங்களுக்கு இல்ல. நீங்க கிராஜுவேட் பண்ணி 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது.
2: பள்ளி விடுமுறை தேதிகள்ல இப்ப மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டு இல்ல, அடுத்த ஆண்டு 2027 ஜனவரி 4 பள்ளி ஆரம்பிச்சு நவம்பர் 19 பள்ளி நாட்கள் முடிஞ்சிருமா?
3: கடைசி வாரத்துலதான் ஆரம்பிக்கும். உங்களுடைய பள்ளி விடுமுறை நாட்கள் நீட்டிக்கப்படுது இல்லையா?
2: ஆனா அவ்வளவு வித்தியாசம், ஒரு 2 தான் வித்தியாசம்.
3: ஆனா காதல் பிள்ளைகளுக்கு அந்த 1-2 பெரிய விஷயம்.
2: இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அலிமா, இப்ப கல்லூரியில படிக்கிறாங்களே அவங்களுடைய பள்ளி காலம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா February 3
3: ஆரம்பிக்குதான். அந்த கல்லூரியில படிக்கிறவங்க, MI படிக்கிறவங்க அவங்களுக்கு February 3 ஆரம்பிக்குது. இந்த ஒரு பள்ளி விடுமுறை காலம் யாருக்கு பொருத்தமா இருக்கும்? பாலர் பள்ளிகள்ல, தொடக்க பள்ளிகள்ல, உயர்நிலை பள்ளிகள்ல படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த January 4 November 19 வரைக்கும் பள்ளி விடுமுறையா இருக்க போகுது.
2: மறுபடியும் பள்ளி பருவத்துக்கு போறதுக்கு ஆசையா இருக்கு அலிமா, படிக்க போறேன்னு ஆசையா இருக்கு. காலேஜுக்கு போவோம்,
3: சைட் அடிக்க மாட்டோம்
2: பாடணும் ஆசையா இருக்கு.
3: பாடுங்க, ஆனா திரும்ப அந்த காலத்துக்குலாம் போக முடியாது.
1: இத்தகவலை வழங்கியோர் அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.
4: சக்திவேலு பாட்டப்பாடு.

0: சைனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள். குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200க்கும் மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16 to 19 சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 மணி முதல் 12:00 வரை அனுமதி இலவசம்.
2: சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய, எந்த பெரட்டல, எந்த பொரியல, எந்த குழம்போடு சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
4: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
2: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், காரக்குழம்புக்கு மசிச்சக்கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
5: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். World Holidays வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
6: ஹட்சன் பன்னீர சுவைத்து பாருங்க.
7: மழையோ வெயிலோ காலந்தை மாறும் சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல, ஹட்சன் தயிர்.
8: வாழ்க்கையிலஜினி
9: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
8: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
9: ரவிஜி
8: சஜினி
9: வணக்கம் சிங்கை,
8: கொஞ்சம் சிந்தனை
9: நிறைந்த புன்னகை. இதில்

0: அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். நண்பகல் மணி 12. மீடியகா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூர் ஜோஹூர் பாரு இடையே RTS லைன் விரைவு ரயில் சேவை தொடங்கியதும் சிங்கப்பூரர்கள் ஜோஹூர் பாருவில் அதிகமாக செலவிடக்கூடும். ஆண்டுக்கு அவர்கள் 1 பில்லியன் வெள்ளிக்கு மேல் கூடுதலாக செலவிடக்கூடும் என்று ஓர் ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. ஜோஹூர் பாருவில் உள்ள ஜோஹூர் பாருவிலிருந்து சிங்கப்பூர் வருபவர்கள் ஆண்டுதோறும் 756 மில்லியன் வெள்ளி கூடுதலாக செலவிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் சிங்கப்பூரின் நிகர வெளிநாட்டு செலவினம் ஆண்டுக்கு 290 மில்லியன் வெள்ளி அதிகமாகும். சென்ற ஆண்டின் உணவு பானம், சில்லறை வர்த்தகம் ஆகிய துறைகளின் விற்பனையில் அது அரை விழுக்காட்டுக்கும் சற்று குறைவு. RTS லிங்க் விரைவு ரயில் சேவை அடுத்த ஆண்டு ஜனவரியில் தொடங்கவிருக்கிறது. அது சிங்கப்பூரின் வர்த்தகச் சூழல், சுற்றுப்பயணிகள் வருகை ஆகியவற்றில் என்ன தாக்கம் ஏற்படுத்தும் என்பதை மதிப்பிட மார்ச் மாதம் ஆய்வு நடத்தப்பட்டது. சிங்கப்பூர் வர்த்தக சம்மேளனம், சிங்கப்பூர் உணவகங்கள் சங்கம், சிங்கப்பூர் சில்லறை வர்த்தகர் சங்கம் ஆகியன கருத்தாய்வை நடத்தின. சிங்கப்பூர் வாடிக்கையாளர்கள் 1700 பேரும் ஜோஹூர் பாரு வாடிக்கையாளர்கள் 400 பேரும் அதில் கலந்து கொண்டனர். சிங்கப்பூரர்கள் ஜோஹூர் பாருவில் மளிகை பொருட்களுக்காக அதிகம் செலவிடுவர் என்று தெரிகிறது. மருந்து பொருட்கள், உணவகங்களில் சாப்பிடுவது, அழகு பராமரிப்பு சேவைகள் ஆகியன அதற்கடுத்த நிலையில் உள்ளன. பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் கடைசி முறை நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். வரும் திங்கட்கிழமை அவர் பிரதமர் பொறுப்பிலிருந்து விலகுகிறார். நாடாளுமன்ற கூட்டம் சுமார் 50 நிமிடம் நீடித்தது. வழக்கமான அரசியல் பதற்றமில்லை. நாடாளுமன்றத்தின் இரு அவையினரும் கரவொலி எழுப்பி திரு ஸ்டார்மரை பாராட்டினர். மான்செஸ்டரின் முன்னாள் மேயர் ஆன்டி பர்ன்ஹம் அடுத்த பிரதமராக இருக்கிறார். கடந்த ஈராண்டில் தம்முடைய சாதனைகள் பெருமிதம் தருவதாக சொன்னார் திரு ஸ்டார்மர்.
3: And in 2 years in government, I leave the country in better shape than I found it. I am proud of everything that we have achieved.
2: திரு பர்ன்ஹம் தலைமையில் தொழிற்கட்சி புதிய அத்தியாயத்தை தொடங்கவிருக்கிறது. நாளை கட்சியின் சிறப்பு கூட்டத்தில் அவர் அதிகாரப்பூர்வமாக தலைமை பொறுப்பேற்பார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஈரான் விரைவில் வீழ்த்தப்படும் என்று கூறியிருக்கிறார். அமெரிக்காவும் ஈரானும் 5வது நாளாக தொடர்ந்து பதிலடி தாக்குதல் நடத்தும் வேளையில் அவர் அவ்வாறு சொன்னார். ஈரானில் ராணுவ நடவடிக்கையை இன்னும் தீவிரமாக்க திரு டிரம்ப் திட்டமிடுவதாக தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த ஈரான் விரும்புவதாகவும் கூறுகிறார் திரு டிரம்ப்.
4: They want to settle so badly. They don't like what we're doing. And they do want to settle. We'll find out whether or not we settle with them or we just finish it off.
2: இதற்கிடையே அரசதந்திர முயற்சிகளுக்கான கதவு திறந்தே இருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஹோமஸ் நீரணியில் ஈரான் வகுத்துள்ள பாதுகாப்பு ஏற்பாடு தொடர்ந்து பேணப்பட வேண்டும். நாட்டின் பாதுகாப்பு அதை சார்ந்திருக்கிறது என்று ஈரானின் மூத்த பேச்சுவார்த்தை பிரதிநிதி வலியுறுத்தினார். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்துவது சமரசத்தின் அறிகுறி அல்ல என்றார் அவர். இந்நிலையில் ஈரானிய துறைமுகம் நோக்கி சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா ஏவுகணையை பாய்ச்சியது. நேற்று நடைமுறைப்படுத்திய முற்றுகையை அந்த கப்பல் மீற முயன்றதாக அமெரிக்கா சொன்னது. இதற்கிடையே அமெரிக்காவின் அண்மை தாக்குதலில் தனது வீரர்கள் 7 பேர் மாண்டதாக ஈரான் சொன்னது. பஹ்ரைன், கத்தார், ஓமான், ஜோர்தான் ஆகிய இடங்களில் உள்ள அமெரிக்க நிலைகளை குறிவைத்து பதிலடி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்தது. ஹோமஸ் நீரணியில் கப்பல் போக்குவரத்து கணிசமாக குறைந்திருக்கிறது. ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்கா மீண்டும் முற்றுகையிடத் தொடங்கிய பிறகு அந்நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்று 7 கப்பல்களே ஹோமஸ் நீரணியை கடந்து சென்றுள்ளன. நேற்று முன்தினம் அந்த எண்ணிக்கை 13 என்று கப்பல் போக்குவரத்து தரவு காட்டுகிறது. வழக்கமாக உலகின் எண்ணெய் எரிவாயு பரிவர்த்தனையில் சுமார் 20 விழுக்காடு ஹோர்முஸ் நீரிணை வழியே நடக்கும். அமெரிக்க ஈரான் போர் தொடர்வதால் அங்கு கப்பல் போக்குவரத்து பெரிதும் முடங்கி போயிருக்கிறது. எண்ணெய் அல்லது திரவ இயற்கை எரிவாயு ஏற்றிச் செல்லும் பெரிய கப்பல் எதுவும் நேற்று ஹோர்முஸ் நீரிணையை கடந்ததாக தெரியவில்லை. உலகின் எரிசக்தி விநியோகத்துக்கு மீண்டும் பெரும் நெருக்கடி ஏற்படலாம் என்ற கவலை அதிகரித்திருக்கிறது. காங்கோ குடியரசில் இபோலா நோய் தொடர்ந்து வேகமாக பரவுகிறது. நோய் தொற்றுக்கு ஆளானோர் எண்ணிக்கை 1000 தாண்டிவிட்டது. 750 அதிகமானோர் உயிரிழந்தனர். காங்கோ வரலாற்றில் இப்படியோர் நோய் பரவலை கண்டதில்லை என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். பாதிப்புக்கு ஆளானோர் எண்ணிக்கை அதிகாரப்பூர்வ தகவலை விட 4 அதிகமாயிருக்கலாம் என்று உலக சுகாதார நிறுவனம் கூறியது. மருத்துவ உதவி பணிகளை விரைவுபடுத்தும்படி டாக்டர்ஸ் விதவுட் பார்டர்ஸ் அமைப்பு கேட்டுக்கொண்டது. புதிதாக பாதிக்கப்படும் 80 விழுக்காட்டினருக்கு எங்கிருந்து நோய் தொற்றியது என்றே தெரியவில்லை என உலக சுகாதார நிறுவனம் கூறியது. உலகக்கண்ண கார்பந்தின் இறுதி ஆட்டத்துக்கு தகுதி பெற்றிருக்கிறது அர்ஜென்டினா. சென்ற முறை உலகக்கண்ணத்தை வென்ற அந்த அணி இன்னொரு வாய்ப்புக்காக காத்திருக்கிறது. இம்முறை அர்ஜென்டினாவை இறுதி ஆட்டத்துக்கு அழைத்துச் சென்றதில் அணித்தலைவர் மெஸ்ஸிக்கு பெரும் பங்கு உண்டு. அரையிறுதி ஆட்டத்தில் 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வீழ்த்தியது அர்ஜென்டினா. தொடக்கத்தில் பின்தங்கியிருந்த அர்ஜென்டினா பின்னர் வீறு கொண்டு எழுந்தது. 39 மெஸ்ஸி உலகக்கண்ண கார்பந்தின் 33 ஆட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார். 3வது முறையாக அவர் உலகக்கண்ண இறுதி ஆட்டத்தில் களமிறங்கவிருக்கிறார். திங்கட்கிழமை இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினை எதிர்த்து விளையாடுகிறது அர்ஜென்டினா. அதில் வாகை சூடி மீண்டும் உலகக்கிண்ணத்தை வென்று சாதனை படைக்க துடிக்கிறார் மெஸ்ஸி. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
2: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
3: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோதாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோதாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
4: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோதாஸ் துரித வகை காஃபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
5: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்,
6: 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. ஆகே காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: இந்த பகுதிக்கு ஆதரவு அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.
1: ஹலிமா, இப்ப சில பேருக்கு நல்ல தரமான நவரத்ன கற்களை வாங்கணும் ஆசைப்படுவாங்க. அக்ஷயா ஜுவல்லர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க பல நாடுகள்ல அவங்களே போயிட்டு ஹேண்ட் பிக் சொல்லுவாங்களே, கையால தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகான தரமான நவரத்ன கற்களை அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்குறாங்க.
0: ஆமா, உங்களுடைய பிறந்த தேதியை கொடுத்து உங்களுக்கு பொருத்தமான நவரத்ன கல்ல உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. அங்க இருக்கிற நிபுணர்களும் உங்களுக்கு அழகா வழி காட்டுவாங்க. ரெண்டாவது காதர், நீங்க இப்போ நகைகளை வாங்கும் போது செய்கூலி விலை ரொம்ப அதிகமா இருக்குமா அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. செய்கூலியில உங்களுக்கு 60 விழுக்காடு கழிவு கிடைக்கும். அப்ப எவ்வளவு மலிவா உங்களுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க நகைகளை வாங்கும் போது.
1: இப்ப திருமண நிகழ்வுகள் வரலாம், உங்க திருமணத்துக்கு அல்லது உங்களுக்கு குடும்பத்துக்கு திருமண நிகழ்வு நடைபெறுதுன்னா அதுக்கு ஏற்றவாறு நல்ல அழகான நகைகளை செய்து கொடுக்கறாங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.
0: அப்ப எதுக்கு நீங்க காத்துட்டு இருக்கீங்க நீங்களே? இப்போதே அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு செல்லுங்க.
1: 48 ஸ்ட்ராங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆர்கேட்.

0: யுவான் தன்வி பாடிய பாடல் பையா திரைப்படத்தில் இடம்பெற்றதே. யுவன் சங்கர் ராஜா இசையில்.
1: இப்ப அக்ஷய ஜுவல்லர்ஸ் ஆதரவே இல்ல நிகழ்ச்சி படைக்கப்பட்டு 100 வெள்ளி பெருமானம் உள்ள பற்றுச்சீட்டை நீங்க ஜெயிக்கலாம். அதற்கு முதல்ல நீங்க இந்த பாடல் வரிய கேட்கணும். மனோகரி பாடல பல முறை நம்ம கேட்டிருப்போம். அதுல மதன் கார்கி அவர்கள் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்திருப்பாரு, மூரல்.
0: மூரல் கேக்குறது நல்லா இருக்குல்ல, மூரல். ஆனா அந்த பாடல் காட்சிகளை இவர் வந்து அங்க பெண்கள் கூட ஆடிட்டு இருந்தாலும் அங்க நிறைய ட்ரெஷர் இருக்கும், புதையல் இருக்கும், சொத்து இருக்கும், அது சம்பந்தப்பட்டவா இருக்குமோ?
1: இருக்கலாம், இருக்கலாம். இந்த பாடல் வரியில குறிப்பா என்ன சொல்ல வராங்க, மூரலுக்குனே பல அர்த்தங்கள் இருக்கலாம், ஆனா இந்த பாடலுக்கு பொருத்தமான அர்த்தத்தை தான் நீங்க எங்களுக்கு அனுப்பி வைக்கணும். சரியான பதில சொல்ற முதல் நேர்கள் இருக்கு 100 வழி பிரமாணம் உள்ள பற்று
2: சீட்டு. நிலவரம்
0: சிங்கப்பூர் சாலைகள்ல இப்பொழுது சாங்கியை நோக்கி செல்லும் பிஐ அங்கு பசியல் அபாவுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு.
1: போக்குவரத்து நெரிசல் உள்ளன்ஸை நோக்கி செல்லும் பிகேஇ உள்ளன்ஸ் ரோட் எக்ஸிட்டில் பார்த்து பத்திரமா பயணங்களை மேற்கொள்ளுங்க.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
6: மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி மும்பை சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. ஜூலை 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி இலவசம்.

0: இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது ஈரல் தான். எவனால ஈரல் மசாலா செய்வாங்க மூரல்
1: கண்டுபிடிச்சு சொல்லுங்கப்பா.

0: அக்ஷய ஜுவல்ஸ் ஆதரவில் நிகழ்ச்சி படைக்கப்படுது. அடுத்ததா உரிமையாளர் செந்தில் குமரன் இந்த வாரம் தங்க கட்டிகளை பற்றி பேசுறதுக்கு காத்துட்டு இருக்காரு.
1: நம்ம அக்ஷய ஜுவல்ஸ்ல இப்ப இந்த கோல்பா லக்கி ட்ரா நல்லா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. சோ நீங்களும் வந்து நம்ம கடையில பொருள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குப்பன் காத்திருக்கு. அது இல்லாம இப்ப நிறைய வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஜிமிக்கி கொண்டு வந்திருக்கோம். அது வந்து நல்லா பார்க்க பெருசா இருக்கும், பட் லைட் வெயிட், 12 கிராம், 13 கிராம், 16 கிராம், ஆனா பார்க்க நல்லா பெருசா இருக்கும். இதெல்லாமே நம்ம வந்து ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். சோ நம்ம கடைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் எல்லாமே இருக்கும். இதெல்லாமே நீங்க வந்து உங்க பழைய நகை, ஏதாவது யூஸ் பண்ண நகை, ஓல்ட் கோல்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நம்ம தரம் பார்த்து உங்களுக்கு நல்ல ஹை வேல்யூ கொடுப்போம். சோ அந்த வேல்யூக்கு நீங்க இந்த மாதிரி புது புது டிசைன்ல கலெக்ஷன் வாங்கிக்கலாம். அது மற்றும் நம்மளோட பத்தர் சர்வீசஸ் இருக்குல்ல, அந்த கோல்ட் ஸ்பீட் சர்வீசஸ், உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா நீங்க ஏதாவது செய்யணுமா, ஏதாவது வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கணும்னா நீங்க கண்டிப்பா வந்து கொடுக்கலாம். நம்ம உங்களுக்கு அழகா செஞ்சு கொடுப்போம்.
2: நேர்களே, நீங்களும் இந்த தங்க கட்டி அதிர்ஷ்ட குழுக்களை பங்கெடுத்து பரிசுகள் ஜெயிக்கலாம். இப்பவே போங்க 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆர்கேட், அக்ஷயா ஜுவல்ஸ்.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு.
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெயும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Vexa SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
4: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max க்கு மாறுங்கள்.
5: ஹலிமா, யார் வேணாலும் கடைக்கு போயிட்டு நகைகள் வாங்கிட்டு வரலாம்.
6: உண்மைதான்.
5: ஆனா நம்ம போயிட்டு வாங்கிட்டு அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அதான் நம்பிக்கை கொடுக்குது. அதே மாதிரிதான் அடுத்து ஒரு வாடிக்கையாளர் அக்ஷயா ஜுவல்ஸ்க்கு போயிட்டு நகைகளை வாங்கியிருக்காங்க, அவங்க அனுபவத்தை கேட்கலாம்.
6: அது ரொம்ப திருப்தியா வாங்கியிருக்காங்க சொல்றாங்க, கேளுங்க.
7: அக்ஷயா நகைக்கடைக்கு வந்தோம், பழைய தங்கங்களை கொடுத்து புது நகை எடுக்க வந்தோம். இங்க எங்களுக்கு பிடிச்ச டிசைன்லயே நல்ல நகைங்க இருந்துச்சு. அதை இப்போ உள்ள மார்க்கெட் ரேட்டுக்கே எடுத்துக்கிட்டாங்க. விலையும் நல்ல ரீசனபிளா கொடுத்தாங்க. அவங்களுக்கு லக்கி டிராவும் கொடுத்தாங்க, அதுல பார்ட்டிசிபேட் பண்ண அதுலயும் கலந்துக்கிட்டோம். எங்களுக்கு மனநிறைவா இருந்துச்சு அவங்களோட சேவை.
6: இந்த வாடிக்கையாளர் போல நீங்களும் திருப்தியா உங்களுடைய நகைகளை வாங்கணும், நல்ல சேவை பெறணும்னு நினைச்சீங்கன்னா இப்போதே செல்லுங்க 48 ரோல் இதுல. ஆகிய அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: கல்யாண வேலை எல்லாம் எப்படி போகுது ஷீலா? இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல. அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும். அப்படியா? ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
2: அனுஷா புஷ்ப கடை, 55 கர்பா ரோட். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295639390.
3: KFC யில் சாலட்டை வாங்கலாம். ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். KFC வழங்குகிற KFC சாலட் கிண்ணம், காய்கறிகள் பழங்களின் கலவையோடு 5 முறு முறு கோழி துண்டுகள். நீங்கள் குறைவாக சாப்பிட நினைத்தால் பொரித்த உருளை கிழங்குக்கு பதிலாக சாலட் கோப்பையோ சோள கோப்பையோ நீங்கள் பெறலாம். எல்லா சாலட் வகைகளும் 550 கலோரிகள் அளவுக்குள்ளே அடங்கும். KFC யில் சாப்பிட நினைத்தால் சற்று குறைவாக உண்ண எண்ணினால் நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும். KFC வழங்குகிற KFC சாலட் வகைகள் சிங்கப்பூரில் இப்போது எல்லா KFC கடைகளிலும் கிடைக்கும். சாலட்டை வாங்குங்கள், ஆனால் அதை KFC யில் வாங்குங்கள். முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
2: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
3: ரவிஜி
2: சஜினி,
4: வணக்கம் சிங்கை,
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
5: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
6: இன்றைக்கு நாங்க கேட்ட கேள்வி இதுதான். கிடையாதுங்க, அதற்கான அர்த்தம் என்ன?
7: எப்படின்னா, பொறுக்கி மினுக்கி செதுக்கி பதித்த மூரல்.
6: மூரல்,
8: வணக்கம் அலிமா, வணக்கம் காது. மூரல் என்றால் மெல்லிய சிரிப்பு.
7: மெல்லிய சிரிப்பு.
9: அந்த மூரல் என்ற சொல்லுக்கு பொருள் வந்து முகம் மலர்ந்து காட்டும் புன்னகை அல்லது இளநகை என்று சொல்லலாம்.
6: உங்களுக்கு
7: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்கும் 100 வெள்ளி மதிப்புள்ள பட்டு சின்ன பரிசா கொடுக்கிறோம். இவ்வளவு அழகா அவர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்திருக்காரு. ஏன்னா அந்த முழு வரிகளை பாத்தீங்கன்னா, பொறுக்கி மினுக்கி செதுக்கி பதித்த மூரல், நெருக்கி இறுக்கி செருக்கை எரிக்கும் ஆரல்.
6: ஆனா இந்த ஆரல் அவர் நெருப்பதான் குறிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வரிகளை பார்க்கும் போது நெருப்புதான் ரொம்ப பொருத்தமா இருக்கும், எரிக்கும் தீ இல்லையா நெருப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த மூரல் அவர் எதை சொல்லிருக்காருன்னா, இந்த புன்னகை இளநகை புன் முறவுல தான் அவர் சொல்லிருக்காரு.
7: அரிமா, நான் உங்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுக்க போறேன்.
6: என்ன?
7: இன்னைக்குல இருந்து நீங்க பாட்டுஆலஜிஸ்ட். ஏந்திரமா,
6: பெத்தாலஜிஸ்ட் மாதிரி இருக்கே.
7: இப்ப பூமியில இருக்கிற விஷயங்களை தோண்டி எடுக்கிறது வந்து ஆர்க்கியாலஜிஸ்ட், தொல்பொருள் ஆய்வாளர். நீங்க வந்து தொல்பொருள் ஆய்வாளர், பாட்டாலஜிஸ்ட்.
6: இவ்வளவு பெரிய பட்டம் கொடுக்கறதீங்க, அந்த பட்டத்துக்கு ஏற்ப நான் இருக்கணும். இல்ல இல்ல, நம்ம எல்லாருமே கற்றுக்கிறோம் இல்லையா? ஏன்னா நிறைய வார்த்தைகள், நிறைய வரிகளை பார்க்கும் போது சில நேரத்துல நான் யோசிப்பேன், இதற்கான அர்த்தம் என்னவா இருக்கும். ஏன்னா எப்பவுமே பாடுறோம், ஆனா அதுக்கு அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியாது.
7: ஆமா,
6: இப்போ இந்த பாடலை ஒளிபரப்ப போறோம்.
7: இத ஒளியா கிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள்ல ஒளியா பார்க்க போறோம். ஹலிமா இத பேசி விளக்கி ஒரு காணொளியா வெளியிட போறாங்க.
6: எனக்கு முன்னால யாரும் ஈஸியா அப்படிதான் சொல்லிட்டு

0: இதுவரை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: அக்ஷயா ஜுவலர்ஸ்,
0: 48 ஸ்ட்ரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆகே.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் வளமை போல் என்றும் மங்கள வாத்தியேசியாக முதலில் நாதேஸ்வர தமிழிசை.

கேட்டது மங்கள வாத்தியை சியாக நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் காலியுடற்பான வணக்கம் தமிழொலியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளில் முதலில் விநாயகர் துதியாக சோலார் சாய்குழுவினர் பாடியே

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது சோலார் சாய்க்குழுவினர் பாடியது. தொடர்கின்றது பக்தி பாமலைகளில் கிறிஸ்தவ கீதமாக சிம்ருதி குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது எம் ஹனிஃபா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இனி ஐயப்பன் புகழ் மாலையுடன் மலேசியா வாசுதேவன் குழுவினர்.

ஐயப்பன் புகழ் மாலையுடன் மலேசியா வாசுதேவன் குழுவினர் இணைந்திருந்தார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியோலிறப்பான வணக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகளில் இனி கிறிஸ்தவ கீதமாக சுவர்ணலதா குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்ட தயாவுதீன் குழுவினர் பாடிய அந்த பாடலை தொடர்ந்து வருகிறது சிவனார் போல் மாலையுடன். சோலார் சாய் குழுவினர் பாடிய

புகழ் மாலை சோலார் சாய்குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியோலிருப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் இனி கிறிஸ்தவ கீதமாக தினேஷ் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் தினேஷ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலையின் நிறைவாக கிருஷ்ண கானமாக அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடியது.

0: கிருஷ்ண கானமாக அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரம் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் ஒலித்த காலி ஒலிரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற பக்தி பாமாலைகள்.
1: டென்மார்க் பிருந்தாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாறலுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும் முகம் தந்தது.
1: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூரச்சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0505-91-44-79-26.
2: திசை போற்றுமே, விழிகள்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:05, மைக்க ராச்சத்தில் 7:05 புலந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: சிந்தனை நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கீங்களா? நன்றி தாருங்கள். உங்கள் சிந்தனையை.
1: மீன் ஏன் கண்களை மூடுவதில்லை? விஷ்ணு பாதத்தில் உள்ள மத்ய சின்னத்தின் ஆன்மீக ரகசியம். மகாவிஷ்ணுவின் திருவடிகளில் பொறிக்கப்பட்டுள்ள தெய்வீக சின்னங்கள் ஒவ்வொன்றுக்கும் வெறும் மங்கள அடையாளங்கள் மட்டுமல்ல, அவை பிரபஞ்சத்தின் பேரொளி ரகசியங்களை நமக்கு உணர்த்தும் குறியீடுகள். அதில் மிக ஆழமான ஒரு சின்னம் மீன் சின்னம். இதன் பின்னணியில் இருக்கும் ஆன்மீக மர்மம் என்ன? மீன் எப்போதும் தண்ணீருக்குள்ளேயே வாழும் ஒரு விசித்திரமான உயிர். தண்ணீரில் இருந்தாலும் அது தூங்கும் போது கூட தன் விழிகளை மூடுவதில்லை. அதன் கண்கள் எப்போதும் திறந்தே இருக்கும். இந்த இயற்கையின் விதியைத்தான் மகாவிஷ்ணு தன் பாதத்தில் தாங்கி ஒரு உன்னதமான தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறார். அதுதான் விழிப்பு நிலை. பிரளய காலத்திலும் விழித்திருக்கும் அருள். உலகமே அழியும் பிரளயகாலம் வந்தாலும், காலமே முடிவுக்கு வந்தாலும், அந்த பரம்பொருளின் கருணையும் அருளும் மட்டும் ஒருபோதும் தூங்குவதில்லை. தன் பத்தர்களை காக்க அவனது அருள் விழி அமுது எப்போதும் திறந்தே இருக்கும் என்பதை இந்த மீன் சின்னம் காட்டுகிறது. நமது சித்தர்கள் தங்கள் பாடல்களில் அடிக்கடி குறிப்பிடும் ஒரு ரகசியம் உண்டு. மனதை அடக்கி எப்போதும் விழிப்போடு இருத்தல். நம் மனம் என்ற கடல் சஞ்சல அலைகளால் நிறைந்தது. அந்த அலைகளுக்கு நடுவிலும் மீனை போல நாம் நம் ஆன்மா விழிப்போடு இருக்க வேண்டும். உலக இன்பங்கள் என்ற மாயை நீரில் மூழ்கி இருந்தாலும் ஆன்மீக விழிப்புணர்வை ஒருபோதும் மூடிவிடக் கூடாது. அதுவே முத்திக்கு வழி. வாழ்க்கையின் இன்ப துன்ப அலைகளுக்கு நடுவிலும் சஞ்சலப்படாமல் விழிப்போடு இருக்க பழகிக்கொள்வோம். அந்த பெரம்பொருளின் விழித்திருக்கும் அருள் என்றும் நம்மை வழி நடத்தட்டும். மாயை என்னும் கடலில் மூழ்கினாலும் ஞானக்கண் திறந்து விழிப்போடு இருப்பதே ஆன்மீகத்தின் உச்சம் என்று கூறி இன்று இவ்வளவு அனைவருக்கும் நட்பொழுதாக இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் பத்மராணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பத்மராணியை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம் ராஜன், ரொம்ப நன்றி ராஜாண்ணா. அப்படி நீங்கள் எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள். உங்கள் லட்சந்தி
2: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவ குமாரனுக்கு இதயத்தி நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு நமது அன்பான அனைத்து உறவு எல்லோருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை குறிக்குவதோடு எல்லோருடைய சுரணங்களை விசாரித்தபடி நமது அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட எல்லா உறவுகளின் குடும்பத்தினருக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடைய ஆசீர்வாதங்கள் அணு தினமும் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் எடுத்துக்கொண்டு ராஜாண்ணா பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து புதிய ஏற்பாட்டில புனித லூக்காவின் சுவிசேஷம் 12 இறை வார்த்தைகள் 20-32 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இது நேற்று வரை. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை தேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பின்னும் இயேசு தம்முடைய சீசரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாயிருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கும் பண்டகசாலையும் இல்லை களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்த்திலும் நீங்கள் எவ்வளவோ விசுவசித்தவர்களாயிருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவர் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவார். மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றைப் போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவிட்டால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே முதலில் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பரமபிதா பிரியமாயிருக்கிறார். இயேசப்பாதாமே டியாட்டிக்கு எதிராளம் எல்லாவற்றையும் உடைத்தறிந்து டியாட்டியே என்றென்றும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
0: நன்றி சோதரம், இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
2: ரொம்ப நன்றி அண்ணா.
0: அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார் லண்டனில் இருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். அவருடைய தொடர்பு இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை. வணக்கம்.
3: வணக்கம் ராஜாண்ணா.
0: வணக்கம் ராணி, நலமா இருக்கீங்களா?
3: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமில்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக்கொண்டு மணிக்கோணும். ஆடி மாதம் 16 பொதுக்காலம் 15 வியாழக்கிழமை. இறைவாக்கினர் இசாயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 26, இறைவசனங்கள் 7-9 மற்றும் 12-16-19 வரை. நீதிமான்களின் நெறிகள் நேரியவை, நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கின்றோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். வேறு காலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதர்வது போல ஆண்டவரே, நாங்களும் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க இவரும் பிறக்கப் போவதும் இல்லை. இறந்த மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றீர். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. சிந்தனைக்கு நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன். மனித வாழ்வு துன்பமும் இன்பமும் நிறைந்தது. நம் வாழ்வில் பல்வேறு சுமைகள், துன்பங்கள், தோல்விகள், இழப்புகள் ஏற்படும் போது மனம் சோர்ந்து போகின்றோம். சில நேரங்களில் மனம் தளர்ந்து போகின்றோம். அத்தகைய நேரங்களில் நாம் இயேசுவிடம் செல்ல வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். கார்மேல் அன்னையின் விழாவை கொண்டாடுகின்றோம். அன்னை மரியா தம் வாழ்வின் முன்மாதிரியாக நமக்காக தம் மகனிடம் பரிந்து பேசும் அன்னையாக நம் ஆன்மீக வழிகாட்டியாக உள்ளார். கிளாரட் சபையின் 177 பிறந்த நாள் அன்னை மரியின் மீது கொண்டிருந்த அளவற்ற அன்பால், நம்பிக்கையால் புனித கிளாட் இந்த நாளை தேர்ந்தெடுத்து ஆரம்பித்தார். அன்னையின் அரவணைப்பில் புனித கிளாட்டின் பரிந்துரையால் கிளாட் சபையின் நெட் செய்தி அறிவிப்பணி இன்றும் சிறப்புற செபிப்போம். நன்றி, வணக்கம் ரஜனா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:16 ஆக்கிய ராஜ்யத்தில் 7:17. இந்த வேளையில் நெப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
4: வணக்கம்,
0: வணக்கம் ஜோசுரியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
4: நீங்கள்
0: சௌக்கியமா ஊற்றாம இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு. நீங்கள் அழைப்பு எடுப்பது கஷ்டமா இருக்கா சோதரம்?
4: வருது
0: வருது நிக்குது.
4: மண்ணிறந்து மிக்காய் விளம் ஒளியாய் எண்ணிறந்து எல்லை லாதானியின் இன்பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் உரை மேலுள்ள வானுலகெங்கும் நிறைந்தும் கீழுள்ள மண்ணுலகெங்கும் நிறைந்தும் அகற்றிற்கப்பாலுமாய் விளங்குவானே எங்கும் திகழ்கின்ற ஒளி மேனியனே கணிக்கப்படும் சுட்டுப்புறத்தையும் கடந்து நிற்கும் அளவிலா தன்மையனே எனது ஒப்பியற்ற பெரிய புகழினை அறிவு விளக்கத்தை தடை செய்யும் தீய வினையுடையேன் எடுத்தோடும் பகை யாதும் தெரியாதேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் எல்லா நுந்தை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலத்தேனும் பெருமான் உரை உலக தோற்றத்தில் கற்பாறை அணுக்களின் அடங்கி கிடந்து பின் புல்லாகியும் அடர்ந்த புச்செடிகளாகியும் மரங்களாகியும் படைக்கப்பட்டு திகழ்கின்ற பல்கோடி நிலைய பொருள்களுள்ளும் புழு பாம்பு முதலிய ஊர்வனமாகியும் பரப்பனவாகியும் விலங்குகளாகியும் மக்களாயும் பேயிடங்களாயும் பூதகணங்களாயும் வலிய அசுரராயும் முனிவராயும் விண்ணவராயும் படைக்கப்பட்டு இயங்குகின்ற பல்கோடி பிராணியில் உள்ளும் அடங்கிய எல்லா வகையான பிறப்பினும் உடலெடுத்து இறந்து உழந்து அழுத்தேன். நம்பி மீதி நாளை மலை மகளை மலை மகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் ஜடையில் பாயுமது என்னேடி சரமுகத்தால் அவன் ஜடையில் பாய்ந்திலனேல் தரணி எல்லாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடு ஆம் சாலையலோ முகமுகங்கள் போற்றி முகம்பொழிகருணை போற்றி தேவரும் துணிக்கருந்தை ஆறு கோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவேள்

0: கோணம்.
1: நன்றி. ஒரு மாதம் உங்களை தவிக்க விட்டுட்டு சென்று விட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் உங்கள் பணியை தொடருங்கள்.
0: நன்றி நன்றி. கடவுள் ஏன் நம்மை இப்படி சோதிக்கிறார்? நமக்கு நம் தலைவிதியை இறை வழிபாட்டின் மூலம் மாற்றியெழுத முழு சுதந்திரமும் கொடுத்திருக்கிறார். சுகத்தை மட்டும் விரும்பி ஏற்கிற மனிதன் கஷ்டம் வரும்போது அதை பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னான். அவன் இறைவனையோ இயற்கையோ புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். கடவுள் நம்மை சோதிப்பது எல்லாம் இல்லை, அது ஒரு தவறான நம்பிக்கை. அவர் நமக்காக நம் கர்ம விதியை சரிவர நடத்தி வைக்கிறார். அவர் மேலும் நமக்கு நம் தலைவிதியை இறை வழிபாட்டின் மூலம் மாற்றி எழுத முழு சுதந்திரமும் கொடுத்திருக்கிறார். நாம் கடவுளின் சோதனை என்று சொல்வது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டிருக்கும் விளைவுகளே அன்றி வேறல்ல. மக்களிடம் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், கஷ்டங்களை அனுபவிக்கும் போது ஏன் எனக்கு என்பவர்கள் அவர்கள் வளர்ச்சி அடைகையில் எனக்கு முன் இந்த வளர்ச்சி என்று கேட்பது இல்லை. எனக்கு ஏன் இந்த வளர்ச்சி என்று கேட்பதே இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் என்பவர்கள் என்றாவது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கார் பைக் மொபைல் லேப்டாப் எல்லாம் கிடைக்கிறது, வங்கியில் பணம் வீடு நகை வெளிநாட்டு பயணம் என்று கேட்டதுண்டா? தைரம் அறுக்கப்படாமல் பளபளக்காது, மின்னாது. தங்கம் நெருப்பில் புடம் போடாமல் புனிதமாகாது. நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளவர்கள், ஆனால் வேதனைப்பட மாட்டார்கள். வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது. ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டு வாழ்ந்து செத்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அதே போல் பிறந்த ரீதியில் இருந்து இறுதி வரை சந்தோஷத்துடனே வந்து மடிந்தவர்களும் கிடையாது. கஷ்டப்படுவர்களுக்கு துன்பம் துன்பம் அனுபவித்தவர்களுக்கு ஆண்டவன் ஒரு நாள் உதவாமல் போக மாட்டான். எப்பொழுதுமே கஷ்டப்பட்டும் என்று யாரையும் ஆண்டவன் அப்படியே விட்டு விட மாட்டான். விதிக்கப்பட்ட தடைக்கற்கள் தரும் பாடங்களே போராட்டங்களிலும் சகிப்பிலுமே மன வலிமை தரும். சோதனைகள் என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவும். சில சமயங்களில் அவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று தோன்றுகிறது. ஏனெனில் நாம் அவரை காண முடிவதில்லை. சோதனை வேளைகளில் நாம் காண முடியாதவாறு அவர் நம்மோடே இருக்கிறார். அவருடைய கண்கள் நம் மீது எப்போதும் நோக்கமாயிருக்கின்றன. எனவே நச்சிந்தனையுடன் அவரது நாமமே ஜெபித்து அவரை வணங்கி அவரிடம் சரணடைந்தார். உங்கள் நாம் நமது சோதனைகளையும் கர்ம வினைகளையும் பயமின்றி கடந்து சாதனையாக்கலாம். வருங்காலத்தை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். கிடைக்காததையும் தவற விட்டவர்களை நினைத்து தளராதீர்கள். பயத்தை களைந்து நம்பிக்கையை தக்க வையுங்கள். சந்தேகங்களை நம்பாதீர்கள், நம்பிக்கையை சந்தேகிக்காதீர்கள். உங்களுக்கு கிடைத்த வரங்களை எண்ணிக்கொள்ளுங்கள். கடவுளை நம்புங்கள், அவர் நல்லவர்களை கைவிட மாட்டார் என்று கூறி விடப்படுகிறேன் ராஜா. நன்றி வணக்கம்.
1: நன்றி அம்மா. இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ராஜா. நேவிஸ்பினி.
1: வணக்கம் சௌதரி. நலமா இருக்கிறீங்களா?
2: நலமாக இருக்கின்றோம் நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய திருப்பாடல், விண்ணுலகிலிருந்து ஆண்டவர் வையகத்தை கண் நோக்கினார் என்கின்றது திருப்பாடல் 102. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதியது, அதிகாரம் 11 திருவசனங்கள், 28-30. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் முகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, ஒரு தாய் தன் குழந்தையின் மீது ஒவ்வொரு மணித்துளியும் நினைவு வைத்திருப்பார். அந்த குழந்தையின் தேவையை அவளாகவே அறிந்து அதனை நிறைவேற்றுகின்றவர் தான் தாய். எந்த ஒரு தாயும் தன் குழந்தை வேதனைப்படுவதையோ துன்பப்படுவதையோ விரும்ப மாட்டார். இந்த தாய் அன்புதான் கடவுளின் அன்பாக என்று சொல்லப்படுகின்றது. இந்த தாய் அன்பை விட பல மடங்கு மேலானது கடவுளின் அன்பு. தாய் அன்பையே நாம் வியந்து பார்க்கின்றோம். அப்படி என்றால் கடவுளின் அன்பு எந்த அளவிற்கு மகத்தானது என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்ளலாம். சுமைகளால் சோர்ந்திருப்பவர்களை இயேசு அழை

0: வழக்கமாக நண்பர்களின் மகிழ்ச்சியில் நாம் அதிகமாக பங்கெடுப்போம், அவர்களோடு மகிழ்ந்திருப்போம். ஆனால் அவர்களின் துயரத்தில் பங்கெடுக்க வேண்டுமென்றால் என்னுடைய நிலையே எந்த அளவுக்கு மோசமானதாக இருக்கின்றது என்று அதிலிருந்து ஒதுங்கிவிடுவோம். துன்பத்திலும் துயரத்திலும் பங்கெடுக்கின்றவர்கள் வெகு குறைவுதான். ஆனால் இங்கே இயேசுவே முன்வருகின்றார். அவராகவே முன்வந்து நமது துன்பத்தில் பங்கெடுக்கின்றார். நம்மை மீட்பதற்கு துணையாக இருக்கின்றார். கடவுளின் தாயன்பை வியந்து பார்க்கின்ற நாம் நமது பெற்றோர்களை வயதான பருவத்தில் எப்படி பார்க்கின்றோம்? எந்த அளவுக்கு நம்மை கண்ணின் இமைபோல் உண்ணாமல் உறங்காமல் நம்மை தாளாட்டி சீராட்டி வளர்த்திருப்பார்கள்? அவர்களை நாம் போற்றுகின்றோமா? அவர்களை வயதான பருவத்தில் பேணி வளர்க்கின்றோமா? இயேசு நமது நுகத்தை தாங்கிக் கொண்டார் என்பது ஏதோ வெறும் கருத்தியல் அடிப்படை அல்ல, அது உண்மை, அது வரலாறு. உண்மையாகவே நம் பிணிகளை அவர் தாங்கிக் கொண்டார் என்கின்ற வார்த்தைகள் இதற்கு வலி சேர்க்கின்றன. நமது துயரங்களை தாங்குவதற்கு கடவுள் இருக்கின்றார் என்ற நமது நம்பிக்கை நமக்கு மிகப்பெரிய பலம். ஆகவே நாங்கள் எங்கள் துன்பத்தை இயேசுவிடம் முறக்கி வைப்போம். எங்களுக்காக துன்பங்களை சுமந்து துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த தாயன்பை நாங்கள் நினைத்து அவர்களையும் நாங்கள் போற்றுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலையை நிறை வேண்டு நிறை சிந்தனை இழந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் வேளையிலே இன்றைய நாட்களிலேயே நாங்கள் உலகெங்கும் வருத்தப்படுகின்ற எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்வோம். அவர்கள் மனதில் அமைதி சாந்தி சமாதானம் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடை பெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ஷான், நலமா இருக்கீங்களா? நன்றி. என்றும் அப்படியே இருக்கணும் என்று என் பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
2: எல்லாம் வணங்கிக்கொண்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரர் குரு சாட்சாத்வர பிரம்மா லக்ஷ்மை ஸ்ரீ குலவீனவர் எல்லாம் மெல்ல சத்தியதாய் பவானி தேவி அல்லது வியாழக்கிழமை புலன் இன்பங்களின் ஆனந்தத்தை விட புறவின் ஆனந்தம் ஏன் மேலானது என்பதை பகவான் என்று அன்புடன் நினைவூட்டுகிறார்கள். அதாவது பொருள் முதல்வாதிகள் கையில் இருக்கும் ஒரு பறவை புதரில் இருக்கும் இரண்டு பறவை இருக்கும் சமம் என்று வாதித்தனர். அப்போது இப்போது அனுபவிக்கும் இன்பத்தை பின்னர் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கைவிடக்கூடாது என்று அவர்கள் கூறினர். ஆனால் பற்றின்மையின் மகிழ்ச்சியை இங்கேயே இப்போதே அனுபவிக்க முடியும். அது பற்று பற்றும் பற்றுதலால் பெறப்படும் வாழ்க்கையை விட மிகவும் நீடித்ததாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருக்கிறது. தவிர புலன்களுக்கு அடிமையாக இருப்பதை விட அவற்றின் நிஜமானதாக இருப்பதில் ஒரு குறிப்பிட்ட மகிழ்ச்சி இருக்கிறது. இப்போது நீங்கள் காபி பழக்கத்து அடிமைகள், அந்த பற்றுதலுக்கு அடிபணியக்கூடாது என்று தீர்மானித்து அந்த தீர்மானத்தில் தொடர்ந்து 3 நாட்கள் உறுதியாக இருங்கள். நீங்கள் எஜமானதாக ஆகிறீர்கள். நாக்கு உங்கள் அடிமையாகும். இனிமேலும் காபியால் உங்கள் மீது ஆதிக்கம் பேச முடியாது. காபியால் மகிழ்ச்சியை அடிக்க முடியுமானால் அந்த பானத்திலிருந்து அனைவரும் சமமாக அதை பெற வேண்டும். ஆனால் சிலர் தேநீரை விரும்புகின்றனர், பலர் அதை அருவறுப்பாக கருதுகிறார்கள், சிலர் சர்க்கரை இல்லாமலும் மற்றவர்கள் பால் இல்லாமலும் நடந்துவது மகிழ்ச்சி அடைகிறார்கள். எனவே மகிழ்ச்சியை தருவது நலன்தான், காப்பி அல்ல. புலன்களுக்கு விருந்தளிப்பது பொருளும் அல்ல. ரகசியம் என்னவென்றால் உங்களுக்குள் இருக்கும் வாழ்க்கையின் ஊற்றை கண்டறியுங்கள். அது வற்றாத அன்றும் நிறைந்த அன்றும் குளிர்ந்த ஒரு ஊற்று என்று அதை கடவுளும் கடவுளிடம் என்று கூறுகிறது. பிரேமத்துடன் பிரேமத்திற்காக பாடுங்கள். அப்போது பிரேமை சுவரூபமாகிய, அதாவது தெய்வீக அன்பின் உருவமாகிய இறைவன் நீங்கள் எதையும் கேட்காவிட்டாலும் உங்களுக்கு தேவையான இடத்தை வழங்குவார் என்று பகவான் தனது உரையில் கூறியிருக்கிறேன். உங்களை சந்திக்கிறேன், உங்களை எப்படி நேசிக்கும்
1: நன்றி சண்முகநாதன் இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வானலையில் மலர்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பல பலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 16 தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமைக்கு உரியது. மேஷ ராசியை முதல் மீன ராசி வரை
3: மேஷராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடிய அற்புதமானது. பதவி பேர்ப்புகள் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள் தடங்களாகிதான் அதுக்கப்புறம் காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர சகோதரி சொன்ன விஷயத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்று சிலுவையில் அவா ஒன்று பேசுவோ, கொஞ்சம் நேரம் சண்டையாக திருப்பி நீங்களே சாரி லாவா சாரி கேட்பா. இடம் சம்மந்தமான லேண்டு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் உட்காந்து பேசுனீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகும். அதுவும் பயப்பட வேண்டிய அவசியங்கள். கடைசியில் ஃபைனில் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் டென்ஷனாக போகும். அதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. உங்களுக்கு சாதகமாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள். மறைமுக நேர்முக எதிரிகள்லாம் யார் யாருன்னு தெரியும். என்னடா இப்படி பேசுகிறாங்க, இப்போ சொந்த பந்தமாக இருக்க நம்மளே இப்படி பேசுகிற, காசு பணம் தான் இல்லாமா அப்படின்னு சில நேரங்கள்லாம் தோணும். சொத்துக்காக இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி நண்பர்களே, நிறையா நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய பார்த்தாச்சு சார். ஒவ்வொரு லைஃப்பில் கஷ்டம்னா என்ன, நல்லதுனா என்ன, முன்னேற்றம் என்னென்ன, தடங்கள்னா என்ன, எல்லாத்தையும் லைஃப்பில் பார்த்து பார்த்து அனுபவம் தான் சார் எனக்கு. இந்த அனுபவித்து பல பேர் ஏதாவது ஒன்று சொல்லும் போதே அதுக்காக பேசுகிறான்னு எனக்கு தெரிய வந்துடுது சார். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பான். டிரைவிங் லைனில் இருந்துருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம்லாம் சக்ஸஸ் வந்துடும். ஃபேமிலி ப்ராப்ளத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே மனதில் கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் மாறிடும். யாரோ ஒருத்தர் ஆறுதல் சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய மன திருப்தியை தரும். சரி, நம்மளாக விட்டு கொடுத்து போயிடுவோங்கிற எண்ணங்கள் இருக்கும். குழந்தைகளுக்காக, ஃபேமிலிக்காக, குடும்பத்துக்காக, மதிப்புக்காக, மரியாதைக்காக இப்படிலாம் விட்டு கொடுத்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருந்துருக்கிறவங்க, ஸ்கேன் சென்டரில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்காங்க, பிளேபேக் சிங்கராக இருந்துருக்கிறவங்க, கர்நாடிக் மியூசிக்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடுவோம். ரிஷபராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மிதுனராசி நண்பர்களே, மிதுனத்துக்கு இன்றைய தினம் சாதகமான பலன்கள் இருக்கு. 4-5 நாள் நான் பட்டது எனக்கு தான் தெரியும், இப்போதான் பரவாயில்ல, எது இப்படி சொல்றதுல சந்தோஷப்படுறேங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் காலையில் ஒரு 10-11 மணிக்கு மேலே, அதுக்கப்புறம் இந்த நாள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். 11 மணி வரைக்கும் டென்ஷன் இருந்ததுன்னா அது கொஞ்சம் நேரம் அப்புறம் மாறிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி சிறு பிராணம், தூர பிராணம்லாம் 4-5 நாளில் இப்போது வந்து அதை முயற்சி பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சில பேர் உங்களை ப்ரொவோக் பண்ணி அப்படி பேசலாம் வைப்பா, உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் எப்படி கரெக்டாக போட்டு வாங்கிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டுருப்பா. அதனால் கவனமாக பேசுதலை கவனிக்கிறது, லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துட்டுலாம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். டீச்சராக இருந்துட்டுருக்குவா, எஜுகேஷனில் சம்மந்தமான லைனில் இருந்துட்டுருக்கோ, காலேஜ், அதே மாதிரி நிறுவனம் பாலிடெக்னிக்லாம் வந்துட்டுருக்கவங்க அனுகூலம் தேர்வு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் அற்புதமான வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சாதகமாக இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுது கிரகங்கள் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல பலன், கிரகம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் ஒருத்தர் சொன்னார், நல்லா பண வரவுகள் சார், இந்த மாதிரி கிரகங்கள் சரியில்லாத பண வரவுகள், எஸ் பண வர வரும், பட் ஏதோ ஒரு விதமாகத்தில் ஒரு மன சங்கடங்கள் இருந்திருக்கும், ஒன்று சக்ஸஸ் ஆகும், ஒன்று வீக் ஆகும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், மன ரீதியான கவலைகள் அப்பப்போ வந்து போவோம். பட் நெவர் எவர் ஒரிய போத்தர், பிகாஸ் நம்மளுடைய கடவுள் கூட இருக்கும்போது இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லலாம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தை தவிர்த்து கொள்வதுனது மற்றவங்களுடைய பிரச்சனைகளையும் மற்றவங்களுடைய பாயிண்ட் அவுட் பண்ணி டிக்டேட் பண்ணி சில விஷயங்களை சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா குருவாயூரப்பர் வழிபாடு அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு, வேலைவாய்ப்பு கூடி வரும், நினைச்சது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் இருக்கும், நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதா, திருமண காரியம் கைகூடி வரும், போட்டா போட்டி போட்டவா உங்ககிட்ட சாதாரணமாக பேசுவா, சில விஷயத்தில் ரொம்ப இக்கட்டாக அப்படி ரொம்ப கடுமையாக போனது உட்காந்து சாதகமாக பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வண்டி வாகனம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் மெக்கானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இரும்பு சம்மந்தமான ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் கான்ட்ராக்டில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். வெளிநாடு வெளியூரில் போய் நான் செட்டில் ஆகலாம் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சில விஷயங்கள்லாம் மனதில் பயம் இருந்தது, பயம் இல்லாமல் நீங்கள் செயல்படுங்க, உங்களுக்கு நிச்சயமாக சாதகமான பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை. இவர் இது சொல்கிறார், அவர் அது சொல்கிறார், அவர் இது சொல்கிறாங்கிறத நம்பிக்கையான இருக்கக்கூடியவர், இத்தனை வருஷமாக கைட் பண்ணக்கூடியவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. சிம்மராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா மலைக்கோயில் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், வேலை மாற்றம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும், கொஞ்சம் ரத்த சம்பந்தமான உபாதை ப்ரெஷர் சுகர்லாம் இருந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவா டென்ஷன் ஏற்றுறான்னு சொல்லி டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் அதில் வருத்தப்படுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. யோகா, தியானம், எக்ஸசைஸ் போன்ற விஷயங்களை பண்ணுங்கள். நடைப்பயிற்சி பண்ணிட்டு இருக்கவங்க அதை தொடர்ந்து எடுத்து பண்ணுங்கள். அதே சமயத்தில் சின்ன சின்ன சோம்பேறித்தனம்னு சொல்லுவா, இன்றைக்கி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானிக்கு பார்த்துக்கலாம், அந்த மாதிரி எந்த காரியத்தையும் மிஸ் பண்ணாத ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா. ஸ்டேஷனரி சம்மந்தமாக பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், கிளினிக் வச்சுருக்கோம், டாக்டராக இருந்திருக்கோம், சர்ஜனாக இருந்துட்டு இருக்காங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். கன்னிராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. துலாராசி நண்பர்களே, துலாராசிக்கு இன்றைய தினம் பார்த்துட்டு அப்படின்னா இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், இடமாற்றம் கூட மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள், வீட்டில் குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் வீட்டில் நிச்சயதார்த்தம் ஸ்ரீமந்தம் போன்ற விசேஷ நாட்களை குறிக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும். எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க. விளையாட்டு விஷயங்களில் நீங்கள் டாப்பாக வந்துடுவீங்க. அதே சமயத்தில் என் குழந்தை போய் விளையாட போகிறான், அவன் ஜெயிச்சிருவான், நிச்சயம் ஜெயிச்சிருவாங்க. செஸ் சம்மந்தமான போட்டி, அதே மாதிரி கிரிக்கெட் சம்மந்தமான, ஃபுட்பால் சம்மந்தமான, அதே போன்று பேஸ்பால் சம்மந்தமான, டென்னிஸ் சம்மந்தமான நிறைய விளையாட்டு துறைகள் இருக்குது. அந்த துறைகளில் குழந்தைகளை மேம்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி ரொம்ப பாடுபட்டு சார், நானும் கஷ்டப்பட்டு ஜிம்மெல்லாம் வச்சுட்டுருக்கேன் சார், உடம்பெல்லாம் வளர்த்துட்டுருக்கேன் சார், ஸ்பான்சர் மாதிரி யாராக இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு உழைப்பு கேட்ட ஊதியங்கள், மன ரீதியாக கவலைகள் இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்க மாட்டீங்க. துலாராசி நண்பர்கள் வெளியில் சிரிப்பீங்க, மனதுக்குள்ளே கவலை இருந்தாலும் மற்றவங்க வரவங்களை உற்சாகப்படுத்தி அனுப்புவேன், அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். துலாராசி நண்பர்கள் இந்த தினத்தில் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம், அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரும். திருமண காரியம் எதிர்பார்த்தவங்களுக்கு தடைப்பட்டுட்டே போது ஜாதகம் பார்த்து அதெல்லாம் சரியாயிடும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. எதனால் பொருட்கள் சேர்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கிராம் தங்கமாக சேர்த்துக்கிறது நல்லது, வெள்ளி வாங்கிக்கிறது நல்லது, வீட்டுக்கு தேவையான விளக்கு, பஞ்சபாத்திரத்துடன் அதே மாதிரி தட்டம் வேணும் சார், டம்ளார் வாங்கணும் சார் வீட்டில், அந்த மாதிரி எதனும் பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சின்ன சின்ன விஷயங்கள் நாம் எதனும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பேன், பட் கால சூழ்நிலை நேரம் அப்படின்னா இப்படி தட்டி போயிட்டு இருக்கும். எஜுகேஷன் சம்மந்தமான சில குழப்பங்கள்லாம் வரும், இதுக்கு இவ்வளோ லாஸ் பண்ணிட்டோமே திருப்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியலேங்கிற மாதிரி யோசனைகள்லாம் வரும். இவாட்ட கேட்கலாமா வேண்டாமா இந்த மாதிரி யோசனைகள்லாம் அப்பப்போ வந்துட்டுருக்கும். முடிவெடுக்கிறது தடுமாற்றங்கள் இருக்கவே கூடாது, இன்றைக்குமே ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் வேணும். சில பேர் ஒரு நேற்று நான் பேசும்போது ஒருத்தர் சொன்னார், எல்லாத்துக்கும் கேட்குற உங்களுக்காக கேட்டுக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னார். அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்குண்டான அதை ஓப்பனாக நீங்கள் பேசுறது கேட்குறது, இவான் நினைப்பா அவன் நினைப்பா அப்படியெல்லாம் இல்லை, உங்களுக்கு தேவையானதை கேட்டுக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சி திருவினையாகவும் விடாமுயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக. மீடியா சம்மந்தமான துறைகளில் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் என்டர்டெயின் சம்மந்தமான அதுதான் பிஸ்னஸாக வச்சுட்டுருக்கேன் சார், நான் ஒரு பார்க் தீம் பார்க் மாதிரி வச்சுட்டுருக்கேன், பிஸ்னஸாக வச்சுட்டுருக்கவங்களுக்கு அனுகூலம் தெரியும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா முருகப்பெருமான் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இந்த தினம் கிரக சாதகமாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கக்கூடிய தினமாக இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துணை இருக்கக்கூடியது. ஹாஸ்பிட்டல், கிளினிக் நடத்துகிற சர்ஜனாக இருந்த மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கவங்க, அதேமாதிரி சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல ஃபேமிலிக்குள்ளே தான் சார் நிறைய கருத்து வேறுபாடுகள் வருது. நான் ஒன்று பேசுகிறேன், அவள் ஒன்று பேசுகிறான், யூ யூ தாங்க முடியல சார்னு வருத்தங்கள் இருந்தவங்களுக்கு சரியாயிடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சேர்ந்து ஒரு சில விஷயங்களை எடுத்து பிஸ்னஸாக பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில முயற்சிகள்லாம் பலவிதமான தடைகள் வர அதை நீங்கள் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பிளேபேக் சிங்கராக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான துறைகள் இருந்துருக்கிறவங்க, மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்க அனுகூலம் தேடி வரும். தீராத நோய் இருக்கிறவங்களுக்கு தீரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சார் நான் உச்சத்தில் இருந்தேன் சார், நல்ல லைஃப் சார், நல்ல முன்னேற்றம் சார், இது என்னமோ தெரியல, இப்போ என்னமோ தரங்களாயின்னு இருக்காது. இது எப்பவுமே பாஸ்ட்டை பற்றி நிறைய விஷயங்களை பேசுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி ரெண்டு ராசிக்கு அதை பற்றி நான் வந்து சொல்லப்போகிறேன். மகர ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம், அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ப்ரெசன்ட் ஃப்யூச்சரை சம்மந்தமாக எதிர்பார்ப்பு இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல பணவரவுகள் தேடி வரும். கடனுக்காக கடன் வாங்காதீங்க. பிளான், ஃபினான்ஷியல் பிளான் இருந்ததுன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள். டைம் இஸ் அ ப்ரெஷியஸ், அதை வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து டைமண்டாக கோல்டனாக பயன்படுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் உட்காரும் பொழுது உங்களே நீங்கள் டீக்கேட் பண்ணி நான் இப்படி ஆட்ட அப்படி ஆட்ட ரொம்ப அப்படியே இறங்கிடாதீங்க. நான் ஜெயிச்சிருவேன், சக்ஸஸ் பண்ணிடுவேங்கிற ஒரு எண்ணத்தோட மனதை செயல்படுத்தினால் மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. எதையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதையுமே நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்க கொடுத்தா, புதுசாக தான் கற்றுண்ட, புதுசாக தான் செயல்பட்டீங்கன்னா அதில் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா ஐயப்ப சுவாமி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, துணை நிற்கும் அற்புதம் வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, கும்பராசி நேயர்களுக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய சில மறக்க முடியாத சில விஷயம் லைஃப்பில் நடந்திருக்கு சார். சார் இவா பண்ண துரோகம், இவா பண்ண இது, இதெல்லாம் நான் வந்து அனுபவித்து இதெல்லாம் வந்து இப்படி இருக்கேன். அந்த பழச வந்து மறந்துடணும். எப்போவுமே அது நல்லதாக இருந்தால் கெட்டதாக இருந்தாலும் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அது நம்மளை ரொம்ப டென்ஷன் படுத்துதான் அதை ஞாபகம் வச்சுக்கூடாது. ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மனதில் கொண்டு வந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. ஜெயிக்கணுங்கிறது எதில் இருந்துருக்கு, எல்லா விஷயங்களும் லைஃப்பில் இருந்துருக்கு. வேலையிலேருந்து, தொழிலேருந்து, சம்பாத்தியத்திலேருந்து, பதவியிலேருந்து, எல்லா விஷயங்கள்லையும் கும்பராசி என்பவர்களுக்கு இருந்துருக்கும். அது வந்து நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. சில வெற்றி தோல்வி எல்லாமே இருக்க தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்களை, பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான சில முக்கிய நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தேடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய உங்களுக்கு உதவிகள் தருவோம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு மிகப்பெரிய பலத்தை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு சில விஷயங்கள்லாம் யாராவது ஒரு சிலதெல்லாம் எனக்கு சொன்னாங்கன்னா எனக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும். பாசிட்டிவாக பேசணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது பணம், காசு இதெல்லாம் ரெண்டாவது சார், ஒரு ரெண்டு வார்த்தை நான் இருக்க கவலைப்படாத, அதாவது இதில் உனக்கு சக்ஸஸாக நடக்கும், இந்த மாதிரி ரெண்டு வார்த்தை, அந்த என்கரேஜான வார்த்தை இருந்தால் போதும் சார், நான் ஜெயிச்சு வந்துடுவேன் அப்படி சொல்கிறவங்க ஏராளம் பேர். யாரை எல்லாரும் லைஃப்பில் தள்ளி விடுறதுக்கு தான் பார்க்குறாங்க சார். யூயோ நான் பார்த்த அனுபவம் தான் சார் இது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர். அப்படி இல்லாமல் யாரோ ரெண்டு வார்த்தை என்கரேஜாக சொல்ல மாட்டாங்களான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்றைய தினத்தில் அன்பாக பேசுகிறவங்க, பிரியமாக பேசுகிறவங்க, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மன ஆறுதலை கொடுக்கும். அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உட்காந்து அப்படியே கேட்டுட்டு இருப்பீங்க. மருத்துவ சம்பந்தமான விஷயங்களை கரெக்டாக கடைபிடிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. கொஞ்சம் விரயங்கள்லாம் இருக்கும், பெருசாக எதிர்பார்க்காதீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க. வேணால் பாருங்கள், ஒரு சம்பாதிச்சது நீங்கள், விரயம் பண்ணது நீங்கள், ஜெயிச்சும் வந்துடுவே. மீனராசிக்கு ஏழரை சனி இருக்காங்காட்டி கொஞ்சம் அப்பப்போ பாதிப்பு இருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க. வெற்றி உண்டு, வெற்றி மீது வெற்றி நடக்கும், கவலையே பட வேண்டாம். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும்
1: அந்த உறவுகள் இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள், தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் வந்து இதய பூர்வமான நன்றிகள். நேரம் சரியாக 8:45, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:45. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்து இந்த நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது.
4: நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள்
1: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்
4: கொள்கிறோம்.
1: அந்த வகையில் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
5: வணக்கம் ராயா, பத்மராணி வாயரண்ணம்.
1: வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா பத்மராணி?
5: நாங்கள் நலம், நீங்கள் வார இருக்கணும் வேண்டிக் கொண்டு.
1: நேற்று எங்க போனீங்க எங்களை விட்டுட்டு?
5: அவசரமா ஒரு அலுவல்
1: சொல்லிட்டு போற, நீங்க சொல்லாம போயிட்டீங்க, அதான் யோசிச்சுன்றது.
5: 8 மணிக்கு மகன் பிள்ளைய கிண்ட காரணம் கூட வேணும், அடிச்சா தெளிவோட அப்ப பறந்துட்டோம்.
1: பறந்துட்டீங்க, அடிச்சு போட்டு. ஓகே, நன்றி, நலமாக இருங்கள், உற்சாகமா இருங்கள், நன்றி
5: நன்றி. இன்றைய தினம் சுதன் சர்மா ஐயா சசிகலா தம்பதிகளின் முதலாவது பேச்சு, முதலாவது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார். கவிநயா,
1: கவிநயா ஓகே,
5: மற்றும் ராஜலிங்கத்தின் மகள் சிந்திஜா இதுவரும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அத்தோடு சுதன் சர்மா சசிகலா தம்பதியர் தங்கள் திருமண நாளையும் கொண்டாடுகிறோம்.
1: கவினையாவும் சிந்துஜாவும் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். பிறகு எங்கட சுதனையா சசியம்மா திருமண நாளை கொண்டாடுகிறார்கள்.
5: ரெண்டு தம்பதியர் திருமண நாளை கொண்டாடுகிறோம். அதுல ரெண்டு சிந்துஜா, ஒன்று குணநாயின் மகள் சிந்துஜாவும் மற்றது ராஜலிங்கத்தின் மகளும் சிந்துஜா தான். அதால குழம்பும்.
1: சிந்துஜா அப்பா மிஸ்டருக்கு என்ன பேர்?
5: வினோகரன்
1: சிந்துஜா திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். ஓகே, நன்றி. ரெண்டு பர்த்டேயும் ரெண்டு திருமண நாளும். ஓகே, நன்றி சகோதரி, தகவல்களை அறிய தந்த உங்களுக்கும் எங்கள் இது நிறைந்த நன்றிகள். அவர் எங்கள் பத்மராணி ராஜரெட்டம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
6: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் சகோதரி குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
6: நன்றி. எனது மகள் திருமதி வினோகரன் சிந்துஜா இருவரும் தங்கள் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் நோய் நொடி இன்றி நல்லாண்டு காலம் நலமாக வாழ வேண்டும் என்று இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு கூறிக்கொண்டு, அத்துடன் சுதர் சர்மா ஐயாவுக்கும் சசிகலா தம்பதிகளுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். அத்தோடு இந்த முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் கவிநயாவுக்கும் ராஜலிங்கத்தின் மகள் சிந்துஜாவுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் இருவரும் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு படிக்கிற பிள்ளைகள் என்ன, சின்னவா படிக்கா மற்றவா படிக்க பிள்ளைகள் என்ன, படித்து பட்டங்கள் பல வேண்டும் உண்டு. மனம் நிறைந்து வாழ்த்துக்கொண்டு அன்பாக விட வருகிறேன் ராஜா.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் எல்லாரையும் பலம்பெற செய்யும், உற்சாகப்படுத்தும். அந்த வகையில் இருந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
6: நன்றி, வணக்கம்.
1: அவர் குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருந்தார் திருமதி தயாளன் அவர்கள். வணக்கம் திருமதி தயாளன்.
7: வணக்கம் ராஜா.
1: நலமா, என்ன உங்க இடத்த வந்தவா பிடிச்சிட்டா?
7: ஆமா, அதான் நானும் வெளியில போகணும்னு நின்று எடுக்கிற அளவுக்கு நேரம் இல்ல. பஸ் வரப்போ
1: பஸ் வந்தா என்ன, பஸ் வந்தா அடுத்த பஸ் வரும் தானே? உள்ள
7: இல்ல, எனக்கு 9 மணிக்கு
1: இல்ல, அடுத்த பஸ் வரும் தானே?
7: அதான் 9 மணிக்கா ராம்தேவ்.
1: ஆ, அப்ப இன்னைக்கு பர்த்டே சொல்லாம போயிருக்கலாம் தானே?
7: அம்மாவுக்கும் வினோகரன் சிந்துஜா தம்பதிகளுக்கும் இரண்டு குடும்பத்துக்கும் இனிய திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, இரு குடும்பமும் நலமாக சந்தோஷமாக தீர்க்க சுமங்கலியா இருக்க வாழ்த்திக்கொண்டு, மற்றது ராஜலிங்கத்தின் மகள் சிந்துஜாக்கும் சுதனையாவின் பேத்தி முதலாவது பிறந்த நாளை காணும் கவினையா, கவினையா சிந்துஜாவுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து, அவர்களின் நலமாக சந்தோஷமாக இருக்க வாழ்த்தி விட
1: வருகிறேன். உங்களுடைய அன்பான பண்பான தகவல்களை தந்த உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்த்துகளுக்கு நன்றிகள்.
7: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.
1: அவர் வதனா தயாளன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து ரஜினி நாகேந்திரம் அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் ரஜினி.
8: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் நாகேந்திரம். நாகேந்திரம் எப்படி, என்ன இங்கே இருக்கிறாவோ?
8: ரஜினி இங்கேயே தான் நிற்கிறான். இன்றைக்கு படிக்கிறான் நினைக்கிறேன், தெரியல இன்றைக்கு படிக்கிறான்னு சொல்றான், என்ன தெரியாது வருவா வந்ததுல. நீங்க அப்படி சுகமா இருக்கிறீங்க?
1: நல்லா நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம்.
8: சகோதரங்களோட சந்ததமா இருக்கேன்னு கேட்டோம். நான் எங்க குடும்பத்தின் சார்பில் ரெண்டு மலையளுக்கும் எனது பிறந்தநாள் வாழ்த்துக்களும், ரெண்டு குடும்பத்துக்கும் எனது திருமண வாழ்த்துக்களை என் குடும்பத்தின் சார்பில் வாழ்த்தி கொண்டு விட வருவேன். நன்றி.
1: நன்றி நாகேந்திரன். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் எல்லாரையும் வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும். அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
8: நன்றி.
1: அவரை தொடர்ந்து வட்சப்பூடாக இணைந்திருக்கின்றார் எங்களுடைய புஷ்பதி அம்மா அவர்கள். வணக்கம் புஷ்பதி அம்மா. வணக்கம் புஷ்பதி அம்மா.
9: இனிய வணக்கம், இனிய கால வணக்கம். எங்கட அன்பான ராஜா நான் அன்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வியலாக திவி கவி, என்ன பேர்?
1: கவினயா சிந்துஜா.
9: கவினயா, இருவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சுதன் சர்மா ஐயா சசிகலா தம்பதியினருக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அதே போல வினோகரன் சிந்துஜா தம்பதியினருக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் அனைவரும் நீண்டாயில் நிறை செல்வம் மற்ற ஐஸ்வரியம் சல சபாக்கியங்களோட நிறைவாக மகிழ்வாக வாழ வேண்டும். 16 பற்றி பெருவாழ்வு வாழ்க வாழ்க என வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அன்பாக விடைபெறுகிறேன். அண்ணா நன்றி வணக்கம்.
1: நன்றி இணைந்து கொண்டு பாசமாக நீங்கள் வாழ்த்திய வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும். அந்தவையில் உங்களுக்கு நன்றிகள்.
9: நன்றி.
1: அவர் புஷ்பதி அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
10: வணக்கம் ராஜா. யுவசரி முனராஜா கதைக்கிறேன்.
1: வணக்கம் யுவசரி அம்மா, சொல்லுங்கள்.
10: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் சுதனையா சசியா அவர்களின் பேத்தி கவினையா, அந்த குட்டி நீரூழி காலம் வாழ்க வளர்க என்ற வாழ்க வாழ்க என்று நான் வாழ்த்திக்கொண்டு மெட்ராசனிங் அவர்களின் பேத்தியோ மகளோ
1: மகள் மகள்
10: மகள் சிந்துதா, அவன் நீடுவழி காலம் சிறப்புற வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு மற்ற திருமணம் கொண்டாடும் சுதனையா சசியை அம்மா அவர்களும் என்னும் 16 செல்லங்களை பெற்று பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு மற்றது வினோகரன் சிந்து அவர்கள் 100 காலம் நிறைவாக என்றும் ஆரோக்கியமாக சிறப்பாக மகளாகவும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு உங்களை விருந்து விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா. இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு மங்கள் நன்றிகள்.
10: நன்றி.
1: அவரை தொடர்ந்து சிவராணி அவர்கள் வைபரோட இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் சிவராணி.
11: வணக்கம் ரஜனை. வணக்கம்.
1: நலமா இருக்கீங்களா?
11: அதே போன்று உங்கள் நலத்துக்கு எல்லாம் இறைவனை வேண்டி இன்றைய தினம் பிறந்தநாள் காணும் கபினையா குட்டிக்கும் சிந்திஜா அவக்கு சிந்தியாவுக்கும் எங்க குடும்ப சந்தை இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு திருமண நாள் காணும் எங்கள் சுதனையா சசியம்மா தம்பதியலும் சிந்துஜா வினோகரன் தம்பதிகளுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் நீடுழி வாழ எல்லாம் வெல்லுகிறவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி அம்மா. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் எல்லோரையும் வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும். அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவர் சிவராணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
12: வணக்கம் ரஜன சதீஷ்வரன். வணக்கம் ரஜன சதீஷ்வரன்.
1: ஓம் சதீஷ் வாழ்த்துங்கள்.
12: இன்று முதலாவது கொண்டாடி
1: கொண்டிருக்கும்
12: முதலாவது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சிந்துஜா அவர்களுக்கும் ஐயனமானது அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தையும் இரண்டு தம்பதிகளுக்கும் திருமணம்
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். மிக மகிழ்ச்சியாளர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் பாடல்

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்ரா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் மூன்றாம் பகுதி நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் சிறைச்சாலைகளில் காணப்படும் நெரிசல்களை குறைப்பது, நிர்வாக செயற்திறனை மேம்படுத்துவது மற்றும் சிறைச்சாலைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நீண்டகால தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஆளுகை, நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லியை நீடிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு பக்கசார்பற்ற தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கட்டாரின் முன்னாள் மன்னர் அமீரின் மறைவுக்கு இலங்கை அரசாங்கம் மற்றும் இலங்கை மக்கள் சார்பாக தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதற்காக அந்த நாட்டுக்கு உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் கரணி அமரசூரிய இன்று காலை நாடு திரும்பியிருக்கிறார். கிண்ணச்சி மாவட்டத்தில் உள்ள வனவள மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களகத்திடம் உள்ள பொதுமக்களின் காணிகளை உரிய அமைச்சுக்கு பரிந்துரை செய்யும் உபக்குழு நேற்று கூடியிருக்கிறது. தமது அதிகாரிகளுக்கு 2026 ஜூலை 7 வெலிக்கடை சிறைச்சாலைகளினுடைய அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழு ஆழ்ந்த கவலைகளை வெளியிட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல்களுக்கான முறையை தேர்ந்தெடுப்பதற்கான பாராளுமன்ற தெரிவுக்குழுவிடம் சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் 3 முன்மொழிவுகளை தற்போது சமர்ப்பித்திருக்கிறது. கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சமர சம்பத் தசநாயக்கா வெளியிட்ட பொய்யான தகவல்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக பேராயரின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ அறிவிப்பொன்றை விடுத்திருக்கிறார். லங்கா உடனிறுவன மோசடி முன்னாள் வலுசக்தி அமைச்சர் குமாரஜெய கொடிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை எதிர்வரும் செப்டம்பர் 7 இடம்பெறும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் நேற்று அறிவித்திருக்கிறது. கிரிபத்கொட நகரில் உள்ள அரசுக்கு சொந்தமான காணியொன்றினை போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்ய முயற்சித்ததாக கூறப்படும் வழக்கு கம்பகா மேல்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் அரச நிதி மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக அரச கடன் முகாமைத்துவ திணைக்களகத்தின் மின்னஞ்சல் தரவு கட்டமைப்பின் பிரதிகளை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்படைக்குமாறு ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்துக்கு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தரங்குறைந்த நிலக்கரி கொள்வனவினால் ஏற்பட்டுள்ள பாரிய நட்டத்தை மின்சார கட்டண அதிகரிப்பு ஊடாகவோ அல்லது பொதுமக்களின் வரிப்பணம் மூலமாகவோ மக்கள் மீது சுமத்துவதை தடுக்குமாறு கோரி முன்னிலை சோசியலிச கட்சியினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அண்மையில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சாதம் இரண்டால் என்ன நடக்கும் என்பதை இலங்கை மக்களும் அண்மையில் தமிழ்நாட்டு மக்களும் செயலில் காண்பித்து விட்டார்கள். லஞ்ச ஊழலில் இதுவரை ஈடுபட்டவர்களை நாம் அடையாளம் கண்டு தண்டிப்போம் என்று கூறிய தற்போதைய தமிழக அரசும் இலங்கை அரசாங்கமும் மக்களின் ஆதரவை பெற்றது. இப்போது அன்று லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்களை இந்த அரசாங்கங்கள் அடையாளம் காண விளைந்தால் அவர்கள் பழிவாங்கலில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று கூறுகிறார்கள். இதனை பழிவாங்கல் என்று கூறினால் குற்றவாளிகளை போலீசார் துரத்துவதும் பழிவாங்கலே என்று தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் உள்ள 3 தீவுகளை பசுமை சக்தி தீவுகளாக மேம்படுத்துமாறு ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்கா பணிப்புரை விடுத்திருக்கிறார். நெடுந்தீவு, அனலதீவு மற்றும் நைனாதீவு ஆகிய தீவுகளில் தற்போது நடைமுறையில் உள்ள கலப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மையமாக வைத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்காவின் நிர்வாக செயல்பாடுகளில் திருப்தி அடைந்திருக்கின்ற அதேவேளை 3/2 கண்ணளவான மக்கள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் சமூக குறியீட்டு பிரிவு வெளியிட்டுள்ள சமீபத்திய மதிப்பீட்டு அறிக்கையில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு மாநகர மேயர் சட்டத்தரணி ரோபர்ட் கின்கெட் நேற்று தனது
மேயர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். இதனை அவர் ஊடகங்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார். அமெரிக்காவிலிருந்து வியட்நாமுக்கு கணக்கு இலக்கங்களை மாற்றமாறு கோரப்படும் போது பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்கள் மற்றும் காப்பீட்டு நடைமுறைகள் குறித்து நிதிக்குழு முன்னிலையில் முக்கிய அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இலங்கையில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர் யுவதிகளின் பாதுகாப்புக்கான எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் அறிவியல் அடிப்படையிலான பாலியல் கல்வி அறிவை வழங்குவதற்கான தேசிய பாலியல் கல்வி தகவல் தொடர்பு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கையின் தேயிலை கைத்தொழில்துறையின் இலக்குகளை அடைவதற்கும் சிறு தேயிலை உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நோக்கமாக கொண்டு சிலோன்டி வில்லேஜ் என்ற தேசிய வேலை திட்டம் நேற்று உத்தியோகமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நெல் கொள்வனவு நேற்று முள்ளியவளை கமநல சேவை நிலைய நெல் களஞ்சிய சாலையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் மாவட்டத்தில் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் டெங்கு ஒழிப்பு செயல் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அரசு நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கட்நாயக்கா தெய்வமொட்டுவ பகுதியில் காவல்துறை அதிகாரி ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெற்கு அதிவேக வீதியின் அபரக இடமாறல் பகுதி ஊடாக மோட்டார் கார் ஒன்றில் ஐஸ் போதைப் பொருளை கடத்த முயன்ற இரண்டு சந்தேக நபர்கள் அதிவேக வீதி போலீஸ் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களிடமிருந்து 2 கிலோகிராம் 544 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. குருநாகல் பாடசாலை வளாகத்தில் 140 லட்சம் ரூபாய் பெறுமதியான சிற்றுந்து தீப்பற்றி எறிந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக பூமியாகவும் மத நல்லிணக்கத்தின் திருத்தலமாக விளங்கும் கதிர்காம கந்தன் ஆலயத்தின் வருடாந்த ஆடிவேல் விழா நேற்று மாலை 6 மணியளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருக்கிறது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கை தூதரகம் வெளியிட்ட நினைவு முதல் பிரதியை அமெரிக்க அரசியல் விவகாரங்களுக்கான துணைச் செயலாளர் அலிசன் ஹேக்கரிடம் இலங்கை தூதுவர் மகிந்த சமரசிங்க வழங்கியிருக்கிறார். இந்திய செய்திகளில், சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கூட்ட அரங்கத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் போது முடக்கப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதாவையும் திருத்தப்பட்ட மகளிர் இட ஒதுக்கீட்டு மசோதாவையும் மீண்டும் அறிமுகப்படுத்த பாரதிய ஜனதா தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவின் முப்படைகளையும் ஒரே கூட்டு அமைப்பாக இணைக்கும் வகையில் 3 புதிய ஒருங்கிணைந்த தியேட்டர் கொமாண்டர்கள் உருவாக்கும் திட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் முக்கிய ஆவணங்கள் இணையத்தில் கசிந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டத்தின் மூலம் தமது குடும்பத்தினர் ஆதாயம் அடைவதாக எதிர்க்கட்சிகள் கூறும் புகார்களை ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். இந்திய பொருட்கள் மீது 100% வரி விதிக்க வகை செய்யும் மசோதாவை அமெரிக்க செனட் சபையில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கல் செய்துள்ளார்கள். 130,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய புகாரில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் வீரா கைது செய்யப்பட்டிருக்கிறார். மின்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், திரைஜ்குமார் உட்பட 20 IAS அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அரியலூரில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் முற்றுகையிட்ட பொதுமக்களை மாவட்ட ஆட்சியர் ஆவேசத்துடன் கிளம்புமாறு கூறியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. வறட்சி, உரம் மற்றும் கூலி விலை உயர்வால் சிவகங்கை மாவட்ட மானாமதுரை பகுதி விவசாயிகள் கரிமூட்ட தொழிலுக்கு மாறிவிட்டார்கள். தனியார் பேரில் பழனி கோவிலின் 100 கோடி ரூபாய் நிலம் இந்த ஊழலில் பின்னால் இருக்கும் பவன் சென்டர் யார் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தனியார் பெயரில் பழனி கோவிலின் 100 கோடி ரூபாய் நில ஊழலில் பின்னால் இருக்கும் நபர் யார் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். காவிரி தண்ணீரை திறக்க வலியுறுத்தி கர்நாடக மாநில எல்லையை நோக்கி பேரணி சென்ற தமிழக விவசாயிகளை தடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். என்னை அழிக்க நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் முடிவை காணும் வரை நான் உயிரோடுதான் இருப்பேன் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி சவால் விடுத்திருக்கிறார். லண்டனில் பிரிட்டன் வாழ் சீக்கிய பெண் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் ஒரு இளைஞர் காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக லண்டனில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்.
அயோத்தி ராமர் கோவிலில் உண்மையான பக்தியின்றி செலுத்தியவர்களின் காணிக்கைகளே திருடப்பட்டன என்று சபாநாயகர் கூறிய சர்ச்சை கருத்துக்கு சமாஜ்வாடி காங்கிரஸ் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ் ஆடி மாதம் மற்றும் மலையாள கற்கிடம் மாத பிறப்பை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. திருப்பதி தேவஸ்தானத்தின் பல்வேறு அறக்கட்டளைகளுக்கு நன்கொடை வழங்கும் நன்கொடையாளர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,05,200 ரூபாவுக்கும் கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,150 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் குணப்படுத்த முடியாத மற்றும் கடுமையான உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டுள்ள தகுதியுடைய நபர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் உயிரை மாய்த்து கொள்ளும் உதவிகரமான இறப்பு சட்டமூலத்துக்கு பிரான்ஸ் பாராளுமன்றத்தின் கீழவை அனுமதியை வழங்கியிருக்கிறது. ஈராக் நாட்டில் உள்ள தனது அனைத்து படைகளையும் செப்டம்பர் 30க்குள் முழுமையாக திரும்பப் பெறுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஈரானின் மின்லியங்கள் மற்றும் பாலங்களை தகர்ப்போம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளதால் இரு நாடுகளிடையே போர்ப்பதற்றம் உச்சமடைந்திருக்கிறது. கோர்முஸ் நீரிணை பாதையை பயன்படுத்துவதை தவிர்க்க இந்திய பெருங்கடல் அருகேயுள்ள புஜரா துறைமுகத்தை மேம்படுத்தும் பணிகளை ஐக்கிய அரபு அமீரகம் வேகப்படுத்தியிருக்கிறது. உக்ரைன் நாட்டின் அதிநவீன ட்ரோன் தொழில்நுட்ப நிபுணத்தையும் ஐரோப்பிய நாடுகளின் தொழில் உற்பத்தி திறனையும் ஒருங்கிணைத்து கூட்டுத் திட்டங்கள் மூலம் பாதுகாப்பு தளபாட உற்பத்தியை பெருக்குவதற்கான ஒப்பந்தத்தில் இருதரப்பும் கையொப்பம் விட்டிருக்கின்றன. இஸ்ரேலில் கட்டாய ராணுவ சேவையிலிருந்து தீவிர ஒத்தரக்ஸ் பிரிவு யூத ஆண்களுக்கு விலக்கு அளிக்கும் சர்ச்சைக்குரிய சட்டத்துக்கு அந்த நாட்டு நாடாளுமன்றம் தற்போது ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. வங்கதேச அரசுக்கு எதிராக அந்த நாட்டின் இளைஞர்கள் பிரெய்லர் சிக்கின் கட்சி என்ற பெயரில் சமூக ஊடகங்களில் கணக்குகளை தொடக்கியிருக்கிறார்கள். நேபாளத்தின் முன்னாள் துணை பிரதமர் முன்னாள் உள்துறை அமைச்சர் உட்பட 16 பேருக்கு மோசடி வழக்கில் அந்த நாட்டு மாவட்ட நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. அமெரிக்காவில் இளம்பெண் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் 40 ஆண்டுகளுக்கு பின் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 10 வயதினருக்கு இணையம் மூலம் ஏற்படும் தீங்குகளை குறைக்க பிரிட்டன் அரசு புதிய திட்டம் ஒன்றை செயல்படுத்துவதற்கான முடிவை மேற்கொண்டிருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் உள்ள மதுபான கூடத்தில் ஏற்பட்ட தீபத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 32 தற்போது அதிகரித்திருக்கிறது. பிரெஞ்சு தலைநகர் பாரிஸுக்கு அருகில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காட்டுப்பகுதியில் ஏற்பட்ட தீச்சம்பவம் தற்போது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எழுத்தாளரும் முன்னாள் செய்தியாளருமான ஜீன் கோரலுக்கு $5 மில்லியன் இழப்பீட்டை வழங்கியிருக்கிறார். வியட்நாமிய காவல்துறை சுமார் $11 மில்லியன் மதிப்புள்ள 28,000 ரத்தினக்கற்களை கடத்தியதாக நம்பப்படும் அனைத்துலக கும்பல் குறித்து விசாரணைகளை நடத்தி வருகிறது. டைனோசர் ரெக்ஸ் ரகத்தை சேர்ந்த டைனோசர் ஒன்றின் எலும்பு கூடு $50.1 மில்லியன் ஏலத்தில் விற்கப்பட்டிருக்கிறது. வெனிசுலாவில் ஆடை வடிவமைப்பு நிறுவனம் ஒன்று தற்போது சடலம் வைக்கப்படும் பையை தயாரித்து வருகிறது. ஜப்பானில் கரடியொன்று வீட்டின் சமையல் அறைக்குள் பூந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கரடி குளிர்சாதன பெட்டியை திறந்து உள்ளே இருந்த பொருட்களை சிதறடித்திருக்கிறது. மிக அழகிய வளர்புரை நிலவும் அதற்கருகே பளிச்சென்ற வெள்ளி நட்சத்திரமும் சனி என்று அழைக்கப்படும் ரெகுலஸ் கிரகமும் வானில் வர்ணயாலம் காட்டும் அரிய நிகழ்வை காண ஜூலை 17 வரை காத்திருக்கத்தான் வேண்டும். ஜூலை 17 அதாவது நாளைய நாளை மறந்துவிட வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் தேசிய கபடி போட்டியில் முதலிடம் பிடித்த யாழ்ப்பாண மகளிர் அணியை கௌரவிக்கும் நிகழ்வு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது. வங்கதேசத்துக்கு எதிரான T20 தொடரை சிம்பாவே அணி வெற்றியுடன் தொடங்கியிருக்கிறது. இங்கிலாந்து அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அர்ஜென்டினா அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. உலகக்கோப்பை அரையிறுதியில் பிரான்ஸ் அணி தோற்றதை தொடர்ந்து அந்த நாட்டில் கலவரம் வெடித்தது. தோல்வியால் அதிருப்தி அடைந்த ரசிகர்கள் காவல்துறையினருடன் மோதலில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து வாகனங்களை சேதப்படுத்தி பொது சொத்துக்களுக்கு சேதத்தையும் விளைவித்திருக்கிறார்கள். பிரான்ஸ் அணி அடுத்ததாக ஜூலை 18 மூன்றாம் இடத்துக்கு நடைபெற உள்ள பிளேஆஃப் போட்டிக்கு தயாராக வேண்டும். இதில் மற்றொரு அரையிறுதி போட்டியில் தோற்கும் அணியுடன் மோத வேண்டியிருக்கும்.
ஆஸ்திரேலிய விதிமுறை ரக்பி விளையாட்டின் கோல் ஆஃப் ஃபேம் என்ற புகழ்மிக்க விளையாட்டாளர்களின் பட்டியலிருந்து முன்னாள் வீரர் நிக்கி வின்மார் நீக்கப்பட்டிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 384.60 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.44 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.48 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.31 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 416.14 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.49 ரூபாய். ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 454.16 ரூபாய், இந்திய பெறுமதியில் 130.37 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.84 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.58 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியில். இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் டார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
1: விடாது இங்க போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:16, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:16. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்ற நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இன்றைய காலை பூந்தன்ற நிகழ்ச்சியானது அனுசரணை நிகழ்ச்சியாக வானொலியில் மலர்கின்றது.

0: பிறந்த நாள் வாழ்த்தும், திருமண நாள் வாழ்த்தும்.
1: பிறந்த நாள் இன்று பிறந்த நாள், நாம் பிள்ளைகள்.
0: நோர்வேயில் வசிக்கும் நேசாகர் சர்மா ஷைனிகா தம்பதிகளின் செல்வ புதல்வி கவினையா இன்று தனது முதலாவது பிறந்த நாளை 16 ஜூலை மாதம் 7 தனது இல்லத்தில் சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றார். இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் கவினையா செல்லத்தை அன்பு அப்பா, அன்பு அம்மா, தாத்தாமார், பாட்டிமார், மாமாமார், மாமிமார், பெரியப்பாமார், பெரியம்மாமார், சித்தப்பாமார், சிட்டிமார், மச்சான்மார், மச்சாள்மார் அனைவரும் என்று போல் என்றும் காமாட்சியம்ம நரலோடு பல்லாண்டு காலம் பார்ப்போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்கேன வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இதே நாளில் எமது அன்புக்கும் பண்புக்கும் உரிய சுதன் சர்மா, சசிகலா தம்பதிகளும் தங்களது 40th திருமண நன்னாளையும் இனிதாக அமைதியாக கொண்டாடி மகிழ்கின்றார்கள். இந்த அழகான தம்பதிகள் என்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கையின வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று 40th திருமண நாளை கொண்டாடும் சுதனையா சசியம்மா தம்பதிகள் தீர்த்த சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கையின வாழ்த்தி டிஆர்டி தமிழில் குடும்பம் மகிழ்கின்றது. கவினையா செல்லும், உங்களை நாங்கள் மறக்கவில்லை. உங்களுக்கான அன்பான கவிதையை உங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். தர்சன் பீரனுடைய குரலில் அந்த கவியை கேட்டு பார்ப்போம்.

எங்கள் இல்லத்திசையே கவினையா, உன் புன்னகையில் பூத்ததே பேரன்பின் சுவியா. கவியென்றால் கவிதை என்று பொருள், நீயோ எங்கள் வாழ்வில் கிடைத்த பெரும் பொருள். உன் பிஞ்சு பாதங்கள் தரைதொட்ட ஓராண்டு, அதில் நாங்கள் கண்டோம் பேரின்பம் நூறாண்டு. இனிய முதல் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் செல்ல கவினையாவுக்கு. எங்கள் இல்லத்திசையே கவினையா, உன் புன்னகையில் பூத்ததே பேரன்பின் சுவியா. கவி என்றால் கவிதை என்று பொருள், நீயோ எங்கள் வாழ்வில் கிடை

0: வணக்கம் பாத்தீங்கன்னா
1: வணக்கம் சதீஷ், உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம், வாழ்த்துங்கள்.
0: இன்று முதலாவது பிரதமரை கொண்டாடி கொண்டிருக்கும் கவினையா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தாரி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கவினையா வளர்ந்து நன்றாக படித்து பட்டங்களை பற்றி சிறப்பாக வாங்கி வளர்த்தி கொண்டு மற்றும் திருமணத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் ஐயா குடும்பத்துக்கும் திருமணம் வாழ்த்துக்களை கொண்டு கூட ஒரு நன்றி வணக்கம்.
1: நன்றி சகோதரன், உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அந்த பிள்ளையையும் எங்களுடைய ஐயா தம்பதிகளையும் வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் அவர் சதீஷ் அவர்கள். சதீஷை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம், அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி கமலமணி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
2: நாங்க நலமா இருக்கிறோம் ராஜா. அதுபோல நீங்களும் என்று நலமா இருக்க வேண்டும் வேண்டிக் கொண்டு இந்த திருமண 40th ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி சுதன் சர்மா குருக்கள் சசி அம்மாவுக்கும் அவர்களின் பேத்தி பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் கவினையா, அந்த கவினையா செல்லத்தையும் இன்று போல என்றும் அந்த சுக ஆரோக்கியத்துடன் வாழ வேணும் என்றும் சுதன் சர்மா குடும்பம் வந்து அவைகளை தீர்க்க சுமங்கலியாக என்றும் வாழ வேணும் என்று வாழ்த்தி விட வருகிறேன் ராஜா.
1: நன்றி கமலவணி, உங்கள் அன்பான வாழ்த்துகள். அவர்களுக்கு வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மிக மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி
2: நன்றி ராஜா.
1: அவர் திருமதி கமலமணி அவர்கள் வாழ்த்தி மகிழ்ந்தார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புரா வணக்கம்.
3: வணக்கம் ராஜா, பத்மராணி.
1: வணக்கம் பத்மராணி, நலமா இருக்கீங்களா? சரி, வாழ்த்துங்கள்.
3: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஆங்களே, உங்க அன்பு இருக்க மாட்டே எனக்கு என்ன குறை.
3: சரி ஓகே, அப்படியே இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கவிதையா குட்டிக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் என்றென்றும் சகல வளங்களும் பெற்று சீர் சிறப்பாக பேர் புகழோடு வாழ வாழ்த்துறாயா. அவர் வானிலை கொண்டு வந்தது பேரும் பேட்டியா அம்மா அப்பாவா?
1: அட கடவுளே, அதை எழுத இல்லையா அவ்வளவு. நான்
3: வாழ்த்து
1: நிகழ்வை பேத்தியனுடைய வாழ்த்து நிகழ்வை எடுத்து வந்தவர்கள் அம்மப்பா அம்மம்மா சுதன் சர்மா ஐயா அவர்களும் எங்களுடைய சசி அம்மாவும். அவரை தொடர்ந்து பாடகர் நவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாடகர் கணேஷ்.
4: வணக்கம், கணேஷ் கேட்கிறேன்.
1: ஓ, நலமா இருக்கிறீங்களா கணேஷ்?
4: நான் நலமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறேன்?
1: நல்லா இருக்கிறேன், நன்றி.
4: இந்த முதலாவது பிறந்தநாள் கொண்டாரு அது சொந்த
1: பேத்தி பேத்தி பேத்தி
4: அன்று முதலாவது பிறந்தநாள் கொண்டாடும் கவினியாவுக்கு, மற்றது 40th பிறந்தநாள் கொண்டாடும்
1: திருமண நாளை திருமண நாளை 40th திருமண நாள் சோதரம்
4: 40th திருமண நாள் கொண்டாடும் சுதந்திரம் அவர்களுக்கும் திருமண வாழ்த்துக்கள், மற்ற பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
1: நன்றி சோதரம், உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மங்கள் இதே நடந்த நன்றி. அவர் கணேஷ் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம் பாமா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். எங்க போயிட்டீங்க? வாழ்த்து வரை இல்லையே,
5: கொஞ்சம்
1: பிஸி ஆயிட்டீங்க. வீட்டுக்கு பாம வந்துட்டு, அதால பிஸி
5: ஆயிட்டீங்க.
1: ஓட்டம்
5: சரி, வருவோம் தாரு, வந்துட்டோம்.
1: வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள்.
5: இன்று 40th திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சுதன் சர்மா ஐயாக்கும் சுதன் சர்மா அம்மாவும் எல்லா செல்வங்களோடும் சீரும் சிறப்புமாக என்றும் தீர்க்க சுமங்கலியாக மஞ்சள் குங்குமத்தோடு வாழ வாழ வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு இதை வானொலிக்கு கொண்டு வந்த அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அடுத்து அவர்களின் செல்ல குட்டி பேட்டி கவிதையா, அவா முதலாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவாவும் எல்லா சிவங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வளர உணவு வாழ்த்தி கொண்டு விட வருகிறோம். நன்றி வணக்கம்.
1: நிசாகர் ஐயா, சைனிகா தம்பதிகளின் செல்வ புதல்வி.
5: செல்வ புதல்வி,
1: நன்றி, வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
1: அவர் பாமா ராஜரெட்டம் அவர்கள். பாமாவை தொடர்ந்து ஷியாமலா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாமலா.
6: வணக்கம் ராஜா, நான் நலமா இருக்கு.
1: நல்லா இருக்கிறோம், நீங்கள்?
6: நாங்களும் நல்லா இருக்கிறோம், நன்றி ராஜாண்ணா. இன்று தங்கள் 40th ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் சுதன் சர்மா ஐயா சசி அம்மாக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய வாழ்த்துக்கள். அவர்கள் சகல சௌபாக்கியங்களுடன் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு மற்றது இன்று முதலாவது பிறந்த

0: அலை கொண்டாடும் கவிதா
1: குட்டியும் கவினயா கவினயா
0: கவினயா சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல கலைகளும் கற்று சீரும் சிறப்புடனும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இந்த இரு நிகழ்வுகளையும் எடுத்துக்கொண்டு வந்த சசிகலா சுதன் சர்மா ஐயா அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன்.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் இணைந்திருக்கும் புஷ்பதி அம்மாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் புஷ்பதி.
2: இனிய வணக்கம் என்பான ராஜா. நாக்கு
1: நலமா இருக்கிறீங்களா புஷ்பவதி?
2: ஓ, நலமா இருக்கிறேன். இன்றைக்கு ரெண்டு ஒன்றடியா தடல் புடல்
1: தடல் புடல்
2: கிட்ட இருந்தா போய் நல்ல ஒரு பந்த வாழையில சாப்பாடு சாப்பிட்டு
1: அப்படியா
2: கூறிக்கண்டு என்ன அவையில காணல. நான் அவையோட
1: அவன் நோர்வேக்கு நோர்வேல நின்று பேத்தி இந்த பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள்.
2: அங்க போயிட்டோம். ஓகே ஓகே.
1: இப்போ நோர்வே நோர்வே பிரான்ஸுக்கு தான் காசு கொடுக்குறாள் நிறைய
2: கூட
1: கொடுக்குறாள்.
2: வேட்டியல்லோ அப்போ போவீங்க? சொல்லி வேலை இல்லை. எனவே இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கவிநயாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிள்ளை தத்தி தத்தி நடந்து வரும் தங்க பாப்பா மாதிரி தத்தி தத்தி நடக்கிற நேரத்தில் பிள்ளை ஆயுள் ஆரோக்கியம் மற்ற செடியும் சகல சௌபாக்கியங்களோடும் பதினாறும் பேட்டி பெருவாழ்வு வாழ்வதோடு பிள்ளை படித்து பலகலையும் கெட்டு பல்லாண்டு காலம் பார் போட்டு பிள்ளையாக சந்தது கிடைக்க அந்த குஞ்சு வாழ ஒன்று மட்டும் என மாற அவர்கள் குலத்தெய்வத்தை வேண்டுவதோடு எங்களுக்கு குலதெய்வமாகி நல்லூர் ஒரு நல்லாசி பிள்ளைக்கு கிடைக்க வேண்டி வாழ்த்துவதோடு அதோடு இன்று தாத்தா பாட்டா பாட்டி திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 40வது திரு திருமதி சுதன் சர்மா ஐயா அவன் பேருடன் விட்டுட்டேன். சசிகலா அம்மாக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலியாக 16 பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் என்று சந்ததி பிள்ளைகள் சந்ததி நிலைக்க வாழ்வதை பார்த்து மகிழ வேண்டும் என்று நான் மாற வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு. இதனை எடுத்து வந்த சுதன் சர்மா சசிகலா அம்மா தன்பதியினருக்கு நன்றி கூறுகிறேன் அண்ணா.
1: நன்றி. இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து சிவராணி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சிவராணி.
3: வணக்கம் ராஜண்ண.
1: நலமா இருக்கிறீங்களா?
3: நிலம் நிலம் நாங்கள் நிலம் அதே போன்று உங்கள் நிலத்துக்கு எல்லாம் இளைவனை வேண்டி இன்றைய தினம் முதலாவதாக வகையில் கால் பதித்திருக்கும் செல்வி கஜ கபினா குட்டிக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். எங்களோட சசியம்மா வாழ்றது போல கல்வியில் சரஸ்வதி செல்வத்தில் லக்ஷ்மி கருணையில் பார்வதி நீ அம்மா தாயனும் நாயகி அந்த நலாயினி போல் வாழம்மான்னு சொல்லி எங்கட சசியம்மா படிப்பாண்டு நினைக்கிறேன். அந்த பாட்டு இருக்கிற ராஜான்னா குடும்பம் ஒரு கதம்பம் படத்துல இருக்கு. முடிஞ்ச எடுத்து போடுங்க சசியம்மாக்காக. இந்த பிள்ளைய நானும் மனதார வாழ்த்தி பிள்ளை நோய் நொடி இல்லாது சிறப்பாக வாழ எல்லாம் இல்லை இறைவனை வேண்டி வாழ்த்தி அத்தோடு திருமண நாள் காணும் எங்கள் சசியம்மா ஐயாவுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் பேர பிள்ளையின் சந்தோஷத்தோடு கூட்ட பிள்ளையின் காணும் வழி நீடூழி வாழ எல்லாம் இல்லை இறைவன் அருள் புரிய வாழ்த்திக்கொண்டு வாழை வளர்ச்சி எடுத்து வந்த அப்பா அம்மா அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்து பெற்றோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகள் அதாவது சசியம்மா சுதன் ஐயா அவர்களையும் வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் அதே போல் கவிநயா செல்லத்தையும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவர் சிவராணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் பெல்ஜியத்தில் இருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சித்ரா பவன் அவர்கள் நோர்வேல இருந்து. நலமா இருக்கீங்களா சித்ரா?
4: இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நிசாந்த் சைனிகா தம்பதிகளின் செல்வ புதல்வி கவின் செல்லத்துக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் என்று எல்லா செல்வங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழணும் என்று நான் வணங்கும் சிறு ஜேதிர்க்கமனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று 40வது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சுதனையா சசியம்மா தம்பதிகளுக்கு இனிய திருமண நல் வாழ்த்துக்கள். அவர்கள் பேரோடும் புகழோடும் தீர்க்க சுமங்கலியாக வாழணும் என்று நான் வணங்கும் சிறு ஜெயதிர்க்கமனை பிரார்த்தித்துக் கொண்டு வானொலிக்கு எடுத்து வந்த நிசான் சைனிகா தம்பதிகளுக்கும் இதே நிறந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டும் கூட விழுந்த அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: நீங்க புள்ளியா சொல்றீங்க. சுதனையாலும் எடுத்து வந்தார் நன்றி வாழ்த்துகள். அவர் சித்ரா மோகன் அவர்கள் நோர்வேல இருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பு ரோ, வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் தயாளன், நலமா இருக்கீங்களா?
5: இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் கவினையாட்டுக்கு எங்கள் குடும்பம் சேர்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து அது சகல கலைகளும் பெற்று சில புள்ளியாக தாத்தாவுக்கு நல்ல நல்ல பிள்ளையாக வளர்வரும் உண்டு வாழ்த்திக் கொண்டு மற்றும் இன்று 40வது ஆண்டு திருமணக்காக கொண்டாடி கொண்டிருக்கும் சுதன் சர்மா ஐயாவுக்கும் ஐயா சசிகலா அம்மாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்கள் என்றென்றும் தீர்க்க சுமங்கலியாக வாழவரும் உண்டு வாழ்த்தி இதை வாழ்க்கெடுத்து வந்த சுதன் ஐயா சசிகலா தம்பதிகளுக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் ராஜா.
1: நன்றி சகோதரம் இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து நன்றி தயாளன் அவர்கள் இணைந்து கொண்டார். தயாளனை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார். அன்புறவு வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் மீனா. மைசூரன் அவர்கள் நலமா இருக்கீங்களா மீனா?
6: ஓ நாங்க நல்ல சோமா இருக்கிறோம் அண்ணா. நீங்க
1: நல்லா இருக்கிறோம். நன்றி
6: நன்றி அண்ணா. நீங்கள் அப்படி சோமா இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் கவினையா செல்லம் பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமாக படித்து பட்டம் பெற்று வாழ்க வாழ்க எங்கள் குடும்பத்து சாரில் வாழ்த்திக் கொண்டும் அத்துடன் இன்று 40வது திருமண நாளை கொண்டாடும் சுதன் சர்மா ஐயா சசிகலா தம்பதிகள் பல்லாண்டு காலம் சீரும் சிறப்பும் அம்மா சசியம்மா தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு விட வருகிறேன் அண்ணா.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்களுக்கு நிறைந்த நன்றிகள். அவர் மீனா மகேஸ்வரன். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம்.
7: அன்பான இனிய காலை வணக்கம் ராஜா. அண்ணாபுண்டியிலிருந்து விபி. நாங்கள் நலம் நீங்கள் நிலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு எங்களது பிரதம குரு எனது 40வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற திரு திருமதி சுதன் சர்மா ஐயா சசிகலா அம்மாவுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். சசியம்மா மஞ்சள் குங்குமத்துடன் தீர்க்க சுமங்கடியாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு இன்று அவர்களது செல்ல பேச்சு கவினயா தனது முதலாவது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார். அவரும் படித்து பட்டங்கள் பெற்று நல்ல பிள்ளையாக சீரும் சிறப்புடனும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் உங்களுக்கு நிறைந்த நன்றிகள்.
7: நன்றி வணக்கம்.
1: அவர் விபி அவர்கள் இணைந்து கொண்டு வாழ்த்தி சென்றார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
8: ஆமாண்ணா, நான் நல்ல நலமா இருக்கிறேன் அண்ணா. நீங்கள்
1: நல்லா இருக்கிறோம். எப்படி இருக்கிற வரதராஜன்? நன்றி என்று நல்லா இருக்க சொல்லுங்கள். நன்றி.
8: நன்றி அண்ணா. உங்களுக்கும் உங்களையும் நலமாக வாழ வேணும் என்று வேண்டிக் கொண்டண்ணா. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் கவினையா செல்லம் எல்லா செல்வங்களும் பெற்று நூடூலி காலம் பட்டங்கள் படித்து பட்டங்கள் பெற்று ஐயா அம்மாவுக்கு நல்ல பேத்தியாகவும் அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாகவும் வாழ வேணும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடும் எங்கள் சுதன் சர்மா ஐயா சசிகலா அம்மாவுக்கும் இதயம் கனிந்த இனிய திருமண நெல் வாழ்த்துக்கள். அம்மா என்றும் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து அன்பாக விட வருகிறேன் அண்ணா.
1: நன்றி. நன்றி சௌதரி. உங்கள் அன்பான வாழ்த்துகள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நன்றி. அவர் திருமதி கலா ராணி பரதராஜன். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம்.
9: வணக்கம் ராஜண்ணா.
1: வணக்கம் பிரேமா. நலமா இருக்கீங்களா?
9: ஓ நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க
1: நல்லா இருக்கிறோம். நன்றி.
9: ஆமா, இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கவினையா செல்லத்துக்கு எங்கள் குடும்ப சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அத்தோடு திருமண நாளை கொண்டாடும் சுதன் சர்மா ஐயாக்கும் சசிகலா சுதன் சர்மாக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி. நன்றி. உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்களுக்கு நிறைந்த நன்றிகள். அவர் பிரேமா கைலாநாதன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் சகோதரி சுபாசினி. நலமா இருக்கீங்களா சுபாசினி?
10: இப்போ நாங்கள் நிலமா இருக்கோம், நீங்களும் அப்படியே நிலமா இருக்கோம் என்று வேண்டிக் கொண்டு இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கும் கவினையா செல்லக்குட்டிக்கு எங்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவள் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று 40வது ஆண்டு திருமணாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சுதர்சர்மா சசியம்மா தம்பதிகளுக்கும் எங்கள் இனிய திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களும் இன்று போல் என்றும் நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு காலம் தீக்கச மங்களியாக வாழும் என்று வாழ்த்திக் கொண்டு இந்த வானொலிக்கு எடுத்து வந்த அப்பம்மா அம்மாப்பா அம்மாக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகள். அந்த பிள்ளை செல்வத்தை வளம்பர செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் சுதன் சர்மா சசியம்மா அவர்கள் என்று போல் என்றும் தீர்க்க சுமங்கலியாக
10: சந்தோஷமா குடும்பத்தோட வாழ்ந்து வாழ்த்துக்கொண்டு நன்றி வணக்கம்.
1: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகள். அவரை தொடர்ந்து வைஃபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் சாந்தினி வடிவேல் அவர்கள். வணக்கம் சாந்தினி.
11: இனிய காலை வணக்கம். நீங்கள் நடந்தானே
1: நலமாக இருக்கின்றோம். நன்றியம்மா. நீங்கள்?
11: நாங்களும் நன்றி. நாங்களும் அப்படியே நலமாக இருக்கின்றோம். நீங்களும் அப்படியே நலமாக குடும்பத்தோடு இருக்கணும் என்று எல்லாம் பல்லங்கள் நான் வணங்கும் அபிராமி அம்மாவை வேண்டிக் கொண்டு இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கவினையா செல்வக்குட்டி என்று போல் என்றும் சகல சவாக்கியத்தோடும் சகல கலைகளை கற்று சகல கலாபதியாக பார் போற்றும் பிள்ளையாக அம்மா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சிறப்போட வாழ்வாங்கு வாழ வேணும் என்று எல்லாம் வெல்ல நாம் வணங்குகிறேன் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு அத்தோடு இன்று 40வது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமல் சுதசர்மா ஐயா அவர்களும் சசிகலா அம்மா அவர்களும் இன்று போல் என்றும் சவுல சவாக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் சீக்க சுமங்கலியாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் பல்ல நாம் வணங்கும் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு காமாட்சி அம்மா வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பாவிடை பெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி சோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துகள். பேரன் பேட்டி மற்றும் எங்களுடைய கவிதை நன்றியம்மா இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகள். அந்த பேரன் பேத்தியையும் அன்பு அப்பப்பா அம்மாவையும் வளம்பரசையும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
11: நன்றி வணக்கம்.
1: அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். பார்த்திபன் நலமா இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க பார்த்திபன்? ஓகே, காத்தடிக்குதா?
12: வெளியில போய் பார்த்து குழு குழு இருக்கு.
1: நன்றி
12: கூறிக்கொண்டு அந்த மழை கூறிக்கொண்டு
1: கவினையா கானா கானா
12: கவினையா அந்த சின்ன பிள்ளை வளர்ந்து எல்லா பொருள்களும் பெற்று வளர்ந்து அம்மா அப்பாக்கள் பிள்ளை நல்ல பிள்ளையாக வளர வேண்டும் என கூறிக்கொள்ளும் ராஜனர். மற்றது சர்மையா, மற்றது சர்மையா சசிகலாவா?
1: சசியம்மா.
12: சசியம்மா. ஆனா அவர் ஆன்லை வர ஒரு சின்ன பிள்ளை தான் குரல் கேட்கறது.
1: சரி, நீங்க கதையை விட்டுட்டு வாழ்த்துங்க.
12: இல்ல இல்ல இல்ல, 40 வருஷம் என்று சொல்லி சொல்றீங்க. அது இளைய இளைய ஆள் போல வாழ்ல வருவன். அது அப்படியே இந்த உளமையோட இருக்க வேண்டும் என்று வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க. இதுவரும் வானிலை வளர்ச்சி கருத்து இந்த வானிலைக்கு எடுத்து வந்திருக்கு. அவருக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இதுவரும் மஞ்ச கும்பம் எல்லோத்தோடையும் கலந்து இதே போல சிறு புள்ளியாக இருக்க வேண்டும் என்று சீர்வன் சிறுவா இருக்க வேண்டும்
13: நன்றி. முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் கவினையா இன்று போல என்றும் சகலையும் பெற்று பல்லாண்டு வாடும் வாழவன் மண்டங்கட குடும்பத்தின் சாரில் வாட்டி கொண்டு அதை வானொலி கருத்து கொண்டு வந்த சசியம்மா சசிகே சுதர் சர்மா ஐயாவுக்கும் நன்றிகளை மாத்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று 40வது திருமண நாளை கொண்டாடும் சசியம்மா சுதர் சர்மா ஐயா அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய திருமண வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர் தீர்க்கு முன்னாடியாக அவர் பாடகனும் என்று எங்கள் குடும்பத்தின் சாரில் வாட்டி கொண்டு விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றிகள்.
13: நன்றி வணக்கம்.
1: அவர் ஜெயந்திமால் அவர்கள் வாழ்த்தி சென்றார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
14: வணக்கம் ராஜண்ணா.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
14: நாங்க நலம் தானே. நான் பிரியமா கதைக்கிறேன். அவர்களுக்கு நன்றிகள் கூறையில நன்றிகள்.
1: தெரியும் நீங்க நல்ல வடிவா சுதனையாவுக்கும் எங்களுடைய சசி அம்மாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துங்க.
14: சசியம்மாக்கும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
1: இந்த நிகழ்வு கருத்து வந்த
14: அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம்.
1: நன்றி அணிந்து கொண்டு கிட்டிகாரி திரும்ப வந்துட்டீங்களா? அவர் பிரியமா கைலாநாதன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து தவமலர் அவர்கள் வைபரோடாக இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் தவமலர்.
15: வணக்கம் ராஜா, நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நீங்கள்?
15: நாங்களும் அபிராமி அம்மாவின் அறுக்கடாச்சதெல்லாம் நிலைமை இருக்கிறோம். இன்று எங்கட செல்வம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கவினையா செல்லத்துக்கு அபிராமி அம்மாவின் அறுக்கடாச்சம் கிடைக்கணும். அவ படிச்ச பட்டங்கள் வச்சு அப்பா அம்மாக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல பிள்ளையா வாழணும். அத்துடன் 40th திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் உதன் சர்மா ஐயாவுக்கும் சசிகலா அம்மாவுக்கும் மஞ்சள் குங்குமத்தோடு நூடுடி காலம் அபிராமி அம்மாவின் அறுக்கடாச்சம் கிடைக்க வேண்டி அதை எடுத்து வந்த அப்பா அம்மா அம்மா சுதன் சர்மா ஐயாவும் சசிகலா அம்மாவுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் ராஜாண்ணா.
1: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதயம் நிறைந்த நன்றிகள்.
15: நன்றி, வணக்கம்.

0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் இன்று பிறந்த நாள் வாழ்த்தும் திருமண நாள் வாழ்த்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளை நோர்வையில் வசிக்கும் நிசாகர் சர்மா ஷைனிகா தம்பதிகளின் செல்வ புதல்வி கவிநயா இன்று தனது முதலாவது பிறந்த நாளை 16 ஜூலை மாதம் வியாழக்கிழமை தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கின்றார். இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் கவிநயா செல்லத்தை அன்பு அப்பா நிசாகர், அன்பு அம்மா ஷைனிகா, தாத்தாமார், பாட்டிமார், மாமாமார், மாமிமார், பெரியப்பாமார், பெரிய மாமார், சீட்டப்பாமார், சிட்டிமார், மச்சான்மார், மச்சாள்மார் அனைவரும் என்று போல் என்றும் காமாட்சி அம்மன் திருவருளோடு பல்லாண்டு காலம் பார்வோட்டும் பிள்ளையாக வாழ்க வாழ்கையென வாழ்த்தி நிற்கின்றார்கள். இதே நாளில் எமது அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய சுதன் சர்மா சசிகலா தம்பதிகளும் தங்களது 40th திருமண நன்னாளை இன்று அமைதியாக பேரப்பிள்ளையுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்கின்றார்கள். இந்த அழகான தம்பதிகள் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கையென வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று 40th திருமண நாளை கொண்டாடும் சுதன் ஐயா சசியம்மா தம்பதிகளை தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கன வாழ்த்தி டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த நிகழ்வுகளை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எங்களுடைய அன்புக்குரிய சுதன் ஐயா சசியம்மா தம்பதிகள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் அந்த கவிஞையா செல்லத்திற்காக அவருடைய அம்மாவும் அப்பாவும் எழுதிய கவிதை வானொலியில் மலர்கின்றது.
1: எங்கள் இல்லத்திசியே கவிஞையா, உன் புன்னகையில் பூத்ததே பேரன்பின் சுவியா. கவி என்றால் கவிதை என்று பொருள், நீயோ எங்கள் வாழ்வில் கிடைத்த பெரும் பொருள். உன் பிஞ்சு பாதங்கள் தரைதொட்ட ஓராண்டு, அதில் நாங்கள் கண்டோம் பேரின்பம் நூறாண்டு. இனிய முதல் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் செல்ல கவிநயாவுக்கு. எங்கள் இல்லத்திசியே கவிநயா, உன் புன்னகையில் பூத்ததே பேரன்பின் சுவியா. கவி என்றால் கவிதை என்று பொருள், நீயோ எங்கள் வாழ்வில் கிடைத்த பெரும் பொருள். உன் பிஞ்சு பாதங்கள் தரைதொட்ட ஓராண்டு, அதில் நாங்கள் கண்டோம் பேரின்பம் நூறாண்டு. இனிய முதல் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் செல்ல கவிநயாவுக்கு.
0: சரி அன்பர்களே, தர்சன் தாத்தாவனுடைய குரலில் இந்த கவிதையை கேட்டோம். சரி, இந்த நேரத்தில் சரஸ்வதி சிவஞானம் சிற்றாற்றிலிருந்து இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சரஸ்வதி.
2: வணக்கம் ராசா. நீங்கள் எல்லோரும் நலமாக வாழ கொண்டு அம்மாளாச்சி பிரார்த்தித்துக் கொண்டு இந்த முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் கவினியாவுக்கு எங்கள் குடும்பத்து தரவல போதும் அம்மம்மா அம்மப்பா அப்பா அம்மா சொல்லி கேட்டு நல்ல பிள்ளையாக படைத்து முன்னுக்கு வர வேணும்னு எங்கள் குடும்பத்து காமாட்சி அம்மன் அருள் பெற்று வாழ வேணும் வளர வேணும் வாழ்த்தி கொண்டு சுதனையா சசிகலா அம்மாக்கு எங்கள் திருமண வாழ்த்துக்களை எப்போதும் சந்தோஷமாக ஒற்றுமையாக நீடூழி காலம் வாழவுன்னு வாழ்த்தி கொண்டு இந்த வானொலி வளர்ச்சி கருதி இந்த நிகழ்வு எடுத்து வந்த
0: வணக்கம் சகோதரி மனோகரி, நலமா இருக்கீங்களா?
3: நலமாக இருக்கின்றோம் அண்ணா. உங்கள் தொடர் பணிகளுக்கும் நிகழ்ச்சி தொகுப்புக்கும் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் கவிநயா செல்லக்குட்டி பாடல் வரிகள் போலவும் கவிதை வரிகள் போலவும் என்றும் பல்லாண்டு காலம் பாழ எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்திக்கொண்டு சுதன் சர்மா ஐயா சசிகலா தம்பதிகளுக்கும் எங்கள் இனிய இனிய 40th திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் என்றும் இளமையாகவும் வாழ வாழ்த்துக்கொண்டு எங்களை வாழ்த்த வைத்து அவர்களை மீண்டும் வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன் அண்ணா.
0: நன்றியம்மா, நீண்ட நேரமாக காத்திருந்து வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள் சகோதரி. அவர் மனோகரி சுப்பிரமணியம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
4: வணக்கம் ராஜா, ஜெர்மனில இருந்து உதயன் பேசுகிறேன்.
0: உதயன் நலமா இருக்கீங்களா? உதயன்
4: ஆம் ராஜா, நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி? நலந்தானே?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி சகோதரம்.
4: ஆமா, இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கவிநயா செல்லும் நோய் நொடியின்றி எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ மனதார வாழ்த்தி அதே நேரம் தங்களது 40th திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சுதன் சர்மா ஐயா சசிகலா அம்மா இதுவரும் மனதார இதுவரையும் வாழ்த்தி இந்த வையகம் உள்ளவரை தம்பதிகள் பெருவாழ்வு வாழ எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்தி இந்நிகழ்வு வானொலிக்கு எடுத்து வந்த சுதன் சர்மா ஐயாக்கும் சசிகலா அம்மாவுக்கும் நன்றி. நன்றி
0: நன்றி சோதரம் முடிந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி மகிழ்ந்த உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கின்றார் ஜெர்மனியிலிருந்து எங்களுடைய டாக்டர் ரவி அவர்கள். வணக்கம் ரவி.
5: வணக்கம் ராஜா, எப்படி சொன்னீங்க?
0: நல்லா இருக்கிறோம் சகோதரம், நீங்கள்?
5: நாங்களும் சும்மா இருக்கின்றோம்.
0: நன்றி.
5: இன்று முதலாவது பிறந்தநாளை காணும் அபிநயா அவர்கள், அதாவது நிசாந்தன் சைந்தியா தம்பதிகளின் வேள்வி, பல்லாண்டு காலம் சிறப்புமாக எல்லா வளங்களும் நிலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி அதை வாழி கட்டு வந்த சுதன் சர்மா சசிகலா அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதுடன், சுதன் சர்மா ஐயா, சசிகலா அம்மா அவர்கள் டாக்டர் திருமண நாளை வர்றார்கள். அவர்கள் பல்லாண்டு காலம் சிறு சிறப்பாக வாழ்ந்து தீர்க்க சுமங்கரி அந்த அம்மா வாழ மனன்றைந்து நாங்கள் குடும்பம் சார்ந்து வாழ்த்தி இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சோதரம் முடிந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகள் அந்த பிள்ளை செல்வத்தையும் எங்களுடைய சுதனையா சசி அம்மா அவர்களையும் தம்பதிகளையும் வளம்பெற செய்யும் என்று கூறி விடைபெறுவோம். நன்றி.
5: நன்றி, வணக்கம்.
0: அவர் எங்கள் அன்புக்குரிய டாக்டர் ரவி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் ரவியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். சர்வ நலமா இருக்கீங்களா?
6: நல்ல
0: சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம் சௌரம். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களையும் நான் வரவேற்றுக் கொண்டு
6: இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கவிநேயா செல்லத்துக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவ 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த சுதன் சர்மா தம்பதிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, அத்தோடு இன்று 40வது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சுதன் சர்மா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த திருமண நல்வாழ்த்துக்கள். அவை இன்னும் 100 காலம் வாழ்க வாழ்க, தீர்க்க ஆரோக்கியத்தோட வாழ்க வாழ்க என வாழ்த்தி கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சரோ, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகளுக்கும் எங்கள் நன்றிகளம்மா.
6: நன்றி, வணக்கம்.
0: அவர் சரோ அவர்கள் இணைந்து கொண்டு வாழ்த்தி சென்றார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வைபரூடாக இணைந்திருக்கும் ராணி சமந்தரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ராணி.
7: கலை, வணக்கம் ராஜண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
7: ஆமாம், நான் நிலமை இருக்கிறேன். நன்றினா நீங்களும் அப்படியே இருக்கணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் அபிநயா செல்லக்குட்டிக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவள் என்றென்றும் இதே செல்லக்குட்டியாக இனிமையுடன் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு இன்று 40வது திருமண நாளை கொண்டாடும் சுதன் சர்மா ஐயா சசியம்மா அவர்களுக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய மனம் நிறைந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அவ என்றென்றும் தீர்க்க சுமங்கலியாக மஞ்சள் குங்குமமுடன் நீடூலி காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி கொண்டு, அவர்கள் இருவரது ஆசீர்வாதம் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி அதனை வானொலிக்கு எடுத்து வந்தவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி அண்ணா.
0: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரி ராணி சமந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி சென்றார். அவர்களுக்கும் எங்கள் நன்றிகள். அவரை தொடர்ந்து எங்களுடைய தர்மவதி அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் சகோதரி. நலமா இருக்கிறீங்களா? நன்றி. என்று நீங்கள் அப்படியே சுகமாக இருக்கணும் கொண்டு அபிராமி அம்மாவையும் பிரார்த்தித்துக் கொண்டு
8: அன்புக்கும் பண்புக்கும் ஐயா அவர்கள் எல்லா ஐயா ஐயாக்களும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெய்வங்கள். அந்த ஐயா அவர்கள் 40வது கல்யாண நாளை ஐயா சுதன் சர்மா ஐயா அவர்களும் அம்மா சசிகலா அம்மாவும் தீர்க்க சுமங்கலியாக நலமாக சுகமாக நல்ல தம்பதிகளாக பிள்ளைகளே பிற பிள்ளைகளோடு நல்ல சந்தோஷமாக வாழ எங்கள் இதயங்கன் இந்த வாழ்த்து அபிராமி அம்மாருள் அவைத்த கோயில் அவர் கோயிலுக்கு அவர் எல்லா தெய்வங்கள் நல்ல மாதிரி வாழ வைக்கணும். எங்கள் குடும்பம் சார்பாக எங்கள் முழு குடும்பம் சார்பாக அந்த ஐயா அம்மா குடும்பங்களுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கணும். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கவிநயாவா?
0: கவிநயாமா, சரியான பெயர் கவிநயா.
8: கவிநயா குட்டிக்கு எங்கள் சகல ஐஸ்வர்யங்களும் கொண்டு பிள்ளை சகல இதுகளோடு வாழ வாழ்த்துக்கு எங்கள் குடும்பம் சார்பாக அம்மா
0: நன்றி அம்மா, உங்களுடைய பாசமான வாழ்த்துகள் அந்த தம்பதிகளையும் வளம்பெற செய்யும், உற்சாகப்படுத்தும். அதே போல அவர்களுடைய அன்பு பேத்தி கவினையாவையும் வளம்பெற செய்யும், உற்சாகப்படுத்தும். அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள் சௌதரி. அவர் தர்மவதி அம்மா அவர்கள் சுவிசிலிருந்து இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி சென்றார். இப்பொழுது சசி அம்மா தம்பதிகளுக்கான பாடல்.

0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சி இணைந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். வணக்கம் மதனா, நலமா இருக்கிறீங்களா? நன்றி, தாருங்கள் உங்கள் வாழ்க்கை.
1: இன்று 40ஆம் ஆண்டு திருமண நாளை காணும் சுதன் ஐயா சசிகலா அம்மாவுக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் என்ற நலமாக தீர்த்த சுமங்கலியாக மஞ்சள் குங்குமத்தோட வாழவனும் என்று வாழ்த்திக்கொண்டோ, அத்தோடு முதலாவது பிறந்த நாளை காணும் அவர்களின் பிரீத்தி கவினையா என்ன
0: கவினையா
1: கவினையா ஒய் கவினையாவுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்து அவர் சின்ன குட்டி
0: இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: அடி வணக்கம் எங்கட சிவசுந்தரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் கபினையா குட்டிக்கு உமது குடும்ப சார்பான நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவள் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்போட்டும் இல்லையாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு, அடுத்ததாக இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதியலான திருமதி சுதர் சர்மா ஐயா அவர்களுக்கும் சசியம்மா அவர்களுக்கும் இருவருக்கும் எமது குடும்பம் சார்பான மன நிறைந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்களும் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக எல்லாண்டு காலம் பார்ப்போட்டும் தம்பதிகளாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்து கொண்டு, அதை வானொலி வளர்ச்சி கருதி கபினையாவின் பிறந்த நாளை எடுத்து வந்த வீரன் பேத்திக்கும் நமது குடும்ப சார்பான மகாந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதயம் நிறைந்த நன்றிகள்.
2: நன்றி
0: அண்ணா, நன்றி. அவர் சகோதரி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு வாழ்க்கை மகிழ்ந்தார் என்றுடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய இந்த நேரத்தில். மேலிருந்து ராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராஜா. நலமா இருக்கிறீங்களா ராஜா?
3: ஓம் ராஜா, நாங்கள் எல்லோரும் நலமா இருக்கலாம். அதுபோல் நீங்கள் எல்லோரும் நலமா இருக்கிறதை வேண்டிக் கொண்டு, இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் அபிநயாக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம் ராஜா. அத்தோடு 40ஆவது திருமண நாளை கொண்டாடும் சுதந்த சர்மா குடும்பத்தினரையும் எங்கள் குடும்பம் சார மனமாற வாழ்த்திக் கொண்டு
0: வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகள் வளம்பெற செய்யும். அதையும் அவருடைய அன்பு பேத்தி கவினையாவையும் வாழ்த்திய வாழ்த்துக்கள் அவர்களையும் வளம்பெற செய்யும். நன்றி சகோதரம். இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்து கொண்டு எங்களுடைய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய சுதன் ஐயா தம்பதிகளை வாழ்த்தி மகிழ்ந்த நேர்களுக்கும், அதே நேரம் அவருடைய அன்பு பேட்டியையும் வாழ்த்திய உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளை. வேலைப்பல் காரணமாக வராமல் இருக்கின்ற அன்புறவர்கள் இனிய நிகழ்ச்சிகளில் இணைந்து கொண்டு நீங்கள் வாழ்த்தலாம் என கூறி உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. இன்றைய பிறந்த நாள் திருமண வாழ்த்து நிகழ்ச்சி தொடர்ந்து வானொலியில் வளர்கின்றது.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒருபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல். கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இலங்கையின் விவசாயத்துறையில் உள்ள நிலங்களில் கரிம மாசுபடுத்திகள் கொண்ட பூச்சிக்கொல்லிகள் மற்றும் சுகாதாரத்துறையில் உள்ள ரசாயன மற்றும் கழிவுகள் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த முகாமித்துவம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் அகற்றல் தொடர்பான திட்டத்தின் கீழ் சுற்றாடல் அமைச்சகம் இலங்கையின் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்ட குழுவும் இணைந்து இந்த திட்டம் உலகளாவிய சுற்றுச்சூழல் வசதி நிதியுதவியுடன் செயற்படுகிறது. பெறுமதியான ஆய்வக உபகரணங்களை நேற்று முக்கிய தேசிய நிறுவனங்களிடம் உத்தியோர்வமாக கையளித்திருக்கிறது. நாடு முழுவதும் பதிவு செய்யப்படாமல் இயங்கி வரும் முதியோர் இல்லங்கள் அனைத்தும் செப்டம்பர் 30 தேதிக்குள் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று முதியோர் செயலகம் அறிவித்திருக்கிறது. தேசிய இளைஞர் கொள்கை தொடர்பில் தயாரிக்கப்பட்டுள்ள வரவு குறித்து இளைஞர்களின் கருத்துக்களையும் யோசனைகளையும் பெற்றுக் கொள்வதன் முக்கியத்துவம் பற்றி இளைஞர்களுக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தில் ஆராயப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் மூன்றாம் பகுதி நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் சிறைச்சாலைகளில் காணப்படும் நெரிசல்களை குறைப்பது, நிர்வாக செயற்திறனை மேம்படுத்துவது மற்றும் சிறைச்சாலைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நீண்டகால தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஆளுகை நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லியை நீடிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு பக்க சார்பற்ற தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கட்டாரின் முன்னாள் மன்னர் அமீரின் மறைவுக்கு இலங்கை அரசாங்கம் மற்றும் இலங்கை மக்கள் சார்பாக தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதற்காக அந்த நாட்டுக்கு உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் கரணி அமரசூரிய இன்று காலை நாடு திரும்பியிருக்கிறார். கிண்ணச்சி மாவட்டத்தில் உள்ள வனவள மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களகத்திடம் உள்ள பொதுமக்களின் காணிகளை உரிய அமைச்சுக்கு பரிந்துரை செய்யும் உபகுழு நேற்று கூடியிருக்கிறது. தமது அதிகாரிகளுக்கு 2026 ஜூலை 7 தேதி வெலிக்கடை சிறைச்சாலைகள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆழ்ந்த கவலைகளை வெளியிட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல்களுக்கான முறையை தேர்ந்தெடுப்பதற்கான பாராளுமன்ற தெரிவுக்குழுவிடம் சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் 3 முன்மொழிவுகளை தற்போது சமர்ப்பித்திருக்கிறது. கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சமர சம்பத் தசநாயக்கா வெளியிட்ட பொய்யான தகவல்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக பேராயரின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிவில் காமினி பெர்னாண்டோ அறிவிப்பொன்றை விடுத்திருக்கிறார். லங்கா உர நிறுவன மோசடி முன்னாள் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 7 தேதி இடம்பெறும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் நேற்று அறிவித்திருக்கிறது. கிரிபத்கொட நகரில் உள்ள அரசுக்கு சொந்தமான காணியொன்றினை போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்ய முயற்சித்ததாக கூறப்படும் வழக்கு கம்பகா மேல்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் அரச நிதி மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக அரச கடன் முகாமைத்துவ திணைக்கழகத்தின் மின்னஞ்சல் தரவு கட்டமைப்பின் பிரதிகளை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்படைக்குமாறு ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்துக்கு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தரங்குறைந்த நிலக்கரி கொள்வனவினால் ஏற்பட்டுள்ள பாரிய நட்டத்தை மின்சார கட்டண அதிகரிப்பு ஊடாகவோ அல்லது பொதுமக்களின் வரிப்பணம் மூலமாகவோ மக்கள் மீது சுமத்துவதை தடுக்குமாறு கோரி முன்னிலை சோசியலிச கட்சியினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அண்மையில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சாதமிரண்டால் என்ன நடக்கும் என்பதை இலங்கை மக்களும் அண்மையில் தமிழ்நாட்டு மக்களும் செயலில் காண்பித்து விட்டார்கள். லஞ்ச ஊழலில் இதுவரையில் ஈடுபட்டவர்களை நாம் அடையாளம் கண்டு தண்டிப்போம் என்று
கூறிய தற்போதைய தமிழக அரசும் இலங்கை அரசாங்கமும் மக்களின் ஆதரவை பெற்றது. இப்போது அன்று லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்களை இந்த அரசாங்கங்கள் அடையாளம் காண விளைந்தால் அவர்கள் பழிவாங்கலில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று கூறுகிறார்கள். இதனை பழிவாங்கல் என்று கூறினால் குற்றவாளிகளை போலீசார் துரத்துவதும் பழிவாங்கலே என்று தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவி விக்கிரீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் உள்ள 3 தீவுகளை பசுமை சக்தி தீவுகளாக மேம்படுத்துமாறு ஜனாபதி அன்றுகுமார் திசநாயக்கா பணிப்புரை விடுத்திருக்கிறார். நெடுந்தீவு, அன்னதீவு மற்றும் நைனாதீவு ஆகிய தீவுகளில் தற்போது நடைமுறையில் உள்ள கலப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மையமாக வைத்தே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் ஜனாபதி அன்றுகுமார திசநாயக்காவின் நிர்வாக செயல்பாடுகளில் திருப்தி அடைந்திருக்கின்ற அதேவேளை 3/2 கண்ணளவான மக்கள் நிறைவேற்ற அதிகார ஜனாபதி முறைமையை ஒழிப்பதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் சமூக குறியீட்டு பிரிவு வெளியிட்டுள்ள சமீபத்திய மதிப்பீட்டு அறிக்கையில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு மாநகர மேயர் சட்டத்தரணி ரோபர்ட் கின்கெத் நேற்று தனது மேயர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். இதனை அவர் ஊடகங்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார். அமெரிக்காவிலிருந்து வியட்நாமுக்கு கணக்கு இலக்கங்களை மாற்றமாறு கோரப்படும் போது பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்கள் மற்றும் காப்பீட்டு நடைமுறைகள் குறித்து நிதிக்குழு முன்னிலையில் முக்கிய அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இலங்கையில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர் யுவதிகளின் பாதுகாப்புக்கான எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் அறிவியல் அடிப்படையிலான பாலியல் கல்வி அறிவை வழங்குவதற்கான தேசிய பாலியல் கல்வி தகவல் தொடர்பு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கையின் தேயிலை கைத்தொழில்துறையின் இலக்குகளை அடைவதற்கும் சிறு தேயிலை உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நோக்கமாக கொண்டு சிலோன்டி வில்லேஜ் என்ற தேசிய வேலை திட்டம் நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நெல் கொள்வனவு நேற்று முள்ளியவளை கமநல சேவை நிலைய நெல் களஞ்சிய சாலையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் மாவட்டத்தில் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் டெங்கு ஒழிப்புச் செயல் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அரச நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கட்நாயக்கா தேவமொட்டுவ பகுதியில் காவல்துறை அதிகாரி ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெற்கு அதிவேக வீதியின் அபரக இடமாறல் பகுதி ஊடாக மோட்டார் கார் ஒன்றில் ஐஸ் போதைப் பொருளை கடத்த முயன்ற 2 சந்த நபர்கள் அதிவேக வீதி போலீஸ் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களிடமிருந்து 2 கிலோகிராம் 544 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. குருநாகல் பாடசாலை வளாகத்தில் 140 லட்சம் ரூபாய் பெறுமதியான சிற்றுந்து தீப்பற்றி எறிந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக பூமியாகவும் மத நல்லிணக்கத்தின் திருத்தலமாக விளங்கும் கதிர்காம கந்தன் ஆலயத்தின் வருடாந்த ஆடிவேல் விழா நேற்று மாலை 6 மணி அளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருக்கிறது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கை தூதரகம் வெளியிட்ட நினைவு முதல் பிரதியை அமெரிக்க அரசியல் விவகாரங்களுக்கான துணைச் செயலாளர் அலிசன் ஹேக்கரிடம் இலங்கை தூதுவர் மகிந்த சமரசிங்க வழங்கியிருக்கிறார். இந்திய செய்திகளில் சென்னை தலைமைச் செயலர் கூட்ட அரங்கத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் போது முடக்கப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதாவையும் திருத்தப்பட்ட மகளிர் இட ஒதுக்கீட்டு மசோதாவையும் மீண்டும் அறிமுகப்படுத்த பாரதிய ஜனதா தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவின் முப்படைகளையும் ஒரே கூட்டு அமைப்பாக இணைக்கும் வகையில் 3 புதிய ஒருங்கிணைந்த தியேட்டர் கொமாண்டோக்கள் உருவாக்கும் திட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. கூடங்குளம் அணுமில்லியத்தின் முக்கிய ஆவணங்கள் இணையத்தில் கசிந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டத்தின் மூலம் தமது குடும்பத்தினர் ஆதாயம் அடைவதாக எதிர்க்கட்சிகள் கூறும் புகார்களை ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். இந்திய பொருட்கள் மீது 100% வரி விதிக்க வகை செய்யும் மசோதாவை அமெரிக்க செனட் சபையில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கல் செய்துள்ளார்கள். 130,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய புகாரில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் வீரா கைது செய்யப்பட்டிருக்கிறார். மின்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், திரைச்குமார் உட்பட 20 IAS அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அரியலூரில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் முற்றுகையிட்ட பொதுமக்களை மாவட்ட ஆட்சியர் ஆவேசத்தில்
சத்தத்துடன் கிளம்புமாறு கூறியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. வறட்சி, உரம் மற்றும் கூலி விலை உயர்வால் சிவகங்கை மாவட்ட மானாமதுரை பகுதி விவசாயிகள் கரிமூட்ட தொழிலுக்கு மாறிவிட்டார்கள். தனியார் பேரில் பழனிக்கோவிலின் 100 கோடி ரூபாய் நிலம் இந்த ஊழலில் பின்னால் இருக்கும் பவன் சென்டர் யார் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தனியார் பேரில் பழனிக்கோவிலின் 100 கோடி ரூபாய் நில ஊழலில் பின்னால் இருக்கும் நபர் யார் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். காவிரி தண்ணீரை திறக்க வலியுறுத்தி கர்நாடக மாநில எல்லையை நோக்கி பேரணி சென்ற தமிழக விவசாயிகளை தடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். என்னை அழிக்க நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் முடிவை காணும் வரை நான் உயிரோடுதான் இருப்பேன் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி சவால் விடுத்திருக்கிறார். லண்டனில் பிரிட்டன் வாழ் சீக்கிய பெண் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் ஒரு இளைஞர் காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக லண்டனில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அயோத்தி ராமர் கோவிலில் உண்மையான பக்தியின்றி செலுத்தியவர்களின் காணிக்கைகளே திருடப்பட்டன என்று சபாநாயகர் கூறிய சர்ச்சை கருத்துக்கு சமாஜ்வாடி காங்கிரஸ் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ் ஆடி மாதம் மற்றும் மலையாள கற்கிடம் மாத பிறப்பை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. திருப்பதி தேவஸ்தானத்தின் பல்வேறு அறக்கட்டளைகளுக்கு நன்கொடை வழங்கும் நன்கொடையாளர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,05,200 ரூபாவுக்கும் கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,150 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் குணப்படுத்த முடியாத மற்றும் கடுமையான உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டுள்ள தகுதியுடைய நபர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் உயிரை மாய்த்து கொள்ளும் உதவிகரமான இறப்பு சட்டமூலத்துக்கு பிரான்ஸ் பாராளுமன்றத்தின் கீழவை அனுமதியை வழங்கியிருக்கிறது. ஈராக் நாட்டில் உள்ள தனது அனைத்து படைகளையும் செப்டம்பர் 30க்குள் முழுமையாக திரும்ப பெறுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஈரானின் மின்லியங்கள் மற்றும் பாலங்களை தகர்ப்போம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளதால் இரு நாடுகளிடையே போர்ப்பதற்றம் உச்சமடைந்திருக்கிறது. கோர்முஸ் நீரிணை பாதையை பயன்படுத்துவதை தவிர்க்க இந்திய பெருங்கடல் அருகேயுள்ள புஜரா துறைமுகத்தை மேம்படுத்தும் பணிகளை ஐக்கிய அரபு அமீரகம் வேகப்படுத்தியிருக்கிறது. உக்ரைன் நாட்டின் அதிநவீன ட்ரோன் தொழில்நுட்ப நிபுணத்தையும் ஐரோப்பிய நாடுகளின் தொழில் உற்பத்தி திறனையும் ஒருங்கிணைத்து கூட்டு திட்டங்கள் மூலம் பாதுகாப்பு தளபாட உற்பத்தியை பெருக்குவதற்கான ஒப்பந்தத்தில் இருதரப்பும் கையொப்பம் விட்டிருக்கின்றன. இஸ்ரேலில் கட்டாய ராணுவ சேவையிலிருந்து தீவிர ஒத்தரக்ஸ் பிரிவு யூத ஆண்களுக்கு விலக்கு அளிக்கும் சர்ச்சைக்குரிய சட்டத்துக்கு அந்த நாட்டு நாடாளுமன்றம் தற்போது ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. வங்கதேச அரசுக்கு எதிராக அந்த நாட்டின் இளைஞர்கள் பிரெய்லர் சிக்கின் கட்சி என்ற பெயரில் சமூக ஊடகங்களில் கணக்குகளை தொடக்கியிருக்கிறார்கள். நேபாளத்தின் முன்னாள் துணை பிரதமர் முன்னாள் உள்துறை அமைச்சர் உட்பட 16 பேருக்கு மோசடி வழக்கில் அந்த நாட்டு மாவட்ட நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. அமெரிக்காவில் இளம்பெண் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் 40 ஆண்டுகளுக்கு பின் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 15 வயதினருக்கு இணையம் மூலம் ஏற்படும் தீங்குகளை குறைக்க பிரிட்டன் அரசு புதிய திட்டம் ஒன்றை செயல்படுத்துவதற்கான முடிவை மேற்கொண்டிருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் உள்ள மதுபான கூடத்தில் ஏற்பட்ட தீபத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 32 தற்போது அதிகரித்திருக்கிறது. பிரெஞ்சு தலைநகர் பாரிஸுக்கு அருகில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காட்டுப்பகுதியில் ஏற்பட்ட தீச்சம்பவம் தற்போது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எழுத்தாளரும் முன்னாள் செய்தியாளருமான ஜீன் கோரலுக்கு $5 மில்லியன் இழப்பீட்டை வழங்கியிருக்கிறார். வியட்நாமிய காவல்துறை சுமார் $11 மில்லியன் மதிப்புள்ள 28,000 ரத்தின கற்களை கடத்தியதாக நம்பப்படும் அனைத்துலக கும்பல் குறித்து விசாரணைகளை நடத்தி வருகிறது. டைனோசர் ரெக்ஸ் ரகத்தைச் சேர்ந்த டைனோசர் ஒன்றின் எலும்புக்கூடு $50.1 மில்லியன் ஏலத்தில் விற்கப்பட்டிருக்கிறது. வெனிசுலாவில் ஆடை வடிவமைப்பு நிறுவனம் ஒன்று தற்போது சடலம் வைக்கப்படும் பையை தயாரித்து வருகிறது. ஜப்பானில் கரடியொன்று வீட்டின் சமையல் அறைக்குள் பூந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கரடி குளிர்சாதன பெட்டியை திறந்து உள்ளே இருந்த பொருட்களை சிதறடித்திருக்கிறது. கிரீன்லாந்தில் உருகும் பனியால் ஐரோப்பாவின் வானிலை மாறுமா, இதற்கான விடிய அறிய 80 விஞ்ஞானிகள் அடங்கிய குழு அந்த நாட்டுக்கு கிளம்பியிருக்கிறது.
மிக அழகிய வளர்ப்புறை நிலவும், அதற்கருகே பளிச்சென்ற வெள்ளி நட்சத்திரமும், சனி என்று அழைக்கப்படும் ரெகுலஸ் கிரகமும் வானில் வர்ணயாலம் காட்டும் அரிய நிகழ்வை காண ஜூலை 17ஆம் தேதி வரை காத்திருக்கத்தான் வேண்டும். ஜூலை 17ஆம் தேதி அதாவது நாளைய நாளை மறந்துவிட வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், தேசிய கபடி போட்டியில் முதலிடம் பிடித்த யாழ்ப்பாண மகளிர் அணியை கௌரவிக்கும் நிகழ்வு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது. வங்கதேசத்துக்கு எதிரான T20 தொடரை சிம்பாபே அணி வெற்றியுடன் தொடங்கியிருக்கிறது. இங்கிலாந்து அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அர்ஜென்டினா அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. உலகக்கோப்பை அரையிறுதியில் பிரான்ஸ் அணி தோற்றதை தொடர்ந்து அந்த நாட்டில் கலவரம் வெடித்தது. தோல்வியால் அதிருப்தி அடைந்த ரசிகர்கள் காவல்துறையினருடன் மோதலில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து வாகனங்களை சேதப்படுத்தி பொது சொத்துக்களுக்கு சேதத்தையும் விளைவித்திருக்கிறார்கள். பிரான்ஸ் அணி அடுத்ததாக ஜூலை 18 அன்று 3ஆம் இடத்துக்கு நடைபெறவுள்ள பிளேயர் போட்டிக்கு தயாராக வேண்டும். இதில் மற்றொரு அரையிறுதி போட்டியில் தோற்கும் அணியுடன் மோத வேண்டியிருக்கும். ஆஸ்திரேலிய விதிமுறை ரக்பி விளையாட்டின் கோல் ஆஃப் ஃபேம் என்ற புகழ்மிக்க விளையாட்டாளர்களின் பட்டியலிருந்து முன்னாள் வீரர் நிக்கி வின்மார் நீக்கப்பட்டிருக்கிறார்.

37%. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.84%, இந்திய பெறுமதியில் 68.58%. கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷுலா கவுனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: என்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனும் மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Mélodie et Tonobrelke VT Cash and Curry Paris La Chapelle Tonobre Televisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:24, ஐக்கியராஜ்யத்தில் 9:24. இந்த நேரத்தில் பர்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரை ஒன்றை தருகின்றேன்.
1: யாரோ என்னிடத்தில் இன்றைக்கு கூட சொன்னார்கள், எப்படி மேடம் இவ்வளவு சுதந்திரமா இருக்கிறீங்க, இப்படி சிந்தனையில் எப்படி சுதந்திரமாக இருக்கிறீர்கள்? ஏன் இருக்கிறேன் என்றால், எனக்கு வலி தருகின்ற, என் வாழ்க்கையை நாசமாக்கிய அறமற்ற செயல்களில் என்னை ஈடுபடுத்தி, அவர்கள் தன்னை ஈடுபடுத்தி எனக்கு துன்பத்தை தந்த, யாரை பற்றியும் நான் கோபமாகவோ ஆபாசமாகவோ நினைப்பதே இல்லை, அவர்களுக்காக இல்லை எனக்காக. நான் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால், என் மனதிலே நான் விடுதலை பெற வேண்டும் என்றால், சில எண்ணங்களை சில சில பிசைவுகளை நான் அனுமதிப்பதே இல்லை. மரியானா அல்பர்டோவிச் என்கின்ற ஒரு பெண் 1974 நடத்திய ஒரு மிகப்பெரிய சைக்கியாட்ரிக் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் பேரு ரித்தம் ஜீரோ. வீட்டில் போய் பாருங்க, ரித்தம் ஜீரோன்னு போய் பாருங்க, RYTHEM ஜீரோ, ரித்தம் ஜீரோல. அந்த பொண்ணு முன்னால வந்து ஒரு சேர் போட்டுட்டு உட்காந்துட்டு பக்கத்துல 72 ஆப்ஜெக்ட் வச்சு பொதுமக்களை பார்த்து சொல்றா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, 6 மணி நேரம் நான் அமைதியாக இருக்கிறேன், இதை எடுத்து என் மீது பயன்படுத்துங்கள், நான் ஒரு பரிசோதனையில் நிற்கிறேன் வந்து உட்கார்றா. 1974 நடக்குது. அவ வச்சிருந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் பாத்தீங்கன்னா, பைபிள், ரோஸ், பிரெட், ஊசி நூல், கத்திரிக்கோல், கத்தி, புக்கு, பென்சில், கோம், சாக்ஸ், லிப்ஸ்டிக் எல்லாம் வச்சிருக்கா. என்ன தோணுச்சு தெரியல, நேரம் எடுத்து மூக்க அறுத்துட்டான், ரத்தம் வருதுங்க. நீங்க போட்டு பாருங்க, இன்றிலிருந்து 43 முன்னால், 46 முன்னாள் பாருங்க, வலிக்குது அவளுக்கு முடியல.

0: மாட்டிட்டாங்க. அழுதுகிட்டே இருக்கா, அவளால் தாங்க முடியல. ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் டெட். கடைசி 5:45 ஒரு துப்பாக்கி வச்சுட்டு ஒருத்தன் வந்தான், வந்து இங்க வச்சுட்டான் செத்து போடின்னு. அவனுக்கும் அவளுக்கும் தொடர்பே இல்லை, வச்சுட்டான். அவத மட்டும் புடுங்கி வச்சுட்டாங்க. 5:45 ஆச்சு, 6 மணிக்கு டங்குன்னு மணி அடிச்சதுங்க. டங்குன்னு அடிபட்ட உடனே, மணி ஒலிச்ச உடனே அப்படி அவ விழிச்சாங்க. கண் இப்படி விழிச்சு எல்லாரையும் பார்த்தா, ஆட்டம் முடிஞ்சது. பார்த்த உடனே அந்த அவையில இருந்து இவளை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ எல்லாரும் ஓட கத்திக்கிட்டு ஓடிட்டாங்க வெளியில. அவ ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறா, நீங்கள் விழித்துக் கொண்டால் உங்களை அநியாயம் செய்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், குழந்தையாகட்டும் முதியோராகட்டும் இளைஞனாகட்டும் யாராகட்டும் தாயாகட்டும் தந்தையாகட்டும், யாருக்கு முன்னாலும் என்னை அப்படியே எடுத்துக்கொள், எப்படி வேண்டுமானாலும் என்னை பயன்படுத்தி என்று அவர்களுக்கு முன்னால் வீசாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதிகமான குவாலிட்டி கொண்டவர்கள், இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு பிறந்தவர்கள். யார் முன்னாலும் ஒரு லிமிட் வைங்க. வீடுனா வீடுதான், சமையலறை சமையலறை, படுக்கையறை படுக்கையறை, எதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படித்தான் பயன்படுத்த வேண்டும். சில பிழைகள், சில அப்படி இப்படி சில பொருட்கள் கிடக்கலாம், எல்லாத்தையும் அப்படியே எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கணும்ன்றது இல்ல. ஆனால் முறை தவறிய, ஒழுக்கம் தவறிய சூழல். கேம்ப் நடத்திருந்தா 3 மணிக்கு ஒரு பொண்ணு மொட்டை மாடியில போய் உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் கேம்ப்ல இருந்து எடுத்துட்டேன், அவங்க அம்மா அப்பா வந்து சண்டை போட்டாங்க. அவ என்ன கெட்டதா ஏதாவது பாத்துட்டு இருந்தாலா, ஏதாவது பண்ணிட்டு இருந்தாலா, அவ சும்மா தானே உட்காந்து பாட்டு தானே கேட்டிருந்தா, அவளையும் கேம்ப்ல இருந்து எடுக்கிறீங்க. தூங்குற நேரத்துல தூங்காம 3 மணிக்கு பாட்டு கேட்டுட்டு இருந்தாலும் தப்பு தப்புதான். ஒழுக்கம் என்று ஒன்று உண்டு. ஒழுக்கத்திற்குள் வாழ்க்கையை, அறத்திற்குள் வாழ்க்கையை கொண்டு வாருங்கள். நான் இப்படி சொல்லுகிறேன், ஆரோக்கியமா இருக்க பழகுங்க. போதை பொருளில் இருந்து அப்புறப்பட்டு இருங்கள். அதுதான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற மிகப்பெரிய பரிசு. எல்லாம் ஆர்டர் பண்ணப்படாது. வீட்டில் சமைக்கின்ற பழக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை தயவு செய்து யூடியூபில் பார்த்து சமைப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். கடன் வாங்காமல் இருங்கள். குழந்தைகளின் மீது பொருளாதார சுமையை சுமத்தாமல் ஒரு குழந்தையை ஆரோக்கியமாக வளர்த்தெடுக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றவர்கள் தான் உண்மையான கடமையை ஆற்றுகிறார்கள், உண்மையான பரிசுகளை குழந்தைகளுக்கு தருகிறார். இதுல ரொம்ப முக்கியமா முன்னால சொன்ன சண்டை போட்டு கொள்ளாதீங்கன்னு, அது என்கிட்ட ஒரு ஐயா கேட்டாரு, அம்மா சண்டை போட்டுக்காம இருன்னு மட்டும் அட்வைஸ் பண்றிய, சண்டை போட்டுக்காம இருக்கிறதுனா எப்படின்னு சொல்லித்தான். அது எப்படி சொல்லி தருது, அம்மா அப்பாவும் சண்டை போட்டுக்காம இருக்கிறதுக்குன்னு. இங்க பாருங்க, சண்டை போட்டுக்கோங்க. அந்த சண்டை பெரிய விஷயமா மாறாம இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் தரேன். ஃபுல் ஆடியன்ஸ் சைலண்ட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் நான் சொல்றேன், கை தட்டிட்டாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு சொல்றேன், சரியா? சண்டை போட்டீங்கன்னா நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன், அந்த லிஸ்ட் கிட்ட உங்க சண்டைய சொல்லாதீங்க. அதுல ஃபர்ஸ்ட் வர்றது நம்மள பெத்ததுங்க, செகண்ட் நாம பெத்ததுங்க. சொன்னு வச்சுக்கோங்க, அதுங்க விளையாடுங்க. கடவுள் நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே நம்ம மடியில போட்ட பொக்கிஷங்கள் அதுங்க, சரியா? நான் உட்பட சொல்றேன், அதுங்கிட்ட சொல்லாதீங்க. அதுங்க அப்பாட்ட ஒரு மாதிரியும் அம்மாட்ட ஒரு மாதிரியும் பேசும். அடுத்தது சொல்லவே கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, அது நம்ம கூட பிறந்தது, சொல்லவே கூடாது. அதுக்கப்புறமா அந்த கூட பிறந்ததுக்கு வாச்சது, இந்த சும்மா ஃப்ரெண்ட்ஸ் அது இது போற போகல உங்க பிரச்சனைய சொல்லிடாதீங்க. ஏன் மேடம் சொல்லக்கூடாது, அவங்க என்ன அவ்வளவு கெட்டவங்களா? இல்லை, இன்னிலிருந்து இந்த சகோதரி கிட்ட ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு போங்க. குடும்பத்தில் கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்க வேண்டும், குழந்தைகளுக்கு சொத்தாக மாற வேண்டும் என்றால் உங்கள் பிரச்சனைகள் உயிர் பிரச்சனையாக வராத அளவிற்கு உங்கள் உடம்புக்கோ உங்கள் உயிருக்கோ பாதுகாப்பு இல்லை என்று அந்த வினாடி வரைக்கும் நீங்க இதை செய்யாதீங்க. ஏன்னா நம்மள பெத்ததோ நம்ம கூட பிறந்ததோ நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சதுங்க, சரியா? அதுங்க நம்மளை பிரிச்சு விட்டுறோம், நம்மள நம்ப மாட்டேங்கிறாங்க. மேடம் நான் சொல்லட்டுமா, எனக்கு ஒரு அக்கா இருக்குது, என் மேல சரியான பாசம். அது உயிரா என் உயிரானா, என் உயிருக்காக அது உயிர் கொடுத்துரும், சத்தியம், அந்த அளவுக்கு பாசம். அதுக்கிட்ட போய் நான் ஒரு பஞ்சாயத்து வச்சேன், ஆப்பா வீட்டில் எப்படி சொல்லிட்டாரு ஆப்பா அப்படின்னு அழுதனா, சோஃபால உட்காந்துட்டு இருந்துச்சு மேடம், ஆ அப்படின்னு எந்திரிச்சா, என்ன சொன்னாரு இப்படி திட்டாரா, அழுகிறேன், ஐயோ தரையில தூக்கி போட்டுட்டானே என் தங்கத்தேன்னு ஆரம்பிச்சு. நான் அதனால்தான் சொன்ன அம்மாட்ட, அந்த ஆளுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. என் பையனுக்கு இப்ப 25 வயசு, எதை சொல்றது, 28 வருஷத்துக்கு முன்னால நடந்ததா இப்போ சொல்லுது. அவ சொல்லிக்கிட்டே வந்தாளா, நான் கார்ல ஏறி உக்காந்த உடனே அந்த ஆள் பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்து முந்தா நேத்து வரைக்கும் செஞ்ச அத்தனை அநியாயங்களும் சர்வ ஸ்கேன் ஆச்சு. வண்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு போறதா வக்கீல் வீட்டுக்கு போறதான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் மேடம். நானு பேசாதீங்க, அன்பானவங்க கிட்ட சின்ன சின்ன சிக்கல்களை பேசாதீங்க. உங்கள் குடும்பம் தானே, இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் குடும்பம் என்கின்ற நிறுவனத்திற்கு ராஜாவும் ராணியாகவும் இருக்கக்கூடியவர்கள், ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து இருக்கக்கூடிய நீங்கள் இரண்டு பேர் தான். அதில் மூன்றாவது பேருக்கு எப்பொழுதும் இடம் கிடையாது. அது மந்திராலோசனை, அப்புறமா வச்சுக்கலாம், போர் வரும்போது வச்சுக்கலாம். அதற்கு முன்னாலெல்லாம் கூட்டக்கூடாது. நமக்கு பல நேரங்களில் ஒன்று புரிவதே இல்லை. என்ன தெரியுமா, நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு விதைச்சிட்டு புத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். இது புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால் நான் ஆபாசமான எண்ணங்களையும் ஆராத ரணங்களையும் சுமப்பதே இல்லை. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தருகின்ற முதல் பரிசு, கணவனும் மனைவியுமாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு முன்னால் அம்மாவும் அப்பாவுமாக சேர்ந்து இருங்கள், சண்டை போட்டுக் கொள்ளாமல் இருங்கள். அதுதான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற முதல் பரிசு. அதுல கோட்டை விட்டுட்டு உங்க குழந்தை எந்த பட்டொலி வீசி பறக்காது, பயம் வந்துடும். குழந்தைகளுக்கு முன்னால் சண்டை போடாத பெற்றோர்கள் ஆளுமையான குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறார். உடல் நலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன், நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தருகின்ற மற்றொரு பரிசு, அம்மாவும் அப்பாவுமாக இருக்கக்கூடிய நீங்கள் உயிரோடு இருப்பதுதான், உடல் நலத்தோடு இருப்பதுதான். அதை விட மிகப்பெரிய பரிசை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தந்துவிட முடியாது. அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்கு. உடல் நலத்தோட உயிரோட இருக்கணும்னா ஒரு டிப்ஸ் இருக்கு. வீட்டுல சமைக்கணும், வீட்டுல சமைச்சத சாப்பிடணும். நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா, நம் குழந்தைகளை அப்படியே நம்புவது. என்னடா இப்படி சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. குழந்தைகள் சின்ன சின்ன விஷயங்களில் தவறுகள் செய்வார்கள் தான், இதை புரிஞ்சுக்கோங்க. அப்படி சொல்றேன் பாருங்க, புத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். ஒருத்தன் நேரா வந்தானா, வந்து சொன்னானா, யாரா இங்க புத்தன்னு கேட்டான். குரலே அதிருது, 12 பேரோட உட்கார்ந்து இருக்கிறான். புத்தன் கேக்குறல்ல, யாரா புத்தன் தானா, கூட நேரா வந்தானா, வந்து சொன்னானா. டிசைபிள் எந்திரிச்சார் ஆனந்தன். உடனே புத்தன் உட்கார வச்சுட்டு தான் எழுந்து நின்றானாம். நின்று சொன்னானாம், நான் தான் புத்தன். என்ன இப்படி பார்த்தானா, காரி மூஞ்சில தூணு துப்பி தான் எழுந்து நின்றானாம். நின்று சொன்னானாம் அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறான். எச்சிலை துடைத்துக் கொண்டான் புத்தன். ஆனந்தன் எழுந்திருச்சான். மறுபடியும் ஆனந்தனை உட்கார வைத்து சொன்னான், உனக்கு என்ன வேண்டும்? துப்புறதுக்கு மறுபடியும் வாய் எடுத்தான். அவனை பிடிச்சி அமுக்கி கூட்டு போயிட்டான். அவனை வரவழைச்சு சொன்னான், இல்ல அவனை ஒண்ணும் செய்யாதீங்க, வா, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், வந்தவனுக்கு புத்தன் யார் என்றே தெரியவில்லை. அவன் துப்பியது நான் ஏதோ சொல்லி இருக்கிறேன், அந்த சொல்லின் மீதுதான் அவனுக்கு கோபமே தவிர புத்தனை அவனுக்கு தெரியவே தெரியாது. அவனை போக அனுமதியுங்கள், அவனை ஒன்னும் சொல்லாதீங்கன்னு. நாங்க ஃபர்ஸ்ட் பாடம் என்ன தெரியுமா, நானால என் மாமியார் காவறது இல்ல, இல்ல நீ என்னமோ சில்மிஷம் பண்ற, அந்த சில்மிஷம் தான் ஆக மாட்டேங்கிறத தவிர நீ ஆக மாட்டேங்கிறது இல்ல. போனவன் திரும்பி வந்து அழுறான், ஆமா இல்ல, அந்த கருத்தின் மீதுதானே எனக்கு கோபம், அவனையே நான் துப்பினேன், வந்து அழுறான், கலகல கலகலன்னு அழுறான். புத்தன் இரண்டாவது பாடம் சொன்னான், பாருங்கள் சீடர்களே, ஒருவன் எப்பொழுது வன்முறையில் ஈடுபடுகிறான் என்றால் அவனுக்கு மொழி துணை புரியவில்லை என்றால் வன்முறையில் ஈடுபடுகிறான். எப்பொழுது அழுகிறான் என்றால் அவனுக்கு மொழி எப்பொழுது துணை புரியவில்லையோ அப்பொழுது அழுகிறான். இரண்டாவது பாடம், யாராவது அடிச்சாங்கன்னா அதுங்களுக்கு பேசுறதுக்கு சொல்லில்லாததுனாலதான் அந்த நிலைக்கு போறாங்க. இரண்டாவது, அழறாங்கன்னா, சொல்ல முடியாம அழறாங்கன்னா மொழி துணை புரியவில்லை. அவன் காலில் விழுந்து துடிச்சு போய் ஒரு விஷயம் கேட்டான், என் வாழ்க்கை மாற்றிய கதை இது. துடிச்சு போய் ஒரு விஷயத்தை கேட்டானா, என்னை மன்னிப்பாயா புத்தா, நான் உன் மீது காரி துப்பிட்டேனே, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. புத்தன் என்ன சொல்லியிருக்கணும், என்ன சொல்லியிருக்கணும், முடியாதுன்னா, அதான் பாடம், முடியாதுன்னாங்க, அதாங்க புத்தன். ஏன் என்று கேட்ட பொழுது புத்தன் சொன்னான், சிரித்துக் கொண்டே சொன்னான், உங்களுக்கு மூன்றாவது பாடம் உங்கள் காலடிக்கு வருகிறது. ஏய், நீ துப்பியது நேற்று, 24 மணி நேரம் கடந்து போய்விட்டது. 24 மணி நேரம் அந்த எச்சிலை அப்படியே வைத்துக் கொண்டிருப்பதற்கு நான் ஒன்று முட்டால் இல்லை, நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு. நீ துப்பிய எச்சில் காற்றில் கலந்து கடலில் கரைந்து விட்டது என்றான். உடனே அவன் கேட்டான், என்னை நீ மன்னிக்கவே இல்லையா, நான் தான் சொல்லுகிறேனே, நீ சொன்னது நேற்று போயிடுச்சு, இப்ப நீ கேட்டுட்டு இருக்கிற, இதுவும் கடந்து போகும் என்றான். என்ன வார்த்தை அது? நமக்கு தெரியல. இதுவும் கடந்து போகும் சொல் எப்பொழுது சொல்லப்பட்டது என்றால் புத்தனுடைய இந்த அவையில் சொல்லப்பட்டது. நம்மில் பல பேருக்கு புரிவதே இல்லை. ரணங்களை மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த தலைமுறை கதை கடத்துகிறோம். அப்படி கடத்தாமல் குழந்தைகளிடத்தில் பாசிட்டிவ் அப்ரோச், மிக மென்மையாக, மனைவி இடத்தில் மிக மென்மையாக. நான் பல கூட்டங்களில் சொன்னதை இங்கேயும் சொல்றேன். பெண்கள் நிறைய இருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். சில ஆண்கள் சிக்கி இருக்கிறீர்கள், அவர்களுக்காகவும் சேர்த்து சொல்றேன். இந்த கல்யாணம் ஆனதிலிருந்து உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது ஒரு வார்த்தை? 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷத்துல சொல்லிட்டு இருக்காங்க மேடம். கல்யாணமான அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சிடறாங்க மேடம் இந்த வார்த்தையை சொல்லி. உன்னை திருத்தவே முடியாதா? நீ என்ன டீச்சரா? நான் என்ன க்வெஸ்சன் பேப்பரா? ஆன்சர் ஷீட்டா? திருத்துறதுக்கு 25 வருஷம் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன்ல, மரியாதை கூட. குர்ஆன் சொல்கிறது, உன் மனைவி உன் விலா எலும்பில் இருந்து உருவப்பட்டவள், விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாதீர்கள், முயற்சி செய்தால் உடைந்து போவீர்கள் என்று சொல்கிறது. உடன் இருக்கின்றவர்களுக்கு மரியாதை தரணுமா இல்லையா? நான் எங்கேயோ சொன்னதில்ல, ரொம்ப தேர்ந்துதான் சொல்லுவேன், பெண்களுக்கு சொல்றேன். அநியாயம் நடந்தால் நீதமான வார்த்தைகளில் அதை எதிர்கொள்ளுங்கள். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த சமூகத்திற்கும் எதிராக எது நடந்தாலும் நீதமான வார்த்தைகளால், நியாயமான வார்த்தைகளால் அதை எதிர்கொள்ளுங்கள். எதிர்கொள்ளாமல் இருக்காதீர்கள். உங்கள் குழந்தைக்கு அது மிக மோசமான முன்னுதாரணமாக இருக்கும். பல பாடங்களை சொல்லிக் கொடுத்தது. ஆணும் பெண்ணுமாக உட்கார்ந்திருக்கிறீங்கல்ல, வாழ்க்கையை மிக நீதமாக கடந்து நல்ல ஆளுமையான குழந்தையை வளர்க்க வேண்டும் என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் எந்த அளவிற்கு அறத்தோடும் நீதியோடும் வாழ வேண்டும் என்பதற்காக அன்பு என்கின்ற பெயரினால், இது ஜென்டில்மேன் சிண்ட்ரோம், குட் கேர்ள் சிண்ட்ரோம், தயக்கம், கூச்சம், தன்னம்பிக்கையின்மை, இதனால் தான் பிழைகள் நடக்கிறது. கல்வி சுதந்திரத்தை தரும். கல்வி என்பது வெளியில் அப்படியே போய் அலைவது அல்ல, மனதிலே சிறிய விஷயங்களில் சிக்கிக் கொள்ளாமல் ஞான பெருவெளியை பார்க்கக்கூடிய ஆற்றல் பெறுவது. பசித்திருந்தால் பெற்ற பிள்ளைக்கும் பக்கத்தில் இருக்கும் பிள்ளைக்கும் பசி ஒன்றுதான் என்று உணர்வது. நீதமாக நடந்து கொள்வது. பென்சிலில் இருந்து ஆரம்பித்த என் பயணம் இன்றைக்கு பச்சை மையில் வந்து நிற்கிறது. நான் வெறும் ஸ்பீக்கர் கிடையாது. நான் கல்வியால், கல்வி தளத்தில், சமூக தளத்தில், பொது வாழ்க்கையில் சில பயணங்களில் நான் இன்றைக்கும் நின்று கொண்டிருப்பவள். நான் சொல்லுகிறேன், மிக கூர்ந்து கவனியுங்கள். இந்த மாதிரி ஒரு பெண் எங்கேயோ இன்விசிபிளா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபைல் எங்கேயோ இன்விசிபிளா இருக்கு. ஃபைல் எடுத்துட்டு கேபின் தட்டிட்டு உள்ள போய் உங்க பிள்ளை கிரீன் இங்க்ல கையெழுத்து வாங்க போதா, இல்ல கிரீன் பென்னை கையில எடுத்துக்கிட்டு யார் கேபின் வெளியில தட்டிக்கிட்டு உள்ள வந்தாலும் அந்த கோப்புல கிரீன் இங்க்ல கையெழுத்து போட போகுதா? ஃபைல் தூக்குறவங்களா, கையெழுத்து போடுறவங்களா? யார் உங்க குழந்தையா மாறணும் என்பதில் அந்த குழந்தைக்கு உறுதிப்படுத்துங்கள். எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தை தன்னம்பிக்கையோடு வரட்டும். அவன் எதுவாக பிறந்திருக்கிறானோ, பைபிளில் ஒரு சொல் இருக்கிறது, சில விதைகள் 30 ஆகும் 60 ஆகும் 100 ஆகும் போகம் அளித்தன, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் என்கின்ற சொல். நம்ம குழந்தை 30 மார்க் தான் வாங்கினா 30 அதனுடைய ஹையஸ்ட் பொட்டன்ஷியல். அது 29 வாங்கினா தான் தோக்குது, 30 வாங்கினா அது 100க்கு 100 வாங்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அதனுடைய ஹையஸ்ட் அது, அவ்வளவுதான். அந்த ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் என்ன இருக்குங்கிறத பாருங்க. டீச்சர்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. எல்லா கூட்டங்களில் சொல்வதுதான், உங்கள் அறிவை என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நம் வகுப்பில் வருகின்ற குழந்தைக்கு நம் அறிவை தரக்கூடாது. அதற்காக அந்த குழந்தை வரல. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் போனா ராஜாத்தி மேடம் உடைய ஆள்கையில் நீங்கள் இங்கே தான் இருப்பீர்கள். என்ன கொஞ்சம் சம்பளம் உயர வாங்கிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் போஸ்டிங் பெருசா கிடைக்கும். ஆனா உங்க கிளாஸ்ல வருதுங்களா பிள்ளைங்க, அதுங்க ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், பெரிய தொழிலதிபர்கள், பெரிய மந்திரிமார்களாக இந்த உலகத்திற்கு பயன்படுவார்கள். அதனால் உங்கள் அறிவை அவர்களுக்கு கொடுக்காதீர்கள். அதற்காக அவர்கள் நம் வகுப்பிற்கு வரவில்லை, தன் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள். அதை நீங்கள் அவர்களுக்கு தர வேண்டும் என்று உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்களின் சார்பிலே குழந்தைகளை மிக சிறப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள், அது உங்கள் பொறுப்பு. இந்த சம்பளம் பத்தாது, இன்னும் சம்பளத்தை நீங்கள் ஆசிரியர்களுக்கு அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று ஆசிரியர்கள் சார்பிலும் ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாம்.
1: அந்த உறவுகள் இதுவரை பேராசிரியை பர்மின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரையை கேட்டீர்கள். நேரம் சரியாக 10:41 ஐக்கிய ராஜ்யத்தில் 9:41 தொடர்கின்றது.

வணக்கநேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:42 ஐக்கிய ராஜ்யத்தில் 9:42. பிறந்த நாள் வாழ்த்தும், திருமண நாள் வாழ்த்தும். நோர்வேயில் வசிக்கும் நிசாகர் சர்மா ஷைனிகா தம்பதிகளின் செல்வ புதல்வி கவினேயா இன்று தனது முதலாவது பிறந்த நாளை 16 ஜூலை மாதம் வியாழக்கிழமை தனது இல்லத்தில் சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றார். இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் கவினேயா செல்லத்தை அன்பு அப்பா நிசாகர் ஐயா மற்றும் சைனிகா அம்மா, தாத்தாமார், பாட்டிமார், மாமாமார், மாமிமார், பெரியப்பாமார், பெரியம்மாமார், சித்தப்பாமார், சிட்டிமார், மச்சான்மார், மச்சாள்மார் அனைவரும் என்று போல் என்றும் காமாட்சி அம்மன் திருவருளோடு பல்லாண்டு காலம் பார்ப்போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்க்கை என வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இதே நாளில் எமது அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய சுதன் சர்மா சசிகலா தம்பதிகளும் தங்களது 40 திருமண நன்னாளையும் இன்று அமைதியாக பேரப்பிள்ளையுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்கின்றார்கள். இந்த அழகான தம்பதிகள் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்கின வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று 40 திருமண நன்னாளை கொண்டாடும் சுதனையா சசியம்மா தம்பதிகள் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்கின வாழ்த்தி டிஆர்டி தமிழொலி குடும்பம் மகிழ்கின்றது. இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் எங்கள் அன்புக்குரிய சுதனையா சசியம்மா தம்பதிகள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது. இன்றைய நட்சத்திரம், இன்றைய நட்சத்திர பாடல் தெரிவுகளை எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார் சோதி அண்ணா அவர்கள் மித்ரிக்கிலே பிரான்சில் இருந்து. அவர்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எப்படி இருக்கின்றீர்கள் சோதி அண்ணா, நலமாக இருக்கின்றீர்களா, நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுடைய பாடல் தெரிவு வானொலியில் மலர்கின்றது. அவர் தெரிவு செய்திருக்கும் முதலாவது பாடல்

அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திர பாடல் தெரிவுகளை எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார் சோதி அண்ணா அவர்கள். மித்ரக்கிளே பிரான்சில் இருந்து அவர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல்

அமுதபாரதி அவர்களுடைய கவிதை வரிக்கு எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். எஸ் பி பாலா அவர்கள் பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றார். முதலாவது பாடல் தெரிவு தஞ்சாவூர் மன் வைரமுத்து அவர்களுடைய கவிதை வரி.

நேரம் சரியாக 10:53 மைக்க ராஜ்யத்தில் 9:53. அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் யார் என்பதை நீங்களே கண்டுபிடியுங்கள். பாடல் தெரிவுகளை எங்களுக்காக துல்லியமாக எழுதி அனுப்பியிருக்கின்றார் அன்பு சகோதரர் சோதி அண்ணா அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது அடுத்த பாடல்.

கவிஞர் பரசுடன் அவர்களுடைய கவிதை வரிக்கு குரல் கொடுத்து பாடுகின்றார் மனு அவர்கள். ஆகவே எல்லாமே மாறிக்கொண்டிருக்கின்றது. இசை அமைத்திருக்கின்றார் இசை ஞானி இளையராஜா. அப்ப இசையில தேவா மந்திரிகளும் இளையராஜா மந்திரிக்கிறார், பாடல்களும் மாறிவிட்டார்கள். ஆகவே யார் இன்றைய நட்சத்திரம்?

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை இயற்றியவர் பிரேசூடான் அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. தங்க மனசுக்காரன் திரையிலிருந்து. இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் காலம் சென்ற முரளி அவர்கள். அவர் நடித்து பாடிய பாடல்களை துல்லியமாக எங்களுக்காக எழுதி அனுப்பியிருந்தார். திரு சோதி அவர்கள், அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை

கடைசோடன் அவர்களுடைய கவிதை வரி, எஸ் பி பாலாவுடைய குரல், இசைஞானியுடைய இசை. இந்த பாடல்களை துல்லியமாக உங்களுக்காக தெரிவு செய்து அனுப்பிய சோதி அண்ணா அவர்களுக்கு நாங்கள் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, என்ன சோதி அண்ணா உங்கள் பாடல் தேர்வுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்பது எனது நம்பிக்கை வீண் போவதில்லை. அந்த வகையில் உங்களுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல். கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இலங்கையின் விவசாயத்துறையில் உள்ள நிலங்களில் கரிம மாசுபடுத்திகள் கொண்ட பூச்சிக்கொல்லிகள் மற்றும் சுகாதாரத்துறையில் உள்ள ரசாயன மற்றும் கழிவுகள் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த முகாமித்துவம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் அகற்றல் தொடர்பான திட்டத்தின் கீழ் சுற்றாடல் அமைச்சகம் இலங்கையின் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்ட குழுவும் இணைந்து இந்த திட்டம் உலகளாவிய சுற்றுச்சூழல் வசதி நிதியுதவியுடன் செயற்படுகிறது. பெறுமதியான ஆய்வக உபகரணங்களை நேற்று முக்கிய தேசிய நிறுவனங்களிடம் உத்தியோர்வமாக கையளித்திருக்கிறது. நாடு முழுவதும் பதிவு செய்யப்படாமல் இயங்கி வரும் முதியோர் இல்லங்கள் அனைத்தும் செப்டம்பர் 30 தேதிக்குள் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று முதியோர் செயலகம் அறிவித்திருக்கிறது. தேசிய இளைஞர் கொள்கை தொடர்பில் தயாரிக்கப்பட்டுள்ள வரவு குறித்து இளைஞர்களின் கருத்துக்களையும் யோசனைகளையும் பெற்றுக் கொள்வதன் முக்கியத்துவம் பற்றி இளைஞர்களுக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தில் ஆராயப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் மூன்றாம் பகுதி நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் சிறைச்சாலைகளில் காணப்படும் நெரிசல்களை குறைப்பது, நிர்வாக செயற்திறனை மேம்படுத்துவது மற்றும் சிறைச்சாலைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நீண்டகால தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஆளுகை, நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லியை நீடிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு பக்கசார்பற்ற தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கட்டாரின் முன்னாள் மன்னர் அமீரின் மறைவுக்கு இலங்கை அரசாங்கம் மற்றும் இலங்கை மக்கள் சார்பாக தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதற்காக அந்த நாட்டுக்கு உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் கரணி அமரசூரிய இன்று காலை நாடு திரும்பியிருக்கிறார். கிண்ணச்சி மாவட்டத்தில் உள்ள வனவள மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களகத்திடம் உள்ள பொதுமக்களின் காணிகளை உரிய அமைச்சுக்கு பரிந்துரை செய்யும் உபகுழு நேற்று கூடியிருக்கிறது. தமது அதிகாரிகளுக்கு 2026 ஜூலை 7 தேதி வெலிக்கடை சிறைச்சாலைகள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆழ்ந்த கவலைகளை வெளியிட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல்களுக்கான முறையை தேர்ந்தெடுப்பதற்கான பாராளுமன்ற தெரிவுக்குழுவிடம் சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் 3 முன்மொழிவுகளை தற்போது சமர்ப்பித்திருக்கிறது. கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சமர சம்பத் தசநாயக்கா வெளியிட்ட பொய்யான தகவல்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக பேராயரின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிவில் காமினி பெர்னாண்டோ அறிவிப்பொன்றை விடுத்திருக்கிறார். லங்கா உடனிறுவன மோசடி முன்னாள் வலுசக்தி அமைச்சர் குமாரஜெய கொடிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 7 தேதி இடம்பெறும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் நேற்று அறிவித்திருக்கிறது. கிரிபத்கொட நகரில் உள்ள அரசுக்கு சொந்தமான காணியொன்றினை போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்ய முயற்சித்ததாக கூறப்படும் வழக்கு கம்பகா மேல்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் அரசு நிதி மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக அரச கடன் முகாமைத்துவ திணைக்கழகத்தின் மின்னஞ்சல் தரவு கட்டமைப்பின் பிரதிகளை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்படைக்குமாறு ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்துக்கு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தரங்குறைந்த நிலக்கரி கொள்வனவினால் ஏற்பட்டுள்ள பாரிய நட்டத்தை மின்சார கட்டண அதிகரிப்பு ஊடாகவோ அல்லது பொதுமக்களின் வரிப்பணம் மூலமாகவோ மக்கள் மீது சுமத்துவதை தடுக்குமாறு கோரி முன்னிலை சோசியலிச கட்சியினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அண்மையில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சாதமிரண்டால் என்ன நடக்கும் என்பதை இலங்கை மக்களும் அண்மையில் தமிழ்நாட்டு மக்களும் செயலில் காண்பித்து விட்டார்கள். லஞ்ச ஊழலில் இதுவரை ஈடுபட்டவர்களை நாம் அடையாளம் கண்டு தண்டிப்போம் என்று கூறியே தற்போதைய தமிழக அரசும் இலங்கை அரசாங்கமும் மக்களின் ஆதரவை பெற்றது. இப்போது அன்று லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்களை இந்த அரசாங்கங்கள் அடையாளம் காண விளைந்தால் அவர்கள் பழிவாங்கலில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று கூறுகிறார்கள். இதனை பழிவாங்கல் என்று கூறினால் குற்றவாளிகளை போலீசார் துரத்துவதும் பழிவாங்க
வாங்கலே என்று தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் உள்ள 3 தீவுகளை பசுமை சக்தி தீவுகளாக மேம்படுத்துமாறு ஜனாதிபதி ஆந்திரகுமார் திசநாயக்கா பணிப்புரை விடுத்திருக்கிறார். நெடுந்தீவு, அன்னதீவு மற்றும் நைனாதீவு ஆகிய தீவுகளில் தற்போது நடைமுறையில் உள்ள கலப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மையமாக வைத்தே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் ஜனாதிபதி ஆந்திரகுமார் திசநாயக்காவின் நிர்வாக செயல்பாடுகளில் திருப்தி அடைந்திருக்கின்ற அதேவேளை 3/2 கண்ணளவான மக்கள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் சமூக குறியீட்டு பிரிவு வெளியிட்டுள்ள சமீபத்திய மதிப்பீட்டு அறிக்கையில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு மாநகர மேயர் சட்டத்தரணி ரோபர்ட் கின்கெத் நேற்று தனது மேயர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். இதனை அவர் ஊடகங்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார். அமெரிக்காவிலிருந்து வியட்நாமுக்கு கணக்கு இலக்கங்களை மாற்றமாறு கோரப்படும் போது பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்கள் மற்றும் காப்பீட்டு நடைமுறைகள் குறித்து நிதிக்குழு முன்னிலையில் முக்கிய அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இலங்கையில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர் யுவதிகளின் பாதுகாப்புக்கான எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் அறிவியல் அடிப்படையிலான பாலியல் கல்வி அறிவை வழங்குவதற்கான தேசிய பாலியல் கல்வி தகவல் தொடர்பு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கையின் தேயிலை கைத்தொழில்துறையின் இலக்குகளை அடைவதற்கும் சிறு தேயிலை உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நோக்கமாக கொண்டு சிலோன்டி வில்லேஜ் என்ற தேசிய வேலை திட்டம் நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நெல் கொள்வனவு நேற்று முள்ளியவளை கமநல சேவை நிலைய நெல் களஞ்சிய சாலையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் மாவட்டத்தில் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் டெங்கு ஒழிப்பு செயல் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அரச நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கட்நாயக்கா தெய்வமொட்டுவ பகுதியில் காவல்துறை அதிகாரி ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெற்கு அதிவேக வீதியின் அபரக இடமாறல் பகுதி ஊடாக மோட்டார் கார் ஒன்றில் ஐஸ் போதைப் பொருளை கடத்த முயன்ற 2 சந்தேக நபர்கள் அதிவேக வீதி போலீஸ் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களிடமிருந்து 2 கிலோகிராம் 544 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. குருநாகல் பாடசாலை வளாகத்தில் 140 லட்சம் ரூபாய் பெறுமதியான சிற்றுந்து தீப்பற்றி எறிந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக பூமியாகவும் மத நல்லிணக்கத்தின் திருத்தலமாக விளங்கும் கதிர்காம கந்தன் ஆலயத்தின் வருடாந்த ஆடிவேல் விழா நேற்று மாலை 6 மணி அளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருக்கிறது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கை தூதரகம் வெளியிட்ட நினைவு முதல் பிரதியை அமெரிக்க அரசியல் விவகாரங்களுக்கான துணைச் செயலாளர் அலிசன் ஹேக்கரிடம் இலங்கை தூதுவர் மகிந்த சமரசிங்க வழங்கியிருக்கிறார். இந்திய செய்திகளில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கூட்ட அரங்கத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் போது முடக்கப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதாவையும் திருத்தப்பட்ட மகளிர் இட ஒதுக்கீட்டு மசோதாவையும் மீண்டும் அறிமுகப்படுத்த பாரதிய ஜனதா தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவின் முப்படைகளையும் ஒரே கூட்டு அமைப்பாக இணைக்கும் வகையில் 3 புதிய ஒருங்கிணைந்த தியேட்டர் கொமாண்டர்கள் உருவாக்கும் திட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. கூடங்குளம் அணுமில்லியத்தின் முக்கிய ஆவணங்கள் இணையத்தில் கசிந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டத்தின் மூலம் தமது குடும்பத்தினர் ஆதாயம் அடைவதாக எதிர்க்கட்சிகள் கூறும் புகார்களை ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். இந்திய பொருட்கள் மீது 100% வரி விதிக்க வகை செய்யும் மசோதாவை அமெரிக்க செனட் சபையில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கல் செய்துள்ளார்கள். 130,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய புகாரில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் வீரா கைது செய்யப்பட்டிருக்கிறார். மின்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், திரைச்குமார் உட்பட 20 IAS அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அரியலூரில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் முற்றுகையிட்ட பொதுமக்களை மாவட்ட ஆட்சியர் ஆவேசத்துடன் கிளம்புமாறு கூறியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. வறட்சி, உரம் மற்றும் கூலி விலை உயர்வால் சிவகங்கை மாவட்ட மானாமதுரை பகுதி விவசாயிகள் கரிமூட்ட தொழிலுக்கு மாறிவிட்டார்கள். தனியார் பேரில் பழனி கோவிலின் 100 கோடி ரூபாய் நிலம் இந்த ஊழலில் பின்னால் இருக்கும்
பவன் சென்டர் யார் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தனியார் பெயரில் பழனி கோவிலின் 100 கோடி ரூபாய் நில ஊழலில் பின்னால் இருக்கும் நபர் யார் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். காவிரி தண்ணீரை திறக்க வலியுறுத்தி கர்நாடக மாநில எல்லைய நோக்கி பேரணி சென்ற தமிழக விவசாயிகளை தடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். என்னை அழிக்க நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் முடிவை காணும் வரை நான் உயிரோடுதான் இருப்பேன் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி சவால் விடுத்திருக்கிறார். லண்டனில் பிரிட்டன் வாழ் சீக்கிய பெண் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் ஒரு இளைஞர் காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக லண்டனில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அயோத்தி ராமர் கோவிலில் உண்மையான பக்தியின்றி செலுத்தியவர்களின் காணிக்கைகளே திருடப்பட்டன என்று சபாநாயகர் கூறிய சர்ச்சை கருத்துக்கு சமாஜ்வாடி காங்கிரஸ் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ் ஆடி மாதம் மற்றும் மலையாள கற்கிடம் மாத பிறப்பை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. திருப்பதி தேவஸ்தானத்தின் பல்வேறு அறக்கட்டளைகளுக்கு நன்கொடை வழங்கும் நன்கொடையாளர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,05,200 ரூபாவுக்கும் கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,150 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் குணப்படுத்த முடியாத மற்றும் கடுமையான உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டுள்ள தகுதியுடைய நபர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் உயிரை மாய்த்து கொள்ளும் உதவிகரமான இறப்பு சட்டமூலத்துக்கு பிரான்ஸ் பாராளுமன்றத்தின் கீழவை அனுமதியை வழங்கியிருக்கிறது. ஈராக் நாட்டில் உள்ள தனது அனைத்து படைகளையும் செப்டம்பர் 30க்குள் முழுமையாக திரும்ப பெறுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஈரானின் மின்லியங்கள் மற்றும் பாலங்களை தகர்ப்போம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளதால் இரு நாடுகளிடையே போர்ப்பதற்றம் உச்சமடைந்திருக்கிறது. கோர்முஸ் நீரிணை பாதையை பயன்படுத்துவதை தவிர்க்க இந்திய பெருங்கடல் அருகேயுள்ள புஜரா துறைமுகத்தை மேம்படுத்தும் பணிகளை ஐக்கிய அரபு அமீரகம் வேகப்படுத்தியிருக்கிறது. உக்ரைன் நாட்டின் அதிநவீன ட்ரோன் தொழில்நுட்ப நிபுணத்தையும் ஐரோப்பிய நாடுகளின் தொழில் உற்பத்தி திறனையும் ஒருங்கிணைத்து கூட்டு திட்டங்கள் மூலம் பாதுகாப்பு தளபாட உற்பத்தியை பெருக்குவதற்கான ஒப்பந்தத்தில் இருதரப்பும் கையொப்பம் பெற்றிருக்கின்றன. இஸ்ரேலில் கட்டாய ராணுவ சேவையிலிருந்து தீவிர ஒத்தரக்ஸ் பிரிவு யூத ஆண்களுக்கு விலக்கு அளிக்கும் சர்ச்சைக்குரிய சட்டத்துக்கு அந்த நாட்டு நாடாளுமன்றம் தற்போது ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. வங்கதேச அரசுக்கு எதிராக அந்த நாட்டின் இளைஞர்கள் பிரெய்லர் சிக்கின் கட்சி என்ற பெயரில் சமூக ஊடகங்களில் கணக்குகளை தொடக்கியிருக்கிறார்கள். நேபாளத்தின் முன்னாள் துணை பிரதமர் முன்னாள் உள்துறை அமைச்சர் உட்பட 16 பேருக்கு மோசடி வழக்கில் அந்த நாட்டு மாவட்ட நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. அமெரிக்காவில் இளம்பெண் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் 40 ஆண்டுகளுக்கு பின் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 10 வயதினருக்கு இணையம் மூலம் ஏற்படும் தீங்குகளை குறைக்க பிரிட்டன் அரசு புதிய திட்டம் ஒன்றை செயல்படுத்துவதற்கான முடிவை மேற்கொண்டிருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் உள்ள மதுபான கூடத்தில் ஏற்பட்ட தீபத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 32 தற்போது அதிகரித்திருக்கிறது. பிரெஞ்சு தலைநகர் பாரிஸுக்கு அருகில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காட்டுப்பகுதியில் ஏற்பட்ட தீச்சம்பவம் தற்போது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எழுத்தாளரும் முன்னாள் செய்தியாளருமான ஜீன் கோரலுக்கு $5 மில்லியன் இழப்பீட்டை வழங்கியிருக்கிறார். வியட்நாமிய காவல்துறை சுமார் $11 மில்லியன் மதிப்புள்ள 28,000 ரத்தினக்கற்களை கடத்தியதாக நம்பப்படும் அனைத்துலக கும்பல் குறித்து விசாரணைகளை நடத்தி வருகிறது. டைனோசர் ரெக்ஸ் ரகத்தைச் சேர்ந்த டைனோசர் ஒன்றின் எலும்புக்கூடு $50.1 மில்லியன் ஏலத்தில் விற்கப்பட்டிருக்கிறது. வெனிசுலாவில் ஆடை வடிவமைப்பு நிறுவனம் ஒன்று தற்போது சடலம் வைக்கப்படும் பையை தயாரித்து வருகிறது. ஜப்பானில் கரடியொன்று வீட்டின் சமையல் அறைக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கரடி குளிர்சாதன பெட்டியை திறந்து உள்ளே இருந்த பொருட்களை சிதறடித்திருக்கிறது. கிரீன்லாந்தில் உருகும் பனியால் ஐரோப்பாவின் வானிலை மாறுமா, இதற்கான விடிய அறிய 80 விஞ்ஞானிகள் அடங்கிய குழு அந்த நாட்டுக்கு கிளம்பியிருக்கிறது. மிக அழகிய வளர்புரை நிலமும் அதற்கருகே பளிச்சென்ற வெள்ளி நட்சத்திரமும் சனி என்று அழைக்கப்படும் ரெகுலஸ் கிரகமும் வானில் வர்ணயாலம் காட்டும் அரிய நிகழ்வை காண ஜூலை 17 வரை காத்திருக்கத்தான் வேண்டும். ஜூலை 17 அதாவது நாளைய நாளை மறந்துவிட வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
விளையாட்டுச் செய்திகளில் தேசிய கபடி போட்டியில் முதலிடம் பிடித்த யாழ்ப்பாண மகளிர் அணியை கௌரவிக்கும் நிகழ்வு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது. வங்கதேசத்துக்கு எதிரான டி20 தொடரை சிம்பாபே அணி வெற்றியுடன் தொடங்கியிருக்கிறது. இங்கிலாந்து அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அர்ஜென்டினா அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. உலகக்கோப்பை அரையிறுதியில் பிரான்ஸ் அணி தோற்றதை தொடர்ந்து அந்த நாட்டில் கலவரம் வெடித்தது. தோல்வியால் அதிருப்தி அடைந்த ரசிகர்கள் காவல்துறையினருடன் மோதலில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து வாகனங்களை சேதப்படுத்தி பொது சொத்துக்களுக்கு சேதத்தையும் விளைவித்திருக்கிறார்கள். பிரான்ஸ் அணி அடுத்ததாக ஜூலை 18 அன்று 3 இடத்துக்கு நடைபெறவுள்ள பிளே ஆஃப் போட்டிக்கு தயாராக வேண்டும். இதில் மற்றொரு அரையிறுதி போட்டியில் தோற்கும் அணியுடன் மோத வேண்டியிருக்கும். ஆஸ்திரேலிய விதிமுறை ரக்பி விளையாட்டின் கோல் ஆஃப் ஃபேம் என்ற புகழ்மிக்க விளையாட்டாளர்களின் பட்டியலிலிருந்து முன்னாள் வீரர் நிக்கி வின்மார் நீக்கப்பட்டிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 384.60 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.44 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.48 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.31 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 416.14 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.49 ரூபாய், ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 454.16 ரூபாய், இந்திய பெறுமதியில் 130.37 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.84 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.58 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கவுனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையில தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
3: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacom Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.

0: உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:22 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:22. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: தினம் பல நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பார்த்துட்டு தினம் பல நிகழ்ச்சிக்கே நித்தமும் மனசனை கொடுத்து வானதி கடத்து வருகின்றார்கள். பரிசலாட்சிய பலர் அமைந்திருக்கும் அம்பாள் இஸ்ரோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அமைதி இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில்
1: எல்லாத்தையும்
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட் சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 1 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பண்டிகை மார்க்கெட், 1 Avenue Edwin Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பண்டிகை மார்க்கெட். பொதுப்பண்டிகை நேரம் சரியாக 11:25 ஐக்கியராஜ்யத்தில் 10:25. இந்த நேரத்தில் பிறந்த நாள் வாழ்த்தும், திருமண நாள் வாழ்த்தும். நோர்வேயில் வசிக்கும் நிசாகர் சர்மா, சைனிகா தம்பதிகளின் செல்வ புதல்வி கவினையா இன்று தனது முதலாவது பிறந்த நாளை 16 ஜூலை மாதம் வியாழக்கிழமை தனது இல்லத்தில் சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றார். இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் கவினையா செல்லத்தை அன்பு அப்பா, அன்பு அம்மா, தாத்தாமார், பாட்டிமார், மாமாமார், மாமிமார், பெரியப்பாமார், பெரியம்மாமார், சித்தப்பாமார், சித்திமார், மச்சான்மார், மச்சாள்மார் அனைவரும் என்று போல் என்றும் காமாட்சி அம்மன் திருவருளோடு பல்லாண்டு காலம் பார்வோற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இதே நாளில் எமது அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய சுதன் சர்மா, சசிகலா தம்பதிகளும் தங்களது 40th திருமண நன்னாளையும் இன்று அமைதியாக பேரப்பிள்ளையுடன் இணைந்து கொண்டாடியும் மகிழ்கின்றார்கள். இந்த அழகான தம்பதிகள் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று 40th திருமண நன்னாளை கொண்டாடும் சுதனையா, சசியம்மா தம்பதிகள் தீர்க்க சமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி டிஆர்டி தமிழ்நிலை குடும்பம் மகிழ்கின்றது.

நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எமது அன்பு ஐயா சுதன் சர்மா, அன்பு அம்மா சசி அம்மா தம்பதிகள் இருவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். சரி, இந்த நேரத்தில் செல்ல பேட்டி அவர்களுடைய பேட்டிக்காக நாம் தரும் பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் சுவேதா மோகன் குழுவினர். பாடலை இயற்றவர் நவன் அமர்குமார். பாடலுக்கு இசையமைத்தவர் யுவன் சங்கர் ராஜா. நேரம் சரியாக 11:32 நிமிடம். ஐக்கிய ராஜ்யத்தில் 10:32 நிமிடம். இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலையாப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி இலும்பு சாப்பிடுமா இருக்கும். இந்த ஊர்லயும் ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? எங்கட ஆசிபசரி ரச்சிதான் வெளிநாட்டுல இருந்து வாரது எல்லாம் ஆசிபசரி ரச்சியத்தை அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே ஒழுங்கிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாட்டில் செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரே இலக்கம் 195 பாரிஸ் 10 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 73 78.
0: நேரம் சரியாக 11:33 நிமிடம். ஐக்கிய ராஜ்யத்தில் 10:33 நிமிடம். இந்த நேரத்தில் வரும் பாடல் என்ற பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ, கே ஜே ஜேசாசோடு இணைந்து ஜானகி அம்மா. பாடலை யாற்றவர் பஞ்சாருணாசலம், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி. நேரம் சரியாக 11:38, ஐக்கியராச்சியத்தில் 10:38. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள். ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01-48-18-72-02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: அன்பர்களே, சோழன் பல்பொருள் வாணிபத்தில் நீங்கள் தேவை உங்களுக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களையும் மிக மிக மிக மலிவு விலையில் வாங்கி செல்லலாம். தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்படும் கடல் உணவுப் பொருட்கள் அனைத்தையும் வெட்டியும் சுத்தம் செய்து தருகின்றார்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். பலாப்பழம், மாம்பழம் எல்லாமே இருக்கின்றது அன்பர்களே. முக்கனிகளும் அங்கே குவிந்து கிடக்கின்றது. நாவல் பழமும் இருக்கின்றது. இந்த நாவல் பழ சீசனில் இறக்குமதி செய்திருக்கிறார்கள் பெட்டி கணக்கால். போய் சென்று வாங்கி செல்லுங்கள். மிக மிக மலி விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த நேரத்தில் தேனும்பால நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் அந்த மழலைக்காக.

ஆலாமலை குயில் சுவனலதா அவர்களுடைய குரலில், கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதை வரி, இளையராஜாவின் இசை.

0: நேரம் சரியாக 11:44 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:44 இந்த நேரத்தில்
1: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம் வந்து
1: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிருந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0505-91-44-79-26.
0: இன்றைய தமிழரின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எமது அன்புக்கும் பண்புக்கும் உரிய சுதனையா சசியம்மா தம்பதிகள். அவர்கள் இன்று போல் தேர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கையின வாழ்த்தி மகிழ்கின்றோம். அதே நேரம் அவருடைய அன்பு பேத்தி கவினையா இன்று தனது 1வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்றார். அவர் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்ப்போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்க்கையின வாழ்த்தி மகிழ்கின்றது டிஆர்டி தமிழொலி குடும்பமும். சரி, அந்த செல்ல கூட்டிக்காக அல்ல, அந்த செல்ல கூட்டினுடைய அம்மாவுக்காக வரும் பாடல்

கவிஞானி மாலி அவர்களுடைய கவிதை வரிக்கையை மெல்லிசை மாமன்னருடைய இசையில் டி எம் சௌந்தரராஜன், பி எஸ் சசிரேகா, எஸ் என் சுரேந்தர், ஜெயச்சந்திரன் பாடிய பாடலை கேட்டீர்கள். அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேர்வாளர் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல். இந்த பாடல் எமது அன்பு நேயர் சிவராணி அவர்களுடைய தெரிவு பாடலாக வானொலியில் மலர்

ஒலித்து பாடலை பாடியவர் வாணி ஜெயராம் அவர்கள். பாடலை இசையமைத்தவர் சங்கர் கணேஷ். குடும்பம் ஒரு கதம்பம் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. நேரம் சரியாக 11:57, ஐக்கியராஜ்யத்தில் 10:57. இந்த நேரத்தில் வானிலையை நிறைவு செய்ய வரும் பாடல்

ஒலித்த இந்த பாடல் கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதை வரி. சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையில் அஸ்திவாரம் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேன்பால நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற கவிஞையா செல்லம் என்று போல என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க்கையென வாழ்த்திக்கொண்டு, அவர்களுடைய அம்மா இன்று 40th ஆண்டு திருமண நாளை கொண்டாடிய மகிழ்கின்றார்கள் அதே பேத்தியினுடைய இல்லத்தில். அவர்களும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. தொடர்ந்து வானிலையில் வலம் வருகின்றது மணித்தியால செய்திகள். அதனைத் தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற அரசியல் சமூக மேடையினுடைய மறு ஒலிபரப்பு.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒருபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இலங்கையின் விவசாயத்துறையில் உள்ள நிலங்களில் கரிம மாசுபடுத்திகள் கொண்ட பூச்சிக்கொல்லிகள் மற்றும் சுகாதாரத்துறையில் உள்ள ரசாயன மற்றும் கழிவுகள் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த முகாமைத்துவம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் அகற்றல் தொடர்பான திட்டத்தின் கீழ் சுற்றாடல் அமைச்சகம் இலங்கையின் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்ட குழுவும் இணைந்து இந்த திட்டம் உலகளாவிய சுற்றுச்சூழல் வசதி நிதியுதவியுடன் செயற்படுகிறது. பெறுமதியான ஆய்வக உபகரணங்களை நேற்று முக்கிய தேசிய நிறுவனங்களிடம் உத்தியோர்வமாக கையளித்திருக்கிறது. நாடு முழுவதும் பதிவு செய்யப்படாமல் இயங்கி வரும் முதியோர் இல்லங்கள் அனைத்தும் செப்டம்பர் 30 தேதிக்குள் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று முதியோர் செயலகம் அறிவித்திருக்கிறது. தேசிய இளைஞர் கொள்கை தொடர்பில் தயாரிக்கப்பட்டுள்ள வரவு குறித்து இளைஞர்களின் கருத்துக்களையும் யோசனைகளையும் பெற்றுக் கொள்வதன் முக்கியத்துவம் பற்றி இளைஞர்களுக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தில் ஆராயப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் மூன்றாம் பகுதி நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் சிறைச்சாலைகளில் காணப்படும் நெரிசல்களை குறைப்பது, நிர்வாக செயற்திறனை மேம்படுத்துவது மற்றும் சிறைச்சாலைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நீண்டகால தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஆளுகை நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லியை நீடிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு பக்க சார்பற்ற தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கட்டாரின் முன்னாள் மன்னர் அமீரின் மறைவுக்கு இலங்கை அரசாங்கம் மற்றும் இலங்கை மக்கள் சார்பாக தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதற்காக அந்த நாட்டுக்கு உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் கரணி அமரசூரிய இன்று காலை நாடு திரும்பியிருக்கிறார். கிண்ணச்சி மாவட்டத்தில் உள்ள வனவள மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களகத்திடம் உள்ள பொதுமக்களின் காணிகளை உரிய அமைச்சுக்கு பரிந்துரை செய்யும் உபக்குழு நேற்று கூடியிருக்கிறது. தமது அதிகாரிகளுக்கு 2026 ஜூலை 7 தேதி வெலிக்கடை சிறைச்சாலைகளினுடைய அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆழ்ந்த கவலைகளை வெளியிட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல்களுக்கான முறையை தேர்ந்தெடுப்பதற்கான பாராளுமன்ற தெரிவுக்குழுவிடம் சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் 3 முன்மொழிவுகளை தற்போது சமர்ப்பித்திருக்கிறது. கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சமர சம்பத் தசநாயக்கா வெளியிட்ட பொய்யான தகவல்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக பேராயரின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிவில் காமினி பெர்னாண்டோ அறிவிப்பொன்றை விடுத்திருக்கிறார். லங்கா உடனிறுவன மோசடி முன்னாள் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை எதிர்வரும் செப்டம்பர் 7 தேதி இடம்பெறும் என்று கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று அறிவித்திருக்கிறது. கிரிபத்கொட நகரில் உள்ள அரசுக்கு சொந்தமான காணியொன்றினை போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்ய முயற்சித்ததாக கூறப்படும் வழக்கு கம்பகா மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் அரச நிதி மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக அரச கடன் முகாமைத்துவ திணைக்களகத்தின் மின்னஞ்சல் தரவு கட்டமைப்பின் பிரதிகளை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்படைக்குமாறு ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்துக்கு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தரங்குறைந்த நிலக்கரி கொள்வனவினால் ஏற்பட்டுள்ள பாரிய நட்டத்தை மின்சார கட்டண அதிகரிப்பு ஊடாகவோ அல்லது பொதுமக்களின் வரிப்பணம் மூலமாகவோ மக்கள் மீது சுமத்துவதை தடுக்குமாறு கோரி முன்னிலை சோசியலிச கட்சியினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அண்மையில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சாதமிரண்டால் என்ன நடக்கும் என்பதை இலங்கை மக்களும் அண்மையில் தமிழ்நாட்டு மக்களும் செயலில் காண்பித்து விட்டார்கள். லஞ்ச ஊழலில் இதுவரை ஈடுபட்டவர்களை நாம் அடையாளம் கண்டு தண்டிப்போம் என்று கூறிய தற்போதைய தமிழக அரசும் இலங்கை அரசாங்கமும் மக்களின் ஆதரவை பெற்றது. இப்போது அன்று லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்களை இந்த அரசாங்கங்கள் அடையாளம் காண விளைந்தால் அவர்கள் பழிவாங்கலில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று கூறுகிறார்கள். இதனை பழிவாங்கல் என்று கூறினால் குற்றவாளிகளை போலீசார் துரத்துவதும் பழிவாங்க
மாங்கலே என்று தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் உள்ள 3 தீவுகளை பசுமை சக்தி தீவுகளாக மேம்படுத்துமாறு ஜனாதிபதி அன்புகுமார் திசநாயக்கா பணிப்புரை விடுத்திருக்கிறார். நெடுந்தீவு, அன்னதீவு மற்றும் நயினாதீவு ஆகிய தீவுகளில் தற்போது நடைமுறையில் உள்ள கலப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மையமாக வைத்தே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் ஜனாதிபதி அன்புகுமார் திசநாயக்காவின் நிர்வாக செயல்பாடுகளில் திருப்தி அடைந்திருக்கின்ற அதேவேளை 3/2 கண்ணளவான மக்கள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் சமூக குறியீட்டு பிரிவு வெளியிட்டுள்ள சமீபத்திய மதிப்பீட்டு அறிக்கையில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு மாநகர மேயர் சட்டத்தரணி ரோபர்ட் கின்கெட் நேற்று தனது மேயர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். இதனை அவர் ஊடகங்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார். அமெரிக்காவிலிருந்து வியட்நாமுக்கு கணக்கு இலக்கங்களை மாற்றமாறு கோரப்படும் போது பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்கள் மற்றும் காப்பீட்டு நடைமுறைகள் குறித்து நிதிக்குழு முன்னிலையில் முக்கிய அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இலங்கையில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர் யுவதிகளின் பாதுகாப்புக்கான எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் அறிவியல் அடிப்படையிலான பாலியல் கல்வி அறிவை வழங்குவதற்கான தேசிய பாலியல் கல்வி தகவல் தொடர்பு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கையின் தேயிலை கைத்தொழில்துறையின் இலக்குகளை அடைவதற்கும் சிறு தேயிலை உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நோக்கமாக கொண்டு சிலோன்டி வில்லேஜ் என்ற தேசிய வேலை திட்டம் நேற்று உத்தியோகமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நெல் கொள்வனவு நேற்று முள்ளியவளை கமநல சேவை நிலைய நெல் களஞ்சிய சாலையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் மாவட்டத்தில் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் டெங்கு ஒழிப்புச் செயல் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அரச நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கட்நாயக்கா தேவமொட்டுவ பகுதியில் காவல்துறை அதிகாரி ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெற்கு அதிவேக வீதியின் அபரக இடமாறல் பகுதி ஊடாக மோட்டார் கார் ஒன்றில் ஐஸ் போதைப் பொருளை கடத்த முயன்ற 2 சந்தேக நபர்கள் அதிவேக வீதி போலீஸ் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களிடமிருந்து 2 கிலோகிராம் 544 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. குருநாகல் பாடசாலை வளாகத்தில் 140 லட்சம் ரூபாய் பெறுமதியான சிற்றுந்து தீப்பற்றி எறிந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக பூமியாகவும் மத நல்லிணக்கத்தின் திருத்தலமாக விளங்கும் கதிர்காம கந்தன் ஆலயத்தின் வருடாந்த ஆடிவேல் விழா நேற்று மாலை 6 மணி அளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருக்கிறது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கை தூதரகம் வெளியிட்ட நினைவு முதல் பிரதியை அமெரிக்க அரசியல் விவகாரங்களுக்கான துணை செயலாளர் அலிசன் ஹேக்கரிடம் இலங்கை தூதுவர் மகிந்த சமரசிங்க வழங்கியிருக்கிறார். இந்திய செய்திகளில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கூட்ட அரங்கத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் போது முடக்கப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதாவையும் திருத்தப்பட்ட மகளிர் இட ஒதுக்கீட்டு மசோதாவையும் மீண்டும் அறிமுகப்படுத்த பாரதிய ஜனதா தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவின் முப்படைகளையும் ஒரே கூட்டு அமைப்பாக இணைக்கும் வகையில் 3 புதிய ஒருங்கிணைந்த தியேட்டர் கொமாண்டர்கள் உருவாக்கும் திட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. கூடங்குளம் அணுமில்லியத்தின் முக்கிய ஆவணங்கள் இணையத்தில் கசிந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டத்தின் மூலம் தமது குடும்பத்தினர் ஆதாயம் அடைவதாக எதிர்க்கட்சிகள் கூறும் புகார்களை ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். இந்திய பொருட்கள் மீது 100% வரி விதிக்க வகை செய்யும் மசோதாவை அமெரிக்க செனட் சபையில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கல் செய்துள்ளார்கள். 130,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய புகாரில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் வீரா கைது செய்யப்பட்டிருக்கிறார். மின்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், திரைச்குமார் உட்பட 20 IAS அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அரியலூரில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் முற்றுகையிட்ட பொதுமக்களை மாவட்ட ஆட்சியர் ஆவேசத்துடன் கிளம்புமாறு கூறியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. வறட்சி, உரம் மற்றும் கூலி விலை உயர்வால் சிவகங்கை மாவட்ட மானாமதுரை பகுதி விவசாயிகள் கரிமூட்ட தொழிலுக்கு மாறிவிட்டார்கள்.
தனியார் பேரில் பழனி கோவிலின் 100 கோடி ரூபாய் நிலம் இந்த ஊழலில் பின்னால் இருக்கும் பவன் சென்டர் யார் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தனியார் பேரில் பழனி கோவிலின் 100 கோடி ரூபாய் நில ஊழலில் பின்னால் இருக்கும் நபர் யார் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். காவிரி தண்ணீரை திறக்க வலியுறுத்தி கர்நாடக மாநில எல்லைய நோக்கி பேரணி சென்ற தமிழக விவசாயிகளை தடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். என்னை அழிக்க நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் முடிவை காணும் வரை நான் உயிரோடுதான் இருப்பேன் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி சவால் விடுத்திருக்கிறார். லண்டனில் பிரிட்டன் வாழ் சீக்கிய பெண் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் ஒரு இளைஞர் காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக லண்டனில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அயோத்தி ராமர் கோவிலில் உண்மையான பக்தியின்றி செலுத்தியவர்களின் காணிக்கைகளே திருடப்பட்டன என்று சபாநாயகர் கூறிய சர்ச்சை கருத்துக்கு சமாஜ்வாடி காங்கிரஸ் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ் ஆடி மாதம் மற்றும் மலையாள கற்கிடம் மாத பிறப்பை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. திருப்பதி தேவஸ்தானத்தின் பல்வேறு அறக்கட்டளைகளுக்கு நன்கொடை வழங்கும் நன்கொடையாளர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,05,200 ரூபாவுக்கும் கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,150 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் குணப்படுத்த முடியாத மற்றும் கடுமையான உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டுள்ள தகுதியுடைய நபர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் உயிரை மாய்த்துக் கொள்ளும் உதவிகரமான இறப்பு சட்டமூலத்துக்கு பிரான்ஸ் பாராளுமன்றத்தின் கீழவை அனுமதியை வழங்கியிருக்கிறது. ஈராக் நாட்டில் உள்ள தனது அனைத்து படைகளையும் செப்டம்பர் 30க்குள் முழுமையாக திரும்ப பெறுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஈரானின் மின்லியங்கள் மற்றும் பாலங்களை தகர்ப்போம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளதால் இரு நாடுகளிடையே போர்ப்பதற்றம் உச்சமடைந்திருக்கிறது. கோர்முஸ் நீரிணை பாதையை பயன்படுத்துவதை தவிர்க்க இந்திய பெருங்கடல் அருகேயுள்ள புஜரா துறைமுகத்தை மேம்படுத்தும் பணிகளை ஐக்கிய அரபு அமீரகம் வேகப்படுத்தியிருக்கிறது. உக்ரைன் நாட்டின் அதிநவீன ட்ரோன் தொழில்நுட்ப நிபுணத்தையும் ஐரோப்பிய நாடுகளின் தொழில் உற்பத்தி திறனையும் ஒருங்கிணைத்து கூட்டு திட்டங்கள் மூலம் பாதுகாப்பு தளபாட உற்பத்தியை பெருக்குவதற்கான ஒப்பந்தத்தில் இருதரப்பும் கையொப்பம் பெற்றிருக்கின்றன. இஸ்ரேலில் கட்டாய ராணுவ சேவையிலிருந்து தீவிர ஒத்தரக்ஸ் பிரிவு யூத ஆண்களுக்கு விலக்கு அளிக்கும் சர்ச்சைக்குரிய சட்டத்துக்கு அந்த நாட்டு நாடாளுமன்றம் தற்போது ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. வங்கதேச அரசுக்கு எதிராக அந்த நாட்டின் இளைஞர்கள் பிரெய்லர் சிக்கின் கட்சி என்ற பெயரில் சமூக ஊடகங்களில் கணக்குகளை தொடக்கியிருக்கிறார்கள். நேபாளத்தின் முன்னாள் துணை பிரதமர் முன்னாள் உள்துறை அமைச்சர் உட்பட 16 பேருக்கு மோசடி வழக்கில் அந்த நாட்டு மாவட்ட நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. அமெரிக்காவில் இளம்பெண் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் 40 ஆண்டுகளுக்கு பின் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 10 வயதினருக்கு இணையம் மூலம் ஏற்படும் தீங்குகளை குறைக்க பிரிட்டன் அரசு புதிய திட்டம் ஒன்றை செயல்படுத்துவதற்கான முடிவை மேற்கொண்டிருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் உள்ள மதுபான கூடத்தில் ஏற்பட்ட தீபத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 32 தற்போது அதிகரித்திருக்கிறது. பிரெஞ்சு தலைநகர் பாரிஸுக்கு அருகில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காட்டுப்பகுதியில் ஏற்பட்ட தீச்சம்பவம் தற்போது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எழுத்தாளரும் முன்னாள் செய்தியாளருமான ஜீன் கோரலுக்கு $5 மில்லியன் இழப்பீட்டை வழங்கியிருக்கிறார். வியட்நாமிய காவல்துறை சுமார் $11 மில்லியன் மதிப்புள்ள 28,000 ரத்தின கற்களை கடத்தியதாக நம்பப்படும் அனைத்துலக கும்பல் குறித்து விசாரணைகளை நடத்தி வருகிறது. டைனோசர் ரெக்ஸ் ரகத்தைச் சேர்ந்த டைனோசர் ஒன்றின் எலும்புக்கூடு $50.1 மில்லியன் ஏலத்தில் விற்கப்பட்டிருக்கிறது. வெனிசுலாவில் ஆடை வடிவமைப்பு நிறுவனம் ஒன்று தற்போது சடலம் வைக்கப்படும் பையை தயாரித்து வருகிறது. ஜப்பானில் கரடியொன்று வீட்டின் சமையல் அறைக்குள் பூந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கரடி குளிர்சாதன பெட்டியை திறந்து உள்ளே இருந்த பொருட்களை சிதறடித்திருக்கிறது. கிரீன்லாந்தில் உருகும் பனியால் ஐரோப்பாவின் வானிலை மாறுமா, இதற்கான விடிய அறிய 80 விஞ்ஞானிகள் அடங்கிய குழு அந்த நாட்டுக்கு கிளம்பியிருக்கிறது.
மிக அழகிய வளர்ப்புரை நிலமும் அதற்கருகே பளிச்சென்ற வெள்ளி நட்சத்திரமும் சனி என்று அழைக்கப்படும் ரெகுலஸ் கிரகமும் வானில் வர்ணயாலம் காட்டும் அரிய நிகழ்வை காண ஜூலை 17ஆம் தேதி வரை காத்திருக்கத்தான் வேண்டும். ஜூலை 17ஆம் தேதி அதாவது நாளைய நாளை மறந்துவிட வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் தேசிய கபடி போட்டியில் முதலிடம் பிடித்த யாழ்ப்பாண மகளிர் அணியை கௌரவிக்கும் நிகழ்வு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது. வங்கதேசத்துக்கு எதிரான T20 தொடரை சிம்பாபே அணி வெற்றியுடன் தொடங்கியிருக்கிறது. இங்கிலாந்து அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அர்ஜென்டினா அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. உலகக்கோப்பை அரையிறுதியில் பிரான்ஸ் அணி தோற்றதை தொடர்ந்து அந்த நாட்டில் கலவரம் வெடித்தது. தோல்வியால் அதிருப்தி அடைந்த ரசிகர்கள் காவல்துறையினருடன் மோதலில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து வாகனங்களை சேதப்படுத்தி பொது சொத்துக்களுக்கு சேதத்தையும் விளைவித்திருக்கிறார்கள். பிரான்ஸ் அணி அடுத்ததாக ஜூலை 18 அன்று 3ஆம் இடத்துக்கு நடைபெறவுள்ள பிளேயர் போட்டிக்கு தயாராக வேண்டும். இதில் மற்றொரு அரையிறுதி போட்டியில் தோற்கும் அணியுடன் மோத வேண்டியிருக்கும். ஆஸ்திரேலிய விதிமுறை ரக்பி விளையாட்டின் கோல் ஆஃப் ஃபேம் என்ற புகழ்மிக்க விளையாட்டாளர்களின் பட்டியலிலிருந்து முன்னாள் வீரர் நிக்கி வின்மார் நீக்கப்பட்டிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 384.60 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.44 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.48 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.31 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 416.14 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.49 ரூபாய். 1 ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 454.16 ரூபாய், இந்திய பெறுமதியில் 130.37 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.84 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.58 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்பு அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷலா கவுனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போற காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
3: Mélodie et Tonnerre VT Cash and Curry Paris La Chapelle

0: பாரிசுலா செப்பலில் ரூகிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com. டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும்
0: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ள வரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 00 45 91 44 79 26. நேரம் சரியாக 12:25 ஐக்கியராச்சியத்தில் 11:25. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மீடியினுடைய மறு ஒலிபரப்பை கேட்காத அன்பர்களுக்காக மறு ஒலிபரப்பாக தருகின்றோம்.
2: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து

0: நாங்கள்
1: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
0: இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்து என்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க

இன்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் சுவிஸ் நேரத்திலே இன்றும் தொடர்கின்றது.

0: இன்றைய அரசியல் சமூகம் இடையிலே முதல்லே, அதாவது எதிர்கட்சி தலைவராக கூட கடமையாற்றிய, தமிழரசு கட்சியின் தலைவராக நீண்ட காலம் அல்லது அதன் தூணாக இருந்த சம்பந்தன் அவர்களது 2வது ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு நேற்று திருவண்ணாமலையில் நடைபெற்றிருக்கிறது. சம்பந்தன் அவர்களை பற்றி குறிப்பிடுவதானால் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், அவர் இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே பிறந்தவர்களில் ஒருவர். அத்துடன் தமிழரசு கட்சியை நீண்ட காலமாக பல்வேறுபட்ட சிதைவுகளிலிருந்து பாதுகாத்த ஒரு உறுதியான தூணாக இருந்தவர். அதைவிட அவர் எடுத்துக்கொண்ட லட்சியம் என்னவாக இருந்ததென்றால், பிற்காலத்தில் தான் இறப்பதற்கு முன்பாக அடுத்த சந்ததியினரை பாதுகாக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு அரசியல் சார் தீர்வொன்றை எப்படியாவது பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தை கொண்ட அந்த கொள்கையிலே மிக தீவிரமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஆனால் அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்து கொண்டும் சில நெளிவு சுழிவுகளோடு அது இப்படியாவது அதை செய்து தான் இறப்பதற்கு முன்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தார். ஆனால் சிங்கள பௌத்த பேரினவாதம் அதற்கான சந்தர்ப்பத்தை அவருக்கு கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த இனத்தினரால் கூட அவரை பல வழிகளிலே அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். இப்பொழுது சுமந்திரன் அவர்கள் எவ்வாறு அவமானப்படுத்தப்படுகிறாரோ அதே போல் அவரோடு இருந்தவர்களாலும் சரி, வெளியில் இருந்தவர்களாலும் சரி, இந்த வெளியிலே இருக்கக்கூடிய எச்சங்களினாலும் கூட அவர் மிகப்பெரிய அளவிலே அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய வயது முதிர்ந்த காலத்தில் கூட. அதே நேரத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட சில சில வெளிநாட்டு உளவுத்துறைகளுக்கு அவர் ஒரு விடுதலை புலியினுடைய அங்கத்தவர் மாதிரி பொய்யான நம்பிக்கைகளை சில அதிகாரிகளுக்கு ஏற்படுத்தி இருந்தார்கள். அதனால் சில அதிகாரிகள் அவர் மீது பிழையான தீர்மானங்களை கொண்டு வந்த போது கூட ஓரளவுக்கு அவற்றை பின்னர் முறியடிக்கக்கூடியதாக இருந்தது. சரி, அது தமிழர்களுடைய குணம், அதை பற்றி பேசி பிரயோசனம் கிடையாது. அவரோடு நீண்ட காலமாக பழகியவர் எங்களுடைய தங்கவேல் ஐயா அவர்கள், அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றேன். நீண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் தங்கவேல் ஐயா அவர்கள் வானிலைகளில் இணைந்திருக்கிறார், மற்றும் அருள் அவர்கள் காத்திருப்பார் நினைக்கிறேன். சரி, இங்கே தங்கவேல் ஐயா அவர்கள் வணக்கம்.
1: வணக்கம் நிதர்சன், வணக்கம் நேயர்களே.
0: அவருடன் நீங்கள் நீண்ட காலமாக நெருக்கமாக பழகி இருக்கிறீர்கள்.
1: ஆமாம், நான் திருவண்ணாமலையில் பணியாற்ற காலத்தில், அது வந்து 57, 58, 59 அவர் அங்கே அந்த நேரத்தில் அவர் ஒரு வழக்கறிஞராக அங்கே வழக்கறிஞராக இருந்தார் நீதிமன்றங்களில். அந்த நேரத்தில் அவரை பார்க்க நல்ல அழகான நல்ல தோட்டம். அதில் இருக்க ஒரு சிறப்பு என்னென்னு சொன்னால், அவர் அந்த மூவின மக்களையும் ஒரே நேரத்தில் நேசித்தார். அதற்கு சிங்களவர் மற்றது முஸ்லீம்கள்
0: அவருடைய அந்த தந்தையாருடைய அவருடன் பழகி இருக்கிறீர்களா? ராஜவரௌதியம் ராவண்ணா சம்பந்தன் என்றா ராஜவரோதயம் சம்பந்தன் என்று தானே குறிப்பிடுவார்.
1: இந்த ராஜவரோதயம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவரையா சொல்றீங்கள்?
0: அவர் தானே அவருடைய தந்தைய இவருடைய தந்தை நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தாரா?
1: நான் அங்க சூடுமலையில் கடமையாற்ற நேரத்தில் அந்த மற்ற ராஜவரோதயம் எம்பி ராஜவரோதயம் எம்பி இந்த வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன். அதனுடைய இந்த ராஜவரோதயம்
0: அவற்றை தாயாருக்கு என்ன ஒரு பேரொன்று முன்னர் குறிப்பிட்டிருந்தார்கள் ஒரு பேட்டியின் போது, உடனடிய ஞாபகம் வருவதில்லை.
1: தாயாருக்கு ஞாபகம் இல்லை.
0: யோகாம்பிகை
1: அருணாசலம்
0: அருணாசலம்
1: சம்பந்தம் சொல்லினும். ஆனா
0: கூடுதலாக அந்த பாராளுமன்றத்தில எல்லாம் வாசிக்க விட ராஜவிரோதயம் என்றுதான் குறிப்பிடுவார்கள்.
1: தகப்பன் ராஜவிரோதயம் தான், இவற்ற தகப்பனுடைய பேர் ராஜவிரோதயம் தான். அந்த ஆனா அந்த ராஜவிரோதயம் நாடாளுமன்ற முதல்வர் இருந்த ராஜவிரோதயம்,
0: அவரும் திருகோணமலையை சேர்ந்து வர்றானே, அவரும் திருகோணமலை தானே,
1: அவரும் திருகோணமலை தான். அவர் அந்த ராஜபிரோதயம் இருக்கல, நான் அங்கே திருவண்ணாமலையில் வீரை பார்க்கலாம். அந்த காலத்தில் 57, 58, 59 அந்த அந்த காலப்பகுதியில் அவர்கள் செல்வாக்கான ஒரு குடும்பத்தை பிறந்த இவர் பிறந்த நாரங்க இதற்கு அப்பத்தான் இவர் சட்ட கல்லூரியை படித்து வெளியேறி வந்து அப்பத்தான் இவர் தன்னுடைய தொழிலை தொடங்குவேன்.
0: எத்தனை வயது இருக்குமா அப்பா அவருக்கு?
1: அவருக்கு பொருங்கோ அவருக்கு எனக்கு ஒரே ஆண்டுதான் தந்து விடுறாங்க, பிறந்த நாங்கள் ஒரே மாதம். அவரை அவரை பிப்ரவரி 5, நான் பிப்ரவரி 10 1933. அதனுடைய அந்த நேரத்தில் 57 என்றால் நினைக்கிறேன் ஒரு 28-27 வயது இருக்கும். 33-43
0: பிப்ரவரி 5 பிறந்தவர்.
1: பிப்ரவரி 5, நான் பிப்ரவரி 10.
0: அவர் 1933 பிப்ரவரி 5
1: 5 பிறந்தவர். அந்த நேரத்தில் அவரை பார்க்கமே நல்ல நல்ல தோற்றம்.
0: ஏதாவது விளையாட்டுகள் விளையாட்டு துறையிலும் அந்த நேரத்தில் இளம் வயதில் சாதனை படைத்தவராக இருந்திருப்பார்.
1: என்ன தெரியல, அது எனக்கு தெரியாது. ஆனால் தொழிலில் வேலை கவனம்,
0: அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறு தொடர்பாக அவர் சிங்கள இடத்துல படித்த மாதிரி தானே முந்தி போட்டிருந்தார்கள். இங்கே தென்னிலங்கையில படிச்ச மாதிரி தானே முந்தைய அவருடைய வாழ்க்கை வரலாம்.
1: என்னடா அவருக்கு சிங்களம் நல்லா தெரியும்,
0: ஆங்கிலமும் நல்ல ஆங்கிலத்திலும் உரையாடக்கூடிய முரட்டுவையில படிச்சிருக்கிறார் புனித செபஸ்டியான் கல்லூரியில
1: இருக்கலாம். அப்ப நினைக்கிறேன் இந்த தகப்பன் அங்கே பார்த்துக்கலாம். அதனால அவருக்கு அந்த
0: மற்றது யாழ்ப்பாணம் பத்திரிகாசிரியர் கல்லூரியிலும்
1: படிச்சிருக்கிறார். என்பதுக்கிட்டையும் அங்கே படிச்சிருக்கிறார். நாங்கள் அவருடைய பேச்சுக்களை தொகுத்து 2012 கனடிய தமிழர் பேர் வந்து ஒரு புத்தகம் கொண்டு வெளியிட்டேன். அதைத்தான் நான் தான் அதை தொகுத்து வெளியிட்டது. The speeches, selected speeches and reports by Tamil National Alliance and Judy, அவருடைய பேச்சுக்களை நாங்கள் போட்டாங்க. அவரை பற்றி நூல் வடிவில் வந்த ஒரே ஒரு புத்தகம் தான் அது. நாங்கள் 2012 டொரண்டோவில் வெளியிட்டோம் நாங்கள். ஆனால் உண்மையிலே அவரை பற்றி ஒரு ஒரு ஆழமான வாழ்க்கை சரித்திரம், அவருடைய நாடாளுமன்ற பேச்சுக்கள் எல்லாத்தையும் தொகுத்து வெளியிட வேணும். அப்போ தான் எங்களுடைய வருங்கால சந்ததி அதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்.
0: இளமக்கால அர்ப்பணிப்புகள் மற்றது சிங்களவர்களோடு ஏதாவது ஒரு விடயம் என்று சொன்னால் அவருக்கு சிங்கள மொழி நன்றாக தெரிந்ததால் நேரடியாக சென்று வாதாடக்கூடிய துணிவு பெற்றவராக இருந்தார்.
1: அந்த துணிவு எல்லாம் பெரிய ஒரு குணம் என்ன துணிச்சல்.
0: எந்த பிரச்சனையும் நேரடியாக சென்று ஒருவர் பாதிக்கப்பட்ட இன்னொருவர் பாதிக்கப்பட்டாலும் நேரடியாக சென்று அவருக்காக வாதாடக்கூடியவர் என்றுதான்
1: துணிச்சல் அவருக்கு இருந்தது. அது அவருடைய குடும்ப பிறப்பு காரணமாக இருந்து போன மிஸ்டர் விக்ரம்சிங் கிடைப்பார். இந்த அடிபணிந்து சேர் அதிகள் அந்த அதிகெல்லாம் போட மாட்டார்.
0: அவரை வந்து ஒரு அடி வரடியாக நம்மவர்கள் தான் உருவாக அவருடைய உண்மையான குணம் அவரோட பழகியவரிடம் கேட்கிற போதுதான் இப்பொழுது தெரிகிறது. ஆனால் நம்மவர்கள் பின்னர் அவரை ஒரு துரோகி மாதிரி தான்
1: சித்தரித்த இவர் வந்து.
0: ஆனால் பெரிய துரோகிகள் அதான் முகமூடி போட்ட துரோகிகள் இவரை துரோகியாக காட்டி எதிர சிங்கள பேரினவாதத்துக்கு உதவி செய்தார்கள். தொடர்பில் இருந்து கொண்டுதான் இவரை துரோகியாக காட்டினார்கள். தேசிய தலைவர் படத்தையும் இதையும் வச்சுக்கொண்டு புலிகொடியையும் வச்சுக்கொண்டு உணர்வாளர்களாக காட்டிக்கொண்டு இன்னொரு முகமூடி அணிந்துதான் இந்த எங்களுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களை வந்து எங்களோட தமிழ் சமுதாயத்தில இருந்து அதாவது எந்த ஒரு விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் துரோகிகள் ஆக்கினார்கள்.
1: விடுதலை புலிகளே பொறுத்தளவில் அவர்களுடைய நம்பிக்கையில உரியவராக சம்பந்திருக்கவில்லை.
0: அது பின்னர் கஜேந்திரகுமார் இந்த கஜேந்திரன் அவர்கள் வந்து அங்க மாத்தி அமைச்சு தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய எல்லாம் வேறையெல்லாம் அவமரியாதை செய்யற மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டிருந்தார்கள்.
1: அதான் போர் கடைசி காலத்திலையும் வந்து புலிகளுக்கும் குமார் ராஜேந்திர பொன்னம்பலத்துக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் புலிகளுக்கும் தான் அந்த தொடர்பாடல் இருந்தது ஒழிய சம்பந்தங்களுக்கு அந்த தொடர்பாடல் இருக்க இல்லை.
0: செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் அங்கால அவர்களுக்கான ஒரு ஆதரவாளர் மாதிரி காட்டி இப்ப நான் இலங்கைக்கு தமிழ்ச்செல்வன் அழைத்து போன போது என்ன யாழ்ப்பாணத்துக்கு அவர் செல்வராஜா கஜேந்திரனோட தான் தமிழ்ச்செல்வன் அனுப்பி வைத்தார். அப்ப அவர்களுக்கு இடையிலான உறவு காணக்கூடியதா இருந்தது.
1: வழி இல்லாமல் சம்பந்தன் வந்து இலங்கை தமிழர் கட்சியினுடைய தலைவர், இலங்கை தமிழர் கட்சி பெரிய கட்சி, அதனுடைய அந்த தமிழர் தேசிய கூட்டமைப்பில் இவரைத்தான் தலைவராக போட்டார்கள். அது தவிர்க்க முடியவில்லை. அதனால கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய தன்னை தலைவராக தெரிவு செய்யப்படியும் இந்த சைக்கிள் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சின்னம் என்றும் சொல்லி பார்த்தால் அது சரிவரே இல்லை. அந்த விஷயத்தில் விடுதலை புலிகள் புலப்பட இல்லை. இதரை தலைவராக போட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சின்னத்தை தொடர்ந்து பூத்தி சின்னமாகவே தொடர்ந்தார்கள். இவருடைய அந்த அடிப்படை அரசியல் கோட்பாடு என்னவென்று சொன்னால், ஒன்றுபட்ட இலங்கையில தமிழ் மக்களுக்கு உள்ளக சுயநிலை அடிப்படையில வடகிழக்கு மாகாணத்துல ஒரு ஆட்சி, ஒரு சுயாட்சி உருவாக்க வேண்டும் என்றுதான் இவருடைய அடிப்படை கொள்கை. இந்த உள்ளக சுயாட்சி சரிவரவில்லை என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு வெளியக சுயாட்சி கோருவதற்கு உரிமை உடைய வந்ததும் அவருடைய அடுத்த கோட்பாடு. அதுபடியால் அவர் ஒரு நாளும் அவர் விட்டுக் கொடுக்கல. அத இன்றைக்கு கூட நீங்கள் யோசிச்சு பார்த்தால் இலங்கை இன சிக்கலுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் இந்த மூவின மக்களுடைய சம்மதமும் வேணும். நாங்கள் யாத்திரை உருவாக்கினால் அந்த யாத்திரை வந்து மூவின மக்களும் ஒத்துக்கொள்ளணும், அல்லது பிறகும் தொடர் இந்த புடுங்குபாடு பிறகும் தொடரும். அதனுடைய அந்த அளவில் அவர் பெரிய அவரே ஒரு பெரிய அரசியல் ஞானி என்றுதான் அவர் சொல்லவும். அவருடைய இழப்பு பெரிய இழப்பு, ஆனால் தெரியாது அவருடைய வயது.
0: சந்தோஷமாக கொண்டாடியவர்களும் இருக்கிறார்கள்.
1: அது
0: அவற்றை இழப்பை சந்தோஷமாக கொண்டாடிய தமிழர்களும் இருக்கிறார்கள்.
1: அவருக்கு நாங்கள் அவருடைய முதலாவது ஆண்டு அவர் வந்தபோது இங்கே நாங்கள் ஒரு அஞ்சலி கூட்டம் வச்சு நாங்கள் பெரிய அளவு ஆக்கவே இல்லை.
0: அந்த நேரத்திலே அவர்களுடைய கட்டுப்பாட்டு அவர்களே அவர்களுடைய இரண்டாவது முகமூடி தெரியாமல் எல்லோரும் அவர்களுக்கு பின்னாலவே நம்பினார்கள். இந்த வெளிநாட்டில் உள்ள கோஷ்டி தான் இந்த சிக்கலுக்கும் காரணம்.
1: சொன்னால் ஜனநாயக முகத்தை உலகத்தை காட்டுவதற்கு சம்மதனை பயன்படுத்தி இருக்கணும். ஜனநாயக முகத்தை உலக நாடுகளுக்கு என்னது, ஆனா உலக நாடுகள் வந்து சம்பந்தம் விடுதலை புலிகள் ஆதரவாளர் என்று சொல்லி
0: அப்படியான மாயை வந்து இவர்கள் தான் சில சில அதிகாரிமார்கள் வந்து இவர்களிடம் போய் சாப்பிடுறதுக்கு எல்லாம் போறவர்களுக்கு வந்து அவர் அது தங்கட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கிறார் என்று பொய்யான பிரச்சாரம் செய்து ஒரு கட்டத்தில் வந்து கனடா வந்து இவரை வந்து நாட்டுக்குள்ள விடாமல் திருப்பி அனுப்புறதுக்கான வேலை திட்டத்திலும் அவரை அவமரியாதை செய்து டிப்போர்ட் பண்றதுக்கு அளவுக்கு வெளிக்கிட்டது. தச்சீரா வந்து அந்த விருதற்கு என்ன நல்ல நம்பிக்கை உடையவர்படியால எனக்கும் அதுக்கும் தொடர்பில்லாட்டிலும் அவர் என்னட்ட கேட்டிருந்த போது நான் தான் பேசியிருந்தேன். நீங்க வாங்க அந்த சங்கரியும் அந்த நேரத்தில் வேற இருக்கிறாருன்னு சொல்றீங்க, அவரை விடுறீங்க, இவரை அதை திருப்பி விட போறேன்னுடா என்ன அர்த்தம்? அதாவது நீங்க வேணுமெண்டா உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இதுவங்கள் திட்டமிட்டு அவரை அவமரியாதை செய்யறதுக்கு வேற இங்கே இருந்த இன்னொரு நாட்டில் இருந்தான் அவைக்கு அந்த தகவல் போனது. அவ வந்து திட்டமிட்டு இவங்க இப்படி தான் செய்வாங்க, நீங்க வேணுமெண்டா விமானியத்தில் மறைத்து உங்களுக்கு சந்தேகமான கேள்விகளை கேட்டு அவர்கிட்ட இருந்து கன விஷயங்களை வந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். இப்படி இப்படி இந்த விஷயங்கள்ல அவர் உங்களுக்கு கட்டாயமாக உதவி செய்வார், அப்படி செய்யாதேங்கன்னு சொல்லி பிறகு அவருக்கு வந்து ஒரு வித்தியாசமான விசாத்தான் கொடுத்தார்கள். என்னென்னா இறங்கினதுக்கு பிறகு அதில் ஒரு அதிகாரி ஒரு அவர் இடம் பெண்தான், ஆனால் நல்ல எங்களை பற்றி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவர், மற்ற ஒரு நாளும் எங்களுக்கு துரோகம் செய்யாதவர். அவர் அந்த சொன்னதை ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட சந்தித்து பல தெளிவுகளை பெற்று கொண்டிருந்தார், கன விஷயங்களை அவர்கிட்ட இருந்து படித்து கொண்டார்.
1: கனடிய இமிகிரேஷன் இமிகிரேஷன் அவருக்கு விசா கொடுக்காது, காரணம் அவர் விடுதலை புலிகள்
0: அவரை வந்து டிபோர்ட் பண்ண இருந்ததை நான் தானே இந்த நீங்க இறங்குற இடத்துல வச்சு அவர்கிட்ட கதைச்சிட்டு உங்களுக்கு சந்தேகம் என்ற அவர் உங்களோட கேள்விகளுக்கு உதவி செய்யல அல்ல சந்தேகம் இருந்தால் பிறகு முடிவிடுங்கள், ஆனால் அவ என்ன கொடுக்காமல் திருப்பி விடாதேங்க, முதல்ல அவரோட கதையுங்க. பிறகு அவரோட கதைக்க கதைக்கத்தான் அவர்களுக்கு பல விடயங்கள் தெரிய வந்தது.
1: அது இதில் முரண்நகை எப்படி, அதாவது வந்து வெளிநாடுகள் வந்து கனடா உட்பட அவர் வந்து புலி ஆதரவாளர் நினைச்சது, புலிகள்
0: இவர்கள் தான் உருவாக்கினது, இவர்கள் தான் இங்க ஒருத்தருக்கு வந்து அவரை ஆசியாக பொறுப்பானது தான் அவருக்கு இவர்கள் சில நேரம் சாப்பிட போறது இதுகளை அவர் ஓசியில சாப்பிட்றேன்டா நல்ல விருப்பமான அதிகாரி அப்போ அவருக்கு சொல்ல தொடங்கிட்டார்கள். இவர் தங்கட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கிறார், தாங்கள் சொல்றதுதான் அவர் செய்வார், மற்றது அவர் சுயாட்சியாக ஒரு நாளும் இயங்க முடியாதுன்றதை அவர் அறிக்கை அனுப்புறதான் என்ற வேலை. அப்போ அந்த இந்த குண்டு தாக்குதலுக்கு பிறகு நியூயார்க் குண்டு தாக்குதலுக்கு பிறகு ஒரு தகவல் கிடைத்தா இவர்கள் தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு அனைத்து தகவல்களையும் கொடுக்க வேணும். அப்போ அந்த அடிப்படையில் தான் உங்களோட கனடிய அதிகாரிகள் வந்து இலங்கை பிற ஏசியா பார்க்குறவர்கள் வந்து இவர்கள் சொன்னதை இந்த அதிகாரி சொன்னபடியால் உண்மையாக இருக்க வேண்டும், பிறகு இவற்ற வண்டவாளங்களை பற்றி சொல்லி இப்படித்தான் நடக்கிறான்னு சொன்னது பிறகு தான் அவர்களுக்கும் ஒரு தெளிவு வந்தபடியால் அவரை பேர்ந்து நான் சொன்ன மாதிரியே
1: அவர் வந்து பகிரங்கமாகவே சொன்னவர், நாங்கள்
0: சொல்றது தான் நீங்கள் போய் பாலிமெண்ட்ல பேசுவோம். அது அவர்களுக்கு அந்த உங்களோட நாட்டு அவர் இளம்பெண்ணாக இருந்தாலும் அவருக்கு நல்ல அனுபவம் இருந்தபடியால் அவர் சரி அவரை இங்கே வந்ததுக்கு பிறகு தான் கதைச்சு போட்டு முடிவெடுக்கிறேன், ஒரு நாள் கூடி அவரை திருப்பி விடையில்லை ஏர்போர்ட்ல அவரோட கதைச்சு பல அவருக்கு அவரே வந்து ஒத்துக்கொண்டார் தனக்கு தெரியாத பல விஷயங்களை அவர்கிட்ட இருந்து அறியக்கூடியதா இருக்கிறது அண்டு மற்ற எல்லாற்ற பேர்களும் இவ்வளவு வயது போனாலும் தனக்கே பேர்கள் ஞாபகத்தில் வராதான் டக்கண்டு பேர்கள் எல்லாம் அவருக்கு ஞாபகத்தில் வருகிறது அண்டு
1: நாடாளுமன்ற புள்ளி விவரங்களோட பேசக்கூடிய சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தம் வருது, அவர் எல்லா புள்ளிவர்களும் வந்து ஆபி தொட்டு அந்த மாதிரி தெரியும். அது மட்டுமல்ல அப்போ இருந்த தமிழ் தேசிய தமிழ் டிவெல்லர் தமிழ் விடுதலை கூட்டணி வந்து இந்தியாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு போகும்பொழுது இவர் தான் இவரையும் கூட்டிக் கொண்டு போவது, இவர் தான் அந்த எழுத்து கொடுக்க வேண்டிய மகஜர் அல்லது புள்ளி விவரங்கள் எல்லாம் இவர் தான் பொறுப்பு, இவர் தான் செய்கிறவர். ஒரு வழக்கு ஏதோ இந்திரா காந்தி ஏதோ கேட்டதுக்கு உடனே அமரசிங்கம் இவரை பார்த்து இவர் வந்து திருவோணமலை குமாரம் இவரை கேட்டால் எல்லாம் சொல்லுவாருன்னு சொன்னால் இவரான் உடனே மரம் வேண்டு என்ன என்ன
0: இல்லை இல்லை அந்த அதிகாரி சொன்னார் தானுங்க கூடுதலான விஷயங்களே அவர்கிட்ட இருந்து அறியக்கூடியதாக இருந்தேன். உங்களோட கனடியன் ஏசியாவுக்கு பொறுப்பா அந்த நேரத்தில் ஏசியாவிலே அவ இலங்கையை கையாள்ற துறையில இருந்தவா வந்து சொல்லியிருந்தா சமாளிச்சுட்டு அப்படி நம்ப வைத்தது அவருக்கு புலிமுத்திரை குத்தினது இந்த புலிகோஷ்டி தான் அவருக்கு புலிமுத்திரை குத்தி இங்கேயுள்ள அதிகாரி ஊடாக அறிக்கை அனுப்ப பண்ணி அப்படியான ஒரு ஏற்பாட்டை செய்ய வழிக்கிட்டு
1: அதான் நான் சொன்னேன், அண்டன் பாலசிங்கம் சொன்ன இதுக்கு வன்னியில் போய் சந்திச்சிடக்க சொன்னது, நாங்கள் சொன்னது தான் நீங்கள் போய் பாலிமனில் பேசணும்.
0: உங்களுக்கு சம்பந்தன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரா கனடா வந்து தனக்கு விசா தராமல் ரங்கர் இடத்துல தான் தருகுதுன்னு சொல்லி சொன்னவரா?
1: விட்டிருப்பாங்க
0: நல்ல காலத்துக்கு அவர் எனக்கு என்னோட நல்ல நெருங்கி பழகிறபடியாலே இல்ல உண்மையோடையும் சொல்றவர். அவரும் வந்தா சந்தி அவரை இது சாப்பிடாம அந்த அதிகாரிய சந்திக்கிறவர், அவர் நல்ல இவிகளை பற்றி நல்லா போட்டு கொடுத்திருக்கிறார்.
1: தன்னால் முடியாவிட்டாலும் மற்றவனை பற்றி கூட சொல்லி அவனை அள்ளி வைக்கிறது தான் எங்கள் இந்த பிறவணி குணம். அவருடைய ஒரே ஒரு குறை என்னன்னு சொன்னால், அவருடைய காலத்தை எங்களுக்கு இந்த 13வது சட்ட திருத்தத்தை முழு முனையாக கூட நிறைவேறவில்லை.
0: சரியான ஆதரவு கொடுத்ததே அதை எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த நேரத்திலே ஆதரவு கொடுத்தவர்களாக இருந்தார்கள் சம்பந்தன் அவர்கள். எப்படியாவது இதை செய்து முடிக்க வேண்டும்
1: என்று அதுக்குதான் உண்மையில இன்றைக்கு வந்து எங்களுடைய பிரச்சனை வந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையில வந்து ஆண்டுதோறும் வருது, அதுக்கு கால்கோள் தவிர சம்பந்தம் தான். 2011 அவர் வந்து அவர் சுமந்திரன் மறைந்த மாவேசி நாகராஜா பிரேமச்சந்திரன் இந்த 4 இங்க அமெரிக்காவினுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அவருடைய அழைப்பில் அமெரிக்காவில் வந்து 2 தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறது. அதுக்கப்புறம் தான் 2011 மனித உரிமை பேரவையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது இந்தியா. அந்த தீர்மானம் வந்து இலங்கையை வந்து பாராட்டியது, அதாவது விடுதலை புலிகள் பயங்கரவாதிகளை ஒழித்து கட்டிய இலங்கை அரசுக்கு பாராட்டுகள்னு சொல்லி அந்த பாராட்டு தீர்மானம் நிறைவேறியது. ஆனால் இந்த சந்திப்பு பிறகுதான் அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா வந்து கொண்டது தீர்மானங்கள் வந்து தமிழ் மக்களுடைய உரிமைகளை கொடுக்கப்பட வேண்டும் அது சாரப்பட்ட தீர்மானங்கள் தொடர்ந்து இன்று வரை அது தொடர்ச்சியாக அது நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அதனால பெரிய அளவில் எங்களுக்கு இன்று வரை பெரிய அளவில் ஒரு பலன் தரப்பட்டாலும் அதற்கு அடிக்கோல் இட்டவர் வந்து சம்பந்தன் தான்.
0: அப்படியே காத்திருங்கள், அருள் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர் அவருடைய கருத்துக்களுக்கும் சின்ன நீங்க பதிலளிக்க வேண்டி வரும் அவரையும் அணைத்துக் கொள்ளுகின்றேன். அருள் அவர்கள் வணக்கம்.
2: ஓ வணக்கம் தேசம், வணக்கம் தங்கவேலையா, நான் அருள் கதைங்க. ஓ என்னண்டா இன்னைக்கு நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா சிறு சம்பந்தனையா நினைவு கூடுதல வந்திருப்பதுல வந்து மனவெடுக்கத்திலும் கூடிய ஒரு மகிழ்ச்சி. அவருடைய 2வது நினைவு விழா பாத்தீங்கன்னா இந்த இணையதளங்களோ அல்லது இந்த அதாவது ஒட்டுமொத்தமான இந்த சோசியல் மீடியாக்கள்னு சொல்லுவோம் நாங்கள் ஆங்கிலத்தில், எந்த இதிலும் வந்து இந்த தமிழ் தேசியத்தை எங்கட சம்பந்தன் ஐயா அந்த இதிலொன்றும் பரிமாறப்படவில்லை. ஏன்னு சொன்னால் வந்து இந்த நம்மவர்கள் வந்து இவருடைய திசையை வந்து வேறு திசைக்கு நோக்கி பயணிப்பதால் போய்கொண்டிருக்கிறதால வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மாபெரும் தலைவருடைய இழப்புகள் வந்து மக்களிடையே வந்து கொண்டு செல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வந்து அந்த எதிராளிகள். இந்த சம்பந்தன் ஐயா அந்த கூட்டுகள் வந்து ஒரு எப்படி நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் வந்து அது ஒரு தீர்க்க தரிசனமான கூட்டுகள் தான். அது இன்றைக்கு அவர் அண்மை நீண்ட காலமாக சொல்லிக்கொண்டு வந்த கருத்துக்கள் என்னென்னு சொன்னால் வந்து அந்த அதாவது வந்து மூவின
0: மக்களுடைய காசுகளை கொள்ளையடித்தவர்கள் அவர்கள் என்றால் அவர்களுடைய இறப்புகளுக்கு பெரிய பெரிய இதெல்லாம் போடுவார்கள்.
2: என்னை பார்த்தீங்கன்னு சொன்னால்
0: பெரிய கொள்ளைக்காரர்களாக இருந்தவர்களை வந்து நன்றாக கௌரவிப்பார்கள்.
2: கொக்கி இழுத்து இழுத்து சில நினைவுகளை பரிமாறிக்கொண்டிருக்கும் இந்த சமூக ஊடகங்கள் வந்து சம்பந்தன் ஐயா நிகழ்வுகளை தவிர்த்தது வந்து ஒரு பரவர்த்தத்துக்குரிய விஷயம்.
0: அவர் வந்து சரித்திரத்துல இருப்பார், இவர்கள் பாராட்டுவர்கள் எல்லாம் காணாமல் போனவர்கள் பட்டியல் கொஞ்ச காலத்துல இவர்களையே எல்லாரும் மறந்து போவார்கள்.
2: இன்றைக்கும் வந்து அந்த ஆளுமை உள்ள தலைவர்கள்ல வந்து நீங்கள் விரல் விட்டக்கூடிய பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சம்பந்தரையா முக்கிய இடத்துல இருப்பாரு. இதே போன்ற ஒரு சூழல் இன்றைக்கு சுமந்திரனுக்கு ஒரு துரதிருஷ்டவசமானது. காலப்போக்கில் வந்து நாங்கள் வந்து வேதனைக்குரிய விஷயங்களை வந்து பரிமாறுற பட்டியல வந்து தொடர்ந்து தமிழ் தேசியம் பேசின பெருந்தலைவர்கள பட்டியல் வந்து நீண்டு கொண்டே போக போகுது. காரணம் என்று சொன்னா வந்து நம்ம சம்பந்தனையாண்ட இதோடு தொடுத்து பார்த்தோம்னு சொன்னா வந்து நம்மவர்களுக்கு ஒரு அரசியல் பயிற்சி, அரசியல் பட்டறை, அரசியல் ஞானங்கள் சரியான குறைவு. அதுக்காக வந்து ஒட்டு மொத்தமா இல்லையன்னு சொல்லி கடந்து செல்ல முடியாது, இருக்கிறது. ஆனா இப்படியான ஞானங்கள், அந்த அரசியல் ஞானங்கள் என்று சொல்ற வந்து சொன்னா வந்து ஒரு தீர்த்தரசனமான முடிவுகளை சொல்லிக்கு வந்து நாங்கள் வந்து எடுத்த முடிவு தான் சரியென்று இருக்கிறது வந்து ஒரு விட்டுக்கொடுப்பு இருந்திருந்தோம் சொன்னா வந்து இன்றைக்கு எங்களுடைய நிறைய மக்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள், நிறைய இளம் தலைமுறையினர்கள் எங்களுடைய சேர்ந்து பயணித்திருப்பார்கள், நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து எங்களோட இருந்திருப்பார்கள், எங்களோட இனம் வந்து ஒரு பெரிய ஒரு காப்பறன் மாதிரி நம்ம காப்பறன் மாதிரி இருந்திருப்பார்கள் நம்ம இனத்துக்கு. இன்னைக்கு பாத்தீங்களா அது எல்லாமே இல்லாம போய்விட்டது. பெருமளவே எதிர்த்தவனால் பச்சை குத்துவது என்னன்னு சொன்னா வந்து புலி துரோகி அல்ல இவன் இன துரோகி தமிழ் தேசியம்
0: அப்படி சொல்றவர் வந்து துரோகிகளுக்குள்ள பெரிய துரோகி ரெண்டு முகத்தோட வேலை செய்யற ஒருவர்.
2: இல்ல நான் வந்து உண்மையா வந்து யாருக்குமே எதிரி கிடையாது. நியாயமான கருத்தை சொல்ல வரைக்கும் வந்து என்ன எதிரி என்று சொல்லிருக்க அதாவது நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கின்றேன். நீங்க தமிழ் தேசியமும் தமிழ் விடுதலை புரியலையும் வந்து தூக்கி பிடித்தா மாத்திரம் தான் தமிழ் தேசியம் வெல்லும் சொன்னா வந்து அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் தேசியம் நீங்கள் வந்து எப்படி கதைக்க வேணும்னு இருக்கு. சம்பந்தனையா அவர் கூட்டு சொல்வார் அடிக்கடி மூவின மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தீர்வு இலங்கைக்குள்ள கிடைக்குமானால் அதே ஒரு மாபெரும் தீர்வா இருக்கும்னு சொல்லி அது உண்மை. இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல பாத்தீங்க என்று சொன்னா நல்லூர் தொகுதியில வந்து யார் வென்றிருக்காரு, எந்த கட்சி வென்றிருக்காரு கூட தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கு அந்த கூட்டு படித்திருந்து என்று சொன்னால் அன்றைக்கு அந்த நியாயமான ஒரு நிலைப்பாடு வந்து நம்ம அவர்கள் சேர்ந்து எடுத்திருப்பாரு என்று சொன்னா வந்து இன்றைக்கு அப்படி ஒரு நிகழ்வுகள் ஏற்றுக்கொள்ள நிகழ்வுகள் வந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் சரியா குறைஞ்சிருக்கும். எங்களுடைய இழப்புகள் அதாவது பெருந்தலைவர்களுடைய அதிதீவிர ஒரு ஒரு ஆர்வங்கள் வந்து அடிபட்டு சிறந்த காரணம் வந்து எங்களுடைய ஏற்றுக்கொள்ளா தன்மை. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா புலம்பெயர் இருக்கிறவர்கள் வந்து நான் ஒன்று கேட்கிறேன் வந்து நீங்க ஜெனிவாக்கு உங்களோட ஜெனிவா ஒன்று கூடலுக்கு வந்து வேனை கொண்டு போய் புகைப்படம் வைக்கிறதாலையும் நீங்க அதுல போய் நாலு பேச்சு பேசிட்டு வரதாலையும்
0: போத்தல்கள் எல்லாத்தையும் ரோட்ல போட்டு
2: ரோட்ல போட்டு வந்து அவர்கள் வந்து அதுக்கு ஒரு விமர்சனம் செய்யறதாலையும் இங்கே மக்கள் வந்து அதாவது சம்பந்தம் இல்லாதவர்கள் இன்றைக்கு இரவில் நீங்கள் சோசியல் மீடியாக்கள்ல திறந்து பாத்தீங்கன்னா தெரியும் வந்து அரசியல் கதைப்பவர்கள் வந்து எப்படி கதைக்கிறார்கள் என்று. அப்படி எம்முடைய இனத்துக்கு வந்து அரசியல் ஞான சூன்யம்ன்றது வந்து வெறுமனவே வந்து சோசியல் மீடியாக்குள்ள முடங்கி போனது வந்து ஒரு விரோதமானது. அதாவது எப்படி வேண கொண்டு நீங்கள் ஐநா சபைக்கு முன்னாடி கூச்சல் விட்டுறதாலே வந்து எங்களுக்கு ஈழம் கிடைக்கும்னு சொன்னா வந்து நீங்க எத்தனையோ கூட்டத்தொடர் போனாலும் வந்து கிடைக்கப்படுவதில்லை. வெறுமனவே உங்களோட புகைப்படங்களும் உங்களுடைய வாட்சவர்களும் வந்து ஒரு இனத்துக்கு ஒரு தீவை பெற்று தரும்னு சொன்னா இல்லை, அது இல்ல. நீங்கள் இப்படியான ஒரு அரசியல் ஞானம் உள்ளவர்களை அரவணைத்து இந்த அரசியல் கூட்டு அதாவது வந்து ஒரு அதாவது அதாவது ஒரு நாட்டுக்குள்ள ஒரு தீர்வு வரவர் சொன்னா இப்படியான தீர்வு சாத்தியம்ன்றது அவர் ஒரு லோயர் படித்தவர் மக்களோட அரசியல் ஞானங்களை வந்து நுண்ணி விரல்ல வச்சிருக்கக்கூடியவர்.
0: அவர்கள் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்லக்கூடியது வந்து இந்த நாடுகளில் உள்ள அரசியல்வாதிகளால் எதுவுமே செய்ய முடியாது. உள்நாட்டு பாதுகாப்புக்கு பொறுப்பானவர்களும் ஆசியா அவற்றை பற்றிய காவல்துறைக்குள்ள முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்களும் மற்றது தூதுவரை விட அங்கு டிஃபென்ஸுக்கான அதிகாரிகள் கடமை ஆற்றுவார்கள் டெல்லியிலும் சரி இலங்கையிலும் சரி. ஆனால் இப்ப இலங்கையிலே அதை எடுத்து டெல்லி கொண்டு போயிட்டார்கள் பிரான்ஸ் சம்பந்தப்பட்டது ஜெர்மன் சம்பந்தப்பட்டது. அவர்கள் தான் சொல்ற முடிவைத்தான் இவர்கள் என்னோட அரசியல்வாதி இன்றைக்கு இருப்பார் நாளைக்கு போயிடுவார். இந்த அதிகாரிகள் தொடர்ந்து இருக்க போறவர்கள் அவர்கள் சொல்ற முடிவுக்கு எதிராக யாருமே அங்கு எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அவர்களுக்கு தான் நீங்க விளங்கப்படுத்த வேணும். அவர்களுக்கு நீங்க சரியான முறையில விளங்கப்படுத்தினா அவர்கள் வந்து அவர்கள் செல்வார்கள். தங்களை பொறுத்தவரையில் என்ன செய்தாலும் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் ஊடாகத்தான் தாங்கள் செய்ய முடியும்.
2: நீங்க இப்ப ஒரு வசனம் சொன்னீங்க வந்து சரியான முறையில் சொல்லி ஒரு மொழியாட சேர்த்து சொன்னீங்கள். இந்த சரியான முறையில விளங்கப்படுத்த போன அரசியல் நம்ம தலைவர்கள் தான் வந்து விரோதிகளாக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு அண்மை காலத்துல வந்து சுமந்திரன் எடுத்துக்கொள்ளுங்கள் நிதர்சனமான சில உண்மைகளை வந்து தமிழ் மக்களுக்கு இதுதான் சரியா இருக்கும் இதுதான் அதாவது என்ன அதாவது வந்து இன்னொரு பாதுகாப்பு நடவடிக்கையும் சரி, இன்னொரு அரசியல் தீர்வும் சரி, நியாயமான ஒரு கருத்தை சொல்ல போய் துறவியாக்கப்படுகிறார்கள். துறவியாக்கப்படுறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா வந்து அவர் வந்து ஒரு சிங்கள இனவாதத்துக்கு சாதகமான ஒரு பதிலை சொல்லிக் கொண்டிருக்காரு, அப்படி அல்ல. இன்னைக்கு வந்து ஈழம் பண்றது நீங்கள் எவ்வளவு தூரம் எங்கட கனவும் அதுதான், அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா சாத்தியமான ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னா ஓம் சொன்னா நீங்க அதுக்கான வேலைத்திட்டம் என்ற ஒரு கேள்வி இருக்கு. வருமானமே நான் முதல் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து தடி பிடிக்கிறதும் கோட் பிடிக்கிறதும் நாலு பேரை வச்சு ஒரு கூட்டம் நடத்துறதும் சமூக ஊடகங்கள்ல வந்து நீங்கள் இரவுல வந்து தண்ணியை போட்டு கலத்தி கொண்டிருக்கிறதால வந்து ஈழம் கிடைக்கும்னு சொன்னா வந்து அது இனத்துக்கு நீங்க சேரும் மாபெரும் துருவம். அரசியல் தலைவருடைய ஆர்வலங்களும் இந்த அறிவியல் சார்ந்த கூர்மையும் வந்து நீங்க உற்று நோக்கி வந்து ஒரு அரசியல் படத்தில் செயற்பட்ட மாத்திரம் தான் வந்து இதுக்கான
0: உங்களுடைய தாயத்தில் உள்ள அரசியல்வாதிகள் வந்து எங்களுடைய அதாவது இப்படியா சிங்கள பௌத்த பேரினவாதம் செய்யறதே தொடர்ந்து பேசி பேசி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போறதுதான் அவர்களுடைய நோக்கமே ஒழிய உங்களுக்கு உரிமை எடுத்து தரது அவர்களுடைய நோக்கம் கிடையாது. அப்படியே இப்ப இவ்வளவு காலமா பாராளுமன்றத்துக்கு போய் என்னத்தை சாதிக்க முடிஞ்சது?
2: இன்னைக்குன்னா சம்பந்தனுடைய நினைவு நாள்ல வந்து பல பேரிடம் கேட்க வேண்டிய பல கேள்வி இருக்குது. இன்றைக்கு கஜேந்திரகுமார் பண்ணம் வந்தாலும் சரி, பல இந்த பட்டியலை எடுத்துக்கொள்ள வந்து நீங்கள் வந்து ஈழம் தான் தொடர்ந்து தீர்வுன்னு சொல்லுகிறீர்கள். ஓகே, நாங்களும் உங்கள் பின்னால் சரியாக சேர்க்கிறோம். என்ன தீர்வு திட்டத்தோட நீங்க எங்களுக்கு ஈழம் தரப்போ என்ன தரப்போ தரதுக்கான
0: சாட்சியம் திட்டம் என்ன?
2: அதான் நீங்க மக்களுக்கு முன்னால் அதை விரிவுபடுத்தணும். அதை வெறுமனவே நீங்க நாங்கள் ஒற்றுமையா இருக்கணும், நாங்கள் அதை செய்யணும் சொல்லணும். அந்த ஒற்றுமைன்ற சொல்லுக்கும் இப்ப நாங்கள் கிடைக்கிற அரசியலுக்கும் எந்த வித சம்பந்தம் கிடையாது. எந்த ஒற்றுமை சிதைஞ்சு பல வருடங்கள் ஆகிவிட்டது, பல சகாப்தம் ஆகிவிட்டது. ஒற்றுமை சிதைஞ்சு பல சகாப்தம் ஆகிவிட்டது. காரணங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிந்து கொண்டுதான் சரியா. இப்ப அது இல்ல பிரச்சனை. இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைமைகளுக்குள்ளால வந்து ஒரு அரசியல் தீர்வு நாங்கள் எப்படி காணலாம்ன்றதான் இப்ப ஒரு தீர்வா இருக்கும் தவிர, நீங்க வெறுமனவே ஈழம் தான் தனி முடிவு நாங்கள் பிரிஞ்சு செல்வோம்ன்ற சொன்னா அதுக்கான அடித்தளம் என்ன இருக்கும் கூட கேள்வி? அடித்தளம் என்ன இருக்கும் கூட பிரிந்து செல்வதற்கான அடித்தளம் என்ன வச்சிருக்கீர்கள்?
0: நீங்கள்
2: அரசியல் சாசனத்துல வந்து நீங்கள் வந்து சத்தியப்பிரமாணம் எடுக்க ஒன்றுபட்ட இளைஞர்கள் நாங்கள் வந்து இப்படியான சமாதானமோ பிரிவினையோ கேட்க மாட்டோம்னு சொல்லி சத்தியப்பிரமாணம் சேர்ந்து பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு நீங்க எங்களை நோக்கி எங்களுக்கு நீங்க கிடைக்கிற போது ஒரு பச்சை பொய் சொல்லி மக்கள் ஏமாத்தி கொண்டிருக்கிறது வந்து அருள் போன்றவர்களால் ஏமாற்ற முடியாது. பல பேர் அப்படி இருக்கிறார்கள். ஏன் கேட்கலாம் இருக்க, எனக்கு ஒரு வானொலி எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தவிர நான் சொல்லக்கூடிய இருக்கு. இல்லாட்டா மக்களுடைய நான் சேர்ந்து ஒரு விவாதம் தான் விவாதம் தான் செய்து கொண்டிருக்கான தவிர நான் எல்லா தமிழருக்கும் போய் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அவர்கள் தான் புரிஞ்சிருக்க வேண்டும். அதை இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களை நாங்கள் அனுப்புகிறோம். அவர்களை நாங்கள் இப்படி அதாவது ஒரு மேடை பேச்சாலையும் ஒரு கவர்ச்சி பேசாலையும் வந்து மக்களை கவரக்கூடிய ஒரு உணர்ச்சி பேசாலையும் பேசி போட்டு நாங்கள் அவர்கள் வாக்கு போட்டு பார்லிமெண்ட் அனுப்பினா பார்லிமெண்ட்ல நீங்க சத்தியபிரமணம் எப்படி இருக்கிறீங்கன்னு பல மக்களுக்கு தெரியாது. பல மக்களுக்கு நீங்க தெரியாது. நீங்க தமிழகத்தின் மேலே ஆணையா, நான் தேசிய தலைமை மேலே ஆணையா, எமது மக்கள் மேலே ஆணையா, நாங்கள் எங்களை ஈழத்துக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம், எங்கள் சீரர் விட்டுக் கொடுக்க மாட்டோம். நீங்க சத்தியபிரமாணம் எடுக்கல. அது பல பேருக்கு தெரிந்த உண்மை, பல பேருக்கு தெரியாத உண்மையாவும் இருக்குது.
0: எதிரிகளுக்கு சந்தர்ப்பமாக போய்விடும், எங்களுடைய குரலை கொடுப்பதற்கு இப்படி இந்த இதை பாவிச்சுத்தான் போடும் என்று நியாயப்படுத்துபவர்களும் இருக்கிறார்கள்.
2: ஒன்று சொல்லாம வந்து கிழக்கு மாநிலம் வடக்குமான ஒரு தேர்தல் வரைக்கும் வந்து கிழக்கு மாநிலத்தில் விடுதலை புலிகள் வந்து தேர்தலை வந்து புறக்கணிச்சவை. அன்றைக்கு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு எங்கட வாக்கள் சிதஞ்சு பல அதாவது சகோதர உத்துவம்ன்றது வேற, நாங்க எங்களுடைய இழப்புகளை அதாவது எங்களுடைய தனித்தரம் இழக்கிறன்றது வேற. நாங்கள் வந்து பல இடங்கள் இழந்து நாங்கள் கிழக்கமான பகுதிகளில் இல்லாமல் இன்றைக்கு அதுண்ட நீட்சி தான் வந்து இன்றைக்கு இல்லாம போனது.
0: இந்திய ராணுவம் வந்திருந்த போது விடுதலை புலிகளுடைய அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே அவர்களுடைய போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய நிலைமைக்கு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணமே நம்மவர்கள் ரோ சொன்னபடி செய்ததால தான் அவ விடுதலை புலிகள் அந்த யுத்தத்துக்கு போக வேண்டிய நிலைமைக்கே போனார்கள். ஆனால் அந்த ரோவோட சேர்ந்து இயங்கியவர்கள் இன்றைக்கும் தமிழர்களுடைய பிரதேசத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அந்த இனத்தை இரண்டாக பிரித்து விடுதலை புலிகளுக்கு எதிராக இந்தியாவை திசை திருப்புறத்துக்கான ரோவிந்த வேலைத்திட்டத்துக்கு கை கொடுத்து ரோ அதிகாரிகளை வந்து சிங்கள பௌத்த பேரினவாதம் டிக்சித் போன்றவர்களை எல்லாம் பெரிய பெரிய தொகைகள் கொடுத்து அவர்களை தங்கட பக்கம் மாற்றியிருந்தார்கள். உங்களுக்கே தெரியும், முன்னர் கனிமொழி திருமாவளவன் அவர்கள் போன போது கூட அவர்களுக்கு எல்லாம் பெரிய அன்பளிப்பெல்லாம் கொடுத்தார்கள்.
2: ஓ
0: ஆனா இவர்கள் அந்த இந்திய ராணுவம் வந்திருந்த போது இந்திய ராணுவத்துக்கும் அதாவது ரோவுக்கு வந்து சிங்கள அதிகாரிகள் எல்லாம் நண்பர்களாக இருந்தபடியாலே எப்படியாவது குழப்ப வேணும் என்ற பெரிய அதிகாரிகள் தான் முடிவெடுப்பவர்களாக இருப்பார்கள். அப்ப அவர்களுக்கு ஏற்ற விதத்தில செயற்பட்டு எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அந்த கொள்கையில உறுதியாயிருந்திருந்தா இந்த யுத்தமே வந்திருக்காதே. பயன்படுத்தி ரோ வந்து விடுதலை புலிகளுக்கு எதிரான அந்த யுத்தத்துக்கு சரியான முறையில காய் நகர்த்தி யுத்தத்தை ஏற்படுத்தினதுக்கு உதவி செய்தவர்கள் இன்றும் தமிழர்களுடைய விடுதலை தொடர்பாக சொல்லுகிறார்கள் என்று அதை நம்புவவர்களும் இருக்கிறார்கள் தானே.
2: அதான் வந்து இந்த தேர்தல் காலங்களையும் சரி தனிப்பட்ட நேரங்களையும் சரி அரசியல் ஆளுநர்
0: அவர்களுக்கு கொடுக்கிற மரியாதையை சுமந்திரனுக்கு கொடுப்பார்களா?
2: அப்படி ஒரு பெரிய ஒரு ஆளுமையை வந்து நாங்கள் இன்றைக்கு இழந்து நிற்கின்றோம். சம்பந்தன் போன்றவர்கள் இன்றைக்கு சேனாதிராஜா போன்றவர்களை நாங்கள் இழந்து நிற்கின்றோம். பெருந்தலைகளே ஒன்றும் பின்னொன்று 1977 காலத்தில் இருந்த அரசிய பெரும் தலைவர்கள் என்று பார்த்துக் கொண்டு வந்தீங்கன்னா இன்றைக்கு விரல் வெட்டக்கூடிய ஒருதரும் நீங்க சொல்லக்கூடிய அளவில் இல்ல. என்ன பொறுத்தவரையில அந்த அந்த அதை ஒரு அந்த நிச்சயமா கொண்டு செல்லக்கூடிய ஒரே தலைவர் என்று சொன்னா நான் பார்க்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு சுதந்திரோட சொல்லாம வந்து எங்களுக்கு தெரியாமலே அதாவது பல மக்களுக்கு தெரியாமலே பல நன்மைகளை தமிழ் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர்கள் அவரை எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்க நாளைக்கு என்ன விமர்சனம் செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள
0: தயாரிக்கிறது தனிப்பட்ட ரீதியிலேயே அவர்கிட்ட கேட்டிருந்த போது அவர் நான் சொன்னேன் இப்படி உங்களை துரோகி என்று அவர் சொன்ன தான் இங்க பாராளுமன்றத்துக்கு போய்த்தான் தமிழர்களுக்கு செய்ய வேணும்
2: என்றதில்லை.
0: அதாவது தான் ஒரு இந்த விடயத்துல தமிழற்ற இந்த உரிமை தொடர்பாக ஏதாவது கட்டாயமாக நாங்கள் இருக்கிற நேரத்துக்குள்ள செய்து முடிக்கிறதுக்கான பதவி இல்லாட்டிலும் தன்னை அந்த வேலை தான் செய்து கொண்டே
2: இருப்பேன். அப்படி ஒரு தலைவர்களை நாங்கள் வந்து உதாசீனப்படுத்தும் பட்சத்தில் வந்து இனி வரும் காலங்களில் வந்து நீங்கள் ஒரு பெருந்தலைவர்களை அந்நிய வேறு நாட்டிலிருந்து வர ஒரு உயர ஸ்தானிகர்கள் வந்து சந்திக்கக்கூடிய பெருந்தலைவர்களை நீங்க விரல் நீட்டி காட்டுற அளவுக்கு இங்க யாரும் இல்லை. இப்போதைக்கு யாரும் இல்லை. அவர்கள் வந்து சிங்கள பேரினவாதம் நீங்க சொல்லவும் கூட மொழியிலேயே சொல்லலாம். அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தி விட்டு என்ன செய்யலாம் என்று சிங்க முடித்துக் கொண்டு போய்கொண்டிருக்கிற ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ் சமுதாயத்தில் அப்படி ஒரு தலைவர்களை தேட வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி இந்த காலத்திலையும் வந்து இந்த பெருந்தலைவர்கள் நாங்கள் இழந்தது வந்து பெரும் மரவழுத்தத்துக்குரிய விஷயம் தான். இன்றைக்கு இரண்டாவது நினைவு நாங்கள் எடுத்து சொல்ற கட்டத்தில் வந்து சிறு சம்பந்தம் ஐயாவது நினைவு கூடுறதுக்கு வந்து இந்த சந்தர்ப்பத்தில் இந்த டிஆர்டிக்கு நன்றி சொல்ல வேண்டும். அடுத்து வந்து நீங்க என்ன சொல்ல வேணும் சொன்னா வந்து உண்மையான நிதர்சனமான ஒரு அதாவது சமூகத்துக்கு தேவையான உண்மையான கருத்துக்களை எந்த அரசியல்வாதியை சொன்னாலும் வந்து அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். உண்மையா வந்து விடுதலை புலிகளின் கீழையும் தமிழகத்தின் கீழையும் தான் நாங்கள் வந்து அந்த சொற்பு பதங்கள் இருக்க வேண்டும் என்று நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா அது தப்பு. இன்றைக்கு சூழலுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இன்றைக்கு காலம் கடந்து உலகம் சுருங்கி வேறு நிலைக்கு போய்விட்டது. நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிற தீர்வுகளும் அதாவது 3 சகாப்தமான அந்த போராட்டத்தும் இன்னுமே தீர்வடைக்காத ஒரே நாடு என்று பாத்தீங்கன்னா இனமாத்தான் காரணம் வந்து நிறைய அடிக்க கொண்டே போகலாம். இந்த வானிலையில நாங்கள் அடுக்கி விட்டோம் அடுக்கடக்க அடுக்கி விட்டோம். இன்றைக்கு வந்து அதிர்ந்த நீச்சியாக பல தலைவர்களும் அரசியல் தலைவர்கள் எழுந்திருக்கிறோம், விடுதலை போராட்ட தலைவர் எழுந்திருக்கோம், மக்கள் எழுந்திருக்கிறோம், நிலங்கள் எழுந்திருக்கிறோம். நாங்கள் இழப்புகளை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிமிஷம் வரைக்கும் காரணம் வந்து காரணம் என்று சொன்னா வந்து நாங்கள் எம்மோட இருக்கிற நம்பகத்தன்மை அதாவது நம்ம விட எதிரியை விட நமக்குள் இருக்கிற எதிரி வந்து எங்களோட மேலோங்கி இருக்கிறதா ஒரு காரணம். அதுக்கு நாங்கள் விட்டு கொடுத்த வழிகள் தான் முக்கிய காரணமா இருக்கிறது. அந்த வழிகளை நாங்கள் அடைக்கும் பட்சத்தில் வந்து
0: அவர்கள் வசாவளான் பலாலி அப்படியே வந்து கட்டுவன் குறும்பசிட்டி என்றெல்லாம் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த தனிப்பட்டவர்களுடைய காணி அப்ப அவர்களிடம் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் கேட்க வேண்டியதானே உங்களோட காணிக்குள்ள யுத்தம் முடிந்து இவ்வளவு காலமா ராணுவம் இருந்தா இருப்பீங்களா? அந்த கேள்விகளை தொடர்ச்சியாக அவர்களிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதானே. அதாவது தமிழ் மக்களுடைய காணி மாதிரி உங்களுடைய காணிக்குள்ள இப்படி ராணுவம் இருக்குமெண்டா என்ன செய்வீங்க?
2: இந்த ராணுவ விஸ்தரிப்பை பத்தி கேட்க வந்து உங்களுக்கு ஒரு பத்திரிகையாளர் ஞாபகம் வர இல்லையா தர்ஷன்? உங்களுக்கு
0: யார் பத்திரிகையாளர்? தமிழர்களுக்கு கிடைத்த நன்மை என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அப்ப அவர் சொன்னார் அண்டாபுரத்தில இருந்த ஆமியை ஒவ்வொருத்தட்ட வீட்டு வாசலிலும் கொண்டு வந்து சேர்த்தது. ஆயுத போராட்டத்தால் ஏற்பட்ட நன்மை என்னண்டு 1985 பிப்ரவரி மாதம் வேற ஒருவர் கேட்டிருந்தார் துக்ளக் சோவிட்ட. அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து அண்டாபுரத்தில இருந்த ஆமியை ஒவ்வொரு வீட்டு வாசல்லும் கொண்டு வந்து சேர்த்தது தான் அது, அதுதான் தொடர்ந்து நடக்க போகுதுன்றது பதிலளித்தார்.
2: அரசியல் ஞானம் பண்ணுவார்கள்
0: அவர் உடனே துரோகி என்றுதான் சொல்வார்.
2: நம்மவர்கள் வந்து இந்த தீர்வுகளை வந்து நீங்க கடைசி மட்டும் வந்து தமிழ் மக்களுக்கு நினைக்காதீங்க. அவர்கள் தீர்வு தாங்கட சதுரைக்கான தீர்வுகளை தான் அவர் எடுத்துக்கொள்கிறார தவிர தமிழ் மக்களுக்கான தீர்வு என்று சொல்லி அவர்கள் வரவாலை சொன்னா வந்து ஒரு ஒட்டுமொத்த அரசியல்
0: ரீதியான தேர்தல் வந்துட்டா எங்களுக்கு ஓட்டு போடுவார்களா?
2: அதான் எங்கட இருக்கு அரசியல் கட்சியில் அத்தனையும் சேர்ந்து நீங்க கட்சி வேறுபாட்டிருங்கள், உங்களுக்கு கொள்கை வேறுபட்டிருங்க.
0: ஜனரீதியா மாறினா எல்லார்ட்டும் அடிபணிஞ்சு போக வேண்டி வரும்.
2: மாகாணங்கள் வேறுபட்டிருங்கள், மாநிலங்கள்
0: வேறுபட்டு சொந்த சதுரங்கள் சொந்த பெற்றோருட்டையே அடிபணிந்து போறத விரும்பாதவர்களாகவே நம்மவர்கள் எல்லாருமே இருந்தார்கள். அதை தெரிந்து கொண்டு ஆதரித்த எங்களுக்கு எல்லாம் முதல் அடிவு விட வேணும்.
2: நிச்சயமா அப்ப தமிழக தீர்வு ஒழுக்கத்துல மாத்திரம் வந்து ஏதாவது ஒற்றுமையா வாருங்கள்.
0: சரி, தங்கவேலையா அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அருள் சொன்ன கருத்துக்கள் நாங்கள் உரையாடியது.
1: சம்பந்தனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பை தமிழிடம் கொடுக்க இல்லை, அதுக்கு இந்த புதிய ஆதரவுதான் காரணம். உங்களுக்கு தெரியும் 2015 ஜனாதிபதி தேர்தலில் விக்ரமசிங்கி தான் தான் ஜனாதிபதி தேர்தல் போட்டியிடப்போ வந்து செய்தி முன் வந்தபோது சம்பந்தஞ்சலி போட்ட நீ உன்னே ஆதரிக்க முடியாது, நீ இந்த எல்லா தேர்தலையும் தோக்குற ஒரு ஆள், தொடர் தோல்வியை சந்திக்கிறனா அதனால உன்னே ஆதரிக்க முடியாது, வேறைய யாரையாவது நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி அவர்கிட்ட முகத்துக்கு நேரே சொல்லி போட்டார். அதுக்கு பிறகு தான் சம்பந்தன் வந்து இந்த சந்திரியாவோட தொடர்பு கொண்டு இவர் சிறிசேனாவை வந்து ராஜபக்சேட கட்சியிலேருந்து பிரித்து கொண்டு வந்து அவரை வந்து ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தி அவரை வெல்ல விட்டது. அது பெரிய ஒரு ராஜதந்திரம். அதால் 2015 தொடக்கம் 2019 வரை, அதாவது மறுபடியும் கோத்தபாய வரைக்கு வரும்போது அந்த இடைக்காலத்தில் தமிழ் மக்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைத்தது. கிட்டத்தட்ட 48,000 அமைக்கிற காணி, நான் இராணுவம் பிடிச்சு வச்சிருந்த காணி, மொத்தம் 118,000 காணி, அதில் கடைசியாக 48,000 இருக்கிற காணியை வந்து விடுவிச்சது இந்த காலப்பகுதியில் தான். அதை விட 100,000 அல்லது 1,000 கைதிகளை,
0: மறைமுகமாக ஒருவரும் எதிர்க்காத மாதிரி புனர்வாழ்வுக்கு போறோம் என்று சொல்லி குற்றத்தை ஒப்புக்கொண்டு புனர்வாழ்வுக்கு போறோம் அப்படி போய் கொண்டிருந்தவர்கள் அப்ப எல்லாரும் போயிடுவார்கள் என்ற உடனே இங்க உள்ள கோஷ்டியாக்கள் ஒருவரை ஏவி விட்டு நான் குற்றம் செய்யல, ஆனா சுமந்திரன் இப்படி சொன்னாதான் விடுவர் என்று சொன்னபடியாலான் அந்த அப்படியே மறைமுகமாக விட்டு கொண்டிருந்த முறையை நிப்பாட்டினார்கள். இவர்கள் நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்கள், உடனடியா உங்களோட குடும்பம் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து விடுவோம் என்று சொல்லி கடைசியா அவரை கைவிட்டார்கள் எல்லாரையும். அதுக்கு பிறகுதான் அவர் தான் செய்த தவற பேர்ந்து உணர்ந்து கொண்டு சிறையில இருந்து இன்னொருவருக்கு சொல்லி கவலைப்பட்டிருக்கிறார். ஒரு புறங்க ஒருவர் லண்டன்ல இருந்து வந்திருப்பதாக குறிப்பிட்டார், அவர் அழைத்துக் கொள்ளுகிறேன். வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: ஆமாம்,
2: நீங்க அந்த சம்பந்தனை பற்றி சம்பந்தம் ஐயா பற்றி கலைக்கிறீங்க தானே, அவர் ஒரு நல்ல தலைவர் தான் என்று நாங்கள் நிச்சயக்கொண்டது நாங்கள். ஆனால் போக போக மக்களுக்கு விளங்கிட்டது அவர் ஒன்றும் நடைபெற போவதில்லை என்று. அதனால அவர் அவர் நான் அவர் இறந்து போனதா அவர் என்னோட வீட்டை வந்திருக்காரு எங்களோட படுத்திருக்காரு தெரியும். அவர் நான் நேரா கண்டிருக்கிறேன், அவரை காய்ச்சிருக்கிறேன்.
0: எதிர்ப்பவர்கள் தேர்தல் தங்களுக்கு ஆதரவு இருக்கின்றத காட்டி இருக்கலாம்.
2: அப்ப அவட மக்களும் வாக்களிச்சாலும் கடைசியில வேறங்கோ அவருக்கு சரமே போயில் ஒரு தினம் போயில் என்ன
0: அவருக்கு எதிரான பொய்ப்பிரச்சாரங்கள் செய்யப்பட்டா அதை நம்புறவர்கள் இருக்கத்தானே செய்வார்கள்.
2: மக்கள்
0: அவ்வளவு முட்டாள இல்ல
2: மக்கள் முட்டாள வச்சுக்கொண்டிருந்தவர்கள் இப்ப மக்கள் கொஞ்சம் தெளிஞ்சு வராது கொஞ்சம் நடைபெறுகிறது. இப்ப முட்டாள இருந்தால் மக்கள் கொஞ்ச நாளா
0: மக்கள் முட்டாள அதாவது சிங்கள பௌத்த பேரினவாதத்தை சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் சக்திகளை ஆதரிக்கிறவர்களுக்கு போறார்கள் மக்கள் என்றா அவர்கள் புத்திசாலிகளா? கடைசி யுத்தத்துக்கு வீடு வீடா போய் வந்து ராணுவத்தை சேர்த்து கொடுத்தவர்களார் வீடு வீடா போய் சிங்கள மக்களை வந்து யுத்தத்துக்கு ராணுவத்துக்கு ஆக்களை சேர்த்து கொடுத்த அமைப்பு இது தான் செய்தது. வாக்களித்து இவர்களை கடைசி மட்டும் உறுதியா இருந்தவர்களை தூக்கி அறிந்து விட்டு ஏபி தங்களை அளித்தவரை மக்கள் வந்து இவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள். இவர்கள் அளிக்கப்பட வேண்டியவர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள், அளித்தவர்களைத்தான் நாங்கள் தெரிவு செய்வோம் என்று சொல்லி கொண்டு வந்திருக்கிறார்களே
2: அவர்கள் வந்து செய்வார்கள். இப்ப பாருங்க நீங்க அடுத்த கேள்விக்கு அடுத்தது இப்ப முதல் இப்ப மக்களையும் கொஞ்சம் புத்திசாலி சுத்தாளியண்டா இதுலயே மக்கள் கொஞ்சம் இதுலயும் புத்திசாலி தான் செய்தவர் இவர் வந்தாலும் செய்வாரண்டு. ஆனா இவரையும் மக்களையும் மாத்தி போடணும் திருப்பியும் மாத்தி கொண்டு வர்றார்கள் ஜேபியும் அதான் சோழ ஒத்துக் கொள்றேன். மெட்டது இப்ப சில சில ராஜா என்ன இவையில அவருக்கு டக்ளஸ் இருந்தாரு அங்கே இருந்தாரு அவையில தான் உரம் கட்டியாச்சு சுமந்திரனையும் உரம் கட்டியாச்சு. நீங்கள் சுதந்திரன் புகழ் வாடுற நீங்கள் சுதந்திர சப்போர்ட் ஆனா
0: நீங்கள் அவர்களை நேர்மையானவர்கள் நினைச்சா அது எங்கட பிழை இல்லையா? ஆனா உங்களுக்கு காலம் பதில் சொல்லும் யார் உண்மையானவர்கள் யார் உண்மை இல்லாதவர்கள் காலம் பதில் சொல்லும்.
2: நீங்க சொல்லுங்க பாக்குறது போல நீங்க சொன்னீங்க இதுல எல்லாம் வந்து ஏன் கதைக்கல பாலிமல்லையாண்டு பாதுகாப்பு பிரதியமைச்சர் பதில் சொல்லிக்கிறார் அதெல்லாம் அப்படியே அதாவது நாங்கள் விசாரிச்சு கொண்டு போறோம் அது காணி கொடுக்கலாம் சொல்லிப்பட்டேன் நானே நீங்க பாக்கறியா பாலிமல்ல நடந்த அன்றைக்கு ஒரு நாள் கேட்டு
0: அப்படி அவர் சொன்னாரு சொன்னா அவர் அப்படி சொல்றாரு சொன்னா எடுக்கிறதுக்கான அடுத்த வழி என்ன?
2: அடுத்த வழி என்ன அதான் கேட்டுக்கிறார் சொல்லு அடுத்த வழிய என்ன செய்யறது சிங்கள மக்கள் தான் சொல்ல போறாரு அவரையும் கூட பிடிக்காது அவருக்கும் 24,000 பேர் வாக்களிச்சுக்கணும். நீங்க 5,000 வாக்களிச்சால ரேடியோ வந்து கதைக்க பண்றீங்க விளங்குச்சோம். ஆனா 24,000 ஆள அள எல்லாரும் ஓரம் கட்டுறீங்க. ஆனா அவர் என்ன என்ன பிள்ளை செய்தார் சொல்லுங்க
0: என்ன பிள்ளை செய்தார்?
2: இல்ல நீங்க ஒரு ஆட்டுக்காரன் ராமநாதன் ரேடியோ வழியாக சேர்க்க மாட்டீங்களா?
0: அடிக்கடிக்கவே எடுக்காமல் விட்டவர் ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள். நம்ம அவர்களை போய் அவரை சந்திச்சு கட்டாயமா தான் எல்லாம் ஓமெண்ட்டு அந்த நேரத்துல தொலைபேசியை அழைப்பையே நிப்பாட்டி
2: வச்சிருந்தேன்.
0: சரியான குண்டுகளோட தெரியறபடியாலே சரியான பாதுகாப்பு
2: இப்ப அவர் வந்து உங்களுக்கு காட்டுறானே உங்களுக்கு முந்தைய திரும்ப
0: போடுறோம் அதான் அவர் அந்த தண்டை காணியில உள்ள குப்பைய
3: பாம்புகள் அதுகளால பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுபவர்களுக்கு எல்லாம் துவக்கு காட்டுறவர் தான் உங்களுக்கு நேர்மையானது.
4: எத்தனை பேர்த்த காணி உங்கள்ட்ட ஊர்ல காணி இல்லையா? உங்கள்ட காணிக்க பாம்பு இல்லையே, அப்படியே காணி மட்டும் காட்டி நம்ம பாம்பு இருக்கண்டு எல்லாம் இடிச்சு அப்படி கசுமா இவங்க இந்த இருக்கிற ஊடகங்கள் கசுமா இந்த கஜேந்திரக்கு பண்ண பல அவங்க எல்லாம் தாண்டறாங்க. இந்த இவரை தான் உண்மையா உண்மையை உண்மையை காட்டுறேன். கொஞ்சம் என்ன திருதனர் சுதந்திரனர் கஜேந்திரனர் டக்ளஸ் எல்லாத்தையும் இவரை நினைச்சு விட்டது எல்லாரும் உண்மையான உள்ளதை உள்ளதை காட்டுறேன் கூட எல்லாத்தையும் எல்லாத்தையும் காட்டுறாரு. ஆனா நீங்கள் ஒரு தரையும் புரிஞ்சு கொள்ள மாட்டீங்க, புரிஞ்சு கொள்ள மாட்டீங்க.
3: அதான் ஏவிபிட்ட வந்து தேர்தல் காலத்துல கேட்டிருந்தவர் நான் வந்து சும்மா தமிழ்ண்டு கதைப்பேன், ஆனா என் வைஃப் எல்லாம் சிங்கள ஆள் தான், நான் டீல் பேச போறேன்டா. அப்ப அந்த ஜேவிபி யான அந்த பெண்மணி சொன்னார், இங்க நீங்க டீல் பேச தேவையில்லை, எங்களோட வேணுமெண்டா இணைகிறதண்டா இணைஞ்சு கொள்ளுங்க, டீலுக்கு வேறு யாரையும் பாருங்க அண்டு பேசி கலைச்சு அதனுடைய வெளிநாடாவை எல்லாத்தையும் நாங்கள் மொழிபெயர்த்து நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அது அவருடைய குரல், அவரே ஒத்துக்கொண்டவர் தான் தான் கேட்டது பிள்ளையாண்டு சொல்லி
4: அதால நாங்கள் வந்து யார் உண்மையா கலைக்கிறானோ யார் மக்களுக்காண்டிய கஷ்டப்படுறானோ அவனை தினங்கள் கஷ்டப்படுவானோ இவ்வளவு எதிர்ப்போட இவ்வளவு இதோட அந்த வேலை செய்தானே இவங்கள்லாம் யார் உண்மையாவே

0: அவர்கள் தொடருங்கள்.
1: ஒரே ஒரு வெளிநாட்டு நண்பரை இப்பதான் கேள்விப்பட்டேன். அவர் அவருடைய கருத்துப்படி மக்கள் வந்து சுமந்திரன் நிராகரித்து விட்டார்கள். சுமந்திரன் தலைவராக இருக்கிற கட்சி தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை கட்சியாக இருக்குது.
0: அருள் மீண்டும் இணைந்திருக்கிறார் நினைக்கிறேன். அருள் சொல்லுங்கள்.
2: அரசியல் கோமாளியா பார்த்தது இல்ல என்னன்னு சொன்னா வந்து அவர் இப்ப ராஜபக்சாவுக்கு எங்க செய்து இந்த வந்த நேருக்கு தெரியாது. உனக்கு ராஜபக்சாவை தாத்தாண்டார் அப்பான்றார் தன் குடும்பம்
0: ராஜபக்சாவுக்கு தான் ஆதரவு கொடுக்க வேணும்.
2: ராஜபக்சா பேரியார் அம்மான்றார். இவர் கோமாரி இருந்து வர்றது இல்லையா சொன்னா அவர் என்ன பெட்டி குரல் எழுத்தபடியா தான் சொல்ல வேண்டிய காரணம் வந்து அருள் வந்து பழைய பல்லவை பண்ணிருப்பாரு. இன்றைக்கு பலவை வந்து என்றைக்குமே புதுமையானதுன்றது வந்து இன்றைக்கு காலப்போக்கில் உங்களுக்கு அரசியல் ஞானம் புரியும். ஒரு அரசியல்வாதி கூத்தா இப்படி ஒரு கோமாளியை கொண்ட அரசியல் பார்லிமெண்ட்டுக்கு வச்சுட்டு தமிழ் மக்கள் படுற பாடு வந்து தமிழ் மக்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கு
0: அடுத்தது இதெல்லாம் அதுக்கு பதில் கிடைக்கும்.
2: அதான் இன்றைக்கு சாவச்சேரி மக்கள் யோசிக்கிறார்கள் வந்து இவருக்கே நாங்கள் வாக்கு போட்டோம் சொல்லி சரியா. இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல போய் கேட்டு ஐயோ இவருடைய கூத்த வந்து இவர் வந்து துப்பாக்கி காட்டுகிறத விட வந்து இந்த புலம்பெயர்ந்த நாட்டுல வந்து அவர் ஒரு கேள்வி கேட்டார். இந்த வானிலை கேட்கலாம் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் வந்து ஆம்பளைகள் தானா புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற நீங்கள் எல்லாம் வந்து உங்களோட புள்ளிகள் தானா ஆயிரம் கேள்வி கேட்டார் தமிழ் மக்கள் பார்த்து. இந்த இவருக்கு ஒரு ஞானம் பெரியலையா அவருக்கு மரபணு சொல்லணும்னு சொல்லி அவர் ஒரு அரசியல்வாதி ரெண்டு இவர் வந்து இந்த அரசியல் சமூகம் முடியாது அவர்கிட்ட பேரை பாவிக்கிறதை வந்து நான் வந்து உண்மையா சொன்ன வந்து நன்மையா கண்டிக்கிறேன். அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல அது அரசியல் கோமாளியாக மட்டும் நாங்க பாத்துக்கொள்ளலாம். என்ன கோபம் காரணம் வந்து நாங்கள் பழைய பல்லவிய பாடுறோமாம். இன்றைக்கு அந்த பழைய பல்லவியை நீக்கி தான் அரசியலா போய்கொண்டிருக்கிறது வந்து இந்த வந்திருக்க நேரத்துக்கு அரசியல் புரியவில்லை. காரணம் என்ன சொன்னா வந்து அர்ஜுனாவே எப்ப வேண்டாம் அரசியலுக்குள்ள அவருடைய அரசியல் கூட்டி போடும்போது அவர் தன்னைத்தானே ஒரு ஜூட்டிப்பாளராயும் தன்னைத்தானே ஒரு ஒரு புலமெந்த மக்களிடம் ஒரு கூட்ட சொல்லுவதுக்காக கோமாளித்தனமான பேச்சுகளை
0: வந்து அதனால வந்து அவருக்கு ஜூட்டிப்பதனால நிறைய வருமானம்
2: லாபம் பெறுது. அதுதான் அவருடைய அவருடைய எய்மே அதுதான். அப்ப அவர் வந்து அரசியல் கோமாளித்தனமாக காய்ச்சொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் பல்லக்காட்டி தேசிய தலைவர்படி கேட்க பல பேர் சிரிக்கிறார்கள். ஆனா நம்மவர்கள் தான் ரசிக்கிறோம் என்று அவன் அவருடைய பேசிட்டு வந்துறாரு. அதாவது உங்களுக்கு என்ன கிடைச்சது ஒரு கேள்வி இருக்குல்ல. அவருடைய பேச்சாலும் கூட்டாலும் வந்து தமிழ் மக்களுக்கு என்ன கிடைச்சது தமிழ்க்கு மக்கள் இப்படி கோமாளியை அனுப்பியிருக்காரு தான் வந்து இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி அனுப்பல இப்படிப்பட்டவரை அனுப்பினவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அவர் யோசிக்கிறவர்களுக்கு ஒரு பாலிமண்டல வந்து பல கேள்விகள் வந்திருக்கிறது தவிர இன்னைக்கு தமிழ் மக்கள் ஒரு நல்லவர்களாகவும் அவருடைய பேச்சு கூட்டு வந்து தமிழ் மக்களை ஒரு உயர்த்தத்தை கொண்டு போறதுமா அங்க யாரும் கதைக்கவில்லை. இந்த வந்திருக்க வந்து கதைச்ச அன்பர் வந்து பல தடவை என்ன விமர்சிச்சிருக்கேன். நான் சைட்டி கொண்டு போயிருக்கேன். பரவாயில்ல அரசியல் தானே பிரச்சனை சொல்லி. ஆனா வந்து அர்ஜுனாக்கு வக்காலத்து வேண்டி கொண்டு வந்து நம்ம அரசியல் தலைவர்களை பழமை அரசியல் கதைச்சு கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு மட்டும் சொல்ல வந்து நீங்க புது அரசியல் என்று சொன்னா நீங்க புதுமையான அரசியலுக்கு வாங்க அரசியலமயப்படுத்துங்க மக்களை. நீங்க அதாவது அர்ஜுனா வந்து யார் அரசியலமயப்படுத்தி இருக்காரு சொன்னா பக்கத்தில் இருக்கிற வழியை தான் அவர் சொல்லுவார்.
0: உண்மையான
2: தூய்மையான அரசியல்வாதி சொன்னா வந்திருக்க நேர் இப்ப சொல்லிட்டு போறதானே கூட்டிக் கொண்டு வர சொல்லுங்கள். அவரை இந்த சரிய சமூக முறைக்கு வந்து பல பேர் பல கேள்விகளுக்கு காத்திருக்கிறார்கள். வந்து அரசியல் கேள்விகள் மாத்திரம் தான் அவர் மைய நையப்புடைக்கிற மாதிரி கேள்விகள் இங்க வராது. இந்த மாநிலக்கு ஒரு தரம் இருக்கு நிச்சயம் வராது. அது விமர்சனத்துக்குரிய மாதிரி வராது. என்ன நீங்க உங்களுக்கே தெரியும் போது டாக்டர் சிவானந்த நான்கு மணி மட்டும் நாங்கள் இதுல வானொலி நீங்க போயிட்டு நாம இருக்க
0: கொண்டிருக்கிறோம். ஜனாதிபதி அவர்கள் எல்லாம் வந்து ஜெர்மனியில இருந்து இவ்வளவு நேரம் பேசினவர்
2: பல நேர்கள் பல அரசியல் தலைவர்கள்
0: அவரிடம் தமிழற்ற உரிமையை தொடர்பாக கேட்டு இருந்த போது அவர் என்ன பதில் சொன்னார். அதாவது இனி வருகின்ற இலங்கை என்பது தமிழர் சிங்களவர் முஸ்லீம் இது இருக்காது. நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் என்ற அடிப்படையில தான் உங்களோட தீர்வு திட்டம் அமையுமே ஒழிய வேறு ஒன்றும் அதில் இருக்க போது என்று நேரடியாகவே பதிலளித்திருந்தார்.

0: பழமை இது புது மனிதனே புரியவில்லை. அரசியல் என்றது வந்து எப்பவுமே புதுமைதானது, எப்பவுமே அரசியல் தானது.
1: கத்தினத்தி அவரெல்லாம் நேரடியாகவே எங்களோட நிலைய கலையத்துக்கு வந்து போயிட்டு இருந்திருக்கிறார்.
0: நான் வந்து அரசியலாக கொண்டு சொல்லுங்க வந்த அன்பு நேரருக்கு வந்து நான்
1: சோமவன் சதேரர் அவர் எல்லாம் இங்க நேரடியா வந்திருந்தார்கள்.
0: நிச்சயமா பல அரசியல் இப்ப இருக்கிற பெரிய அரசியல் தலைமையிலே வந்து இந்த வானொலிக்கு வந்து உணவுகள் தான் அர்ஜுனாவை தவிர. காரணம் என்ன சொன்னா அவர் தமிழருடைய பெயர்களுக்கு தமிழ்ல பாடுபாடு சொல்றதுக்கு அவர் தயாரா இல்ல. சிங்களவர்களுக்கு மாத்திரம் அவர் குடபிடிக்கிறது தான் சரியா இருக்கிறார். ஏன் அவர் அந்த அன்பர் வந்து இந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு முன்னால் அவர் பேசின பேச்சு பார்க்கவில்லையா? தனது தவப்பனாரு தாராரு டாமனவா டூமனவா கேட்டு நான் சிரிச்சிருக்கேன் சின்ன வயசுல என்று சொல்லி அதாவது இவர் கேட்கலையாத. அதாவது ராஜபக்ச சொல்லுவார் வந்து டாமனவா டூமனவா வந்துட்டான் வந்து போயிட்டாருன்னு சொல்ல முடிவெடுப்பு செய்யலாம் டாமினவா டூமனோட ஒரு காமெடி உண்டு அதை சொல்லி சிரிக்கிறாரு அவருக்கு முன்னால. இதே நே என்று சொல்ல போறாரு அதை வந்து இவர் அது பல
1: வானொலி உரிமைக்காக அவர் அப்படி பேசியிருக்கிறார்.
2: அன்பு உறவுகள், இதுவரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மேடையினுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது மதிய பிரதான செய்திகள்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் துணிய ஊடாக
2: விவரங்களுக்கு நூலுலகம்
3: NWLULAGA.com.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் போற காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது
4: விடாது இங்க போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: VT Superstore, Gare Lagonnais, Sasseril.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ்ஸே 3098 கோனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இலங்கையில் தற்போதும் ஒவ்வொரு 5 பேரில் ஒருவர் வறுமையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் 1/3 ஒரு பங்கு குடும்பங்களுக்கு போதிய சத்தான உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாக இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான உலக வங்கியின் பணிப்பாளர் ஜோர்கோ சர்க்கீசியன் தெரிவித்திருக்கிறார். பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புதலும் ஒன்றில்லை என்பதை பல இலங்கை மக்கள் அன்றாடம் உணர்ந்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வருமான மட்டம் மீண்டும் வந்தாலும் பலரின் சம்பளம் இன்னமும் பொருளாதார நெருக்கடிக்கு முந்திய நிலையை எட்டவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தொழிற்சந்தை இன்னமும் இயல்பில்லைக்கு திரும்பவில்லை என்பதையும் குறிப்பாக பெண்கள் இதில் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வந்திருந்தாலும் பொருளாதாரத்தை முழுமையாக மீள கட்டியெழுப்புவதற்கான பயணம் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை. திறன்மிக்க பொருளாதார சீர்திருத்தங்கள் தடையின்றி தொடர வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், டிட்வா சூறாவளி மற்றும் மத்திய கிழக்கு நெருக்கடி போன்றவை இலங்கையின் பொருளாதார மீட்பு பயணத்தை சவாலானதாக மாற்றிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே பொருளாதார மீட்பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். பொருளாதார ரீதியாக ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் சாதாரண மக்களின் அன்றாட வாழ்வில் பிரதிபலிப்பதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், தனியார் துறையின் பங்களிப்புடன் கூடிய தொழில் வாய்ப்புகளை துரிதமாக உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். அமெரிக்காவிடமிருந்து இலங்கைக்கு வருங்காலத்தில் மேலதிக வரிச்சலுகைகளை எதிர்பார்க்க முடியும் என்று அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் மகிந்த சமரசிங்கே தெரிவித்திருக்கிறார். தனது தூதுவர் பதவியில் இருந்து விடைபெறுவதற்கு முன்னதாக வாஷிங்டன் டிசியில் உள்ள பௌத்த விகாரையில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கட்டாய உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் இறக்குமதிக்கு இலங்கை அரசாங்கம் அண்மையில் தடை விதித்துள்ளதால் அமெரிக்காவிடம் இருந்து வருகின்ற காலத்தில் மேலதிக வரிச்சலுகைகளை எதிர்பார்க்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கை ஆடைகளுக்கு அமெரிக்கா விதிக்க திட்டமிட்டிருந்த 12.5% மேலதிக வரி அரசாங்கத்தின் புதிய வர்த்தமானி அறிவித்தல் காரணமாக சாதகமாக மாற்றியமைக்கப்படும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளியிட்டார். வியட்நாம், பங்களாதேஷ் போன்ற போட்டி நாடுகளுக்கு 10% வரி விதிக்கப்பட்டுள்ள பின்னணியில் இலங்கையின் ஆடை தொழில்துறையை பாதுகாக்கும் நோக்கில் இந்த அதிரடி வர்த்தமானி ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் கட்டாய உழைப்பால் தயாரிக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை சுங்கப்பணிப்பாளரிடம் சமர்ப்பிப்பது புதிய சட்டத்தின் மூலம் கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்களால் ஏற்பட்ட சர்ச்சையை தொடர்ந்து கூட்டம் இடநடுவில் நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் திறன்விருத்தி மண்டபத்தில் இன்று நடைபெற்ற இந்த கூட்டம் கடத்தொழில் அமைச்சர் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்றது. கூட்டத்தின் போது திருவையாறு பகுதியில் லால் காந்தாவால் மேற்கொள்ளப்பட்ட தென்னை செய்கை விநியோகத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரும் இந்த விடயத்தில் உடந்தையாக செயற்படுவதாக அர்ஜுனா குற்றம் சாட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் போது இடம்பெற்ற கருத்து மோதலை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூட்டத்திலிருந்து வெளியேறினார். தொடர்ந்து பொது அமைப்புகளின் பிரதிகள் மற்றும் தவிசாளருக்கிடையிலும் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து கிள்ளச்சி மாவட்டத்தின் பிரதேச செயலாளர்கள் கூட்டத்திலிருந்து வெளியேறியதோடு பின்னர் அரசு திணைக்கள அதிகாரிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியேறினார்கள். இதன் காரணமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநடுவில் நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அர்ச்சுனா காவல்துறையினரால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். இதற்கு முன்னதாக கூட்டம் வலிமையான முறையில் ஆரம்பிக்கப்பட்டிருந்ததோடு இந்த ஆண்டில் கிள்ளச்சி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள மத்திய மற்றும் மாகாண அரசாங்க அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் அதிகாரிகளால் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், இளங்குமரன் ராமநாதன் அர்ச்சுனா உள்ளிட்டோர், காவல்துறையினர், கடற்படையினர், ராணுவத்தினர், அமைச்சுகளின் செயலாளர்கள் மற்றும் பல்வேறு துறைசார் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். இலங்கையின் விவசாயத்துறையில் உள்ள நிலங்களில் கரிம மாசுபடுத்திகள் கொண்ட பூச்சிக்கொல்லிகள் மற்றும் சுகாதாரத்துறையில் உள்ள ரசாயன மற்றும் கழிவுகள் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த முகாமைத்துவம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் அகற்றல் தொடர்பான திட்டத்தின் கீழ் சுற்றாடல் அமைச்சும் இலங்கையின் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்ட குழுவும் இணைந்து இந்த திட்டம் உலகளாவிய சுற்றுச்சூழல் வசதி நிதியுதவியுடன் செயற்படுத்தப்படுகிறது. பெறுமதியான ஆய்வக உபகரணங்கள் நேற்று முக்கிய தேசிய நிறுவனங்களிடம் உத்தியோர்வமாக கையளிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 204 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உபகரணங்கள் இதன்போது வழங்கப்பட்டுள்ளது. இந்த உபகரணங்கள் கையளிக்கும் நிகழ்வானது சுற்றாடல் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிரேஷ்ட அரசாங்க அதிகாரிகள், தொழில்நுட்ப நிறுவனங்கள், அபிவிருத்தி பங்காளிகள் மற்றும் தொடர்புடைய தரப்பினர் கலந்து கொண்டார்கள். மத்திய சுற்றாடல் அமைச்சின் சப்ருகமா பல்கலைக்கழகம், விவசாய திணைக்களம், இலங்கை சுங்க திணைக்களம், நுகர்வோர் விவகாரங்கள் அதிகார சபை மற்றும் அரச பகுப்பாய்வாளர் திணைக்களம் ஆகிய 6 பயனாளி நிறுவனங்களிடம் இந்த உபகரணங்கள் அதிகாரபூர்வமாக கையளிக்கப்பட்டது. மேலும் அந்த வேளை புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டன. உபகரணங்களின் நீண்டகால தொழில்நுட்ப மற்றும் நிதிசார் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்த விளக்க காட்சியும் இதன்போது காண்பிக்கப்பட்டன. நவீன பகுப்பாய்வு கருவிகள், ஆய்வக துணை உபகரணங்கள், பயன்பாட்டுப் பொருட்கள் மற்றும் வேதிப்பொருட்கள் ஆகியவை பாதரசம் நிலைத்திருக்கும் கரிம மாசுபடுத்திகள் மற்றும் கவலைக்குரிய பிற வேதிப்பொருட்கள் உள்ளிட்ட அபாயகரமான பொருட்களை கண்டறிதல், பகுப்பாய்வு செய்தல், கண்காணித்தல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் ஆகியவற்றில் இலங்கையின் திறனை கணிசமாக இது வலுப்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இறக்குமதி மற்றும் எல்லை கட்டுப்பாடு முதல் சந்தை கண்காணிப்பு, சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி வரையிலான வேதிப்பொருட்களின் வாழ்க்கை சுழற்சி முழுவதும் ஒழுங்குமுறை மேற்பார்வையை இந்த முதலீடு மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய சுற்றாடல் பிரதி அமைச்சர் அஞ்சன் ஜெயக்கொடி இந்த திட்டத்தின் தேசிய முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். தேசிய சுற்றுச்சூழல் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களுக்கு இணங்க அபாயகரமான ரசாயனங்கள் மற்றும் கழிவுகளை சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான முறையில் கையாள்வது உறுதி செய்வதில் இலங்கை உறுதியுடன் இருக்கிறது. பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதிலும் இயற்கை சூழலை பேணுவதிலும் முக்கிய பங்காற்றும் நிறுவனங்களின் அறிவியல் மற்றும் ஒழுங்குமுறை சார் திறன்களை கையளிக்கப்பட்ட உபகரணங்கள் வலுப்படுத்தும். இந்த முதலீடு நாட்டுக்கு நீண்டகால பலன்களை அளிப்பதோடு பசுமையான மற்றும் பேரிடர் தாங்கும் திறன் கொண்ட எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தை வலுப்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய சுற்றாடல் அமைச்சகத்தின் செயலாளர் கே ஆர் உடுவாவில மனித ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நிறுவன ரீதியான திறன்களை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இலங்கையானது பாசல், ரொட்டடகாம், ஸ்டோக்காம் மற்றும் மினமாட்டா ஆகிய உடன்படிக்கைகளில் ஒருதரப்பு நாடாக உள்ளது. பாசல், ஸ்டோக்காம் மற்றும் மினமாட்டா உடன்படிக்கைகளுக்கு தேசிய மைய புள்ளியாக செயற்படும் சுற்றுச்சூழல் அமைச்சு இந்த பன்முக சுற்றாடல் உடன்படிக்கையின் கீழ் தனது கடமைகளை நிறைவேற்றுவதில் உறுதி செய்யும் பொறுப்பை கொண்டிருக்கிறது. அத்துடன் அபாயகரமான ரசாயனங்கள் மற்றும் கழிவுகளின் பாதகமான தாக்கங்களிலிருந்து மனித ஆரோக்கியத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதே முதன்மையான கடமை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த துறையில் தலைமைத்துவம் குறித்து கருத்து தெரிவித்த இலங்கையின் பொறுப்பதிகாரி மெரினாடன், இந்த ஒப்படைப்பு என்பது வெறும் உபகரணங்களை வழங்குவதை விட மிக மேலானது. அபாயகரமான ரசாயனங்கள் தீங்கு விளைவிக்கும் தாக்கங்களிலிருந்து சமூகங்களையும் சூழல் மண்டலங்களையும் பாதுகாக்க தேவையான கருவிகள், அறிவு மற்றும் அமைப்புகளை கொண்ட தேசிய நிறுவனங்களுக்கு வலுவூட்டுவது இதன் நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இளைஞர் முழுவதும் பதிவு செய்யப்படாமல் இயங்கி வரும் முதியோர் இல்லங்கள் அனைத்தும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று முதியோர் செயலகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து முதியோர் செயலகத்தின் படிப்பாளர் சதுர மிகுதி விடுத்துள்ள அறிக்கையில், நாளாவிய ரீதியில் தற்போது 459 முதியோர் இல்லங்கள் இயங்கி வருகின்றன. அவற்றில் இதுவரை 148 இல்லங்கள் மட்டுமே முறைப்படி பதிவு செய்யப்பட்டுள்ளன. பதிவு செய்யப்படாத ஏனைய முதியோர் இல்லங்கள் அனைத்தையும் எதிர்வரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குறிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் பதிவு செய்ய தவறும் முதியோர் இல்லங்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய இளைஞர் கொள்கை தொடர்பில் தயாரிக்கப்பட்டுள்ள வரைவு குறித்து இளைஞர்களின் கருத்துக்களையும் யோசனைகளையும் பெற்றுக் கொள்வதன் முக்கியத்துவம் பற்றி இளைஞர்களுக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தில் ஆராயப்பட்டிருக்கிறது. இளைஞர்களுக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தின் 6வது கூட்டம் பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற போதே இந்த விடயம் ஆராயப்பட்டது. இளைஞர்களின் தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை கொள்கையில் மேலும் பயனுள்ள வகையில் உள்ளடக்கிக் கொள்வதற்காக ஒன்றிய உறுப்பினர்களின் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை பெற்றுக் கொள்வதன் அவசியம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இளைஞர் சமூகத்தின் குரலை கொள்கை உருவாக்கும் செயல்முறையில் மேலும் பயனுள்ள வகையில் இணைத்துக் கொள்வதற்காக இளைஞர்களுக்கான பாராளுமன்ற ஒன்றியம் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருவதாகவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகளின் 3ஆம் பகுதி நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தின் அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்ட இந்த அகழ்வுப் பணிகளுக்காக 56 நாட்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் முன்னதாக 32 நாட்கள் பணிகள் இடம்பெற்று கடந்த ஜூன் 23ஆம் தேதியுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் 33வது நாளாக பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் புதிதாக சிறுவர்களுடைய 2 எலும்புக்கூட்டு குவியல்களும் வெளிப்பட்டுள்ளன. எவ்வாறெனினும் நேற்றைய தினத்தில் எலும்புக்கூடுகள் எதுவும் அகழ்ந்து எடுக்கப்படவில்லை. இதுவரை முன்னெடுக்கப்பட்ட 87 நாள் அகழ்வு பணிகளில் மொத்தமாக 414 எலும்புக்கூடுகள் வெளிப்பட்டிருப்பதோடு அதில் 409 எலும்புக்கூடுகள் இதுவரையில் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் சிறைச்சாலைகளில் காணப்படும் நெரிசல்களை குறைப்பது, நிர்வாக செயல்திறனை மேம்படுத்துவது மற்றும் சிறைச்சாலைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நீண்டகால தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஆளுகை நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் நஜித் இந்திக தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் கூடிய ஆளுகை நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவிலே இந்த விடயம் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் சிறைச்சாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை விரிவுபடுத்தல், புதிய கட்டிடங்களை நிர்மாணித்தல், தற்போதுள்ள வசதிகளை மறுசீரமைத்தல், சிறைச்சாலை திணைக்களகத்தில் நவும் வெற்றிடங்களை நிரப்ப வேண்டியதன் அவசியம் மற்றும் கைதிகளை திறம்பட நிர்வகிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. குறிப்பாக சிறைச்சாலைகள் திணைக்களகத்தில் காணப்படும் மனிதவள பற்றாக்குறையை குறைப்பதற்காக புதிய ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ளுதல், சேவை தேவைகளுக்கு பொருந்தும் வகையில் ஆட்சேர்ப்பு நடைமுறைகளை திருத்தி அமைத்தல் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் சேவை நிலைமைகளை மேம்படுத்துதல் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளில் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வு திணைக்களகத்தின் அறிக்கைகளை பெற்றுக் கொள்வதில் காணப்படும் தாமதத்தை குறைப்பதற்காக அந்த திணைக்களகத்தின் திறனை அதிகரித்தல், நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பெற்றுக் கொள்ளுதல் மற்றும் பரிசோதனை நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதன் அவசியம் தொடர்பிலும் குழுவில் வலியுறுத்தப்பட்டது. சிறைச்சாலைகளில் காணப்படும் நெரிசலை கட்டுப்படுத்துவது வெறுமனே நிர்வாக ரீதியான விடயமாக அல்லாமல் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக கருதி செயற்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் குழு சுட்டிக்காட்டியது. அத்துடன் நீதிமன்றம், போலீஸ், சிறைச்சாலைகள், திணைக்களம் மற்றும் ஏனைய தொடர்புடைய நிறுவனங்களுக்கு இடையில் சிறந்த ஒருங்கிணைப்புடன் செயற்பட வேண்டியதன் முக்கியத்துவமும் இதன்போது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வரும் வயதெல்லியை நீடிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு பக்கசார்பற்ற தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் நேற்று மாலை நடைபெற்ற ரணிலுடன் வாசிப்போம் இளைஞர் கலந்துரையாடல் நிகழ்வின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். கட்டாரின் முன்னாள் மன்னர் அமீரின் மறைவுக்கு இலங்கை அரசாங்கம் மற்றும் இலங்கை மக்கள் சார்பாக தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதற்காக அந்த நாட்டுக்கு உத்தியோக விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் கரணி அமரசூரிய இன்று காலை நாடு திரும்பியிருக்கிறார். கரணி அமரசூரிய கட்டாரின் லுசைல் அரண்மனைக்கு விஜயம் செய்து கட்டார் அமீர் பெருமதிப்புக்குரிய ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானியை நேரில் சந்தித்து தனது இரங்கலை தெரிவித்தார். அத்துடன் அரச குடும்பத்தின் ஏனைய உறுப்பினர்களுக்கும் இலங்கை மக்கள் சார்பாக தனது அனுதாபங்களை பகிர்ந்து கொண்டார். பிரதமர் தொடர்ந்து அல்வாஷ்பா அரண்மனைக்கு விஜயம் செய்து கட்டார் அமீரின் தாயாரும் கட்டார் அறக்கட்டளையின் தலைவருமான சிக்கா மோசா பின் நாசரை சந்தித்து இலங்கை சார்பாக இரங்கலை தெரிவித்தார். மறைந்த முன்னாள் அமீரின் மகள்களான ஷெக்கா அல் மாயாசா பின் ஹமாத் அல் தானி மற்றும் ஷெக்கா கித் பின் ஹமாத் அல் தானி ஆகியோருக்கும் அரச குடும்பத்தின் ஏனைய பெண் உறுப்பினர்களுக்கும் பிரதமர் தனது அனுதாபங்களை தெரிவித்தார். இந்த இரங்கல் விஜயத்தின் போது கட்டார் நாட்டின் சமூக மேம்பாடு மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் புதனா பின் அலி அல் ஜப் அல் நியூபிக்கும் இலங்கை மக்கள் மற்றும் அரசாங்கத்தின் சார்பில் பிரதமர் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள வனவள மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களகத்திடம் உள்ள பொதுமக்களின் காடுகளை உரிய அமைச்சுகளுக்கு பரிந்துரை செய்யும் உபகுழு நேற்று கூடியது. மாவட்ட மட்டத்தில் வனவள மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களகத்திடம் உள்ள பொதுமக்களின் காணிகளை அடையாளப்படுத்தி தொடர்ச்சியான அதன் முன்னேற்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளும் முகமாக மாவட்ட மட்டத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் உபகுழு அமைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் மாவட்ட உபகுழு நேற்று கூடியது. இதன்போது குறித்த காணிகளின் தற்போதைய நிலை தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டு பரிந்துரைகளை உரிய அமைச்சுக்கு அனுப்பப்பட இருக்கிறது. இந்த உபகுழுவில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் அஜிதா பிரதிபன், வனவள மற்றும் வனஜீவராசிகள் திணைக்கள மாவட்ட உதவி படிப்பாளர்கள், மாவட்ட மட்ட காணி உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டார்கள். தமது அதிகாரிகளுக்கு 2026 ஜூலை 7 தேதி வெலிக்கடை சிறைச்சாலைக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது. 1996 ஆண்டின் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் முன் அறிவிப்பின்றி எந்த நேரத்திலும் தடுப்பு காவல் நிலையங்கள் மற்றும் சிறைச்சாலைகளுக்குள் நுழைந்து பார்வையிடும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது. அதன் தலைவர் நீதியரசர் எல்டிபி தெகிதனிய தலைமையில் 2026 ஜூலை 14 தேதி நடைபெற்ற கூட்டத்தில் அன்றைய தினம் சிறைச்சாலையில் நிலவிய பாதுகாப்பு சீர்குலைவு காரணமாகவே அதிகாரிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக சிறைச்சாலை அதிகாரிகள் விளக்கம் அளித்தார்கள். மேலும் ஏற்பட்ட சூழ்நிலையை மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு உரிய முறையில் அறிவிக்க தவறியமைக்கு வருத்தம் தெரிவித்த சிறைச்சாலை அதிகாரிகள் இனி இதுபோன்ற சம்பவங்கள் மீள நடைபெறாது என்று உறுதியளித்தார்கள். ஆனாலும் வழங்கப்பட்ட விளக்கத்தில் ஆணைக்குழு திருப்தி அடையவில்லை என்று தெரிவித்திருக்கிறது. அதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து மாற்றப்பட்ட கைதிகளுக்கு எதிராக பழிவாங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்தும் ஆணைக்குழு கவலை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக சித்திரவதை, மருத்துவ சிகிச்சை மறுப்பு, கைதிகள் எங்கு வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை அவர்களது குடும்பங்களுக்கு அறிவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் மற்றும் தண்டனை காலம் முடிந்த பின்னரும் சிலர் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து எழுந்த சித்திரவதை, தவறான நடத்தைகள் மற்றும் காவலில் ஏற்பட்ட மரணங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு வெலிக்கடை சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அந்த அமைப்பு உத்தரவிட்டுள்ளது. மேலும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சட்டபூர்வமான பார்வையிடும் உரிமையை உடனடியாக அங்கீகரித்து வசதிகளை ஏற்படுத்துதல், மாற்றப்பட்ட கைதிகளுக்கு எதிரான பழிவாங்கும் நடவடிக்கைகளை தடுத்தல், கைதிகளின் இருப்பிடத்தை அவர்களது குடும்பங்களுக்கு உடனடியாக அறிவித்தல் மற்றும் தண்டனை காலம் நிறைவடைந்த கைதிகளை உடனடியாக விடுவித்தல் ஆகிய பரிந்துரைகளையும் மனித உரிமை ஆணைக்குழு முன்வைத்திருக்கிறது. இந்நேரத்தில் கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்தார்கள். அந்த 2 சிறைச்சாலை அதிகாரிகளின் சடலங்களும் இன்று அவர்கள் கடமையாற்றிய நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது.
1: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை விசேட பிரிவைச் சேர்ந்த சந்திக்க லஷான் குணவர்தன மற்றும் மதுசர ரணவீர ஆகியோரின் சடலங்கள் வலிக்கடைக்கு கொண்டுவரப்பட்டன. மதுசர ரணவீர் என்ற சிறைச்சாலை அதிகாரி 25வது வயதில் உயிரிழந்தார். லுணகம் பஹர நவநகர பகுதியைச் சேர்ந்த மதுசர சிறைச்சாலைக்குள் அனைவரினதும் அன்பை பெற்ற ஒரு அதிகாரியாவார். 39 வயதான சிறைச்சாலை அதிகாரி சந்திக்கர் லஷான் குணவர்தன அம்பலந்தோட்டை பலகக கொடவல்ல பகுதியைச் சேர்ந்தவராவார். இருவரினதும் சடலங்கள் வலிக்கடை சிறைச்சாலையில் வைக்கப்பட்டு அதன் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் இதுவரை 10 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர். 21 கைதிகள் உயிரிழந்துள்ளனர்.
0: தொடர்ந்து மாகாண சபை தேர்தல்களுக்கான முறையை தேர்ந்தெடுப்பதற்கான பாராளுமன்ற தெரிவுக்குழுவிடம் சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் 3 முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளது. இதன் மூலம் மாகாண சபைகளில் பெண்கள் மற்றும் இளைஞர்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதற்காக முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளை கருத்தில் கொள்ளவும் தொடர்புடைய முன்மொழிவுகளை மேலும் நடைமுறைக்கேற்ற வகையில் நனவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் மாகாண சபை தேர்தல்களை தாமதமின்றி எவ்வாறு நடத்தலாம் என்பதை சுட்டிக்காட்டவும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் எதிர்பார்க்கிறது. கலாநிதி சுயாதா கமகே, பேராசிரியர் சுதாந்த லியனகே மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான செல்வி லிகினி பெர்னாண்டோ ஆகியோரின் பங்களிப்புடன் பெண்கள் மற்றும் இளைஞர்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யும் வகையில் மாகாண சபை தேர்தல்களை நடத்தும் வழிமுறை என்ற தலைப்பில் சமீபத்தில் நடைபெற்ற அறிவார்ந்த கலந்துரையாடலில் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்களை கருத்தில் கொண்டு சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் இந்த பரிந்துரைகளை சமர்ப்பித்திருக்கிறது. அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் சுனில் ஜெயசேகர விடுத்துள்ள அறிக்கையில் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டிய தேர்தல் முறை குறித்து ஆய்வு செய்து அறிக்கையை அளிக்க நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் தலைவரான அமைச்சர் விஜிதகரத்திடம் சமர்ப்பித்துள்ள முன்மொழிவுகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. முந்தைய முறையை மீண்டும் கொண்டு வருதல், அதன்படி இந்த நிலையில் தேர்தல்களை உரிய நேரத்தில் நடத்துவதற்கான ஒரே வழி 2017 முன்பிருந்த முன்னுரிமை வாக்குடன் கூடிய விகிதாசார பிரதித்துவ முறையை ஒரு எளிய சட்ட திருத்தத்தின் மூலம் மீண்டும் கொண்டு வருவதேயாகும். எந்த காரணத்துக்காக இருந்தாலும் புதிய எல்லை வரையறைகள் தேவைப்படும் வழிமுறைகளை பற்றி வாதிப்பது மாகாண சபை தேர்தல்கள் மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதற்கு சந்தேகமின்றி வழிவகுக்கும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண் வேட்பாளர்களுக்கு 1/3 பங்கு பிரதித்துவம் வழங்கப்பட வேண்டும். முன்னுரிமை வாக்குடன் கூடிய விகிதாசார பிரதித்துவ முறையின் கீழ் 1/2 பங்கு அல்லது 33.3% பெண் வேட்பாளர்களை உறுதி செய்வது சாத்தியம் என்றாலும் இறுதி அவையில் பெண்களுக்கு 25% பிரதித்துவத்தை உறுதி செய்வது இயலாத காரியம். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு மொத்த வேட்பாளர் பட்டியலில் 1/3 பங்கு பெண்கள் இருக்க வேண்டும் என்ற நடைமுறை விதியை மட்டும் உடனடியாக சட்ட திருத்தத்தில் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் முன்மொழிகிறோம். இந்த நிலையில் மேலும் சிக்கலான முன்மொழிவுகளை முன்வைப்பதும் மாகாண சபை தேர்தல்களை தாமதப்படுத்தும். மேலும் மாகாண அரசாங்கத்தில் கட்டாய 25% பிரதித்துவத்தின் மூலம் பெண்களுக்கு வழங்கப்படும் வாய்ப்பை கருத்தில் கொண்டு மாகாண சபைகளில் உள்ள ஒதுக்கீட்டை உள்ளூராட்சி ஒதுக்கீட்டுக்கு குறைப்பது நியாயமானதாக கருதப்படலாம். இதே நேரத்தில் இளைஞர்களுக்கான 1/6 வேட்பாளர் பிரதித்துவம் தேவை. இளைஞர்களுக்கான மொத்த வேட்பாளர் பட்டியலில் 1/6, அதாவது 16.7% இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை சேர்க்கலாம். ஏற்கனவே உள்ளூராட்சி தேர்தல்களுக்கு 25% ஒதுக்கீடு நடைமுறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சமர சம்பந்த் தசநாயக்கா வெளியிட்ட பொய்யான தகவல்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக பேராயரின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ அறிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் சமர சம்பந்த் தசநாயக்கா தற்போதைய ராணுவ தளபதி தனது பதவிக்காலத்தை நீடித்துக் கொள்வதற்காக கடந்த ஜூலை 2 கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகியை ஒரு பழக்கூடையுடன் சென்று சந்தித்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டை முழுமையாக மறுத்துள்ள அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ அந்த தேதியில் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை வத்திக்கானில் இருந்ததாகவும் திருத்தத்தை லியோ அழைப்பு விடுத்திருந்த முக்கிய கூட்டம் ஒன்றில் அவர் கலந்து கொண்டிருந்ததாகவும் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினரின் இந்த ஆதாரமற்ற கருத்துக்கள் மத குழுக்களிடையே தேவையற்ற குழப்பத்தையும் அமைதியின்மையும் ஏற்படுத்தக்கூடும் என்று அருத்தந்தை சிறில் கமானி பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவ்வாறான பொறுப்பற்ற கருத்துக்களை வெளியிடும் நபர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போவதாகவும் அத்தந்தை சிறில் காமினி மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். லங்கா உர நிறுவன மோசடி முன்னாள் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இடம்பெறும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷாந்த கொடவில முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதற்கமைய நேற்றைய தினம் வழக்கு விசாரணையின் போது முறைப்பாட்டு தரப்பின் சாட்சியாளர்கள் இருவரின் சாட்சியங்கள் நீதிமன்றத்தினால் பதிவு செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி உத்தரவிட்டார். 2016ஆம் ஆண்டு லங்கா உர நிறுவனத்தின் கொள்முதல் முகாமியாளராக பணியாற்றிய காலப்பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு நன்மை பயக்கும் வகையில் உடனிறுவனத்தின் களஞ்சிய சாலைக்கு தரவிரிப்பினை இடும் பணிக்கான ஒப்பந்தத்தை வழங்கியதோடு இதன் மூலம் அரசாங்கத்துக்கு சுமார் 88,59,708 ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கமைய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 70வது உபப்பிரிவின் கீழ் ஊழல் என்ற குற்றத்தை செய்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் பிரதிவாதிக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் முழுமையான விசாரணை எதிர்வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி இடம்பெறும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ரஸ்மி சிங்கப்புலி முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கிரிபத்கொட நகரில் உள்ள அரசுக்கு சொந்தமான காணியொன்றினை போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்ய முயற்சி செய்ததாக கூறப்படும் வழக்கு கம்பகா மேல்நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் பிரதிவாதிகளான முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா மற்றும் முன்னாள் பிரதி அமைச்சர் பிரசன்ன ரணவீர உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக கம்பகா 2வது மேல் நீதிமன்ற நீதிபதி நயனா செனிவிரட்ன முன்னிலையில் நேற்று குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டன. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான அரச சிரேஷ்ட சட்டத்தரணி சமதரி பியசேனா ஒவ்வொரு பிரதிவாதிக்கும் எதிரான குற்றப்பத்திரிகைகளை நீதிபதி முன்னிலையில் கையளித்தார். இதன்போது இந்த வழக்கினை விரைவாக ஆரம்பிப்பதற்கு தேவையான அனைத்து ஆவணங்கள் மற்றும் வழக்கு கோப்புகளை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறு அரச சிரேஷ்ட சட்டத்தரணிக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். திரசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் அரச நிதி மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக அரச கடன் முகாமைத்துவ திணைக்கழகத்தின் மின்னஞ்சல் தரவு கட்டமைப்பின் பிரதிகளை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்படைக்குமாறு ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்துக்கு கோட்டை நீதிவான் பசன் அமரசேன நேற்று உத்தரவு பிறப்பித்தார். இந்த விவகாரம் தொடர்பில் குற்றப்புணர்வு திணைக்களம் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்த விசேட மனு ஒன்றை பரிசீலித்த பின்னரே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த விசாரணைகளின் போது கண்டறியப்பட்ட 16 டெராபைட் கணினி தரவுகள் அடங்கிய வன்வெட்டுகளை மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு பல்கலைக்கழகத்திடம் சமர்ப்பித்துள்ளதாக கடந்த வழக்கு விசாரணையின் போது குற்றப்புணர்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த நிதி மோசடி தொடர்பான விரிவான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அரச கடன் முகாமைத்துவ திணைக்கழகத்தின் மின்னஞ்சல் தரவு கட்டமைப்பின் பிரதிகளை கொழும்பு பல்கலைக்கழக தொழில்நுட்ப குழுவுக்கு வழங்குமாறு ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்துக்கு உத்தரவிடுமாறு குற்றப்புணர்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார்கள். நேற்று மன்றில் முன்வைக்கப்பட்ட இந்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த கோட்ட நீதிவான் விசாரணை நடவடிக்கைகளுக்கு தேவையான மின்னஞ்சல் தரவு பிரதிகளை அந்த தொழில்நுட்ப குழுவிடம் வழங்குமாறு ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்துக்கு உத்தரவு பிறப்பித்தார். சர்ச்சைக்குரிய நிலக்கரி காரணமாக இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் தேசிய கட்டமைப்பின் கட்டுப்பாட்டு நிறுவனத்தினால் லக்விஜயக மின்லயத்துக்காக மேலதிகமாக 4517 மில்லியன் ரூபாய் செலவினை எதிர்கொள்ள நேரிட்டதாக நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று வெளிக்கொணரப்பட்டிருந்தது.
1: தேசிய மின்கட்டமைப்புக்கு தேவையான மின்சார திறனை முழுமையாக பூர்த்தி செய்வதற்கு தரம் குறைந்த நிலக்கரியால் முடியாத சந்தர்ப்பங்களில் பிற மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ததன் காரணமாகவே இந்த மேலதிக செலவை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது என ஆணைக்குழுவில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் கரவலப்பட்டிய சுபாதனவி தனியார் மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து பற்றாக்குறையான மின்சாரம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்றுமதி துறைமுகத்திலிருந்து வழங்கப்படும் நிலக்கரி குறித்த ஆய்வக அறிக்கையின் அடிப்படையில் விநியோகஸ்தர்களுக்கு பணம் செலுத்துவதில் சிக்கலான நிலைமை உருவாகியிருப்பது நேற்று ஆணைக்குழுவில் வெளிப்படுத்தப்பட்ட மற்றொரு விடயமாகும். ஏற்றுமதி துறைமுகத்தின் ஆய்வக அறிக்கையின் அடிப்படையில் விநியோக நிறுவனத்துக்குரிய கட்டணத்தில் 80% தரையிறக்கும் போது பெறப்படும் ஆய்வக அறிக்கையின் அடிப்படையில் மீதி 20% பணமும் செலுத்தப்படுவதாக ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்த இலங்கை மின்உற்பத்தி தனியார் நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் சாலிய ஜயசேகர் குறிப்பிட்டார். இதற்கமைய இதுவரை ஏற்றுமதி துறைமுகத்தினால் வழங்கப்பட்டுள்ள பெரும்பாலான நிலக்கரி தொகுதிகள் குறித்த ஆய்வக தர அறிக்கைகளை நாட்டின் இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியுடன் ஒப்பிடுகையில் முரண்பாடுகள் காணப்படுவதாக பேராசிரியர் கூறினார். சர்ச்சைக்குரிய நிலக்கரி தொகுதிகளின் மாதிரிகள் ஏற்றுமதி செய்யும் போதும் தரையிறக்கும் போதும் மற்றும் லக்விஜய மின்நிலையத்தினுள் நிறுவப்பட்டுள்ள ஆய்வகத்தின் மூலமும் பரிசோதிக்கப்படுவதாக பேராசிரியர் சாலிய ஜயசேகர ஆணைக்குழு முன்னிலையில் விளக்கம் அளித்தார். நிலக்கரியின் சர்ச்சைக்குரிய நிலைமை அறிக்கை செய்யப்பட்டதன் பின்னர் மியூரோ வெரிட்டா சர்வதேச தர பரிசோதனை நிறுவனத்தின் மூலமும் நிலக்கரி குறித்த தர அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளதாக உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டன. அனைத்து ஆய்வக அறிக்கைகளிலும் நிலக்கரியின் உண்மையான நிலைமை மிக நெருக்கமாக ஒத்துப்போவது இந்நாட்டின் லக்விஜய மின்நிலையத்தினுள் நிறுவப்பட்டுள்ள ஆய்வக அறிக்கைகளுடன் மட்டுமே என்று லங்கா மின்உற்பத்தி தனியார் நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் சாலிய ஜயசேகர தெரிவித்தார். இது தவிர நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி துண்டுகளின் அளவு சிறியதாக இருப்பதனாலும் சாம்பல் அளவின் செறிவு அதிகமாக இருப்பதனாலும் நிலக்கரி மூலமும் செலவு இழப்பு ஏற்படுவதாக பேராசிரியர் ஆணைக்குழு முன்னிலையில் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிப்பதற்காக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அனுமதி பத்திர பிரிவின் பணிப்பாளர்களில் ஒருவரான சமீர அதிகாரமும் அளிக்கப்பட்டிருந்தார். சர்ச்சைக்குரிய நிலக்கரி பயன்பாட்டினால் மின் உற்பத்திக்கு ஏற்பட்ட மேலதிக செலவு எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டது என்பது தொடர்பிலும் மின் விநியோகத்தை தடையின்றி முன்னெடுப்பதற்காக தரவுகள் எவ்வாறு பகுப்பாய்வு செய்யப்பட்டன என்பது தொடர்பான விடயங்கள் இதன்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன.
0: தொடர்ந்து தரம் குறைந்த நிலக்கரி கொள்வனவினால் ஏற்பட்டுள்ள பாரிய நட்டத்தை மின்சார கட்டண அதிகரிப்பு ஊடாகவோ அல்லது பொதுமக்களின் வரிப்பணம் மூலமாகவோ மக்கள் மீது சுமத்துவதை தடுக்குமாறு கோரி முன்னிலை சோசியலிச கட்சியினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அண்மையில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதாக தெரிவித்து அந்த கட்சியினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னால் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னிலை சோசியலிச கட்சியின் கல்விச் செயலாளர் புபுது ஏ கூட இறக்குமதி செய்யப்பட்ட தரங்குறைந்த நிலக்கரியை கொண்டு எதிர்பார்த்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாமல் போனதால் அரசாங்கத்துக்கு பாரிய நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது, தரங்குறைந்த நிலக்கரியை அதிக விலைக்கு வாங்கியமை மின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய டீசல் எரிபொருள் ஆகியவற்றை அதிக விலைக்கு பயன்படுத்தியமை மற்றும் மத்திய கிழக்கு போர் சூழலால் எரிபொருட்களின் விலைகள் உயர்ந்துள்ளமை போன்ற காரணங்களால் இந்த நட்டம் தன்மடங்கு அதிகரித்துள்ளது. அத்துடன் எல்னினோ காலை எச்சரிக்கை காரணமாக நீர்மின் உற்பத்தியும் வீழ்ச்சியடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள சூழலிலே மக்கள் மீதான இந்த சுமையை எதிர்க்கும் நோக்கில் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறோம். இந்த மனுவின் ஊடாக நட்டத்தை மக்களிடமிருந்து வசூலிப்பதை தடுக்கும் தடை உத்தரவையும் இதற்கு பொறுப்பான அதிகாரிகளிடமிருந்து நட்டத்தை வசூலிப்பதற்கான பேராணை உத்தரவையும் நாம் கோரியிருக்கிறோம். வழக்கும் விசாரணை முடிவடையும் வரை மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதை தடுத்து நிறுத்தும் இடைக்கால உத்தரவையும் அதற்கான வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்வதற்கான தடையாணை உத்தரவையும் பிறப்பிக்குமாறு நாம் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். இன்றைய விசாரணையின் போது சட்டமாதிபர் திணைக்கள சட்டத்தரணிகள் பாரிய நட்டம் ஒன்று ஏற்பட்டுள்ளதை ஏற்றுக்கொண்ட போதிலும் அதனை மின்சார கட்டணம் மூலம் மக்கள் மீது சுமத்த மாட்டோம் என்று தெரிவித்தார்கள். ஆனாலும் மின்சார கட்டணம் மூலம் மட்டுமன்றி பருப்பு சீனி போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரிகள் மூலம் திரைசேரிக்கு நிதியை திரட்டி மறைமுகமாக மக்கள் மீது இந்த நட்டத்தை சுமத்துவதை அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். மக்களின் சார்பாக இந்த சட்ட போராட்டத்தை ஆகஸ்ட் 24ஆம் தேதியும் எமது சட்டத்தரணிகள் குழுவோடு இணைந்து நீதிமன்றத்தின் முன்னிலையில் நாம் தொடர்ச்சியாக முன்னோக்கி கொண்டு செல்ல எதிர்பார்க்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். சாது மிரண்டால் என்ன நடக்கும் என்பதை இலங்கை மக்களும் அண்மையில் தமிழ்நாட்டு மக்களும் செயலில் காண்பித்து விட்டார்கள். லஞ்ச ஊழலில் இதுவரையில் ஈடுபட்டவர்களை நாம் அடையாளம் கண்டு தண்டிப்போம் என்று கூறிய தற்போதைய தமிழக அரசும் இலங்கை அரசாங்கமும் மக்களின் ஆதரவை பெற்றது. இப்போது அன்று லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்களை இந்த அரசாங்கங்கள் அடையாளம் காண விளைந்தால் அவர்கள் பழிவாங்கலில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று கூறுகிறார்கள். இதனை பழிவாங்கல் என்று கூறினால் குற்றவாளிகளை போலீசார் துரத்துவதும் பழிவாங்கலே என்று தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் முதல்வர் விஜயின் அரசும் இங்கு ஜனாதிபதி ஆண்டுகுமார தீசநாயக்காவின் அரசும் அரசியல் பழிவாங்கல்களில் இறங்கியிருப்பதாகவும் அது பற்றிய நிலைப்பாட்டை கோரி எழுப்பப்பட்ட கேள்விக்கு அளித்திருக்கும் பதிலே விக்னேஸ்வரன் அவர்கள் இதனை குறிப்பிட்டார். முற்பகல் செய்த வினை பிற்பகல் விளையும், இது இயற்கையின் வெளிப்பாடு. அன்று பதவியில் ஏற்பட்ட அரசியல்வாதிகள் தமது பதவிகள் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே மக்களால் தரப்பட்டன என்பதை மறந்து அவற்றை தம்மையும் தமது சுற்றத்தாரையும் மேம்படுத்துவதற்காகவே பயன்படுத்திக் கொண்டார். தமக்கு சேவை செய்வார்கள் என்று நினைத்து வாக்களித்த மக்களிடம் லஞ்சம் பெற்று அவர்களுக்கான சேவைகளை வழங்கினார்கள். அரசியல்வாதி என்பவன் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளன். அவன் மக்களின் நம்பிக்கைக்கு பொறுப்பாகவே நடந்து கொள்ள வேண்டும். இதுவரை காலமும் தமிழ்நாட்டிலும் இங்கு ஆட்சிக்கு வந்தவர்கள் தங்கள் சுயநலத்தை முன்னிறுத்தியே ஆட்சி நடத்தினார்கள். மக்களை முட்டாளாக்கி அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களின் வாக்களை பெற்றதன் பின்னர் லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளில் வெகுவாக ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் சாதம் இரண்டால் என்ன நடக்கும் என்பதை இலங்கை மக்களும் அண்மையில் தமிழ்நாட்டு மக்களும் செயலில் காண்பித்து விட்டார்கள். லஞ்ச ஊழலில் இதுவரை ஈடுபட்டவர்களை நாம் அடையாளம் கண்டு தண்டிப்போம் என்று கூறிய இரண்டு அரசாங்கங்களும் மக்களின் ஆதரவை பெற்றார்கள். இப்போது அன்று லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்களை இந்த அரசாங்கங்கள் அடையாளம் காண விளைந்தால் அவர்கள் பழிவாங்கலில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று கூறுகிறார்கள். இதனை பழிவாங்கல் என்று கூறினால் குற்றவாளிகளை போலீசார் துரத்துவதும் பழிவாங்கலே என்று சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிடுகிறார். வடக்கு மாகாணத்தில் உள்ள மூன்று தீவுகளை பசுமை சக்தி தீவுகளாக மேம்படுத்துமாறு ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்கா பணிப்புரை விடுத்திருக்கிறார். நெடுந்தீவு, அன்லதீவு மற்றும் நைனாதீவு ஆகிய தீவுகளில் தற்போது நடைமுறையில் உள்ள கலப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மையமாக வைத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது.
1: இந்த வருடத்துக்காக ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மேலாய்வு தொடர்பிலும் ஆராயப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நெடுந்தீவு, அனலைதீவு மற்றும் நைனாதீவில் தற்போது செயற்பாட்டில் உள்ள கலப்பு புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி கட்டமைப்பு திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஜேகா நிதியுதவியின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக இடையில் நிறுத்தப்பட்ட வலுசக்தி திட்டங்களை மீண்டும் ஆரம்பிப்பது குறித்தும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கொலன்னாவையிலிருந்து கொழும்பு துறைமுகம் வரையான இரண்டாவது நிலத்தடி மின் விநியோக பாதை, சம்பூர் கப்பல் துறை மின் விநியோக அபிவிருத்தி திட்டம் உள்ளிட்ட தற்பொழுது செயல்படுத்தப்பட்டு வரும் மற்றும் எதிர்காலத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ள பிரதான திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கொலன்னாவை எண்ணெய் களஞ்சிய தொகுதியில் 6 எண்ணெய் தாங்கிகளையும், முத்துராஜபல எரிபொருள் களஞ்சிய தொகுதியில் 2 எண்ணெய் தாங்கிகளை அமைத்தல் மற்றும் எரிபொருள் வசதிகளை விரிவுபடுத்தும் அனைத்து திட்டங்களையும் உரிய காலத்துக்குள் நிறைவு செய்து பொதுமக்களுக்கு அதன் பலன்களை பெற்றுக் கொடுக்குமாறு ஜனாதிபதி தெரிவித்தார்.
0: தொடர்ந்து இந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்காவின் நிர்வாக செயற்பாடுகளில் திருப்தி அடைந்துள்ள அதேவேளை 3/2 அண்ணளவான மக்கள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் சமூக குறியீட்டு பிரிவு வெளியிட்டுள்ள சமீபத்திய மதிப்பீட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் 2026 மே 23 முதல் ஜூன் 18 வரை நாட்டின் 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கி 1240 நபர்களிடம் நடத்தப்பட்ட இந்த நாடு தழுவிய ஆய்வின்படி ஜனாதிபதியின் ஒட்டுமொத்த செயல்பாட்டுக்கு 75.5% அதிக மக்களின் ஆதரவு கிடைத்துள்ளது. இதற்கு நிகராக எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசாவின் செயல்பாடுகள் குறித்து 29.4% மக்களே திருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பீட்டின்படி மதிப்பீட்டுக்கு உள்ளானவர்களில் 64.1% நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். இருந்தாலும் அந்த செயற்பாட்டை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று 23.6% பேர் மட்டும் மட்டுமே தெரிவித்துள்ளார்கள். 40.5% தாங்கள் நிறைவேற்ற அதிகாரத்தை ஒழிப்பதற்கு ஆதரவாக இருந்தாலும் அது தற்போது நாட்டின் உடனடி முன்னுரிமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவித்தார்கள். அதே நேரம் 123% நிறைவேற்ற அதிகாரத்தை ஒழிப்பதற்கு நேரடியாக தமது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அதுடன் தற்போதைய ஆட்சியின் மீது அரசியல் ரீதியான ஆதரவு உயர்மட்டத்தில் இருந்தாலும் பொருளாதாரத்துறையில் தொடர்ந்தும் கடுமையான அழுத்தம் நிலவுவதை இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. ஒரு வருடத்துக்கு முன்னிருந்த நிலையை விட தங்களின் வீட்டு பொருளாதார நிலை மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக பதிலளித்தவர்களில் 51.4% கூறியிருக்கிறார்கள். அதேவேளை நிலைமை முன்னேற்றம் அடைந்துள்ளதாக கூறியவர்கள் 18.2% சிறிய பிரிவினராக இருக்கிறார்கள். அரசாங்கம் வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்தும் விதம் குறித்து மக்களின் கருத்துக்கள் சமமாக பிரிந்து சென்றுள்ளன. இதில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளில் 45.3% திருப்தி அடைந்துள்ள அதேவேளை 44% அதிருப்தியை வெளியிட்டுள்ளார்கள். இந்த மதிப்பீட்டின்படி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் திறமையான ஆட்சியை வழங்க முடியும் என்று 62.8% மக்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளியை தொடர்ந்து அரசாங்கம் முன்னெடுத்த நிவாரணப் பணிகள் மற்றும் புனரமைப்பு செயற்பாடுகள் குறித்து 68.6% மிக அதிக மக்கள் ஆதரவு பதிவாகியுள்ளது. இதற்கு மேலதிகமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து 51.6% மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். நீர்கொழும்பு மாநகர மேயர் சட்டத்தரணி ரோபர்ட் கின்கெந்த் நேற்று தனது மேயர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக ஊடகங்களுக்கு உத்தியோகமாக அறிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் பகல் நீர்கொழும்பு மாநகர சபையில் மாநகர சபை உறுப்பினர்களுடன் மேயர் விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தினார். இந்த சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் நீர்கொழும்பு தொகுதி அமைப்பாளர் ஜூட் பெர்னாண்டோவும் கலந்து கொண்டார். இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து மாநகர ஆணையாளர் நுவனி சுதிசிங்க மற்றும் மாநகர சபையின் அனைத்து பிரிவுகளின் தலைவர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் மேயர் சுமூகமான கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டார். அதிகாரிகளுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மேயர் ரோபர்ட் கின்கெந்த் தனது ராஜினாமா ஒரு தனிப்பட்ட தீர்மானம் என்று தெரிவித்தார். மேலும் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் அதிகார அமைப்பினால் தான் எவ்வாறு மேயராக நியமிக்கப்பட்டாரோ அதேபோன்று எதிர்காலத்தில் நீர்கொழும்பு நகரத்துக்கு புதிய மேயர் ஒருவர் நியமிக்கப்படுவார் என்றும் குறிப்பிட்டார். தாம் பதவியேற்ற போது இருந்த லேவியோட மக்கள் நலன் சார்ந்த பாரிய மாற்றங்களை நகரத்தில் ஏற்படுத்த முடிந்ததாக அவர் தெரிவித்தார். தான் மேயராக பணியாற்றிய ஒரு வருடம் மற்றும் 1.5 மாதங்கள் கால பகுதிக்குள் மாநகர சபையிலும் ஒட்டுமொத்த நீர்கொழும்பு நகரத்திலும் பல மக்கள் நலன் சார்ந்த பணிகளை முன்னெடுக்க முடிந்தமை குறித்து அவர் தனது திருப்தியை வெளியிட்டார். அமெரிக்காவிலிருந்து வியட்நாமுக்கு கணக்கு இலக்கங்களை மாற்றுமாறு கோரப்படும் போது பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்கள் மற்றும் காப்பீட்டு நடைமுறைகள் குறித்து நிதிக்குழு முன்னிலையில் முக்கிய அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளார்கள். நிதியமைச்சு மற்றும் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களகத்தின் வழிகாட்டுதல்களுக்கு அமையவே கணக்குகள் புதுப்பிக்கப்படுவதாகவும் இதற்காக இருவேறு நிலைகளில் சரிபார்ப்பு மற்றும் அங்கீகார நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டார்கள். 2025 இறுதி பகுதியில் இதற்கான செயல்பாட்டு கையேட்டின் வரவு தயாரிக்கப்பட்டிருந்ததாக இதன்போது குறிப்பிடப்பட்டது. இவ்வாறான நிதி பரிமாற்றங்களின் போது ஏற்படும் சைபர் அச்சுறுத்தல்களுக்கு காப்பீடு செய்யப்பட்டுள்ளதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அதிகாரி ஒருவர் தற்போது இதற்கான காப்பீடுகள் எதுவும் செய்யப்படவில்லை, காப்பீட்டுக்கான பிரீமியம் தொகை மிக அதிகமாக காணப்படுவதால் அவசர தேவைகளின் போது வரவு செலவு திட்டம் ஊடாக நிதியை ஒதுக்குவதே சிறந்ததென்று நிதியமைச்சு தீர்மானித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பண மோசடி தடுப்பு மற்றும் சைபர் குற்றங்களுக்கு எதிரான இலங்கையின் செயல்திறன் அறிக்கை ஜூலை 19 சமர்ப்பிக்கப்படும். அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் இது தொடர்பான சர்வதேச குழுவின் நேரடி விஜயம் அமைய உள்ளதோடு அடுத்த ஆண்டு ஜூலை மாதமே இறுதி அறிக்கை வெளியாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர் யுவதிகளின் பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் அறிவியல் அடிப்படையிலான பாலியல் கல்வி அறிவை வழங்குவதற்கான தேசிய பாலியல் கல்வி தகவல் தொடர்பு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வழிகாட்டுதல்கள் நேற்று பிற்பகல் கொழும்பு பண்டார் நாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உத்தியோகமாக வெளியிடப்பட்டது. நிகழ்வில் உரையாற்றிய சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜெதிச பாலியல் கல்வியை தடுக்கும் தரப்பினர் சிறுவர் துஷ்பிரயோகம் அதிகரிப்பதற்கும் HIV உள்ளிட்ட பாலியல் தொடர்பான நோய்கள் பரவுவதற்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு சரியான வயதுக்கேற்ப அறிவியல் ரீதியான தகவல்களை வழங்குவது அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முக்கிய நடவடிக்கை என்று அவர் சுட்டிக்காட்டினார். சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சரின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மற்றும் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரட்ன உள்ளிட்ட பலர் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். இலங்கையின் தேயிலை கைத்தொழில் துறையின் இலக்குகளை அடைவதற்கும் சிறு தேயிலை உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் நோக்கமாக கொண்டு சிலோன் டி வில்லேஜ் என்ற தேசிய வேலை திட்டம் நேற்று உத்தியோகமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக நாடு முழுவதும் உள்ள 144 தேயிலை கிராமங்களில் இந்த வேலை திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. எதிர்காலத்தில் இந்த திட்டத்தை நாடு முழுவதும் 500 தேயிலை கிராமங்களாக விரிவுபடுத்த இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 2030 ஆண்டளவில் இலங்கையின் வருடாந்த தேயிலை உற்பத்தியை 400 மில்லியன் கிலோகிராம்களாக அதிகரிப்பதையும் தேயிலை ஏற்றுமதி வருமானத்தை 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்துவதையும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நெல் கொள்வனவு நேற்று முள்ளியவளை கமநல சேவை நிலைய நெல் களஞ்சிய சாலையின் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளிலும் இந்த திட்டம் தற்போது ஆரம்பித்து வைக்கப்படுகிறது.
2: 1 கிலோகிராம் நாடு நெல் 120 ரூபாவுக்கும், 1 கிலோகிராம் சம்பா நெல் 130 ரூபாவுக்கும், 1 கிலோகிராம் கேரி சம்பா நெல் 140 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்படுகின்றது. தற்போது அதிகளவில் அறுவடை இடம்பெறும் பகுதிகளை மையமாக கொண்டு களஞ்சிய சாலைகளை திறந்து நெட் கொள்வனவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நெட் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலாந்து தெரிவித்தார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தற்போது நெல் அறுவடை ஆரம்பமாகியுள்ளதால் அந்தந்த பகுதிகளை சூழவுள்ள 143 களஞ்சிய சாலைகளில் நெல் கொள்வனவு செய்யப்படுவதாக நெட் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்தது. அனுராதபுரம் ரமேவ கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட விவசாயிகளின் நெல் கொள்வனவிற்காக நெட் சந்தைப்படுத்தல் சபையின் ரமேவ களஞ்சிய சாலை திறக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் கோமரங்கடவளம் மற்றும் உப்புவேலி ஆகிய பகுதிகளில் நெட் களஞ்சிய சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன. 10,000 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்வதற்காக தற்போது களஞ்சிய சாலைகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.
3: நெட் கொள்வனவின் போது களஞ்சிய சாலை வசதிகள் தொடர்பில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது என அரசாங்கம் தெரிவிக்கின்றது.
4: ஒரு விவசாயிடமிருந்து 2,500 கிலோகிராம் மாத்திரமே கொள்வனவு செய்யப்படும். பொதுவாக நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் அறுவடை இடம்பெறுவதில்லை. எனவே ஜூலை மாதம் நடுப்பகுதி, ஜூலை மாதத்தின் இறுதியில் அல்லது ஆகஸ்ட் மாதமாகும் போது அதிகளவான நெல் அறுவடை இடம்பெறும். அதற்கமைய களஞ்சிய சாலைகள் திறக்கப்படும். நாம் 39,500 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். களஞ்சிய சாலைகளில் இடவசதி பற்றாக்குறை ஏற்பட்டால் அரசாங்கம் தலையிட்டு தனியார் துறையின் களஞ்சிய சாலைகளை தற்காலிகமாக பெற்று நெல்லை நடவடிக்கை எடுக்கப்படும்.
3: நெல் விலை தொடர்பில் எதிர்கட்சியின் குற்றச்சாட்டுகளுக்கு விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த பதிலளித்தார்.
5: எதிர்கட்சி தலைவர் தற்போது அடிக்கடி விவசாயிகளை சந்திக்கின்றார். தமது அரசாங்கத்தின் கீழ் விவசாயிகளுக்கு நியாயமான விலையை வழங்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார்.
4: இவ்வளவு காலம் அவர்கள் அல்லவா ஆட்சியில் இருந்தார்கள். அவர்கள் எவ்வாறு உறுதியளித்தார்கள் என்பதை அனைவரும் பார்த்தார்கள் அல்லவா. அவர்களது காலத்தில் விவசாயிகள் விதைகளை உண்டனர். கடந்த காலத்தில் உரம் கூட இருக்கவில்லை. ஒரு மூளை உரம் 50,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது. தற்போது இந்த அனைத்து பிரச்சனைகளும் இருக்கும் நிலையிலும் கூட சாதாரண சந்தையில் உரம் 11,000 முதல் 18,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. விவசாயிகளுக்கு நிவாரணமாக சந்தையில் இருந்தும் நிறுவனங்களில் இருந்தும் அந்த விலைக்கு உரத்தை கொள்வனவு செய்து 10,200 ரூபாவுக்கு
5: முஸ்லிம் தமிழ் கட்சிகள் உள்ளிட்ட 6 கட்சிகள் ஒரு புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்கியுள்ளன.
4: எதிர்கட்சி தலைவருடன் தமக்கு எதிர்காலம் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். அதனாலேயே அவர்கள் பிரிந்து சென்றுள்ளனர். எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் எல்லா இடங்களிலும் அந்த சீட்டு கட்டை கலைத்தார். ஜோக்கர் என்ற ஒரு சீட்டு இருக்குமே, அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். அவர் இந்த நிலைக்கு வீழ்ந்ததன் பின்னர் அவருடன் இருக்கும் ஏனைய கட்சிகள் எப்படி அவர் மீது நம்பிக்கை வைப்பார்கள்? ரணிலுடன் இருந்தால் வெற்றி பெற முடியாது என்பதற்காகவே ஐக்கிய மக்கள் சக்தி என்ற கட்சியை உருவாக்கினார்கள். தற்போது சஜித்துடன் இருந்து வெற்றி பெற முடியுமா என பாருங்கள். எத்தனையோ

0: அகதி கூறியதை நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் எமது பிரதேச சபை உறுப்பினர்களோ எமது கிராம மட்டும் உறுப்பினர்களோ அவ்வாறு திருடினார்கள் என எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? இல்லை அல்லவா? நாம் அரசியலை மாற்றி அமைத்துள்ளோம். இதனை சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. சிறப்புரிமைகளை அனுபவித்தவர்கள் இருக்கும் எதிர்கட்சியினரால் இதனை எவ்வாறும் பொறுத்துக் கொள்ள முடியாது. அதனாலேயே தற்போது இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக பல்வேறு சதித்திட்டங்கள் தீட்டுகின்றன. எதிர்கட்சியில் உள்ள வெவ்வேறு குழுக்கள் எப்போதும் ஒன்றிணைகின்றனர். பாராளுமன்றத்தில் 66 உறுப்பினர்களே இருக்கின்றனர். அந்த 66 பேருக்குள் எந்த நேரமும் வெவ்வேறு குழுக்கள் இணைந்து செயல்படுகின்றனர். பாராளுமன்றத்தில் உள்ள தமிழ் கட்சிகளின் உறுப்பினர்கள் இணைந்து தற்போது கூட்டணி ஒன்றை உருவாக்குகின்றனர். கடந்த நாட்களில் மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாம் ராஜபக்சவும் வடக்கில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார் அல்லவா? சுயேட்சை குழுவின் ஊடாக தெரிவு செய்யப்பட்டவர். இருவரும் இணைந்து தற்போது தனியாக மற்றொரு கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கின்றனர். அதன் பின்னர் ஒன்றிணைந்த எதிர்கட்சி எனும் மற்றொரு குழுவினர் செயல்படுகின்றார்கள். பாராளுமன்றத்தில் உள்ள அனைவரும் இணைந்து மீண்டும் மற்றொரு கூட்டணியை கட்டியெழுப்ப முயற்சிக்கின்றார்கள். எனினும் அவர்களினால் அதனையும் செய்ய முடியாதுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து மீண்டும் ஏதோ முயற்சித்து வருகின்றனர். பேச்சுவார்த்தைகளிலேயே 2 வருடங்கள் கடந்துள்ளன. ஆனால் இதில் ஒன்றையாவது அவர்களினால் பெற்றுக் கொள்ள முடிந்ததா? மக்களாகிய நீங்கள் அரசாங்கத்துடன் இருப்பதனாலேயே அவர்களால் அதனை செய்ய முடியவில்லை.
1: தொடர்ந்து மன்னார் மாவட்டத்தில் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் டெங்கு ஒழிப்பு செயல் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அரசு நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. டெங்கு நுழம்புகள் பெருகும் வகையில் சூழலை வைத்திருந்ததன் அடிப்படையில் ஒரே நாளில் 3 அரசு நிறுவனங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பதை நிரூபிக்கும் வகையில் தனியார் இடங்கள் மட்டுமன்றி அரசு நிறுவனங்கள் மீதும் எந்தவித பாரபட்சமின்றி சுகாதாரத்துறை மற்றும் முப்படை இணைந்து இந்த அதிரடி நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள். மன்னார் நகரசபை பிரிவில் டெங்கு நுழம்பின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் மன்னார் நகரசபையின் ஏற்பாட்டில் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை, பொது சுகாதார பரிசோதர்கள், முப்படையினர் இணைந்து விசேட வேலைத்திட்டம் நேற்று காலை மன்னாரில் ஆரம்பிக்கப்பட்டது. நேற்றைய தினம் அரசு அலுவலகங்கள், விடுதிகள், வர்த்தக நிலையங்களில் டெங்கு பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது டெங்கு நுழம்பு பெருகுவதற்கு காரணமான இடங்கள் அடையாளம் காணப்பட்டது. இதன்போது டெங்கு நுழம்புகள் பெருகும் வகையில் சூழலை வைத்திருந்ததன் அடிப்படையில் 3 அரசு நிறுவனங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் 11 மாவட்டங்களில் இன்று முதல் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த 11 மாவட்டங்களில் 63 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அதன் பதில் பணிப்பாளர் தெரிவிக்கிறார்.
2: வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 71,235 பதிவாகியுள்ளது. அத்துடன் டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 49 அதிகரித்துள்ளதாகவும் டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் 175 சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகள் தொடர்ந்தும் டெங்கு அதி அபாய வலயங்களாக பெயரிடப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. டெங்கு பரவல் அதிகரித்து காணப்படுவதாக அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்களை கேந்திரமாக கொண்டு புதிய டெங்குழிப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தற்போது தீர்மானித்துள்ளது.
3: பதிவாகியுள்ள நோயாளர்களில் 20.69% மேல் மாகாணத்தின் கம்பஹா மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ளனர். அதே போன்று 19.97% கொழும்பு மாவட்டத்திலிருந்தும் களுத்துறை மாவட்டத்திலிருந்து 6.67% பதிவாகியுள்ளனர். எனவே இந்த 3 மாவட்டங்களுமே இலங்கையில் மேலும் அதிகளான டெங்கு நோயாளர்களும் பதிவாகும் 3 மாவட்டங்களாக காணப்படுகின்றன. தென் மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் மாத்திரையில் 7.9%, காலியில் 5.69% பதிவாகியுள்ளன. இதன் பிரகாரம் தென் மாகாணமே 2 இடத்தில் இருக்கின்றது. அடுத்தது சப்ரகமோ மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் ரத்னபுரியிலிருந்து 5.71%, கேகாலையிலிருந்து 2.89% பதிவாகியுள்ளனர். எனவே இந்த 3 மாகாணங்களுமே அதிகளவில் நோயாளர்கள் பதிவாகும் மாகாணங்களாகும். மத்திய மாகாணத்தில் கண்டி மாவட்டமும், உவா மாகாணத்தில் பதுளை மாவட்டமும், வடமேல் மாகாணத்தில் புத்தளம், குர்நாகல் மாவட்டங்களும் முறையே அதிகளவிலான நோயாளர்கள் பதிவாகும் மாவட்டங்களாக பதிவாகியுள்ளன. டெங்கு பரவல் அதிகரித்து காணப்படுவதாக அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்களை கேந்திரமாக கொண்டு புதிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தற்போது தீர்மானித்துள்ளது.
2: டெங்கு பரவல் அதிகரித்து காணப்படுவதாக அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்களை கேந்திரமாக கொண்டு புதிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தற்போது தீர்மானித்துள்ளது.
3: பாதுகாப்பு பிரிவினர் பொது அமைப்புகளின் ஒத்துழைப்பு பெற்று பொது இடங்களில் சிரமமான முறையில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்தோம். இது கடந்த திங்கட்கிழமை வரை இந்த மட்டத்தில்

0: நடைமுறைப்படுத்தப்பட்டது. எனினும் புதிய முன்னேற்றங்கள் தொடர்பில் கடந்த திங்கட்கிழமை கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தில் நாம் இந்த அனைத்து நிறுவனங்களோடும் இணைந்து கலந்துரையாடிய போது வெளியான உண்மை என்னவென்றால், மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கைகளின் மூலம் இந்த பிரிவுகளில் பரவல் அதிகரிப்பு ஓரளவு குறைவடைந்துள்ளதை காண்பிக்கின்றது. ஆனால் புதிய பல சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இந்த நிலைமை அதிகரித்து வருகின்றது. இதற்கமைய சுகாதார அமைச்சின் தலைமையின் கீழ் மேலும் 40 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் மொத்த பிரிவுகளின் எண்ணிக்கை 69 ஆகும். இந்த 69 பிரிவுகளில் முன்னதாக 23 பிரிவுகளில் முன்னெடுக்கப்பட்ட அதே நடவடிக்கைகளை நாளை முதல் இந்த 63 பிரிவுகள் வரை பரந்த அளவில் விரிவுபடுத்த உள்ளோம்.
1: டெங்குவை ஒழிப்போம் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் மேல் மாகாணத்தில் முன்னெடுக்கப்படுகின்றது. கொழும்பு, கல்துறை மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களை கேந்திரமாக கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் உள்ளிட்ட சிரச ஊடக வலையமைப்பு சுகாதார மற்றும் ஊடக அமைச்சுடன் இணைந்து இந்த செயற்றிட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது. கொழும்பு மாவட்டத்துக்கு சென்ற குழுவினர் இன்று ஹோமாகம சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட அம்புல்கம பகுதியில் டெங்கு ஒழிப்பு தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். கல்துறை மாவட்ட குழுவினர் இன்று பானதுறை பகுதியை கேந்திரமாக கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். டெங்குவை ஒழிப்போம் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் மற்றும் ஒரு குழுவினர் கம்பஹா மாவட்டத்தின் வத்தளை பகுதியில் டெங்கு உள்மகள் பிறக்கக்கூடிய இடங்களை பரிசோதித்து அது தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். MIS ஹோல்டிங்ஸ் தனியார் நிறுவனம் மற்றும் ஹேலியோ நிறுவனத்தின் பனடோல் வர்த்தக நாமம் ஆகியன இந்த வேலை திட்டத்துடன் கைகோர்த்துள்ளன.
2: கட்டாயக்கா தெவமோட்டவ பகுதியில் காவல்துறை அதிகாரி ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற சந்தனபர் கைது செய்யப்பட்டார். கட்டாயக்கா தெவமோட்டவ பகுதியில் இன்று பிற்பகல் சந்தனபர்கள் இருவரை கைது செய்ய முற்பட்ட போது அவர்களில் ஒருவர் காவல்துறை அதிகாரி ஒருவரின் துப்பாக்கியை அபகரித்திருக்கிறார். பின்னர் அதன் மூலம் அங்கிருந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தனபர் துப்பாக்கியுடன் அங்கிருந்து தப்பியோடி விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் தப்பியோடிய சந்தனபர் இன்று மாலை திவிலுப்பிட்டிய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதோடு அந்த சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தெற்கு அதிவேக வீதியின் அபரக்க இடைமாறல் பகுதியூடாக மோட்டார் கார் ஒன்றில் ஐஸ் போதைப் பொருளை கடத்த முயன்ற இரண்டு சந்த நபர்கள் அதிவேக வீதி போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள். அவரிடமிருந்து 2 கிலோகிராம் 554 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்கள் பொருளை பகுதியைச் சேர்ந்த 28 மற்றும் 32 வயதுடையவர்கள் என்று போலீசார் தெரிவித்தார்கள். குர்நாகல் பாடசாலை வளாகத்தில் 140 லட்சம் ரூபாய் பெறுமதியான சிற்றுந்து தீப்பற்றி எறிந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்துகிறார்கள். சிற்றுந்தை தீயிட்டு கொளுத்தியது அங்கிருந்த மாணவன் தான் என்று சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலிகளுக்கு காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்துள்ளார்கள். அந்த மாணவனுக்கு எதிராக நேரில் கண்ட சாட்சிகளோ அல்லது அறிவியல் சான்றுகளோ இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் எல்நினோ காலை மற்றும் வெப்ப எல்லை உயர்வு காரணமாக வறட்சி ஏற்படும் அபாயம் அதிகரித்து செல்வதால் நீர்ப்பாசனம் மற்றும் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர்ப்பாசன திணைக்களம் பொதுமக்களையும் விவசாயிகளையும் கேட்டிருக்கிறது. நாட்டின் 80 பிரதான நீர்த்தேக்கங்களில் தற்போது சுமார் 48% நீர் மட்டுமே காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களகத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய நீர் கையிருப்பு நடைபெற்று வரும் யாழ பயிற்சியை பருவத்துக்கு போதுமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் வறட்சியான நிலை தொடர்ந்தால் அடுத்த மகா பருவ பயிற்சியை பாதிக்காத வகையில் முன்னுரிமை அடிப்படையில் நீரை விநியோகிப்பதற்கான விசேட நீர் முகாமைத்துவ திட்டங்களை அதிகாரிகள் தயாரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காலை மாற்றத்தின் தாக்கங்களை கட்டுப்படுத்த நீர்ப்பாசன திணைக்களம் குறுகிய மற்றும் நீண்டகால திட்டங்களை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளது. இதில் வறட்சி வலயங்களில் உள்ள பாரம்பரிய எல்லங்க குளத்தொகுதிகளை புனரமைத்தல் மற்றும் வறட்சிக்குள்ளாகும் பகுதிகளுக்கு மேலதிக நீரை திசை திருப்புவதற்கான வடமத்திய மாகாண கால்வாய் திட்டங்களை துரிதப்படுத்தல் ஆகியவை உள்ளடக்கப்படுகிறது. மேலும் நீர்விரியத்தை தவிப்பதற்காக நீர்ப்பாசன கால்வாய்களுக்கு தானியங்கிய மதகு அமைப்புகள் மற்றும் நீர்த்தக்க மட்டங்களை நிகழ்நேரத்தில் கண்காணிப்பதற்கான சென்சார்கள் போன்ற நவீன தொழில்நுட்பங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் வரலாற்று சிறப்பு மிக்க ஆன்மீக பூமியாகவும் மத நல்லிணக்கத்தின் திருத்தலமாக விளங்கும் கதிர்காம கந்தன் ஆலயத்தின் வருடாந்த ஆடிவேல் விழா நேற்று மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியிருக்கிறது. கொடிக்கு விசேட பூசைகள் நடத்தப்பட்டு ஆலய வளாகத்தில் உள்ள வரலாற்று புகழ் பெற்ற பால்குடிபாவா பள்ளிவாசலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நான்கு முக்கிய சமய தலைவர்களின் ஆசி உரைகளுடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் அரோகரா பக்தி கோஷ முழக்கங்களுக்கு மத்தியில் புனித கொடி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இன மத மொழி வேறுபாடுகளுக்கு அப்பால் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் சென்றிருந்த பெருந்திரளான பக்தர்கள் இந்த நிகழ்வில் பக்தி பரசத்துடன் கலந்து கொண்டார்கள். நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் புனித பாத யாத்திரை மேற்கொண்ட பக்தர்களில் முதலாவது குழுவினர் நேற்று அதிகாலை கதிர்காமத்தை சென்றடைந்தார்கள். கடந்த 10ஆம் தேதி முதல் உகந்தை மற்றும் குமண தேசிய பூங்கா ஊடாக கதிர்காமம் வரையான காட்டுப்பாதை பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ஆடிவில் விழாவின் முதலாவது வரலாற்று சிறப்புமிக்க திருவீதியுலா நேற்றிரவு நடைபெற்றது. தொடர்ந்து 15 நாட்கள் பக்திபூர்வமாக நடைபெறவுள்ள இந்த திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வான தீர்த்த உற்சவம் எதிர்வரும் 30ஆம் தேதி அதிகாலை புனித மாணிக்க கங்கையில் நடைபெற்று இந்த ஆண்டுக்கான ஆடிவேல் விழா நிறைவு பெறுகிறது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கை தூதரகம் வெளியிட்ட நினைவு கொவி டேபிள் புக் முதல் பிரதியை அமெரிக்க அரசியல் விவகாரங்களுக்கான துணைச் செயலாளர் அலிசன் ஹேக்கரிடம் இலங்கை தூதுவர் மகிந்த சமரசிங்கே வழங்கியிருக்கிறார். இலங்கை அமெரிக்க நீண்டகால நட்பு, இருதரப்பு உறவுகள், அமெரிக்க உதவிகள் மற்றும் இரு நாடுகளின் வளர்ச்சிக்கு பங்களித்த முக்கிய நபர்கள் தொடர்பான தகவல்களை இந்த நூல் கொண்டுள்ளது. இந்த நூலை சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளிலும் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தூதுவர் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை காலங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
4: மதிய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பிடி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது நன்றிகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கூட்டு அரங்கத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்றது. பொது பட்ஜெட் மற்றும் வேளாண்மை பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் குறித்து புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் போது முடக்கப்பட்ட தொகுதி மறுவரை மசோதாவையும் திருத்தப்பட்ட மகளிரிட ஒதுக்கீட்டு மசோதாவையும் மீண்டும் அறிமுகப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி தயங்கி வருவதாக தகவல் வெளியாகியது. இந்தியாவின் முப்படைகளும் ஒரே கூட்டு அமைப்பாக இணைக்கும் வகையில் 3 புதிய ஒருங்கிணைந்த தியேட்டர் கமாண்டர்கள் உருவாக்க திட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் முக்கிய ஆவணங்கள் இணையத்தில் கசிந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டத்தின் மூலம் தமது குடும்பத்தினர் ஆதாயம் அடைவதாக எதிர்கட்சிகள் கூறும் புகார்களை ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்காரி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இந்திய பொருட்கள் மீது 100% விதிக்க வகை செய்யும் மசோதா அமெரிக்கா செனட் சபையில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கல் செய்துள்ளார்கள். 1.30 லட்சம் வாங்கியுள்ள புகாரில் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து நீக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் வீரா கைது செய்யப்பட்டார். தன்னை மிரட்டி பணம் கேட்பதாக ஒப்பந்தக்காரன் நவீன் அளித்த புகாரில் தாளம்பூர் போலீஸ் நடவடிக்கை எடுத்துள்ளார். தற்போது அவரை திருப்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளார்கள். மின்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், தீரஜ்குமார் உட்பட 20 IAS அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருவாரூர் உட்பட காவிரி டெல்டா மாவட்டங்களில் போதிய தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் வேகமாக கருகி வருவதோடு நிலத்தடி நீரும் உப்பு நீராக மாறி வருவதனால் செய்வது அறியாது தவிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளார்கள். வறட்சி, உரம் மற்றும் கூலி விலை உயர்வால் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதி விவசாயிகள் கரிமூட்டம் தொழிலுக்கு மாறியுள்ளார்கள். தனியார் பெயரில் பழனி கோயிலுக்கு 100 கோடி நிலம் இருந்த ஊழலின் பின்னால் இருக்கும் பவன் சென்டர் யார் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். காவிரி தண்ணீரை திறக்க வலியுறுத்தி கர்நாடக மாநில எல்லையை நோக்கி பேரணி சென்ற தமிழக விவசாயிகளை தடுத்தது காவல்துறையினர். அவர்களை கைது செய்துள்ளனர். என்னை அழிக்க நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உங்கள் பாரதிய ஜனதாவின் முடிவை காணும் வரை நான் உயிரோடுதான் இருப்பேன் என்று பாரதிய ஜனதாவுக்கு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சவால் விடுத்திருக்கின்றார். லண்டனில் பிரித்தானியா வாழ் சீக்கிய பெண் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். மேலும் ஓர் இளைஞர் காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அயோத்தி ராமர் கோயிலில் உண்மையான பக்தியின்றி செலுத்தியவர்களின் காணிக்கைகளை திருடப்பட்டன என சபாநாயகர் கூறிய சர்ச்சை கருத்துக்கு சமஷ்டிவாதி காங்கிரஸ் கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழ் ஆடி மாதம் மற்றும் மலையாள கர்கிடக மாத பிறப்பை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகின்றது. கற்பூர ஆலியில் தீபம் ஏற்றப்பட்டதும் பக்தர்கள் 18ஆம் படியேறி சாமி தரிசனம் செய்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்தின் பல்வேறு அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்கும் நன்கொடையாளர்களுக்கு வழங்கப்படும் சலுகையில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 24 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 840 குறைந்து ஒரு சவரன் 1,05,200 விற்பனை செய்யப்படுகின்றது. கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,180 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளில் தொடர்ந்து உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டிருக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர் அவர்களுக்கும் உமது நன்றிகள். குணப்படுத்த முடியாத மற்றும் கடுமையான உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டுள்ள தகுதியுடைய நபர்கள் தங்களது விருப்பத்தின் பெயரில் உயிரை மாய்த்து கொள்ளும் உதவிகரமான இறப்பு சட்டமூலத்திற்கு பிரான்ஸ் பாராளுமன்றத்தின் கீழ் அவை அனுமதி வழங்கியுள்ளது. ஈராக் நாட்டில் உள்ள தனது அனைத்து படைகளையும் செப்டம்பர் 30க்குள் முழுமையாக திருப்பி பெறுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஈரானின் மின் நிலையங்கள் மற்றும் பாலங்களை தகர்ப்போம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளதால் இரு நாடுகளிடையே போர்ப்பதற்றம் உச்சமடைந்துள்ளது. அமெரிக்காவின் இராணுவத்தின் செனட் கேம்ப் பிரிவினர் ஈரான் மீது தொடர்ந்து 4 நாட்களாக போர் விமானங்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் 7 மணி நேரம் தொடர் வான்வழி தாக்குதலை நடத்தி அதன் ஏவுகணை தளங்களை அழித்துள்ளார்கள். ஹோர்முஸ் நீரினை பாதையை பயன்படுத்துவதை தவிர்க்க இந்திய பெருங்கடல் அருகே உள்ள புஜேரா துறைமுகத்தை மேம்படுத்தும் பணிகளை ஐக்கிய அரபு அமீரகம் வேகப்படுத்தியுள்ளது. உக்ரைன் நாட்டில் அதி நவீன ஆளில்லா விமான தொழில்நுட்ப நிபுணத்தை ஐரோப்பிய நாடுகளின் தொழில் உற்பத்தி திறனையும் ஒருங்கிணைத்து கூட்டு திட்டங்கள் மூலம் பாதுகாப்பு தளவாட உற்பத்திகளை பெருக்குவதற்கு ஒப்பந்தத்தில் இருதரப்பும் கையொப்பமிட்டுள்ளன. இஸ்ரேலில் கட்டாய ராணுவ சேவையிலிருந்து தீவிர ஆர்த்தடாக்ஸ் பிரிவு யூத ஆண்களுக்கு விலக்கு அளிக்கும் சர்ச்சைக்குரிய சட்டத்திற்கு அந்த நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. வங்கதேச அரசுக்கு எதிராக அந்த நாட்டின் இளைஞர்கள் பிராய்லர் சிக்கன் கட்சி என்ற பெயரில் சமூக ஊடகங்களுக்கு கணக்குகளை தொடங்கியுள்ளார்கள். நேபாளத்தின் முன்னாள் துணை பிரதமர் முன்னாள் உள்துறை அமைச்சர் உட்பட 16 பேருக்கு மோசடி வழக்கில் அந்த நாட்டு மாவட்ட நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. அமெரிக்காவில் இளம் பெண் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் 40 ஆண்டுகளுக்கு பின் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். 14 வயதினருக்கு இணையம் மூலம் ஏற்படும் தீங்குகளை குறைக்க பிரித்தானிய அரசு புதிய திட்டம் ஒன்றை செயல்படுத்த முடிவெடுத்துள்ளது. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் உள்ள மதுபான கூடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 32க்கு அதிகமாகியுள்ளது. மருத்துவமனையில் 30 பேர் இன்னும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அவர்களில் 15 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளார்கள். பிரெஞ்சு தலைநகர் பரிசுக்காரர்கள் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காட்டு பகுதியில் ஏற்பட்ட தீச்சம்பவம் காட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. காட்டின் இரு பகுதிகளிலும் தீ மூண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எழுத்தாளரும் முன்னாள் செய்தியாளருமான ஈ ஜின் ஹெரலுக்கு 5 மில்லியன் டாலர் இழப்பீடு வழங்கியுள்ளார்கள். வியட்நாமிய காவல்துறை சுமார் 11 மில்லியன் டாலர் மதிப்புள்ள 28,000 ரத்தின கற்களை கடத்தியதாக நம்பப்படும் அனைத்துலக கும்பல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றது. வெனிசுலாவில் ஆடை வடிவமைப்பு நிறுவனம் ஒன்று தற்போது சடலம் வைக்கப்படும் பையை தயாரிக்கின்றது. ஜப்பானில் கரடி ஒன்று வீட்டின் சமையல் அறைக்குள் புகுந்ததனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வீட்டு உரிமையாளர்கள் காவல்துறையிடம் தகவல் தெரிவித்தனர். கரடி குளிர்சாதன பெட்டியை திறந்து உள்ளே இருந்த பொருட்களை சிதறடித்துள்ளது. பின்னர் அது பின்புற கதவு வழியாக வெளியே சென்று குப்பை தொட்டியில் இறை தேடி இருக்கலாம் என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மிக அழகிய வளர்ப்புறை நிலவும் அதற்கு அருகே பளிச்சென்ற வெள்ளி நட்சத்திரமும் சனி என்று அழைக்கப்படும் ரெகுலஸ் கிரகமும் வானில் வர்ணஜாலம் காட்டும் அரிய நிகழ்வை காண ஜூலை 17 வரை காத்திருக்கத்தான் வேண்டும். ஜூலை 17 மறந்து வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரீன்லாந்தில் உருகும் பனியால் ஐரோப்பாவின் வானிலை மாறுமா? இதற்கான விடையை அறிய 80 விஞ்ஞானிகள் அடங்கிய குழு அந்த நாட்டுக்கு கிளம்பியிருக்கின்றது. பிரிட்டிஷ் ஆய்வு கப்பல் அவர்கள் 5 வார பயணத்தை தொடங்கியுள்ளார்கள். விளையாட்டு செய்திகள். தேசிய கபடி போட்டியில் முதலிடம் பிடித்த யாழ்ப்பாணம் மகளிர் அணியை கௌரவிக்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றது. வங்கதேசத்துக்கு எதிரான T20 தொடரை ஜிம்பாவே அணி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. ஜிம்பாவே அணி 32 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இங்கிலாந்து அணியை 2-1 ஹால் கணக்கில் வீழ்த்தி அர்ஜென்டினா அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை அரையிறுதியில் பிரான்ஸ் அணி தோற்றதை தொடர்ந்து அந்த நாட்டில் கலவரம் வெடித்துள்ளது. தோல்வியினால் அதிருப்தி அடைந்த ரசிகர்கள் காவல்துறையுடன் மோதலில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து வாகனங்களை சேதப்படுத்தி பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவித்துள்ளார்கள். பிரான்ஸ் அணி அடுத்ததாக ஜூலை 18 மூன்றாம் இடத்திற்கு நடைபெறவுள்ள ஃப்ளோ போட்டிக்கு தயாராக வேண்டும். இதில் மற்றொரு அரையிறுதி போட்டியில் தோற்கும் அணியுடன் மோத வேண்டியிருக்கும். ஆஸ்திரேலியா விதிமுறை ரக்பி விளையாட்டின் ஹாஃப் ஆஃப் என்னும் புகழ்மிக்க விளையாட்டாளர்களின் பட்டியலிலிருந்து முன்னாள் வீரர் நிக்கி வின்மர் நீக்கப்பட்டுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் TRTTamilOli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலியுடைய மறு ஒழுப்பையும் அத்தோடு முது வானொலியில் விளம்பருகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகளாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்ற ஒரு ஹீரோ இலங்கையில் 384.60 இந்தியாவில் 110.44 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 335.48 இந்தியாவில் 96.31 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 416.14 இந்தியாவில் 119.49 ஒரு ஐக்கிய ராஜ பவுண்ட் இலங்கையில் 454.16 இந்தியாவில் 130.37 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 138.84 இந்தியாவில் 68.55. இதுவரை மதிய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் புத்தகங்களை விட்டுவரும் நூலுலகம் நிறுவனத்தினர். இந்திய செய்தியிலுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசு லாட்சியப்பலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லிஸ் கோனேஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். உலக செய்தியிலுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎச் ஃபினான்ஸ் GMPH நிறுவனத்தினர். மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்தியை செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகள்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 2:49 ஐக்கியராஜ்யத்தில் 1:49 தமிழொலியில் தொடர்கின்றது சாயே அருளமதம். இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள். வளைமை போல் இன்றும் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, வணக்கம் ராஜா. ஓம் ஸ்ரீ சாய்ரா. பகவான் பாபா பிரசாந்தியில் ஆற்றிய தெய்வீக அருள் உரையினை இன்று நாம் கேட்டு பார்ப்போம். அன்பின் வடிவங்களே, வியாசர் 11 புராணங்களை இயற்றினார். ஒவ்வொன்றும் ஒரு தலையணை அளவு கனமானது. 11 புராணங்களையும் படிப்பவர் யார்? அதற்கு நேரமும் போதாது, ஆயுட்காலமும் போதாது. கலிகாலத்தில் ஆயுட்காலம் குறைவு, துவாபர யுகத்தில் ஆயுட்காலம் அதிகம். மகாபாரத போர் சமயத்தில் கிருஷ்ணரின் வயது 76, அர்ஜுனனின் வயது 74, பீஷ்மரின் வயது 112. துவாபர யுகத்தில் அவர்கள் இளைஞர்கள் என்று கூறப்பட்டார்கள். 70 வயதில் அவர்கள் யங் பாய் எனப்பட்டனர். இப்போது 17 வயதில் யங் மேன் என்று கூறுகின்றோம். இதயத்தின் தூய்மையே இதற்கு காரணம். அவர்களிடம் 3 P இருந்தன. பியூரிட்டி தூய்மை, பேஷன்ஸ் பொறுமை, பெர்சிவியரன்ஸ் இடைவிடாத முயற்சி. இவை இருந்ததால் எப்போதும் இளைஞர்களாக பொலிவுடன் இருந்தார்கள். ஆகவே நீங்கள் இத்தகைய புனித உணர்வுகளை மனதில் கொண்டு உண்மையே பேசி தர்மத்தின் வழியில் நடந்து இவ்விரண்டையும் பரவச் செய்ய வேண்டும். கலியுகத்தில் பற்பல மாறுதல்கள் உள்ளன. கடவுளை நினைப்பதற்குள் பல தடங்கல்கள் ஏற்படுகின்றன. கோவில்கள் கட்டுவதற்கு பல சச்சரவுகள் ஏற்படுகின்றன. கோவில்கள் கட்டுவதில் கலகங்கள் எதற்கு? கோவில்கள் கட்டுவதற்கு மனிதர்களை ஊக்குவிக்க வேண்டும். சகிப்புத்தன்மை வளர்த்தால் நமது வாழ்க்கை கடைத்தேறும். அன்பின் வடிவங்களே, நீங்கள் புனித உணர்வுகளை மனதில் நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும். தெய்வ சிந்தனையுடன் கூட சத்தியம் தர்மம் இவற்றை பயில வேண்டும். கடவுளின் அன்பை பெற முயற்சி செய்யுங்கள். கடவுளின் அன்பை பெற்றால் எதையும் சாதிக்கலாம். சத்தியம் தர்மம் இவற்றை ஒழுங்காக கடைப்பிடித்தால் கடவுளின் அன்பு தானாகவே கிடைக்கும். கடவுள் வேறு யாரும் அல்ல, உண்மையே இறைவன். தர்மம் என்ற சொல்லை சரியாக மொழிபெயர்க்க இயலாது. தர்மம் என்ற சமஸ்கிருத சொல்லை தர்மம் என்றே மொழிபெயர்க்க முடியும். புராணம் இதிகாசம் வேறு எந்த புனித நூலிலும் தர்மம் என்ற சொல்லே பயன்படுத்தப்படுகின்றது. தர்மம் என்ற சொல்லை ரைட் ஆக்ஷன் என்று கூறுவது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. தர்மம் இதயத்தில் தன்னையே பதிய வைத்துக் கொண்டு ஆனந்தத்தையும் அளிக்கின்றது. தர்மம் மனிதனுக்கு இலக்கணம். பெண்களும் புருஷன் என்ற சொல்லுக்கு உரியவர். தேகம் என்பது புறம். தேகத்தில் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையில் வியாபித்து உள்ளிருக்கும் தெய்வத்துவம் புருஷன். இதற்கு இலட்சியமாக திகழ்பவர் புருஷோத்தமன். உடல் அளவில் நாம் ஆண் பெண் என்று பிரிக்கலாம். இது உபாதியில் தோற்றத்தில் உள்ள வேறுபாடுதான். பெண்களும் பேண்ட் ஷர்ட் அணிகின்றார்கள். அதனால் ஆண் என்று கூற முடியுமா? இல்லை. இவை எல்லாம் வெளிப்புற வேறுபாடுகள். பிறப்பும் இறப்பும் எல்லோருக்கும் பொதுவானவை. மரணம் என்பது வாழ்க்கையின் உடை. ஒவ்வொன்றும் ஒரு உடை போன்றது. ஒவ்வொன்றும் உடையை போன்றது. உடலை கண்டு உள் இருப்பது யார் என்று சிந்திக்க வேண்டும். ஏமாறல் ஆகாது. அதுவே உண்மையான சத்தியம். உங்கள் மனச்சாட்சியை திருப்தி செய்யும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும். திரிகரண சுத்தியை ஏற்படுத்தி சமூகத்திலுள்ள அமைதியற்ற நிலையை போக்கி அமைதி பாதுகாப்பு இவற்றை பரவ செய்து சமூகத்தில் அமைதி இருக்கும்படி செய்ய வேண்டும். சமூகத்தில் சட்டமும் ஒழுங்கும் சீர்குலைந்து விட்டன. சட்டமும் ஒழுங்கும் சீர்பட வேண்டும் என்றால் அன்பு தோய்ந்த செயல்கள் புரிய வேண்டும். அப்போது சட்டமும் ஒழுங்கும் சீர்படும். மனைவி மக்கள் குடும்பம் சொத்து சுற்றத்தினர் யாவரையும் துறந்து காட்டுக்கு சென்று தவம் செய்வதால் ஒரு பயனும் இல்லை. சாஸ்திரங்களை கற்றறிந்த பின்னும் ஜபங்கள் செய்த பின்னும் இலட்சியத்தை அடைய முடிவது இல்லை. பிறப்பு இறப்பு என்னும் இவ்வாழ்க்கையை கடக்க மனிதன் ஒவ்வொருவரிடமும் ஒரே ஆத்மா குடிகொண்டு உள்ளது என்ற உணர்வுடன் எல்லோருக்கும் சேவை செய்ய வேண்டும். இக்காலத்தில் அறிஞர்கள் பலர் உள்ளார்கள், விஞ்ஞானிகள் பலர் உள்ளார்கள். அவர்கள் அமைதியை ஒரு கணமாவது அனுபவித்து இருக்கின்றார்களா? அமைதி என்ன என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்களா? இவ்வுலகில் மகிழ்ச்சி என்ன என்பதை அவர்கள் அறிவார்களா? மகிழ்ச்சி அமைதி இவற்றை பற்றி அறிந்து கொள்ளாமல் மற்றவற்றை செய்து என்ன பயன்? அமைதி ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அடிப்படையான தத்துவம். அமைதி இல்லாவிட்டால் வாழ்க்கையே வீணாகும். தியாகராஜரும் அமைதி சாந்தம் இல்லாது இவ்வுலகில் மகிழ்ச்சி இல்லை என்று கூறினார். அமைதி கிடைத்தால் அத்துடன் கூடவே மகிழ்ச்சியும் நிலவும். அமைதியற்ற மனிதன் இவ்வுலகம் முழுவதையும் இருள் சூழ்ந்து இருப்பதாக உணர்கின்றான். அறிஞன் எவ்வளவு உயர்ந்தவனாக இருப்பினும் தூங்கும் போது அவனுக்கு இருப்பது அனைத்தும் வெறுமையே. நமக்கு ஊனக்கண்கள் இருப்பதால் எல்லாவற்றையும் காண இயலும் என்று நினைக்காதீர்கள். பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கண்கள் இருக்கின்றன. பூச்சிகளுக்கும் கண்கள் உள்ளன. கண்கள் இருப்பதால் ஏற்படும் விளைவு என்ன? திவ்ய ஒளியை காண்பதற்கே கண் அமைக்கப்பட்டு உள்ளது. ஆதி முதல் ஒலியான பிரணவத்தை கேட்பதற்கே காதுகள் அமைக்கப்பட்டு உள்ளன. அலைபாயும் மனதைக் கொண்டு நாம் அமைதி பெற வேண்டும். நமக்கு ஏன் அமைதி கிடைக்கப் பெறவில்லை? நமக்கு ஏன் அமைதி மறுக்கப்படுகின்றது? நாம் அமைதியை அனுபவிக்க இயலாதது ஏன்? மனிதன் 5 விதமான துன்பங்களால் பீடிக்கப்படுகின்றான். முதலாவது அவித்தை என்ற துன்பம். இரண்டாவது அஸ்திதம். அவித்தியை என்பதற்கு வித்தை இல்லாதது கல்வி அற்றது என்ற பொருள் அல்ல. வித் என்பது ஞானம், ஞானம் அற்ற நிலை. அவித்தியை எந்த ஞானம்? நானே இறைவன் என்று உணரும் ஞானம். நான் மனிதன், நான் அஞ்ஞானி, நான் ஒன்றும் அறியாதவன் என்ற உணர்வுடன் உடலுடன் தன்னை இணைத்துக் கொள்ளும் அறியாமையினால் மனிதன் துன்பம் அடைகின்றான். இந்த அவித்தியை ஞானத்தை பெற துணை செய்யாது. உடல் மனம் இயற்கை இவற்றின் அடிப்படையில் இத்தகைய மனிதன் வாழ்க்கை நடத்துகின்றான். தெய்வத்துவம் தனக்குள் மறைந்து இருக்கின்றது என்பதை அவன் மறந்து விடுகின்றான். இதுவே அவித்தியை. உடல் பற்றுதலால் அவதிப்படுகின்றான். சுற்றியுள்ள உலகைக் கண்டு மயங்குகின்றான். இதுவே அவித்யா, ஞானமற்ற நிலை. அவித்யா அல்லது ஞானம் இல்லாத இந்த நிலையால் அளவற்ற துன்பம் ஏற்படுகின்றது. அடுத்தது அஸ்தித, அதாவது கிலேசம், துன்பம். மனிதன் தனது குடும்ப துன்பங்கள், இடைஞ்சல்கள் இவற்றிற்கான காரணத்தை அறிந்து கொள்ள இயலவில்லை. குடும்ப துன்பங்களுக்கு மனமே காரணம் என்பதை மனிதன் மறந்து விடுகின்றான். இத்தகைய அறியாமை மனதின் இயல்பு என்ன என்று புரிந்து கொள்ளாததால் ஏற்படுகின்றது. மனதை கட்டுப்படுத்த இயலாததால் துன்பம் அடைகின்றான். இடைஞ்சல்களுக்கும் துன்பங்களுக்கும் மனமே மூல காரணம். நஷ்டங்கள் அனைத்திற்கும் மனமே மூல காரணம். மனதின் இயல்பு புரியாததால் நமக்கு அஸ்தித கிலேசம் ஏற்படுகின்றது. மூன்றாவது ராக கிலேசம். ராகம் என்பது இசையின் ஒலியமைப்பு அல்ல, புலன் இன்பமே ராகம். இது வேண்டும் அது வேண்டும் என்று ஆசைப்படுவதே ராகம். அளவற்ற ராகம் பற்றுதல் ரோகம் ஆகின்றது, வியாதி ஆகின்றது. ஆசையை கட்டுப்படுத்த இயலாததால் மனிதன் துன்பம் அடைகின்றான். ஆகவே ஆசைகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். லெஸ் லகேஜ் மோ கம்ஃபர்ட், குறைந்த சுமை அதிக வசதி எனப்படுவது இதுவே. அளவற்ற ஆசை காரணமாக மனிதன் தனது தெய்வீகத்தன்மையை மறந்து அறியாமையில் உழன்று புரியாமல் வாழ்கின்றான். ஆகவே நாம் ஆசைக்கு வரம்பு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆசை உள்ள வரையிலும் அங்கு அமைதி இருக்காது. ஆசை இருக்கலாம், அது அளவுக்குள் இருக்க வேண்டும். நான்காவது துவேஷ கிலேசம். கஷ்டம், நஷ்டம், துன்பம் இவை நேரிடும் போது மனிதன் அவற்றை குறைக்க மாற்ற அவற்றிற்கு தீர்வு காண ஒருவரை நம்பி நெருங்குகின்றான். நினைத்தது நிறைவேறாத போது அவனுக்கு நிராசை வெறுப்பு ஏற்படுகின்றது. இவ்வுலகில் நல்லதும் தீயதும் நமக்கு துன்பத்தை தருகின்றன. நல்லது நமக்கு ஆனந்தம் தருவது இல்லை, தீயது நமக்கு துன்பம் தருவது இல்லை. இரண்டுமே நமக்கு துன்பத்தை தான் தருகின்றன. எவ்வாறு நல்லது எவ்வாறு துன்பத்தை தருகின்றது? நல்லதால் மனிதன் எவ்வாறு துன்பம் அடைகின்றான்? துளசிதாசர் இதை விளக்க ஒரு இலட்சியத்தை நமக்கு கூறுகின்றார். அவர் தீயவர்களை வணங்கினார், நல்லவர்களை வணங்கினார், இருவருக்கும் வணக்கம் தெரிவித்தார். நல்லவர்களை வணங்குவதற்கு ஒரு காரணம் உண்டு, கருத்து உண்டு. தீயவர்களை வணங்குவதற்கு காரணம் என்ன, கருத்து என்ன? தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டார். தீயவர்களுடன் சேர்ந்தால் தீ கெடுதல் நிகழ்கின்றது. ஆகவே நான் உங்களுடன் தொடர்பு கொள்ளாதிருக்க செய்யுங்கள் என்று தீயவர்களை தனக்குள் வேண்டிக் கொண்டார். நல்லவர்களை பிரிந்தால் துன்பம் ஏற்படுகின்றது. ஆகவே நான் உங்களை பிரியாது இருக்க செய்யுங்கள் என்று அவர்களை தனக்குள் வேண்டிக் கொண்டார். தீயவர்களுடைய சேர்க்கையும் நல்லவர்களுடைய பிரிவும் நமக்கு துன்பத்தை தருகின்றன. வாழ்க்கை முழுவதும் சேர்க்கையும் பிரிவும் ஏற்படுகின்றன. வாழ்க்கை என்பது சேர்க்கையும் பிரிவும் கொண்ட கடல் என்று கூறப்படுகிறது. தீயவர்களின் சேர்க்கையும் நல்லவர்களின் பிரிவும் நமக்கு துன்பம் தருகின்றன. நல்லவர் யார், தீயவர் யார் என்பதை நிர்ணயிக்கும் திறமையும் நமக்கு இல்லை. சுகம், துக்கம், லாபம், நஷ்டம் இவற்றை சம நோக்குடன் கருத வேண்டும். சமத்துவ பாவனையை வளர்த்து கொண்டால் உண்மையான அமைதி கிட்டும். நல்லது கெட்டது என்று யோசிக்க வேண்டாம். இரு வகையினரிடம் உள்ள தெய்வத்துவத்தை கூர்ந்து கவனியுங்கள். இத்தகைய ஏகாத்ம பாவனையே தெய்வத்துவம். உடல்கள் வேறு வேறாகும், மனோபாவங்கள் வேறு வேறு ஆகும், ஆனால் தெய்வத்துவம் ஒன்றே. துவைத பாவனையை இரட்டை உணர்வை கொள்ளும் வரை துன்பத்தை தவிர்க்க இயலாது என்பதால் துளசிதாசர் ஏகாத்ம பாவனையை பரவச் செய்தார். ஏகாத்ம பாவனையை வளர்த்து கொள்வேன், அதுவே தெய்வீகத்தின் தத்துவம். இந்த புனித கொள்கையுடனே தான் நான் வாழ்க்கை நடத்துவேன். ஒவ்வொருவரிடமும் அவர் தெய்வீகத்தை கண்டு அனுபவித்தார். சர்வ ஜீவாத்மா, சர்வ தேகாத்மா, சர்வம் ஆத்மாத்மா என்று மூன்று வகை அனுபவங்கள் உள்ளன. நீ யாரென்று நீ நினைத்துக் கொள்கின்றாயோ அது தேகாத்ம பாவனை. நீ யாரென்று மற்றவர்கள் நினைக்கின்றார்களோ அது ஜீவாத்ம பாவனை. உண்மையில் நீ யாரோ அது ஆத்மாத்ம பாவனை. மற்றைய மதங்களிலும் இந்த கருத்து ஏற்கப்படுகின்றது. இயேசு பிரான் கூறினார், ஐ ஆம் த மெசேஞ்சர் ஆஃப் காட், நான் கடவுளின் தூதன் என்று. ஐ ஆம் த சன் ஆஃப் காட், இரண்டாவதாக நான் கடவுளின் குமாரன் என்றார். மூன்றாவதாக, ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன், நானும் தந்தையும் ஒருவரே. அடுத்தது ஹோலி கோஸ்ட், புனித ஆவி. பார்சிய மதத்தில் ஐ ஆம் இன் த லைட், நான் ஒளியில் இருக்கின்றேன். இரண்டாவது, த லைட் இஸ் இன் மீ, ஒளி எனக்குள் இருக்கின்றது. மூன்றாவது, ஐ ஆம் த லைட், நானே ஒளி. அனைத்து மதங்களின் சாரமும் ஒன்றே. அனைத்தின் முடிவான இலக்கும் ஒன்றே. அனைத்தின் கடவுளும் ஒன்றே. பிறகு வேறுபாட்டை ஏன் கொண்டு வர வேண்டும்? வாத பிரதிவாதம் ஏன்? கலகமும் கொந்தளிப்பும் ஏன்? இவை உங்கள் அறியாமைக்கு அடையாளம். கடவுட்தன்மையை பற்றி அறியாத மூடர்கள் இத்தகைய கொந்தளிப்புகளில் ஈடுபடுகின்றார்கள். மற்றைய மதங்களின் வேறுபாடுகளை நாம் கவனித்தல் ஆகாது. மற்றைய மதங்களை குறை கூறுதல் ஆகாது. யாரையும் நாம் குறை கூறுதல் ஆகாது. அவர் அவர்கள் தத்தம் மதத்தை பின்பற்றட்டும். அவரவர் தத்தம் வழியில் சென்று இறைவனை அடையட்டும். எல்லோரையும் வரவேற்று மகிழ்ச்சி பெறும்போது நாம் உண்மையான கடவுள்தன்மையை பெறுகின்றோம். அன்பின் வடிவங்களே, தனக்குள் அமைதி இல்லாதவன் பிறருக்கு எவ்வாறு அமைதி அளிப்பான்? முதலில் நீங்கள் அமைதியை பெற்றுக் கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு அமைதி பெற உதவலாம். இதுவே உண்மையான ஆன்மீக சாதனை. தன்னுள் குறுகிய மனதினுள் மட்டும் ஏகாத்ம பாவனையை வளர்த்து கொள்ளுதல் உண்மையான சாதனை அல்ல. மற்றவர்களின் நல்ல தீய இயல்புகளை பற்றி கருத்தில் கொள்ளாதீர்கள். உங்களுடைய நல்லியல்பை பாதுகாத்து கொள்ளுங்கள். இதுவே உங்களது பிரதான இலட்சியம். மற்றவர்களின் தீய இயல்புகள் பற்றி சிந்திக்காதீர்கள். உங்களுக்குள் தீய குணங்கள் புகுந்துவிடும். ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம். புகைப்படம் எடுக்க விரும்புகின்றீர்கள். கேமராவை ஒருவர் பக்கம் திருப்புகின்றீர்கள். சுவிட்ச் போட்டதும் கேமராவில் அவரது படம் பதிவாகின்றது. அதேபோல உங்கள் பார்வை, லென்ஸ், ஒருவரது தீய இயல்புகளில் கவனம் செலுத்தி உங்களது புத்தியை முடுக்கியதும் தீய இயல்பு உள்ளே நுழைந்துவிடும். அதேபோல நல்ல இயல்பையும் நமக்குள் பதிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் யாருடைய புகைப்படம் வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதைத்தான் போட்டோகிராஃபர் படம் எடுப்பார். நீங்கள் நல்லவர்களின் போட்டோ வேண்டும் என்று விரும்பி உங்களது பார்வையை நல்லதன் பக்கம் திருப்புங்கள். அதேபோல நல்லதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களது பார்வை உங்களது விருப்பப்படி அமைந்தால் அதுவே புகைப்படம் ஆகும். அப்போது தான் நல்லவனின் நல்ல உணர்வுகள் உங்களுக்குள் சென்று பதியும். எவரிடம் உள்ள எந்த தீயதையும் பற்றி எந்த அக்கறையும் கொள்ளக்கூடாது. அத்தகைய தீயதை பற்றி நினைத்து கொண்டே இருந்தால் நீங்கள் தீயவர்களாகி விடுவீர்கள். பிரம்மனை பற்றி அறிந்தவன் பிரம்மனாகின்றான். உங்கள் எண்ணங்கள் எவ்விதம் அமைகின்றனவோ அவ்வாறு நீங்களும் மாறுகின்றீர்கள். அன்பின் வடிவங்களே, கோபிகைகள் ஒரு சமயம் ராதையிடம் கேட்டார்கள், ராதா, நீ கிருஷ்ணா கிருஷ்ணா என்று விடாமல் கிருஷ்ணரையே நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நீ கிருஷ்ணனையே நினைத்து கொண்டு இருந்ததால் நீ கிருஷ்ணனாகவே ஆகிவிட்டாய். அப்போது இரண்டு பேர் இல்லை, ராதை மறைந்து விட்டால் கிருஷ்ணனாக இருக்கின்றாய். அதற்கு ராதா கூறினாள், கோபிகைகளே, கிருஷ்ணனையே பற்றி நினைப்பதால் நான் கிருஷ்ணனாக மாறிவிட்டேன். ராதையையே நினைத்து கொண்டு இருப்பதால் கிருஷ்ணர் ராதாவாக மாறிவிட்டார். இது ராதா கிருஷ்ணன் இருவரின் ஒருமை அல்லவா? நீங்கள் கடவுளை நினைத்து கொண்டு இருக்கையில் கடவுள் உங்களையே நினைக்கின்றார். ஏனெனில் கடவுளை நீங்களே படைக்கின்றீர்கள். கடவுளை யார் உருவாக படைக்கின்றார்கள்? கடவுளை பக்ததாசன் தான் உருவாக்குகின்றான். பக்த சாதகனை யார் சிருஷ்டித்தது? பக்த சாதகனை கடவுள் சிருஷ்டித்தார், உருவாக்கினார். ஆக படைப்பு ஒன்றே. மனிதனுக்கும் படைக்கும் ஆற்றல் உண்டு, இறைவனுக்கும் படைக்கும் ஆற்றல் உண்டு. சிருஷ்டி சக்தி இருவருக்கும் ஒன்றே. இத்தகைய ஒருமைப்பாட்டில் நாம் கடவுட்தன்மையை தெய்வத்துவத்தை உணர வேண்டும். நாம் வேறுபாடுகளை மறக்க வேண்டும். சமத்துவத்தை ஒருமைத்தன்மையை எப்போதும் பராமரிக்க வேண்டும். துன்பத்திற்கு எது காரணம்? பௌதீகமான உலகியல் ஆசைகளே துன்பத்திற்கு காரணம். உங்களுக்குள் இருக்கும் உங்களது உண்மையான இயல்பை மறந்து ஆசையினால் கவர்ந்து செல்லப்படுகின்றீர்கள். அதுவே உங்களது துன்பங்களுக்கெல்லாம் காரணம். உங்களிடம் உள்ளதை நீங்கள் அனுபவிக்க பழகுங்கள். உங்களிடம் இல்லாததை பற்றி நீங்கள் ஏன் நினைக்கின்றீர்கள்? உங்களிடம் இல்லாததை மறந்து விடுங்கள். அதுவே உண்மையான ஆன்மீக சாதனை. உங்களிடம் உள்ளதை நீங்கள் விட்டுவிடுகின்றீர்கள். உங்களிடம் இல்லாததை உங்களால் அடைய முடிவது இல்லை. அப்போது மகிழ்ச்சியை எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? உங்களிடம் உள்ளதை அனுபவியுங்கள். அதை எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இத்தகைய பரந்த உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். விசாலமான இவ்வுலகில் விசாலமான இதயத்துடன் இருக்க வேண்டும். பரந்த இதயம் இல்லாதவர் மனிதர்களே அல்ல. பலர் எனக்கு பரந்த இதயம் வேண்டும் சுவாமி என்று வேண்டுகின்றார்கள். எனக்கு இதயம் பெரிதாக இருக்கின்றது என்கின்றீர்கள். இதயம் பெரிதாக இருந்தால் அது இதய நோய், அதற்கு சிகிச்சை செய்ய வேண்டும். ஹிருதயத்திற்கும் இதயத்திற்கும் வேறுபாடு உண்டு. இதயம் என்பது உடல் சம்பந்தமானது. ஸ்தூல இதயம் மனிதன் வாழ்வதற்கான முக்கியமான சுவிட்ச். அது சுவிட்ச் மட்டுமே, அதில் கரண்ட் இல்லை. நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல் லேகா. வித்யுல் லேகா என்பது என்ன? இது மின்னல் போன்றது. இது 9வது 12வது முதுகுத்தண்டு எலும்புகளுக்கு இடையே உள்ளது. இது சுஷும்னா நாடி எனப்படுகின்றது. இதன் ஆற்றலால் சக்தி இதயத்தின் வழியாக பாய்கின்றது. பலருக்கு பல விஷயங்கள் புரிவது இல்லை. இதயத்தில் உயிர் உள்ளது என்கின்றோமே, இதயத்தில் அறுவை சிகிச்சை செய்யும் போது உயிர் எங்கு போயிற்று? இதயம் நெகட்டிவ், ஹார்ட் லங், இதயம் நுரையீரல் இரண்டும் இணைந்து வேலை செய்கின்றன. ஆகவே ஹார்ட் லங் மெஷின் இதய நுரையீரல் கருவி பயன்படுத்தப்படுகின்றது. ஹார்ட் லங் என்பது என்ன? அது ஸ்தூலமான பொருள் கொள்ளல் ஆகாது. ஆன்மீக இதயம் எங்கும் உள்ளது, அதற்கு ஓர் இடம் என்பது இல்லை, இது எங்கும் உள்ளது. ஆகவே அது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் பரவி இருக்கின்றது. காலில் ஒரு எறும்பு ஊறுகின்றது, அதை பற்றி உடனே அறிகின்றீர்கள். இதயம் அப்போது எங்கு உள்ளது? காலில் உள்ளது. அது இல்லாமல் எறும்பின் அசைவை உங்களால் உணர இயலாது. இதயம் எங்கும் பரந்து இருக்கின்றது. ஸ்தூல இதயம் தான் ஓரிடத்தில் உள்ளது. அது இரத்த ஓட்டத்தை நடைபெறச் செய்கின்றது. அதற்கு பிராணன் என்பது இல்லை. பிராணவாயுதான் இரத்தத்துடன் சேருகின்றது. பிராணவாயு கூட காற்று இருந்தால்தான் கிடைக்கும். இதயத்தை பரந்ததாக வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வாறு? அது பிரேம இதயமாக இருக்க வேண்டும். இதயம் அன்பால் நிறைந்து இருக்கும் போது துன்பம் என்பது இருக்காது. உங்களுக்கு எத்தனை துன்பங்கள் இடைஞ்சல்கள் ஏற்பட்டாலும் அவற்றூடே உங்களால் முன்னேறி செல்ல முடியும். அன்பின் வடிவங்களே, எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அமைதி காத்து கடவுளை பற்றிய சிந்தனையை வரவழைத்து நடந்ததை பற்றி நடக்கப் போவதை பற்றி கவலை கொள்ளாது இருங்கள். மகிழ்ச்சியுடன் இருங்கள். கவலைகளை அனைத்தும் ஓடும் மேகங்கள் ஆகும். வருவன போவன, இவ்வுலகில் நிரந்தரமான மேகம் என்பது இல்லை. இந்த உண்மையை தெரிந்து கொண்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் இறைவனை பற்றி நினைந்து காலத்தை செலவிடுங்கள். கவலைப்படும் போது கடவுளை பற்றி அதிகமாக சிந்தியுங்கள். கடவுளை அதிகமாக நினைந்து கொள்ளுங்கள். துன்பப்படும் போது, கடவுளே உங்களுக்கு கண்ணில்லையா, என் துன்பத்தை பார்க்கவில்லையா, எனது முறையீட்டை கேட்கலாகாதா, தாங்கள் என்ன செவிடா என்றெல்லாம் கடிந்து புலம்புகின்றீர்கள். அதற்கு பதிலாக இறைவனை இன்னும் ஆழ்ந்து பிரார்த்திக்க வேண்டும். ஜெய் சாய்ராம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். அன்பு நேயர்களே, நன்றி வணக்கம். ராஜா
0: நன்றி. சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்டு சாய் அருளமத நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய உங்களுக்கு எங்கள் நன்றிகள். அன்பு உறவுகள், இதுவரை சாயி அருளமத நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழ் ஒளி. தமிழ் ஒளியில் தொடர்கின்றது.

0: விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு பிறந்த நாள் வாழ்த்தும் திருமண நாள் வாழ்த்தும். நோர்வேயில் வசிக்கும் நிசாகர் சர்மா சைனிகா தம்பதிகளின் செல்வ புதல்வி கவினையா இன்று தனது முதலாவது பிறந்த நாளை 16 ஜூலை மாதம் வியாழக்கிழமை தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கின்றார். இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் கவினையா செல்லத்தை அன்பு அப்பா, அன்பு அம்மா, தாத்தாமார், பாட்டிமார், மாமாமார், மாமிமார், பெரியப்பாமார், பெரியம்மாமார், சிட்டப்பாமார், சிட்டிமார், மச்சாள்மார், மச்சான்மார் அனைவரும் இன்று போல் என்றும் காமாட்சி அம்மான் திருவருளோடு பல்லாண்டு காலம் பார்ப்போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்க்கையென வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இதே நாளில் எமது அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய சுதனையா சசியம்மா தம்பதிகளும் தங்களது 40 திருமண நன்னாளையும் இனிதாக கொண்டாடி மகிழ்கின்றார்கள். இந்த அழகான தம்பதிகள் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கையென வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று 40 திருமண நாளை கொண்டாடும் சுதனையா சசியம்மா தம்பதிகளை டிஆர்டி தீர்க்க சுமங்கலியலாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கையென டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அன்பு உறவுகளும் வாழ்த்தி மகிழ்கின்றோம். நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எமது அன்பு உறவுகள் சுதனையா சசியம்மா தம்பதிகள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். இந்த வேளையில் நெப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் தாதா,
0: வணக்கம் ஜோசிரியம்மா, நலமா இருக்கீங்களா?
1: எல்லாம்
0: சாப்பிட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறோம். நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்களா?
1: ஒரு
0: குட்டி நெத்திர உள்ள இல்லையா?
1: அது
0: செட்டியில் கிடந்து நெத்திர உள்றானே
1: என்ன
0: பாடல கேட்க போறீங்க?
1: பாட்டு
0: சொல்லி போட்டு
1: பட்டணம் போகலாம் படத்தில இருந்து பார்த்து மாலை மங்களம் காண்க மனம் போல நீங்களும் வாழ்க.
0: மாலை மங்களம்
1: மாலை மங்களம் காண்க மனம் போல நீங்களும் வாழ்க. பட்டணம் போலாம் வா படம்
0: மாலை மங்களம். அப்ப நீங்க வாழ்த்துக்கம்மா.
1: இந்து பிறந்தநாளை கொண்டாடும் சுதனையா சசியம்மாவின் பேர பிள்ளை குட்டி பிள்ளை கவினையா இருள் காலம் வாழ்க வளர்க என்று அவர்கள் வாழ்க வளர்க என்று வாழ்த்திக்கொண்டு அவ இந்த பிறந்த நாள் இன்றைக்கு கொண்டாடி மகிழ்ந்தார்கள். நாங்களும் வானொலியிலே சேர்ந்து கொண்டாடி வாழ்த்து மகள் போகண்டு குடிக்கொண்டு மற்றது சுதனையா சத்தியம்மா அந்த 40 திருமண நாள் வைபவம் இன்று நிகழ்வு நாள் நிகழ்ந்த நாள் அவவே நிரூல் காலம் வாழ்ந்து நாங்கள் அவவே அத்தான் அவை வாழ்த்துக்கணும். நாங்கள் அவை வணங்கி ஐயாவை வணங்கி ஐயாவுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்கணும் கூறிக்கொண்டு இந்த பாட்டை கேட்க
0: போறேன். பட்டணம் போகலாம் நீங்கள் பாரிக்கிற சொல்றீங்களா?
1: இல்ல பட்டணம் போகலாம் வா படம் எனக்கு யார் வேண்டும் சிவராணி தனக்கு கேட்க நேரம் வராதா என்ன கேட்க சொல்லி தந்தவா என்ன நாடங்க குடிக்கிறது
0: அதுதான் சும்மா கரைச்சல் கொடுக்கலாம் என்ன
1: அவ இருந்து போடுறவா
0: என்னம்மா
1: அவ தனக்கு சந்தர்ப்பம் வரையும் இல்லையா அவ நீங்க இந்த பாட்டை கேளுங்கன்னு சொல்லி போட்டு விட்டவா
0: பட்டணம் போகலாம் வா
1: மாலை மங்களம் காண்க மனம் போல நீங்களும் வாழ்க. அப்போதான் தீபன் வந்ததால் இப்ப மறந்து போச்சு உடனே அது வந்தது சொல்லிக்க வந்தது சேர்ந்து பாரு மாறி போச்சு.
0: நீங்க பட்டணம் போகலாம் வா படம் மூவிங் ஷோ அடிக்க வருது இல்லையே பாட்டே வருது இல்லையே. அப்ப நன்றியம்மா நீங்க போயிட்டு வாங்க நான் உங்களை முயற்சி செய்யறேன். என்னம்மா உங்களுக்கு தான்
1: சொல்றேன்.
0: அவர் திருமதி ஜோயசரி அம்மா அவர்கள் கேட்ட பாடலை இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்ப முதல் ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை கேட்டோம்.
2: ஒரு கவிதை சொல்வாயா ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணுன்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ அப்படி என்ன, டிஆர்டி இதை சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம்.

0: ஒலித்த பாடலை யோகி சரியம்மா அவர்கள் விரும்புகிறார். நேரம் சரியாக 3:28 மைக்கராட்சியத்தில் 2:28 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் தேவி தனராஜ், நலமா இருக்கீங்களா தேவி?
1: நலமா இருக்கிறோம். சொன்னீங்களே நலமா இருக்க வேணும். அபிராமி அம்மாவை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கவியா செல்லத்துக்கு எங்கள் குடும்பம் கவினையா செல்லத்துக்கு எங்கள் குடும்பம் சார்பான இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்து வாழ்த்துக்கள். கவினையா உடல் ஆரோக்கியத்தோடும் எல்லா செல்வங்களும் பெற்று 100 ஆண்டையும் கடந்து அம்மா அப்பாக்கும் அம்மா தாத்தா பாட்டி அப்பம்மா அம்மம்மா எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக உதவிக்கரம் நீட்டும் பிள்ளையாக

0: வளர வேணும் உங்கள் உன் உதடுகள் புன்னகையால் மலரட்டும் உன் உள்ளம் அன்பால் நிறையட்டும் உன் கனவுகள் விண்ணை தொடட்டும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் செல்லமே. இப்பிறந்த நாளையோடு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரித்தாகிய சுதன் ஐயா சசியம்மா தம்பதிகள் அன்றும் இன்றும் என்றும் இனப்பிரியா தம்பதிகளாக பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வீட்ட பிள்ளைகள் கொப்பாத்தன் பிள்ளைகளோடு இணைந்து சந்தோஷமாக சிவன் பார்வதியாக வாழ வேணும் என்று வாழ்த்திக்கொண்டு கவினையா செல்லத்தின் பிறந்த நாளையும் அம்மா சிவனையா சசியம்மாவின் திருமண நாளையும் அமெரிக்கெடுத்து வந்த தம்பதிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள் என்ற பாட்டை தாங்கோ
1: அது ஒலிபரப்பிட்டுமே அந்த பாட்டு
0: பாடுறது
1: குங்குமம் மஞ்சளுக்கு இன்று நல்ல நாள் அதுதான் நல்ல பாடல்
0: நீங்கள்
1: அந்த பாடலை தருகின்றோம்
0: உங்களுக்கு
1: உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மலங்கள் நன்றி
0: நன்றி மிக்க நன்றி அண்ணா.

0: சியே கவினையா, உன் புன்னகையில் பூத்த எங்கள் இல்லத்தி சியே கவினையா, உன் புன்னகையில் பூத்ததே பேரன்பின் சுவியா. கவியென்றால் கவிதை என்று பொருள், நீயோ எங்கள் வாழ்வில் கிடைத்த பெரும் பொருள். உன் பிஞ்சு பாதங்கள் தரைதொட்ட ஓராண்டு, அதில் நாங்கள் கண்டோம் பேரின்பம் நூறாண்டு. இனிய முதல் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் செல்ல கவினையாவுக்கு. எங்கள் இல்லத்திசியே கவினையா, உன் புன்னகையில் பூத்ததே பேரன்பின் சுவியா. கவி என்றால் கவிதை என்று பொருள், நீயோ எங்கள் வாழ்வில் கிடைத்த பெரும் பொருள். உன் பிஞ்சு பாதங்கள் தரைதொட்ட ஓராண்டு, அதில் நாங்கள் கண்டோம் பேரின்பம் நூறாண்டு. இனிய முதல் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் செல்ல கவினையாவுக்கு.
1: சரி, அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் டாக்டர் ரவி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ரவி.
2: வணக்கம் ராஜா.
1: நல்லமா இருக்கிறீங்களா? நன்றி, வாழ்த்துக்கள். அப்ப என்ன பாடல கேட்க போறீங்க?
2: நாங்கள் ஒரு நாளும் முன்னே மறவாத
1: இனிதான வரம் வேண்டும். அந்த பாட்டை கேட்குறீங்களா? வாழ்த்துக்களை நீங்கள் சொல்லிக் கொண்டிருங்க, நான் பாட்டு அடிக்கிறேன்.
2: இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் அபிநயா இல்லத்தை நாங்களும் வாழ்த்திய பல்ல அந்த காலம் சீரன் சிறப்பு வாழ்த்தி கொண்டு அதை வாழ்க்கை வந்த சுதன் சர்மா ஐயாக்கும் சசிகலா அம்மாவுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களின் 40th திருவிழ நாள் பல்ல இனிதாக நிறைவேறி உள்ளது. எல்லாம் நல்லபடியாக நடக்க உங்களுடைய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள். அதில் அந்த அம்மாவும் தீர்க்கசுமங்கரிய பல்லாண்டு காலம் வாழ எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி ரவி. உங்களுடைய பாடல் உங்கள் இல்லம் தேடி வருகின்றது, கேட்டு மாலுங்கள்.
2: நன்றி. நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் டாக்டர் ரவி அவர்கள் யர்மனியிலிருந்து. அவரை தொடர்ந்து காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி குணா, நலமா இருக்கீங்களா? எப்படி நேர வித்தியாசம் எல்லாம் நல்லா இருக்கா?
1: இடம் இருக்கிறவர்கள் அது வித்தியாசம் என்ன என்ன பொறுத்தளவில் எனக்கு ஒரு வித்தியாசமாயிருக்கு. இரவு 2 மணிக்கு விளம்பினால் பிறகு நித்திரை இல்லை. கொண்டு தெரிஞ்சு செஞ்சுட்டு இப்ப மத்தியானம் 11 மணி என்ன கண்ண வருது. கொஞ்சம் பக்கத்து இருந்துட்டு தான்
0: விளம்பினேன். சாப்பாடு ஒண்ணும் இல்ல.
1: என்ன
0: பாடல கேக்க போறீங்க?
1: கல்யாண வானில் போகும் கோலம் ஊர்கோலம். கல்யாண வானில் போகும் கோலம் பாருங்கோ.
0: கல்யாண வானில்
1: போகும் மேகமோ கோலம்.
0: வானில் போகும் மேகம் என்ற பாட்டை கேக்குறீங்க. ஓகே, அனி நீங்க சொல்லுங்க வாழ்த்துக்களை.
1: இன்று முதலாவது சிறந்த நாளை கொண்டாலும் செல்ல குட்டி கவிஞையாவுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு அம்மம்மா பேத்திகளோடு சுகமாக பெற்றோரோடும் வாழவன் வண்டவா வாழ்த்தி கொண்டு இன்று திருமண நன்னாளை நினைவு நன்னாளை கொண்டாடும் எத்தனையாவது நாள் இருக்கா?
0: ஆண்டு
1: 40 ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சுதன் சர்மா சசிகலா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய திருமண நன்னாள் வாழ்த்துக்கள். அவர்கள் என்றும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று உடலில் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு நீடூடி காலம் வாழ வேண்டும் என்று மனம் நிறைந்து வாழ்த்துகின்றேன்.
0: நன்றி, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள்.
1: அவர்களை வந்தது இதேதான் தம்பதிகள்
0: தான்.
1: நன்றி
0: நன்றி அம்மா. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொன்ன உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி நன்றி ராஜா.
0: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்த பாடலை திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. அண்ணன்
0: வணக்கம். முங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கோம் ராஜா, நீங்கள் எப்படி?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி.
1: பாட்டு வந்தனே, இது மூன்று தெய்வங்கள் படத்தில் இருந்து, தாயினும் தெய்வங்கள்,
0: தாயினும் செல்வங்கள்,
1: செல்வங்கள், தாலாட்டின் தெய்வம், பைரங்கள் போல ஒளி கட்டு அந்த பாடலாம் பாட்டு போட்டு வந்தேன். இன்று 40வது திருவண்ணாமலை கொண்டாடும் சுதன் சர்மா ஐயா சதிகள அம்மாவுக்கும் இன்னும் சிரஞ்சீவியாக இன்னும் தீக்க சுமங்கிரியா பல்லாண்டு வாழ்க்க வாழ்கவினை வாழ்த்தி கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்ட கவனியா செல்வத்துக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்து தாய்க்கும் நல்ல புள்ளியாக கல்வியின் சிறந்த உலகில் பல பட்டங்கள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவினை வாழ்த்தி கொண்டு இதை டிஆர்டி வானொலிக்கு எடுத்து வந்த சுதந்திரமா சசிகளா அம்மாவுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு இந்த பாலத்திற்கு விரும்பும் ராஜா.
0: நன்றி, உங்களுடைய அன்பான வாழ்த்துகள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும். கவினையா குட்டிக்கும் வாழ்த்தினீங்களா?
1: என்ன
0: கொஞ்சம் நன்றி வாழ்த்துகள். உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள். அவர் புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் மூன்று தெய்வங்கள் திரையிலிருந்து கவியரசருடைய கவிதை வரியில் வந்த பாடல்.

பாடலுடைய நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு ரசித்த அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று கவினியா செல்லம் என்று தனது முதலாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்தோடு எல்லா பட்டங்களும் பெற்று உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று நாங்களும் இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு, அதேபோல் எங்களுடைய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய சுதன் ஐயா சசியம்மா தம்பதிகள் 40வது ஆண்டு திருமண நாளை இனிதாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். பேத்தியோடு இணைந்து அவர்களும் ஆண்டவனுடைய அருளோடு நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வாழ்கையின வாழ்த்தி டிஆர்டி தமிழில் குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூர்த்தி லவ்சான், 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: மருந்து மருந்து
1: வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026

ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை வன்கூவர் 7500 ரோஸ் ஸ்ட்ரீட் ரோஸ் பார்க் விளையாட்டு திடலில் வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே இளம் தலைமுறையினருக்கான தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026 சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் நம்மவர்கள் சாதனை படைக்க அனைவரையும் திரண்டு வருக என்று அழைக்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி சனிக்கிழமை அன்று வன்கூவரில் தமிழர் பெரு விளையாட்டு போட்டி இடம்பெறுகிறது. 5 வயது பிரிவினருக்கான போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளுக்கும் தமிழ் மன்னர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சங்கிலியன் அணி, பண்டாரவன்யன் அணி, எல்லாளன் அணி, கரிகாலன் அணி, ராவணன் அணி, ஒவ்வொரு அணிகளுக்கும் தனித்தனி இளம் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிறியவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேண்ட் அணிவகுப்பும் இடம்பெறும். ஆண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டி, பெண்களுக்கான திருகுபலையில் தேங்காய் திருவும் போட்டி, முதியவர்களுக்கான சிறப்பு போட்டி வைத்து கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். கலந்து கொள்பவர்களுக்கு விளையாட்டுக்கான பிரவேசம் கட்டணம் இலவசம், மதிய உணவு இலவசம், சிற்றுண்டிகள் இலவசம், குடிநீர் மற்றும் குளிர்பானம் இலவசம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குமார் மகாலிங்கம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 604-725-82-70. மறந்து விடாதீர்கள், ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி. வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரில் தமிழர் பெருவிளையாட்டு போட்டி 2026.

வணக்கம். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் மணித்தியால செய்திகள். தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த ஆணை விழுந்த அன்புகிறத உபநிலையம் தற்காலிக நிலைய அதிபர் ஒருவரின் நியமனத்துடன் மீண்டும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட உள்ளதாக புகையிருந்த நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டதுடன் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று வியாழக்கிழமை பகல் 9 மணிக்கு கிளிநொச்சி மாவட்ட திறன் திருத்தி மண்டபத்தில் ஆரம்பமாகி நடைபெற்றது. பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசிதர் ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்ஷி போரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்ட அதிபரனால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் முழுமையான விசாரணை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இடம்பெறும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேசிய இளைஞர் கொள்கை தொடர்பில் தயாரிக்கப்பட்டுள்ள வரைவு குறித்து இளைஞர்களின் கருத்துக்களையும் யோசனைகளையும் பெற்றுக்கொள்வதன் முக்கியத்துவம் பற்றி இளைஞர்களுக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தில் ஆராயப்பட்டுள்ளது. இலங்கையின் விவசாய துறையில் உள்ள நிலங்களில் கரிமம் மாசுபடுத்திகள் கொண்ட பூச்சிக்கொல்லிகள் மற்றும் சுகாதாரத்துறையில் உள்ள இரசாயன மற்றும் கழிவுகள் ஆகியவற்றில் ஒருங்கிணைந்த முகாமைத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல் உகந்த வகையில் அகற்றல் தொடர்பான திட்டத்தின் கீழ் சுற்றாடல் அமைச்சம் இலங்கையில் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டக்குழுவும் இணைந்து இந்த திட்டம் உலகளாவிய சுற்றுச்சூழல் வசதி நிதியுதவியுடன் செயற்படுத்தப்படுகின்றது. யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சிண்டுபாற்றி மனித புதை குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 3ஆம் பகுதி நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது இல்லையை நீடிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் நீதித்துறையின் சுதந்திரத்திற்கும் பக்கசார்பற்ற தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தரம் குறைந்த நிலக்கரி கொள்வனவினால் ஏற்பட்டுள்ள பாரிய நட்டத்தை மின்சார கட்டண அதிகரிப்பு ஊடாகவோ அல்லது பொதுமக்களின் வரிப்பணம் மூலமாகவோ மக்கள் மீது சுமத்துவதை தடுக்குமாறு கோரி முன்னிலை சோசலிச கட்சியினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அண்மையில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் ஜனாதிபதி அனல் குமார திசநாயகாவின் நிர்வாக செயற்பாடுகளில் திருப்தி அடைந்துள்ள அதேவேளை 3/2 அண்ணளவான மக்கள் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் சமூக குறியீட்டு பிரிவு வெளியிட்டுள்ள சமீபத்திய மதிப்பீட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் எல்னோ காலநிலை மற்றும் வெப்பநிலை உயர்வு காரணமாக வறட்சி ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதனால் நீர்ப்பாசனம் மற்றும் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர்ப்பாசன திணைக்களம் பொதுமக்களையும் விவசாயிகளையும் கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக பூமியாகவும் மத நல்லிணக்கத்தின் திருத்தலமாக விளங்கும் கதர்காமக்கந்தன் ஆலயத்தின் வருடாந்த ஆடிவேல் விழா நேற்று மாலை 6 மணியளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் போது முடக்கப்பட்ட தொகுதி மறு வரையறை மசோதாவை திருத்தப்பட்ட மகளிரிட ஒதுக்கீட்டு மசோதாவை மீண்டும் அறிமுகப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவின் முப்படைகளையும் ஒரே கூட்டு அமைப்பாக இணைக்கும் வகையில் 3 புதிய ஒருங்கிணைந்த தியேட்டர் கமாண்டர்கள் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தனியார் பெயரில் பழனி கோயிலின் 100 கோடி நிலம் இந்த ஊழலில் பின்னால் இருக்கும் பவர் சென்டர் யார் என்பதை எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். என்னை அழிக்க நீங்கள் நினைக்கலாமானால் உங்கள் பாரதிய ஜனதாவின் முடிவை காணும் வரை நான் உயிரோடு தான் இருப்பேன் என்று பாரதிய ஜனதாவுக்கு மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் மம்தா பனர்ஜி சவால் விடுத்திருக்கின்றார். தமிழ் ஆடி மாதம் மற்றும் மலையாள கர்க்கிடகம் மாத பிறப்பை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது.
குணப்படுத்த முடியாத மற்றும் கடுமையான உடல் உபாதையினால் பாதிக்கப்பட்டுள்ள தகுதியுடைய நபர்கள் தங்களது விருப்பத்தின் பேரில் உயிரை மாய்த்து கொள்ளும் உதவி கரமான இறப்பு சட்டமூலத்தில் பிரான்ஸ் பாராளுமன்றத்தின் கீழ் அவையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உக்ரைன் நாட்டின் அதிநவீன ஆளில்லா விமான தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை ஐரோப்பிய நாடுகளின் தொழில் உற்பத்தி திறனையும் ஒருங்கிணைத்து கூட்டு திட்டங்கள் மூலம் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியை பெருக்குவதற்கான ஒப்பந்தத்தில் இருதரப்பும் கையொப்பமிட்டுள்ளது. அமெரிக்காவில் இளம் பெண் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் 40 ஆண்டுகளுக்கு பின் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எழுத்தாளரும் முன்னாள் செய்தியாளருமான ஜிம் கேரலுக்கு $5 பில்லியன் இழப்பீடு வழங்கியுள்ளார்கள். வியட்நாமின் காவல்துறை சுமார் $11 மில்லியன் மதிப்புள்ள 28,000 ரத்தினக்கற்களை கடத்தியதாக நம்பப்படும் அனைத்துலக கும்பல் குறித்த விசாரணையை நடத்தி வருகின்றது. மிக அழகிய வளர்ப்புறை நிலவும் அதற்கு அருகே பளிச்சென்ற வெள்ளி நட்சத்திரமும் சனி என்று அழைக்கப்படும் ரெகுலஸ் கிரகமும் வானில் வர்ணஜாலம் காட்டும் அழகிய நிகழ்வை காண ஜூலை 17 காத்திருக்கத்தான் வேண்டும். ஜூலை 17 மறந்துவிட வேண்டாம் என தெரிவிக்கப்படுகின்றது. விளையாட்டு செய்திகள். தேசிய கபடி போட்டியில் முதலிடம் பிடித்த யாழ்ப்பாணம் மகளிர் அணியை கௌரவிக்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றது. இங்கிலாந்து அணியை 2-1 கால் கணக்கில் வீழ்த்தி அர்ஜென்டினா அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை அரையிறுதியில் பிரான்ஸ் அணி தோற்றதைத் தொடர்ந்து அந்த நாட்டில் கலவரம் வெடித்துள்ளது. தோல்வியால் அதிருப்தி அடைந்த ரசிகர்கள் காவல்துறையுடன் மோதலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வாகனங்களை சேதப்படுத்தி பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்துள்ளார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் tamiloli.com. ஒரு யூரோ இலங்கையில் 384.60 இந்தியாவில் 110.44 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 335.48 இந்தியாவில் 96.31 ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கையில் 416.14 இந்தியாவில் 119.49 ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 454.16 இந்தியாவில் 130.37 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 238.84 இந்தியாவில் 68.58. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசு லாட்சப்பிள்ளையில் அமைந்திருக்கும் வி டி காஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாமா தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் பரிஸ் லாச்சப்பலில்,
3: 11 13 rue Caille, 75 Mine du Barry,
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர் கார்லா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: நேரம் சரியாக 4:12, ஐக்கியராட்சியத்தில் 3:12. இந்த நேரத்தில் சபா கேது அவர்கள் சுவிஸ் நேரத்தில், அதாவது பிரதி திங்கட்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெறுகின்ற பட்டிமன்ற நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பை கேட்காத அன்பு உறவுகளுக்காக தருகின்றோம்.

நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழ்வழியில் தொடர்வது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் ரூபி ஆவண மாளிகை ஆதரவில்

சட்டிமன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 170வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா? இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா?

0: கடந்த வாரத்தில் திருமதி யோகேஸ்வரி குணராஜா
1: சிந்தனை தலைவர் என்றால் சிந்தனை தன் குடும்பம் நல்லா வைக்க வேண்டும், தான் தந்தைக்குமாக வாழ வேண்டும், தன் பிள்ளைகள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று தலைவர் தன் தலைவர் உறவினர்கள் எப்படி நல்லா இருக்கின்றார்கள்.
2: தற்கால தனிமனின் அடிப்படை சிந்தனை
0: திருமதி குணநாயகி பசுவதி
2: தனிநபர் சிந்தனையே உலகின் பிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குறது. நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் அடிப்படையா இருப்பது என்ன? நம்முடைய சிந்தனை தானே.
0: கண்டிப்பா
3: ஒற்றுமை அதிகம்
0: வந்ததுக்கு தொடர்ந்து திருமதி பிலோமினா அண்டன்
3: அந்த கட்டுமடி இப்ப மனிதன் வந்து சமூக தொடர்போடு தான் இருக்கிறான். ஒரு ஒரு வரியில அதாவது குடும்பம் இருக்கிறான், நண்பன் இருக்கிறான், சமூகத்தோட தான் வாழ்ந்து
0: கொண்டிருக்கிறான்.
3: அப்படி வந்து நாங்க
2: வாழ்றோம். அப்ப நாங்க தனிமதி சிந்தனை எங்களுக்கு.
0: தொடர்ந்து டென்மார்க்ல இருந்து திருமதி ராதா
2: இதை பார்த்தாலும் நாங்கள் தனிமதி சிந்தனை வாழ வேண்டி இருக்கு. ஏனென்றால் எல்லாத்தையும் விளந்துட்டோம். எங்களுக்கு பின்னுக்கு திரையும் பார்த்தால் ஒரு வழி இல்லை. இப்ப உதாரணத்துக்கு சொன்னா இப்ப இந்த ஊர் ரதி இருக்குல்ல, இந்த இதுல ஒரு ஊந்துது என்ன இதுல பார்த்தாலும் நான் இதை பார்த்தேன். நத்தை மாதிரி ஒரு சின்ன சாமான் இருக்குல்ல நத்தை, இங்க அது மாதிரி நத்தை
4: தான் சமாளிக்க வேண்டிய.
0: தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து திருவாளர் லண்டோ மனோ
4: நாங்கள் எல்லா துறையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் அப்படி இப்படி ஒன்று கலைக்க முடியாது. சில சில விஷயங்களை நாங்க கொஞ்சம் பணிஞ்சு ஒடுங்கித்தான் போக வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு எல்லோருக்கும்
0: ஏற்படும்.
5: ஒன்று கூட கூறினாத்தான் அதை நாங்கள் வெற்றி அடையலாம்.
0: தொடர்ந்து பிரான்ஸ்ல இருந்து திருவாளர் பாலேந்திரா
5: ஒரு சூப்பர் ஹீரோட்டவளா பாருங்க, ஒரு திருமணம் பாருங்க, ஒரு ஒரு பிறந்தாளா பாருங்க. தனியா எங்கட கணவன் மனைவி பிள்ளையோட சேர்ந்து அதை நாங்கள் செய்யலுமா? எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக நின்று நாங்கள் அதை நாங்கள் சிறப்பிக்கணுமே. சிறப்பித்தான் எங்களுக்கு மனதுக்கு திருப்தி.
0: திருவாளர் தேவன் பட்டிமன்றத்தில் நீங்கள் உங்களது இந்திய அணிக்காக பேச வந்திருக்கிறீர்கள்.
6: நான்
0: சிந்தனைக்காக இணைந்திருக்கிறீர்கள். உங்களை வருக வருகின்ற வரவேற்றுக் கொண்டு உங்களது வாதங்களை தாருங்கள்.
6: நேற்று வாதம் நடந்தது உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த நீ

0: இவர்களது கரங்களையும் இறுகப்பற்றிக் கொண்டு இன்றைய பட்டிமன்றம் ஆரம்பமானது. பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது இன்றைய மனிதரிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா? இணைந்திருக்கும் முதலாவது பட்டிமன்ற பேச்சாளர் என்று திருமதி புஷ்பவதி சிவநாதன் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் இது கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம். எங்கள் அன்பான கேள்வியோடு உரையாடுவது இந்த நேரத்தில் மற்ற மகிழ்ச்சி.
0: எங்களுக்கும்
1: 170வது வேகம்,
0: 170வது பட்டிமன்றம், 170வது பட்டிமன்றம், வாரங்களை பார்த்தா
1: 170வது பட்டிமன்றம்,
0: வாரங்களை பார்த்தா 500. ஆமா சொல்லுங்க
1: சொல்லுங்க. 170வது பட்டிமன்றத்தில் உரையாடுவது மற்ற மகிழ்ச்சி.
0: அதனை
1: சிறப்பாக நடத்தி கொண்டு வர நடுவர் அவர்களுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி ஆதரவு நியூரூலி ஸ்தாபனத்தினருக்கு நன்றி கூறி கொண்டு நடுவர் அவர்களே நான் கூற வந்திருக்கிறேன். ஒன்றாக இருந்தால் தான் தனித்துவால் செய்யும் செய்ய முடியும். ஒரு கையால நீங்க கையை தட்டி பாருங்க, சத்தம் பெருமா, ஒரு விட ஒரு கையை எடுத்து வச்சு எங்க தட்ட போறீங்க? ஏதோ ஒன்று தேவை காய் தட்டுவதற்கு, இதுகாரம் வேண்டும். அது போல தனித்திருந்து நீங்க எல்லாம் செய்யணுமா? ஒரு ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் அதுகளெல்லாம் உங்களோட தனித்திருந்து நீங்க செய்யுங்க. எத்தனையோ பேர் சேர்ந்து செய்யற பொருட்களை அனைத்தையும் தானே நாங்க பாவித்து கொண்டிருக்கிறோம். இது நான் பட்பசையில இருந்து காரையில இருந்து இரவு படுக்கும் வரைக்கும் நீங்க உங்களால செய்த உணவு உழவுகளைத்தான் உண்டு கொண்டிருக்கிறீங்க. இல்லை, ஒன்றா இருக்க கற்றுக்கணும். இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். அக்கா கூட்டத்தை பாருங்க, அதற்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க நடுவரவர்கள்? இப்பொழுது நாங்கள் வந்து உரையாடி கொண்டிருக்கோம். ஏன்னா நான் தனித்து வானொலியை போட்டுட்டு என்ன பாட்டுல கலைக்க முடியுமா நடுவரவர்கள்? எத்தனை உறவு, எத்தனை வழி, எத்தனை தொலைபேசி அழைப்பு, எத்தனை வெட்சப் எடுக்கணும். ஒரு வானொலி வேணும், இந்த உலகம் முழுக்க கேட்க வைக்கிறதுக்கு ஒரு வானொலி வேணும். இதெல்லாம் இல்லாம நாங்க என்னென்ன நாங்க செய்ய முடியும்? ஒரு இந்த நிகழ்ச்சியை நாங்க நடத்த முடியுமா? இது இந்த இதுல இருந்து இந்த பாயிண்ட்ஸ பார்த்து கொள்ளுங்க, கவனத்தில் எடுங்க. நீங்க தனிச்செல்லாம் செய்யலும் என்று கூறினீர்கள். இல்லையே, நீங்கள் உண்ணும் உணவை பாருங்கள். காலையில எழுந்தி பான், நீங்கள் பான் உங்களோட வாட்டில மாவு குழச்சி செய்யுங்கள். அங்கலாமா உங்களுக்கு? உங்களுக்கு எங்க உணவுப் பொருட்கள் வரப்போறது? எங்க இல்லாம இங்கே கூறுங்கள் எல்லாவற்றுக்கும். ஒரு அதை ஒரு தேநீர் போடுவதற்கு அடுப்பு வருவதற்கு கேஸ் வேணும். நீங்க உருவாக்குவீங்களா கேஸ? இல்லாட்டி ஒரு குக்கரை உங்களால செய்ய முடியுமா? இல்ல. எனவே நாங்கள் எல்லாம் தனித்து தனித்து என்று சொல்லி கொண்டிருந்தோம் என்றால் கூட்டு குடும்பமாய் வாழ்ந்த வாழ்க்கையில் தனித்து போயிருந்து என்ன நடக்கிறது? நடுவர்கள் இருவர் சேர்ந்து வாழ முடியாமல் பிறந்து போட்டு போய் கொண்டிருக்கிறார்கள், விட்டுட்டு விட்டுட்டு. இப்ப கூட்டு குடும்பமா இருந்தால் என்ன பிரச்சனை? ஒருவர்களோட ஒருவர் கலைக்கிறதுக்கான இல்லை, என்ன நடந்தது, எது நடந்தது நாங்கள் கேட்டு அவர்களை ஒற்றுமைப்படுத்துவோம். இந்த நாள் தான் இப்பொழுது இந்த விவாகரத்து என்றெல்லாம் கூடி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஒரு பிள்ளையை பெற்று விட்டு வாழ முடியுமா? தனிச்சு வாழ்ற பிள்ளையே எங்க ஒரு துணவில் வேணும். ஒரு சேர்ந்திருந்து வாழைக்குதான் அந்த பிள்ளைக்கு பரிமாற வேணும். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஒரு ஆள் கொடுத்து அனுசரிக்க வேணும், விட்டு கொடுக்க வேணும் என்ற தலைவற்றை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எப்படி நாங்கள் சொல்ல முடியும்? இப்படி ஒரு உலகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டு நீங்கள் ஒரு வழியில போக்குவரத்துக்கு இப்போ செல்லும் பொழுது பஸ் வண்டியிலோ பேருந்திலோ உங்களோட சொந்த கார்லயோ நீங்க போகின்றீர்களாக இருந்தால் போல எங்களால கார் உருவாக்கி எங்களால தனிச்சு செய்து கொண்டு வரி இருந்து போக முடியும். இல்லை, யோசித்து பாருங்க என்னென்று நாங்கள் தனித்து எல்லாம் செய்யலாம் என்று நாங்க கூற முடியும். தனித்து இருந்து ஒரு நிகழ்வுகளை நடத்த முடியுமா? புத்தகங்களை வெளியிட வெளிக்கிறீர்கள், புத்தகங்களை 100 200 என்று புத்தகங்களை அது என்னது எதற்காக நீங்க தனித்திருந்து இருக்கிற நீங்கள் பேசினது உங்களுக்கு புத்தகத்தை வெளியிட ஒழிக்கிட வேண்டும். நீங்கள் யாருக்கு கொடுக்க போறீர்கள்? அப்போ என்னத்துக்காக நாங்கள் வாழ வேண்டும்? சேர்ந்து வாழத்தான் வாழ்ந்தால்தான் வாழ்க்கையில் இனிமை இருக்கும். எனவே ஒற்றிய ஒன்றாக இணைந்திருந்து பொது எல்லோருமாக சேர்ந்து வாழும் வாழ்க்கை இனிமையானது என்று நான் அறித்து கூறிக்கொண்டு நடுவர்களே எனது வாதத்தை உங்கள் முன் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்கள் நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமே என்ற அணிக்காக ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டிக்கொண்டு 170வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக

0: தொடர்ந்து இணைந்திருக்கின்றார். கனடாவிலிருந்து குணமண்ணா இணைந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: சுகமாக இருக்கின்றேன்.

0: நாயகத்தை நினைத்து அந்த பாடசாலையில் கல்வி கற்றதை கருத்தில் கொண்டு ஒற்றுமையாக அந்த பழைய மாணவர்கள் ஒவ்வொரு பிரபலமான பாடசாலைகள் என்று மாணவர்கள் எல்லாம் இங்கு ஒற்றுமையாக சிந்தித்து அவர்கள் ஒரு நிதியை கொடுத்து அங்கு பல கட்டிட நிதி கட்டிட அங்குள்ள நிதி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்கிறார்கள். கட்டிடங்களாக இருந்தால் என்ன, பாடசாலைக்கு தேவையான உபகரணங்களாக இருந்தால் என்ன, அல்லது இப்போ பரமக்கோட்டின் கீழ் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை கூட அவர்கள் வாங்குவதற்கு எல்லா பாடசாலைகளையும் குறிப்பாக பார்த்தால் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல பாடசாலைகளில் எல்லோருமே புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கிறார்கள். தனிப்பட்ட ஒரு பாடசாலையை நான் சொல்ல விரும்பவில்லை, நிறைய பாடசாலைகள் இருக்கின்றன. எல்லா பாடசாலைகள் உள்ளவர்கள் அங்குள்ள பாடசாலைகள் மறந்து ஒற்றுமையாக இங்கு வெளிநாடுகளில் செயற்படுகிறதால தான் அவர்கள் மிகவும் தொடர்ந்து மற்ற அடுத்த சமுதாயம் கல்வியில் மேம்படணும் என்ற உயரிய நோக்கத்தோட செய்து அவர்கள் ஒரு நல்ல நிலையை செய்கிறார்கள். அதனுடைய ஒற்றுமை இது வந்து மிகவும் கண்டிப்பாக தேவை. அதே போல் கோயில் திருவிழாக்களுக்கும் நாங்கள் ஆலயங்களுக்கு சென்று சிறு வயதில் நாங்கள் வணங்கியத ஆலயங்கள் புனர்தானம் செய்யாமல் இருக்கிறது. அப்போ அவர்கள் அங்குள்ளவர்களால் நிதி பற்றாக்குறை மிகவும் மோசமாக அவர்கள் அன்றாட வாழ்க்கையை கொண்டு செல் கஷ்டமாக இருக்கின்றபடிய தாயத்தில் இங்குள்ளவர்கள் ஏதோ தங்களால முடிஞ்ச ஒரு சிறு தொகைகளை ஒற்றுமையாக செயற்பட்டு செய்து அவர்கள் அந்த ஆலயங்களை எங்கள் அடுத்த சந்ததி வணங்குவதற்கு அதற்கு கூட இவர்கள் நல்ல முயற்சியை செய்கின்றார்கள். அது என்றுமே மறக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்ப வைத்தியசாலைகளுக்கு கூட பல உபகரணங்களை வேண்டுவதற்கு இவர்கள் செய்கின்றார்கள். மற்றபடி இப்ப சொல்ல போனால் இந்த டிஆர்டியின் நேயர்கள் கூட ஒற்றுமையா செயல்பட்டதால தான் அந்த வயல் வேண்டி அந்த கிளிநொச்சி விழிப்புணர்வற்றோர்களுக்கு உதவி செய்து இன்று அவர்களுக்கு அவர்கள் தாங்களும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் உணவை வழங்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமைக்கு அந்த ஒற்றுமையா செயல்பட்டதுதான் காரணம் என்று நான் மற்ற விளையாட்டு போட்டிகள் நடத்துற கூட இப்ப புலம்பெயர்ந்த நாடுகளிலும் ஒற்றுமையா நின்று தனியொராள் நின்று நடத்தி முடிக்கலாது. புலம்பெயர்ந்த நாடுகளில் பல இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து எல்லோரும் பணத்தை செலவழித்து தான் இப்ப எல்லாம் வெளிநாடுகள்ல இப்போ ஒரு ஃபேஷனோ அது நல்ல முயற்சியோ தெரியவில்லை. உணவுகளை எல்லாம் இலவசமாக கொடுக்கிற விளையாட்டு போட்டிகள் வந்து வந்திருக்கிறபடியால் இவர்களுக்கு எல்லாம் ஒற்றுமைதான் காரணம். என்ன தனியொராள் வந்து கொடுக்கிறார்கள், எல்லாருமாக நிதியை சேகரித்து தான் அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே ஒற்றுமை வந்து எப்பவுமே முக்கியம். எங்களோட தமிழினமும் எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கிறபடியால் இப்ப இந்த ஒரு நம்மள தமிழ் பாட்டு பாடுவார் அதற்கு என்ன பேரு அந்த நம்மவர்களும் மற்றவர்கள் இந்திய கலைஞர்களை கூப்பிடுவதை விட இவர்களை ஊக்குவிக்கணும் என்ற ஒரு ஒரு ஒற்றுமையான இவர் செயல்பட்டதாலதான் அவர்கள் கூப்பிட்டு முயற்சிகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு மற்றும் உங்க வாய்ப்பளித்த உங்களுக்கும் நன்றியை கூறி மற்ற நேர்களுக்கு அவர்களினுடைய கேட்பேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்று செல்கிறேன். நன்றி வணக்கம்.
1: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்த வகை நன்றிகள். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
1: இன்றைய மனிதனிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமே என்ற அணிக்காக கனடாவிலிருந்து திரு வாளர் குணம் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பற்றிக் கொண்டு நூற்றி 170வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக இன்றைய மனிதனிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா

0: தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வைபருடாக திருமதி ராதா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, சுகமா இருக்கிறீங்களோ?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நான் நலமா இருக்கணும்
0: அண்ணா. ஓம் ஓம்
1: சுகமா இருங்க. எல்லாரும் சுகமா இருங்க. நான் என்ன
0: வெகு விமர்சையாக இப்பொழுது வெடிகொளுத்தி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் பிரான்ஸ் உறவுகள் இணைந்து கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன். என்றாலும் அதற்காக தான் அந்த சில நேரங்களில் இடைவெளிகள் வேற காணலாம் என்றால் வந்து அவர்கள் வான வேடிக்கைகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். என கூட உள்ளுக்கு இருந்து பார்க்கும் பொழுது அந்த வெளியில் எட்டி பார்க்கணும் மாதிரி இருக்கின்றது. என்ன அப்படியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இணைந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியே. சரி, உங்களது வாதங்களை தாருங்கள்.
1: நன்றி. எனக்கு அதை பத்தி தெரியல. நீங்கள் சொன்னது நன்றி. நல்லது, சந்தோஷமா உங்களும் பார்க்க முடிஞ்சது. நான் சொல்றேன் என்றால்னா, தனி மனித சிந்தனைக்கு தான் வந்து
0: நான்
1: அதுக்குள்ள கொஞ்சம் முன்ன புதிய அடிட்டு
0: கிடைப்போமா.
1: நாங்களும் பிளைட்டு காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து பிளைட்லதான் வந்து
0: நாங்க
1: நீங்களும் உரியாடுறதும்
0: தொடர்பு
1: கொஞ்சம்
0: சொல்லுங்களோ.
1: நானும் நீங்கள் இப்ப கதைக்கிறதும் பலற்ற முயற்சியோட தான் நாங்கள் இப்ப இணைந்து
0: கதைக்கிறோம்.
1: இதெல்லாம் பப்ளிக்காக நிர்மூலப்பட்டு இது பப்ளிக்கா வந்தபடிதான் எல்லாரும் சேர்ந்து நிக்கிறது தான் எங்களுக்கு உதவி என்று நாங்களும் கோயிலுக்கு போனா
0: விளங்குதானே. பொது வழியில நாங்கள் எல்லாம் இணைந்து சிந்தனையை சொல்லுகின்றோம். ஆனால்
1: நாங்களும் இப்ப கோயிலுக்கு போனா பலரோட சேர்ந்துதான் தேரை இழுத்து கொண்டாட்டுறோம். எல்லாம் அதுவும் சேர்ந்தான்
0: நிக்கிறான்.
1: செய்யறதான் சேர்ந்து செய்யாம என்று இல்ல. இப்ப வயல்ல இறங்கி நாங்கள் வயலை விட்டுட்டு வந்துட்டுமே தவிர வயல்ல இறங்கி செய்யறதெல்லாம் நாங்கள் சாப்பிடுறோம். ஆனா அது பலர் இடிக்கணும் தான். எல்லாம் இணங்கித்தான் நடக்குது. இல்லை என்று சொல்லல. அடிப்படையான விஷயம் எல்லாம் நாங்க இணங்கிறோம்னாக்க நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். அது ஒரு புறம் அது பப்ளிக்காயும் இருக்குது. அது முயற்சியோட இது நாங்கள் செய்யறது என்றால் இப்ப இவைக்கு உதவி அவைக்கு உதவி நாங்கள் இப்ப இவையோட கூட்டம் கூட அவையோட கூட்டம் கூட என்று போய் நாங்கள் இடுபடிப்பட்டதால நாங்கள் நொந்து
0: போறோம்.
1: அதைத்தான் சொல்றேன். இப்ப தனி மனிதர் ஆள போய் நாங்கள் இப்ப பிளைட் ஓட முடியுமா? ஒன்றும் தெரியாம உதாரணமா சொல்ல போறோம். ஒரு தையல் மிஷின் இருக்கல்லோ, தையல் மிஷினுக்கு நூல் எப்படி கோர்க்கிறது, அது எப்படி அந்த பொவின் எப்படி எடுக்கிறது, ஒரு விஷயமே வடிவா தெரியாது. அப்ப நாங்கள் சும்மா கதைச்சு நான் சொல்றேன். முயற்சி இருக்குத்தான். இப்படியான முறையில நாங்கள் அடிபட்டு மூக்கூட வர்றோம்.
0: தனி மனித சிந்தனை தான் அதிகமாக இருக்கின்றது. இவைகளை பார்த்து
1: எங்க சிந்தனைக்கு வர்றேன் அண்ணா.
0: அப்படியான காரியங்கள். ஆனால் இந்திய மனிதனிடம் தனிமனித சிந்தனை தான் அதிகமா இருக்கின்றது. இப்பொழுது உங்கள் வாதங்களை வைக்க போறீர்கள்.
1: ஆமாம், தனிமனித சிந்தனை தான் அதிகம். என்ன சுகமா இருங்க. தனி மனித சிந்தனை உடையவர்கள் கூட இணங்கி நடந்து படித்து அறிந்த பிறகுதான் இணங்க மறுத்து தம்பித்து விடுகிறார்கள். இதுல விளங்குதானு? இணங்க மறுத்து தம்பித்து விடுகிறார்கள் தனி மனித சிந்தனையுடன். ஒருபோதும் இணைந்து நடை போட விரும்புவதில்லை. எப்படியாவது விலகி செல்ல முயல்கிறது தனி மனித சிந்தனை. இதான் சொல்றேன். அடிப்படையில நான் சொல்றேன் விஷயத்தை. முகமூடி அணிந்த மனிதர்கள் நடுவில் நாம் எவ்வளவு உண்மையாக பழகினாலும் அது எப்போதும் சபையேற மறுத்து விடுகிறது. எமது சிந்தனையை குழப்புவதற்கு மனிதர்கள் எங்கும் இருக்கிறார்கள். பல மனிதர்கள் எங்கும் இருக்கிறார்கள் எமது சிந்தனையை குழப்புவதற்கு. அதில் அவர்கள் எவ்வண்ணமோ அள்ளி மண் போட்டபடிதான் இருக்கிறார். அதை நாங்கள் உணர்ந்து எமது கையில் உள்ள விரல் நடுவிரல் எப்படி ஒரு ஒரு விதத்தில் உயர்ந்து நிற்பது, அதே போல நாங்களும் உயர்ந்து காட்சி அளிப்பது எமது நடுவிரல் கைவிரல் கையில் உள்ள
0: நடுவிரல்.
1: அதுபோல நாமும் எவ்வண்ணமும் குறைவில்லாம மகிழ்வை துளைக்காம நிம்மதியுடன் உயர்வுடன் வாழ்ந்தால் சொர்க்கம் நிச்சயம். நன்றி அண்ணா.
0: உயர்வு காட்டுகின்றால்
1: அப்படி நாங்கள் இப்ப மக்களும் அதுக்கு நாங்கள் எங்கடையும் இதுக்குதான் இந்த பாட்டு சொல்றது என்ன. ஐயோ எனக்கு ஒரு இந்த பாட்டு வருது என்னடா,
0: உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இன்றைய மனிதர்களிடம் தனி மனித சிந்தனை அதிகமே என்ற அணைக்காக தென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டி கொண்டு 170வது பட்டிமன்றம் இன்று

இல்லையே கலிக நேரம் 11:28. இன்றைய பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது இன்றைய மனிதனிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா? நூற்றி 160வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக

0: 170வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக இந்திய மனிதரிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா? நூற்றி எழுபதாவது பட்டிமன்றம் இந்திய மனிதரிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா? தொடர்ந்து இணைந்திருக்கும் பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் சந்திரசேகரமையா, நலமாக இருக்கின்றீர்களா? உண்மையிலேயே இந்த நேரத்திலும் உங்களது உடல்நிலையை கருதாது பட்டிமன்றத்துக்கு இணைந்து கொண்ட உங்களுக்கும் உங்களில் நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
1: நன்றி நன்றி. இன்று நடைபெறுகின்ற 170வது பட்டிமன்றத்துக்கு அனுசரி வருகின்ற நீரூவி அவரோட மனைவிக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வேலைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற பட்டிமன்ற நடுவர் சவா கிரீசர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் வந்து தனி மனித சிந்தனை தான் அதிகம் என்று சொல்ல தயில வாரன்
0: தனி மனித சிந்தனை தான் அதிகம் என்று உங்களது உபாதங்களை தாருங்கள்.
1: இப்ப தனி மனித சிந்தனை இப்ப ஓங்கிக் கொண்டிருக்கிறதாங்க. எந்த இதை எடுத்துக்கொண்டா இப்ப கட்சி எடுத்துக்கொண்டாலும் கட்சிகள் எல்லாம் தனி ஒவ்வொரு தரம் நாலு பேர் சேர்ந்தோடனே தனியை தண்ணி தான் கட்சி எடுவாங்க. தனி மனித எல்லாரும் தான் தான் தலைவராக இருக்கணும் தான் தான் இதாக முன்னணியில் இருக்கணும் இப்ப எல்லாரும்
0: விருப்பப்படுகிறேன்.
1: ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கொண்டு வந்தாலும் அவர்கள் ஒரு திருமணம் முடிஞ்சோடனே தனி குடித்தனம் போகத்த நான்
0: விரும்பப்படுகிறேன்.
1: தனி குடித்தனம் போய் தான் தனியார் தனிமையில வாழணும், தனிமையில தாங்கள் தங்களுடைய சுய சிந்தனைகளை தாங்கள் வாழணும்ன்றதான் எல்லாரும் விரும்பப்பட்டு கொண்டு புரிந்து வாழ யோசிக்கின்றார்கள்.
0: நன்றி வணக்கம். தனித்தனியான சிந்தனை தான் அதிகம் என்ற அணிக்காக ஜெர்மனியில் இருந்து இரா சந்திரசேகரம் ஐயா அவர்கள் தனது விவாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் முருகப்பட்டிக் கொண்டு நூற்றி எழுபதாவது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக ஒவ்வொரு மனிதனிடமும் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா? 170வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக
2: யாரை நம்பி நான் பிறந்தேன் உங்களா போன்ற

கல்லம்ம பானையிலே சோறிருந்த பிள்ளைகளும் சொந்தமடா.

யார் நான் யார் போடா போ ஆடியிலே காத்தடிக்க ஐப்பசியில் மழை வரும்

0: இருபதாவது பட்டிமன்றம் இன்று இரண்டாவது வாரமாக புதிய மனிதர்களிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா?
1: இன்றைய காலகட்டத்திலே பலவித கோணங்களை நாங்கள் இதை பார்த்து கொள்ளலாம். ஆனால் சமுதாய வளர்ச்சிக்கு ஒற்றுமை இன்றியமையாததாக இருந்ததை நாங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கின்றது, சரித்திர வரலாறாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மனித சமுதாய வளர்ச்சி சர்வதேச ரீதியில் நாகரீகம், ஜனநாயகம் மற்றும் விஞ்ஞான வளர்ச்சிகள் போன்றவைக்கு ஒற்றுமை, மனிதர்களின் ஒற்றுமை கூடாக அது தனிப்பட்ட சமுதாயமாக இருந்தாலும் சரி, அதை விட ஏனைய சமுதாயங்களும் வேறு புறஜாதிகளுடன் இணைந்து செயற்படும் பொழுது எங்களுடைய மனித வளர்ச்சியின் முன்னேற்றத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது விசேடமாக நான் எங்களுடைய தென்னக, அதாவது தென்னாசிய மக்களை பார்க்கின்ற பொழுது நானும் எனது வீடும் எனது குடும்பமும் எனது வட்டாரமும் என்று ஒரு ஒரு கோணத்தில் நாங்கள் எங்களுடைய பார்வை சென்று கொண்டே இருக்கின்றதையும் நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது அதை எடுத்துக்கொண்டு போன்ற பொழுது அது இந்த மூல காரணம் வந்து என்னுடைய குடும்ப வளர்ச்சி, அதாவது ஒரு ஒரு கிராமத்தில் வாழ்கின்ற ஒரு பிள்ளை அந்த வளர்ச்சிக்கு அந்த பெற்றோர்கள் கடினமாக உழைத்து அந்த பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பி அந்த வளர்ச்சியை, அது ஒரு தனி குடும்ப தனி வளர்ச்சியாக காணப்படுகின்றது. ஆனால் அதிலிருந்து பரவலாக ஏனைய குடும்பங்களுடன் இருந்து எங்களுடைய கிராமத்துக்கு ஒரு வாசிக சாலை வேண்டும், ஒரு மருத்துவ கலனி ஒன்று வேண்டும் என்று மக்கள் சிந்தனை செய்கின்ற பொழுது அந்த கூட்டு ஒற்றுமை வருகின்றது. அந்த ஒற்றுமை வருகின்ற பொழுது அங்கே ஒரு நல்ல ஒரு பாடசாலை ஆரம்பமாகின்றது, ஒரு விளையாட்டு மைதானமாக மாறுகின்றது. அது தனிப்பட்ட முறையிலே செய்ய முடியாது. ஆகையினாலே சமுதாய வளர்ச்சிக்கு ஒற்றுமை இன்றியமையாமல் என்றதே நான் என்னுடைய கருத்து. அதை விட அங்கே தனிமையாக இருக்கின்ற பொழுது, அங்கே தனிமையாக தன்னுடைய சிந்தனைகள் அனிமையாக இருக்கின்ற பொழுது அந்த நபருடைய அதாவது சிந்தனை அவருடைய தாளந்துகள் ஓரளவுக்கு மட்டுப்படுத்தப்படுகின்றன. உன்னுடைய தாளந்து, நீர் ஒரு கணித ஆசிரியராக இருக்கின்ற பொழுது நீர் உன்னுடைய அந்த பலத்தை, அந்த ஆசிரியர் தன்மையை மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற பொழுது பரவலாக உன்னுடைய தாளந்துகளை அங்கே வெளிப்படையாக காட்டுகின்றது. அப்பொழுது அங்கே வளர்ச்சிக்கு, சமுதாய வளர்ச்சிக்கு ஏற்றதாக இருக்கின்றது. ஆனால் தனிமையாக நான் என்னுடைய தாளந்தை நான் எனக்குள்ளேயே வைத்துக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அங்கே அது வெளிப்படையாக போகாத பட்சத்திலே அங்கே ஒரு பின்னடைவையை காணக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஒரு விதத்தில் பாதுகாப்பு தனது குடும்பம், தனது குடும்ப வளர்ச்சி அது மேல் முக்கியம். அதே நேரத்தில் இன்றைய நாகரிக காலத்திலே அது விசேடமாக புலம்பெயர்ந்து மக்கள் எங்கும் வாழலாம், எப்படியும் வாழலாம் என்ற கருத்துப்பட்ட நாகரிக வாழ் நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த நாட்களில் எவ்வளவு தூரத்துக்கு உன்னுடைய பலத்தை, உன்னுடைய அறிவை, உன்னுடைய தாளந்துகளை மற்றவர்களுக்கு பங்கு பற்றி அங்கே செயற்படக்கூடியதாக செயற்படும் பொழுது அங்கே சமுதாயத்தின் வளர்ச்சியை நாங்கள் மென்மேலும் காணக்கூடியதாக இருப்பது என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பத்திற்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தமைக்கும், இந்த பட்டிமன்றத்தில் கலந்து சிறப்பித்தமைக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமே என்ற அணிக்காக கனடாவிலிருந்து திருவாளர் பிரேம் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் விருகப்பட்டிக் கொண்டு 170வது பட்டிமன்றம் இன்று இரண்டாவது வாரமாக இன்றைய மனிதனிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா?

0: 170வது பட்டிமன்றம் இரண்டாவது வாரத்தில் திருமதி புஷ்பதி விஸ்வநாதன் அவர்கள் தனது வாதங்களை ஆரம்பித்து வைத்து இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்திருந்தார். தொடர்ந்து கனடாவிலிருந்து கனடா வன்குவரிலிருந்து திருவாளர் குணம் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து திருமதி ராதா அவர்கள் டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அதைத் தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து இரா சந்திரசேகரம் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். கனடாவிலிருந்து திருவாளர் குணம் திருவாளர் பிரேம் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். இவர்களது கரங்களையும் இறுகப்பற்றிக் கொண்டு இந்த பட்டிமன்றம் அடுத்த வாரமும் தொடரும் என்பதை மிக்க மகிழ்வுடன் தெரிவித்துக் கொண்டு
1: அந்த உறவுகள் இதுவரை சபாகேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய பட்டிமன்றம் மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியானது சுவிஸ் நேரத்தில், அதாவது இரவு 10:30 ஒவ்வொரு திங்கட்கிழமை இரவும் இடம்பெறுகின்றது. அன்பு உறவுகளே,

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:03, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:03. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்றாமல் இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்து கொண்டு செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 தினங்கள் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானிலையில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். பழமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க 2வது பகுதிக்கான பிடியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதற்கு முதல் இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் சுதன் சர்மா ஐயா, சசி அம்மா தம்பதிகள் அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சுதனையா சசி அம்மா தம்பதிகள் 40வது திருமண நாளை இனிதாக இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் நோர்வேயில் தமது அன்பு மகளுடைய இல்லத்தில். அன்பு பேத்தியார் அவர்கள் இன்று 1வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். நிசாகர் சர்மா, ஷைனிகா தம்பதிகளின் செல்வ புதல்வி கவினையா இன்று தனது 1வது பிறந்த நாளை 16ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமையை தனது இல்லத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அந்த செல்லம் என்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல ஆண்டு காலம் பார்ப்போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்க்கென TRT தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. அந்த செல்லத்திற்காக ஒரு குட்டி கவிதையையும் உங்களுக்காக தருகின்றேன்.

0: எங்கள் இல்லத்திசையே கவினையா, உன் புன்னகையில் பூத்ததே பேரன்பின் சுவியா. கவி என்றால் கவிதை என்று பொருள், நீயோ எங்கள் வாழ்வில் கிடைத்த பெரும் பொருள். உன் பிஞ்சு பாதங்கள் தரைதொட்ட ஓராண்டு, அதில் நாங்கள் கண்டோம் பேரின்பம் நூறாண்டு. இனிய முதல் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் செல்ல கவினையாவுக்கு. எங்கள் இல்லத்திசையே கவினையா, உன் புன்னகையில் பூத்ததே பேரன்பின் சுவியா. கவி என்றால் கவிதை என்று பொருள், நீயோ எங்கள் வாழ்வில் கிடைத்த பெரும் பொருள். உன் பிஞ்சு பாதங்கள் தரைதொட்ட ஓராண்டு, அதில் நாங்கள் கண்டோம் பேரின்பம் நூறாண்டு. இனிய முதல் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் செல்ல கவினையாவுக்கு.
1: சரி, அன்பு ஒருவழி தர்சனுடைய குரலில் கவிதையை கேட்டீர்கள். நேரம் சரியாக 5:06, ஐக்கியராட்சியத்தில் 4:06. உங்களால் கூட அறிய முடியாத சில விடயங்களை, உங்களால் கூட அறிய முடியாத சில விடயங்களை எந்த பக்கத்திலும் தானாகவே அறிந்து தெரிவிக்கக்கூடிய இதனை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, உங்களால் கூட அறிய முடியாத சில விடயங்களை எந்த பக்கத்திலும் தானாகவே அறிந்து தெரிவிக்கக்கூடிய இதனை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, உலகத்தில் உள்ள அனைவரிடமும் சமமாக இல்லாத ஏற்ற இறக்கத்துடன் இருப்பதை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களிடம் நான் கேட்ட கேள்வி. அன்பர்களே, அதற்கு முதல் பாடலுக்கு போவதற்கு முதல் இணைந்து கொண்டார் ராணி சமுந்தர் அவர்கள். கைபிடி கை ரேகை என்று சொல்லியிருந்தார். பாரதி அவர்கள் கைப்பக்குவம் என்று சொல்லியிருந்தார். டிவி நடராஜ் அவர்கள் கை ரேகை என்று சொல்லியிருந்தார். கமலமணி அவர்கள் கைக்கூலி என்று சொல்லியிருந்தார். சித்ரா பவன் அவர்கள் கைப்பக்குவம் என்று சொல்லியிருந்தார். ஷியாமலா அவர்கள் கையிருப்பு என்று சொல்லியிருந்தார். வதனி அவர்கள் கைராசி என்று சொல்லியிருந்தார். மீனா மகேஸ்வரர் அவர்கள் கை நாட்டு என்று சொல்லியிருந்தார். சசி அம்மா அவர்கள் கைப்பக்குவம் என்று சொல்லியிருந்தார். தேவன் அவர்கள் கையிருப்பு என்று சொல்லியிருந்தார். வதனா தேலன் அவர்கள் கைதட்டு என்று சொல்லியிருந்தார். பிலோமினா ஆண்டன் அவர்கள் கைவண்ணம் என்று சொல்லியிருந்தார். புஷ்பவதி அவர்கள் கைகலப்பு. ஏந்திமாலா கைப்பக்குவம். சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் கைத்தொழில். ராதா கனகராஜ் அவர்கள் கைதட்டு. யாருமே நீங்கள் சரியான விடை கூறவில்லை. முன்பகுதி விடை வந்ததென்று நான் கூறியிருந்தேன் அன்பு, அதையும் நீங்கள் பொருட்படுத்தாமல் அதற்கான விடையை நீங்கள் இப்பொழுது பாடலை ஒளிபரப்புகின்ற அந்த பாடலிருந்து அறிந்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே.

0: சரி அன்பு, ஒருவேளை ஒலித்த பாடலை கேட்டீர்கள். அந்த ஒலித்த பாடலிருந்து சொல்லை கண்டுபிடித்து, அதாவது முதலாவது சொல்லை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள், அதனுடைய முன்னெழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்றால் உங்களுக்கான பதில் வந்திருக்கும் அன்பு உறவுகளே. அதாவது நீங்கள் முதல் நாள் நீங்கள் சரியான விடை, முன்பகுதி விடை வந்துவிட்டது என்று கூறியிருந்தேன். அந்த முன்பகுதி விடையை நீங்கள் மாற்றி விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் முன்பகுதி விடையை நீங்கள் கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளப் போகின்றீர்கள். வேகமாக நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அன்புகளை. அத்தோடு நீங்கள் வாழ்த்தாதவர்கள் தயவுசெய்து இப்பொழுது கூட நீங்கள் வந்து விடை சொல்லாவிட்டாலும் வாழ்த்துவதற்கு நீங்கள் தயாராக வந்து வாழ்த்தலாம் அன்புகளை. அதாவது திருமண நாளையும் பிறந்த நாளையும் ஒரே நாளில் செய்கின்றார்கள் எங்களுடைய சுதனையா சசியம்மா தம்பதிகள். இன்று 40வது ஆண்டு திருமண நன்னாலே இனிதாக கொண்டாடுகிறார். அவருடைய அன்பு பேட்டி கவினையா தனது முதலாவது பிறந்த நாளே நோர்வேலே அவருடைய அம்மா அப்பாவோட அம்மா அம்மம்மா அம்மப்பாவோட எல்லாரும் இணைந்து கொண்டாடி மகிழ்கின்றார்கள். அந்த வகையில் அந்த வாழ்த்தாதவர்கள், அந்த பிள்ளையை வாழ்த்தக்கூடியவர்கள், நீங்கள் வாழ்த்தவில்லை இதுவரை நேரமும், நாங்கள் வெளியால் முரம்பேலை பழுக்களாக இருந்திருக்கோம், அப்படியெல்லாம் பல பல பல சம்பவங்கள் உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும். அந்த நேரத்தில் காலையில் நீங்கள் வாழ்த்தவில்லை என்றால் இப்பொழுது நீங்கள் வந்து வாழ்த்தியையும் மகிழலாம் என்பதனையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு உறவுகளே.
1: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
0: இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் சௌதரி பிலோமினா, நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கிறேன். நீங்கள் நலந்தானே?
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம்.
2: உற்சாகமா இருக்கிறீங்க. ஓகே, நன்றி ராஜானா. நான் காலையில வர முடியல, அப்ப வாழ்த்துவோம்.
0: ஓகே, வாழ்த்தம்மா.
2: இன்று 40வது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சிவன் சர்மா சசி தம்பதிகள், இன்னும் பல்லாண்டு காலம் இணைபிரிய தம்பதிகள் எப்பொழுதும் தானே எல்லாம் பல்லாண்டு காலம் வாழ வேணும் என்று நாங்களும் குடும்ப சார்பாக வாழ்த்தி கொண்டு அந்த சிறு சின்ன செல்லத்துக்கும் கவினையாவுக்கும் முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். ரெண்டும் ஒரே நாளில் வந்திருந்தது. அவர்களுக்கும் நல்வாழ்த்து, பிறந்த நாள் நல்வாழ்த்துகளை கூறிக்கொண்டு நான் வந்து மற்றது அதை வானிலைக்கு எடுத்து வந்த அப்பப்பா அவைக்கு என்ன பேரன் பேட்டிகள் தானே, அம்மப்பா அம்மம்மா அம்மப்பா எல்லாருக்கும் நன்றி கூறிக்கொண்டிருந்தா. நான் தும்பிக்கையை தான் எடுக்கிறேன்.
0: தும்பிக்கையை எடுக்கிறீங்களா?
2: தும்பிக்கை எடுத்து துன்பம் என்று சொல்லி பாக்கிறேன்.
0: தும்பிக்கை ஏன் தும்பிக்கை எடுக்கிறீங்க?
2: தும்பிக்கை வந்து நான் அன்றைக்கே விளக்கம் சொன்னா ஜானையில தும்பிக்கை வந்து அது நாங்கள் அறியாத எல்லாத்தையும் அது அறிஞ்சு கொள்ளும். வழி அல்லது இதெல்லாம் தானாவே அது அறிஞ்சு கொள்ளும். எங்களுக்கு அது கண்டுபிடிக்க முடியாது. தான் அந்த உடன் சொன்ன நான் புராதம் மாத்தினான். நேற்று இன்றைக்கு அதையே சொல்றேன். தும்பிக்கையை சொல்லிட்டு துன்பம் வந்து சொல்ல துன்பமேற்ற இறக்கமா இருக்கும். எல்லாருக்கும்
0: துன்பம் வாங்கிட்டு போறீங்க. நன்றி வாழ்த்துக்கள்.
2: நன்றி அழகா.
0: அவர் பிலோம்னா அவர்கள் பிலோம்னாவை தொடர்ந்து வானங்கள் வந்திருக்கும். அடுத்த அன்பு வணக்கம்.
3: வணக்கம் ராஜண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோன்றா. அதான் நீங்க முன்னுக்கு வந்தபடி அன்றைக்கு வெட்டிதான். நலமா இருக்கிறீங்களா?
3: தெரியல ராஜண்ணா, பாப்பா. ஓ, நாங்க நலமா இருக்கிறவண்ணா, நீங்களும் நலமாக இருக்கிறவன வேண்டிக் கொண்டு இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் கவினையா செல்லாம் இன்று போல் என்றும் சீரும் சிறப்பும் பெற்று பல்லாண்டு காலம் நலமாக வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் இன்று 40வது திருமண நாளை கொண்டாடும் திரு திருமதி சுதனையா சசியம்மா தம்பதியினர் என்று போல் என்றும் பல்லாண்டு காலம் நலமாக வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சார்பாக திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதனை வானொலிக்கு எடுத்து வந்த திரு திருமதி சுதன் சர்மா ஐயா சசி அம்மா தம்பதியினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விட வந்து பாடம் வந்ததாண்ணா
0: பாடமா
3: ஓ
0: பாடம் பாடம்
3: முதல் நாள் விட வந்தது என்று சொன்ன நீங்கள்
0: முதல் நாள் இல்ல எத்தனை நாள்
3: மூண்டா மூன்று நாலு நாள்
0: தெரியுது பாடம் வேற இல்ல
3: அப்ப வெராட்டி அப்ப அதுக்குள்ளதானே நான் விடிய புறாவை வந்து சொல்றேன்
0: நன்றி வாழ்த்துக்கள்
3: நன்றி அண்ணா நன்றி வணக்கம்.
0: அவர் ராதாகன ராஜா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்பு ரூபா வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுபா, நலமா இருக்கீங்களா?
4: ஓ நாங்க நிலமா இருக்கோம், நீங்களும் அப்படியே என்று நல்லா இருக்கணும் வேண்டிக் கொண்டு இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கவினையா செல்லத்துக்கு எங்களை இனியா பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் ஏற்று பதினாண்டு காலமாக அன்று வாழ்த்திக்கொண்டு இதை வானிலைக்கு எடுத்து வந்த அம்மப்பா அம்மாக்கு நன்றிகளை மாத்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நாற்பதாவது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சுத சர்மா ஐயாவுக்கும் சசி அம்மாவுக்கும் எங்கள் இனிய திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களும் இன்று போல் என்றும் பல்லாண்டு காலம் பிகஸ் மங்கலியாக வாழணும் என்று வாழ்த்திக்கொண்டு நானும் தும்பிக்காய் என்று சொல்லிக்கொண்டு துட என்ன சொல்லலாம் தூணா பின்னுக்கு தான் நறுவதில்லையே துவக்கமா துவக்கமா அல்லது பின்பமோ என்று தெரியல பின்னுக்கு தெரியல
0: யோசிக்கிறீங்க
4: யோசிக்கிறேன்
0: யோசிச்சுட்டு வாங்க. நன்றி
4: நன்றி வணக்கம்.
0: அவர் சுபாசனி பத்மநாதன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா,
0: சேர்ந்து
5: இறைவனையும்
0: பிரார்த்தித்துக் கொண்டு
5: நன்றி. நீங்களும் நலமாக இருக்க வேணும். நன்றி. மற்றது இன்று திருமண நாளை கொண்டாடும் சுதன்மா சசி அக்கா தம்பதியலுக்கு நமது குடும்பம் சார்ந்த திருமண நாள் வாழ்த்துக்களை கூறி அவர்கள் பல்லாண்டு காலம் சிறப்போடு பவ்வாக்கியங்களோட வாழவனை வந்து வாழ்த்துகிறேன்.
0: சாப்பிட்டேன் சாப்பிட்ட மாதிரி தெரியல, எங்க டெலிபோன் இதுல எல்லாம் சத்தம் குறைவா வருது.
5: வாழ்த்துக்களை
0: தெரிவித்த உங்களுக்கு நன்றிகள்.
5: நன்றி
0: நன்றி வாழ்த்துகள். அவர் சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து சென்றார். அவருடைய காலமையில நீங்கள் வாழ்த்து தெரிவிக்காத அன்பு உறவுகள் இப்பொழுது கூட வந்து நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விடை தெரிந்தால் வேகமாக இணைந்து கொண்டு சிறப்பியுங்கள் அன்பு உறவுகளை. நேரம் சரியாக 5:21 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:21. இந்த நேரத்தில் பைபரோடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் ராணி சம்பந்தம். நல்லமா இருக்கிறீங்களா?
6: ஆமா நான் நிலமே இருக்கிறேன். நன்றி அண்ணா. நீங்க
0: நல்லா இருக்கிறோம்.
6: நீங்க அப்படியே இருக்கணும் இறைவனை வேண்டிக்கு வந்து இன்று 40வது திருமண நாளை காணும் சுதன் சர்மா ஐயா அவர்களுக்கும் சசியம்மா அவர்களுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவனுடைய பேரை குட்டி என்ன பேரண்ணா
0: கவினயா
6: கவினயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறு. அவ அந்த பிறந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை அவளுக்கு கூறிக்கொண்டு அவ என்றும் செல்லக்குட்டியாக வாழ வாழ்க்கை வாழ்த்தி கொண்டு நான் இதுக்கு தும்பிக்காயில இருந்து துருவம் சொல்லி பாக்குறேன்.
0: துருவம் என்ன
6: சொல்லி பாக்குறேன்?
0: என்ன துருவம்?
6: துருவம் வட துருவம் தென் துருவம்.
0: அந்த துருவத்தால என்ன பிழையோசனம்?
6: துருவத்தில தான் எல்லாம் நடக்குது.
0: அப்படியா?
6: வட துருவம் தென் துருவம் தான் எல்லாம் காட்டி கொடுக்குது. எல்லாத்தையும் அதுதானே கொண்டு வருது. நான் வீட்டை போய் அகராதிய பாக்கல.
0: நன்றி வாழ்த்துகள் நினைந்து கொண்டு சிறப்பிட்டோம் உங்களுக்கு. அவர் ராணி சம்பந்தர். அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
7: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் தேவி. நலமா இருக்கிறீங்களா?
2: உற்சாகப்படுத்தும் துண்டிக்கையில இருந்து துயரம் துக்கம்
0: துக்கம் நன்றி வாழ்த்துக்கள்
2: நன்றி என்ன
0: அவர் தேவி தனராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம்
7: வணக்கம் அண்ணா
0: வணக்கம் சித்ரா பவன் அவர்கள் நலமா இருக்கீங்களா சித்ரா
7: ஓம் அண்ணா நல்ல சுகமா இருக்கிறேன்
0: நன்றி நாங்களும் நல்லா இருக்கிறோம்
7: நீங்கள நல்லா இருக்கணும் கொண்டு எல்லாம் எதிர்க்கமனை பிரார்த்திட்டு கொண்டு
0: என்ன சிரிப்பு
7: ஒரு சிரிப்பும் இல்லை இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நிசாகர் சைனிகா தம்பதிகளின் செல்வ புதல்வி சவினயா செல்லம் எல்லா செல்வங்களும் பெற்று இதோடும் சிறப்போடும் வாழவனும் கொண்டு நான் வணங்கும் சிறு ஜெயலட்சியம் என பிரார்த்தித்து கொண்டு அத்தோடு நான் 40வது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சுதனையா சசியம்மா அவர் தம்பதிகளுக்கு இனிய திருமண நல்வாழ்த்துக்கள் அவர்கள் ஒன்று போல் ஒன்றும் எல்லா செல்வங்களும் பெற்று தீர்த்து

0: அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அந்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம்
0: பாரதி அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
1: நன்றி.
0: அப்படியே உற்சாகமாக என்று இருக்கும் கொண்டு எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு
1: அருமையான ஒரு தமிழ் பேருக்கு ஆசையா இருந்ததும் கவினையா குட்டிக்கு எங்கள் இனிய பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டவர். வளமாய் நிலமாய் நூறாண்டு களம் வாழவனும் எல்லாம் படிச்சு நல்ல பிள்ளைங்க ஒரு சிங்க பொண்ணா வர போகணும் அந்த வாழ்த்தி கொண்டு வர அம்மா நில
0: கட்டிக்காதான்
1: ஐயா சசியம்மா தம்பதிகளுக்கும் 40வது திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறார்கள். 100 ஆண்டுக்காண்டு நிறைவாய் நிலமாய் வாழ வேண்டும் உண்டவர்களையும் வாழ்த்தி கொண்டு வானிலைக்கு எடுத்து வந்த சுதன் சர்மா ஐயா சசியம்மா அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு நேற்று பாத்தீங்களா
0: நான்
1: இப்ப சித்ரா சொல்லி துடுக்கு காட்டிட்டு போனா துடுக்குன்னு சொல்லு. நன்றி
0: வாழ்த்துக்கள் உங்களுடைய அன்புக்கு. அவருடைய வாழ்த்துக்கள் எங்கள் இதே நிறைந்த நன்றி. அவர் எங்கள் பாரதி அவர்கள், பாரதியை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் ஷியாமலா அவர்கள். வணக்கம் ஷியாமலா. வைபர் என்ன உதவி நன்மாங்கும் அப்படிதான் வருதாங்க அவைய வந்து முன்னுக்கு நின்றவ அதான் ரெண்டு பேரும் உங்களுக்கு முதல்ல நின்றுடணும் அப்ப எடுக்கத்தான் அவங்க.
2: என்னென்ன
0: பழம் வாங்கி வச்சிருக்கீங்க வீட்டுல?
2: முந்திரிய பழம் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு.
0: அதில் நார்மல் பழம் தானே தண்ணி வைக்க
2: நன்றி.
0: ஓகே.
2: முதல்ல இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் கவினையாற்றெல்லாம் பல்கலையும் கற்று சகல துறைகளிலும் ஓங்கி ஒழிக்க வேணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு அவன் இந்த பிறந்த நாள் இங்கே பிறந்த நாளாக சனிக்கிழமை கொண்டாடுகணும் நினைக்கிறேன். கொண்டாட்டம் நல்ல சிறப்பாக அமையணும் என்று வாழ்த்தி கொண்டு அதை அத்தோடு இன்று 40வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் சுதனையா சசியம்மா அவர்களும் இன்று போல் என்றும் சந்தோஷமாக சகல ஐஸ்வர்யங்களுடன் இருக்கணும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அதனை வானிலை கொண்டு வந்த சுதன் சர்மா ஐயாக்கும் சசியம்மாக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன்.
0: நன்றி. உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதயம் நிறைந்த நன்றிகள்.
2: நன்றி ராஜண்ணா. பின்விட வந்து அகராதியா இல்ல
0: சும்மா விட போல சும்மா விட
2: சரியா? அப்ப நானும் தும்பிக்கையில இருந்து இப்ப நீங்க சொன்ன அப்புறம் தேடி பார்த்தா என்ன தலைய திருப்பாமலே எல்லா தசையிலும் இருந்து தகவலை அறியுதான் தும்பிக்கை.
0: அது என்னென்ன தும்பிக்கையை எடுக்கிறீங்க நீங்க?
2: நீங்க எல்லா திசையிலும் இருந்து தகவலை அறியக்கூடியது என்று சொன்னீங்க தானே.
0: என்னென்ன தகவல் எடுக்கிறார்
2: அது தெரியாது, அப்படித்தான் போட்டிருக்கிறாங்க.
0: அது என்னென்ன தகவல் எடுக்கிறார்?
2: அதுல ஏதோ ஒரு சக்தி இருக்கு.
0: மூக்கு மனம்
2: நுண்ணுணர்வு இருக்கு அவருக்கு. அந்த இதால எல்லா திசையிலும் இருந்து தகவலை அறிகிறான்.
0: தகவலை அறிகிறார்.
2: அப்ப நான் துட்டு அல்லது துணிச்சல் என்று சொல்லுவோம்.
0: துணிச்சல்
2: எல்லாருக்கும் ஒரே மாதிரி?
0: இல்ல நாங்க பயந்தங்களையும் நீங்க கட்டிக்காரி
2: நாங்களும் பயந்தாங்க
0: நீங்களும் பயந்தாங்க. அப்ப என்ன எந்த கட்சியில செய்யறீங்க?
2: உங்களோட கட்சி தான் நாங்கள்.
0: நன்றி வாழ்த்துக்கள்.

0: அவர் ஷியாமலா சர்குமாரன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: பதனா நலமா இருக்கீங்களா? பதனா
1: நலமா இருக்கும்.
0: நன்றி. எங்க பண்ணி இவ்வளவு நேரம்? ஒவ்வொரு நாளும் ராந்தேவிருக்கின்றீங்க. என்றீங்க என்னடா சொல்றீங்களா? எனக்கு கண்டா ஒண்ணும் தெரியுது.
1: கிணியைக்கு போன என்ற இன்றைக்கு காலமே எனக்கு ராந்தே.
0: கிணியண்டா என்ன உள்ள
1: மசாஜ் செய்யறதா?
0: மசாஜ்
1: தெரியாது
0: எனக்கு. தெரிய
1: நானும் இப்போ முதல்ல சுதன் ஐயா சசி அம்மாவுக்கு 40வது ஆண்டு திருமணம் நாளை காணும். சத்தியம்மா சுதன் ஐயாவைக்கு இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். அவர்கள் என்ற நலமாக சந்தோஷமா இருக்க வாழ்த்திக்கொண்டு அத்துடன் முதலாவது பிறந்த நாளை காணும் கவிஞையாக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதை வாழலுக்கு எடுத்த சுதன் ஐயா சசியம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அகராதியில வராதபடியா நான் அகராதியை பார்த்து கொண்டிருக்கிறேன். தும்பு கையில இருந்து தும்மல் என்று சொல்றேன்.
0: ஏன்னா நீங்கள் சும்மா தேவையில்லாம வேதுக்கெல்லாம் அகராதி எடுத்து? சிவப்பு வேலை செய்யறது என்ன? ஒரு
1: கக்கட்டி வந்தாலும்
0: அதுக்கும் என்ன ஒரு சிவப்பு சிங்கம் வரையறதா?
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் பதனா தயாளன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். தும்மல் என்று சொல்லியிருந்தார். தும்பிக்கையில் இருந்து தும்பிக்கை. அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ள வேண்டும். வணக்கம். வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை. வணக்கம். என்ன உள்ள வைபர் என்று சொல்லியும் கதைக்கிறீங்கள்?
2: என்ன
0: உள்ள
2: தெரியும்?
0: நான் வைபர் என்று சொன்னான்.
2: அதானே கொண்டாடும் கவினையா குட்டி பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கை என்ன வாழ்த்திக்கொண்டு அத்துடன் 40வது திருமண நாளை கொண்டாடும் சுதன் ஐயா சசிகள் அம்மாவும் தம்பதிகளாக 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்க்க என்ன வாழ்த்திக்கொண்டு நானும் தும்பி கையில இருந்து துணிச்சல் சொல்றேன்.
0: துணிச்சல் காரப்புள்ள
2: துணிச்சல் இருக்கும் வண்ணாக்கு இருக்கு தானே?
0: அப்ப அதோட சேர்றீங்க. ஓகே, வாழ்த்துகள், நன்றிகள்.
2: நன்றியண்ணா.
0: அவர் மீனா மகேஸ்வரன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பதனி. எப்படி இருக்கீங்க பதனி?
3: நல்லதாக இருக்கிறேன். இலக்கிற இலக்கியோட இப்ப வந்து இருக்கிறேன். இப்ப பேர்த்டே போறது தெரியுது.
0: என்ன உள்ள
3: இந்த 4 மணிக்கு தான் வீட்டை வந்தேன். அப்ப பேர்த்டே போய் கொண்டிருக்குது, திருமண நாள் போய் கொண்டிருக்குது. அதை கேட்டு கொண்டிருந்து இருக்க வாழ்த்துவோம் வந்தேன்.
0: வாழ்த்துங்க. வாழ்த்து வாழ்த்து தான் நாங்க ரேடியோ கொண்டு வர்றது.
3: அதுதானே கொண்டு முழுக்க நல்ல போய் கொண்டிருந்திருக்கு. நான் அதை கேட்க இல்ல. அப்ப நான் நீங்க நிலமா இருக்கிறீங்களா?
0: நீங்களும் மசாஜுக்கு போனீங்களா?
3: நான் மசாஜுக்கு இல்லையண்ணா.
0: பெரிய கவலையா சொல்றீங்க?
3: நாங்க போகாத மசாஜ் வேலை. ஐயோ, வந்த காலம் தொட்டரே மசாஜ் வேலை தான் நடக்குது. அப்ப என்ன சொல்றது, பிறந்த நாள் வாழ்த்துகளை கூறுவோம்னா நீங்க நலமாக இருங்க. எல்லாரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று 40th திருமண நாளை கொண்டாடும் எங்கட சுயன்சர்ண ஐயா சசியம்மா தம்பதிகளுக்கு நாங்களும் எங்கள் குடும்பம் சார்பாக அவர்களுக்கு திருமண நல் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். அவர்கள் அன்று போல் இன்று போல் என்றென்றும் சகல சௌபாக்கியத்தோடு 100 காலம் சந்தோஷமாக தீர்க்க சுமங்கலிகளாக வாழறணும் என்று வாழ்த்துகின்றேன். அது மற்றது அவரோட பேத்தி தானே பேத்தி கவிநயா செல்ல குட்டிக்கும் உங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். செல்ல குட்டி முதலாவது பிறந்த நாளை கொண்டாடுகிற வளர்ந்து பட்ட படித்து பட்டங்கள் பெற்று அம்மம்மா அப்பா அப்பம்மாவுக்கு சந்தோஷமாக செல்ல குட்டியாக துடியாட்டமாக வளர்ந்து படிப்புகள் படித்து பட்டங்கள் பிரதானம் என்று வாழ்த்துகின்றேன் அண்ணா.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகள். அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி.
3: வானலை கேட்டு வந்த அம்மம்மா அப்பம்மா எடுத்து வந்த சுதன் சர்ம தம்பதிகளுக்கும் நன்றி என்ற வாழ்த்துக்களை கூறுகிறேன் அண்ணா.
0: நன்றி.
3: மற்றது இதுக்கு நானும் அன்றைக்கு தும்பிக்கைதானே சொன்னேன்.
0: நன்றி வாழ்த்துக்கள். அவர் திருமதி வதனி மோகன் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
4: வணக்கம்
0: உதயன் அவர்கள், நலமா இருக்கீங்களா உதயன்?
4: நல்ல
0: சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும்.
4: நன்றி அண்ணா. அதை இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கவிநயா செல்லும் நோய் நொடி இன்றி வாழ மலர வாழ்த்தி அதே நேரம் தங்களது 40th திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சுதனையா சசியம்மா இதுவரையும் மலர வாழ்த்தி கொண்டு வாழ்வை கடத்தும் வந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை கூறி நான் தும்பிக்கையில இருந்து துட்டு என்று சொல்றேன்.
0: தும்பிக்கையில இருந்து
4: துட்டு
0: துட்டு பணம்
4: பணம் அப்படி சொல்ற வழக்கம் தானே.
0: சொல்லக்கூடாது. அப்புறம் என் வாய் வார்த்தை அடிச்சு விட்டுரும் உங்களுக்கு வந்து அள்ளி கொண்டு வந்து தந்து விட்டுரும் கடவுள். கஷ்டப்பட்டு இவ்வளோ காலம் கஷ்டப்படுறீங்க, இப்போ ஒரு விடிவு இருக்கு தானே? இப்போ சந்தோஷமா இருங்க.
4: நன்றி
0: சகோதரம். அவர் எங்கள் உதயன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். ஏர்மல்லிலிருந்து உதயனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது, அவர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். வேகமாக இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளை. நேரம் சரியாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது. எங்கள் நேயர்கள் தான் வீட்டில் இருக்கிறார்கள் இல்லை என்று நினைக்கின்றேன். நேரம் சரியாக 5:39 ஐக்கியராச்சியத்தில் 4:39.
5: அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதணிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இதுபோது மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லா ஷோபல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷோபலில் ஷெரிமஹால்.
0: ஷெரிமஹால் நேரம் சரியாக 5:40. ஐக்கியராஜ்யத்தில் 4:40. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புரோ. வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா. நான் வீடா சொல்ல வந்தேன்.
0: ஓமாம்மா சொல்லுங்க சொல்லுங்க.
2: அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், தும்பிக்கையிலிருந்து துடிப்பு.
0: தும்பிக்கையிலிருந்து துடிப்பு.
2: இன்னைக்கு மெக்ரான் எங்களுக்கு வாரன்னு சொல்லி நாங்க போய் நின்று பார்த்து தெரிய வரையில.
0: என்னம்மா
2: மெக்ரான்
0: எங்க வாரன்?
2: நன்றி,
0: வாழ்த்துக்கள். அவர் சகோதரி சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
5: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், மாலை, மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
0: இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கின்றார் வாட்ஸ்அப் ஊடாக திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள். வணக்கம் சௌதரி.
6: வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
6: ஓ நலமா இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் இருக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டு.
0: சாப்பிட்டீங்களா?
6: ஓ சாப்பிட்டேன்.
0: நன்றி.
6: புட்டி
0: சாப்பிட்டீங்களா? புட்டுக்கு என்ன, மாம்பழமா, கத்திரிக்காய் கறியா?
6: கத்தரிக்காய் கறியும் புட்டும் மாம்பழம். அது நேற்று முடிஞ்சது, இனி கடையிலான் இருக்கு, வாங்கவும்.
0: ஓகே,
6: நீங்கள் வேலையால் போய்க்காதில்ல, லாச்சா பிள்ளை வாங்கி கொண்டு தந்துட்டு போங்க, சரியா?
0: ஓகே
6: ஓகேன்னு சொன்னாலே அது வந்ததுக்கு சரி,
0: வந்தது சரி.
6: நன்றி கூறி ஓ நான் நின்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கேன் சின்ன குட்டி ரவிநயா குஞ்சுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். சிறப்பாக இருக்கும், வாழ ஒன்றும் வளர ஒன்று ஒன்று பிள்ளையை ஒன்று வாழ்த்தி கொண்டு, மற்றும் சசிதன் சர்மா ஐயா, சசிகலாமா இவருக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துகள். இப்போ நல்ல குதூகலமாக நடக்கும் பாட்டி என்று நினைக்கிறேன். அருகளையும் வாழ்த்தி கொண்டு நாருங்க, நாங்களோட கலைஞர்கள என்ன சொல்லி கொண்டு வந்ததுன்னு மறந்து போனேன்.
0: என்னென்ன
6: மறந்துனீங்க? கலட்டி கொண்டு இருந்த உடனே எல்லாத்தையும் மறந்து
0: போனேன்.
6: அப்படி கொஞ்சம் வேர்வையா
0: இருக்கு. என்ன
6: நாட்டிலும் பக்கத்துல தானே?
0: வேண்ட நாட்டிலும் பிரான்ஸ்ல கூட வைக்க.
6: அடிச்சிருக்கணும்
0: லண்டனும்
6: அது உதயன் போட்டு சொன்ன அந்த அந்த சொல்லியே நானும்
0: தாரேன். ஆ அப்படியா, தும்பிக்கையிலிருந்து துட்டு
6: என்னது?
0: துட்டு துட்டு
6: துட்டு ஓ துட்டு துட்டு அது அதை தான் நானும் சொல்கிறேன். அதுக்கு
0: துட்டண்டா என்ன
6: எனக்கு தெரியாது.
0: துட்டண்டா பணம்
6: துட்டு வேணா இது கொடு காசு கொடுக்குறாரு.
0: பணம் பணம் பணம் பிள்ள துட்டு துட்டு
6: நாங்கள் அப்படி சொல்கிறே இல்லை தானே.
0: பணம் பணம்
6: பணம் மூணு.
0: ஓகே நன்றி.
6: காசு சொல்லுவோம்.
0: நன்றி சகோதரம்.
6: நன்றி அண்ணா. நன்றி வணக்கம்.
0: அவர் சகோதரி திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
7: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணநாயகி. நலமா இருக்கீங்களா?
7: ஓமோ
0: கண்ணாலய பிறகு கண்ணாலய ஒரு மாதம் பிறகு உங்களோட குரல் இருக்குது.
7: ஒரு மாதம் இல்லை இன்னும் கூட என் கிட கிட வந்திருக்கிறேன்.
0: வந்துடுங்களா?
7: என்ன விதமைந்த பாட்டுக்கு வந்திருக்கிறேன்.
0: பாட்டங்களுக்கு
7: வந்திருக்கிறேன். முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் செல்லக்குட்டி கவினையாகி நீ பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் நோய் இல்லாம வாழ்ந்தாலே காணும் கலகலப்பாக சிரிச்சு சந்தோஷமாக தத்தி தத்தி நடந்து சிறப்பு கொடுக்கணும் குடும்பத்தினருக்கு வாழ்த்திக்கொண்டு அடுத்தது திருமண நாளை கொண்டாடும் சுதனையா சசிகலாதம்மதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களையும் கூறி சகல சௌவாக்கியலும் பெற்று பல்லாண்டு காலம் நோய் நொடியின்றி வாழ்வோடு மட்டும் வாழ்த்துகின்றேன். அடுத்தது வந்து நான் இந்த ஜெர்மனிய நேரமில்லை நாளைக்கு பொது கேள்வி தந்த இணைவேன். அந்த பின் கேள்வி என தும்பிக்கை என்று சொல்லி நம் பின் கேள்வி என்னண்டு
0: உலகத்தில் உள்ள அனைவரிடமும் சமமாக இல்லாது ஏற்ற இறக்கத்துடன் இருப்பதை விடையாக பெறலாம்.
7: எல்லாருக்கும் சமமா இல்ல ஏற்றம் தான் முதல்கிட்ட இல்ல இருக்கும் கோடிக்கணக்கில் இருக்கும்.
0: ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரே சம்பளம் தானே எல்லாருக்கும் அவருக்கு இலவச கார் கொடுக்கறது அந்த காலம் தொட்டு ஒரு நாள் மாத்தல மற்றது இலவச டெலிபோன் எல்லாம் அவருக்கு இலவசம் எல்லாம் இலவசம் கொடுத்து சம்பளம் 2,50,000 கொடுத்து
7: உலகத்திலே மற்ற நாடுகள்லாம் நடக்குமா போல எங்கட நாடும் செய்ய
0: அதையும் குறைச்சு அதையும் குறைச்சு அவையெல்லாம் இதுகள் எல்லாம் இல்லாம செய்தா இந்த இலங்கை எங்கேயோ போயிடும்.
7: அளவில்லாமல்
0: இருக்கு குணநாயகி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் அவரது நன்றிகள்.
5: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா. நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுலா வரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும் 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும் 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும் மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0545-91-44-76.
0: நேரம் சரியாக 5:50. ஐக்கியராஜ்யத்தில் 4:50. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனியில். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
8: வணக்கம் ராஜா அண்ணா, நம் பின்கேளுடைய கவனிக்கையில் அது நீங்க எல்லோரிடமும் இருக்கும் ஏற்றத்தாழ்வோடு சம்பந்தமானதான்
0: கேட்டேன்.
8: நீங்க எல்லோரு மண்டதை விட்டுட்டேன். நான் உலகத்துல உள்ள ஏற்றத்தாழ்வுண்டு நினைச்சிட்டேன். இப்ப குணநாயக்காக
0: சொல்லி ஏற்றத்தாழ்வு இருக்குதானே உள்ள.
8: கடினமானபடியே
0: சொல்றீங்க. துருவம் வட துருவம் தென் துருவம்,
8: அது வட துருவம் தென் துருவம் உலகத்துல அது வந்து இருக்குதானே. அதாலதான் இந்த அளவு எல்லாம் நடக்குது. ஆனா துட்டு சரி கூட பொருந்தும் ராஜா. எல்லார்டையும் கூட இருக்கும், குறைய இருக்கும், அது ஒரு ஏற்றத்தாழ்வா தானே இருக்குது.
0: ராணி சம்பந்தர் தும்பிக்கையை சொல்லி திருவன்
8: சொன்னீங்க. அதனாலதான் அதை மாத்துறேன். நான் அதை கவனிக்கல. நான் வேற வழியில கேள்வி எனக்கு இல்லத்தானே. அப்ப நான் நடந்து வரையக்குள்ளதான் அது பதில சொன்னா கேள்விய மறந்து
0: போனேன். இனிமேல் பறந்து வாங்கோ. அவர் ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் பத்மராணி. நலமா இருக்கீங்களா பத்மராணி? மணியா சொல்றீங்க. காலமேல வந்து வடிவ சந்தோஷம் கொண்டாடிட்டு மற்றும் வடிவத்தார்.
9: அவர்
0: சூப்பரா இருக்கு. தோட்டம் எல்லாம் எப்படி இருக்கு?
9: தேவாரம்
0: மழை வேற செய்யறேன். நல்லது. நீங்க நல்லா இருக்கணும், அப்பதானே மற்றவர்கள் குடுப்பீங்க.
9: முதல்ல அந்த குட்டிக்கும் பிறந்த நாள் வாழ்த்த சொல்லி கொண்டு
0: கவினையா அவங்க பேர் கவினையா
9: கவினையாக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சசி அம்மா சுதந்தன்மா ஐயாக்கள் ஆரோக்கியத்தோடு இன்றும் நலமாக வளமாக வாழவனும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அம்மாண்டு சொல்லிக் கொண்டு நானும் எல்லாரும் என்ன தும்பி கை துட்டு என்று சொல்லினா நானும் சொல்லி விட வர்றேன்.
0: நன்றி சகோதரி.
9: ஓகே.
0: அவர் திருமதி பத்மராணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவர். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப்போடாக இணைந்திருக்கும் தேவனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் தேவன்.
10: அன்பு மாலை வணக்கம் டிஆர்டி. அன்பு மாலை வணக்கம் திரு ராஜானி அவர்களே.
0: எப்படி இருக்கிறீர்கள் தேவன்?
10: நான் நல்லா இங்கு நல்ல ஒரு வெயில் மாலையோட போய் கொண்டிருக்குது. இங்கே தச்ச 30 வாயோட போய் கொண்டிருக்கின்ற நாடுன்னு அவ்வளவு பேசண்ட இல்லை. 30 வாய் தாங்கலாம்.
0: சரியான
10: உங்க நாட்டுல எப்படி ராஜா?
0: 33 டிகிரியில போகுது.
10: உங்களுக்கு பெண் மாதிரி கலையத்துல சூடா இருக்கு,
0: சரியான சூடு, சரியான வக்கைய நர்வஸ் ஆகுது.
10: ஆனா கூட அதுக்கு கொஞ்சம் என்ன செய்யாங்க, தண்ணி குடிக்கணும், எலுமான பழவே சாப்பிடணும். சரி என்று சொல்லிக்கொண்டு நான் நேர்த்தை கருத்து கொண்டு நான் முதல் எங்கட கவனையா செல்வத்துக்கு என் குடும்ப சகப்பதனால் வாழ்த்து, அவர் நோய் நொடி இல்லாமல் நல்லவன் வாழ்வோம்னு சொல்லி வேண்டிக் கொண்டு, அது அதோட சுதன் சசி ஐயா அவர் இந்த திருமண நாள் திருமணம்
0: தானே, 40th ஆண்டு திருமண நாள்.
10: அவளுக்கு 40th திருமண வாழ் சொல்லிக்கொண்டு, அவர்கள் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு,
0: உலகத்தில் உள்ள துட்டு சமனா இருக்காது,
10: அதானே பிரச்சனை உங்களுக்கு என்ன, இப்ப துட்டு தானே பிரச்சனை இல்லை, என்ன டைம் ஒன்றும் இல்லை, என்ன என்ன சொல்றது, அந்த
0: 1 மில்லியன் சொல்லக்கூடாது சார், 1 மில்லியன் சொல்லக்கூடாது,
10: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல சுட்டதுக்கு அந்த வாழ்க்கைக்கு
0: ஒரு உண்மையான ஒரு இந்து இந்துவாதி எப்பயும் மில்லியன் சொல்லக்கூடாது, பாப்பம் அவர் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு சிறப்பித்தார். தேவன் அவர்கள், தேவனுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழிலே தமிழிலே இடம்பெற்று கொண்டிருப்பது ஜெர்மனியினர். இந்த நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து ராஜா இணைந்து கொள்கின்றார், அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ராஜா, அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் ராஜா. மீண்டும் இணைந்திருக்கின்றார் அமெரிக்க ராஜா, கைய வச்சா ராஜா.
11: வணக்கம் அண்ணா, வணக்கம்.
0: நல்லா இருக்கிறீங்களா ராஜா?
11: நல்லா இருக்கிறோம். பயங்கர வேலைப்பளவில் இருந்தவனும் சத்தியம் காலையில சொன்னா சசியம்மாக்கு சுதந்திரமா வேறு நீங்க வாழ்த்து சொல்லணும் அப்பா கட்டாயம் வந்து, நானும் இவ்வளவு நேரம் மடிச்சல போய் சொல்லக்கூடாது, இந்த போனும் பிழைச்சு போச்சு.
0: அபிராமிய மாட்ட போகணும் கிதிய வாங்க.
11: ஓம் ஓம் ஓம் ஓம், நிச்சயம் நிச்சயம் அம்மா போனும். முதலில் 40th திருமண நாளை எங்கள் சுதந்திரமா ஐயாவும் எங்கள் சசியம்மாவும் சிறப்பா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைத்து நான் கும்புற தெய்வங்கள் எல்லாரும் துணை நிற்பார்கள். அவர்கள் வாழ்க நலமுடன் நீண்ட நாளுக்கு வாழணும்னு சொல்லி கொண்டு அந்த பேத்தி 40th பேத்தியின் பேர் என்னன்னா
0: கவினயா.
11: நல்ல பேர் கவினயாவின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அமெரிக்கால இருந்து தாத்தா வந்து இந்த செல்லத்துக்கு வாழ்த்துக்களை சொல்லி கொண்டு அவர் சீரும் சிறப்புமா இந்த குடும்பத்துல சிறப்பான ஒரு ஒரு பெண்மணியா வளர்ந்து படிச்சு வந்து பெரிய ஆளா வரணும் என்று வாழ்த்து கொண்டு வேணா
0: நன்றி சகோதரம். உங்களுடைய அன்பான வாழ்த்துகள் அந்த பிள்ளை செல்வத்தையும் சுதனையா சசியம்மா தம்பதிகளையும் வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும். அந்த வயலும் உங்களுக்கு நன்றிகள். வாழ்க வளர்க டிஆர்டி தமிழொலி. அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
12: தும்புத்தடி
0: எடுத்து கொண்டு வந்து கூட்டுற மாதிரி பிளான் பண்ணீங்களா? ஓடிடணும் என்ன உள்ள இது தெரியாம இருக்கிறீங்க. நலமா
12: இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேன்.
3: இன்றைக்கு இந்த பிறந்த நாளை கொண்டாடும் கவினையா அவைய வெற்றவர்கள் குடும்பத்தின் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு அதை வானொலி எடுத்துக் கொண்டு வந்த சசியம்மா குடும்பத்தினருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு திருமண நாளை கொண்டாடும் சசியம்மா சுதர்ஷன் ஆகிய அவர்களுக்கும் திருமண வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் உடையை சொல்கின்றேன்.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் அவர்களையும் பலம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி, இணைந்து கொண்டு நன்றி. அவர் திருமதி ஜெயந்தி மாலா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரோடு நான் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் இன்று திருமண நாளை 40வது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்களுடைய சுதனையா சசியம்மா தம்பதிகள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழ் குடும்பம் வாழ்த்தி கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகளை வானொலி கடத்து வந்த சுதனையா சசியம்மா தம்பதிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவளுடைய பேராண்டி கவினையா இன்று 1வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழ் குடும்பம் வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. நன்றி, வணக்கம். தொடரும் நிகழ்ச்சியோடு இந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிப்பார்.
12: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
13: இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
12: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
13: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
12: மேலதிக தொடர்புகளுக்கு
14: 7265 Fraser Street, Vancouver, Canada.
13: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
12: மேலதிக தொடர்புகளுக்கு
13: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 64-375-55.
12: மேலதிக தொடர்புகளுக்கு
13: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
12: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
15: பரிசு லாட்சத்திலே ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 Re Kai, Paris 10 La Chapelle. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 0951-15-82-3 அல்லது 0669-68-61-61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால்.
13: கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
15: பரிசு லாட்சத்திலே ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள்,
5: காதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷோரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷோரி மஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷரி மஹால்.
14: வணக்கம் அன்பு உறவுகளே, எப்படி எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? என்ன நலம்? வெயில் தானே என்று நீங்கள் சொல்கிறதும் எனக்கு கேட்கிறது. சரி, இப்பொழுது நேரம் சரியாக 6:05. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. இப்பொழுது முதல் நாங்கள் பறந்து வருவோம் அல்லவா?

0: வாழிலே.
1: பிறந்தநாள் வாழ்த்து ஒன்று கிடைக்க பெற்றிருக்கின்றது. அந்த செல்வத்தை வாழ்த்துவதில் நாமும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மண்ணில் வந்த அந்த மகத்தான நாளை எங்கள் மனதில் நிறுத்தி நாங்கள் வாழ்த்தும் இந்த வேளை, பிறந்தநாள் வாழ்த்து, திருமண நாள் வாழ்த்து இரண்டும் வந்திருக்கிறது. ஆஹா, நோர்வேயில் வசிக்கும் நிஷாகர் ஜர்மா ஜல்மா லைன்சிகா தம்பதிகளின் செல்வ புதல்வி கவினையா இன்று தனது முதலாவது பிறந்த நாளை 16ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் கவினையா செல்லத்தை அன்பு அப்பா, அன்பு அம்மா, தாத்தாமார், பாட்டிமார், மாமாமார், மாமிமார், பெரியப்பாமார், பெரியம்மாமார், சித்தப்பாமார், சித்திமார், மச்சாள்மார், மச்சான்மார் அனைவரும் இன்றுபோல் என்றும் காமாட்சி அம்மன் திருவருளோடு பல்லாண்டு காலம் பார் போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றார்கள். இதே நாளில் எமது அன்புக்கும் பண்புக்கும் உரிய சுதன் சர்மா சசிகலா தம்பதிகளின் தங்களது 40ஆவது ஆண்டு திருமண நன்னாளையும் இன்று அமைதியாக பேரப்பிள்ளைகளுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்கின்றார்கள். இந்த அழகான தம்பதிகளுக்கு சிரஞ்சீவியாக தீக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று 40ஆவது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் மதிப்புக்குரிய சுதனையா தம்பதியினர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலே வெள்ளிக்கிழமை வருகின்ற பொழுது உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஆலயத்தினுடைய சிறப்பு, வாழ்க்கையினுடைய சிறப்பு, சமயத்தினுடைய சிறப்பு, எங்களுடைய தமிழினுடைய சிறப்பு, பண்பாட்டினுடைய சிறப்பு, ஒவ்வொரு மனிதனும் கடைப்பிடிக்க வேண்டிய விடயங்கள் என்று பலதரப்பட்ட விடயங்களை மிக சிறப்போடு இந்த வெள்ளி மலருக்குள் வந்து, அதாவது வெள்ளிக்கிழமை வருகின்ற பொழுது அவருடைய ஆசியுரையும் ஆலயங்களிலே நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது, நாங்கள் கைக்கொள்ள வேண்டியது, எப்படி எங்களுடைய சமயத்தை நாங்கள் மேலோங்கச் செய்ய வேண்டும், நாம் தமிழர்கள் என்ற சிறப்புகள் அடங்கிய ஒரு சிறிய நேரத்துக்குள் பலதரப்பட்ட விடயங்களை நல்ல சொற்சுவையோடு எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் தருகின்ற ஒரு பெரியவர். உண்மையிலே எங்களுக்கு, எனக்கும் இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. ஐயா அவர்களுடைய இந்த 40ஆவது ஆண்டு திருமண நாளை இந்த வானொலி ஊடாக வாசிப்பது மட்டுமல்ல, நெஞ்ச நெகிழ்ந்து அவர்கள் எல்லோருமே ஒரு சமுதாய அக்கறை கொண்டவர்கள். எனவே அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதைவிட கவினையா அவர்களும் முதலாவது பிறந்த நாளை இருவரும் சேர்ந்து கொண்டாடுகின்ற பொழுது மகிழ்வாக நெகிழ்வாக இருக்கிறது. 40 ஆண்டு திருமண நாள் வாழ்த்துக்கள். இல்லறம் என்ற நல்லறத்தில் இணைந்து இன்று வரை இனிதான ஒரு வாழ்க்கை. மண்ணில் பிறந்த மனிதர்கள் பலரது மனதிலே நிறைந்திருப்பதென்பது அவரவர்களுடைய பண்பும் அன்பையும் பொறுத்தது. ஆலய தொண்டும் வருகின்றவர்களோடு அன்பான பேச்சும், யாரை கண்டாலும் எப்படி இருக்கிறீர்கள், நலமாக இருக்கிறீர்களா என்று உள்ளன்போடு பேசுகின்ற தன்மையும் இவர்களுக்குரியது. இந்த வானொலிக்கு அவர்களுடைய வருகை என்பது எல்லோருமே எதிர்பார்த்திருப்பார்கள் வெள்ளிக்கிழமைகளில். அது மட்டுமல்ல, இந்த நன்னாளிலே இருவரும் இணைந்த அந்த மகத்தான நாளை நாங்கள் நன்றியோடு பார்க்கின்றோம். எனவே மீண்டும் மீண்டும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நாம் எல்லோரும், என்னை பொறுத்தவரை அவரை வாழ்த்துவதற்கு அனுபவமும் இல்லை, வயதும் பத்தாது என்று சொல்லலாம், ஆனால் அன்பு நிறைந்திருக்கிறது. எனவே அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.

0: அன்பானவர்களே, ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். ஒரு வானொலியில் அல்லது ஒரு மேடையில் அல்லது ஒரு தொலைக்காட்சியில் உரையாற்றுவதென்பது எப்படி தொடங்குவது, எப்படி முடிப்பது, என்னென்னத்தை எல்லாம் அதில் சேர்க்க வேண்டும், என்னென்னத்தை சேர்க்கக்கூடாது என்ற விடயங்களெல்லாம் அறிந்து தெரிந்து புரிந்தவர்களால் மட்டும்தான் நிலையாக பேச முடியும். இல்லை என்று கேட்டால் எழுதி வச்சுட்டு பேசி போட்டு 2-3 வாரங்களோடு நாங்கள் இருந்த இடம் தெரியாமலே ஓடிவிடுவோம். அதற்கெல்லாம் அது ஆண்டவனுடைய அனுக்கிரகம். அறிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பேச்சாளர் தான் எங்கள் அன்புக்குரிய ஐயா அவர்கள். சரி, அன்பானவர்களே, இப்பொழுது முதல் நீங்கள் உங்களுக்குரிய நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று நாடகத்துக்காக காத்திருப்பவர்கள் உங்களுடைய தொலைபேசி இலக்கம் 0148-32-15-40 என்ற இலக்கத்தோடு, இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0033-95-41-48-40-71 வைவர் இலக்கம் இருக்கிறது, 0033-650 0773-7-74-27. இந்த நம்பரூடாக நீங்கள் தொடர்பு கொண்டு நாடகத்துக்குரியவர்கள் வந்து முடிந்ததும் அதனை தொடர்ந்து நீங்கள் பாடல் கேட்கின்ற நேரத்துக்குள் பார்க்கலாம். அந்த வகையிலே வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ரத்தமிந்திரன், யோகேஸ்வரி, குணராஜா கதைக்கிறேன்.
0: யோகேஸ்வரி அம்மா, நலமோடு இருக்கிறீங்களோ யோகேஸ்வரி அம்மா?
1: ஓ, நல்ல சுகமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நாங்களும் நல்ல உண்டைக்கு. நாளைக்கு இருக்கா மழை பெய்து கண்டா சிறப்பா இருக்கு தான் பாப்போம்.
1: செவ்வாய்க்கிழமை மழை என்றாரு இறங்கி வந்தேங்கானே இல்ல, மழையங்கானே
0: இல்ல, ஓ டேங்கானே இல்ல, நீ வந்தா பாப்போம். சரி, என்ன இன்றைக்கு தரப்போறீங்க பெரியம்மா?
1: இன்றைக்கு ஆடி பிறவை பற்றி சொல்ல போறோம். அதுவே அவ வரைக்கும் நான் வாழ்க்கை சொல்ல
0: ஓமோம் கட்டாயம்.
1: இன்று சுதன் ஐயா அந்த பேத்தியின் பிறந்த நாள் நடைபெறுகின்றது. அந்த பிறந்த நாள் கொண்டாடும் அந்த சுதன் ஐயா சத்தியமான பேத்திக்கு நாங்கள் நிறைந்த நம்பிகளையும் வாழ்க்கைகளையும் வாழ்க வளர்கின்ற வாழ்த்திக்கொண்டு அந்த கவிஞையா பேத்தியின் பேரன் சுதன் ஐயாவுக்கும் சதி அம்மம்மாவுக்கும் 40th திருவிழா நாளை கொண்டாடுகிறோம். அவர்களும் என்று 100 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு அவர்கள் ஐயா வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களை நெற்றின தந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் நம்பிகளையும் வாழ்த்துகளையும் திருமண வாழ்த்துகளையும் இருவருக்கும் குவிக்கொண்டு தோதி கதைக்கட்டும் பெங்கநாடம் தொடங்குவோம். அனுசரணை கொண்டு வந்த ஐயா அம்மா இருவருக்கும் எங்களுக்கு நிறைந்த நல்வாழ்த்துக்கள்.
0: நீங்க சொன்ன அப்புறம்தான் பாத்தீங்கன்னா நானும்
1: அதே
0: நிகழ்ச்சி வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எமது அன்புக்குரிய சுதனையா அவர்களும் சசிகலா அம்மா அவர்களும். இருவருக்குமே எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகள். நான் ஆனந்தத்தில் கவிதைகள் எல்லாம் சொன்ன அப்புறம் அதை வச்சு மறந்து விட்டேன். சரி, அப்போ காத்திருங்கள். என்ன திருமண நாள்?

0: சரி, இங்கே வார்த்தை வந்திருக்கின்றவர் பார்க்கலாம். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம். இங்கே அம்மா அவர்கள் வந்திருந்தார்கள், உடக்கு ஆளை காணவில்லை. சரி, வந்துவிட்டேன். வணக்கம, வணக்கம, வணக்கம,
1: வணக்கம்.
0: சரி சொல்லுங்கள், சும்மா இருக்கிறீங்களோ?
1: ஓ, நனவாக இருக்கிறவங்க கூட வார்த்தைகளை கேட்டு நான் வாங்கி போனேன்.
0: நான் என்ன
1: அந்த மாதிரியெல்லாம் வார்த்தை நீங்க கேட்க ஆசையா?
0: இல்ல இல்ல, அப்படி இல்லையம்மா. ஐயா அவர்கள் உங்களுக்கு தெரியாது, நான் பல ஆண்டு அவருடைய அன்புக்களை தான் கட்டுப்பட்டு இருந்தேன். அதிலே மாற்று கருத்து கிடமில்லை. அவருடைய பேச்சுவன்மை, ஆலயத்திலே அவர்கள் மற்றவர்களை கவர்றதன்மை, யாராலும் முடியாது. எங்கே அவரோட சிலரை பார்த்தா பிடிக்காது, சிலரை பார்க்க பார்க்கத்தான் பிடிக்கும். அது மாதிரி அவர் அந்த ஆலயத்தை ஒன்று நடத்துகிறாருன்றால் நம்பி கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அது சில விஷயங்கள் வந்து விளங்குது ஐயா. ஆமாம், நான் சொல்கிறது தமிழ் மக்களுடைய ஆக்களுடைய எல்லாம் நிறைந்த மகிழ்வாக நிறைவானவர். அதிலே மாற்று கருத்து கிடமில்லை. சரி, நீங்கள் அவர்கள் வாழ்த்திக் கொள்ளுங்கள்.
1: முதலில் முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கவிநயா குட்டிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிள்ளை 16 பற்றி பெருவாழ்வு வாழ வேணும் மட்டும் மனமாற வாழ்த்துவதோடு சுதன் சர்மா ஐயா, சசிகலா அம்மாவுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துகள். அவர்களும் சிறப்பாக ஆயுள் ஆரோக்கியம் அட்ட ஐசீரியங்களோடு நிறைவாக மஞ்சள் குங்குமத்தோடு தீர்க்க சுமங்கலியாக வாழ வேணும் மட்டும் வாழ்த்தி கொண்டு வானொலி கடித்து வந்த ரெண்டு தம்பதியினருக்கும் வாழ்த்துகளும் நன்றிகளும் கூறிக்கொண்டு

0: சரி சொல்லுங்கம்மா. அம்மா சொல்லுங்க, சினிமனம்மா சொல்லுமா. ஹலோ,
1: ஆமாம்.
0: ஓ, என்ன பாட்டு ஒன்று வந்தது டாக்கண்டு.

0: சரி அம்மா.
1: சரி
0: அம்மாவோட நீங்கள் மற்றம்மா உரையாடிக்கொள்ளுங்கள். என்ன நாடகத்தினுடைய பேர் சொல்லவில்லை? ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே. சரி போட்டுதாங்கோ.
2: வணக்கம் பத்தா.
1: வணக்கம் அம்மா. கிட்ட இருந்து நினைக்கிற மாதிரி இருக்குது.
2: ஓம்
1: தொடங்குவோம்
2: புஷ்பா. ஹலோ புஷ்பா.
1: ஓம் தட தடை திறக்கிறீங்களே, என்ன விஷயம் அறுவலா நிக்கிறீங்க? உங்களோடக்கா ஆடி கூழாச்சு
2: கூழுக்கு ஆயத்தப்படுத்தி அதையும் கட்டிவிட்டு பயிர் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கிறோம். நீங்களும் வந்த அப்புறம் சேர்ந்து ரெண்டு பேரும் காட்சி சாமி அம்மாளாச்சி தானே கும்பிடுவோம். இந்த மாதத்துல நோய் நொடி வராம அம்மாளாச்சி தானே கும்பிட வேணும்னு சொல்லி நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். இப்ப இந்த யூடியூப் வழியே நல்ல விஷயங்களும் இருக்குது. ஆடி புறப்பண்டா என்ன கொண்டாடுறது இந்த என்னத்துக்காக சொல்லி அந்த நல்ல இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. சிலது நாங்கள் நல்லதுல எடுக்க வேணும்.
1: என்ன
2: எங்கள் மனிதர்கள் எல்லாம் ஒரு வருடமா மனிதர்கள் ஒரு வருடம் ஒரு நாள் தேவர்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு பகற்பொழுதாம் உத்தராயணம் வந்து அது ஒரு பகற்பொழுது. தையில இருந்து ஆறு வரையில ஒரு பகல் பொழுதான். ஆடியில இருந்து தை மாதம் வந்து இரவு பொழுதாம். ஒரு வருட பகலுக்கு ஒரு நாள் பொழுதாம் பகல் இரவு மற்றது அந்த ஆடியில இருந்து தை மட்டும் தட்சாயணம் வந்து சொல்றதாம் சொல்லி அவர் நான் வரும் கதை நல்ல விஷயங்களும் இருக்குது. என்ன
1: இருக்குதான்டி நீங்களும் நானும் கொண்டு போறோம். எங்களோட பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்ல கேட்கவே போகுதுகள்.
2: ஆனா உண்டு அந்த ஜூட்டி பள்ளியா ஆடி கூழ் காத்திர முறையாண்டாவது போட்டுருக்குறாங்க. அதையும் பார்த்துருக்குறேன் நான். அப்ப அதுகள் எல்லாரும் பார்த்து சமைக்க வைக்கலாம். இந்த பிள்ளைகள் எப்படி பார்த்து சமைக்கிறோம் இல்லையானு பார்த்து அறிஞ்சோம். நாங்களும் ஊக்கம் கொடுக்க வேணும். என்ன
1: கொடுக்க வேணும்? நானும் சொல்லி போட்டு அவங்க கொடுக்கட்டை அவிச்சு வச்சு போட்டு சாப்பிடுங்கோ. இது குழந்தைக்கு செய்ய வேண்டிய நாள் கட்டு போட்டுதான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். உங்களுடைய வந்து கொஞ்சம் இருந்துட்டு போகமட்டு வந்தேன்.
2: நீங்களும் கூழ காட்சி பிள்ளைகளும் பெறட்டும். அப்ப அவைகளும் சொல்லி சொல்லி என்னதுக்காக கூழ காய்ச்சுறது அதுகளும் சொல்லி கண்டதா கொஞ்சம் நினைவில வச்சு பெருந்த நாளைக்கு அதுகளும் நினைவில வச்சு வருஷம் பிறந்து ஏதோ வந்தா அது அப்படியே பரம்பரையா எங்கட கலாச்சாரம் போல அதுகளும் கொண்டு வரங்கினம் தானே. என்ன
1: கொண்டு வருங்கள் இப்படி நாங்கள் இதெல்லாம் செய்யறத காட்டி என்ன காரணம் நாங்கள் தானே கேட்க வளர்ந்துட்டோம். இப்ப
2: அதுதான் எங்கள் உண்மையிலே இப்பதான் சில விஷயங்கள் தெரியுது. என்ன
1: தெரியுது? இப்ப நீங்கள் எல்லாம் அதை போய் பார்த்து அதான் நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு சொல்லி அதுல கொடுக்க பிள்ளைகளுக்கு விருப்பம் இந்த குளுக்கட்டை இடம் இனிப்பா சுவையா செய்தா சாப்பிடுங்க.
2: கோயிலுக்கு போற வார பிள்ளைகள் அவங்களுக்கு இந்த சாப்பாடு விருப்பம் கூட. என்ன
1: அஞ்சி அந்த நாளில பள்ளிக்கூடத்துல நாங்கள் கிழமை நாட்கள்ல வந்தா அரைவாசி நேர நேரத்துல பள்ளிக்கூடம் விட்டுடுவீங்க.
2: நாளையே விடுறது அப்ப நாள ஆடி பிறப்புக்கு நாளே விடுதலை ஆனந்தமா நம்ம தோழர்கள் என்று பாடி பாடி அந்த முழுதாய் ஊழாஜியோ அடுத்த பக்கத்துல இருந்துதான் நாங்கள் வந்து வண்ண பலாவிலை ஓடி பொறுக்கிய வந்து மாணித்ததை கோடிக்கொண்டு அன்னையாக்கால் அகப்பையா அள்ளி பார்க்க பார்க்க ஆடி புது கூழ் குடி போகும். என்ன எல்லாம் கணக்க கொள்கடை வாடலாம் கிடக்குது அதெல்லாம் மறந்து போச்சு. அந்த கூழ் குடிக்கிறதும் அந்த கிட்ட இருந்து சுண்டி வரை இருந்து அகப்பியால் அள்ளி பார்க்க பார்க்க குடி குடிச்சோட்டுக்கிறாங்களே யாரு எழுதுகளே இருந்தாங்கள். அப்ப எல்லா வீட்லும் அப்படித்தான் அந்த நாளே இல்லையா? என்ன
1: அப்ப நாங்கள் எல்லாம் பத்து நாங்க பிள்ளைகளே பத்து பேர் ஐயா அம்மா ஆச்சி அப்பாண்டு அங்க வந்துடும். இந்த பாட்டு பாடினவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமே, அவரை மறந்துடக்கூடாது. அதையும் சொல்லி நவாலியூர் சோமசுந்தர பிள்ளை
2: அதான் அதான் ஐயமா கிடக்குது மறந்து போயிட்டு மாறிக்கிட்டு விளையாட்டு இல்லக்கூடாதே அப்படின்னு சொன்னா. அப்ப அது இப்ப இப்ப இந்த பிள்ளைய சிரிக்கங்களே நான் ஏழு பிள்ளைகளை பெற்றிருக்கோடு இப்ப இந்த பிள்ளைய கேட்டா சிரிக்குது சிரிக்குங்களே
1: ரெண்டு
2: பிள்ளைதானே அந்த காலத்துல எங்களுக்கே இப்ப நினைக்க சிரிப்பா கிடக்குது. என்ன
1: நாங்க பத்து பேர் அப்ப இப்ப நாங்க வீடு சொல்ல அப்ப என்னென்ன சேவை பண்ணு என்னென்ன பொருட்களை கொடுத்து மாத்தி எவ்வளவு பிரச்சனை தான் நாங்க அப்படி வாழ்ந்தாதான் வாழ்க்கை. என்ன
2: அதுதான்
1: ஒரு ஆள்
0: அடிகூட காய்ச்சி நீள அணைந்தாரா கொண்டு குடியலான்னு சொல்லி எங்களுக்கு தெரியல எவ்வளவு
2: என்னென்று
0: கேட்டால் இந்த ஆடிப்பிறப்பு தைப்பொங்கல் இதுகளெல்லாம் ஒரு சந்தோஷமாக அது ஏன் அதுகளை செய்தது என்று கேட்டால் அதுக்கு விளக்கங்கள் யாராலையும் சொல்லியலாது. அது ஏன் என்று கேட்டால் அது ஒரு ஒரு பழக்கமாக அது வைத்திருந்தார்கள். அன்றைய தினம் ஒரு சந்தோஷமான நாளாக கொழுக்கட்டையை வச்சா அப்படி இப்படி ஆடி பிறந்துட்டதுன்றதுக்காக அந்த மாதத்திலிருந்து விளங்குதோம் சொல்லுவேன். ஒரு ஆடி கலங்கினால் ஏழு ஆடி கலங்கு மட்டும் ஒரு ஒரு ஆடியில கலக்கம் வந்தால் ஆடி மாதம் என்றது ஒரு பொல்லாத மாதம். ஏழு ஆடி என்றால் ஏழு வருஷம் ஆடியும் கலங்கும். ஒரு ஆடியில கலக்கம் வந்தால் ஏழு ஆடி கலக்கம் பெறும். எனவே வருகின்ற அந்த கலக்கமான நாட்களை ஒரு சந்தோஷமாக ஒரு அமைதியாக ஒரு ஆனந்தமாக கொண்டாடுவதற்காக இந்த விலங்கு அம்மா சொல்றது.

0: அதுக்காக அந்த அந்த மாதத்தை ஒரு பொல்லாத மாதம் என்றபடியாக அது ஒரு ஆனந்தப்படுத்துவதற்கான அல்லது சடங்குகள் தான் இதுகள். தேவையற்றது அண்ட இல்லை, தேவையானது தான் அதை நாம் கடைப்பிடிக்கிறோம். இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சு போடுங்க. இப்ப இது 2026 2026 கொழுக்கட்டை பிள்ளைகளுக்கு என்னண்டே தெரியாது. அடுத்த அடுத்த அடுத்த சந்ததி இப்ப கொழுக்கட்டை அவிக்கவே மாட்டுது. அப்போ அது என்னன்று கேட்டால், அது அந்த அந்த மாதத்தை ஒரு சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக இப்படி வைத்தார்கள். விளங்குதோ? உங்களுடைய அருமையான விஷயத்தை தந்தீர்கள், வாழ்த்துக்கள், சந்தோஷம்.
1: மிக்க நன்றி இந்திரன், சிறப்பாக நடத்தி கொண்டு வரீங்கள். எங்களை அனுசரிக்கிறதுக்கு நன்றியும் பாராட்டுகள்.
0: சரி, வாருங்கள் அன்பானவர்களே. நாடகம் முடிந்துவிட்டது. நாடகத்திலே இருவருமே அம்மா அவர்கள் தொடர்ச்சியாகவே தங்களுடைய நாடகத்தை தந்திருந்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, இன்று அடுத்து நீங்கள் பாடல் கேட்க பறந்து வரலாம். ஆனால்

0: சரி, தொடர்ந்து பாடல் கேட்பதற்காக வந்திருப்பவர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம். வணக்கம் ராணி சமுந்தரம்மா. சுகமா இருக்கிறீங்களோ?
1: ஆமா, நான் சுகமா இருக்கிறேன்.
0: நல்லது, நாங்கள் நலமாக இருக்கிறோம். முதல்ல பாட்டை சொல்லுங்க அம்மா.
1: முதல்ல வந்து பிறந்த நாள் சொல்லிட்டு
0: பாட்டை சொல்லி போட்டு
1: பிறகு பாட்டு வந்து தவப்புதல்வன் படத்துல பாடல் வந்து இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும் அந்த பாடல்.
0: சரி, கதைங்கோ.
1: என்னன்னா, இன்று 40வது திருமண நாளை கொண்டாடும் திருமண நன்னாளை கொண்டாடும் சுதன் சர்மா ஐயா அவர்களும் சசியம்மா அவர்களுக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய மனம் நிறைவான திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவா என்றென்றும் தீர்க்க சுமங்கலியாக மஞ்சள் குங்குமமோடு வாழ்க வாழ்க என நீடுளி காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி கொண்டு அதனை அத்தோடு அவாவினுடைய பேத்தி செல்லக்குட்டி அபிநயா என்ன அபிநயாவுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவ என்றென்றும் எல்லா கலைகளையும்
0: அபிநயா கவினயா அபிநயா இல்ல கவினயா
1: அபிநயா ஓம் ஓம்
0: கனவீனா
1: ஓம் அபிநயா
0: ஓ
1: கவினயாவுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்க அவ என்றென்றும் எல்லா கலைகளிலும் சிறந்து எல்லா படிப்புகளும் படித்து பட்ட படிப்பு வரும் வரை அவ நோயின்றி நலமாக இதே செல்லக்குட்டியாக வளர வளர வாழ்க வாழ்க என வாழ்த்தி கொண்டு அதனை வானொலிக்கு எடுத்து வந்து அம்மா ஐயா அவர்கள் இருவருக்கும் நன்றிகளையும் பாட்டுகளையும் கூறிக்கொண்டு இந்த பாடலுக்கு கேட்போம்.
0: நன்றி. நன்றி. இதுவோ ராணி சமுந்தர் அவர்கள் கேட்ட பாடல்.

0: அருமையான ஒரு பாட்டு. டிஎம் சவுந்தரராஜன் பாடின பிறகு சொல்ல வேண்டும், அந்த பாட்டு உயிரிருந்தது, உணர்விருந்தது. அந்த பாடல் ஒரு அற்புதம். ராணி சமுந்தர் அவர்கள் அந்த பாடலை கேட்டிருந்தார். அடுத்து யார் வந்திருக்கிறது பாடல் கேட்க? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: என்ன எல்லாம் ஜர ஜரத்து கொண்டு வார்கள்?
1: என்ன சப்தமே வேறே இல்லை இந்திரன்.
0: என்ன வேறே இல்லை என்று பொய் பேசாதீங்க.
1: ஐயோ என்னுடைய உனக்கு வேறே இல்லை வந்தேன்.
0: அதுதானே வந்தாச்சு கனடாவால்.
1: ஓம் வந்துட்டேன் வந்தானா?
0: முந்தான ஐநாலாம் தேதி வந்து. எப்படி கனடா?
1: பூமியே பூமியே பூமலை நான் தூவவா,
0: பூமியே
1: பூமியே பூமியே பூமலை நான் தூவவா.
0: எங்க
1: கனடாவில இருந்து?
0: சரி சொல்லுங்க.
1: இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் செல்லக்குட்டி கவினையாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு கலப்பாக சந்தோஷமாக அப்பா அம்மாவோட வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இந்த திருமண நாளை கொண்டு 40வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சுதன் சர்மா சசிகலா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்கள். அவர்கள் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று மனம் நிறைந்து வாழ்த்துகின்றேன். நன்றி.
0: பூமியே பூமியே என்ற பாட்டு என்னம்மா?
1: ஓமோம்.
0: என்னென்ன அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வந்தது?
1: அங்கே அங்கே கேட்டு இருந்தேன். அதைத்தான் நீங்க வந்திருக்கா கேட்கணும். வரையில ஒரு நாள் இந்த பாட்டு.
0: அப்ப இதே மாதிரி கஞ்ச கேட்டு விடுவோம்.
1: எங்கேயும் எல்லாரும் கேட்டேன் முடியும்.
0: உங்களாலே எல்லாரும் பிரயோஜனப்படுகணும்.
1: என்ன நீங்க நிலமா இருக்கிறீங்களோ?
0: நான் இப்ப எல்லா நாளும் நிலமா தான்
1: இருப்பேன். அப்படியே இருக்கணும்.
0: என்ன பிரச்சனை?
1: இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கனநாள் விசாரிக்கையில் தானே. இப்போ நீங்கள் நிலமா இருங்கோ.
0: நான் இருக்கிறேன்னு. அப்போ
1: வேறு என்ன கேட்க போகிறீங்க?
0: வேறு என்ன? அங்கே போய் என்ன செய்து கொடுத்த நீங்கள் பேர பிள்ளைகளுக்கு? பிள்ளைகளுக்கு வடை முறுக்கு
1: பேர பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் விடு செய்ய கல்யாணம் செய்வேன். அவைகளுக்கு என்ன எங்கட எந்த பிள்ளைகளில் அண்ணா மகளுக்கு கல்யாணம் விட்டு போனான். அப்ப அப்படியே எங்கட உறவுகள் சொந்தங்கள்
0: நண்பர்கள்
1: ஒரு 100-200 பேரை சந்திச்சு சந்தோஷம் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினேன்.
0: சரி அப்ப நாங்கள் இப்ப பாட்டு கேப்போம்.
1: ஓமோ நன்றி இந்திரன்.
0: இது குண்ணனாகி அம்மா.

0: நல்ல ஒரு அருமையான பாடல். அந்த வரிகளும் நல்ல வரிகள். அந்த அம்மா அவர்கள் குணநாயகமாக கேட்டிருந்த அவருக்கும் வாழ்த்துக்கள். நேரம் இப்பொழுது 6:43. யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: அன்பான இனிய மாலை வணக்கம். இந்திரன் கொண்டிருந்த விபி, நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு முதலில் பாடலை கூறி விடுகின்றேன். பூம்புகார் திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜனும் ஜானகி அம்பாவும் பாடின என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் என்ற பாடல். கோவலனாக எஸ் எஸ் ராஜேந்திரனும், மாதவியாக ராஜசிறியும், கண்ணகியாக எஸ் எஸ் வியோகுமாரியும் நடத்திருந்த பாடல். கவுந்தி அடிகளாக கே பி சுந்தராம்பாள். இப்பொழுது 40வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் பிரதம குரு சசி சுதன் சர்மா ஐயா, சசிகலா அம்மா தம்பதிகளுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் சசியம்மா மஞ்சள் குங்குமத்துடன் தீர்க்கத்துவங்கடியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு, அதே நேரத்தில் அவர்களது செல்ல பேரப்பிள்ளை கவினயா தனது 1வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகின்றார். அவரும் சேரும் சிறப்புடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு, இந்த பாடலை கேட்பதற்கு முன் தங்க நவாலியூர் தங்கத்தாத்தா சோமசுந்தர பல்லவர் பாடிய ஆடிக்கூழ் பாட்டும் இருக்கிறது. அதே நேரத்தில் வசாவளான் கல்லடி வேலுப்பிள்ளையும் கூட இவர்களுடன் கொண்ட கல்லடி வேலுப்பிள்ளை உடல் அலுப்பு நீங்கி மகிழ்ச்சி பரவிய வேளையில் பாடல் பாட தொடங்குகின்றார். கல்லடி வேலுப்பிள்ளை உட்கொண்ட மரக்கறி மட்டுமே சேர்ந்ததாக காணப்படுகின்றது. அந்த ரத்னபுரி இருந்த தனது நண்பனுக்கு ஒரு பாடலை அனுப்பியிருக்கின்றார், பாடலிடையே போடவில்லை என்ற தகவலையும் கூறிக்கொண்டு, கேள்விப்பட்டனுங்களா? இந்தியன் கல்லூரியின் காலமானது
0: இல்லை இல்லை,
1: ஏரா சிங்கம் காலமாய் விட்டார் கொழும்பில். பவனியால இருந்தவர். நான் இலங்கை போது பவனியாவுக்கு சென்று பார்த்திருந்தேன்.
0: ஓகே, நான் உங்களுக்கு ஓகே, நன்றி நன்றி.

0: நேரம் 6:38 அந்த பாடலை விபி அவர்கள் கேட்டிருந்தார். பூம்புகார் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அருமையான பாட்டு. சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: வணக்கம்
0: ரோஷாலின்.
1: நான் தங்க நலமா இருக்கிறீங்களா?
0: ஓம், நான் நலமா இருக்கிறேன். அவி,
1: நீங்கள் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு இன்றைக்கு 40 ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் சசிகலா சுதர்ஷ்மா அவர்களை இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு சின்ன பிள்ளைக்கு
0: கவினயா
1: அவர்களையும் அவர்கள் நல்லா படித்து நல்ல விதமாய் நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு நான் கேட்கும் பாடல் சின்ன சின்ன நடை நடந்து சிங்கார.
0: சின்ன சின்ன நடந்தது பாபு சேர்ற வீட்டை
1: சின்ன பிள்ளைக்கு தானே பாட்டு கேட்கறேன்.
0: நானு நீங்க சின்ன சின்ன நடந்து விட்டா போவலாம்.
1: நான் என்ன இப்படி சின்ன சின்ன நடக்க போறேன்.
0: சின்ன
1: சின்ன நடை நடந்து இருக்குதுங்களா? எடுத்துட்டீங்களா?
0: எங்க நான் எடுக்கிறேன்? உங்களை போல என்ன படிக்க நானே இல்லையே. ஏதோ தடவி கொண்டு போறது வந்தா வேறது, இல்லாடி வேற பாட்டு தாரது என்ன?
1: ஐயோ, அந்த பாட்டு இருக்குமே.
0: இருக்குது இருக்கு. சரி, பாட்டு
1: என்ன வந்து
0: உழப்பி விட்டுட்டானே
1: என்ன?
0: விருது பாட்டுனம்மா.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி ரோசாலின்.

அருமையான ஒரு பாடல். நேரம் இப்பொழுது 6:53. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நீங்கள் பாடல் கேட்கின்ற நேரத்துக்குள் இப்பொழுது இணைந்திருக்கிறீர்கள். சரி, நீங்கள் வரவிட்டு நான் பாடுத்தார்.

0: சரி, யார் வந்திருக்கிற பாப்பம்? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நான் ஜெயமலன்ரா,
0: சந்திரசேரன் ஐயா. வணக்கம். வணக்கம். சுகமா இருக்கிறீங்களே?
1: ஓ, நலமா இருக்கிறேன்.
0: நல்லது, சந்தோஷம். சொல்லுங்கோ, என்ன பாட்டு வேணும்?
1: என்ன யாரண்டு நீ பாக்குற அந்த பாட்டை கேட்க முடியும்?
0: உங்களை எனக்கு தெரியும் தானே யாரண்டு. என்ன யாரண்டு எண்ணி எண்ணி
1: கனகாலம் கேட்டுருவா கேட்க பண்ணிட்டு.
0: என்ன பாட்டு? என்ன எத்தன் மனக்கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா, கனவென்னும் தேரேறி பறந்தாளம்மா, காற்றோடு காற்றாக
1: கலந்தாளம்மா.
0: இந்த மனக்கோயில் என்ன பாட்டு? இதெல்லாம் படங்கள், இதெல்லாம் பாட்டுகள்.
1: பாட்டு
0: முறை கேட்டாலும் அள்ளி கொட்டி விட்டுருப்பாரு. எம் எஸ் விஸ்வநாதன் இசையும் ஒரு கணக்காக டி எம் சவுந்தரராஜன், வி சுசீலா போட்டு தாக்கியிருப்பார்கள். கேட்போம் பாட்டு. என்னய்யா?
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி ஐயா நன்றி. இதோ வருகிறது சந்திரசேரம் ஐயா கேட்ட பாட்டு.

0: அருமையான வரிகள், அருமையான பாடல். என்னை ஆரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். சாதாரண வரிகள், உயிரை உருக்கின்ற பாடல். சரியே, அந்த பாடலை கேட்டிருந்தார் நேரம் 7 மணி. தர்மவதி அம்மா வந்திருக்கிறீங்க. வணக்கம் அம்மா.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்
0: அம்மா. சுகமா இருக்கிறீங்களோ? ஓ, நான் இருக்கிறேன். அப்படி வெயில்
1: நேரம்
0: வெயில் தானே?
1: என்ன அப்படியோ?
0: சரி அம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: நாங்கள் பூவே பூச்சூடவான்ற பாடல் கேட்போம்.
0: முறை என்ன? பூவே பூச்சூடவா, என் நெஞ்சில் பால் வார்க்கவா.
1: வார்க்கவா கேட்பா, அப்படியான பாட்டு கேட்க ஆசையாக இருக்குமே. அப்படியெல்லாம் அப்படி
0: உண்மையா? பூச்சூடவா சொல்லம்மா.
1: இன்று மதிப்புக்குரிய எங்கள் 40வது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் மதிப்புக்குரிய சுசன் சர்மா ஐயா அவர்களுக்கும், அது எவ்வளோ பேர்
0: பாப்பம் என்னென்று சொல்ல போகிறீங்க?
1: சசிகலா அம்மா.
0: சசிகலா அம்மா.
1: அப்போ சசிகலா அம்மாவும்
0: கவினையா பேரக்குட்டி
1: வாழ்ந்து நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் எங்களை சுசன் சர்மா அவர்கள், எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் ஐயா மார்கள் நான் எல்லோரும் கிட்டே இருக்கிறவே அவர் நல்லா சுகமாக நலமாக நல்ல தீர்க்க சுமங்கலியா சசிகலையா அம்மா வாழ்க. அதுக்கு பிறந்த நாளை முதலாக கொண்டாடு
0: கவினையா. கவினையா
1: அம்மா குட்டி அம்மாவுக்கும் எங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்ல மாதிரி வளர்ந்து சகல ஐஸ்வர்யங்களோடு அம்மா குட்டி பிறந்து வளர்ந்து வர வேணும் என்பதை வேண்டிக் கொண்டு, இறைவனை வேண்டிக் கொண்டு. நீங்கள் நான் பூவே பூச்சூட வேண்ட பாட்டலை கேட்குறவன் நீங்கள் சோமாக இருக்க
0: இருக்க வேண்டுகின்றேன். நன்றி அம்மா. நன்றி. தர்மவதி அம்மா கேட்ட பாடல்.

0: 7:06 அருமையான ஒரு பாடல். சரி, அடுத்து யார் வந்திருக்க பாப்போம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம், சுகமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்கள்
1: சுகமா இருக்கிறோம்.
0: என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு இந்த ஒரு பாடகொண்டு போடுங்களேன். நல்ல பாட்டா?
0: நல்ல பாட்டா ஒன்று போட்டு.
1: ஓ, சந்தப்பா, சந்தோஷமான பாட்டா போடுங்க. இந்த பருவம் பாடல் பாடல் தோங்குது.
0: அது முதல்ல போட்ட பாட்டு. இந்த பாடல்ல ஒரு சிறப்பு இருக்கிறது. ஐயா கேட்ட பாட்டு வேறொரு பாட்டுன்னு நீங்க விரும்பினதை போடுங்க. இப்ப இளையராஜா வந்து இந்த நடந்து போயிருக்க இந்த பாட்டை

0: நேரம் இப்பொழுது 7:11 பார்ப்போம் யார் வந்திருக்கிறது அடுத்து. வணக்கம் வணக்கம். அந்த டெலிஃபோன் நம்பர் வேலை செய்தலே, அதை கவனித்துக் கொள்ளுங்கள். என்னென்று தெரியவில்லை. அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டிருந்தார்கள். நல்ல பாடல்கள் வந்திருப்பவர். வணக்கம்
1: வணக்கம். உங்களுடைய அன்பான இந்திரன் புஷ்பவதி சிவநாதன்.
0: சரி, நலமா இருக்கிறீங்களோ?
1: ஓ, நலமா இருக்கிறேன்.
0: எடுக்க மாட்டேன். எல்லாத்திலயும் வந்து ஆக்கள் கனவேர் காத்து கொண்டிருக்கணும்.
1: சரி,
0: நம்ம சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: இன்னைக்கு பாட்டு இந்த சின்ன குட்டிக்கு தான் ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: டாடி டாடி ஓ மை டாடி.
0: டாடி டாடி
1: என்னை கண்டாலே ஆனந்தமே. அந்த பாட்டு ஜானகி அம்மா பாடின பாட்டு.
0: சரி, வருகிறது பாட்ட.
1: நன்றி, வணக்கம் இந்திரன்.
0: நன்றி நன்றி நன்றி. நேரம் இப்பொழுது 7:12. டாடி டாடி ஓ மை டாடி, உன்னை கண்டாலே பேரானந்தமே. இந்த பாடல் அன்றைக்கு யார் பாடிய பாடல் என்று பார்த்தால் எங்களுடைய யானகி அம்மா பாடிய பாடல். என்ன பாட்டப்பா? அம்மா வந்து என்ன சொல்கிறது, எல்லா குரலும் பாடிட்டா. வயது போன சின்ன பிள்ளை எல்லாமா இந்த குரலை பாருங்கள். ஆ,

0: बेटा
1: डैडी डैडी
0: बेटा बेटा
1: डैडी डैडी।
2: சிலருக்கு மட்டும்தான் இந்த குரல் பொருத்தும். அது கடவுளால் கொடுக்கப்பட்ட வரம். ஜானகி அம்மா என்ன பாட்டை படித்தாலும் சரி, சும்மா

எத்தனை விதமான பாடல்கள் அம்மா அவர்கள் பாடியிருந்தார். ஆனால் அவ்வளவு பாடல்களும் கலைஞனுக்கு அழிவில்லை. சரி.

இன்றைய உங்கள் எண்ணமும் உங்கள் விருப்பமும் நிகழ்ச்சியின் தலைப்பானது உங்கள் எண்ணத்துக்கு நம்மவர்களும் விளையாட்டும். நம்மவர்களும் விளையாட்டும் என்ற தலைப்போடு நீங்கள் உரையாட இருக்கின்றீர்கள். சரி, வந்திருக்கின்ற நேயர் வணக்கம். பார்த்திவன், நலமா இருக்கிறீங்களோ? அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு, சொல்லுங்க. சரி, ஓகே, நலம் பெற வாழ்த்துகின்றோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. நன்றி, மருத்துவமனையில் இருக்கிறார பார்த்தீங்களே, அங்கிருந்தும் வானொலி என்றது அவருக்கு ஒரு சந்தோஷம்தான். சரி.

0: அருமையான ஒரு பாட்டு. அதே ஸ்டைலில் தான் இன்னும் ஒரு பாட்டு இருக்கிறது, கேட்டு பாருங்க. இந்த பாட்டும் அதே ஸ்டைல்.
1: மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி, இப்பொழுது நடன இசை

0: இதுவரை நிகழ்ச்சிகள் துவங்கிய இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து முனைந்திருங்கள். 9 மணி வரை உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும்.
1: உலக வான்பரப்பெங்கும் 29 ஆண்டுகளாக ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர

0: வந்த தடைகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழோடு இணையதளத்தில் www.trttamilnadu.com செய்திக்கோள் ஒளிபரப்பில் 89 பாகையில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்டே ஃப்ரீ பாக்ஸ் ஒரேஞ்ச் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழோடு உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழோடு.
1: நேரம் 7:38 நேர்களிருப்பது பிரான்சின் துறையிறப்பாகும் டிஆர்டி தமிழொழி. தமிழொழி இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானிலைகளில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும்

வணக்கம் நிகழ்ச்சி மூன்று இனிமையான இரவு பொழுதிலே உங்கள் எண்ணங்களும் உங்கள் நிகழ்ச்சியாக ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தெரிவந்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இன்றைய உங்கள் எண்ணத்திற்காக நம்மவர்களும் விளையாட்டும். விளையாட்டில் நம்மளுடைய ஆர்வம் மற்றது அந்த அன்று இருக்கும் என்றதை விளையாட்டில் நம்மளுடைய பங்களிப்பு போன்றவற்றை இன்றைய தலைப்பினூடாக நீங்கள் எடுத்து வந்து நிகழ்ச்சி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொள்ளலாம்.

0: 7:47 மணி கிராட்சி 6:47 நிகழ்ந்து பெர்ஃபான்ஸ் தொழிலப்பாகும் டிஆர்டி தமிழில் தமிழில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் நிற்பம் அந்த வகையிலே தனது எண்ணத்தோடு இணைந்திருக்க முதலாவது இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நினைத்துக் கொண்டிருக்கிறேன்.
1: ஆரம்பிக்கலாங்களா?
0: நிகழ்ச்சிக்கு மனசர் வழங்கி வாழ்க்கை வருத்துகிறார். பிறந்த நாள் வாழ்த்தும், திருமண நாள் வாழ்த்தும். நோர்வேயில் வசிக்கும் நிகர்ஷர்மா சைனிகா தம்பதிகளின் செல்ல புதல்வி கவினையா என்று தனது முதலாவது பிறந்த நாளை அதாவது 14 ஜூலை மாதம் வியாழக்கிழமை தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கின்றார். அதே போல் எங்களுடைய அன்பு நேயர்கள் சுதன் சர்மா, சசிகலா தம்பதிகள் தங்களுடைய திருமண 40வது திருமணாலையும் இன்று அமைதியாக பேரப்பிள்ளைகளுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்கிறார்கள். இன்று பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கவினை அச்சிலம் பல்லாண்டுகால நோயினுடைய சீரன் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு அதே நேரத்தில் திருமணநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சுதன் சர்மா சசிகலா தம்பதிகள் பல்லாண்டு காலம் நோயினுடையின்றி சீரம் சிறப்பமாக வாழ வேண்டும் என்று அவர்களையும் வாழ்த்திக்கொண்டு இன்றைய நேர்ச்சியில் ஞாயிற்று அரசர் வழங்கி வாழ்க்கை எடுத்து வந்த அந்த திருமண நாள் தம்பதிகள் சுதன் சர்மா சசிகலா தம்பதிகளுக்கு நன்றிகளை குறிக்கொண்டு அவர்கள் நன்சரியோடு நம்பிட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் எண்ணங்களும் உங்களுடைய நேர்ச்சியில் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க வாழ்நிலையில் இணைந்திருக்கின்ற முதலாவது நேராகிய எங்கள் அன்புக்குரிய வன்கூவர் குணம் அவர்களை வாட்ஸ்அப் ஊடாக அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
2: வணக்கம். நலமாக இருக்கின்றீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் நலந்தானே?
2: நல்ல சுகமாக இருக்கின்றோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் கவினையாவுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அத்துடன் சுதன் சர்மா ஐயா சசிகலா தம்பதிகளுக்கும் திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் தம்பதிகளாக வாழ வாழ வேண்டும் என்று எல்லாருக்கும் பொதுவான ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன்.
0: நன்றி நன்றி. எங்கள் வாழ்த்துக்கள் அவர்களை சென்றடைந்திருக்கும், சந்தோஷப்படுவார்கள் என்று இருப்பார்கள். சொல்லுங்கள்.
2: அவர்களின் அனுசரணையால் தான் இன்று டிஆர்டி கொஞ்சம் முன்னுக்கு வருகிறதா. ஆகவே அனுசரணை கொடுத்த தம்பதிகளுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன்.
0: நன்றி நன்றி. அதுக்காக அந்த அனுசரணை கொடுத்ததுக்காக உங்கள் சார்பாகவும் எங்கள் கிளையத்தார் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லுங்கள், விளையாட்டில் எப்படி உங்களுடைய ஆர்வம் அப்படி சின்னலேருந்தே இருக்குதா, இல்லை இப்படியில் இப்படி வந்ததா, இல்லை குழந்தை பிள்ளை பிறந்த நாள்லேருந்தே விளையாட்டுலேயே உங்களுக்கு ஆர்வம் இருக்கா?
2: விளையாட்டு படிப்பை விட விளையாடல கொஞ்சம் கூட ஆர்வம்.
0: அதெல்லாம் படிப்பில்லாம் போனது என்ன, இல்லாட்டி படிச்சிருப்பீங்க?
2: அது அது இப்போ விட்டுருந்தா அதுக்காக படித்து பெரிய பட்டதாரியா வந்திருப்பேன்
0: இல்லை. ஒரு சாவச்சேரிக்கு இன்னொரு டாக்டரா வந்திருப்பீங்க. சாவச்சேரியில இன்னொரு டாக்டர் வந்து ஏற்கனவே ஒரு டாக்டர் இருக்க
2: தெரிய
0: பண்ண வர
2: உங்களோட ஊரை உலகத்துக்கு தெரிய பண்ண சரி. அப்ப அதை விட்டுட்டு அது இப்ப தெரியப்படுத்தாமலே
0: விட்டுருக்கலாம். அப்படியே விட்டுருக்கலாம்.
2: சும்மா பேசாமல் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வரைக்கும் இப்படி சாவச்சேரின்ற ஒரு போட்டை பார்த்துருப்பினோம். இது ஒரு சித்தி இருக்குதுன்னுட்டு அப்படியே போயிருப்பேன்.
0: வடிவேல படத்துல பேசாம தூங்கி இருக்கலாம் சொல்லி
2: தூங்கி முதல்ல எல்லாரும் மாய்ந்தா வந்துட்டான ஐயா சிங்கம் வந்து பார்த்தா இப்ப நடு ரோட்ல ஒண்ணு விட்டாச்சு. சரி, அப்ப நாங்கள் எங்களை தலைப்புக்காரம் விளையாட்டுகள் என்று சொல்லி இப்ப அண்மையில நடந்த பீபா தான் எல்லாருக்கும் இப்ப ஓடிக்கொண்டிருக்கிறது. பெரிய அதை பத்தி தான் கூடுதலா கதைக்கலாம். இப்ப உண்மையிலேயே எல்லாரும் எதிர்பார்த்தது இப்ப விளையாட்டுகளை பார்க்க பிரான்ஸ் வந்து உண்மையிலேயே அருமையா விளையாடி கொண்டிருந்தா. அவர்கள் தான் இந்த கப்பை எடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த பெரிய ஒரு ஷோக்கா போயிட்டது அண்டு நடந்த இது. விளையாட்டு எந்த நேரமும் இப்ப நடக்கும், அது ஒரு அதிர்ஷ்டமும் கூட.
0: அசிவம் கொஞ்சம் கை கொடுக்க வேணும், அசிவம் கொஞ்சம் கை கொடுக்க வேணும்.
2: இது வந்து அது டைம் வந்து நல்லா இவ்வளவு திறமையா விளையாடும். தனியா அந்த கேப்டன் மட்டும் இல்ல, எல்லாருமே ஒரு பிரான்ஸோட டாப் டீம். அது உலகமே எதிர்பார்த்து இவர்கள் தான் வருவார்கள் என்று ஒரு கன்ஃபார்ம் மாதிரி இருந்த இடத்துல நடந்த
0: அவைகளுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் மேலும் அந்த சிம்பிளா நினைச்சு போட்டோமோ என்ன ஒரு அவர்கள் இவர்களை விளையாட விடவில்லை என்று சொல்லலாம். இவர்களையும் விளையாட விடவே இல்லையா அவங்க? இல்ல ஸ்பெயினை பொறுத்தவரை பிரான்ஸை விளையாட விடவே இல்லை.
2: விளையாட விடவில்லை முதல் உண்மையாத வடிவை பார்த்தால் இவியல் வந்து அந்த உங்களோட தலைவர் உங்களோட கேப்டன் வந்து ரியால் மாட்ரிட்லான் இருக்கிறார் அவங்களுக்கு வந்து இவர இவருடைய ஸ்டைலுகள் என்னென்ன செய்ய போறா ஒத்தளவுக்கு நல்ல அவங்களோடைய கூட விளையாடின ஆக்கள் தான் நாங்க வந்த எதிர்ப்பு அவங்களுக்கும் இவங்க இவர இவர மட அடித்தளத்தில் அவரும் ஒரு பதட்டத்துல வந்துட்டார் ஒரு கோல் அடிச்சோன்னு அந்த தொடர்ந்து அந்த விளையாடுறாரு நாங்களுக்கு வெளியில இருந்து பாக்க
0: அடிச்சிருக்கலாம் சந்தர்ப்பமே பெருசா அமைய இல்லையா அவர்கள் அந்த போஸ்டர் மொச்சிக்கொண்டு பதினோரு பேர் விளையாடாமல் கூடாக்கள் விளையாடுற மாதிரி தான் இருந்தது விளையாட்டு
2: ஓ சரியான மத அவையெல்லாம் தெரியும் என்ன இது இது சரியான காலத்தை அவரெல்லாம் எதிர்பார்த்த விட மோசமா நின்ற மத இவர்களுக்கு வந்த ஃப்ரீ கிக்கும் வந்து ரெண்டும் வந்து நோமலா இவ சூப்பரா அடிக்கக்கூடிய ஆள் அப்படியே மேலதான் வந்துடுறாங்க ரெண்டையும் அதுல ஒரு கிட்ட வந்தது அந்த அவர் அந்த பதட்டம் தான் காரணம் அந்த ஒன்று அடிச்சோன்னா கொஞ்சம் அப்செட் அது வந்துட்டு அது பிரிய இருந்தாலும் அடுத்த ஆண்டுகள்ல இன்னும் ஜாங்கா இருக்கிறதால போயிட்டு மற்ற ஜெர்மனும் வந்து நாலு தரம் கப்படுத்து செகண்ட் பிளேஸ்ல நின்றாலும் இப்ப வார காலங்கள்ல அந்த தங்களுக்கு இந்த ஸ்ட்ராங்கா இல்லையா அந்த கோல் கூட பாக்க அந்த அவங்களுக்கு கொடுத்த ரெண்டாவது கோலாவது கோல் என்ன அவர் ஒரு கோல் கீப்பரை பாருங்க அது விழுந்த எட்டு அவர் ஒழும்பிட்டார் அது புறதான் விட்ட அந்த
0: ரெண்டாவது ஜெர்மனி இப்ப அது ஜெர்மனி இப்ப அந்த எதிர்பார்ப்புல இருக்கவில்லை இப்ப ஜெர்மனி விளையாடிதான் கூட ஆனா கூடுதலா இந்த இதுல ஜெர்மனியோட எதிர்பார்ப்புல இருக்காத ஒரு நாடு அதே நேரத்துல நோர்வே சுவிஸ்லாம் நல்லா விளையாடிக்கொண்டு இருந்தாரு இந்த விளையாட்டுல
2: பாக்கின்றவங்க உண்மையிலேயே நல்ல ஒரு விளையாட்டு அவர் சுவிஸ்ல விளையாட்டு நல்ல மாதிரி அந்த அவர் அந்த கோச்சா இருந்தவர் வந்து முதல் அவர் ஒரு பிளேயரா இருந்தவர் நாங்கள் ஜெர்மன்ல இருந்த
0: எல்லா கோச்சும் பிளேயரா இருந்தவர் தானே
2: அடுத்த முறை இவர் பண்ணதால வந்த வெறப்போற பிளேயர் வந்து நல்ல பிளேயர் தானே நீ பாப்போம் அவர் எப்படி கொண்டு போய் பிராந்து 100% நல்ல வடிவா செய்யுமானால் இந்த முறை வந்தது எனக்கு இப்ப அர்ஜென்டினாவுக்கும் இந்த இவைகளுக்கு நடந்தது இருக்கோ
0: லண்டனுக்கும்
2: இல்ல இல்ல அர்ஜென்டினாவுக்கும் அந்த எகிப்துக்கு நடந்தது வந்து உண்மையிலேயே ஒரு அந்த இன்னொரு 18 நிமிஷம் 15 நிமிஷம்
0: இல்ல அப்படி இல்லை நீங்க வேண்டாம் இந்த அர்ஜென்டினா மச்சம் பாருங்க எகிப்தோட நடந்த மச்சா இருந்தாலும் சரி இல்ல சுவிஸோட நடந்த மச்சா இருந்தாலும் சரி நேற்று நடந்த மச்சா இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னா அந்த கடைசி நேரத்தில் அவர் கோல் போடுகிறார்கள் அன்றைக்கு சுவிஸுக்கு அந்த சுவிஸுக்கு கோல் போட்டதை பார்த்தீங்கன்னா 112வது நிமிஷத்துல ஒரு கோல் 120வது நிமிஷத்துல ரெண்டாவது கோல் போட்டார் அந்த அன்றைக்கு அதே மாதிரி நேற்று 85 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு கோலை போட்டார் அதுக்கு அப்புறம் தான் ஒரு கோலை போட்டார் அந்த அன்றைக்கு எபித்துல விளையாடைக்கு 82 நிமிஷம் ரெண்டு கோலோட இருந்தது அந்த 82 நிமிஷத்துக்கு பிறகு தான் அவர் 3 கோலையும் போட்டுக்கொண்டார்
2: அவைகள் அப்படி இருந்தாலும் பாருங்க முதல் வந்த அர்ஜென்டினா அந்த ஒரு கரேபியன் அந்த முதல் அருமையா வந்த டீமுட்டு ஒன்று சேவல்ல தோத்து இது போக போறோன்றம் ஆனால் அவைகள்ட்ட வந்த குரூப்புக்கு முழுக்க குரூப்பில கூட அர்ஜென்டினா முதல் வந்து தாங்கள் ஒட்டு உந்தளவு தூரம் அந்த மிகவும் தர வரிசையில ஒரு 15க்கு கீழ்பட்ட ஆக்களோட தான் விளையாடி வர்றதுக்கு சான்ஸ் வந்தும் ஒரு பெரிய டீம்ல வந்து சந்திச்சதென்றால் இப்ப நடந்த இறுதி மேட்சன்ட்டு தான் நினைக்கிறேன் இப்ப அதை விட மற்றும்படி எல்லாமே கொஞ்சம் கீழ் தரத்துல இருக்கிற ஆக்களோட நின்றுதான் கஷ்டப்பட்டு வந்தோம் ஆனா இதுல வந்த அந்த ஒரு ரெஃப்ரீட அது நாங்க ரெஃப்ரியும் இல்லையோ ஒன்றும் இல்லையோ ஆனால் அவர் சரியான அர்ஜென்டினா சப்போர்ட் பண்ணதை பப்ளிக்கா நீங்கள் எடுத்து பார்த்தா அந்த எகிப்துக்கு செய்தது வந்த ஒரு துரோகம் இதமா அவர்கள் ஏதோ என்னத்தை கருத்துல வச்சுட்டு அப்படி செய்து நம்ம தெரியல அப்படித்தான் விட்டாலும் அந்த பெனால்டி ஹால்லி அடிக்கிற அந்த பெனால்டிய கொடுத்திருக்கணுமே. இப்படி ஒரு மதத்துக்காகவோ இனத்துக்காகவோ இன்னத்த கருத்துல கொண்டு அவர் செய்து இப்படி வெளியில அனுப்பினான்றியா? உண்மையிலேயே அந்த செய்தாரு. நான் இதுல இப்ப அர்ஜென்டினாவுக்கு இப்ப இவ கொடுப்பாங்கன்னு அதுக்கும் போய் தப்பி
0: வந்துட்டான். சரி, அதை விட எல்லாம் விடுவோம். எது வெளில வேணுமெண்ட் எதிர்பார்க்கறீங்க நீங்க?
2: இப்ப எனக்கு எனக்கு உண்மையிலேயே எனக்கு இனி இப்ப நடக்கிறதுல ஒரு பெரிய விருப்பமா பெருசா உண்டு இல்லை. எனக்கு பிரான்ஸ் இப்ப ஜெர்மன் பெற இல்லையா பிரான்ஸ் வெல்லுமெண்ட் அதை பண்ணாது நடக்கல. ஆனால் இப்ப இப்ப இருந்து அர்ஜென்டினாவுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி செய்தபடியால் எனக்கு அர்ஜென்டினா தோத்து வெளியில போனா தான் எனக்கு சந்தோஷம் மாதிரி இருக்கு. எனக்கு அதுக்காக மத்தியம் விருப்பம் உண்டு இல்லை, அவரும் விருப்பம் இல்லை தான். பட் இருந்தாலும் உபயோகம் தூக்கி வச்சு சாம்பாளத்துல கொண்டாடி கொண்டு நிக்க வெளியில கலைச்சால் சந்தோஷப்படுவேன் என்றுதான் சொல்லிக்கொண்டு மற்ற நேர்களும் நிறைய உரையாட இருப்பார்கள். நாங்களே தொடர்ந்து இந்த தொக்கல மற்ற பேட்ரிக் பிரவுன் இந்த இந்த பேட்ரிக் பிரவுன் இல்ல இந்த பேட்ரிக் அண்டர்வால் வந்து முதல் முதலா இலங்கை தமிழால் பிரான்ஸ் டீம்ல பேட்ரிக் வீரசிங்கம் என்று பாச ஊரால் ஒன்று விளையாடினவர். ஆனால் அவர் விளையாடி அந்த முதல் நாளே ரெட் கார்டு எடுத்தால தொடர்ந்து அவருக்கு அந்த விளையாடுற வாய்ப்பு இல்லாம போனா அவர் தான் முதல் முதல் இலங்கை எங்கட நம்மவர்ல வந்து விளையாடின. அதுக்கு அடுத்த இப்ப ஆஸ்திரேலியாவில விளையாடின வேலுப்பிள்ளை அந்த அவர்கிட்ட பேரை தெரியல.
0: இப்பொழுது இப்ப உலகத்திலேயே பலர் அந்த உலோக இந்த உலோக கால்பந்தாட்ட போட்டியில் விளையாடுற 99 பேர் பிரான்ஸில் பிறந்தவர்களா? உலக கால்பந்தாட்ட போட்டியில் விளையாடின ஆக்கள்ல 99 பேர் பிரான்ஸில் பிறந்த ஆக்கள். அவர்
2: உலகமே இப்ப நான் இந்த வெள்ளை இனத்தவர்கள் நிறைய பேர் உடஞ்ச காய்க்கும் அவைகள் எல்லாருமே முதல் ஆரம்பத்திலிருந்து பிரான்ஸ் தான் எடுக்குமெண்டே சும்மா நாங்கள் உரையாடி கொண்டிருந்த நாங்களாம் துரதிருஷ்டவசமா போயிட்டார்கள். அதே மாதிரி இந்த தமிழ் எங்கட ஆஸ்திரேலியால விளையாடின இவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு குவாலிஃபிகேட் பண்ற கடைசி நாள், அதாவது இங்க என்ன பண்றதுக்கு முதல் அதுல வண்டாத்தான் இவைகள் வரலாம் என்ற விளையாட்டில இவரே 85 ஆஸ்திரேலியால நடந்த அந்த மச்சில இவர் தானா கோல் ராக்கின அந்த தமிழால அதங்களுக்கு பெருமை. அதை அடிச்சதாலதான் அந்த ஆஸ்திரேலியா இதுக்கு இந்த பீஃபா வேர்ல்ட் கப்புக்கு உள்ளட வேண்டியத வந்ததால நம்மவர் என்ற பலத்தை உலகத்துக்கு காட்டினதும் பெருமை என்று சொல்லி கொண்டு மற்ற நேரலுக்கு
0: இடத்தை
2: விளங்கல
0: வேட்டியோட வந்தவரா இல்ல
2: தொடர்ந்து உண்மையில் நம்ம விளையாட்டு இல்ல இதுல அர்ஜென்டினா தோல்விய காண வேணும் அதுக்கு என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் வன்கூரிலிருந்து குணம் அவர்கள் இணைந்து கொண்டார்கள். அவர்கள் விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ வானிலைகளில் பீஸ்திரைக்காக

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 50க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ளும். சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 Garten Straße 3,98 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 078-920-5858.
0: சுவிசிலே VTS Finance GmbH.
2: நேரம் 8:06 கிளாசத்தில் 7:06. டிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருக்கும். அதுவென்று உங்கள் எண்ணங்களும் உங்கள் நிகழ்ச்சிக்கு மட்டுமல்லாது டிஆர்டி தமிழுடைய அனைத்து நிகழ்ச்சிக்கும் மனசை வழங்கி வாழ்க்கை எடுத்து வந்திருக்கிறார்கள். 100 வயது வசிக்கும் நிஷாகர் சர்மா தம்பதிகள் லின் செல்வ புதல்வி கவினையா தனது முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய தாத்தா பாட்டி எங்கள் அன்பு நேயர்கள் சுதன் சர்மா, கவி சசிகலா தம்பதிகள் தங்களது 40வது திருமண நாளையும் கொண்டாடுகின்றார்கள். அந்த பிறந்த நாளை கொண்டாடியும் கவினையா செல்லம் மற்றும் 40வது திருமண நாளை கொண்டாடும் எங்கள் அன்பு நேயர்கள் சுதன் சர்மா, சசிகலா தம்பதிகள் பல்லாண்டு கால நோயிலோடு இன்று சீரன் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு அவர்கள் அனுசனையோடு நம்பிக்கை கொண்டிருக்கும் உங்கள் எண்ணங்களும் உங்கள் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க ஆர்வத்தோடு இணைந்திருக்கின்ற அடுத்த அன்புறவை இப்பொழுது அன்பாக வாழ இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
3: வணக்கம் ஜெயன்.
2: வணக்கம் திருமதி லாலாரவி.
3: வாழ்த்துக்கள் அவர் சகல சௌபாகியங்களும் பெற்று பட்டங்கள் பல பெற்று கல்வியில் சிறந்து அறிவில் சிறந்து ஒழுக்கத்தில் சிறந்து நாட்டுக்கு வீட்டுக்கு நல்ல பிள்ளையாக வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு நூலி காலம் வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு அதே நேரம் ஐயா சுதன் சர்மா ஐயாவை அம்மா சசிகலா அம்மாவையும் 40வது திருமண ஆண்டு நிறைவு நாளை வாழ்த்தி கொண்டு அவர்கள் இன்னும் 100 வருஷம் 1000 வருஷம் நீடூழி காலம் சீரின் சிறப்புமாக சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு அதை வாழ்நிக்கு எடுத்து வந்த சுதன் சர்மா ஐயா சசிகலா அம்மாவுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் தலைப்பெண்ண
2: நம்மவர்களும் விளையாட்டும்
3: எனக்கு மிக நெருக்கமான விளையாட்டு கிளித்தட்டு. கிளித்தட்டு நாங்க இப்பவும் விளையாடுவோம். என்ன இப்ப இந்த பிரான்ஸ்ல வந்து
2: 2001-2002
3: போகிருக்கேன். துஷ்யந்தி இருந்தவ தானே சேந்திய பாக்க போயிருக்கு. அங்க அங்க இல்ல நிறைய பேர் தமிழாக்கள் தானே. அப்ப நாங்க சேர்ந்து விளையாடுவோம். அந்த
2: விளையாட்டு விளையாட்டு வருஷம் நடக்கிறது போட்டியா நடக்கிறது.
3: அது எங்களுக்கு நெருக்கமான விளையாட்டு.
2: விளையாடுவார்கள் கோட்டில கால் வைக்க போறதுன்றது ஒரு இதான இதான் பெண்களுக்கான விளையாட்டா இருந்தாலும் கூட அது இந்த ஒரு அந்த படிப்பினையான விளையாட்டும் கூட அந்த சரியா அந்த போட்டை விதிக்காமல் போறதுன்றது கூடுதாண்ட கூட
3: போட்டுட்டு
2: கூடுதலா அந்த அங்க அந்த தாயத்தில் விளையாடுறது எட்டு கூடும் மற்ற மாங்குட்டத்தை தான் கூட பெண்கள் விளையாடி
3: கொள்வார்கள்.
2: ஆனால் அந்த விளையாட்டுல இப்போ இங்கே ஒன்றும் விளையாடுற மாதிரி எனக்கு தெரியும். நான் இப்போ வேறு போயினாலும் கூட நான் அங்கே ஏறும் இப்படி விளையாடினதே பார்க்கவில்லை. இந்த பிள்ளைகள்னா அந்த விளையாட்டில் அங்கே ஆர்வம் குறைஞ்சி விட்டது. அந்த
3: விளையாட்டில்
2: பிள்ளைகள் படி படி என்று சொல்லி அந்த அவர்கள் அந்த திணிக்கிறதால
3: விளையாடுகிறது
2: இப்பவும்
3: அந்த விளையாட்டு சாமான் பேர பிள்ளைகளுக்கு கிறிஸ்துமஸ் கிரியாளு விளையாட்டு சாமான் வேண்ட போயிருக்க பொம்மைய பார்த்தா எனக்கு விளையாட தோணும்.
2: பெரிய பொம்மையில பெரிய பொம்மையில இருக்கு தானே இங்க
3: இருந்து
2: பெரிய பொம்மையெல்லாம் இருக்கு தானே கூடுதலாக அந்த வாங்கி வச்சிருப்பா கட்டிலாம் கூட வச்சிருப்பாங்க. அது அந்த
3: என்னன்னு சொல்ற கரடி பொம்மை.
2: கரடி கரடி பொம்மை தானே.
3: கரடி பொம்மை கரடி பொம்மை கரடி பொம்மை அது இல்ல எனக்கு. அந்த மொத்தத்துல கைகால் ஆட்டணும்
2: வாக்கணும் சட்டை தச்சு போடுறது
3: சட்டை தச்சு போடணும் அப்படி.
2: யாழ்ப்பாணத்தில் அந்த பெண்கள் தேசிய மட்டத்தில் முதலாவதாக வந்திருக்கிறார்கள். இன்று நேற்று நடந்து இன்று நேற்று அவருக்கு அவர்களுக்கு அந்த இங்கே எங்களை யாழ் மாவட்ட யாழ் அரசாங்க அதிபர் அவர்களை கூப்பிட்டு கௌரவித்திருக்கிறார். கபடி விளையாட்டுல முன்னுக்கு வந்திருக்க.
3: அப்படி விளையாட்டுண்டா இப்ப இப்ப குறைஞ்சு போட்டது பிள்ளைகளுக்கு விளையாட்டு தான். நான் என்ன செய்யறேன்டா, இந்தியாவுக்கு போயிருக்க பாண்டி விளையாட்டு, பாண்டி பல்லாங்குழியும் வண்டி கொண்டாந்து ஏனியும் பாம்பும் கேரம் போர்ட். அப்ப பேர பிள்ளையால கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நான்
2: விளையாடுவேன்.
3: இந்த நேரம் டிவியை பார்க்க விடக்கூடாது, டிவி பார்க்க விடாம அந்த அந்த விளையாட்டுகள் பிள்ளைகளோட. இப்போ அந்த விளையாடுற மனநில அது வாய்க்கப்படுறதே பெரிய விஷயம். சில பேருக்கு அந்த விளையாட்டு மனநிலை இல்லை என்ன. அப்ப நம்ம அவர்கள் விளையாட வேணும், கதை சொல்ல வேணும், பாட்டுக்கள் சொல்லணும், அப்படி இருக்கணும். சீரியலையும் இதுகளையும் பார்த்து கொண்டிருக்காம என்ன பொறுத்தவரை இப்ப குறைஞ்சு நம்ம அவர்கள் விளையாட்டு அந்த இது குறைஞ்சு போட்டுதான் நான் நினைக்கிறேன்.
2: இது குறைஞ்சு விட்டது அங்க. சரி, நன்றி. இணைந்து உண்டமைக்கு என்ன பாடலை கேட்கப்படுகள்?
3: கற்பூர பொம்மை ஒன்று.
2: சரி, முழுக்க அந்த பாடல் வருகிறது. அறுபத்தோடு இணைந்து ஒன்று சிறப்பித்தமைக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.
2: அவர் திருமதி லாலரவி இணைந்துள்ளார். அவருக்காக அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ வானிலைகளில் கேளடி கண்மணி திரைக்காக.

0: வன்கூவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உழுத்து கொண்டு
1: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்ப விஷயத்த போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் சவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம். நம்மவர்களும் விளையாட்டும் இந்த தலைப்பிலே வணக்கம்.
3: முதலில் ஜெகன் அந்த கவிநயா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். முதலாவது பிறந்த நாள் அவன்டேன்னா அதை எடுத்து வந்த சுதந்திரமர் ஐயா பேரனுக்கும் பேத்திக்கும் வாழ்த்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றது அவன்ட திருமண நாள் ஏதோ அது சொன்னவன் இடையில நிப்பான் கேட்டனா அனமுறையில அவைக்கும் இனிய சுதந்திரமா ஐயாவுக்கும் சசிகலாமாவுக்கும் திருமண 40வது பிறந்த நாள் இந்த சாரி திருமண நாளை வாழ்த்தி கொண்டு நீங்க இந்த விளையாட்டை பற்றியல்ல கேட்கறீங்க.
4: இல்ல இல்ல நம்மவர்களும் விளையாட்டு ஊர்லயே இந்த விளையாட்டுல நாங்கள் விளையாடினாலும் முறையில பார்த்து ரசிச்சா என்ன அப்படி எல்லாம் எல்லாம் தானே நான் விளையாடுற விளையாட்டு
3: நீங்கள் நல்ல விஷயம் உண்டா போத காட்சியில் நான் உடனே கிடைச்சதால சந்தர்ப்பமா போச்சு சொன்னீங்களே அந்த ஒரு பொருளும் கடையில வேண்டி தந்தது
4: கிடையாது வாங்கறதுக்கு அப்படி வசதி இல்லையா பணத்தை இல்லாம காத்து போனாலே எல்லாம் திருப்பி கலட்டி டீப்பே டீப்பே திருப்பி கொண்ட கொண்ட அந்த சிறப்பு தக்கையோட கொண்ட தச்சு கொண்டு வரது அது
3: உண்மையா. நீ அத மாத்திரம் சொல்லி இந்த அரசாங்கம் எங்கட விளையாட்டு உண்மையில இந்த புஷ்போல வட மாகாணத்துல வச்சுன பள்ளிக்கூடங்கள் பெட்டியோ பிள்ளையர் எல்லாம் இருந்தவையோ இல்லையோ மகாஜனாவா இருக்கட்டும் ஜப்னா ஹிந்துவா இருக்கட்டும் மாணிப்பா ஹிந்து இந்த ஸ்கந்தா எல்லாம் உண்மையில நம்ம பேர் போன விளையாட்டு டீம். அது நாங்கள் எங்களுக்குள்ள பிரச்சனைப்பட்ட நாங்கள் இந்த
4: டீமுகளுக்கு இப்ப நாங்கள் அந்த காலத்தை அங்க அடிபட்டவர்களானே கூடுதலாக அது என்ன இந்த முந்தி ஃபுட்பால் விளையாடக்கு மாஜனா ஃபுட்பால் நல்லா விளையாடுந்தானே. அப்போ அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த பள்ளிக்கூடங்கள் வருகின்ற போது இங்கே இந்த அடித்து பஸ் இந்த எல்லாம் காத்து திறந்தெல்லாம் விட்டு விடுவார்கள். இப்போ இந்த அந்த தச்சில வந்து இந்த செம்பியனை போகிறோம்னா இந்த துரைப்பா செடி தான் போகணும். அப்போ பேருந்து அவர்கள் அங்கே வச்சு இவர்கள் அடிப்பார்.
3: அதான்
4: மறைச்சு வச்சு அடிப்பார்லாம்.
3: அதெல்லாம் உண்மையிலே அப்போ எங்கடையாக்கெல்லாம் செய்ததோடையா நாங்கள் நீங்க ஜோதி பாருங்க இந்த அரசாங்கம் எங்கட தமிழனுக்கு ஏதாவது நல்ல திறமசாலிகள் என்றது ஒற்று அரசாங்கம் செய்யல ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பி அப்படி இந்த கிரிக்கெட் ஒன்றுக்கு
4: விளையாட்டுக்காக போறார்களா?
3: ஆனா போனார்கள் ஐயா, அரசாங்கம் என்ன அவங்க கௌரவப்படுத்துதான்ற பேர் ஓட்டு சும்மா உங்களுக்குள்ள நாங்க கௌரவப்படுத்தி செய்யறோமே, எங்கட பிரமுகர்கள் அரசாங்கம் ஜோஜு பாருங்க, அரசாங்கம் இதுக்கொண்ட ஒரு நிதி ஒதுக்கி இந்த விளையாட்டு வீரர்களை சிறப்பிச்சு கொண்டிருக்கிற நாடுகளை தான் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம். என்ன ஆனா இவ எங்கடல்ல அந்த அந்த சிந்தனையே இல்லையா? என்ன பொறாண்மையோ என்ன துவேசமோ எனக்கும் தெரியல. அது இவங்களை திருத்தலாக அது ஒன்று. மற்றது ஜெகன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கிளித்தாட்டு விளையாட்டுன்றோம் அது ஒரு பெரிய ஃபேமஸ் ஊருக்கு ஊர் இருந்ததோ இல்லையோ?
4: நிச்சயமா வெங்கட, நாங்கள் ஊர்ல இருக்க நாங்கள் இந்த ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு விளையாட்டு விளையாடுவோம். ஒரு காலத்துல கிரிக்கெட் விளையாடணும்னா, ஒரு காலத்துல ஃபுட்பால் விளையாடுவோம், ஒரு காலத்துல கிளித்தாட்டு விளையாடுவோம். அப்படித்தான் இந்த ஒரே விளையாட்டு நிலையில விளையாடுற இல்லையாங்க, நாங்கள்
3: விளையாடுறதில்ல.
4: ஒரு சீசன் கிரிக்கெட் ரெண்டாவது, ஒரு சீசன் ஃபுட்பால்லாம் விளையாடுறேன், ஒரு சீசன் கொஞ்ச நாளே கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாடுவோம்.
3: மற்றது பாடசாலையில் உண்மையில புஷ்போலுக்கும் முதலிடம் கொடுத்ததான் எல்லா பாடசாலையும்
4: அங்கேயும் இந்த இங்கே வடபகுதி பாடசாலைகளில் யாழ்ப்பாணத்துல வடக்கே இருக்கிற வட ஃபுட்போல இதுண்டா யாழ்ப்பாணத்து பாடசாலையில் கூட கிரிக்கெட்லாம் ஆர்வம் காட்டுவார்கள். நடராஜேஸ்வரா அந்த காலேஜ் எல்லாம் அந்த

0: உங்கதான் மகாஜனா இல்ல பள்ளிக்கூடம். அதெல்லாம் தெரியுமா? முந்தி முயல் வாழனார் அந்த
1: வாழனார் நான் படிக்கிறது முதல் நினைச்சா முயல் கேள்விப்பட்டேன். நான் பார்த்ததில்லை. சிறந்த விளையாட்டு தான். பந்தெடுத்தால் பந்தெடுத்தால் அந்த முயல் மாதிரி போவேண்டாலும் அந்த முயல் என்று சொல்றது
0: அவரும் ஒரு பெரிய துறமசாரி தான். இப்ப ரொனால்டோ மாதிரி இப்ப அரிசில சிதான் என்று இருந்தவர் தெரியுமா?
1: சிதான் தான் இதா போறா கோச்சா
0: போறா போறா
1: விளையாட்டுன்றது மரண மண்டம்.
0: அது திறமை எல்லாரும் திறமை சார்கள். இவங்களும் விளையாட பார்த்தோம் உங்களுக்கு. ஆனா பரிசு கொஞ்சம் விளையாண்டோம் தம்மிட்டு போனாங்களோ அதுதான் முந்தின விளையாட்ட கூட கொஞ்சம்
1: விளையாட முடியாம போயிடும். விளையாட முடியாண்ட அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி அவர்களை இதெல்லாம் மாற்றி விட்டார்கள். தங்களை இவர்களை விளையாட விட பண்ற மாதிரியே அவருடைய இதை அமைத்துக் கொண்டார்கள் வியூகங்களை.
0: மற்றது உத்தியோகம் நான் இதுக்காக சொல்லல. எங்களுக்கு பெரிசா தெரியுமோ இல்லையோ தெரியாது ஃபுட்பால பத்தி. இங்க லூட்ட மத்தியுசம் முட்டல் கவனிப்பங்கள் ஒவ்வொரு துறம் பிள்ளையரோட ஃபாலோ பண்ணி கொண்டிருப்பாங்க. அப்படித்தான் உங்க அன்றைக்கு நடந்தது. அந்த பார்த்த அளவில் இப்படி அந்த நல்ல டீம்ல அந்த டீம்கள் வந்து கவர் பண்ணும். அது அந்த கோச்சரை பொறுத்த விளைய அவங்க எல்லாம் இதை காட்டி கொடுக்கறது. இவரை நீ கவர் பண்ணினா நீங்க அவங்க கோல் அடிக்க இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துடும். அது இப்ப நாங்கள் இப்ப கலப்பும் இதுதானே விளையாட்டை பற்றி தானே பரவாயில்ல கதைச்சது. ஆனா உண்மையில எங்களை நாட்டில எங்களை கொண்டு நாடு இருந்தா இன்றைக்கு இந்த உலக விளையாட்டிலேயே கலந்து கொள்ற மாதிரி தான்
1: அங்கீகரிக்கப்படாத நாடுகளோட போட்டி என்று சொல்லி அதுக்கு தமிழக டீம் ஒன்று போறவர்களானே மச்சம் நடக்கும். யூரோப்புகளுக்கு நடக்கிறது அந்த அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கு இடையிலான போட்டி என்று சொல்லி அந்த ஒரு போட்டி நடக்கும். அதில் தமிழக டீமும் ஒன்று விளையாடுவார்கள். அறியவில்லையா? எல்லா நாட்டிலேருந்து விளையாட்டு வீரர்கள் சேர்ந்து அவர் ஒரு தமிழக டீம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அந்த அங்கீகரிக்கப்படாத நாடுகள்லாம் சேர்ந்து அந்த போட்டி நடக்கிறது. அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கு இடையிலான போட்டி அது எங்க நாடு மட்டுமில்ல கிழக்கு நாடுகள் அப்படி இருக்குது.
0: அரசாங்கம் பாருங்க விளையாட்டு வீரமே இவ்வளவு உத்தாகத்துக்கு அவன் பயிற்சி எடுக்கிறதுக்கு சகல உதவியும் செய்யும். எங்க நாட்டுல நாங்கள்லாம் எல்லாத்துக்கும்
1: எங்க நாட்டுல பள்ளிக்கூடம் போட்டி கணக்கு பள்ளிக்கூடங்கள்ல போட்டிக்கல ஒண்ணும் இல்ல. அதனால் அந்த இங்கே அதான் நாங்கள் பள்ளிக்கூடங்கள்ல நிறைய அந்த கிளப்புகள் இங்கே அந்த கிளப்புகள் அன்னை முக்கியமாக இருக்கிறது. அங்கே அப்படி கிளப் பண்ணி இல்லை. அங்கே பள்ளிக்கூடங்களில் தான் போட்டியாக இருக்கும். அது இந்த விளையாட்டு போட்டியெல்லாம் இங்கே பெருசாக அந்த நடக்கிற இல்லை. அங்கே எல்லா நாட்டுகளில் எல்லா பாடசாலைகள்லேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விளையாட்டு போட்டி நடக்கும்.
0: ஓ அந்த வாலிபாலுக்கு உதாரணத்துக்கு எல்லா ஊரிலும் எல்லா கிரவுண்ட் வாலிபால்
1: விளையாட்டுகளுக்கு இருந்தது கிட்டிப்புள்ளிலிருந்து போலி அடிக்கிறதுல இருந்து இந்த ஒரு விளையாட்டு ஒரு விளையாட்டு இல்லையே. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-20 விளையாட்டு விளையாடிப்போம்னு சொல்லலாம். 15 கூட தான் சொல்லலாம் விளையாட்டு விளையாட்டு

0: புல்லு கிட்டி புல்லு என்ன அடிப்போம், கடைசி ரெண்டு பேரும் தான் கிட்டி புட்டு என்ன விளையாடுவோம், கடைசி மா கடைசி இந்த போலி அடிக்கணும் போவோம்.
1: பள்ளிக்கூடத்திலும் பாக்குறதுல இன்டர்நெட் பிள்ளைகள் எல்லாரும் பார்த்து அதோட பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டா குடுத்துட்டு பிள்ளைகளுக்கு. என்ன அண்ட கருவத்தை பிள்ளைகள் சொல்லுது சொல்றா
2: அது
1: உண்மையில இந்த எல்லா நாட்டிலும் அந்த பற்றி இருக்கிறது. எங்கட புள்ளிகள்ல இன்னும் நிறைய இருக்குது. இப்பத்தி நான் அறிஞ்ச அளவில் எல்லாம் எல்லா நாட்டையும் சொல்லலாம். அவன் நாங்க எங்க வாழ்றோமோ லண்டனோ ஜெர்மனோ,
0: லண்டன்ல இருக்க இங்க இருக்க ஜெர்மனி பிரான்ஸ் அதில் இருக்கிற பிள்ளைகளும் பார்க்க, லண்டன்ல இருக்கிற பிள்ளைகள் இந்த ரெண்டு விளையாட்டுல ஆர்வம் காட்டுறாங்க,
1: கிரிக்கெட்லயும் ஃபுட்பால்லயும் ஆர்வம்
0: காட்டுக்கிறாங்க. அங்க லண்டன்ல இருக்கிறவங்க கிரிக்கெட்லாம் கூட ஆர்வமா இருப்பார்.
1: எல்லாரும் வரவேற்கவனும் பாராட்டவனும் அப்பதான். நன்றி இந்த
0: பாட்டை நன்றி வணக்கம். அவர் லண்டன் மனவனை அவருக்காக விரும்பி கேட்ட அந்த பாடல் ஒரே வானம் ஒரே பூமி திரையில் இருந்து

0: நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவையை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்.
1: நேரம் 8:41 பிரான்சின் பக்கம் டிஆர்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்பது. அந்த வேலை தனது எண்ணத்தோடு இணைந்திருக்கின்ற அடுத்த அன்புறவை இப்பொழுது அன்பாக வாழ் இணைத்துக் கொள்கின்ற வணக்கம்.
2: அன்பான இனிய மாலை வணக்கம் ஜெகன். நீண்ட நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் எண்ணமும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் பொண்டியிலிருந்து விபி, நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று தங்களது 40th பிறந்த நாளை கொண்டாடும், மன்னிக்கவேண்டும், 40th திருமண நாளை கொண்டாடும் பிரதம குரு சுதன் சர்மா ஐயா சசிகலா தம்பதிகளுக்கு இனிய திருமண நல்நாள் வாழ்த்துக்களை கூறுவதோடு அவர்களது செல்ல பேத்தி கவிநயாசன் அவரது 1st பிறந்த நாளை கொண்டாடுகிறார், அவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சிகளுக்கு செல்வோம்.
1: நன்றி, உங்கள் வாழ்த்துக்களை அவர்களை சென்றடைந்திருக்கிறோம். உங்கள் சர்மா அவர்களுக்கு நன்றி.
2: வானொலிக்கு அடுத்து வந்த திரு திருமதி சுதன் சர்மா ஐயா சசிகலாமாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் மகாஜனா கல்லூரி, நான் யூனியன் கல்லூரி, நான் எடுக்க இருப்பது வெளிநாட்டு விளையாட்டுகளை பற்றி திரு குற்றாலம் குணம் அன்பு நண்பர் லண்டோமெனோ எல்லாம் சொல்லிட்டோம், லண்டோமெனோ இலங்கை விளையாட்டையும் கொண்டு வந்திருந்தார். அந்த வகையிலே 3 கல்லூரிகளை பற்றியும் எமது விளையாட்டை பற்றியும் சொல்ல இருக்கின்றேன் வேகமாக. முதலில் மகாஜனா கல்லூரி, நீங்கள் மகாஜனா கல்லூரி மாணவர் என்றபடியால் பழைய மாணவர் அடிகள் பிறகு எனக்கும் உங்களுக்கும் போட்டி வரக்கூடாது. அந்த வகையிலே மகாஜனா கல்லூரியின் எங்களூரை சேர்ந்த ஒருவர் மகாஜனா கல்லூரியிலே படிக்கிறார், உதய பந்தாட்டத்தில் சிறந்த வீரராக திகழ்கின்றார். அவர் ஒரு விடுதலை இயக்க ஸ்தாபகரும் கூட. அவர் ஒரு முறை கப்டனாக இருந்த போது 11 பேரும் எமது கிராமத்தை சேர்ந்த மக்கள் என்ற ஒரு தரவும் இருக்கின்றது. அவர் திரு கதிர்காமு உமா மகேஸ்வரர் என்று கூறிக்கொண்டு முயலை பற்றி கூறினீர்கள். முயல் விளையாடின காலத்திலே கட்டுவனைச் சேர்ந்த சனிட்டரி இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் அவர்களது மகன் ரவீந்திரனும் ஜப்பான் என்று அழைக்க உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஜப்பான் என்று இப்பவும் இருக்கிறார்கள் லண்டனிலே, அவர்களும் விளையாடினார்கள். அப்போது வரத்திலவிடான சேர்ந்த பிசி மாஸ்டர் தான் அங்கே அவருக்கு கோச். இதே நேரத்தில் அங்கு விளையாடிய கட்டுவனைச் சேர்ந்த புவனேந்திரன் என்பவர் கட்டுவன் கொத்தியாளர் சுடலேலையுடன் விளையாடிய ஒரு கிளப் விளையாட்டுக்கு படிப்பிச்ச வாத்தியாரே வெட்டி விளையாடி பெரிய கைதட்டலை பெற்றார் திரு புவனேந்திரன் அவர்கள், கட்டுவனைச் சேர்ந்தவர் என்று கூறிக்கொண்டு. அடுத்ததாக வசாவிலான் மத்திய கல்லூரியிலே
1: மகாஜனாக்கள் கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு இடையில ஒரு மச்சுவர்மா இருந்தா அது பாகிஸ்தான் இந்தியா மச்ச மாதிரி தான் இருக்கும்
2: சண்டை
1: இருக்கு. இல்ல அது ரெண்டு பேரும் அந்த பெரிய அந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் மச்ச நடக்கிற மாதிரி தான் அந்த அவ்வளவு இதா தான் இருக்கு. அந்த வேகமா
2: 70 எல்லாம் வழியில நடந்தால் இந்திய ஊருக்கெல்லாம் சண்டை நடக்கும். அதுல எங்களுக்கும் பக்கத்து ஊருக்காரர் பேரை சொல்ல விரும்புறேன்னா இப்ப நல்ல சம்பந்தம் எல்லாம் இருக்கு, எங்களுக்கும் சண்டை தான்
1: கூடுதலாக. அந்த பாடசாலைகள் சொன்னாலும் அன்று அவர்களுக்குள்ள பயங்கரமாக சண்டை நடக்கும், வெட்டு கொத்து நடக்கிற அளவுக்கு கூட நடந்த ஒரு தடவை அந்த இங்கே நடந்த ஒரு மச்சொண்டு பலாலி யூனிவர்சிட்டியில் இங்கே
2: டெக்னிக்
1: ரயின் குளிச்சு நடந்த ஒரு மச்சில் கட்டுவஞ்சத்தில் பயங்கர அடிபாடு நடந்தது, வெட்டுப்பாடு நடந்தது,
2: சண்டை நடந்தது. அதே நேரத்தில் அந்த விளையாட்டிலே எனது முதலாளியின் மருமகன் சாரஞ்சந்தர் சந்திரன் விளையாடினார். அது எனக்கு தெரியாது, கனகாலத்தை போல தான் இருந்தார், பேஸ்புக்ல போட்டா தெரியும். ஆனா சந்திரண்ணையும் புட்பால் விளையாடி இருக்கிறார் என்று. இதே நேரத்தில் கொத்திகால் சுடலை நடந்த மச்ச ஒன்றில வந்து திரு உமாமேஸ்வரனுக்கு கிறிஸ்தால குத்தி இருக்கிறார்கள் எதிரணியில. அதே நேரத்தில் அடுத்ததாக நான் சொல்ல வருவது வசவலான் மத்திய கல்லூரியிலே படிச்சு உதயபண்டா திட்டத்திலே தேர்வாகி ரத்னம் கலப்புக்கு விளையாடுகிறார். அதை தொடர்ந்து எலிபன் மார்க் தோடா கம்பெனிக்கு விளையாடி இலங்கை அணிக்கு தெரிவாகி இலங்கை அணி ஊடாக பல நாடுகளுக்கு சென்று விளையாடுக இது அப்பையா அவர்கள் இப்பொழுதும் லண்டனிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கடைசியாக இந்த வாரம் காலமான 93 வயதுடைய ஜூனியன் கல்லூரியின் பழைய மாணவர் திரு ஜியரா சிங்கம் அவர்கள் கொழும்பிலே சிகிச்சை பலனின்றி இந்த வாரம் காலமாயிருக்கின்றார். அவர் ஜூனியன் கல்லூரியிலே செய்த சோதனைகள் பல அவர்களது வீதியாலே அவர் போக அம்மா தாயை கையப்பிடிச்சிட்டு கொண்டு சார் நான் சொன்னேன் நீ நம்பவில்லை சார் ஜெயரா சிங்கம் என்பவர் நாடு பெறல் சாக்கிலோடி கொண்டு போறாரு இதே டிகாட்டி வானிலே வானொலியில் ஒருவர் வந்து சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் அவரது சாதனைகள் பெற கந்தரோடை கிளப் ஒன்றுக்கும் ஜூனியர் எமது கிளப்புக்கும் நடந்த துடுப்பட்ட கிரிக்கெட் மேட்சிலே மென்பந்திலே நடந்த விளையாட்டிலே 206 ஓட்டங்கள் நோட் அவுட் என்ற சாதனையும் அவர் விளாசி அடித்த பந்தொன்று போதகர் வீட்டையும் கடந்து செல்லிப்பளை பேக்கரிக்கு முன்னாலே விழுந்து காற்றோடு உருண்டு சென்று செல்லிப்படை சந்தில் இருந்து எடுத்து வந்து கொடுத்ததாக ஒரு நம்பத்தகுந்த வரலாறும் உண்டு. அதே நேரத்தில் புளியமரன் 4-5 வருடங்களுக்கு ஒரு முறைதான நல்லா காய்க்கும். அப்படி ஒரு முறை அவர் வளவில் இருந்த புளியமரம் காய்த்த போது அவர் ஒரு பிரம்மச்சாரி அதை பணத்தை எடுத்து தனியொருவராக ஒரு ஆசிரியரின் உதவியுடன் தனியொருவராக கட்டுமனையிலே ஒரு விளையாட்டு போட்டியை நடத்தினார். அந்த விளையாட்டு போட்டியிலே நானும் பங்கு பெற்றிருந்தேன். 9 வயது இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதிலே 2 முதல் பரிசுகளை பெற்றேன். அதே நேரத்தில் நீங்கள் கூறியிருந்தீர்கள் கிட்டி விளையாட்டு. கிட்டி விளையாட்டிலே ஒரு தண்டனை இருக்கிறது. புறக்கிட்டிகள் என்று சொல்வார்கள். புறக்கிட்டிகள் என்று சொன்னால் சொல்வார்கள் ஒன்றில் வளர்ச்சி எடு இல்லை என்றால் வளைக்காமல் எடு. விபியுடன் மோதி பார்ப்பார்கள். விபியை போல கணவர் இருக்கிறார்கள் அந்த ஊரிலே. அப்போது மெல்லிய உருவம் இப்போ குனிஞ்சு தப்பாத்து நூல் கூட கட்ட மாட்டேன். அந்த புறக்கிட்டி எடுக்கும் போதும் பெருவிரலை தண்டு பெருவிரலையும் நுனி பக்கத்தில் வச்சுக்கொண்டு புறப்பக்கம் பிடிச்சு கொண்டு காலுக்கு கீழால் எடுத்து முதுகு பக்கத்தால கையை வளைக்காமல் எடுக்கிற தன்மை எனக்கு இருந்தது. அதால என்னை தங்கள் கரைக்கு எடுப்பார்கள் விளையாடுவதற்கு. விளையாட்டிலேயும் கிட்டி விளையாட்டிலையும் கொஞ்சம் எனக்கு விருப்பம் உதைபந்தாட்டம் விளையாட எனது உருவம் காரணமாக விளையாட முடியாது. ஆனால் கிரிக்கெட் ஓரளவுக்கு
1: விளையாடு நன்றி காத்திருக்கிறார்கள்
2: என்று கூறிக்கொண்டு நான் கேட்ட பாடல் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷனில் கவிஞர் கண்ணதாசனின் கற்பனை வரிகளுக்கு கே.வி. மாதவன் விஷயமிக்க ஜானகி அம்மையா பாடிய பாடலுக்கு லதா நடிச்சிருப்பார். ஆதிபர சத்தியது படத்திலிருந்து அந்த பாடலை கேட்போம்.
1: நன்றி இணைந்த நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
1: அவர் திரு விபி அவர்கள் அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் தான்.

0: நேரம் 8:52 கிழக்கத்தில் 7:52 பிரான்ஸ் பகம் சேட்டி தமிழில் தமிழ் இடம்பெற்றுக் கொடுப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம் வந்து எழுதுனது எண்ணத்தோடு இணைந்திருக்கிற திரு ரவிசெல்லத்ரி அவர்களை வாழ்ந்து இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜெகன், எப்படி நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாகவே இருக்கிறோம், நீங்கள் நலந்தானே?
1: ஆமா, நலமாக இருக்கிறேன். நீங்க விளையாட்டை பற்றி பொறுத்த நேரத்தில் கொண்டிருக்கிறீர்கள், அதாவது உதயபந்தாட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த ரெண்டு நாளைக்கு ஃப்ரீ தானே? நாளைக்கும் இல்லை,
0: விளையாட்டில் ஆமா
1: வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய விளையாட்டு என்றால் ஒழுங்கேக்க தானே கூடுதல் நடக்கும். மாபிள் விளையாடுறது, கிட்டி விளையாடுறது, மற்றது கொஞ்சம் பெரிய இடம் கிடைச்சா தாச்சி விளையாடுறது, மற்றது கொஞ்சம் ஓரளவு குறிப்பிட்ட வயசு. பாடசாலையிலே கூட நாங்கள் பாடசாலை முடிந்த பிறகுதானே உதயபந்தாட்டமும் கிரிக்கெட்டும் பிராக்டிஸுக்கு போறது.
0: அது அந்த போரையில் என்ன படிக்கணும்னு சொல்லி விடுறதே இல்லை, படிப்பு பிள்ளைங்க கொண்டு அன்று விளையாட விடுறது இல்லை பிள்ளைகளை.
1: நம்ம இல்லை சொல்லி வேணா உங்க விளையாட்டு விளையாட்டுன்னு தெரியும், இதுதான் உனக்கு பின்னாடி சாப்பாடு போட போகுது.
0: ஓ, அதான் இந்த விளையாட்டுன்னு சொன்னா இன்னும் இந்த விளையாட்டினா பிள்ளை படிக்கா விட்டு போனது, பிள்ளை படிச்சதும் இல்லை விளையாட்டும் இல்லை, கிடைச்சி அதுவும் இல்லையது. விளையாட்டு குழம்பி படிப்பு குழம்பி விடுதலையும் படிக்க முடியல, விளையாட முடியல, கடைசியா ரெண்டும் இல்லாதான் போனது.
1: அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாங்கனாக்கா தான் நான் முடிந்தது. ஆனால் அந்த நேரம் என்ன சொல்லுங்க, நாங்கள் டென்னிஸ் கிரிக்கெட் விளையாடுறேன் சொன்னா கிரிக்கெட்டுக்கு அந்த விளையாடுற அண்டு தான் லோங்ஸும் டென்னிஸும் வாங்கி ஆட்டையும் கடன் பட்டு வெள்ளச்சேட்டும் போட்டு கொண்டு போறது. மற்றது ஃபுட்பால் விளையாடக்க எங்களுக்கு பூட்ஸ்
0: இல்லை,
1: வெறுங்காலோட தான் கிரவுண்டுக்கு நின்று விளையாடுறது. சிலவில அது நிகாங்குகாம் பேர்ந்து போச்சுன்றா அப்புறம் விளையாட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு
0: இல்லை. இல்லை, அன்று பாடசாலைகளில் கூட அந்த சிலருக்கு பூட்ஸ் எல்லாம் தான் விளையாடுவார். பாடசாலை பெரிய பாடசாலை டீம்
1: வீட்டில் நாங்கள் விளையாடின காலத்துலாம் பூட்ஸ்
0: இல்லை,
1: பூட்ஸ் பூட்ஸ் யார்கிட்டையும் கடன் வாங்கித்தான் போட்டு விளையாடுறது. அதுவும் பூட்ஸ் போடுறேன்டா மற்ற
0: விளையாட்டு
1: கொஞ்சம் அந்த அது இந்த பேங்க்ல வேலை செய்யறா கடாயில வேலை செய்யறா கொஞ்சம் ஸ்டாண்டர்டான
0: விளையாட்டு. கொஞ்சம் குப்பாடிகள் விளையாட்டு மாதிரி கிரிக்கெட் தான் கொஞ்சம் இந்த படிச்சாங்க விளையாட்டு.
1: அது படிச்சவங்க
0: அங்க கூட யாழ்ப்பாண பாடத்துல தானே கிரிக்கெட் விளையாடுறது.
1: விளையாட்டுன்னு சொல்லி
0: சும்மா கொக்பால் விளையாடுற இல்லையோ,
1: இல்லோ அதுல விளையாடுறேன் விளையாண்ட கையால உடஞ்சும். ஆனா அந்த நேரம் கூட இங்க இப்ப மாதிரி அந்த ஹெல்மெட் மாதிரி எல்லாம் போட்டு விளையாடினதாக காண இல்லை. நாங்க விளையாக அந்த பேட் மாத்திரம் கட்டுவார்கள், மற்ற கார்டை கட்டி கொண்டுவார்கள், அதுவும் ரெண்டு மூணு தான் வச்சிருப்பான். ஒரு அவுட் ஆகணும்னா படா ரெண்டு மற்ற அளவு
0: கொடுத்தோம் போகணும் வழி இல்லையா?
1: ஓ, கஞ்சியில ரெண்டு மூணு பேர் அடுத்தடுத்து அவுட் ஆச்சுன்னா மட்டும் அங்க கட்டி கொண்டு வழிக்கிட ஆக்கள் இல்லை, இது இல்லை
0: பிள்ளைகளுக்கு. இங்க கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு இங்க பழைய மாணவர்களும் அவர்களும் இருக்கிறார்கள், உடனே சொன்ன உடனே கொடுக்கலாம். அன்று இது அந்த வசதி இருக்கவில்லை அவர்களுக்கு.
1: அன்று விளையாட ஆர்வம் இருந்தது, வாங்கித்தர ஆக்கள் இல்லை. இன்று வாங்கித்தர ஆக்கள் இருக்கிறது, விளையாடுவதற்கு
0: விளையாடுற ஆக்கள் இல்லை, விளையாடுற ஆக்கள் உண்மையில
1: அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு மாறிட்டு. ஆனால் இப்ப மேல நாடுகள்ல இங்கு பாருங்கள், இவ்வளவு இத்தனை விளையாட்டுகள் இருக்கு. கிரிக்கெட் கிரிக்கெட்டை விடுங்க, அது வந்து ஒரு 10-15 நாடுகளுக்குள்ளதான் கிரிக்கெட் இருக்கு. இந்த ஃபுட்பால் எல்லாம், ஃபுட்பால் டென்னிஸ் அதெல்லாம் இவ்வளவோ விளையாட்டுகள் இருக்கு. இப்ப படிப்பதிலும் பார்க்க விளையாட்டுக்கு செலவழிப்பது செலவும் கூட.
0: அதுல பணம் குளிக்கிற விளையாட்டா இப்ப இருக்கிறது, அதான் சொல்லுவாங்க.
1: தொழில்
0: ஆகிவிட்டது, பெரிய பெரிய விளையாட்டுக்காரன் இந்த கோடிக்கணக்கில் பணங்கள் இருக்கு தானே. ஒரு தடவை மெசீரம் கேட்டாலும் உங்களுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பிரச்சனை இருக்கே இல்லையோன்று கேட்டதுக்கு அவர் சொன்னால் பக்கத்தில் ஆக்கள் இருந்தா தானே இல்லா ஏரியா முழுதையும் நான் வாங்கி விட்டேன்.
1: இவரால்தான் பக்கத்து
0: வீட்டுக்காரனுக்கு பக்கத்தில் ஆக்கள் இல்லையா அந்த ஏரியாவும் இல்லை தான் வாங்கி விட்டேன்.
1: அப்படியான பாருங்க, கோடீஸ்வரர்களாக காலங்கள் மாற்றம் அடைந்திருக்கிறது. மற்றது அந்த விளையாட்டுக்கண்டு அந்தந்த யூனிஃபார்ம் இருக்குது. நாங்கெல்லாம் முந்தி விளையாடையோ ஒரு ஆள் ட்ரௌசர் ஷோர்ட்ஸோட நிற்பார், ஒரு ஆள் வேட்டியோட
0: சரத்தோட சரத்தை உடச்சு கட்டி போட்டு சரத்தை உடச்சு கட்டி போட்டு விளையாடுறது
1: இருக்குது. ஓ, சேட்டை சில பேர் சேட்டை கலட்டி அதில் கொலை விட்டு வந்து அப்படியே தான் விளையாடின காலங்களும் இருந்தது.
0: அன்றைக்கு நான் அப்படி தான் நினைக்கிறேன். எயிட்காரன் ஜேசிய கலட்டி எதிர்க்க விரும்ப விளையாடுறாங்க.
1: மற்றது இந்த பாடசாலையில பின்னேரம் தான் எங்களுக்கு பிராக்டிஸ் நடக்கும். 4 மணிக்கு முடிஞ்சா பாருங்க, 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு 4 மணிக்கு பிறகு வீட்டை போய் தான் சாப்பிடணும். அதுக்குள்ள பிராக்டிஸ் பிராக்டிஸ் எடுத்து பழகி விளையாடுண்டா இன்னும் விளையாடுறது. வீட்டை சொல்லி நான் விளையாடி அதுல இன்னொன்று இருக்கு என்னென்னா, உங்களுக்கு திரும்ப எங்கட புத்தா கட்டை வச்சு போட்டு கோல் போஸ்டா வச்சுட்டு நாங்கள்
0: விளையாடுறது. வச்சு விட்டு
1: முதல் பாடம் உங்களுக்கு ஃப்ரீயா தருவோம் படிக்க பெல் அடிச்சோன்னு நிப்பினும் விளையாடி கொண்டு நிப்பினம் பிராக்டிஸ் நடந்தோண்டிருக்கும் பெல் கடைசி பெல் அடிக்குமல்லோ அடிச்சோன்னா புத்தா தேந்தி கொண்டு ஓட வாத்தியார் சொல்லுவார், அறுத்தது கழுத எடுத்தது ஓட்டம் கொண்டு ஓடுது கழுப்பாரு. அப்ப இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுத்தான் அந்த நேரம் விளையாட்டுகள் நடந்தது. இப்பொழுது விளையாட்டு ஒரு தொழிலாக வரப்பட்டு அது எண்ணற்ற விளையாட்டுகள். ஆனால் நம்மவர்கள் மத்தியிலே, புலம்பெயர்ந்தவர்கள் மத்தியிலே 90% விளையாட்டிலே ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் கூட விளையாட்டை பற்றி நாங்கள் கதைப்பதில்லை தான்.
0: ஆமாம், நிச்சயமாக
1: ஏதாவது நிகழ்ச்சிகள்ல விளையாட்டை பற்றி கதைப்பதில்லை. சில நேரம் விளையாட்டை பற்றி இதை கதைக்க வழிகிட்டால் இந்த விசிறெல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும்னு கேட்கிறேன். அப்போ ஒரு நான் ஒரு நண்பரோட இந்த எல்லா மேட்சுகளும் பார்த்துட்டு அவரு சொன்ன இப்படி இப்படி பேரண்டா, அப்ப நான் கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு முறை தொலைபேசி எடுத்தார். சொல்லி இப்படி மேட்ச் நடக்குது பாக்க இல்லைன்னு கேட்டார். அப்ப நான் கேட்டேன் அவர்கிட்ட எந்தெந்த நாடுகள் விளையாடுதுண்டு, அது தெரியாது சிவப்பும் பச்சையும் விளையாடுதுண்டு. அப்ப நான் சொன்னேன் பரவாயில்ல, இப்படியே ஆர்வமாகி
0: நேற்று கூட அந்த அவர்கள் அந்த ஜேசியும் ராசிக்காகத்தான மாற்றிக்கொண்டா இல்லாட்டி இந்த எல்லா ஒரு லைட் ப்ளூவும் பள்ளியும் தானே போடுவார்கள்.
1: ஆமாம்,
0: அந்த நேற்று அந்த ஜேசியை மாற்றின கூட ஒரு ராசிக்காகத்தான மாற்றிக்கொண்டார்களாம் வந்து நீல டார்க் ப்ளூவில் போட்டதான்.
1: ஆமாம், இப்போ இப்பொழுது அந்த யூடியூப் எல்லாவற்றிலும் அந்த அதை பற்றி கூடுதலான விளக்கம் தருவதா
0: வேற கூடுதல் பாருங்க. அவர்கள் அந்த கூடுதல் அந்த கடவுள் மெஸ்ஸியில அடிக்கடி கும்பிட்டு கொள்வார் அந்த.
1: இப்பொழுது நவீன முறையில எல்லாம் டெக்னிக்கா தான் இருக்கிற ஒழிய நமது காலம் போல காலை அடிச்ச முறை கையடிச்ச முறை ஆளை தள்ளிவிடுத்து என்பது இல்லாமல் இப்பொழுது விளையாட்டுகள் மாற்றம் அடைந்திருக்கிறது என்றதையும் கூறிக்கொண்டு விளையாட்டு வந்து மனிதனுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது, எந்த வயதினர்களுக்கும் அது உற்சாகத்தை தருகிறது. விளையாட்டை பற்றி நீங்கள் கொண்டு வந்த தலைப்புக்கு உங்களுக்கும் மகிழ்ச்சியை கூறிக்கொண்டு விளையாட்டு விளையாட்டாக விளையாட்டை பற்றி கதைத்து விட்டு விடப்படுகிறேன். சந்தர்ப்பம் நன்றி, உங்களுக்கு நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் ரவிசெல்லத்தினர் அவரோடு இந்த நிகழ்ச்சியை ரவி கொண்ட நன்றி நிகழ்ச்சிக்கான் சிறப்பித்த நிகழ்ச்சியை செய்யமடுத்துக் கொண்டிருந்த தமிழொலியின் அனைத்து அன்புகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி 308 தமிழொலியின் மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற அவருடன் இன்று நிகழ்ச்சியில் ஜாட்டுக்குமார் செல்வன் வங்கி வானிலை எடுத்து வந்த இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கவிஞர் செல்லும் பல்லாண்டுகால நோய் நொடி இன்று சீரம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு அதே நேரத்தில் 40 திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சென்சன்மா சசிகலா தம்பதிகளும் பல்லாண்டுகாலம் நோய் நொடி இன்றி சீரம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று மீண்டும் வாழ்த்திக்கொண்டு அவருக்கு அனுசரணை வளர்ந்து வந்த அவர்களுக்கும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இரவு பிரதான செய்திகளுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.
2: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
3: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினிய ஊடாக
4: விவரங்களுக்கு
5: நூலுலகம்
4: പൊന്നാങ്കാണി വെല്ലേറെ കുറിഞ്ച പാക്ക് മാട്ടിങ്ങ മരക്കറിയ
5: അപ്പോഴും Paris La Chapelle
6: 11 à 13 rue Caille 75 000 du Paris
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
5: Mélodie et Tonnerbrelke VT Cash and Curry Paris La Chapelle Tonnerbe Tolibis Ilakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இலங்கையில் தற்போதும் ஒவ்வொரு 5 பேரில் ஒருவர் வறுமையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் 1/3 குடும்பங்களுக்கு போதிய சத்தான உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாக இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான உலக வங்கியின் பணிப்பாளர் ஜோர்கோ சர்க்கிசியன் தெரிவித்திருக்கிறார். பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புதலும் ஒன்றில்லை என்பதை பல இலங்கை மக்கள் அன்றாடம் உணர்ந்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வருமான மட்டம் மீண்டும் வந்தாலும் பலரின் சம்பளம் இன்னமும் பொருளாதார நெருக்கடிக்கு முந்தைய நிலையை எட்டவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தொழிற்சந்தை இன்னமும் இயல்பில்லைக்கு திரும்பவில்லை என்பதையும் குறிப்பாக பெண்கள் இதில் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வந்திருந்தாலும் பொருளாதாரத்தை முழுமையாக மீள கட்டியெழுப்புவதற்கான பயணம் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை. திறன்மிக்க பொருளாதார சீர்திருத்தங்கள் தடையின்றி தொடர வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், டிட்வா சூறாவளி மற்றும் மத்திய கிழக்கு நெருக்கடி போன்றவை இலங்கையின் பொருளாதார மீட்பு பயணத்தை சவாலானதாக மாற்றிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே பொருளாதார மீட்பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். பொருளாதார ரீதியாக ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் சாதாரண மக்களின் அன்றாட வாழ்வில் பிரதிபலிப்பதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், தனியார் துறையின் பங்களிப்புடன் கூடிய தொழில் வாய்ப்புகளை துரிதமாக உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். அமெரிக்காவிடமிருந்து இலங்கைக்கு வருங்காலத்தில் மேலதிக வரிச்சலுகைகளை எதிர்பார்க்க முடியும் என்று அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் மகிந்த சமரசிங்கே தெரிவித்திருக்கிறார். தனது தூதுவர் பதவியிலிருந்து விடைபெறுவதற்கு முன்னதாக வாஷிங்டன் டிசியில் உள்ள பௌத்த விகாரையில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கட்டாய உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் இறக்குமதிக்கு இலங்கை அரசாங்கம் அண்மையில் தடை விதித்துள்ளதால் அமெரிக்காவிடமிருந்து வருகின்ற காலத்தில் மேலதிக வரிச்சலுகைகளை எதிர்பார்க்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கை ஆடைகளுக்கு அமெரிக்கா விதிக்க திட்டமிட்டிருந்த 12.5% மேலதிக வரி அரசாங்கத்தின் புதிய வர்த்தமானி அறிவித்தல் காரணமாக சாதகமாக மாற்றியமைக்கப்படும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளியிட்டார். வியட்நாம், பங்களாதேஷ் போன்ற போட்டி நாடுகளுக்கு 10% வரி விதிக்கப்பட்டுள்ள பின்னணியில் இலங்கையின் ஆடை தொழில்துறையை பாதுகாக்கும் நோக்கில் இந்த அதிரடி வர்த்தமானி ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் கட்டாய உழைப்பால் தயாரிக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை சுங்கப்பணிப்பாளரிடம் சமர்ப்பிப்பது புதிய சட்டத்தின் மூலம் கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்களால் ஏற்பட்ட சர்ச்சையை தொடர்ந்து கூட்டம் இடநடுவில் நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் திறன் விருத்தி மண்டபத்தில் இன்று நடைபெற்ற இந்த கூட்டம் கடத்தொழில் அமைச்சர் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்றது. கூட்டத்தின் போது திருவையாறு பகுதியில் லால் காந்தாவால் மேற்கொள்ளப்பட்ட தென்னை செய்கை விநியோகத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரும் இந்த விடயத்தில் உடந்தையாக செயற்படுவதாக அர்ஜுனா குற்றம் சாட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது இடம்பெற்ற கருத்து மோதலை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூட்டத்தில் இருந்து வெளியேறினார். தொடர்ந்து பொது அமைப்புகளின் பிரதிகள் மற்றும் தவிசாளருக்கு இடையிலும் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து கிள்ளச்சி மாவட்டத்தின் பிரதேச செயலாளர்கள் கூட்டத்தில் இருந்து வெளியேறியதோடு பின்னர் அரசு திணைக்கள அதிகாரிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியேறினார்கள். இதன் காரணமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநடுவில் நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அர்ச்சனா காவல்துறையினரால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். இதற்கு முன்னதாக கூட்டம் வலிமையான முறையில் ஆரம்பிக்கப்பட்டிருந்ததோடு இந்த ஆண்டில் கிள்ளச்சி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள மத்திய மற்றும் மாகாண அரசாங்க அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் அதிகாரிகளால் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், இளங்குமரன் ராமநாதன், அர்ச்சனா உள்ளிட்டோர், காவல்துறையினர், கடற்படையினர், ராணுவத்தினர், அமைச்சுகளின் செயலாளர்கள் மற்றும் பல்வேறு துறைசார் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். இலங்கையின் விவசாயத்துறையில் உள்ள நிலங்களில் கரிம மாசுபடுத்திகள் கொண்ட பூச்சிக்கொல்லிகள் மற்றும் சுகாதாரத்துறையில் உள்ள ரசாயன மற்றும் கழிவுகள் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த முகாமைத்துவம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் அகற்றல் தொடர்பான திட்டத்தின் கீழ் சுற்றாடல் அமைச்சும் இலங்கையின் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்ட குழுவும் இணைந்து இந்த திட்டம் உலகளாவிய சுற்றுச்சூழல் வசதி நிதியுதவியுடன் செயற்படுத்தப்படுகிறது. பெருமதியான ஆய்வக உபகரணங்கள் நேற்று முக்கிய தேசிய நிறுவனங்களிடம் உத்தியோகமாக கையளிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 204 மில்லியன் ரூபாய் பெருமதியான உபகரணங்கள் இதன்போது வழங்கப்பட்டுள்ளது. இந்த உபகரணங்கள் கையளிக்கும் நிகழ்வானது சுற்றாடல் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிரேஷ்ட அரசாங்க அதிகாரிகள், தொழில்நுட்ப நிறுவனங்கள், அபிவிருத்தி பங்காளிகள் மற்றும் தொடர்புடைய தரப்பினர் கலந்து கொண்டார்கள். மத்திய சுற்றாடல் அமைச்சின் சப்ருகமா பல்கலைக்கழகம், விவசாய திணைக்களம், இலங்கை சுங்க திணைக்களம், நுகர்வோர் விவகாரங்கள் அதிகார சபை மற்றும் அரச பகுப்பாய்வாளர் திணைக்களம் ஆகிய 6 பயனாளி நிறுவனங்களிடம் இந்த உபகரணங்கள் அதிகாரப்பூர்வமாக கையளிக்கப்பட்டது. மேலும் அந்த வேளை புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டன. உபகரணங்களின் நீண்டகால தொழில்நுட்ப மற்றும் நிதிசார் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்த விளக்க காட்சியும் இதன்போது காண்பிக்கப்பட்டன. நவீன பகுப்பாய்வு கருவிகள், ஆய்வக துணை உபகரணங்கள், பயன்பாட்டுப் பொருட்கள் மற்றும் வேதிப்பொருட்கள் ஆகியவை பாதரசம் நிலைத்திருக்கும் கரிம மாசுபடுத்திகள் மற்றும் கவலைக்குரிய பிற வேதிப்பொருட்கள் உள்ளிட்ட அபாயகரமான பொருட்களை கண்டறிதல், பகுப்பாய்வு செய்தல், கண்காணித்தல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் ஆகியவற்றில் இலங்கையின் திறனை கணிசமாக இது வலுப்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இறக்குமதி மற்றும் எல்லை கட்டுப்பாடு முதல் சந்தை கண்காணிப்பு, சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி வரையிலான வேதிப்பொருட்களின் வாழ்க்கை சுழற்சி முழுவதும் ஒழுங்குமுறை மேற்பார்வையை இந்த முதலீடு மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய சுற்றாடல் பிரதி அமைச்சர் அஞ்சன் ஜெயக்கொடி இந்த திட்டத்தின் தேசிய முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். தேசிய சுற்றுச்சூழல் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களுக்கு இணங்க அபாயகரமான ரசாயனங்கள் மற்றும் கழிவுகளை சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான முறையில் கையாள்வது உறுதி செய்வதில் இலங்கை உறுதியுடன் இருக்கிறது. பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதிலும் இயற்கை சூழலை பேணுவதிலும் முக்கிய பங்காற்று நிறுவனங்களின் அறிவியல் மற்றும் ஒழுங்குமுறை சார் திறன்களை கையளிக்கப்பட்ட உபகரணங்கள் வலுப்படுத்தும். இந்த முதலீடு நாட்டுக்கு நீண்டகால பலன்களை அளிப்பதோடு பசுமையான மற்றும் பேரிடர் தாங்கும் திறன் கொண்ட எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தை வலுப்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய சுற்றாடல் அமைச்சகத்தின் செயலாளர் கே ஆர் உடுவாவில மனித ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நிறுவன ரீதியான திறன்களை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இலங்கையானது பாசல், ரொட்டடகாம், ஸ்டோக்காம் மற்றும் மினமாட்டா ஆகிய உடன்படிக்கைகளில் ஒருதரப்பு நாடாக உள்ளது. பாசல், ஸ்டோக்காம் மற்றும் மினமாட்டா உடன்படிக்கைகளுக்கு தேசிய மைய புள்ளியாக செயற்படும் சுற்றுச்சூழல் அமைச்சு இந்த பன்முக சுற்றாடல் உடன்படிக்கையின் கீழ் தனது கடமைகளை நிறைவேற்றுவதில் உறுதி செய்யும் பொறுப்பை கொண்டிருக்கிறது. அத்துடன் அபாயகரமான ரசாயனங்கள் மற்றும் கழிவுகளின் பாதகமான தாக்கங்களிலிருந்து மனித ஆரோக்கியத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதே முதன்மையான கடமை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த துறையில் தலைமைத்துவம் குறித்து கருத்து தெரிவித்த இலங்கையின் பொறுப்பதிகாரி மெரினாடன், இந்த ஒப்படைப்பு என்பது வெறும் உபகரணங்களை வழங்குவதை விட மிக மேலானது. அபாயகரமான ரசாயனங்கள் தீங்கு விளைவிக்கும் தாக்கங்களிலிருந்து சமூகங்களையும் சூழல் மண்டலங்களையும் பாதுகாக்க தேவையான கருவிகள், அறிவு மற்றும் அமைப்புகளை கொண்ட தேசிய நிறுவனங்களுக்கு வலுவூட்டுவது இதன் நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இளைஞர் முழுவதும் பதிவு செய்யப்படாமல் இயங்கி வரும் முதியோர் இல்லங்கள் அனைத்தும் செப்டம்பர் 30 தேதிக்குள் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று முதியோர் செயலகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து முதியோர் செயலகத்தின் பணிப்பாளர் சதுர மிகுதீம் விடுத்துள்ள அறிக்கையில், நாளாவிய ரீதியில் தற்போது 459 முதியோர் இல்லங்கள் இயங்கி வருகின்றன. அவற்றில் இதுவரை 148 இல்லங்கள் மட்டுமே முறைப்படி பதிவு செய்யப்பட்டுள்ளன. பதிவு செய்யப்படாத ஏனைய முதியோர் இல்லங்கள் அனைத்தையும் எதிர்வரும் செப்டம்பர் 30 தேதிக்குள் பதிவு செய்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குறிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் பதிவு செய்ய தவறும் முதியோர் இல்லங்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய இளைஞர் கொள்கை தொடர்பில் தயாரிக்கப்பட்டுள்ள வரைவு குறித்து இளைஞர்களின் கருத்துக்களையும் யோசனைகளையும் பெற்றுக் கொள்வதன் முக்கியத்துவம் பற்றி இளைஞர்களுக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தில் ஆராயப்பட்டிருக்கிறது. இளைஞர்களுக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தின் 6 கூட்டம் பிரதியமைச்சர் ஏரங்க குணசேகர தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற போதே இந்த விடயம் ஆராயப்பட்டது. இளைஞர்களின் தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை கொள்கையில் மேலும் பயனுள்ள வகையில் உள்ளடக்கிக் கொள்வதற்காக ஒன்றிய உறுப்பினர்களின் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை பெற்றுக் கொள்வதன் அவசியம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இளைஞர் சமூகத்தின் குரலை கொள்கை உருவாக்கும் செயல்முறையில் மேலும் பயனுள்ள வகையில் இணைத்துக் கொள்வதற்காக இளைஞர்களுக்கான பாராளுமன்ற ஒன்றியம் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருவதாகவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியின் 3 கட்ட அகழ்வுப் பணிகளின் 3 பகுதி நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தின் அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்ட இந்த அகழ்வுப் பணிகளுக்காக 56 நாட்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் முன்னதாக 32 நாட்கள் பணிகள் இடம்பெற்று கடந்த ஜூன் 23 தேதியுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் 33 நாளாக பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் புதிதாக சிறுவர்களுடைய 2 எலும்பு கூடுகளும் 2 எலும்பு கூட்டு குவியல்களும் வெளிப்பட்டுள்ளன. எவ்வாறெனும் நேற்றைய தினத்தில் எலும்பு கூடுகள் எதுவும் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை. இதுவரை முன்னெடுக்கப்பட்ட 87 நாள் அகழ்வு பணிகளில் மொத்தமாக 414 எலும்பு கூடுகள் வெளிப்பட்டிருப்பதோடு அதில் 409 எலும்பு கூடுகள் இதுவரையில் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் சிறைச்சாலைகளில் காணப்படும் நெரிசல்களை குறைப்பது, நிர்வாக செயல்திறனை மேம்படுத்துவது மற்றும் சிறைச்சாலைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நீண்டகால தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஆளுகை நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் நஜித் இந்திய தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் கூடிய ஆளுகை நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவிலே இந்த விடயம் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் சிறைச்சாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை விரிவுபடுத்தல், புதிய கட்டிடங்களை நிர்மாணித்தல், தற்போதுள்ள வசதிகளை மறுசீரமைத்தல், சிறைச்சாலை திணைக்களகத்தில் நவும் வெற்றிடங்களை நிரப்ப வேண்டியதன் அவசியம் மற்றும் கைதிகளை திறம்பட நிர்வகிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. குறிப்பாக சிறைச்சாலைகள் திணைக்களகத்தில் காணப்படும் மனிதவள பற்றாக்குறையை குறைப்பதற்காக புதிய ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ளுதல், சேவை தேவைகளுக்கு பொருந்தும் வகையில் ஆட்சேர்ப்பு நடைமுறைகளை திருத்தி அமைத்தல் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் சேவை நிலைமைகளை மேம்படுத்துதல் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளில் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வு திணைக்களகத்தின் அறிக்கைகளை பெற்றுக் கொள்வதில் காணப்படும் தாமதத்தை குறைப்பதற்காக அந்த திணைக்களகத்தின் திறனை அதிகரித்தல், நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பெற்றுக் கொள்ளுதல் மற்றும் பரிசோதனை நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதன் அவசியம் தொடர்பிலும் குழுவில் வலியுறுத்தப்பட்டது. சிறைச்சாலைகளில் காணப்படும் நெரிசலை கட்டுப்படுத்துவது வெறுமனே நிர்வாக ரீதியான விடயமாக அல்லாமல் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக கருதி செயற்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் குழு சுட்டிக்காட்டியது. அத்துடன் நீதிமன்றம், போலீஸ், சிறைச்சாலைகள், திணைக்களம் மற்றும் ஏனைய தொடர்புடைய நிறுவனங்களுக்கு இடையில் சிறந்த ஒருங்கிணைப்புடன் செயற்பட வேண்டியதன் முக்கியத்துவமும் இதன் போது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வரும் வயதெல்லியை நீடிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு பக்கசார்பற்ற தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் நேற்று மாலை நடைபெற்ற ரணிலுடன் வாசிப்போம் இளைஞர் கலந்துரையாடல் நிகழ்வின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். கட்டாரின் முன்னாள் மன்னர் அமீரின் மறைவுக்கு இலங்கை அரசாங்கம் மற்றும் இலங்கை மக்கள் சார்பாக தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதற்காக அந்த நாட்டுக்கு உத்தியோக விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் கரணி அமரசூரிய இன்று காலை நாடு திரும்பியிருக்கிறார். கரணி அமரசூரிய கட்டாரின் லுசைல் அரண்மனைக்கு விஜயம் செய்து கட்டார் அமீர் பெருமதிப்புக்குரிய ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானியை நேரில் சந்தித்து தனது இரங்கலை தெரிவித்தார். அத்துடன் அரச குடும்பத்தின் ஏனைய உறுப்பினர்களுக்கும் இலங்கை மக்கள் சார்பாக தனது அனுதாபங்களை பகிர்ந்து கொண்டார். பிரதமர் தொடர்ந்து அல்வாஷ்பா அரண்மனைக்கு விஜயம் செய்து கட்டார் அமீரின் தாயாரும் கட்டார் அறக்கட்டளையின் தலைவருமான சிக்கா மோசா பின் நாசரை சந்தித்து இலங்கை சார்பாக இரங்கலை தெரிவித்தார். மறைந்த முன்னாள் அமீரின் மகள்களான ஷேக்கா அல் மாயாசா பின் ஹமாத் அல் தானி மற்றும் ஷேக்கா கித் பின் ஹமாத் அல் தானி ஆகியோருக்கும் அரச குடும்பத்தின் ஏனைய பெண் உறுப்பினர்களுக்கும் பிரதமர் தனது அனுதாபங்களை தெரிவித்தார். இந்த இரங்கல் விஜயத்தின் போது கட்டார் நாட்டின் சமூக மேம்பாடு மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் புதனா பின் அலி அல் ஜப் அல் நியூபிக்கும் இலங்கை மக்கள் மற்றும் அரசாங்கத்தின் சார்பில் பிரதமர் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள வனவள மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களகத்திடம் உள்ள பொதுமக்களின் காடுகளை உரிய அமைச்சுகளுக்கு பரிந்துரை செய்யும் உபகுழு நேற்று கூடியது. மாவட்ட மட்டத்தில் வனவள மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களகத்திடம் உள்ள பொதுமக்களின் காணிகளை அடையாளப்படுத்தி தொடர்ச்சியான அதன் முன்னேற்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளும் முகமாக மாவட்ட மட்டத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் உபகுழு அமைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் மாவட்ட உபகுழு நேற்று கூடியது. இதன்போது குறித்த காணிகளின் தற்போதைய நிலை தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டு பரிந்துரைகளை உரிய அமைச்சுக்கு அனுப்பப்பட இருக்கிறது. இந்த உபகுழுவில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் அஜிதா பிரதிபன், வனவள மற்றும் வனஜீவராசிகள் திணைக்கள மாவட்ட உதவி படிப்பாளர்கள், மாவட்ட மட்ட காணி உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டார்கள். தமது அதிகாரிகளுக்கு 2026 ஜூலை 7 தேதி வெலிக்கடை சிறைச்சாலைக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது. 1996 ஆண்டின் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் முன் அறிவிப்பின்றி எந்த நேரத்திலும் தடுப்பு காவல் நிலையங்கள் மற்றும் சிறைச்சாலைகளுக்குள் நுழைந்து பார்வையிடும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது. அதன் தலைவர் நீதியரசர் எல் டி பி தெகிதனிய தலைமையில் 2026 ஜூலை 14 தேதி நடைபெற்ற கூட்டத்தில் அன்றைய தினம் சிறைச்சாலையில் நிலவிய பாதுகாப்பு சீர்குலைவு காரணமாகவே அதிகாரிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக சிறைச்சாலை அதிகாரிகள் விளக்கம் அளித்தார்கள். மேலும் ஏற்பட்ட சூழ்நிலையை மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு உரிய முறையில் அறிவிக்க தவறியமைக்கு வருத்தம் தெரிவித்த சிறைச்சாலை அதிகாரிகள் இனி இதுபோன்ற சம்பவங்கள் மீள நடைபெறாது என்று உறுதியளித்தார்கள். ஆனாலும் வழங்கப்பட்ட விளக்கத்தில் ஆணைக்குழு திருப்தி அடையவில்லை என்று தெரிவித்திருக்கிறது. அதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து மாற்றப்பட்ட கைதிகளுக்கு எதிராக பழிவாங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்தும் ஆணைக்குழு கவலை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக சித்திரவதை, மருத்துவ சிகிச்சை மறுப்பு, கைதிகள் எங்கு வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை அவர்களது குடும்பங்களுக்கு அறிவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் மற்றும் தண்டனை காலம் முடிந்த பின்னரும் சிலர் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து எழுந்த சித்திரவதை, தவறான நடத்தைகள் மற்றும் காவலில் ஏற்பட்ட மரணங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு வெலிக்கடை சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அந்த அமைப்பு உத்தரவிட்டுள்ளது. மேலும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சட்டபூர்வமான பார்வையிடும் உரிமையை உடனடியாக அங்கீகரித்து வசதிகளை ஏற்படுத்துதல், மாற்றப்பட்ட கைதிகளுக்கு எதிரான பழிவாங்கும் நடவடிக்கைகளை தடுத்தல், கைதிகளின் இருப்பிடத்தை அவர்களது குடும்பங்களுக்கு உடனடியாக அறிவித்தல் மற்றும் தண்டனை காலம் நிறைவடைந்த கைதிகளை உடனடியாக விடுவித்தல் ஆகிய பரிந்துரைகளையும் மனித உரிமை ஆணைக்குழு முன்வைத்திருக்கிறது. இந்நேரத்தில் கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்தார்கள். அந்த 2 சிறைச்சாலை அதிகாரிகளின் சடலங்களும் இன்று அவர்கள் கடமையாற்றிய நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது.
1: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை விசேட பிரிவைச் சேர்ந்த சந்திக்க லஷான் குணவர்தன மற்றும் மதுசர ரணவீர ஆகியோரின் சடலங்கள் வலிக்கடைக்கு கொண்டுவரப்பட்டன. மதுசர ரணவீர் என்ற சிறைச்சாலை அதிகாரி 25வது வயதில் உயிரிழந்தார். லுணகம் பஹர நவநகர பகுதியைச் சேர்ந்த மதுசர சிறைச்சாலைக்குள் அனைவர் மீதும் அன்பை பெற்ற ஒரு அதிகாரியாவார். 39 வயதான சிறைச்சாலை அதிகாரி சந்திக்கர் லஷான் குணவர்தன அம்பலந்தோட்டை பலகக கொடவல்ல பகுதியைச் சேர்ந்தவராவார். இருவரினதும் சடலங்கள் வலிக்கடை சிறைச்சாலையில் வைக்கப்பட்டு அதன் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் இதுவரை 10 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர். 21 கைதிகள் உயிரிழந்துள்ளனர்.
0: தொடர்ந்து மாகாண சபை தேர்தல்களுக்கான முறையை தேர்ந்தெடுப்பதற்கான பாராளுமன்ற தெரிவுக்குழுவிடம் சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் 3 முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளது. இதன் மூலம் மாகாண சபைகளில் பெண்கள் மற்றும் இளைஞர்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதற்காக முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளை கருத்தில் கொள்ளவும் தொடர்புடைய முன்மொழிவுகளை மேலும் நடைமுறைக்கேற்ற வகையில் நனவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் மாகாண சபை தேர்தல்களை தாமதமின்றி எவ்வாறு நடத்தலாம் என்பதை சுட்டிக்காட்டவும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் எதிர்பார்க்கிறது. கலாநிதி சுயாதா கமகே, பேராசிரியர் சுதாந்த லியனகே மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்

அதன்படி இந்த லெயில் தேர்தல்களை உரிய நேரத்தில் நடத்துவதற்கான ஒரே வழி 2017 முன்பிருந்த முன்னுரிமை வாக்குடன் கூடிய விகிதாசார பிரத்துவ முறையை ஒரு எளிய சட்ட திருத்தத்தின் மூலம் மீண்டும் கொண்டு வருவதாகும். எந்த காரணத்துக்காக இருந்தாலும் புதிய எல்லை வரையறைகள் தேவைப்படும் வழிமுறைகளை பற்றி வாதிப்பது மாகாண சபை தேர்தல்கள் மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதற்கு சந்தேகமின்றி வழிவகுக்கும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண் வேட்பாளர்களுக்கு 1/3 பிரதித்துவம் வழங்கப்பட வேண்டும். முன்னுரிமை வாக்குடன் கூடிய விகிதாசார பிரதித்துவ முறையின் கீழ் 1/2 அல்லது 33.3% பெண் வேட்பாளர்களை உறு செய்வது சாத்தியம் என்றாலும் இறுதி அவையில் பெண்களுக்கு 25% பிரதித்துவத்தை உறுதி செய்வது இயலாத காரியம். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு மொத்த வேட்பாளர் பட்டியலில் 1/3 பெண்கள் இருக்க வேண்டும் என்ற நடைமுறை விதியை மட்டும் உடனடியாக சட்ட திருத்தத்தில் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் முன்மொழிகிறோம். இந்த நிலையில் மேலும் சிக்கலான முன்மொழிவுகளை முன்வைப்பதும் மாகாண சபை தேர்தல்களை தாமதப்படுத்தும். மேலும் மாகாண அரசாங்கத்தில் கட்டாய 25% பிரதித்துவத்தின் மூலம் பெண்களுக்கு வழங்கப்படும் வாய்ப்பை கருத்தில் கொண்டு மாகாண சபைகளில் உள்ள ஒதுக்கீட்டை உள்ளூராட்சி ஒதுக்கீட்டுக்கு குறைப்பது நியாயமானதாக கருதப்படலாம். இதே நேரத்தில் இளைஞர்களுக்கான 1/6 வேட்பாளர் பிரதித்துவம் தேவை. இளைஞர்களுக்கான மொத்த வேட்பாளர் பட்டியலில் 1/6, அதாவது 16.7% இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை சேர்க்கலாம். ஏற்கனவே உள்ளூராட்சி தேர்தல்களுக்கு 25% ஒதுக்கீடு நடைமுறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சமர சம்பந்த் தசநாயக்கா வெளியிட்ட பொய்யான தகவல்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக பேராயரின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ அறிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் சமர சம்பந்த் தசநாயக்கா தற்போதைய ராணுவ தளபதி தனது பதவிக்காலத்தை நீடித்துக் கொள்வதற்காக கடந்த ஜூலை 2 கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகியை ஒரு பழக்கூடையுடன் சென்று சந்தித்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டை முழுமையாக மறுத்துள்ள அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ அந்த தேதியில் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை வத்திக்கானில் இருந்ததாகவும் திருத்தத்தை லியோ அழைப்பு விடுத்திருந்த முக்கிய கூட்டம் ஒன்றில் அவர் கலந்து கொண்டிருந்ததாகவும் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினரின் இந்த ஆதாரமற்ற கருத்துக்கள் மத குழுக்களிடையே தேவையற்ற குழப்பத்தையும் அமைதியின்மையும் ஏற்படுத்தக்கூடும் என்று அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவ்வாறான பொறுப்பற்ற கருத்துக்களை வெளியிடும் நபர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போவதாகவும் அருட்தந்தை சிறில் காமினி மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். லங்கா உர நிறுவன மோசடி முன்னாள் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை எதிர்வரும் செப்டம்பர் 7 இடம்பெறும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷாந்த குடவில முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதற்கமைய நேற்றைய தினம் வழக்கு விசாரணையின் போது முறைப்பாட்டு தரப்பின் சாட்சியாளர்கள் இருவரின் சாட்சியங்கள் நீதிமன்றத்தினால் பதிவு செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை செப்டம்பர் 7 ஒத்திவைப்பதாக நீதிபதி உத்தரவிட்டார். 2016 லங்கா உர நிறுவனத்தின் கொள்முதல் முகாமையாளராக பணியாற்றிய காலப்பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு நன்மை பயக்கும் வகையில் உடன்றுமணத்தின் களஞ்சிய சாலைக்கு தரவிரிப்பினை இடும் பணிக்கான ஒப்பந்தத்தை வழங்கியதோடு இதன் மூலம் அரசாங்கத்துக்கு சுமார் 88,59,708 ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கமைய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 70வது உபப்பிரிவின் கீழ் ஊழல் என்ற குற்றத்தை செய்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் பிரதிவாதிக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் முழுமையான விசாரணை எதிர்வரும் ஆகஸ்ட் 31 இடம்பெறும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ரஸ்மி சிங்கப்புலி முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கிரிபத்கொட நகரில் உள்ள அரசுக்கு சொந்தமான காணியொன்றினை போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்ய முயற்சி செய்ததாக கூறப்படும் வழக்கு கம்பகா மேல்நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் பிரதிவாதிகளான முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா மற்றும் முன்னாள் பிரதி அமைச்சர் பிரசன்ன ரணவீர உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக கம்பகா 2வது மேல்நீதிமன்ற நீதிபதி நயனா செனி

0: கலெக்டரேட் முன்னிலையில் நேற்று குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டன. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான அரச சிரேஷ்ட சட்டத்தரணி சமதரி பி எஸ் சேனா ஒவ்வொரு பிரதிவாதிக்கும் எதிரான குற்றப்பத்திரிகைகளை நீதிபதி முன்னிலையில் கையளித்தார். இதன்போது இந்த வழக்கினை விரைவாக ஆரம்பிப்பதற்கு தேவையான அனைத்து ஆவணங்கள் மற்றும் வழக்கு கோப்புகளை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறு அரச சிரேஷ்ட சட்டத்தரணிக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். திருச்சேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் அரச நிதி மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக அரச கடன் முகாமைத்துவ திணைக்களகத்தின் மின்னஞ்சல் தரவு கட்டமைப்பின் பிரதிகளை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்படைக்குமாறு ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்துக்கு கோட்டை நீதிவான் பசந்த் அமரசேன நேற்று உத்தரவு பிறப்பித்தார். இந்த விவகாரம் தொடர்பில் குற்றப்புணர்வு திணைக்களம் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த விசேட மனு ஒன்றை பரிசீலித்த பின்னரே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த விசாரணைகளின் போது கண்டறியப்பட்ட 16 டொரோபைட் கணனி தரவுகள் அடங்கிய வன்வெட்டுகளை மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு பல்கலைக்கழகத்திடம் சமர்ப்பித்துள்ளதாக கடந்த வழக்கு விசாரணையின் போது குற்றப்புணர்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த நிதி மோசடி தொடர்பான விரிவான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அரச கடன் முகாமைத்துவ திணைக்கழகத்தின் மின்னஞ்சல் தரவு கட்டமைப்பின் பிரதிகளை கொழும்பு பல்கலைக்கழக தொழில்நுட்ப குழுவுக்கு வழங்குமாறு ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்துக்கு உத்தரவிடுமாறு குற்றப்புணர்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார்கள். நேற்று மன்றில் முன்வைக்கப்பட்ட இந்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த கோட்ட நீதிவான் விசாரணை நடவடிக்கைகளுக்கு தேவையான மின்னஞ்சல் தரவு பிரதிகளை அந்த தொழில்நுட்ப குழுவிடம் வழங்குமாறு ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்துக்கு உத்தரவு பிறப்பித்தார். சர்ச்சைக்குரிய நிலக்கரி காரணமாக இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் தேசிய கட்டமைப்பின் கட்டுப்பாட்டு நிறுவனத்தினால் லக்விஜயக மின்லியத்துக்காக மேலதிகமாக 4,517 மில்லியன் ரூபா செலவினை எதிர்கொள்ள நேரிட்டதாக நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று வெளிக்கொணரப்பட்டிருந்தது.
1: தேசிய மின்கட்டமைப்புக்கு தேவையான மின்சார திறனை முழுமையாக பூர்த்தி செய்வதற்கு தரம் குறைந்த நிலக்கரியால் முடியாத சந்தர்ப்பங்களில் பிற மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ததன் காரணமாகவே இந்த மேலதிக செலவை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது என ஆணைக்குழுவில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் கரவலப்பட்டியில் சுபாதனவி தனியார் மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து பற்றாக்குறையான மின்சாரம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்றுமதி துறைமுகத்திலிருந்து வழங்கப்படும் நிலக்கரி குறித்த ஆய்வக அறிக்கையின் அடிப்படையில் விநியோகஸ்தர்களுக்கு பணம் செலுத்துவதில் சிக்கலான நிலைமை உருவாகியிருப்பது நேற்று ஆணைக்குழுவில் வெளிப்படுத்தப்பட்ட மற்றொரு விடயமாகும். ஏற்றுமதி துறைமுகத்தின் ஆய்வக அறிக்கையின் அடிப்படையில் விநியோக நிறுவனத்துக்குரிய கட்டணத்தில் 80% தரையிறக்கும் போது பெறப்படும் ஆய்வக அறிக்கையின் அடிப்படையில் மீதி 20% பணமும் செலுத்தப்படுவதாக ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்த இலங்கை மின்உற்பத்தி தனியார் நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் சாலிய ஜயசேகர் குறிப்பிட்டார். இதற்கமைய இதுவரை ஏற்றுமதி துறைமுகத்தினால் வழங்கப்பட்டுள்ள பெரும்பாலான நிலக்கரி தொகுதிகள் குறித்த ஆய்வக தர அறிக்கைகளை நாட்டின் இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியுடன் ஒப்பிடுகையில் முரண்பாடுகள் காணப்படுவதாக பேராசிரியர் கூறினார். சர்ச்சைக்குரிய நிலக்கரி தொகுதிகளின் மாதிரிகள் ஏற்றுமதி செய்யும் போதும் தரையிறக்கும் போதும் மற்றும் லக்விஜய மின்நிலையத்தினுள் நிறுவப்பட்டுள்ள ஆய்வகத்தின் மூலமும் பரிசோதிக்கப்படுவதாக பேராசிரியர் சாலிய ஜயசேகர் ஆணைக்குழு முன்னிலையில் விளக்கமளித்தார். நிலக்கரியின் சர்ச்சைக்குரிய நிலைமை அறிக்கை செய்யப்பட்டதன் பின்னர் மியூரோ வெரிட்டாஸ் சர்வதேச தர பரிசோதனை நிறுவனத்தின் மூலமும் நிலக்கரி குறித்த தர அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளதாக உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டன. அனைத்து ஆய்வக அறிக்கைகளிலும் நிலக்கரியின் உண்மையான நிலைமை மிக நெருக்கமாக ஒத்துப்போவது இந்நாட்டின் லக்விஜய மின்நிலையத்தினுள் நிறுவப்பட்டுள்ள ஆய்வக அறிக்கைகளுடன் மட்டுமே என்று லங்கா மின்உற்பத்தி தனியார் நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் சாலிய ஜயசேகர் தெரிவித்தார். இது தவிர நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி துண்டுகளின் அளவு சிறியதாக இருப்பதனாலும் சாம்பல் அளவின் செறிவு அதிகமாக இருப்பதனாலும் நிலக்கரி மூலமும் செலவு இழப்பு ஏற்படுவதாக பேராசிரியர் ஆணைக்குழு முன்னிலையில் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிப்பதற்காக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அனுமதி பத்திர பிரிவின் பணிப்பாளர்களில் ஒருவரான சமீர அதிகாரமும் அளிக்கப்பட்டிருந்தார். சர்ச்சைக்குரிய நிலக்கரி பயன்பாட்டினால் மின் உற்பத்திக்கு ஏற்பட்ட மேலதிக செலவு எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டது என்பது தொடர்பிலும் மின் விநியோகத்தை தடையின்றி முன்னெடுப்பதற்காக தரவுகள் எவ்வாறு பகுப்பாய்வு செய்யப்பட்டன என்பது தொடர்பான விடயங்கள் இதன்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
0: தரம் குறைந்த நிலக்கரி கொள்வனவினால் ஏற்பட்டுள்ள பாரிய நட்டத்தை மின்சார கட்டண அதிகரிப்பு ஊடாகவோ அல்லது பொதுமக்களின் வரிப்பணம் மூலமாகவோ மக்கள் மீது சுமத்துவதை தடுக்குமாறு கோரி முன்னிலை சோசியலிச கட்சியினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அண்மையில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதாக தெரிவித்து அந்த கட்சியினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 24 ஒத்திவைக்க நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னால் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னிலை சோசியலிச கட்சியின் கல்வி செயலாளர் பொபுது ஏகோட இறக்குமதி செய்யப்பட்ட தரங்குறைந்த லக்கரியை கொண்டு எதிர்பார்த்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாமல் போனதால் அரசாங்கத்துக்கு பாரிய நிதியிழப்பு ஏற்பட்டுள்ளது. தரங்குறைந்த லக்கரியை அதிக விலைக்கு வாங்கியமை மின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய டீசல் எரிபொருள் ஆகியவற்றை அதிக விலைக்கு பயன்படுத்தியமை மற்றும் மத்திய கிழக்கு போர் சூழலால் எரிபொருட்களின் விலைகள் உயர்ந்துள்ளமை போன்ற காரணங்களால் இந்த நட்டம் தன்மடங்கு அதிகரித்துள்ளது. அத்துடன் எல்னினோ காலை எச்சரிக்கை காரணமாக நீர்மின் உற்பத்தியும் வீழ்ச்சியடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள சூழலிலே மக்கள் மீதான இந்த சுமையை எதிர்க்கும் நோக்கில் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறோம். இந்த மனுவின் ஊடாக நட்டத்தை மக்களிடமிருந்து வசூலிப்பதை தடுக்கும் தடை உத்தரவையும் இதற்கு பொறுப்பான அதிகாரிகளிடமிருந்து நட்டத்தை வசூலிப்பதற்கான பேராணை உத்தரவையும் நாம் கோரியிருக்கிறோம். வழக்கும் விசாரணை முடிவடையும் வரை மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதை தடுத்து நிறுத்தும் இடைக்கால உத்தரவையும் அதற்கான வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்வதற்கான தடையாணை உத்தரவையும் பிறப்பிக்குமாறு நாம் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். இன்றைய விசாரணையின் போது சட்டமாதிபர் திணைக்கள சட்டத்தரணிகள் பாரிய நட்டம் ஒன்று ஏற்பட்டுள்ளதை ஏற்றுக்கொண்ட போதிலும் அதனை மின்சார கட்டணம் மூலம் மக்கள் மீது சுமத்த மாட்டோம் என்று தெரிவித்தார்கள். ஆனாலும் மின்சார கட்டணம் மூலம் மட்டுமன்றி பருப்பு சீனி போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரிகள் மூலம் திரைசேரிக்கு நிதியை திரட்டி மறைமுகமாக மக்கள் மீது இந்த நட்டத்தை சுமத்துவதை அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். மக்களின் சார்பாக இந்த சட்ட போராட்டத்தை ஆகஸ்ட் 24 நமது சட்டத்தரணிகள் குழுவோடு இணைந்து நீதிமன்றத்தின் முன்னிலையில் நாம் தொடர்ச்சியாக முன்னோக்கி கொண்டு செல்ல எதிர்பார்க்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். சாதம் இரண்டால் என்ன நடக்கும் என்பதை இலங்கை மக்களும் அண்மையில் தமிழ்நாட்டு மக்களும் செயலில் காண்பித்து விட்டார்கள். லஞ்ச ஊழலில் இதுவரையில் ஈடுபட்டவர்களை நாம் அடையாளம் கண்டு தண்டிப்போம் என்று கூறியே தற்போதைய தமிழக அரசும் இலங்கை அரசாங்கமும் மக்களின் ஆதரவை பெற்றது. இப்போது அன்று லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்களை இந்த அரசாங்கங்கள் அடையாளம் காண விளைந்தால் அவர்கள் பழிவாங்கலில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று கூறுகிறார்கள். இதனை பழிவாங்கல் என்று கூறினால் குற்றவாளிகளை போலீசார் துரத்துவதும் பழிவாங்கலே என்று தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவி விக்னேஸ்வரன் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் முதல்வர் விஜயின் அரசும் இங்கு ஜனாதிபதி ஆண்டகுமார தீசநாயக்காவின் அரசும் அரசியல் பழிவாங்கல்களில் இறங்கியிருப்பதாகவும் அது பற்றிய நிலைப்பாட்டை கோரி எழுப்பப்பட்ட கேள்விக்கு அளித்திருக்கும் பதிலே விக்னேஸ்வரன் அவர்கள் இதனை குறிப்பிட்டார். முற்பகல் செய்த வினை பிற்பகல் விளையும், இது இயற்கையின் வெளிப்பாடு. அன்று பதவியில் ஏற்பட்ட அரசியல்வாதிகள் தமது பதவிகள் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே மக்களால் தரப்பட்டன என்பதை மறந்து அவற்றை தம்மையும் தமது சுற்றத்தாரையும் மேம்படுத்துவதற்காகவே பயன்படுத்திக் கொண்டார்கள். தமக்கு சேவை செய்வார்கள் என்று நினைத்து வாக்களித்த மக்களிடம் லஞ்சம் பெற்று அவர்களுக்கான சேவைகளை வழங்கினார்கள். அரசியல்வாதி என்பவன் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளன். அவன் மக்களின் நம்பிக்கைக்கு பொறுப்பாகவே நடந்து கொள்ள வேண்டும். இதுவரை காலமும் தமிழ்நாட்டிலும் இங்கு ஆட்சிக்கு வந்தவர்கள் தங்கள் சுயநலத்தை முன்னிறுத்தியே ஆட்சி நடத்தினார்கள். மக்களை முட்டாளாக்கி அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களின் வாக்களை பெற்றதன் பின்னர் லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளில் வெகுவாக ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் சாதம் இரண்டால் என்ன நடக்கும் என்பதை இலங்கை மக்களும் அண்மையில் தமிழ்நாட்டு மக்களும் செயலில் காண்பித்து விட்டார்கள். லஞ்ச ஊழலில் இதுவரை ஈடுபட்டவர்களை நாம் அடையாளம் கண்டு தண்டிப்போம் என்று கூறிய இரண்டு அரசாங்கங்களும் மக்களின் ஆதரவை பெற்றார்கள். இப்போது அன்று லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்களை இந்த அரசாங்கங்கள் அடையாளம் காண விளைந்தால் அவர்கள் பழிவாங்கலில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று கூறுகிறார்கள். இதனை பழிவாங்கல் என்று கூறினால் குற்றவாளிகளை போலீசார் துரத்துவதும் பழிவாங்கலே என்று சிவி விக்னேஸ்வரன் குறிப்பிடுகிறார். வடக்கு மாகாணத்தில் உள்ள 3 தீவுகளை பசுமை சக்தி தீவுகளாக மேம்படுத்துமாறு ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா பணிப்புரை விடுத்திருக்கிறார். நெடுந்தீவு, அன்லதீவு மற்றும் நைனாதீவு ஆகிய தீவுகளில் தற்போது நடைமுறையில் உள்ள கலப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மையமாக வைத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது.
1: இந்த வருடத்துக்காக ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மேலாய்வு தொடர்பிலும் ஆராயப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நெடுந்தீவு, அனலைதீவு மற்றும் நைனா தீவில் தற்போது செயற்பாட்டில் உள்ள கலப்பு புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி கட்டமைப்பு திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஜேகா நிதியுதவியின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக இடையில் நிறுத்தப்பட்ட வலுசக்தி திட்டங்களை மீண்டும் ஆரம்பிப்பது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கொலன்னாவையிலிருந்து கொழும்பு துறைமுகம் வரையான இரண்டாவது நிலத்தடி மின் விநியோக பாதை, சம்பூர் கப்பல் துறை மின் விநியோக அபிவிருத்தி திட்டம் உள்ளிட்ட தற்பொழுது செயல்படுத்தப்பட்டு வரும் மற்றும் எதிர்காலத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ள பிரதான திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கொலன்னாவை எண்ணெய் களஞ்சிய தொகுதியில் 6 எண்ணெய் தாங்கிகளையும், முத்துராஜபல எரிபொருள் களஞ்சிய தொகுதியில் 2 எண்ணெய் தாங்கிகளை அமைத்தல் மற்றும் எரிபொருள் வசதிகளை விரிவுபடுத்தும் அனைத்து திட்டங்களையும் உரிய காலத்துக்குள் நிறைவு செய்து பொதுமக்களுக்கு அதன் பலன்களை பெற்றுக் கொடுக்குமாறு ஜனாதிபதி தெரிவித்தார்.
0: தொடர்ந்து இந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவின் நிர்வாக செயற்பாடுகளில் திருப்தி அடைந்துள்ள அதேவேளை 3/2 அண்ணளவான மக்கள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் சமூக குறியீட்டு பிரிவு வெளியிட்டுள்ள சமீபத்திய மதிப்பீட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் 2026 மே 23 முதல் June 18 வரை நாட்டின் 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கி 1240 நபர்களிடம் நடத்தப்பட்ட இந்த நாடு தழுவிய ஆய்வின்படி ஜனாதிபதியின் ஒட்டுமொத்த செயல்பாட்டுக்கு 75.5% அதிக மக்களின் ஆதரவு கிடைத்துள்ளது. இதற்கு நிகராக எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசாவின் செயல்பாடுகள் குறித்து 29.4% மக்களே திருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பீட்டின்படி மதிப்பீட்டுக்கு உள்ளானவர்களில் 64.1% நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். இருந்தாலும் அந்த செயற்பாட்டை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று 23.6% பேர் மட்டுமே தெரிவித்துள்ளார்கள். 40.5% தாங்கள் நிறைவேற்ற அதிகாரத்தை ஒழிப்பதற்கு ஆதரவாக இருந்தாலும் அது தற்போது நாட்டின் உடனடி முன்னுரிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்தார்கள். அதே நேரம் 100/23 நிறைவேற்ற அதிகாரத்தை ஒழிப்பதற்கு நேரடியாக தமது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அத்துடன் தற்போதைய ஆட்சியின் மீது அரசியல் ரீதியான ஆதரவு உயர்மட்டத்தில் இருந்தாலும் பொருளாதாரத்துறையில் தொடர்ந்தும் கடுமையான அழுத்தம் நிலவுவதை இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. ஒரு வருடத்துக்கு முன்னிருந்த நிலையை விட தங்களின் வீட்டு பொருளாதார நிலை மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக பதிலளித்தவர்களில் 51.4% கூறியிருக்கிறார்கள். அதேவேளை நிலைமை முன்னேற்றம் அடைந்துள்ளதாக கூறியவர்கள் 18.2% சிறிய பிரிவினராக இருக்கிறார்கள். அரசாங்கம் வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்தும் விதம் குறித்து மக்களின் கருத்துக்கள் சமமாக பிரிந்து சென்றுள்ளன. இதில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளில் 45.3% திருப்தி அடைந்துள்ள அதேவேளை 44% அதிருப்தியை வெளியிட்டுள்ளார்கள். இந்த மதிப்பீட்டின்படி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் திறமையான ஆட்சியை வழங்க முடியும் என்று 62.8% மக்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளியை தொடர்ந்து அரசாங்கம் முன்னெடுத்த நிவாரணப் பணிகள் மற்றும் புனரமைப்பு செயற்பாடுகள் குறித்து 68.6% மிக அதிக மக்கள் ஆதரவு பதிவாகியுள்ளது. இதற்கு மேலதிகமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து 51.6% மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். நீர்கொழும்பு மாநகர மேயர் சட்டத்தரணி ரோபர்ட் கின்கெந்த் நேற்று தனது மேயர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக ஊடகங்களுக்கு உத்தியோகமாக அறிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் பகல் நீர்கொழும்பு மாநகர சபையில் மாநகர சபை உறுப்பினர்களுடன் மேயர் விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தினார். இந்த சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் நீர்கொழும்பு தொகுதி அமைப்பாளர் ஜூட் பெர்னாண்டோவும் கலந்து கொண்டார். இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து மாநகர ஆணையாளர் நுவனி சுதிசிங்க மற்றும் மாநகர சபையின் அனைத்து பிரிவுகளின் தலைவர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் மேயர் சுமூகமான கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டார். அதிகாரிகளுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மேயர் ரோபர்ட் கின்கெந்த் தனது ராஜினாமா மூலமா ஒரு தனிப்பட்ட தீர்மானம் என்று தெரிவித்தார். மேலும் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் அதிகார அமைப்பினால் தான் எவ்வாறு மேயராக நியமிக்கப்பட்டாரோ அதேபோன்று எதிர்காலத்தில் நீர்கொழும்பு நகரத்துக்கு புதிய மேயர் ஒருவர் நியமிக்கப்படுவார் என்றும் குறிப்பிட்டார். தாம் பதவியேற்ற போது இருந்த லேவியோட மக்கள் நலன் சார்ந்த பாரிய மாற்றங்களை நகரத்தில் ஏற்படுத்த முடிந்ததாக அவர் தெரிவித்தார். தான் மேயராக பணியாற்றிய ஒரு வருடம் மற்றும் 1.5 மாதங்கள் கால பகுதிக்குள் மாநகர சபையிலும் ஒட்டுமொத்த நீர்கொழும்பு நகரத்திலும் பல மக்கள் நலன் சார்ந்த பணிகளை முன்னெடுக்க முடிந்தவை குறித்து அவர் தனது திருப்தியை வெளியிட்டார். அமெரிக்காவிலிருந்து வியட்நாமுக்கு கணக்கு இலக்கங்களை மாற்றுமாறு கோரப்படும் போது பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்கள் மற்றும் காப்பீட்டு நடைமுறைகள் குறித்து நிதிக்குழு முன்னிலையில் முக்கிய அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளார்கள். நிதியமைச்சு மற்றும் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களகத்தின் வழிகாட்டுதல்களுக்கு அமையவே கணக்குகள் புதுப்பிக்கப்படுவதாகவும் இதற்காக இருவேறு நிலைகளில் சரிபார்ப்பு மற்றும் அங்கீகார நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டார்கள். 2025 இறுதி பகுதியில் இதற்கான செயல்பாட்டு கையேட்டின் வரவு தயாரிக்கப்பட்டிருந்ததாக இதன்போது குறிப்பிடப்பட்டது. இவ்வாறான நிதி பரிமாற்றங்களின் போது ஏற்படும் சைபர் அச்சுறுத்தல்களுக்கு காப்பீடு செய்யப்பட்டுள்ளதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அதிகாரி ஒருவர், தற்போது இதற்கான காப்பீடுகள் எதுவும் செய்யப்படவில்லை, காப்பீட்டுக்கான பிரீமியம் தொகை மிக அதிகமாக காணப்படுவதால் அவசர தேவைகளின் போது வரவு செலவு திட்டம் ஊடாக நிதியை ஒதுக்குவதே சிறந்தது என்று நிதியமைச்சு தீர்மானித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பண மோசடி தடுப்பு மற்றும் சைபர் குற்றங்களுக்கு எதிரான இலங்கையின் செயல்திறன் அறிக்கை ஜூலை 19 சமர்ப்பிக்கப்படும். அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் இது தொடர்பான சர்வதேச குழுவின் நேரடி விஜயம் அமைய உள்ளதோடு அடுத்த ஆண்டு ஜூலை 1 இறுதி அறிக்கை வெளியாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர் யுவதிகளின் பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் அறிவியல் அடிப்படையிலான பாலியல் கல்வி அறிவை வழங்குவதற்கான தேசிய பாலியல் கல்வி தகவல் தொடர்பு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வழிகாட்டுதல்கள் நேற்று பிற்பகல் கொழும்பு பண்டாநாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உத்தியோகமாக வெளியிடப்பட்டது. நிகழ்வில் உரையாற்றிய சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜெதிச, பாலியல் கல்வியை தடுக்கும் தரப்பினர் சிறுவர் துஷ்பிரயோகம் அதிகரிப்பதற்கும் HIV உள்ளிட்ட பாலியல் தொடர்பான நோய்கள் பரவுவதற்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு சரியான வயதுக்கேற்ப அறிவியல் ரீதியான தகவல்களை வழங்குவது அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முக்கிய நடவடிக்கை என்று அவர் சுட்டிக்காட்டினார். சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சரின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மற்றும் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரட்ன உள்ளிட்ட பலர் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். இலங்கையின் தேயிலை கைத்தொழில் துறையின் இலக்குகளை அடைவதற்கும் சிறு தேயிலை உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் நோக்கமாக கொண்டு சிரோன் டி வில்லேஜ் என்ற தேசிய வேலை திட்டம் நேற்று உத்தியோகமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக நாடு முழுவதும் உள்ள 144 தேயிலை கிராமங்களில் இந்த வேலை திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. எதிர்காலத்தில் இந்த திட்டத்தை நாடு முழுவதும் 500 தேயிலை கிராமங்களாக விரிவுபடுத்த இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 2030 இலங்கையின் வருடாந்த தேயிலை உற்பத்தியை 400 மில்லியன் கிலோ கிராம்களாக அதிகரிப்பதையும் தேயிலை ஏற்றுமதி வருமானத்தை 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்துவதையும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நெல் கொள்வனவு நேற்று முள்ளியவளை கமநல சேவை நிலைய நெல் களஞ்சிய சாலையின் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளிலும் இந்த திட்டம் தற்போது ஆரம்பித்து வைக்கப்படுகிறது.
2: 1 கிலோகிராம் நாடு நெல் 120 ரூபாவுக்கும், 1 கிலோகிராம் சம்பா நெல் 130 ரூபாவுக்கும், 1 கிலோகிராம் கேரி சம்பா நெல் 140 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்படுகின்றது. தற்போது அதிக அளவில் அறுவடை இடம்பெறும் பகுதிகளை மையமாக கொண்டு களஞ்சி சாலைகளை திறந்து நெட் கொள்வனவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நெட் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலாந்து தெரிவித்தார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தற்போது நெல் அறுவடை ஆரம்பமாகியுள்ளதால் அந்தந்த பகுதிகளை சூழவுள்ள 143 களஞ்சிய சாலைகளில் நெல் கொள்வனவு செய்யப்படுவதாக நெட் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்தது. அனுராதபுரம் ரமேவ கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட விவசாயிகளின் நெல் கொள்வனவிற்காக நெட் சந்தைப்படுத்தல் சபையின் ரமேவ களஞ்சிய சாலை திறக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் கோமரங்கடவள மற்றும் உப்புவேலி ஆகிய பகுதிகளில் நெட் களஞ்சிய சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன. 10,000 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்வதற்காக தற்போது களஞ்சிய சாலைகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.
1: நெட் கொள்வனவின் போது களஞ்சிய சாலை வசதிகள் தொடர்பில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது என அரசாங்கம் தெரிவிக்கின்றது.
3: ஒரு விவசாயிடமிருந்து 2500 கிலோகிராம் மாத்திரமே கொள்வனவு செய்யப்படும். பொதுவாக நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் அறுவடை இடம்பெறுவதில்லை. எனவே ஜூலை மாதம் நடுப்பகுதி, ஜூலை மாதத்தின் இறுதியில் அல்லது ஆகஸ்ட் மாதமாகும் போது அதிகளவான நெல் அறுவடை இடம்பெறும். அதற்கமையே களஞ்சிய சாலைகள் திறக்கப்படும். நாம் 39,500 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். களஞ்சிய சாலைகளில் இடவசதி பற்றாக்குறை ஏற்பட்டால் அரசாங்கம் தலையிட்டு தனியார் துறையின் களஞ்சிய சாலைகளை தற்காலிகமாக பெற்று நெல்லை
1: நெல் விலை தொடர்பில் எதிர்கட்சியின் குற்றச்சாட்டுகளுக்கு விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த பதிலளித்தார்.
4: எதிர்கட்சி தலைவர் தற்போது அடிக்கடி விவசாயிகளை சந்திக்கின்றார். தமது அரசாங்கத்தின் கீழ் விவசாயிகளுக்கு நியாயமான விலையை வழங்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார்.
3: இவ்வளவு காலம் அவர்கள் அல்லவா ஆட்சியில் இருந்தார்கள். அவர்கள் எவ்வாறு உறுதியளித்தார்கள் என்பதை அனைவரும் பார்த்தார்கள் அல்லவா. அவர்களது காலத்தில் விவசாயிகள் விதைகளை உண்டனர். கடந்த காலத்தில் உரம் கூட இருக்கவில்லை. ஒரு மூளை உரம் 50,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது. தற்போது இந்த அனைத்து பிரச்சனைகளும் இருக்கும் நிலையிலும் கூட சாதாரண சந்தையில் உரம் 17,000 முதல் 18,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. விவசாயிகளுக்கு நிவாரணமாக சந்தையில் இருந்தும் நிறுவனங்களில் இருந்தும் அந்த விலைக்கு உரத்தை கொள்வனவு செய்து 10,200 ரூபாவுக்கு
4: முஸ்லிம் தமிழ் கட்சிகள் உள்ளிட்ட 6 கட்சிகள் ஒரு புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்கியுள்ளன.
3: எதிர்கட்சி தலைவருடன் தமக்கு எதிர்காலம் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். அதனாலேயே அவர்கள் பிரிந்து சென்றுள்ளனர். எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் எல்லா இடங்களிலும் அந்த சீட்டு கட்டை கலைத்தார். ஜோக்கர் என்ற ஒரு சீட்டு இருக்குமே அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். அவர் இந்த நிலைக்கு வீழ்ந்ததன் பின்னர் அவருடன் இருக்கும் ஏனைய கட்சிகள் எப்படி அவர் மீது நம்பிக்கை வைப்பார்கள்? ரணிலுடன் இருந்தால் வெற்றி பெற முடியாது என்பதற்காகவே ஐக்கிய மக்கள் சக்தி என்ற கட்சியை உருவாக்கினார்கள். தற்போது சஜித்துடன் இருந்து வெற்றி பெற முடியுமா என பாருங்கள். எத்தனையோ தேர்தல்களில் தோற்றுவிட்டார்கள். எனவே சஜித்துடன் இருப்பதில் எந்த பயனும் இல்லை என்ற பலமான நம்பிக்கை தற்போது அவருடன் இருப்பவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது.
1: எதிர்கட்சிகள் அமைத்துள்ள கூட்டணி தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஞ்சன வலுப்பிட்டியை கருத்து தெரிவித்தார்.
3: எனது கிராமத்தின் பிரதேச சபை உறுப்பினர் முதல் கிராம மன்ற உறுப்பினர்கள் வரையில் யாரேனும் லஞ்சம் கோருவதை நீங்கள் கண்டுள்ளீர்களா? எனினும் இதற்கு முன்னரான வரலாறு அவ்வாறே இருந்தது. திசக்குட்டி ஆராய்ச்சி உள்ளிட்ட குழுவினர் வீதி ஒன்றை அமைத்ததன் பின்னர் நாம் ஒரு தொகையை வாங்குவது உண்மைதான் என பகிரங்கமாகவே கூறியதை நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் எமது பிரதேச சபை உறுப்பினர்களோ எமது கிராம மன்ற உறுப்பினர்களோ அவ்வாறு திருடினார்கள் என எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? இல்லை அல்லவா? நாம் அரசியலை மாற்றியமைத்துள்ளோம். இதனை சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. சிறப்புரிமைகளை அனுபவித்தவர்கள் இருக்கும் எதிர்கட்சியினரால் இதனை எவ்வாறும் பொறுத்துக் கொள்ள முடியாது. அதனாலேயே தற்போது இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக பல்வேறு சதித்திட்டங்கள் தீட்டுகின்றன. எதிர்கட்சியில் உள்ள வெவ்வேறு குழுக்கள் எப்போதும் ஒன்றிணைகின்றனர். பாராளுமன்றத்தில் 66 உறுப்பினர்களே இருக்கின்றனர். அந்த 66 பேருக்குள் எந்த நேரமும் வெவ்வேறு குழுக்கள் இணைந்து செயல்படுகின்றன. பாராளுமன்றத்தில் உள்ள தமிழ் கட்சிகளின் உறுப்பினர்கள் இணைந்து தற்போது கூட்டணி ஒன்றை உருவாக்குகின்றனர். கடந்த நாட்களில் மஹிந்த ராஜபக்சவின் மகன் ராம் ராஜபக்சவும் வடக்கில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார் அல்லவா? சுயேட்சை குழுவின் ஊடாக தெரிவு செய்யப்பட்டவர். இருவரும் இணைந்து தற்போது தனியாக மற்றொரு கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கின்றனர். அதன் பின்னர் ஒன்றிணைந்த எதிர்கட்சி எனும் மற்றொரு குழுவினர் செயற்படுகின்றார்கள். பாராளுமன்றில் உள்ள அனைவரும் இணைந்து மூன்று மற்றொரு கூட்டணியை கட்டியெழுப்ப முயற்சிக்கின்றார்கள். எனினும் அவர்களினால் அதனையும் செய்ய முடியாதுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து மூன்றும் ஏதோ முயற்சித்து வருகின்றனர். பேச்சுவார்த்தைகளிலேயே 2 வருடங்கள் கடந்துள்ளன. ஆனால் இதில் ஒன்றையாவது அவர்களினால் பெற்றுக்கொள்ள முடிந்ததா? மக்களாகிய நீங்கள் அரசாங்கத்துடன் இருப்பதனாலேயே அவர்களால் அதனை செய்ய முடியவில்லை.
0: தொடர்ந்து மன்னார் மாவட்டத்தில் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் டெங்கு ஒழிப்பு செயல் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அரச நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. டெங்கு நுளம்புகள் பெருகும் வகையில் சூழலை வைத்திருந்ததன் அடிப்படையில் ஒரே நாளில் 3 அரச நிறுவனங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பதை நிரூபிக்கும் வகையில் தனியார் இடங்கள் மட்டுமன்றி அரச நிறுவனங்கள் மீதும் எந்தவித பாரபட்சமின்றி சுகாதாரத்துறை மற்றும் முப்படை இணைந்து இந்த அதிரடி நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள். மன்னார் நகரசபை பிரிவில் டெங்கு நுளம்பின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் மன்னார் நகரசபையின் ஏற்பாட்டில் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை, பொது சுகாதார பரிசோதர்கள், முப்படையினர் இணைந்து விசேட வேலைத்திட்டம் நேற்று காலை மன்னாரில் ஆரம்பிக்கப்பட்டது. நேற்றைய தினம் அரசு அலுவலகங்கள், விடுதிகள், வெத்தக நிலையங்களில் டெங்கு பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது டெங்கு நுளம்பு பெருகுவதற்கு காரணமான இடங்கள் அடையாளம் காணப்பட்டது. இதன்போது டெங்கு நுளம்புகள் பெருகும் வகையில் சூழலை வைத்திருந்ததன் அடிப்படையில் 3 100 அரசு நிறுவனங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நேரத்தில் 11 மாவட்டங்களில் இன்று முதல் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த 11 மாவட்டங்களில் 63 சுகாதார வைத்தியாதிகாரி பிரிவுகளில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அதன் பதில் பணிப்பாளர் தெரிவிக்கிறார்.
1: மெரடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 71,235 பதிவாகியுள்ளது. அத்துடன் டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 49 அதிகரித்துள்ளதாகவும் டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் 175 சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகள் தொடர்ந்தும் டெங்கு அதி அபாய வலயங்களாக பெயரிடப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. டெங்கு பரவல் அதிகரித்து காணப்படுவதாக அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்களை கேந்திரமாக கொண்டு புதிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தற்போது தீர்மானித்துள்ளது.
5: பதிவாகியுள்ள நோயாளர்களில் 20.69% மேல் மாகாணத்தின் கம்பஹா மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ளனர். அதே போன்று 19.97% கொழும்பு மாவட்டத்திலிருந்தும் களுத்துறை மாவட்டத்திலிருந்து 6.67% பதிவாகியுள்ளனர். எனவே இந்த 3 மாவட்டங்களுமே இலங்கையில் மேலும் அதிகளவிலான டெங்கு நோயாளர்களும் பதிவாகும் 3 மாவட்டங்களாக காணப்படுகின்றன. தென் மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் மாத்திரையில் 7.9%, காலியில் 5.69% பதிவாகியுள்ளன. இதன் பிரகாரம் தென் மாகாணமே 2வது இடத்தில் இருக்கின்றது. அடுத்தது சப்ரகமோ மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் ரத்னபுரியிலிருந்து 5.71%, கேகாலையிலிருந்து 2.89% பதிவாகியுள்ளனர். எனவே இந்த 3 மாகாணங்களுமே அதிகளவில் நோயாளர்கள் பதிவாகும் மாகாணங்களாகும். மத்திய மாகாணத்தில் கண்டி மாவட்டமும் ஊவா மாகாணத்தில் பதுளை மாவட்டமும் வடமேல் மாகாணத்தில் புத்தளம் குர்நாகல் மாவட்டங்களும் முறையே அதிகளவிலான நோயாளர்கள் பதிவாகும் மாவட்டங்களாக பதிவாகியுள்ளன. டெங்கு பரவல் அதிகரித்து காணப்படுவதாக அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்களை கேந்திரமாக கொண்டு புதிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தற்போது தீர்மானித்துள்ளது.
1: டெங்கு பரவல் அதிகரித்து காணப்படுவதாக அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்களை கேந்திரமாக கொண்டு புதிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தற்போது தீர்மானித்துள்ளது.
5: பாதுகாப்பு பிரிவினர் பொது அமைப்புகளின் ஒத்துழைப்பு பெற்று பொது இடங்களில் சிறுமதான முறையில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்தோம். இது கடந்த திங்கட்கிழமை வரை இந்த மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. எனினும் புதிய முன்னேற்றங்கள் தொடர்பில் கடந்த திங்கட்கிழமை கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தில் நாம் இந்த அனைத்து நிறுவனங்களோடும் இணைந்து கலந்துரையாடிய போது வெளியான உண்மை என்னவென்றால், மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கைகளின் மூலம் இந்த பிரிவுகளில் பரவல் அதிகரிப்பு ஓரளவு குறைவடைந்துள்ளதை காண்பிக்கின்றது. ஆனால் புதிய பல சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இந்த நிலைமை அதிகரித்து வருகின்றது. இதற்கமைய சுகாதார அமைச்சின் தலைமையின் கீழ் மேலும் 40 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் மொத்த பிரிவுகளின் எண்ணிக்கை 69 ஆகும். இந்த 69 பிரிவுகளில் முன்னதாக 23 பிரிவுகளில் முன்னெடுக்கப்பட்ட அதே நடவடிக்கைகளை நாளை முதல் இந்த 63 பிரிவுகள் வரை பரந்த அளவில் விரிவுபடுத்த உள்ளோம்.
1: டெங்குவை ஒழிப்போம் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் மேல் மாகாணத்தில் முன்னெடுக்கப்படுகின்றது. கொழும்பு, கல்துறை மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களை கேந்திரமாக கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் உள்ளிட்ட சிறச ஊடக வலையமைப்பு சுகாதார மற்றும் ஊடக அமைச்சுடன் இணைந்து இந்த செயற்றிட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது. கொழும்பு மாவட்டத்துக்கு சென்ற குழுவினர் இன்று ஹோமாகம சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட அம்புல்கம பகுதியில் டெங்கு ஒழிப்பு தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். கல்துறை மாவட்ட குழுவினர் இன்று பானதுறை பகுதியை கேந்திரமாக கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். டெங்குவை ஒழிப்போம் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் மற்றொரு குழுவினர் கம்பஹா மாவட்டத்தின் வத்தளை பகுதியில் டெங்கு உரிமைகள் பிறக்கக்கூடிய இடங்களை பரிசோதித்து அது தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். MIS ஹோல்டிங்ஸ் தனியார் நிறுவனம் மற்றும் ஹேலியோ நிறுவனத்தின் பனடோல் வர்த்தக நாமம் ஆகியன இந்த வேலை திட்டத்துடன் கைகோர்த்துள்ளன.
0: தொடர்ந்து கட்டாயக்கா தெவமோட்டவ பகுதியில் காவல்துறை அதிகாரி ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற சந்தனவர் கைது செய்யப்பட்டார். கட்டாயக்கா தெவமோட்டவ பகுதியில் இன்று பிற்பகல் சந்தனவர்கள் இருவரை கைது செய்ய முற்பட்ட போது அவர்களில் ஒருவர் காவல்துறை அதிகாரி ஒருவரின் துப்பாக்கியை அபகரித்திருக்கிறார். பின்னர் அதன் மூலம் அங்கிருந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தனவர் துப்பாக்கியுடன் அங்கிருந்து தப்பியோடிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் தப்பியோடிய சந்தனவர் இன்று மாலை திவிலுப்பிட்டிய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதோடு அந்த சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தெற்கு அதிவேக வீதியின் அபரக்க இடைமாறல் பகுதி ஊடாக மோட்டார் கார் ஒன்றில் ஐஸ் போதைப் பொருளை கடத்த முயன்ற இரண்டு சந்த நபர்கள் அதிவேக வீதி போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள். அவரிடமிருந்து 2 கிலோ கிராம் 554 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்கள் பொருளை பகுதியைச் சேர்ந்த 28 மற்றும் 32 வயதுடையவர்கள் என்று போலீசார் தெரிவித்தார்கள். குர்நாகல் பாடசாலை வளாகத்தில் 140 லட்சம் ரூபாய் பெறுமதியான சிற்றுந்து தீப்பற்றி எறிந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்துகிறார்கள். சிற்றுந்தை தீயிட்டு கொளுத்தியது அங்கிருந்த மாணவன் தான் என்று சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலிகளுக்கு காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்துள்ளார்கள். அந்த மாணவனுக்கு எதிராக நேரில் கண்ட சாட்சிகளோ அல்லது அறிவியல் சான்றுகளோ இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் எல்நினோ காலை மற்றும் வெப்ப எல்லை உயர்வு காரணமாக வறட்சி ஏற்படும் அபாயம் அதிகரித்து செல்வதால் நீர்ப்பாசனம் மற்றும் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர்ப்பாசன திணைக்களம் பொதுமக்களையும் விவசாயிகளையும் கேட்டிருக்கிறது. நாட்டின் 80 பிரதான நீர்த்தேக்கங்களில் தற்போது சுமார் 48% நீர் மட்டுமே காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களகத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய நீர் கையிருப்பு நடைபெற்று வரும் யாழ பயிற்சியை பருவத்துக்கு போதுமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் வறட்சியான நிலை தொடர்ந்தால் அடுத்த மகா பருவ பயிற்சியை பாதிக்காத வகையில் முன்னுரிமை அடிப்படையில் நீரை விநியோகிப்பதற்கான விசேட நீர் முகாமைத்துவ திட்டங்களை அதிகாரிகள் தயாரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காலை மாற்றத்தின் தாக்கங்களை கட்டுப்படுத்த நீர்ப்பாசன திணைக்களம் குறுகிய மற்றும் நீண்டகால திட்டங்களை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளது. இதில் வறட்சி வலயங்களில் உள்ள பாரம்பரிய எல்லங்க குளத்தொகுதிகளை புனரமைத்தல் மற்றும் வறட்சிக்குள்ளாகும் பகுதிகளுக்கு மேலதிக நீரை திசை திருப்புவதற்கான வடமத்திய மாகாண கால்வாய் திட்டங்களை துரிதப்படுத்தல் ஆகியவை உள்ளடக்கப்படுகிறது. மேலும் நீர்விரியத்தை தவிப்பதற்காக நீர்ப்பாசன கால்வாய்களுக்கு தானியங்கிய மதகு அமைப்புகள் மற்றும் நீர்த்தக்க மட்டங்களை நிகழ்நேரத்தில் கண்காணிப்பதற்கான சென்சார்கள் போன்ற நவீன தொழில்நுட்பங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் வரலாற்று சிறப்பு மிக்க ஆன்மீக பூமியாகவும் மத நல்லிணக்கத்தின் திருத்தலமாக விளங்கும் கதிர்காம கந்தன் ஆலயத்தின் வருடாந்த ஆடிவேல் விழா நேற்று மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியிருக்கிறது. கொடிக்கு விசேட பூசைகள் நடத்தப்பட்டு ஆலய வளாகத்தில் உள்ள வரலாற்று புகழ்பெற்ற பால்குடிபாவா பள்ளிவாசலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 4 முக்கிய சமய தலைவர்களின் ஆசி உரைகளுடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் அரோகரா பக்தி கோஷ முழக்கங்களுக்கு மத்தியில் புனித கொடி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இன மத மொழி வேறுபாடுகளுக்கு அப்பால் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் சென்றிருந்த பெருந்திரளான பக்தர்கள் இந்த நிகழ்வில் பக்தி பரசத்துடன் கலந்து கொண்டார்கள். நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் புனித பாத யாத்திரை மேற்கொண்ட பக்தர்களில் முதலாவது குழுவினர் நேற்று அதிகாலை கதிர்காமத்தை சென்றடைந்தார்கள். கடந்த 10ஆம் தேதி முதல் உகந்தை மற்றும் குமண தேசிய பூங்கா ஊடாக கதிர்காமம் வரையான காட்டுப்பாதை பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ஆடிவில் விழாவின் முதலாவது வரலாற்று சிறப்பு மிக்க திருவீதியுலா நேற்றிரவு நடைபெற்றது. தொடர்ந்து 15 நாட்கள் பக்திபூர்வமாக நடைபெற உள்ள இந்த திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வான தீர்த்த உற்சவம் எதிர்வரும் 30ஆம் தேதி அதிகாலை புனித மாணிக்க கங்கையில் நடைபெற்று இந்த ஆண்டுக்கான ஆடிவேல் விழா நிறைவு பெறுகிறது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கை தூதரகம் வெளியிட்ட நினைவு கொவி டேபிள் புக் முதல் பிரதியை அமெரிக்க அரசியல் விவகாரங்களுக்கான துணைச் செயலாளர் அலிசன் ஹேக்கரிடம் இலங்கை தூதுவர் மகிந்த சமரசிங்கே வழங்கியிருக்கிறார். இலங்கை அமெரிக்க நீண்டகால நட்பு, இருதரப்பு உறவுகள், அமெரிக்க உதவிகள் மற்றும் இரு நாடுகளின் வளர்ச்சிக்கு பங்களித்த முக்கிய நபர்கள் தொடர்பான தகவல்களை இந்த நூல் கொண்டுள்ளது. இந்த நூலை சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளிலும் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தூதுவர் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழொலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழொலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்டா கோனேசில் அமைந்துள்ள விஜி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ஆக்கிரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கூட்ட அரங்கத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்றது. பொது வரவு செலவு திட்டம் மற்றும் வேளாண் வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் குறித்தும் புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது.
7: தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கையின் முக்கிய அம்சங்கள், தேர்தல் வாக்குறுதிகளை செயல்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு நிர்மல்குமார், திருவான்மையூர் உத்தண்டி இடையிலான பாலம் தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை விரிவான ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் டெண்டர் மதிப்பீட்டை மறு ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்தார். பழனிக்கோயில் நில மோசடி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், பல சார் பதிவாளர்கள் ஊழல் பின்னணி கொண்டவர்கள் என்றும் அவர்கள் மீது வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் கூறினார்.
8: பெரும்பாலான பத்திரிகை என்ன கேஸ் இருக்கு, யார் என்ன கூட கிடையாது, எப்ப வந்தாலும் இப்போ நின்றுட்டு போறாங்க, அப்படியே போலான்ற நிலைமை அவ்வளவு பணங்கள் புலம்புறோம். அதை முழுவதுமாக சீரமைக்க வேண்டிய நேரம் இது.
7: பிற்பகலில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற வேளாண் துறை ஆலோசனைக் கூட்டத்தில் சூப்பர் எல் நினோவால் வேளாண் துறையில் ஏற்பட உள்ள பாதிப்புகள் மற்றும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது.
0: தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் போது முடக்கப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதாவையும் திருத்தப்பட்ட மகளிரிட ஒதுக்கீட்டு மசோதாவையும் மீண்டும் அறிமுகப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
9: மக்களவையின் இடங்களை 543 850 விரிவுபடுத்தவும் புதிய மகளிர் இடஒதுக்கீட்டை 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இருப்பினும் இந்த அரசியலமைப்பு திருத்தங்களை நிறைவேற்ற பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இரு அவைகளிலும் 2/3 பெரும்பான்மை தேவைப்படுகிறது. குறிப்பிட்ட சில எதிர்க்கட்சிகள் மற்றும் பிராந்திய கட்சிகளிடமிருந்து நிபந்தனைக்கு உட்பட்ட ஆதரவையோ அல்லது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமையோ பெற பாஜக முயன்று வருகிறது. மக்கள் தொகையை வெற்றிகரமாக கட்டுப்படுத்திய தென் மாநிலங்கள் அரசியல் அதிகாரத்தை இழக்கக்கூடும் என்ற கவலைகளை தணிக்கும் வகையில் விகிதாச்சார பங்கீட்டை ஏற்றுக்கொள்வது அல்லது சீரான இடங்களின் அதிகரிப்பை 50% கட்டுப்படுத்துவது குறித்து தொடர்ச்சியான விவாதங்களும் முன்மொழிவுகளும் முன்வைக்கப்பட்டுள்ள சூழலில் மழைக்கால கூட்டத்தொடரில் இவற்றை வெற்றிகரமாக நிறைவேற்ற பாஜக காய் நகர்த்தி வருகிறது. பொதுகளின் எண்ணிக்கையை 25 மாற்றாமல் நிலைநிறுத்த வழிவகை செய்யும் சட்டம் காலாவதியாவதால் புதிய மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் மத்திய அரசு உள்ளது. இதற்கு முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட புதிய பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இணைந்து எதிர்த்ததால் நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்தது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது புதிய திருத்தங்களுடன் 133 அரசியல் சாசன திருத்த மசோதாவாக இது கொண்டுவரப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. 1971 நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை விகிதாச்சாரப்படியே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சம விகிதாச்சார அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 50% வரை அதிகரிக்கப்பட உள்ளது. அதே நேரத்தில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை பணிகள் மட்டும் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மேற்கொள்ளப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முழுமையான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக அரசியல் சாசனத்தில் 7 புதிய திருத்தங்களுடன் இந்த மசோதா வடிவமைக்கப்பட்டுள்ளது. பட்டியல் பிரிவினருக்கான நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 84 மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கான தொகுதிகள் 47 உயர்த்தப்பட உள்ளன. பெண்களுக்கான 33 இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை தனியாக ஒரு தொகுதி மறுவரையறை ஆணையம் அமைக்கப்படும். இந்த ஆணையம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பெண்களுக்கான தொகுதிகளை இறுதி செய்யும் வகையில் மசோதா தயாராகி வருகிறது.
0: தொடர்ந்து இந்தியாவின் முப்படைகளையும் ஒரே கூட்டமைப்பாக இணைக்கும் வகையில் மூன்று புதிய ஒருங்கிணைந்த தியேட்டர் கொமாண்டர்கள் உருவாக்கும் திட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. சீன எல்லை பாதுகாப்புக்கு லக்னோ, பாகிஸ்தான் எல்லைக்கு ஜெய்ப்பூர், கடல்சார் பாதுகாப்புக்கு திருவனந்தபுரம் என்று பிரிக்கப்பட்டு 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட 3 தளபதிகளின் கீழ் இவை செயல்பட உள்ளன. ஒன்றிய அரசு விரைவில் இறுதி ஒப்புதல் வழங்க உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. கூடங்குளம் அணுமில்லியத்தின் முக்கிய ஆவணங்கள் இணையத்தில் கசிந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.
7: ரஷ்ய உதவியுடன் திருநெல்வேலி அருகே உள்ள கூடங்குளம் கடலோர கிராமத்தில் நாட்டின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் 2001 கையெழுத்தானது. இங்கு மொத்தம் 7 அலகுகள் திட்டமிடப்பட்டு தலா 1000 மெகாவாட் திறன் கொண்ட முதல் மற்றும் 2வது அலகுகளில் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டு முழுமையாக செயல்பட்டு வருகின்றன. ரிலையன்ஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வடிவமைத்த 2000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 3 மற்றும் 4வது அலகுகளின் கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இவை அடுத்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வரவுள்ளது. இந்நிலையில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் வரைபடங்கள், குளிரூட்டும் கருவி, வெண்டிலேஷன் கட்டமைப்பு, உதிரி பாகங்கள் வழங்குவோர் பட்டியல், இன்சூரன்ஸ் பாலிசி விவரம் உள்ளிட்ட பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த 19,000 கோப்புகள் ஹேக்கர்கள் மூலம் திருடப்பட்டு டார்க் வெப் இணையத்தில் கசிந்துள்ளது. 2016 முதல் 2025 வரையிலான தரவுகள் அதில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அணுமின் நிலைய கட்டுமான பணிகளை மேற்கொண்ட அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் குழுமத்திற்கு சொந்தமான சர்வரில் இருந்து ரகசிய தரவுகள் திருடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. யோட்டா என்ற 3வது தரப்பு இந்திய தரவு சேவை மையத்தின் சர்வரை தகர்த்து ஹேக்கர்கள் தரவுகளை திருடியுள்ளதாக தெரிவித்துள்ள ரிலையன்ஸ் நிறுவனம் இது தொடர்பாக மத்திய அரசுக்கு தகவல் தெரிவித்துவிட்டதாகவும் கூறியுள்ளது. எனினும் எத்தகைய தகவல்கள் கசிந்துள்ளன என்ற முழு விவரத்தை அனில் அம்பானி குழுமம் வெளியிடவில்லை. பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் தரவுகள் கசிந்திருப்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்திய அணுசக்தி மின்சார கழகத்துடன் இணைந்து சர்ட் எனப்படும் மத்திய அரசின் கணினி அவசர நடவடிக்கை குழு தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விவகாரம் கூடங்குளம் அணுமின் திட்டத்தின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இதனிடையே கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டத்தில் முக்கியமான தரவுகள் கசிந்ததாக கூறப்படுவதை இந்திய அணுசக்தி கழகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இணையத்தில் வெளியான தகவல்கள் அனைத்தும் அணு உலகின் வழக்கமான பொது சேவை வசதிகள் தொடர்பானவை மட்டுமே என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து பெட்ரோலில் எத்னோல் கலக்கும் திட்டத்தின் மூலம் தமது குடும்பத்தினர் ஆதாயம் அடைவதாக எதிர்க்கட்சிகள் கூறும் புகார்களை ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தவும் கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவை குறைக்கவும் ஒன்றிய அரசால் கொண்டுவரப்பட்ட பெட்ரோலில் எத்னோல் கலக்கும் திட்டத்தின் கீழ் கரும்புச்சாறு, சோளம் மற்றும் பிற தானிய கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படும் புதுப்பிக்கத்தக்க உயிரி எரிபொருளான எத்னோல் பெட்ரோலுடன் கலக்கப்பட்டு வாகனங்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. அது நிர்ணயித்த இலக்கின்படி தற்போது நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் பங்குகளில் 20% எத்னோல் கலக்கப்பட்ட E20 பெட்ரோல் முதன்மை எரிபொருளாக விநியோகிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த திட்டம் குறித்து புதிய சர்ச்சை கிளம்பியிருக்கிறது. அதாவது E20 எத்னோல் கலப்பு பெட்ரோலால் வாகனங்களின் எஞ்சின் பழுதடையாது என்று ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியதால் பல்வேறு தரப்பினரும் அமைச்சருக்கு எதிராக கண்டனங்களையும் அவதூறுகளையும் பரப்பி வருகிறார்கள். அமைச்சருக்கு எதிராக அவதூறுகளை பரப்பியதாக மகாராஷ்டிர அரசு 4 பேர் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறது. இந்நிலையில் அமைச்சர் நிதின் கட்கரி அளித்த பேட்டியில் பெட்ரோலில் எத்னோல் கலக்கும் திட்டம் என்பது திடீரென கொண்டுவரப்பட்டதல்ல, வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி காலத்திலே தொடங்கப்பட்டு பின்னர் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிலும் தொடரப்பட்டது. பல ஆண்டுகளாக இயங்கி வரும் எங்களது குடும்பத்தின் சர்க்கரை ஆலையை தனது மகன்களை நடத்தி வருவதாகவும் அந்த தொழிலுக்கு 1,600 கோடி ரூபாய் கடன் இருப்பதாகவும் அதற்கும் எமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் எமது குடும்பத்தினர் இந்த திட்டத்தின் மூலம் பெரும் லாபம் ஈட்டுவதாக எதிர்க்கட்சிகளால் சமூக வலைதளங்களில் திட்டமிட்டு பரப்பப்படும் குற்றச்சாட்டுகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை. எனது மகன்கள் நடத்தும் தொழிற்சாலையின் பங்களிப்பு என்பது நாட்டின் மொத்த எத்னோல் உற்பத்தியில் வெறும் 0.5% குறைவாகவே உள்ளது. அவர்களது மொத்த தொழிலில் எத்னோல் என்பது வெறும் 10% மட்டுமே. E20 ரக எரிபொருளை பயன்படுத்துவதால் வாகனங்களின் எஞ்சின் பாதிக்கப்படும் என்று நான் கூறவில்லை. E10 தரத்தில் உள்ள அனைத்து வாகனங்களிலும் E20 எரிபொருளை எந்தவித எஞ்சின் பாதிப்பு முன்பை பயன்படுத்த முடியும் என்று மாருதி சுசுகி போன்ற முன்னணி நிறுவனங்கள் சான்றளித்துள்ளன. நகர்ப்புற போக்குவரத்தில் இதனால் பெரிய அளவில் மைலேஜ் குறையாது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் மட்டுமே மிக குறைந்த அளவில் மைலேஜ் குறைய வாய்ப்புள்ளது. மாற்று எரிபொருள் பிடிக்காதவர்கள் கூடுதல் விலை கொடுத்து 100% பெட்ரோலை தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம். வாகன புகையினால் 40% காற்று மாசுபாடு ஏற்படும். டெல்லி போன்ற நகரங்களில் மாசுபாட்டை குறைக்கவும் நாட்டின் கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவை மிச்சப்படுத்தவும் மாற்று எரிபொருட்களை ஊக்குவிப்பது அவசியமாகிறது. கரும்பு மட்டுமன்றி மக்கா சோளம், ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் பிரச்சனையாக உள்ள வைக்கோல் கழிவுகள், ஆசாம் மாநிலம் மூங்கில்கள் ஆகியவற்றிலிருந்தும் எத்தனால் தயாரிப்பதை ஆதரிக்கிறேன். அதுடன் மெத்தனால், ஹைட்ரஜன் மற்றும் மின்சார வாகனங்கள் போன்றவற்றையும் அரசு தொடர்ந்து ஊக்குவித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்திய பொருட்கள் மீது 100% வரி விதிக்க வகை செய்யும் மசோதாவை அமெரிக்க செனட் சபையில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கல் செய்துள்ளார்கள்.
9: உக்ரைன் ரஷ்யா இடையே 4 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடைபெற்று வருகிறது. ரஷ்யா தொடர்ந்து போரில் ஈடுபடுவதற்கு தேவையான நிதி ஆதாரமாக விளங்கும் அந்நாட்டின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை முடக்க அமெரிக்கா பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது 500% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா, சீனா, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி மற்றும் அஜர்பைஜான் ஆகிய 5 நாடுகள் மீது 100% வரி விதிக்கும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ரஷ்யாவிடமிருந்து எரிவாயு வாங்கும் 15 ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த வரி விதிப்பிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகள் வாங்கும் எரிவாயுவின் அளவு அவற்றின் மொத்த தேவையில் மிக குறைந்த அளவு என்பதாலும் ரஷ்யா மீதான சார்பை குறைக்க அந்நாடுகள் நடவடிக்கை எடுத்து வருவதாலும் இந்த விலக்களிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மசோதா நிறைவேற்றப்பட்டால் அது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும் என்பதால் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்று தொழில் கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர்.
0: தொடர்ந்து 130,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய புகாரில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் வீரா கைது செய்யப்பட்டிருக்கிறார். தன்னை மிரட்டி பணம் கேட்டதாக ஒப்பந்ததாரர் நவீன் அளித்த புகாரில் தாளம்பூர் போலீஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது அவரை திருப்போரூர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியுள்ளார்கள்.
7: தாவேகா ஆட்சியில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்களும் பல்வேறு முறைகேடுகளும் அரங்கேறி வரும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள தாவேகா மாவட்ட இணைச் செயலாளர் வீராசாமி சாலை அமைக்கும் பணிகளுக்கான தொகையை விடுவிக்க ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. லஞ்சம் கேட்டால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என வாட்ஸ்அப் எண்ணை தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் ஊராட்சி அலுவலகத்தில் வைத்தே வீராசாமி லஞ்சம் வாங்கும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைத்த பணிக்காக 1 லட்சம் ரூபாயை ஆன்லைன் மூலமும் 30,000 ரூபாயை ரொக்கமாகவும் தாவேகா ஊராட்சி மன்ற தலைவர் பெற்றது அந்த வீடியோ மூலம் அம்பலமானது. இதையடுத்து அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படுவதாக தாவேகா தலைமை அறிவித்தது. இந்நிலையில் தலைமறைவாக இருந்த ஊராட்சித் தலைவர் வீராசாமியை தனிப்படை போலீசார் கைது செய்து திருப்போரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து வீராசாமி சிறையில் அடைக்கப்பட்டார்.
0: தொடர்ந்து மின்துறை செயலர் ராதாகிருஷ்ணன், திரஜ்குமார் உட்பட 20 IAS அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருவாரூர் உட்பட காவிரி டெல்டா மாவட்டங்களில் போதிய தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் வேகமாக கருகி வருவதோடு நிலத்தடி நீரும் உப்பு நீராக மாறி வருவதால் செய்வதறியாது தவிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள்.
9: காவிரி டெல்டாவில் வேளாண் பணிகளை மேற்கொள்வதற்காக ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் நீர் இருப்பு குறைவாக இருந்ததால் இந்த ஆண்டு மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 81,000 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் குறுவை நெல் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் தற்பொழுது போதிய மழை இல்லாததால் ஆற்றில் தண்ணீர் இல்லை. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து உப்பு நீராக மாறியுள்ளது. பயிர்கள் கருகி வருவதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
10: கடுமையா நடக்குது. பஞ்சயனமா இப்பயோ தலைவிரிச்சி ஆடுறது மாதிரி எங்களுக்கு தெரியுது. எல்லாம் கண்டக பூமி மாரி போகுது. இதெல்லாம் யாரும் கவனிக்கவும் இல்ல, பார்க்கவும் இல்ல. இது என்ன பின்னாடி எவ்வளவு பெரிய சங்கடத்தை உருவாக்கும்னு அந்த அரசாங்கத்துக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இது ஒரு நாள்ல தீர்க்கிற பிரச்சனை இல்ல. இது இப்படியே தீண்டுச்சுனாக்கா எல்லாத்துக்குமே தட்டுப்பாடு வந்துடும். வேலை வாய்ப்புக்கு இல்லாம ரொம்ப எல்லாம் ஒருத்தர ஒருத்தர் அடிச்சு சாப்பிடுற சூழ்நிலை வந்துடும் போல இருக்கு.
9: திருவாரூர் அருகே சேந்தனாங்குடி கிராமத்தில் 200 ஏக்கர் நெற்பயிர்கள் கருகி உள்ளன. ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை செலவு செய்தும் போதிய தண்ணீர் இல்லாததால் இழப்பை சந்தித்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நிலத்தடி நீர் 100 அடிக்கும் கீழாக இறங்கி உள்ளதால் நல்ல தண்ணீர் தற்பொழுது உப்பு தண்ணீராக மாறி விளைநிலங்களில் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் கருகி வருகின்றன.
11: 44 பயிர் எரிஞ்சு சாம்பல் ஆகிற கண்டிஷன்ல போயிட்டு விவசாயிகள் மன கொதிப்பு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்களும் அங்கங்கேயும் வட்டிக்கு வாங்கி அது வாங்கி இது வாங்கி பண்ணி இப்போதைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத நிலையில நாங்க இப்ப விவசாயத்தை கொண்டு போயிட்டு இருக்கோம். இது இப்படியே போனா விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு சொல்ல தெரியல.
9: திருவாரூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் வறட்சி நிலவுவதால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர். எனவே வேளாண் துறை அதிகாரிகள் மூலம் நிலத்தடி நீரை ஆய்வு செய்வதோடு உடனடியாக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது.
0: தொடர்ந்து அரியலூரில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் முற்றுகையிட்ட பொதுமக்களை மாவட்ட ஆட்சியர் ஆவேசத்துடன் கிளம்புமாறு கூறியதால் அங்கு பரபரப்பு நிலவியது.
9: தௌதாய்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட அம்மாக்குளம் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் ஊரில் குடிநீர் வரவில்லை என கூறி காலி குடங்களுடன் அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்திருந்தனர். அவர்களிடம் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி நேரில் வந்து பார்வையிடுவதாக தெரிவித்தார். அங்கிருந்தவர்களை நோக்கி குடங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கிளம்புமாறு ஆட்சியர் கூறியதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனால் வேறு வழியின்றி பொதுமக்கள் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டது. ஓரிரு நாட்களில் மாவட்ட நிர்வாகம் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாலை மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாக அம்மாக்குளம் கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர். இதனிடையே திருவாரூர் அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோல் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள கரட்டாம்பட்டி கிராமத்தில் 1 மாதமாக முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் திருச்சி துறையூர் பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். டேங்கர் லாரி மூலம் உடனடியாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஊராட்சி செயலாளர் உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர்.
0: வறட்சி, உரம் மற்றும் கூலி விலை உயர்வால் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதி விவசாயிகள் கரிமூட்டம் தொழிலுக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள்.
7: கரிமூட்டம் என்றழைக்கப்படும் மரக்கறி தயாரிப்பு என்பது சீமை, கருவேலம், சவுக்கு போன்ற மரங்களை கொண்டு முறையாக எரிக்கப்பட்டு மரக்கறியாக மாற்றப்படும் ஒரு பாரம்பரிய தொழிலாகும். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கரிமூட்டம் தொழிலுக்கு மாறி வருகின்றனர். பெரும்பாலானோர் இதை ஒரு விவசாயம் சார்ந்த தொழிலாகவும் செய்து வருகின்றனர். மானாமதுரையில் வைகை ஆற்று பாசனம் மூலம் விவசாயம் நடைபெற்று வரும் நிலையில் போதிய தண்ணீர் கிடைக்காததால் உழவர்கள் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். இதனால் மிளகனூர், தீர்த்தான்பேட்டை, புதுக்குளம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கரிமூட்டம் தொழிலுக்கு மாறியுள்ளதாக தெரிவித்துள்ளனர்.
12: இப்போ சில காலங்களாவே தண்ணி வரத்து குறைஞ்சதுனால விவசாயத்தை விட்டுட்டு இந்த கரிமூட்டை தொழில பார்த்து கரிமூட்டமே இப்ப வாழ்வாதாரம் மாதிரியவே எல்லாத்துக்குமே இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட மிளகனூர்ல மட்டுமே ஒரு 100 தொழிலாளியே இந்த கரிமூட்டை தொழிலே வேலை பார்த்து இருக்காங்க. இப்ப விவசாயம் ரொம்ப நலிஞ்சு போச்சு. மழை காலத்துல விவசாயம் பார்ப்போம், எல்லாத்தையும் விதப்போம், விளையா திருப்பி இதுல இருந்து 10 மாசம் நாங்க இந்த தொழிலதான் பாத்துக்கிறோம்.
7: ஒரு டன் அடுப்பு கறி தரத்துக்கு ஏற்ப 18,000 ரூபாயிலிருந்து 22,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு மாதத்துக்கு 1,00,000 ரூபாய் செலவு செய்தால் குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். மேலும் மானாமதுரையிலிருந்து மும்பை உள்ளிட்ட நகரங்களுக்கும் அடுப்பு கறி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உள்ளூர், வெளியூர் வியாபாரிகள் நேரடியாக மானாமதுரைக்கு வந்து கறி மூட்டைகளை கொள்முதல் செய்ய தொடங்கியுள்ளனர்.
0: தொடர்ந்து தனியார் பெயரில் பழனி கோவிலின் 100 கோடி ரூபாய் நிலம் இந்த ஊழலின் பின்னால் இருக்கும் பவர் யார் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
13: தமிழகத்தில் ஆட்சி நடக்கிறதா இல்லையா என்று சந்தேகம் நிலவி கொண்டிருக்கின்றது. திரு விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாடிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அவர் வகிக்கின்ற பொறுப்புக்கு அது சரியா? சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து பயன்படுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாடி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு ஏற்றலை சின்னத்திலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் டிவி கேலே சேர்த்திருக்கிறார்கள். அவர் தான் களவாளி. தூய ஆட்சினாரு, வெளிப்படைய ஆட்சினாரு, இப்ப யாரெல்லாம் சேர்த்திட்டு இருக்காரு, யாரார் மேலாம் குற்றம் சொல்லிட்டு இருந்தாரு, குற்றம் சொல்லலாம் அவருடைய இயக்கத்தில் இணைச்சிட்டு தான் இருக்காரு. அப்ப எங்க தூய ஆட்சி, எங்க வெளிப்படைத்தன்மை இருக்குது? இந்த ஆட்சியில என்ன செஞ்சாங்க? இந்த 60 நாட்கள் ஓடி போச்சு. இந்த 60 நாட்கள் இந்த ஆட்சியில செய்த சாதனை என்ன? இன்னும் முதலமைச்சர் அந்தஸ்துக்கே வரல. அவர் நாளாங்க நாளாங்க பேச்சாக பேசிட்டு இருக்காரு. பஞ்சு

0: இப்ப அவருக்கு இருக்குது ரெண்டு கால் தான் இருக்குது, ஒரு கால் இரவல் கால், அது எடைச்சின்னு வச்சுக்க எப்படி இந்த நம்முடைய கேமரா சாஞ்சிருவோம், அது மாதிரி இந்த ஆட்சி சாஞ்சு போயிடும். அந்த கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கின்ற தலைவர்கள் அனுசரிக்க வரைக்கும் இந்த கட்சி நிலைக்கும். இன்றைக்கு அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்கள் நாளுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தித்தான் நான் சொல்றேன், திறந்தவரும் ஒரு செய்தி சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்சி தலைவர் என்னங்கிறாரு, நாங்க மேலதுக்கு ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக ஆதரவு கொடுக்கிறோம், ஆனா திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கங்கிறார். அடுத்த நாள் வேற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு. இப்படி முரண்பட்ட கருத்து சொல்லுகின்ற கட்சியை நம்பித்தான் ஒரு ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. இவர் பெருமானியோட ஆட்சி பெறல, அவர் 108 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. மீதியிலும் மற்ற கட்சி வெற்றி பெற்று அதுல இருந்து சட்டமன்ற இரவு வாங்கிதான் ஆட்சி நடத்துறாரு. தேர்தலுக்கு முந்தைய என்ன சொன்னாரு, திராவிட கட்சியினுடைய சரியில்லை, இரண்டு திராவிட கட்சியும் சரியில்லை. இப்போ ஒரு திராவிட கட்சியில பல கூட்டணி அந்தம் வச்சு அதுல வெற்றி பெற்று அதுல வந்தவர்கள் தான் அந்த ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையா இருக்கிறாங்க. அப்புறம் தேர்தல் ஒரு பேச்சு, தேர்தல் முடிஞ்ச ஒரு பேச்சா, வேட்டை ஏறமா? அவருடைய கருத்துல திறந்தவர் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காரு. எந்த கருத்து இருக்காரு? எங்களை பொறுத்த வரைக்கும் மனத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்து உங்களுக்கு தெரியும், பன்மாஜமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவங்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று சொல்லிதான் தொடங்கினார். அந்த நிலைப்பாட்டில் இன்று வரைக்கும் இருக்கிறோம். 195 இடத்தில் நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டேன். திராவிட முன்னேற்ற காலத்தில் செய்த தவறுதான் சுட்டி காட்டினேன். 5 காலம் பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்தேன். அப்பொழுது சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற காலம் செய்த தவறுகள் அதை சுட்டி காட்டி தான் நாங்கள் பேசுகிறோம். இன்றைக்கும் அந்த நிலை ஆசைப்பட்டாங்க. அவர் பெரிய அண்டாவில் அல்லக கிண்டி கொடுத்துட்டு தமிழகத்தில் எந்த நிலையில் இருக்குது? அவர் வந்து அவர் பேசுறாரு, ஏதோ புதுசா வந்திருக்காரு, ஏதாவது பேசி விறுவிறுப்பான செய்தி வெளிவரவங்கிறதுக்காக அந்த கருத்தை அவர் சொல்லி இருக்கிறார். காங்கிரஸ் நிலைமை பரிதாபமான நிலைமை. தனியாக ஜெயிச்சாங்க, திமுக அவரோட போட்டிட்டாங்க, பல கட்சிகள் ஒன்றா சேர்ந்தது, அப்ப ஜெயிச்சாங்க. கொள்கையும் கிடையாது, கூட்டணியும் இல்லை, எல்லாம் சிவர் உண்டு. இன்றைக்கு அவருடைய சுயலாபத்திற்காக திமுக தலைமையில வெற்றி பெற்று மாற்று அணிக்கு போய் அங்க போய் பதவி வாங்கி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இதுல என்ன மாதிரி கொள்கை இருக்குது? எதுவுமே இல்லையே.
1: காவிரி தண்ணீரை திறக்க வலியுறுத்தி கர்நாடக மாநில எல்லையை நோக்கி பேரணி சென்ற தமிழக விவசாயிகளை தடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்துள்ளார்கள். என்னை அழிக்க நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் முடிவை காணும் வரை நான் உயிரோடுதான் இருப்பேன் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி சவால் விடுத்திருக்கிறார்.
2: மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் தோல்வியடைந்த பிறகு அக்கட்சியின் அதிருப்தியாளர்களின் கை ஓங்கியது. செல்வி மம்தா பானர்ஜிக்கு எதிராக 60 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி உயர்த்தி தாங்கள்தான் உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் என்று கூறி வருகின்றனர். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திலும் அவர்கள் மனு அளித்துள்ளனர். இந்நிலையில் மத்தியில் ஆளும் பாஜக அகந்தையால் தானாகவே அழியும் என்றும் அக்கட்சியின் அழிவை தனது வாழ்நாளில் காண விரும்புவதாகவும் கட்சி தொண்டர்களிடையே பேஸ்புக் நேரலையில் பேசிய மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். பாஜகவை இந்திய அரசியலிலிருந்து அகற்றுவதே தனது பிரதான நோக்கம் என்றும் அவர் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரசை பலவீனப்படுத்தவும் உடைக்கவும் கட்சி தாவல்களை அரங்கேற்றவும் மத்திய விசாரணை அமைப்புகளும் காவல்துறையும் பயன்படுத்தப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் துரோகிகளின் செயலுக்காக தான் மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ள செல்வி மம்தா பானர்ஜி, தொடர்ந்து பலர் கட்சியை விட்டு வெளியேறி வரும் நிலையிலும் கட்சியை பலப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்துள்ளார். 2004 பிறகு தன்னால் ஒரு கட்சியை புதிதாக தொடங்க முடிந்த போது 2026 பிறகு தன்னால் மீண்டும் வலிமையாக கட்டியெழுப்ப முடியும் என்றும் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். மேலும் அரசியல் பிழைப்புக்காக தான் கட்சியை விற்கவில்லை என்றும், அப்படி சமரசம் செய்திருந்தால் இவ்வளவு சித்திரவதைகளை சந்தித்திருக்க

0: வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது என்றும் அவர் தெரிவித்தார்.
1: தொடர்ந்து, லண்டனில் பிரிட்டன் வாழ் சீக்கிய பெண் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். மேலும் ஒரு இளைஞர் காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். லண்டனின் மேற்கு பகுதியான ஹெய்ஸில் உள்ள வீட்டில் 24 வயதான கிரண்டிப் கவுர் என்பவர் கத்திக்குத்து காயத்துடன் கிடந்தார். இதுகுறித்து தகவலின் பேரில் காவல்துறையினர் ஆம்புலன்ஸ் வாகனத்துடன் சென்று அவரை காப்பாற்ற முயன்றார்கள். ஆனால் அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். அந்த வீட்டுக்கு வெளியே 20 வயதான இளைஞர் ஒருவர் காயமடைந்து கிடந்தார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த கொலை தொடர்பாக 44 வயதான டேனியல் சியன் ஜேம்ஸ் என்பவரை லண்டன் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அவர் மீது கொலை, கொலை முயற்சி, கூர்மையான ஆயுதம் வைத்திருந்த பிரிவின் கீழ் காவல்துறையினர் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளார்கள். கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். கடந்த மே மாதம் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரிட்டன் வாழ் சீக்கிய இளைஞருக்கு ஆயுள்தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த சம்பவம் நடைபெற்ற சில வாரங்களில் இந்த கொலை நடந்திருப்பது சீக்கியர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வால் நடந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அயோத்தி ராமர் கோவிலில் உண்மையான பக்தியின்றி செலுத்தியவர்களின் காணிக்கைகளே திருடப்பட்டதாக சபாநாயகர் கூறிய சர்ச்சை கருத்துக்கு சமாஜ்வாடி காங்கிரஸ் கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடைகள் திருடப்பட்டதாக புகார்கள் எழுந்திருக்கின்ற நிலையில் கோவிலுக்கு வழங்கப்பட்ட காணிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திக்விஜய் சிங் அண்மையில் கோரிக்கை விடுத்திருந்தார். இதுகுறித்து உத்தரப்பிரதேச சபாநாயகர் சதீஷ் மகானா தெரிவிக்கையில், கோயிலுக்கு அளிக்கப்பட்ட காணிக்கைகளை திரும்ப கேட்பவர்கள் உண்மையான பக்தியுடன் காணிக்கை செலுத்தியிருக்க மாட்டார்கள். அப்படி உண்மையான பக்தியின்றி செலுத்தியவர்களின் காணிக்கைகளே திருடப்பட்டிருக்கலாம் என்று பேசிய காணொலி சமூக ஊடகங்களில் வெளியாகி சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. சதீஷ் மகானின் இந்த கருத்துக்கு காங்கிரஸ், சமாஜ்வாடி கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. இதுகுறித்து உத்தரப்பிரதேச காங்கிரஸ் பிரிவு தன் எக்ஸ் பதிவில், அயோத்தி ராமர் கோவிலுக்கு உண்மையான பக்தியின்றி செலுத்தியவர்களின் காணிக்கைகள் திருட பட்டிருக்கலாம் என்று சபாநாயகர் சதீஷ் மகானா சொல்லுகிறார். அப்படி என்றால் இதில் அரசின் தோல்வி ஏதும் இல்லை, பக்தர்களின் நோக்கத்தில் தான் தவறு இருப்பதாக அவர் கூறுகிறார். அப்படி என்றால் பாரதிய ஜனதா அரசு இனி மக்களின் நம்பிக்கைகளை தணிக்கை செய்ய போகிறதா என்று காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் உத்தரப்பிரதேசத்தில் குற்றவாளிகள் துணிச்சலாக செயல்படுகிறார்கள், ஆனால் ஆட்சியில் உள்ளவர்கள் இத்தகைய விசித்திரமான வாதங்களை முன்வைக்கின்றார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளது. சதீஷ் மகானாவின் பேச்சு குறித்து சமாஜ்வாடி கட்சி தன் எக்ஸ் பதிவில், அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை திருட்டு குறித்த சபாநாயகர் சதீஷ் மகானாவின் கருத்துக்கள் மிகவும் மிகவும் அவமானகரமானவை, கண்டிக்கத்தக்கவை. அவர் சபாநாயகர் என்ற பதவிக்குரிய கண்ணியத்துடன் பேச வேண்டும், பக்தர்களின் உணர்வுகளுடன் விளையாடக்கூடாது. அவர் இத்தகைய கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று விமர்சித்துள்ளது. தமிழ் ஆடி மாதம் மற்றும் மலையாள கர்க்கிட மாத பிறப்பை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. கற்பூர ஆளியில் தீபம் ஏற்றப்பட்டதும் பக்தர்கள் 18 படியேறி சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருப்பதி தேவஸ்தானத்தில் பல்வேறு அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்கும் நன்கொடையாளர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக 10 லட்சம் ரூபாய் நன்கொடை அளிக்கும் பக்தர்களுக்கு 20 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 3 முறை குடும்பத்தில் 5 பேர் விஐபி தரிசனத்தில் அனுமதிக்கப்பட்டு வந்தார்கள். ஆனால் 10 லட்சம் ரூபாய் நன்கொடை அளிக்கும் நன்கொடையாளர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தற்போது வரை 10 லட்சம் ரூபாய் நன்கொடை அளித்த பக்தர்களின் எண்ணிக்கை 22,000 உயர்ந்திருக்கிறது. அவர்களுக்கு மட்டும் பழைய நடைமுறையின்படி தரிசனம் செய்து வைக்கப்படும். புதிய நடைமுறையின்படி நேற்று நள்ளிரவு முதல் 10 லட்சம் ரூபாய் நன்கொடை அளிப்பவர்களுக்கு ஆண்டுக்கு 1 முறை மட்டும் குடும்பத்தில் 5 பேர் விஐபி தரிசனத்தில் அனுமதிக்கப்படும். இதேபோன்று அதற்கு மேல் நன்கொடை அளிப்பவர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து, ஒரு சவரன் 1,05,200 ரூபாவுக்கும் கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து, ஒரு கிராம் 13,150 ரூபாவுக்கும் விற்பனையாகியது. வெள்ளி விலையில் இன்று மாற்றம் இல்லை. அதன்படி வெள்ளி 1 கிராம் 240 ரூபாவுக்கும் 1 கிலோ 2,40,000 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
2: உக்ரைனிய துறைமுக நகரான ஒடிசாவில் குடியிருப்பு கட்டிடம் ஒன்றின் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். யுக்ரைனிய ராணுவ சரக்குகளை கையாளும் கருங்கடல் துறைமுகங்கள் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஒரே இரவில் தனது ட்ரோன்கள் சுமார் 20 ரஷ்ய கப்பல்களை தாக்கியதாக யுக்ரைன் கூறியுள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வோன் டெர் லெயன் யுக்ரைன் சென்றடைந்துள்ளார். பரவலான மின் தடைகளால் கியூபா பெரும் சிக்கலை எதிர்கொண்டு வருகிறது. பல மாதங்களாக அமெரிக்கா விதித்துள்ள எரிபொருள் தடைக்கிடையே கியூபா நாட்டில் மின்சார விநியோக தொடரமைப்பு சிக்கலுக்குள்ளாகியுள்ளது. கடந்த சில மாதங்களில் அந்நாட்டின் குழந்தைகள் இறப்பு விகிதம் கிட்டத்தட்ட 2x ஐநா மனித உரிமைகளுக்கான உயரானையர் கூறியுள்ளார். ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலத்தில் சீனாவின் பொருளாதார வளர்ச்சி கணிசமாக மந்தமடைந்துள்ளது. உள்நாட்டு தேவை பலவீனமாக இருந்ததும் ஈரான் போரால் எண்ணெய் விலைகளில் ஏற்பட்ட தாக்கமும் வலுவான ஏற்றுமதியின் நன்மையை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தின. உலகின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரமான சீனாவின் வளர்ச்சி விகிதம் 2வது காலாண்டில் 4.3% வளர்ந்துள்ளது.
1: குணப்படுத்த முடியாத மற்றும் கடுமையான உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டுள்ள தகுதியுடைய நபர்கள் தங்களது விருப்பத்தின் பேரில் உயிரை மாய்த்துக் கொள்ளும் உதவிகரமான இறப்பு சட்டமூலத்துக்கு பிரான்ஸ் பாராளுமன்றத்தின் கீழவை அனுமதி வழங்கியுள்ளது. சுமார் 14 ஆண்டு கால பாராளுமன்ற வாதங்கள் மற்றும் போராட்டங்களுக்கு பிறகு இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டம் அனைவருக்கும் பொதுவானது அல்ல, கடுமையான கட்டுப்பாட்டின் கீழ் மட்டுமே இது அனுமதிக்கப்படும். பிரான்ஸ் குடிமக்கள் அல்லது அங்கு சட்டபூர்வமாக வசிக்கும் தகுதியுடைய உயிருக்கு ஆபத்தான இறுதிக்கட்ட நோயால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து கடுமையான உடல் ரீதியான துன்பங்களை அனுபவித்து வரும் நபர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். வெறும் மனரீதியான துன்பங்கள் மட்டுமே இதற்கான தகுதியாக கருதப்படாது. கடுமையான மனநல கோளாறுகள் அல்லது அல்சைமர் போன்ற நரம்பியல் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சட்டத்தின் கீழ் அனுமதி கிடையாது. நோயாளி தனது முழு சுயநினைவோடு சுதந்திரமாக இந்த முடிவை எடுக்க வேண்டும். மேலும் ஒரு வைத்தியரால் சோதிக்கப்பட்டு பின்னர் நிபுணர் குழுவினால் அவரது நிலை மதிப்பீடு செய்யப்பட்ட பிறகு இதற்கான அனுமதி வழங்கப்படும். தகுதியான நோயாளிக்கு நச்சுப்பொருள் வழங்கப்படும். அதனை நோயாளி தானாகவோ அல்லது ஒரு மருத்துவரின் உதவியுடனோ உட்கொள்ளலாம். பிரான்ஸ் தேசிய சபையின் கீழ் அவையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக 291 வாக்குகளும் எதிராக 241 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. வலதுசாரி மற்றும் பழமைவாத கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தும் பாராளுமன்றத்தின் மேலவையை தவிர்ப்பதற்காக அரசாங்கம் ஒரு சிறப்பு அரசியலமைப்பு விதியை பயன்படுத்தியுள்ளது. இந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டாலும் இது உடனடியாக சட்டமாகாது. பிரதமர் செபஸ்டியான் லெகோனு தெரிவித்துள்ளபடி இந்த சட்டம் மூலம் இறுதி தீர்மானத்துக்காக பிரான்சின் மிக உயரிய அரசியலமைப்பு அமைப்பான அரசியலமைப்பு கவுன்சிலுக்கு அனுப்பப்படும். இந்த கவுன்சில் சட்டம் மூலத்தை முழுமையாக ஆராய்ந்து அனுமதி அளித்த பின்னரே இது உத்தியோகமாக சட்டபூர்வமாக நடைமுறைக்கு வரும். அரசியலமைப்பு கவுன்சிலின் அனுமதியை பெற்றால் ஐரோப்பாவில் ஏற்கனவே கருணை கொலை சட்டபூர்வமாக்கியுள்ள பெல்ஜியம், நெதர்லாந்து, ஸ்பெயின் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் வரிசையில் பிரான்சும் இணைந்துவிடும். உலகளவில் கனடா, நியூசிலாந்து மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவின் சில மாநிலங்களிலும் இது சட்டபூர்வமாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க தகவலாகும். ஈராக் நாட்டில் உள்ள தனது அனைத்து படைகளையும் செப்டம்பர் 30 முழுமையாக திரும்ப பெறுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 2003 சதாம் ஹுசைனை வீழ்த்த அமெரிக்கா தொடங்கிய ராணுவ நடவடிக்கை 23 ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையாக முடிவுக்கு வருகிறது. ஈராக்கின் அனைத்து ராணுவ தளங்களையும் அந்த நாட்டு அரசிடம் ஒப்படைப்பதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானின் மின்லயங்கள் மற்றும் பாலங்களை தயாரிப்போம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளதால் இரு நாடுகளிடையே போர்ப்பதற்றம் உச்சமடைந்துள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் சென்காம் பிரிவினர் ஈரான் மீது தொடர்ந்து 4 நாட்களாக போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் 7 மணி நேரம் தொடர் வான்வழி தாக்குதலை நடத்தி அதன் ஏவுகணை தளங்களை அளித்ததாக தெரிவிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வராவிட்டால் அடுத்த வாரம் முதல் அந்த நாட்டின் உள்கட்டமைப்புகள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்.
3: பாலங்கள் மற்றும் மின் நிலையங்களை அழிப்பதாக அதிபர் டிரம்ப் இதற்கு முன்பும் அச்சுறுத்தியுள்ளார். அவ்வாறு நடந்தால் அது போர்க்குற்றமாக கருதப்படும் என கூறப்படுகிறது. பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றனவா என்பதும் தெளிவாக தெரியவில்லை. கடந்த சில வாரங்களில் அதிபர் டிரம்ப் பலமுறை பேச்சுவார்த்தைகள் பற்றி குறிப்பிட்டதில் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு அவர்கள் நெருங்கியிருந்ததாகவும் ஆனால் பின்பு ஈரானியர்கள் நிலைப்பாட்டை மாற்றிவிட்டதாகவும் கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடந்ததாக ஈரானியர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. இருப்பினும் மத்தியஸ்தர்களாக செயல்படும் ஒமான் மற்றும் கத்தார் நாடுகள் ஈரானியர்களுடனும் அநேகமாக அமெரிக்காவுடனும் பேசி வருகின்றன என்பது நமக்கு தெரியும். சில தகவல் பரிமாற்றங்கள் நடந்திருக்கலாம், ஆனால் இதுவரை எந்த முடிவும் எட்டப்பட்டதாக தெரியவில்லை. பேச்சுவார்த்தைகளை விரும்புவதாக அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். ராணுவ தாக்குதல்கள் மற்றும் கடற்படை முற்றுகை போன்ற நடவடிக்கைகளுடன் சேர்த்து பேச்சுவார்த்தைகளும் மீண்டும் தொடங்கும் என்று அவர் கருதுகிறார். ஆகவே இதற்கான வியூகம் முழுமையாக தெளிவாக இல்லை. இதற்கு முன் பேச்சுவார்த்தைக்கு வராத ஈரானியர்கள் இத்தகைய அணுகுமுறையின் கீழ் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்று டிரம்ப் ஏன் கருதுகிறார் என்பதும் தெளிவாக தெரியவில்லை.
1: தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை பாதையை பயன்படுத்துவதை தவிர்க்க இந்திய பெருங்கடல் அருகேயுள்ள ஃபுஜரா துறைமுகத்தை மேம்படுத்தும் பணிகளை ஐக்கிய அரபு அமீரகம் வேகப்படுத்தியுள்ளது. ஈரான் அமெரிக்க போரால் கடந்த 4 மாதங்களாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக சரப்புக்கு கப்பல்களின் போக்குவரத்து கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. அந்த வழியாக செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் படைகள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையில் சென்ற ஐக்கிய அரபு அமீரக சரப்புக்கு கப்பல் மீது ஈரான் நேற்று முன்தினம் நடத்திய தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருவர் உயிரிழந்தார். 10 இந்தியர்கள் பலத்த காயமடைந்தார்கள். இவ்வாறான பதட்டமான சூழலில் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை பெரும்பாலும் நம்பியிருக்கும் வளைகுடா நாட்டுகள் ஏற்றுமதி செய்ய முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் உலகளவில் 1/5 கச்சா எண்ணெய் ஏற்றுமதி தடைப்பட்டுவிட்டது. இதற்கு மத்தியில் ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்தும் சரக்கு கப்பல்கள் 20% சுங்க கட்டணம் தர வேண்டும் என்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவிப்பை வெளியிட்டு பின்னர் திரும்ப பெற்றுள்ளார்.
3: ஹோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்களை தாக்கும் ஈரானின் திறனை அழிக்கும் விதமாக அமெரிக்கா தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் முதன்முறையாக அமெரிக்க கடல்வழி ட்ரோன் ஈரானின் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் துறைமுகத்தை தாக்கியது. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் கடலோர ரேடார் தளங்கள் உள்ளிட்ட ராணுவ இலக்குகள் மீது அமெரிக்க விமானங்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தின. ஈரான் மீண்டும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து அமெரிக்கா தனது குண்டுவீச்சை தொடங்கியது. இதனால் நிலையற்றதாக இருக்கும் போர் நிறுத்தம் சிக்கலுக்கு உள்ளானதுடன் இரு நாடுகளும் போர் மற்றும் அமைதிக்கு இடையில் சிக்கியுள்ளன. ஈரானின் தாக்குதல் குறித்த அச்சம் காரணமாக இந்த குறுகிய நீர்வழி பாதையில் சர்வதேச கப்பல் போக்குவரத்து மீண்டும் முடங்கியுள்ளது. அதே நேரம் ஈரானிய எண்ணெயை கொண்டு செல்லும் எந்தவொரு கப்பலையும் தடுத்து நிறுத்த அமெரிக்க கடற்படை தயாராக உள்ள நிலையில் மீண்டும் முடக்க நிலை ஏற்பட்டுள்ளது. கப்பல் போக்குவரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதில் உள்ள சரக்கின் மதிப்பில் 20% கட்டணமாக வசூலிக்க திட்டமிட்டுள்ளதாக டிரம்ப் கூறியிருந்தார். ஆனாலும் இவ்வாறு கட்டணங்களை வசூலிப்பது சட்டவிரோதமானது என்று அமெரிக்கா தொடர்ந்து கூறி வந்தது.
4: ஈரானின் ஆட்சியை தவிர உலகில் வேறு எந்த நாடும் சுங்க கட்டண முறையை ஆதரிக்கவில்லை. எனவே அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வாறு நடக்கக்கூடாது. அந்த நீரினை சுங்க கட்டணங்கள் ஏதுமின்றி தடையின்றி திறந்திருக்க வேண்டும்.
3: இப்போது அதிபர் டிரம்பின் நிலைப்பாட்டில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளின் தலைவர்களுடன் மிகவும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதன் அடிப்படையில் அமெரிக்காவின் 20% ஈடு செய்யும் கட்டணத்தை நீக்கி அதற்கு பதிலாக வர்த்தக மற்றும் முதலீட்டு ஒப்பந்தங்களை அமல்படுத்த முடிவு செய்துள்ளேன். இதன்படி வளைகுடா நாடுகள் அமெரிக்காவில் முதலீடுகளை மேற்கொள்ளும் என்று டொனால்ட் டிரம்ப் தனது சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். தன்னை தொலைபேசியில் அழைத்த அரபு நட்பு நாடுகள் சுங்க கட்டணம் வசூலிப்பது குறித்த முடிவை மாற்றியதாக ஓவல் அலுவலகத்தில் அவர் கூறியிருந்தார்.
5: நாங்கள் இதை செலவுக்கு ஈடு செய்யும் நடவடிக்கையாகவே மேற்கொண்டிருந்தோம். வளைகுடா நாடுகள் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவிலான தொகையை முதலீடு செய்ய உள்ளன. இது எனக்கு மிகவும் திருப்தி அளிக்கிறது. உண்மையில் இது மிகவும் சிறந்தது என கருதுகிறேன்.
3: திங்கட்கிழமை இரவு ஏவுகணைகளை வீசி அமெரிக்க கூட்டணி நாடுகளான வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல்களை நடத்த தொடங்கியுள்ளது. ராணுவ உத்தி ஏதும் இல்லாமல் ஈரானுடன் நடக்கும் போரில் அதிபர் டிரம்ப் ஆர்வத்துடன் பங்கேற்றதற்காக 3.5 மீட்டர் உயரமுள்ள தங்க கோப்பையை அவருக்கு வழங்குவதாக வாஷிங்டனில் உள்ள ஒரு நையாண்டி போராட்டக் குழு அந்த கோப்பையை அறிமுகப்படுத்தியுள்ளது. தெளிவாக எதுவும் தெரியாத விஷயங்களில் கருத்து தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று அவர்களிடம் வெள்ளை மாளிகை கூறியுள்ளது. ஈரானுடனான மோதலானது குறிப்பாக எண்ணெய் விலைகள் மீண்டும் உயர்ந்துள்ள நிலையில் மக்களிடையே பெரிய அளவில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்பது அதிபருக்கும் தெரியும். இதன் அர்த்தம் என்னவென்றால் அவருக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே உள்ளன.
1: தொடர்ந்து உக்ரைன் நாட்டின் அதிநவீன ட்ரோன் தொழில்நுட்ப நிபுணத்துவத்தையும் ஐரோப்பிய நாடுகளின் தொழில் உற்பத்தி திறனையும் ஒருங்கிணைந்து கூட்டு திட்டங்கள் மூலம் பாதுகாப்பு தளபாட உற்பத்தியை பெருக்குவதற்கான ஒப்பந்தத்தில் இருதரப்பும் கையொப்பமிட்டிருக்கின்றன. உக்ரைன் பழங்கால அரசின் நிறுவன தினத்தை முன்னிட்டு அந்த நாட்டின் தலைநகர் கீவ் நகருக்கு சென்றிருந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ரஷ்ய போர் தொடங்கி 4 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் உர்சுலா வான் டெர் லெயன் கீவ் நகருக்கு மேற்கொண்டுள்ள 11வது பயணம் இதுவாகும். இதற்கிடையில் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைன் ரஷ்யா முழுவதும் 195 தடுப்பு மையங்களில் உக்ரைனிய பொதுமக்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். சித்திரவதை மற்றும் மோதல் தொடர்பான பாலியல் வன்முறை பரவலாக உள்ளதாக அரச வழக்கறிஞர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் கூறுகிறார்கள். கடந்த 12 ஆண்டுகளில் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் சுமார் 16,000 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது.
3: கூண்டில் அடைக்கப்பட்டிருந்த எனது செல்ல பிராணியை நான் கண்டறிந்தேன். நாய்களின் வாழ்நாள் காலத்துடன் ஒப்பிடும்போது இவனுக்கும் என்னை போல கிட்டத்தட்ட 62 வயது. இவனுக்கு வீடு இல்லை. என்னுடைய வீடும் என்னிடம் இருந்து பறித்துக் கொள்ளப்பட்டது. ரஷ்யாவின் ஆதரவுடன் நடத்தப்படும் மையங்களில் பொதுமக்களுக்கு என்ன நடக்கக்கூடும் என்பது பற்றி வெளிப்படையாக பேசிய பலரில் தடுப்பு காவலில் இருந்த யுக்ரைனியரான லூட்மிலா ஹுசனோவாவும் ஒருவர். பாலியல் வன்கொடுமை, பாலியல் அடிமைத்தனம், சித்திரவதை பற்றி பேசுகிறோம். இது எதேச்சையாக நடந்த வன்முறை அல்ல, தெளிவாக ஒழுங்குபடுத்தப்பட்ட கொள்கை. ரஷ்யாவின் ஆதரவு படைகளால் நடத்தப்படும் சிறைகளில் தடுப்பு காவலில் இருந்தபோது தாம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக அவர் கூறுகிறார். ஒரு சிலர் என்னை கிள்ள ஆரம்பித்தனர். பீச் பழம் அல்ல, வறண்ட ஆப்ரிக்காட் போலவும் இல்லை. உலர் திராட்சை இடை என்னை பார்த்து சொல்வார்கள். அப்படித்தான் அவர்களின் உடலை கூறினர்.
6: பாலியல் தாக்குதல் தொடர்பான மன உளைச்சலுடன் தமக்கு பற்றியாக வழங்கப்பட்ட உணவில் மண் மற்றும் குப்பை கலந்திருந்ததையும் அவர் நினைவு கூறுகிறார்.
3: கேமராவுக்கு முன்பு உட்கார வைத்து சாப்பிட சொன்னார்கள். என் வாயில் போட்டவுடன் துப்பிவிட்டேன். அதன் சுவை என் வாழ்நாள் முழுக்க நினைவில் இருக்கும்.
6: அவர் உளவு பார்த்ததாக ரஷ்ய ஆதரவு அதிகாரிகள் குற்றம் சாட்டினர். தான் ஆதரவற்றவர்களுக்கு உதவியதாகவும் யுக்ரைனிய ராணுவ வீரர்களுக்கு உணவு கொண்டு சென்றதாகவும் அவர் கூறுகிறார். அவரை தவறாக நடத்தியதற்கு யார் பொறுப்பு என்பதை கண்டறிய ஓபன் சோர்ஸ் விசாரணையாளரான போத்தின் ஹொசகாட்கோவுடன் இணைந்து பிபிசி பணியாற்றியது. லூட்மிலாவை குப்பையை சாப்பிட கட்டாயப்படுத்தியவரை அவர் அடைகளம் கண்டார். அவர் எர்மார்க் என்று அறியப்படுகிறார். சிறை காவலராக பணியாற்றிய அவர் யுக்ரைனிய ஒத்துழைப்பாளர் என்று கூறப்படுகிறது.
7: ஏர்மார்க் என்பது அவருடைய பட்டப்பெயர். அவருடைய உண்மையான பெயர் எரியோ மிச்சவ். இது அவருடைய குடும்ப புகைப்படம். அவர் இப்படித்தான் இருப்பார்.
6: தன்னை கைது செய்தவர் என்றும் பாலியல் ரீதியாக தாக்கப்பட்ட போது உடன் இருந்தவர் என்று லூட்மிலா நினைக்கும் நபரை பற்றிய தகவல்களையும் அவர் கண்டறிந்தார். அவருடைய பெயர் செமர்பெக்.
7: அவர் தற்போது பயன்படுத்துவது உட்பட அனைத்து மொபைல் எண்களையும் நாங்கள் கண்டறிந்தோம். தாம் பயன்படுத்திய டிஜிட்டல் சான்றுகளை முடிந்தவரை அவர் மறைத்துள்ளார்.
6: அன்னா சோசின்ஸ்கா தலைமையிலான யுக்ரைனிய வழக்குரைஞர்கள் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்களுக்கு எதிராக வழக்குகளை உருவாக்கி வருகின்றனர்.
8: இதில் பாதிக்கப்பட்ட மிக இளம் நபருக்கு 4 வயது, அதிகபட்சமாக 82 வயதானவரும் இதில் அடங்குவார். இது எதேச்சையானது அல்ல. பாலியல் வன்கொடுமை என்பது அவர்களின் போர் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது.
6: பிபிசியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்யா தொடர்ந்து சட்டத்தின் ஆட்சிக்கு மதிப்பளிப்பதாகவும் போர்க்குற்றங்கள் குறித்த குற்றச்சாட்டுகள் ரஷ்ய அதிகாரிகளால் விசாரிக்கப்படுவதாகவும் பிரிட்டனில் உள்ள ரஷ்ய தூதரகம் கூறியது. சிறை கைதிகள் பரிமாற்றத்தின் போது ரஷ்யாவால் நடத்தப்படும் தடுப்பு மையத்தில் இருந்து லுட்மிலா விடுவிக்கப்பட்டார். நாசி போர்க்குற்றவாளிகள் தண்டனை பெற்ற நியூரம்பர்கிற்கு அவர் அழைக்கப்பட்டார். தனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு எதிராக நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அவர் இருக்கிறார்.
3: என்னை பொறுத்தவரை நீதி என்பது பழிவாங்குதல் அல்ல. வேண்டுமென்றே உள்நோக்கம் கொண்டு செயல்பட்ட நபர்களுக்கு தண்டனை வழங்குவதே நீதியாகும். சட்டத்தின்படி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன்.
1: தொடர்ந்து இஸ்ரேலில் கட்டாய ராணுவ சேவையிலிருந்து தீவிர ஒத்தடக்ஸ் பிரிவு யூத ஆண்களுக்கு விலக்கு அளிக்கும் சர்ச்சைக்குரிய சட்டத்துக்கு அந்த நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இஸ்ரேலில் வருகின்ற அக்டோபர் இறுதியில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் ஆளும் கூட்டணி அரசு தங்களுக்கு ஆதரவு அளிக்கும் மதவாத கட்சிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக மேற்கொண்டுள்ள இறுதிக்கட்ட முயற்சியாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை தொடங்கிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட இரண்டு முக்கிய சட்டங்களின்படி ராணுவத்தில் சேராமல் தலைமுறைவாக உள்ள தீவிர ஒத்தடக்ஸ் பிரிவு இளைஞர்களை கைது செய்யும் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. மேலும் ஜூதமத கல்வி நாட்டின் அடிப்படை மதிப்பாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் பெரும்பாலான யூத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ராணுவ சேவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. காசா, லெபனான் மற்றும் ஈரானுடனான போரினால் இஸ்ரேல் ராணுவம் ஏற்கனவே கடும் மனிதவள பற்றாக்குறையை எதிர்கொண்டு வருகிறது. இதனால் தீவிர ஒத்தடக்ஸ் பிரிவினர் ராணுவ சேவையிலிருந்து தப்பிப்பதை சாதாரண இஸ்ரேல் மக்கள் எதிர்க்கிறார்கள். ஆண்டுதோறும் சுமார் 13,000 தீவிர ஒத்தரக்ஸ் யூத இளைஞர்கள் 18 வயதை எட்டினாலும் அவர்களில் 10% குறைவானவர்களே ராணுவத்தில் சேருவதாக நாடாளுமன்ற குழு தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் இந்த புதிய சட்டத்தை இஸ்ரேல் எதிர்க்கட்சித் தலைவர் யாயிர் லாபிட், ராணுவ தலைமை தளபதி இயர் யமீர் ஆகியோர் கடுமையாக விமர்சித்துள்ளார்கள். வங்கதேச அரசுக்கு எதிராக அந்த நாட்டின் இளைஞர்கள் பிரைலர் சிக்கன் கட்சி என்ற பெயரில் சமூக ஊடகங்களில் கணக்குகளை தொடங்கியுள்ளார்கள். வங்கதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கும் நிலையில் உயர்நிலை கல்விக்கான பொதுத் தேர்வுகள் நடைபெறும் என்று அரசு அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர்கள் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இளைஞர்களின் போராட்டம் தொடர்பாக பேசிய அந்த நாட்டின் கல்வித்துறை அமைச்சர் எக்னூன் மிலோன் அவர்களை பிரெய்லர் கோழிகள் என்று விமர்சித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்கள் பிரெய்லர் சிக்கன் கட்சி என்ற பெயரில் சமூக ஊடகங்களில் பக்கங்களை தொடங்கிவிட்டார்கள். கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக பதவி விலக கோரி அந்த பக்கத்தில் பதிவிடப்பட்டு வருகிறது. பிரெய்லர் சிக்கன் கட்சியின் முகநூல் பக்கத்தை ஒரே நாளில் 30,000 மேற்பட்டோர் பின்தொடர்ந்து வருகிறார்கள். மேலும் வங்கதேசம் முழுவதும் கல்வி அமைச்சருக்கு எதிராக மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் குதித்துள்ளதால் பிரெய்லர் சிக்கன் கட்சியின் பதிவுகள் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. இந்தியாவில் உரிமைக்காக போராடும் வேலையில்லாத இளைஞர்களை கரப்பான் பூச்சி போன்றவர்கள் சமூகத்தின் ஒட்டுண்ணிகள் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் விமர்சித்த கருத்தால் ஆவசமடைந்த இளைஞர்கள் கரப்பான் பூச்சி மக்கள் கட்சியை உருவாக்கியிருந்தது நேர்கள் அறிந்ததே. பகுதியாக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தில் மிக குறுகிய காலத்திலே கிட்டத்தட்ட 2 கோடிக்கு அதிகமானோர் இணைந்துள்ளார்கள். தற்போது நீட் தேர்வு குளறுபடி உள்ளிட்டவைக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் அந்த கட்சியினர் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தின் முன்னாள் துணை பிரதமர் முன்னாள் உள்துறை அமைச்சர் உட்பட 16 மோசடி வழக்கில் அந்த நாட்டு மாவட்ட நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. நேபாள குடிமக்களை பூட்டான் அகதிகள் என்று போலி ஆவணங்கள் தயாரித்து சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்கு அனுப்ப முயன்ற சதி திட்டத்தில் ஈடுபட்டதாக இவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. நேபாள முன்னாள் துணை பிரதமரும் எரிசக்தி அமைச்சருமான தோப் பகதூர் ராஜ்மாஜிக்கு 4 சதிக்கு உடந்தையாக செயல்பட்ட முன்னாள் உள்துறை அமைச்சர் பால்கிருஷ்ணா காண்டுக்கு 2 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவர்களுடன் உள்துறை அமைச்சகத்தின் முன்னாள் உயரதிகாரி மற்றும் அகதிகள் அமைப்பின் தலைவர் உட்பட மேலும் 14 4 வரை சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 1990களின் தொடக்கத்தில் பூடானில் இருந்து வெளியேறிய சுமார் 120,000 நேபாள வம்சாவளி மக்கள் மேற்கத்திய நாடுகளில் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் குடியேற்றப்பட்டார்கள். அமெரிக்கா மட்டும் சுமார் 100,000 அகதிகளுக்கு அளித்தது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நேபாளத்தைச் சேர்ந்த சிலரை பூட்டான் அகதிகள் என்ற பெயரில் அமெரிக்காவுக்கு அனுப்பிய இந்த மோசடி கடந்த 2023 வெளிச்சத்துக்கு வந்திருந்தது. அமெரிக்காவில் இளம்பெண் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் 40 பின் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். நேற்று முன்தினம் மாலை 6 அளவில் குற்றவாளிக்கு அவருக்கு வயது 74 விச ஊசி செலுத்தப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்ற அதேவேளை விச ஊசி செலுத்தப்பட்டு 1 நிமிடங்களில் அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளின் போது கண்டறியப்பட்டிருக்கிறது. 1982 அமெரிக்காவின் போர்ட் லாட்டேல் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வந்த இளம்பெண்ணான பட்ரிசியா பெட்டி கீபோர்ட் அவருக்கு அன்றைய வயது 18 புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக தோழியுடன் புளோரிடா மாகாணத்தின் கொலிவுட் பகுதி அருகில் உள்ள ஹோட்டலில் விருந்தொன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றிருக்கிறார். அப்போது நீச்சல் குள பராமரிப்பாளராக பணியில் இருந்த இந்த வழக்கில் குற்றவாளியான டெனிஸ் கோச்சர் மற்றும் அவரது சகோதரரின் வாகனத்தில் கீபோர்ட் தனது தோழியுடன் சில மணி நேரம் அமர்ந்து பேசியிருக்கிறார். அப்போது தோழிக்கு உடல்நலன் பாதிக்கப்படவே அவர் ஓய்வெடுப்பதற்காக தனது காருக்கு சென்றிருக்கிறார். அதன் பின்னர் கீபோர்ட்டுக்கு அமர்ந்திருந்த வாகனத்தில் கொச்சோர் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் மாத்திரம் இருந்துள்ளார்கள். அப்போது உணவு வாங்க செல்வோம் என்று கூறி தனது வாகனத்தில் கீபோர்ட்டை அந்த இரவு வேளையில் கொச்சோர் அழைத்து சென்றுள்ளார். அங்கு மனித நடமாட்டம் இல்லாத இடம் ஒன்றில் வாகனத்தை நிறுத்தி அவரை கொச்சோர் பாலியல் வன்கொடுமை செய்து தாக்கி கொன்றுள்ளார். சம்பவம் இடம்பெற்ற வேளையில் உடனிருந்த கொச்சோரின் சகோதரரான கேரி கொச்சோர் விசாரணையின் போது கூறுகையில், மதுபோதையில் பயந்து போயிருந்தேன், இதில் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்தார். அத்தோடு கேரி கொச்சோர் இந்த வழக்கில் உட்சேர்க்கப்படவில்லை. பெண் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கொச்சோர் 1987 நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு 40 ஆண்டுகள் கடந்த பின்னர் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 13 வயதினருக்கு இணையம் மூலம் ஏற்படும் தீங்குகளை குறைக்க பிரிட்டன் அரசு புதிய திட்டம் ஒன்றை செயல்படுத்த முடிவெடுத்துள்ளது. அதன்படி 16 மற்றும் 17 வயதுடைய மூத்த 13 வயதினர் தாமாக முன்வந்து சமூக ஊடகங்களை இரவு நேரத்தில் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் வரும் ரீல்ஸ் காணொலிகள் நீண்ட நேர பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது. இந்த காணொலிகள் தொடர்ந்து பிளே ஆவது குறிப்பிட்ட வயதினருக்கு தானாகவே அணைக்கப்படும் விதமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். 13 வயதினர் இதுபோன்ற அம்சங்களை விருப்பப்படி அணைத்து வைக்க முடியும் என்பதால் இந்த நடவடிக்கை குறித்து விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை விதிக்கப்பட்ட 1 மாதம் காலம் கழித்து இந்த புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த தடை வருங்கால சனாப்சாப், டிக்டாக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் மற்றும் எக்ஸ் தளங்களை உள்ளடக்கி செயல்படுத்தப்பட இருக்கிறது. ஆனால் வாட்ஸ்அப் மற்றும் சிக்னல் போன்ற செய்தி பரிமாற்ற செயல்களுக்கு இந்த தடை பொருந்தாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டன் பிரதமர் ஹெயர் ஸ்டாமரின் அரசின் இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் ஒன்றான இது சட்டமாக்கப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவருக்கு பின் பிரதமராக வாய்ப்புள்ள ஆண்டி பர்லாம் இது தொடர்வார் என்று கூறப்படுகிறது. பிரிட்டன் இணைய பாதுகாப்பு அமைச்சர் கனிஷ்க நாராயண் இது பற்றி கூறுகையில், 13 வயதினர் விருப்பத்தின் பேரிலான சமூக ஊடக தடையை தானாகவே முடக்குவார்கள் என்று கூறுவது அவர்களுக்கு செய்யப்படும் ஒரு தீங்கை போன்றது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த திட்டம் தொடர்பாக 300க்கும் மேற்பட்ட 13 வயதினரை வைத்து நடத்தப்பட்ட சோதனையில் இரவு நேரங்களில் சமூக ஊடக பயன்பாடு வியக்கத்தக்க அளவில் குறைந்து தூக்கம் மற்றும் கவனத்தை மேம்படுத்த உதவியதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இங்கிலாந்தின் குழந்தைகள் ஆணையர் ரேச்சல் டி சவுசா இது பற்றி பேசுகையில், இளைஞர்கள் சமூக ஊடக பயன்பாட்டை குறைக்க விரும்பினாலும் அது அவர்களுக்கு கடினமாக இருக்கிறது. அந்த வகையில் இது ஒரு நல்ல முன்னேற்றம். தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பது பற்றி மேலும் அறிய விரும்புகிறேன். இந்த திட்டம் பயனுள்ளதாக இருப்பதை உறுதி செய்ய அதை தொடர்ந்து கவனித்து வருவேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் உள்ள மதுபான கூடத்தில் ஏற்பட்ட தீபத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. மருத்துவமனையில் 30 பேர் இன்னும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களில் 15 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளார்கள். பிரெஞ்சு தலைநகர் பாரிஸுக்கு அருகில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காட்டு பகுதியில் ஏற்பட்ட தீச்சம்பவம் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு விட்டது. காட்டின் இருபகுதிகளில் தீ மூண்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஃபொண்டன்ப்ளூ காடுகளில் சுமார் 2000 ஹெக்டேர் பகுதி கருகி சாம்பலானது. 4 பேர் தீயை வேண்டுமென்றே மூட்டியதாக சந்தேகப்படுகிறது. தொண்டூழிய தீயணைப்பாளராக பணியாற்றிய நபர் மரக்குச்சிகளில் பெட்ரோல் ஊற்றி தீ மூட்டியதாக ஒப்புக்கொண்டார். அவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டதாக தீயணைப்பு நிலையம் தெரிவித்தது. மற்றொரு நபர் சிகரெட்டை வீசிய போது தற்செயலாக தீயை மூட்டியதாக ஒப்புக்கொண்டார். தீய அணைக்க சுமார் 800 தீயணைப்பு வீரர்கள் நாள் முழுவதும் போராடினார்கள். தீய அணைக்க 3 விமானங்களை கொண்டு சீன ஆற்றிலிருந்து நீர் எடுக்கப்பட்டது. இருந்தாலும் தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவரப்படவில்லை என்றும் தீயணைப்பாளர்கள் தொடர்ந்து காட்டுப்பகுதியை கண்காணிக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எழுத்தாளரும் முன்னாள் செய்தியாளருமான ஈஜின் கரலுக்கு $5 மில்லியன் இழப்பீடு வழங்கியிருக்கிறார். திருமதி ஹெரலுக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தல், அவதூறு ஆகிய குற்றங்களை டிரம்ப் புரிந்ததாக ஜூரர் குழு 3 ஆண்டுக்கு முன் தீர்ப்பளித்தது. திருமதி ஹெரலுக்கு அவர் $5 மில்லியன் இழப்பீடு வழங்கவும் உத்தரவு பிறப்பித்தது. தீர்ப்புக்கு எதிராக டிரம்ப் மேல்முறையீடு செய்திருந்தார். 2019 டிரம்புக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை திருமதி ஹெரல் அவரின் புத்தகத்தில் வெளியிட்டிருந்தார். அது கட்டுக்கதை என்று டிரம்ப் தெரிவித்தார். அமெரிக்க உச்சநீதிமன்றம் அவரது மேல்முறையீட்டை விசாரிக்க மறுத்துவிட்டது. அதனைத் தொடர்ந்து ட்ரம்ப் திருமதி கெரலுக்கு இழப்பீட்டு தொகையை வழங்கியதாக திருமதி கெரலின் வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். வியட்நாமிய காவல்துறை சுமார் 11 மில்லியன் டாலர் மதிப்புள்ள 28,000 ரத்தின கற்களை கடத்தியதாக நம்பப்படும் அனைத்துலக கும்பல் குறித்து விசாரணை நடத்தி வருகிறது. அந்த விசாரணையில் நாட்டின் மிகப்பெரிய நகை நிறுவனமான புகுநுகன் ஜுவல்லரியின் முன்னாள் அதிகாரியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். புகுநுகன் ஜுவல்லரியின் வைர சான்றிதழ் வழங்கும் பிரிவின் முன்னாள் தலைவர் டாங்டோங் தாவ் மேலும் 30 அதிகமானோருடன் இந்த மாத தொடக்கத்தில் கைது செய்யப்பட்டார். இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட ரத்ன கற்களுக்கு போலி சான்றிதழ்கள் வழங்கியதாகவும் அவற்றிலிருந்த லேசர் அடையாளங்களை அகற்றி நிறுவனத்தின் சொந்த அடையாளங்களை பதிந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. விசாரணையின் ஒரு பகுதியாக கொஸ்மின் நகரில் நகைக்கடைகள் வீடுகள் உள்ளிட்ட 20 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இதுவரை 1,239 வைரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவற்றின் தோற்றத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் இல்லை என்று காவல்துறை தெரிவித்தது. இந்தியாவிலிருந்து ஹாங்காங் வழியாக வைரங்கள் சட்டவிரோதமாக வியட்நாமுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அது தெரிவித்தது. டைனோசர் ட்ரெக்ஸ் ரகத்தைச் சேர்ந்த டைனோசர் ஒன்றின் எலும்புக்கூடு 50.1 மில்லியன் டாலருக்கு ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளது. நியூயோர்க்கில் நடைபெற்ற ஏலத்தில் 7 அதனை வாங்க போட்டி போட்டார்கள். எலும்புக்கூட்டுக்கு கஸ் என்று பெயர் சூட்டப்பட்டது. டிரெக்ஸின் முழுமையடைந்த எலும்புக்கூடுகளில் கஸ்ஸும் ஒன்று. கஸ்ஸின் புதைப்படிவத்தில் 183 எலும்புகள் உள்ளன. அது சுமார் 63 விழுக்காடு முழுமை பெற்றுள்ளது. 11.6 மீட்டர் நீளம் கொண்டது அந்த எலும்புக்கூடு. உலகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஆகப்பெரிய டிரெக்ஸ் டைனோசர்களில் அதுவும் ஒன்று. அந்த டைனோசர் சுமார் 72 முதல் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. 2021 சவுத் டகோட்டா பகுதியில் கஸ்ஸின் புதைப்படிவம் ஒரு பண்ணையில் கண்டெடுக்கப்பட்டது. இதற்கு முன் 2024 செடே கோஸ்ராஸின் புதைப்படிவம் அதிக விலைக்கு ஏலத்தில் விற்கப்பட்டது. அதன் விலை 44.6 மில்லியன் டாலர் ஆகும். வெனிசுலாவில் ஆடை வடிவமைப்பு நிறுவனம் ஒன்று தற்போது சடலம் வைக்கப்படும் பையை தயாரிக்கிறது. நிறுவனம் எப்ரைன் மொகுலோன் என்ற கலைஞருக்கு சொந்தமானது. கண்கவர் அம்சங்களுடன் வண்ணமயமான ஆடைகளை தயாரிப்பதே அந்த நிறுவனத்தின் வழக்கமாகும். ஆனாலும் வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட இரட்டை நடுக்கங்கள் மொகுலோனின் சேவையை மாற்றின. நடுக்கங்களில் 4,700 அதிகமானோர் இறந்தார்கள். 50,000 பேரை காணவில்லை என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அதனால் சடலப்பை பற்றாக்குறை ஏற்பட்டது. தம்மால் முடிந்த உதவியை செய்ய எண்ணிய மொகுலோன் சடலப்பைகளை தைக்கும்படி தமது ஊழியர்களிடம் கூறினார். ஒரு கட்டத்தில் அவர்கள் 1,000 பைகளை தயாரித்து விநியோகம் செய்தார்கள். மொகுலோனின் நிறுவனத்தில் பணியாற்றும் ஒரு ஊழியர் 8 துணி தைக்கிறார் என்று குறிப்பிடப்படுகிறது. சடலப்பை தைக்கும் நிலை ஏற்படும் என்று அவர் நினைத்தே பார்க்கவில்லை. ஆனாலும் துயர்மிகு சூழலில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், ஆதரவுக்கரம் நீட்ட வேண்டும் என்று அவரும் குறிப்பிடுகிறார். ஜப்பானில் கரடி ஒன்று வீட்டின் சமையல் அறைக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வீட்டு உரிமையாளர்கள் காவல்துறையிடம் தகவல் தெரிவித்துள்ளார்கள். கரடி குளிர்சாதன பெட்டியை திறந்து உள்ளே இருந்த பொருட்களை சிதறடித்தது. பின்னர் அது பின்புற கதவு வழியாக வெளியே சென்று குப்பை தொட்டியில் இறை தேடியிருக்கலாம் என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இவாட்டே வட்டாரத்தின் சிகுகுஸ்டி நகரில் இந்த சம்பவம் நடந்தது. கடந்த 10 அங்குள்ள மேலும் 4 வீடுகளுக்குள் கரடி புகுந்ததாக இதற்கு முன்பு புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் கரடிகளின் அச்சுறுத்தல் தற்போது அதிகரித்து செல்கிறது. தோகோக்கு வட்டாரத்தில் ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து 5 கரடி தாக்குதலில் இறந்து போனார்கள். கரடிகள் குளிர்காலத்தில் உறக்கலைக்கு செல்வது வழக்கம். தற்போது அந்த பருவம் முடிந்ததால் கரடிகள் அதிகமாக காணப்படுவதாக கூறப்படுகிறது. மிக அழகிய வளர்ப்புறை நிலவும் அதற்கு அருகே பளிச்சென்று வெள்ளி நட்சத்திரமும் சனி என்று அழைக்கப்படும் ரெகுலஸ் கிரகமும் வானில் வர்ணஜாலம் காட்டும் அரிய நிகழ்வை காண நாளை வரை காத்திருக்கத்தான் வேண்டும். நாளைய தேதியை மறந்துவிட வேண்டாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 17 நாளை சூரியன் மறைந்த பிறகு நிகழும் அழகான வெள்ளி சந்திரன் நினைவை காணும் வாய்ப்பு எல்லோருக்கும் கிட்டுமா என்று தெரியவில்லை. பிறை நிலவின் மீது தெரியும் புவி ஒளியை கண்டு ரசிப்பதோடு பிரகாசமான மாலை நட்சத்திரமான வெள்ளிக்கருகில் ரெகுலஸ் விண்மீனையும் பார்க்க முடியும் என்று குறிப்பிடப்படுகிறது. சரியாக சூரியன் மறைந்து 1 பிறகு இது தெரியலாம். வானம் நல்ல இருட்டாக இருந்து மேகக்கூட்டங்கள் மறைக்காமல் இருந்தால் ஒரே பார்வையில் நிலா வெள்ளி ரெகுலஸ் விண்மீன்களை பார்க்கும் அரிய வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொலைநோக்கிகள் வாயிலாக இவற்றை பார்ப்பது இன்னும் சிறந்த அனுபவத்தை கொடுக்கும். கடந்த மாதங்களோடு ஒப்பிட்டால் வெள்ளி நட்சத்திரமானது சற்று அளவிலே சிறியதாக காணப்படும் என்றாலும் பிரகாசமாக நிலவுடன் வானில் வர்ணயாலத்தை காட்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நாளை என்ன வேலை இருந்தாலும் சூரியன் மறைந்ததும் வானத்தை பார்க்க மறக்க வேண்டாம். முதலில் வெள்ளி நட்சத்திரத்தையும் நிலவையும் காணலாம். பிறகு இருள் அதிகமாகும் போது வெள்ளி நட்சத்திரத்துக்கு அருகே மற்றொரு ரெகுலஸ் வெண்மீனையும் காணலாம். இது இயற்கை யாலங்களை காண இந்த இயற்கை யாலங்களை காண யாரும் தவற வேண்டாம் என்று இயற்கை விரும்பிகள் கேட்டிருக்கிறார்கள். கிரீன்லாந்தில் உருகும் பனியால் ஐரோப்பாவின் வானிலை மாறுமா? இதற்கான விடையை அறிய 80 விஞ்ஞானிகள் அடங்கிய குழு அந்த நாட்டுக்கு கிளம்பியிருக்கிறது. பிரிட்டிஷ் ஆய்வு கப்பல் அவர்கள் 5 வார பயணத்தை அந்த கப்பலின் ஊடாக தொடங்கியுள்ளார்கள். கிரீன்லாந்தில் அதிவேகமாக உருகி வரும் தனியோடையை அவர்கள் ஆராய விரும்புகிறார்கள். தனியோடையை உருகும் வேளையில் அட்லாண்டிக் பெருங்கடலில் அதிகளவான நன்னீர் கலக்கம் ஐரோப்பாவின் பருவநிலையை சீராக வைத்திருக்க உதவும் முக்கிய பெருங்கடல் நீரோட்டம் அதனால் பாதிக்கப்படக்கூடும் என்று அறிவியலாளர்கள் அஞ்சுகிறார்கள். மோசமான வானிலை, அதிகரிக்கும் கடல் மட்டம், பெரிய அளவிலான பருவநிலை மாற்றங்கள் போன்றவையும் ஏற்படலாம் என்ற அக்கறையை நிலவுகிறது. ஆய்வின் போது ஆழ்கடலில் யந்திர மனித கருவி பயன்படுத்தப்பட இருக்கிறது. மனிதர்கள் செல்ல முடியாத 1500 மீட்டர் ஆழத்துக்கு அது சென்று தகவல்களை சேகரிக்கும். அதை கண்டு தனியோட உடையும் ஆபத்தை முன்கூட்டியே கணிக்கலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், இலங்கை தேசிய கபடி போட்டிகளில் முதலிடம் பிடித்த யாழ்ப்பாண மகளிர் அணியை கௌரவிக்கும் நிகழ்வு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றது. முன்னதாக தேசிய இளைஞர் சேவை மன்றத்தால் நடத்தப்பட்ட தேசிய மட்ட போட்டியில் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியில் கலந்து கொண்ட மகளிர் கபடி அணி தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்றது. முழு நாட்டையும் பிரதிநிதித்துவப்படுத்தி 26 மாவட்டங்கள் பங்கு பற்றிய அந்த போட்டியில் யாழ்ப்பாண மகளிர் கபடி அணி முதலிடத்தை பெற்றிருக்கிறது. இறுதிப் போட்டியில் கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய மகளிர் கபடி அணியுடன் போட்டியில் மோதியதன் அடிப்படையில் வடமாகாணத்தைச் சேர்ந்த 2 அணிகள் இறுதிப் போட்டியில் விளையாடியது விசேட அம்சமாகும். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைகள் யாழ்ப்பாண மாவட்ட சேலக பிரதான நுழைவாயிலிருந்து மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டதோடு வெற்றியீட்டிய வீராங்கனைகளுக்கு பதக்கம் அணிவித்து கௌரவிக்கப்பட்டார்கள். வங்கதேசத்துக்கு எதிரான T20 தொடரை சிம்பாபே அணி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. சிம்பாபே அணி 32 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இங்கிலாந்து அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அர்ஜென்டினா அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது.
9: உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் முன்னாள் சாம்பியன் இங்கிலாந்தை த்ரில்லாக வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் நடைபெற்ற இப்போட்டியின் முதல் பாதியில் இரு அணி வீரர்களும் கோல் அடிக்க முயன்றும் பலன் அளிக்கவில்லை. ஆட்டத்தின் 2வது பாதியில் 55வது நிமிடத்தில் இங்கிலாந்து அணியின் ஆண்டனி ஜார்டன் முதல் கோல் அடித்து அணிக்கு முன்னிலை பெற்று தந்தார். 84வது நிமிடம் வரை இங்கிலாந்து அணியே வெற்றி பெறும் என ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் அடுத்த 6 நிமிடங்களில் சரிவிலிருந்து மீண்டு வந்து அர்ஜென்டினா வெற்றியை வசமாக்கியது. 85வது நிமிடத்தில் அர்ஜென்டினா வீரர் பெர்னாண்டஸ் அற்புதமாக கோல் அடித்து ஆட்டத்தை சமனுக்கு கொண்டு வந்தார். இன்ஜூரி நேரத்திற்காக ஒதுக்கப்பட்ட கூடுதல் நேரத்தில் 92வது நிமிடத்தில் மார்டினஸ் த்ரில்லாக மேலும் கோல் அடித்தார். முடிவில் 2-1 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா த்ரில் வெற்றி பெற்றது. வரும் 19ஆம் தேதி நடைபெறும் சாம்பியன் பட்டத்திற்கான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அர்ஜென்டினா அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன.
1: தொடர்ந்து உலகக்கோப்பை அரையிறுதியில் பிரான்ஸ் அணி தோற்றதை தொடர்ந்து பிரான்சில் கலவரம் வெடித்துள்ளது. தோல்வியால் அதிருப்தி அடைந்த ரசிகர்கள் காவல்துறையினருடன் மோதலில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து வாகனங்களை சேதப்படுத்தி பொது சொத்துக்களுக்கு அவர்கள் சேதம் ஏற்படுத்தினார்கள். பிரான்ஸ் அணி அடுத்ததாக நாளை மறுதினம் அன்று 3ஆம் இடத்துக்கு நடைபெற இருக்கின்ற பிளேஆஃப் போட்டிக்கு தயாராக வேண்டும். ஆஸ்திரேலிய விதிமுறை ரக்பி விளையாட்டின் காஃபம் என்ற புகழ்மிக்க விளையாட்டாளர்களின் பட்டியலிலிருந்து முன்னாள் வீரர் நிக்கி வீன்மார் நீக்கப்பட்டிருக்கிறார். பெண்ணொருவரை தாக்கியதாக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டில் அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 384.60 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.44 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 335.48 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.31 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 416.14 ரூபாய், இந்திய பிரமதியில் 119.49 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 454.16 ரூபாய், இந்திய பிரமதியில் 130.37 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.84 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.58 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் மீண்டும் விண்ணப்பிப்பதன் ஊடாக மீண்டும் கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் அறியத் தருகின்றார்கள் சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

இன்னும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி பெறும் நேரம் இது. நேர்களை வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போற்று மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை

0: அரசியல் சமூக மேடை.
1: என்று பணியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள்.
0: வணக்க நேயர்களே, இன்றைய அரசியல் சமூக மேடையிலே எமது ஆய்வாளர்களில் ஒருவரான தமிழகத்திலிருந்து பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். நீண்ட நாட்களுக்கு பின்னர் வங்கி வானொலிகளிலே அவர் இணைந்து கொள்ளுகின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் பாண்டியன் அவர்களே.
2: வணக்கம்.
0: அதாவது தமிழகத்திலே புதிய ஆட்சி மாற்றம் வந்திருந்தாலும் எங்கு பார்த்தாலும் தினமும் ஆர்ப்பாட்டங்கள், விவசாயிகள் ஒரு பக்கத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறார்கள். அதே நேரம் சில சில நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். அதே நேரம் குறிப்பாக கர்நாடகாவை பொறுத்தவரையில் காவிரி நீரை திறந்து விடுவதில்லை என்பதில் அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். இப்ப இந்த சூழலிலே தற்போதைய ஆட்சி தொடர்பாக நீங்கள் நினைத்த மாதிரியான ஒரு ஆட்சி வந்திருக்கிறதா, அல்லது அதற்கு எதிர்மாறாக ஆட்சியாக இருக்கிறதா?
2: ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது, ஆனால் காட்சி மாற்றம் நடக்கவில்லை.
0: ஒரு காட்சி தான் இருக்கிற,
2: ஒரே காட்சி தான்
0: காட்சி. அல்ல, இது நல்ல காட்சியா? ஏற்கனவே இருந்ததை விட நல்ல காட்சியா இருக்கிறதா, அல்லது அதை விட பட மோசமான காட்சியா இருக்கிறதா?
2: ஆட்சி மாற்றம் என்பது பல ஆட்சி மாற்றங்கள் நடந்தாலும் அதே காட்சி தான், அதே காட்சி தான். திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் அதே அதிகாரிகள், ஊழல் அதிகாரிகள், ஊழல் ஆட்சி முறை, காவல் லாக்அப் டெத்து, இப்படி தொடர்ந்து நடப்பதுதான் பொதுமக்களை ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சபரிவர்மன் என்ற 34 வயது மாற்றுத்திறனாளி இளைஞன் தென்தாமரைக்குளம் பகுதி அடிச்சே கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் மரணமடைந்திருக்கிறார்.
0: ஆறாலே அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார்.
2: காவல்துறை
0: மரணம், அதாவது காவல் நிலையத்துக்குள்ளேயே நடந்திருக்கா?
2: காவல் நிலையத்துக்குள்ளே நடந்திருக்க. திமுக ஆட்சியில்
0: இல்ல. என்ன காரணத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார், என்ன காரணத்துக்காக?
2: அவர் பான்பரா, குட்கா, ஹர்ஸ் போன்ற தடை செய்யப்பட்ட அந்த போதை வரக்கூடிய பொருட்கள் அதை விற்றதாக, அதாவது விற்றுக் கொண்டிருந்தவரிடம் மாதம் 25,000 ரூபாய் மாமூல் கேட்டு தொந்தரவு செய்திருக்கிறார்கள். அவர் தர மறுத்து களவாக அதை தன்னுடைய, அதாவது சாதாரண பெட்டிக்கடை, அந்த பெட்டிக்கடைகளை மறைத்து வைத்து வியாபாரம் செய்திருக்கிறார். பிளேட் பிளஸ்டிங் என்கின்ற ஒரு காவல்துறை துணை ஆய்வாளர், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் என்றால் அவர் உயரதிகாரி ஆய்வாளர், இவர் துணை ஆய்வாளர். ஒரு காவல்துறை வாகனத்தில் படையோடு சென்று அவருடைய கடையில் பரிசோதனை செய்து சில பொருட்களை எடுத்திருக்கிறார். எடுத்தவர் காவல் நிலையத்துக்கு அந்த மாற்றுத்திறனாளி இளைஞரை கொண்டு போயிருக்கிறார்கள். கொண்டு போய்
0: அல்லது இவர்களை பழிதீர்ப்பதற்காக, லஞ்சம் கொடுக்காதபடியினால இவர்களை போதைப்பொருளை கொண்டு போய் வைத்தும் எடுக்கலாம் தானே?
2: அப்படியே எடுக்கலாம். இதுல இன்னொரு பெரிய அக்கிரமம் என்னவென்றால், நாகர்கோயில் டவுனில் இவர் போய் வாங்கி இருக்கிறார். அந்த மொத்த வியாபாரி இன்னும் விட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். பான்பராக்கு, குர்கா, அதாவது வடஇந்தியர்கள் இது அதிகமாக போடுவார்கள்.
0: எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது. பீடா வித்துக் கொண்டிருந்தார்கள், வீதியில பீடா வித்துக் கொண்டிருந்தார்கள். எத்திரையில சுருட்டின பீடா, அப்ப எல்லாரும் வாங்கினார்கள். நானும் வாங்கி அதை போட்டிருந்தேன். வாங்கி வாய்க்குள்ள போட்டுனான், போட்டு கச்சல் இதா இருந்தது, துப்பிட்டு டக்கண்டு கொட்டல போய் படுத்தனான். அப்படியே மயக்கநிலைக்கு போய் அடுத்த நாள் நான் ஹோட்டலை விட்டு போகணும், அவர்கள் வந்து தட்டித்தான் நான் திறந்த கதவை, அவர்களாக திறந்து தட்டித்தான் என்னை எழுப்பி இருந்தார்கள். அவ்வளவு மயக்கத்தை தரக்கூடிய ஒரு சின்ன, அதை நான் உடனே துப்பிட்டேன். அப்ப அப்படியே சாப்பிடுறவர்கள் வந்து ரக்க வண்டி என்னைக்கும் போவார்கள் அல்லவா, அந்த பீடா அது இப்போ இருக்கிறார்களா?
2: எல்லா கடையிலும் இருக்கு, அது பேரு ஜெரிதா பீடா. ஜெரிதா 120, 140, 180, 200, 240 அந்த பீடாவனுடைய அளவு.
0: இது வந்து ரோட்ல வச்சு பீடா தனியா மட்டும் வித்து கொண்டிருந்தார்கள். அப்ப நான் பீடா நினைச்சு வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன்.
2: இதோட கொடுமை, ஐஸ்கிரீம் பார்களில் குழந்தைகள் வாங்கி அருந்தக்கூடிய ஐஸ்கிரீம் பார்களில் இந்த போதை ஐஸ்கிரீம் விற்கப்படுவதாக சிறந்தோறும் செய்திகள். அப்போ காவல்துறை அவர்களிடம் மாமூல் பெற்றுக் கொண்டுதான் அனுமதிக்கிறார்கள். இப்ப அதே போல இந்த சபரிவர்மன் என்ற 34 மாற்றுத்திறனாளி இளைஞன் இதே போல காவல்துறைக்கு மாமூல் கொடுத்து விட்டுக் கொண்டு இருந்திருக்க வேண்டும். அதன் பிறகு சில காலம் மாமூல், அதாவது லஞ்சம் கொடுக்காமல் இருந்த காரணத்தினால காவல்துறைக்கு கோபம் வந்து விட்டது. கோபம் வந்து அவரை கொண்டு போய் காவல் நிலையம், அது மாற்றுத்திறனாளி, சரியாக நடக்க முடியாதவரை இரவு முழுக்க அவரை அடித்திருக்கிறார்கள். அவர் மயங்கிய பிறகு அவரை கொண்டு போய் கிளை சிறையில் அடைத்து விட்டார்கள். கிளை சிறையில் அடைத்து 2 மணி நேரத்தில் அவர் கிளை சிறையிலே மரணம் அடைந்திருக்கிறார்.
0: மருத்துவமனையை கொண்டு போயில,
2: மருத்துவமனை கொண்டு வரும் கிளை சிறையில் இறந்து போய்விட்டால். இப்ப கிளை சிறை அதிகாரிகள் 3 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
0: அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவர்கள் தான் தாக்கினார்களா அல்லது ஏற்கனவே தாக்கி கொண்டு வந்து போட்டதை ஏற்றுக்கொண்டதான் அவர்கள் உள்ள பிள்ளையா?
2: அதுதான் அவர்களுடைய தவறு. அதே போலதான் அதிமுக ஆட்சியில் உலகமே கண்ணீர் விட்ட செய்தி அப்பாவும் மகனும். கொரோனா காலத்தில் கடையை திறந்து வைத்திருந்தார்கள். சாத்தாங்குளம் ஜபராஜ் பென்னிஸ் அவர்களை அதிமுக ஆட்சியில் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் இலவசமாக செல்போன் கேட்டு அவர் கொடுக்காத காரணத்தினால் வஞ்சம் வைத்து அப்பா மகன் 2 பேரையும் அடித்தே கொண்டு கிளை சிறையில் கொண்டு போட்ட பிறகு கிளை சிறையில் அவர்கள் இறந்து போனார்கள். இப்படி லாக்அப் டச். அதே போல திமுக ஆட்சியில் திருப்பவனம், ராமேஸ்வரம் மதுரை மானாமதுரையிலிருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் இருக்கக்கூடிய திருப்பவனம் அஜித்குமார் என்ற இளைஞன் காவல்நிலை தெரிவித்து அடித்தே கொல்லப்பட்டார். இப்படி ஆட்சிகளும் மாறுகிற போது காட்சிகளும் மாறுவதில்லை. ஆளுங்கட்சியான விஜய் இதுவரை அது சம்பந்தமாக ஒரு விசாரணையும் அறிவிக்கப்படவில்லை. காவல்துறையை சார்ந்தவர்கள் மீது விசாரணையும் துவக்கவில்லை. அமைதியாக 3 நாட்கள் கடந்து நடந்து போகிறது. காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் முதலமைச்சர் தான். முதலமைச்சரே இது பற்றி இந்த சபரிநாதர் லாக்அப் டெத்து பற்றி எந்த அறிக்கையும் கொடுக்கவில்லை. அதை விட கொடுமை, அந்த இளைஞனுக்கு உடல் முழுக்க காயம் இருந்திருக்கிறது. மாச்சோரி அதாவது பிணவரையில் இருந்த அந்த உடலை அவருடைய உறவினர் பார்க்க விடாமல் தடுத்திருக்கிறார்கள் காவல்துறையினர். இவர்கள் சாலை மறியலில் அந்த சபரிநாதனுடைய சகோதரி மயங்கி விழுந்திருக்கிறார். பொதுமக்கள் எல்லாம் சாலை மறியல் செய்து

0: மறுஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். காவல்துறை அதிகாரிகள் காலதாமதம் செய்து இரவில பிணக்கூறாய்வு செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். இரவில செய்யக்கூடாது, பகலில செய்யுங்கள், மறுபடியும் சாலை மறியல். அப்ப இந்த ஆட்சி, இந்த காட்சி எப்படி நடக்கிறது? திமுக அதிமுக ஆட்சி ஊழல் லஞ்சம் லாவணியம் காவல்துறை கட்டுக்கடங்காமல் நடக்கிறது என்றுதான் மக்கள் இந்த ஆட்சி திமுக ஆட்சியை தூக்கி எறிந்தார்கள். ஆனால் இப்பொழுது நடப்பது திமுக ஆட்சியே பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு புதிதாக வந்திருக்கிற அமைச்சர்கள் பழனி கோயில் அடிவாரத்தில் 1.75 ஏக்கர் நிலம் ஒரு கோயில் விசுவாசி முருக பக்தர் அவர் பரம்பரை பரம்பரையாக குடும்பத்துக்கு சொந்தமான இடத்தை கோயிலுக்கு வாகன நெருக்கடி ஏற்படுகிற சூழலில் இந்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அந்த நிலத்தை பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு இலவசமாக கொடுக்கிறார். அந்த நிலம் 2 கோடி ரூபாய் பெறப்பட்டு 100 கோடி ரூபாய் நிலம் கோயில் நிலம் தனியாருக்கு விற்கப்படுகிறது. இதை பத்திரப்பதிவு செய்ய முடியாது என்று மறுத்த ஒரு பதிவுத்துறை அதிகாரி ஒரு நாள் மட்டும் விடுப்பு எடுக்க சொல்லி அவரை மிரட்டி விடுப்பு எடுக்க வைத்து அவருக்கு கீழ் உள்ள அதிகாரியை வைத்து பத்திரப்பதிவு செய்து 100 கோடி ரூபாய் கைமாறி இருக்கிறது. இந்த செய்தி தமிழ்நாடு பட்டி தொட்டி எல்லாம் இந்த செய்தியை ரெக்கை கட்டி பறக்கிறது. இதற்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் என்னுடைய கவனத்திற்கே வரவில்லை என்று சொல்றார். எப்படி இந்து அறநிலையத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு வராமல் ஒரு 100 கோடி ரூபாய் இடம் 2 கோடி ரூபாய்க்கு தாரை வார்க்கப்பட்டதனுடைய பின்னணி என்ன?
1: அந்த காணி சொந்தக்காரர் இதை பற்றி ஒன்றும் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்ல இல்லையா? தான் இலவசமாக கொடுத்த காணியை எப்படி விற்பீர்கள், அது தனக்கு தான் சொந்தம் என்று அந்த காணி சொந்தக்காரருடைய கருத்துக்கள் ஒன்றும் வர இல்லையா?
0: காணி சொந்தக்காரர் கோயிலுக்கு எழுதி வைத்து விட்டார். அந்த கோயில் கோயில் காணி சொந்தக்காரர்
1: அவரிடம் கேட்டா உண்மை தெரிய வருந்தானே, அவர் இலவசமாக கொடுத்த நிலைமையா இல்லையா என்பதெல்லாம் தெரிய வருந்தானே.
0: ஆவணம் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதன்படி பார்த்தால் இந்த நிலம் தனியார் ஒருவரிடமிருந்து கோயிலுக்கு பட்டா மாறி இருக்கிறது, ஆவணங்கள் மாறி இருக்கிறது. இந்த நிலம் தனியாருக்கு விற்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை திருவேற்காட்டில் ஒரு 300 கோடி ரூபாய் இடம் பல பேர் அதை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் அந்த நிலம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னாலும் பல கோடி ரூபாய் லஞ்சம் கைமாறி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதே போல ஆற்றுமணலை விற்பதற்காக விஜயனுடைய ஆலோசகரான விஷ்ணு ரெட்டிக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறதா 2 நாட்களுக்கு முன்பு செய்தி வருகிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் சேகர் ரெட்டி என்ற ஒரு ஆந்திராக்காரருக்கு கொடுத்தார்கள், விஜய் வந்த பிறகு விஷ்ணு ரெட்டிக்கு கொடுக்கிறார்கள். ஆக ஆட்சி மாறி இருந்தாலும் அதே காட்சிகள் இன்னும் மாறவில்லை என்கின்ற அடிப்படையில் தான் விஜயுடைய ஆளுங்கட்சி நடக்கிறது. இதுல யார் யார் எவ்வளவு கோடி பணத்தை பெற்றுக் கொண்டார்கள், அது அந்த உளவுத்துறை மூலம் தன்னுடைய கட்சி அமைச்சர்களே லஞ்சம் வாங்கி இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து 7 பேரை நீக்க போகிறேன், அவர்களை பதவியிலிருந்து தூக்க போகிறேன் என்ற கருத்தும் விஜய் தரப்பிலிருந்து வருகிறது. 2 மாதத்திலேயே 7 அமைச்சர்களை தூக்க வேண்டிய நிலைமைக்கு விஜய் வந்திருக்கிறார் என்று பார்த்தால் கிடைத்ததையெல்லாம் சுருட்டுவதற்கு நேரம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் சுருட்ட ஆரம்பித்து விட்டார்கள்.
1: அல்லது மக்களை ஏமாற்றுவதற்காக 7 பேரை நீக்க போறோம் என்று சொல்லிவிட்டு பின்னர் நீக்காமலே வைத்திருந்து மக்களை ஏமாத்துறதுக்கு மக்களுடைய கொதிப்பை அடக்குவதற்காக சொல்லப்படுகின்ற வார்த்தையாக பார்க்கலாமா?
0: 7 பேரை நீக்க போகிறேன் என்றாலே ஊழல் தானே?
1: இல்ல, அது சரியா, தான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று மக்கள் மத்தியில காட்டுறதுக்கு

0: தன்னுடைய பிம்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடியை வந்து மக்களிடம் இருந்து அந்த கொதிப்பை அடக்குவதற்காக இப்படி சொன்னா மக்கள் தன்னை பிள்ளையா நினைக்க மாட்டார்கள் என்று இவருக்கும் தெரியாமல் அது நடக்கிறதுக்கு சாத்திய குறுகள் இல்லை தானே.
1: நீக்காமல் விட்டால் இவரே அவர்களிடம் லஞ்சம் வாங்கி தனக்கு கொடுக்க சொல்லுகிறார்கள் என்றுதான் மக்கள் எடுத்துக் கொள்வார்கள். ஒன்று அவர்களை நீக்கிவிட வேண்டும், இல்லை என்றால் இவர்கள் ஊழல்வாதிகள் என்று செய்தி வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் ஊழல்வாதிகள், இவர்களை நான் மன்னித்து விட்டு விட்டேன் என்றால் அவர்கள் மீண்டும் திருடத்தான் ஆரம்பிப்பார்கள்.
0: நீதிமன்றம், நீதிமன்றம் இவர்கள் மன்னிக்கிறது வேறவுடைய, நீதிமன்றம் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதா?
1: நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு போய் ஏறக்குறைய 6 மாத காலமா, உதாரணத்துக்கு திமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல், அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல், இப்பொழுதுதான் தீர்ப்பு வந்திருக்கிறது. வேலுமணி அவர்கள் கோவை மாநகராட்சியில் 64 இளநிலை பொறியாளர்கள், அதாவது ஜூனியர் இன்ஜினியர்ஸ், 10 லட்சம் ரூபாய் கை லஞ்சப்பணம் வாங்கி கொண்டு 5 கோடி ரூபாய் வாங்கி கொண்டு தகுதி இல்லாத அதிகாரிகளை நியமித்திருக்கிறார். அந்த தகுதி இல்லாத அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் இப்பொழுதுதான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதிமுக ஆட்சி ஏறக்குறைய 21க்கு முன்பு நடந்தது, அதாவது 16-21 ஜெயலலிதா மரணமடைந்த காலத்தில் 10 வருடங்களுக்கு முன்பு நடந்த அந்த வழக்கு இப்பொழுதுதான் தீர்ப்பு வந்திருக்கிறது. அவர் முன்னாள் மந்திரியாகி 5 வருடம் முன்னாள் மந்திரி பல ஆண்டு காலம் கடந்து விட்டது. திமுக ஆட்சியில் நடந்த ஊழலை இப்பொழுதுதான் வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நீதிமன்றத்திற்கு போய் ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன் 3 பேரையும் கைது செய்வதற்கு முன்பே செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றத்தில் பணி வாங்கிவிட்டார். அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக மந்திரி, வீட்டு வசதி வசதித்துறை மந்திரி இரவில கைது செய்தார்கள், காலையில பணியில வந்து விட்டார். நெடுஞ்சாலைத்துறை மந்திரி ஏவா வேலு கைது செய்ய போவேன் தகவல் தெரிந்த பிறகு சிங்கப்பூருக்கு பறந்து விட்டார். எனக்கு நெஞ்சக நோய், இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், அதனால் அவரே மருத்துவக் கல்லூரி உரிமையாளர், அவருக்கு 100 படுக்கைகள் கொண்ட ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரியே இருக்கிறது திருவண்ணாமலையில். அவர் சிங்கப்பூருக்கு சுற்றுலா சென்று விட்டு கிடைத்த பிறகு, உயிரை கொண்டத்தில் அவருக்கு முன்ஜாமீன் கிடைத்த பிறகு சிங்கப்பூர் இருந்து நான் மருத்துவ பரிசோதனைக்கு போனேன் என்று சென்னை விமான நிலையத்திலே பேட்டியும் கொடுத்து விட்டு வீட்டுக்கு போய்விட்டார். அப்ப காவல்துறை மக்களுடைய சொத்துக்களை கோடிக்கணக்காக ஊழல் செய்தவர்கள் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்து விட்டு விமான நிலையத்திலிருந்து அவருக்கு சொந்தமான ஆடம்பர சொகுசு ஆடி காரில் போகிறார் என்று சொன்னால், விஜயனுடைய நிர்வாகம் பழைய போலீஸ் கமிஷனர் அருண் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பதில் மகேஸ்வரி என்ற ஒரு காவல்துறை பெண் அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி பல குளறுபடிகள், 1க்கு மேற்பட்ட குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறை அமைச்சர்கள், புதிய தலைமுறை சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்படி கூத்தும் குமாரவுமாக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. கரூரில அவர் செந்தில் பாலாஜியை நோக்கி ஓடு ஓடு ஓடிக்கொண்டே இரு என்று ஓடி காண்பிக்கிறார். அவரே கை பல ஊழல் வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில் பாலாஜியை விஜயனுடைய காவல்துறை கண்டுபிடிக்கப்பட முடியாமல் திணறுகிறது என்றால் இது எங்கோ தவறு இருக்கிறது. கருப்பு ஆடுகள், காவல்துறையில் உள்ளவர்களே தகவல் கசிந்து விட்டது, தகவல் கொடுத்து விட்டார்கள் என்ற அளவில் தான் இது பார்க்கப்படுகிறது. எப்போது வேண்டுமானாலும் ஆட்சியை கவிழ்ப்போம் என்று சிபிஐ வீரபாண்டியன், முத்தரசன், திருப்பு சுப்பராயன் போன்றவர்கள்லாம் நாங்கள் வர இருக்கிற உள்ளாட்சி ஊராட்சி தேர்தலிலே தனித்து இயங்க போகிறோம் என்று அவர்கள் தங்கள் கொள்கையை சொல்லிவிட்டார்கள். இந்த கூட்டணியில் நாங்கள் இல்லை, கூட்டணியில் இருந்து விலகப் போகிறோம் என்றால் தான் அது அர்த்தம். இப்படி காங்கிரஸ் மாணிக் தாகூர் திமுகவை ஒழிப்பதான் என்ற வேலை, திமுக எதிர்ப்பதான் என்ற வேலை என்று கொடூரமாக பேசிய மாணிக் தாகூர் திமுகவால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார், திமுகவும் தாங்கள் சாதாரணமாக விட்டுவிட முடியாது என்று காங்கிரஸ் தமிழ்நாடு மாநில தலைவர் மாணிக் தாகூர் இந்த கருத்தை முன்மொழிகிறார். ஆக விஜயை பொறுத்தவரை பிசிக விடுதலை சிறுத்தைகள் இரண்டு கம்யூனிஸ்டுகள் இவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பிரித்து கொண்டு போகக்கூடிய சூழல் உருவாக போகிறது, அதை திமுக உருவாக்கி வைத்திருக்கிறது. இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல. ஆகையால் ஆட்சி தலைக்கு மேலே கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு. இதை சரி செய்வதற்காக அதிமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் விலைக்கு வாங்கப்பட்டு ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டு இடைத்தேர்தலில் அங்கு விசில் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த தேர்தலில் நிற்க வைத்து வெற்றி பெற வைத்து 108-118 ஆக்க வேண்டிய தேவை இப்பொழுது விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிறது. திமுக இந்த கூட்டணி கட்சிகளை மீண்டும் தன் பக்கம் இழுப்பதற்கு பல கோடிகளை குட்டி செலவு செய்ய அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். குதிரை பேரம் திமுகவும் குதிரை பேரம் பேசுகிறது. வைகோவுடைய இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் வைகோவுடைய பம்பர சின்னத்தில் நின்று வெற்றி பெறவில்லை. ஆகையால் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற காரணத்தினாலே உதயசூரியனோடு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். நீங்க எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய தலைவர் வைகோ விஜய்க்கு ஆதரவு கொடுத்தால் பரவாயில்லை, நீங்கள் எங்களோடு இருந்து கொடுங்கள் என்று வைகோனுடைய இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களையும் திமுக கட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டது. விஜய் தரப்பு அந்த இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களையும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன தொகை தேவையோ உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்கிறோம், அரசு நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களை கொடுக்கிறோம் பல கோடி ரூபாய்க்கு, நீங்கள் அதில் எவ்வளவு கோடி கமிஷனை பார்த்துக் கொள்ளலாம். ஆகையால் நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் விசில் சின்னத்தில் நின்று வெற்றி அடையுங்கள் என்று அவைக திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரம் பேசுகிறது. அதே போல தாவேகாவினர் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் குதிரை பேரம் பேசுகிறார்கள். இப்படியாக குதிரை பேரம் இரண்டும் குதிரை பேரம் தமிழ்நாட்டு ஆட்சியை குதிரை பேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது.
0: ஒரு தேர்தல் இடைத்தேர்தல் ஒன்று நடத்தப்படுமாக இருந்தால் மக்கள் அதாவது முன்னர் எப்படி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்தார்களோ அந்த நிலைமை இப்பொழுது இருக்கும் என்று பார்க்கலாமா, அல்லது அதுல பெரிய மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படும் என்று பார்க்கிறீர்களா?
1: இல்ல, விஜய்க்கு பெருவாரியான ஆதரவு இன்னும் குறைந்த பாடில்லை. காரணம் திமுக அவ்வளவு சீக்கிரம் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றுவிட முடியாது. அதிமுகவும் திமுக
0: சில சில இடங்களில் கருத்து சொல்லுகிறார்களே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியே சிறந்ததுன்ற மாதிரியான கருத்துக்கள் சொல்லுவர்கள் தொடர்பாகவும் செய்திகளில் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. கூட்டங்கள்ல இதுல சிலர் கருத்துக்கள் சொல்லுகிற போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை யாராலுமே நடத்த முடியாதுன்ற மாதிரி பொதுமக்கள் தரப்பில இருந்து கருத்துக்கள் சொல்லப்படுகிறது.
1: அது அத்தனையும் திமுக கட்சிக்காரர்களுடைய கருத்தை தவிர பொதுமக்களுடைய கருத்து அல்ல. பொதுமக்கள் இந்த தேர்தலிலே செய்த புரட்சி என்பது வரலாற்றில் காண முடியாத புரட்சி. திமுகவினுடைய காசை வாங்கி வைத்துக் கொண்டு விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள். சாதி பார்க்கவில்லை, சமூகம் பார்க்கவில்லை, முஸ்லீமா கிறித்தவனா தலித்தா இப்படி எதையுமே பார்க்காத கூட்டம். யார் வேட்பாளர் என்று தெரியாது. வேட்புமனு தாக்கல் செய்ததோடு சரி பிரச்சாரத்துக்கு வரவில்லை, ஓட்டு கேட்டு வரவில்லை. தேர்தல் அதிகாரிகளிடம் தேர்தலை பற்றி அவர்கள் கலந்து ஆலோசிக்கவில்லை. இன்னும் ஏன் வாக்கு எண்ணுகிற இடத்துக்கு கூட அவர்கள் வரவில்லை. 5 மணிக்கு மேல் நீங்கள் பெருவாரியாக வெற்றி பெற்று விட்டீர்கள், ஆதலால் உடனடியாக வந்து சான்றிதழை வாங்கிவிட்டு போருங்கள், நீங்கள் வெற்றியை அடைந்து விட்டீர்கள் என்று பல பேருக்கு இந்த அதிர்ச்சியை கொடுத்தார்கள் அதிகாரிகள். ஓடி வந்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை வாங்கி கொண்டு போனவர்கள் தான் இன்னைக்கு பல பேர் மந்திரி. தான் இடைத்தேர்தலில் ஈரோட்டில் நான் நின்ற பொழுது ஒரு விஜய ரசிகர் மன்ற தலைவரை எனக்கு ஈரோட்டில் அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் 6 மணி முதல் 10 மணி வரை பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையம் மார்க்கெட்டில் அவர் பிராண்டிங் போத்தலை கடை மூடி இருக்கிற சமயம் அந்த கூலி போர்ட்டர்கள் வண்டி எடுப்பவர்கள் கூலி வேலைக்கு போவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் காலை 10 மணிக்கு மது குடிக்க வேண்டும், 8 மணிக்கு 9 மணிக்கு மது குடிக்க வேண்டும் என்று விரும்பினால் இவர் தான் மது விற்பார். மதுக்கடைகள் மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணிக்கு கடை அடைத்து விடுவார். அப்படி அடைக்கப்பட்ட பொழுது இவரிடம் எப்பொழுது வந்தாலும் மதுவை வாங்கிக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட நபர் இப்பொழுது மந்திரியாக கோட்டையில அமர்ந்திருக்கிறார். இப்படி பல பேரை சொல்லலாம். விஜய் ரசிகர் மன்றம் விஜய்க்கு ஓட்டு போட்டு இருக்கிறார்கள். இப்படித்தான் வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேர எம்ஜிஆர் பாட்டை பாடியதை போலதான். பல வேட்பாளர்கள் எப்படி நாம் சட்டமன்ற உறுப்பினரானோ எப்படி அமைச்சரானோம் என்று பல பேருக்கு இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து விலகாமல் இருக்கிறார்கள். காரணம் திமுக மீது உள்ள வெறுப்பு, அதிமுக மீது உள்ள மிகப்பெரிய கோபம், இரண்டும் விஜயை முதலமைச்சர் நாற்காலியிலே அமர வைத்திருக்கிறது. முதலமைச்சராக பெறக்கூடிய விஜய் அவர்கள் வெற்றி பெறுவோமா என்கிற சந்தேகத்தில் தான் சென்னை பெரம்பூரிலும் திருச்சிக்காக 2 தொகுதிகளில் கிறித்துவ தொகுதிகளில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். வெற்றி பெற்று விடுவோம் என்று அவர் நினைத்திருந்தால் ஒரே தொகுதியில் தான் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பார். ஆக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருந்த விஜய் அவர்கள் இப்பொழுது முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்தவர்கள் தமிழக மக்கள். ஆனால் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பை விஜயுடைய அரசு இன்று வரை செய்ய தவறுகிறது. புஷி ஆனந்தனுடைய கே நகரில் உள்ள பாண்டிச்சேரி விருந்தினர் வாழ்க்கையில் 40க்கும் மேற்பட்ட கார்கள் இரவிலே வந்து போகிறது. இரவிலே வந்து போவதற்கு காரணம் தஞ்சம், லாவணியம், ஊழல், பணிமாறுதல், இப்படி பல திரைமறைவு வேலைகளுக்குத்தான் இந்த 40 கார்கள் இரவிரவாக வந்து போகிறது என்று அந்த பகுதி மக்கள் இதை பேசுகிறார்கள். விஜய்க்கு வலதுகார இடதுகார ரசிகர் மன்ற தலைவர் புஷி ஆனந்தே இப்போ கோடிகள் குளிக்கிறார், கோடிகள் கொட்டுகிறது, கோடிகள் அவருக்கு விஜயனுடைய பெயரை சொல்லி ஊறி சிதைக்கிறார், இப்படியான செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்.
0: தேர்தல் காலத்தில் இவர்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதிகள்ல ஏதாவது நிறைவேற்றி இருக்கிறார்களா, அல்லது அந்த தேர்தல் வாக்குறுதிகளை மறந்தவர்களாக இருக்கிறார்களா?
1: தேர்தல் வாக்குறுதிகளை நினைத்து பார்ப்பதற்கு நேரம் இல்லை. இந்த அரசை எப்படி நடத்துவது, அதிகாரிகளை எப்படி வேலை வாங்குவது, அமைச்சர்களை அதிகாரிகள் மதிப்பதே இல்லை. காரணம் இவர்கள் கல்வி அறிவு போதிய அளவுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு தலைமை செயலக அறிவு இல்லை. ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளை வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு முன் அனுபவம் இல்லை. இப்படியான சூழல் தான் நிலவுகிறது. 2 மாத காலம் 60 நாள் தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி நினைத்து பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. பல அழுத்தம், கட்சிக்காரர்கள் அழுத்தம், எதிர்கட்சிகள் அழுத்தம், கூட்டணி உடைக்கப்படுமா, அந்த திமுக எப்பொழுது என்று கழுகு கண்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி கட்சி ஆதரவில் தான் இந்த அரசே நின்று கொண்டிருக்கிறது. எப்படியாவது 12 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்று விசில் சின்னத்திலே வெற்றி பெற வைத்து ஆட்சியை காப்பாற்ற வேண்டும். இரவும் பகலும் இது போன்ற சூழல் தான் இப்போ ஆளுங்கட்சியான தாவேக்காவுக்கு. திமுக எந்த இடத்தில் வாய்ப்பு கிடைக்கும் என்று ஆட்சியை கவிழ்த்து விடலாம். ஸ்டாலின் அவர்கள் 3 மாதத்தில் ஆட்சி கவிழும், 6 மாதத்தில் ஆட்சி கவிழும் என்று அவர் ஒரு பக்கம், என்னுடைய கட்சியை கரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தாவேக்காவினர், நான் இவர்களை நான் பழி வாங்கியே தீருவேன், இப்படி எடப்பாடி, இப்படி பல வலைப்பின்னரில் இந்த ஆட்சி தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு கூட நேரமில்லை. 6 மாத காலத்திற்குள் இந்த ஆட்சியை நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை கொண்டு வந்து குதிரை பேரம் நடத்தி அவருக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவு அளித்த சட்டமன்ற உறுப்பினர்களே நாங்கள் விலைக்கு வாங்கி அவர்களையே வைத்து இந்த ஆட்சியை தோற்கடிக்க போகிறோம் என்று திமுகவும் அதிமுகவும் ரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சூழல் தான் விஜயின் தாவேக்கா கட்சி மெல்ல மெல்ல 2 மாத காலத்தில் ஒரு குழந்தை எப்படி தவக்கு தவழுமோ, எப்படி அது கீழே விழுமோ, மீண்டும் எழுந்து நடக்குமோ, அதே போலத்தான் இந்த ஆட்சி அதிகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு காலம் தாக்கு பிடிக்கும், 108 எப்பொழுது 118 ஆகும், இப்படி பல அரசியல் வல்லுநர்கள் தூரமாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், திராவிட இயக்கம் திமுக ஒழிக்கப்பட்டு விட்டது இந்த புது திரைப்பட இளைஞனால். ஆகையால் இந்த திமுகவை இன்னும் திராவிட இயக்கத்தை இந்த திரைப்பட நடிகனே முற்றுமுழுதாக ஒழித்து விடுவான், அதற்கு பிறகு நாம் களத்தில் இறங்கலாம் என்று அவர்கள் ஒரு பக்கம்.
0: பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்பொழுது முற்றுமுழுதாக கிடைக்கிறதா?
1: இல்ல, காங்கிரசோடு தாவேக்கா இணைந்து செயல்படுகிற பொழுது பாஜக ஒரு வெறுப்போடு தான் பார்த்து கொண்டிருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரை
0: அவர்களிடம் உள்ளக ரீதியாக பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறதா? காங்கிரஸை கைவிடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம், அப்படி ஏதாவது பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடைபெறுகிறதா?
1: இல்ல, அது போன்ற எந்த முயற்சியும் நடைபெறவில்லை. காரணம், காங்கிரசிடம் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் இப்பொழுது தாவேக்காவை தூக்கி பிடிக்கிறார்கள். அதனால் பாஜகவிடம் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் பாஜகவிலிருந்து விடுபட்டு கொண்டு காங்கிரசோடு தான் அவர்கள் இப்பொழுது இணக்கமாக இருக்கிறார்கள். தாவேக்கிறார்கள் மத்தியில் ஆட்சி பாஜக இருக்கிறது, அவர்களை பகித்துக் கொள்ளக்கூடாது, அவர்கள் தயவு வேண்டும், அவர்களுடைய நிதி மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும், ஆகையால் அவர்கள் தெய்வம் வேண்டும். ஆனால் கூட்டணி செல்வம் என்று பார்க்கிற பொழுது காங்கிரஸோடு பயணிப்பதுதான் கிறிஸ்டின் முஸ்லீம் தலித்துக்கள் வாக்குகளை தமிழ்நாட்டில் கவர முடியும். பாஜகவோடு சேர்ந்த காரணத்தினால் அதிமுக முஸ்லீம் ஓட்டுகளை, கிறிஸ்தவ ஓட்டுகளை, தலித் ஓட்டுகளை இழந்திருக்கிறது. அந்த தவறை செய்துவிடக்கூடாது என்பதுல தாவேக்கா தெளிவாக இருக்கிறது. காங்கிரஸ் பாஜக எதிரி, இதன் காரணமாகத்தான் 14% முஸ்லீம், 3% கிறித்தவர்கள் தாவேக்காவுக்கு வாக்களிப்பார்கள், எதிர்காலத்திலும் வாக்களிப்பார்கள். ஆகையால் காங்கிரசை மிக திமுகவிடம் இருந்த காங்கிரசை தாவேக்கா தட்டி பறித்துக் கொண்டது. அதுதான் திமுகவுக்கு தாவேக்கா மீது சொல்லணும்னா போவோம். தன்னுடைய வாக்கு வங்கியான முஸ்லீம் கிறித்தவர்கள் வாக்கு, திருமாவளவனுடைய தலித் வாக்கு, அத்தனையும் தாவேக்கா இளைஞர் அரசியலே தெரியாத 2 வருடத்தில் அரசியல் கட்சி ஆரம்பித்த இளைஞர்களிடம் பறி கொடுத்து விட்டு நிற்கிறோமே என்று திமுக தலைவர்கள் கண்ணீர் விடாத குறையாக தெரிகிறார்கள்.
0: உங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உங்களுடைய நண்பர் ஏதாவது முன்னரே அவர் கொஞ்ச கோடிதான் வைத்திருக்கக்கூடியதா இருந்தது, ரூபாய்கள் பெற்ற கோடிகள், இப்பொழுது இன்னும் ஏதாவது பிறகு பெற்றுவிட்டாரா அல்லது பெறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறாரா?
1: இல்ல, திருமாவளவனை பொறுத்தவரை
0: திருமாவளவனை இல்ல, உங்களோட வன்னி அரசை பற்றி தான் கேட்கிறேன்.
1: வன்னி அரசு நீண்ட நாள் கனவு, சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், வரலாற்று பட்டியலில அவரும் அமைச்சராக பதவியேற்று விட்டார். ஆதி திராவிட நலத்துறை இந்த துறையை சமூக நீதித்துறை என்று மாற்றிவிட்டார். தலித் மக்களுடைய விடுதலை தான் என்னுடைய உயிர் மூச்சு என்று அவர் காவேரி காவியர்களுடன் நெருக்கமாக இருக்கிறார். ஆனால் திமுகவோடும் நான் நெருக்கமாக இருக்கிறேன், திமுக கூட்டணியிலும் தொடர்கிறேன் என்று தலைவர் திருமாவளவன் அடிக்கடி சொல்லுகிற பொழுது விஜய் தரப்பு கோபப்படுகிறது. இவர் இரட்டை வேடம் போடுகிறார், எங்களோடும் இருக்கிறார், பழைய கூட்டாளி திமுகவோடும் இருக்கிறார் என்று விஜய்க்கு கடும் கோபம் கோபமாக இருக்கிறது. சிந்தனை செல்வனுக்கு ஒரு வாரியம் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார், அதையெல்லாம் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். காரணம், இவர்கள் நமக்கு விசுவாசமாக இல்லை, பழைய கூட்டாளி திமுகவோடு விசுவாசமாக இருப்பதை போல நடிக்கிறார்கள் என்று ஒரு உரசலும் போய்கொண்டிருக்கிறது. வன்னி அரசு அமைச்சராக இருப்பதனால் இருவரையும் இழுத்து ஒட்ட வைத்துக் கொண்டிருக்கிறார். கடந்த வாரம் நடக்க போற தமிழ் தேசிய மாநாட்டிற்கு விஜயை எப்படியாவது இழுத்து கொண்டு வந்து விட வேண்டும் என்று கடுமையாக போராடுகிறார்கள் வன்னி அரசும் திருமாவளவனும். ஆனால் விஜய் வர மறுத்து விட்டால் அது ஒரு வருத்தமாகத்தான் இருக்கிறது. இப்படி விடுதலை சிறுத்தைகள் தாவேக்காவோடு நெருக்கமாக இருப்பதை போல் நடித்தாலும் திமுகவுடைய உறவையும் விட்டுவிடவில்லை. இது விஜய்க்கு ஒரு கோபம், பெருத்த கோபமாக இருக்கிறது. ஆகையால் எத்தனை ஐந்து ஆண்டு காலம் முழுமையாக வன்னி அமைச்சராக தொடர்வாரா அல்லது திருமா கோபப்பட்டு கொண்டு கூட்டணியை முடிப்பாரா? அப்படி கூட்டணியை முடித்தால் நான் தான் உண்மையான விசிகா என்று வன்னி அரசு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அறிவிப்பார்களா? இப்படியான ஒரு குழப்ப நிலையில் தான் விசிகாவும் வன்னி அரசு தொடர்கிறார்கள்.
0: கட்சி முதல் தொடங்கிட்டுதா விடுதலை சிறுத்தைகளுக்கு இடையில?
1: விடுதலை சிறுத்தைக்குள்ள ரவிக்குமார், வன்னி அரசு, இரண்டு பேரும் திருமாவளவனுடைய ஆதரவு நிலை. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி, சிந்தனை செல்வன், ஆளூர் ஷானவாஸ், இவர்கள் திமுக ஆதரவு நிலை. இப்படி இதை திருமா கட்டுப்படுத்த முடியாமல் திணறி கொண்டிருக்கிறார். இருந்த போதிலும் திருமா எப்படியாவது திமுகவுக்கு வருகிற உள்ளாட்சி தேர்தலில் திருமாவை திமுக பக்கம் கொண்டு போனால்தான் தலித்து வாக்குகளை திருப்ப முடியும். இது மிக மிக அவசியம். திருமா இல்லாமல் திமுக சேரி பகுதிகளுக்கு போனால் அங்கு வாக்கு வங்கி திமுகவுக்கு பலவீனம் அடைந்து கிடக்கிறது. தாவேக்காவுக்கு அது பலமாக மாறி இருக்கிறது. இந்த 6 மாத காலம் உள்ளாட்சி தேர்தலுக்கான கால அவகாசம், அதற்குள் தாவேக்காவிலிருந்து இந்த விசிகாவை உடைத்து எடுத்து மீண்டும் திமுக கூட்டணியில் சேர்த்தால் மட்டும்தான் சேரி ஓட்டு, காலனி ஓட்டு, தலித் மக்களுடைய ஓட்டு திமுக பக்கம் திருப்பி கொண்டு வர முடியும். இல்லை என்றால் எந்த காலத்திலும் தலித் மக்களை திமுக வாக்கு வங்கிக்கு கொண்டு வர முடியாது. முதல் கோணல் முற்றும் கோணல் என்பதை போல எப்படியோ தவறு நடந்து விட்டது.
0: நீங்க அந்த தேர்தல் காலத்துல குறிப்பிட்டிருந்தீர்கள் அல்லவா, திருமாவளவன் அவர்களுடைய அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இவர்களுடைய செல்வாக்கை விட சேரிப்புறங்களில் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியைத்தான் ஏற்றி வைத்திருக்கிறார்கள், இவர்களுடைய கொடியை கழட்டி விட்டார்கள் என்று சொல்லி இவர்களுடைய செல்வாக்கு விடுபடாத மாதிரி தேர்தல் காலத்துல நீங்கள் அந்த செவியில சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா?
1: உண்மைதான். இப்ப
0: இவர்களுடைய செல்வாக்கை மீறி தேர்தல் காலத்திலேயே விடுதலை சிறுத்தைகளுடைய கட்டுப்பாட்டை மீறி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் பக்கம் சென்று விட்டார்கள் என்றா, இப்பொழுது இவர்கள் என்னதான் செய்தாலும் அந்த மக்கள் மாறப்போவதில்லை தானே?
1: மாறப்போவதில்லை தான், அது மாற்றமில்லை. திமுக வந்து ஆதிக்க சாதியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து இந்த அடிமை சாதிகளை ஒடுக்கி வைத்திருந்தார்கள். இவர்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட சாதியினர். இவர்கள் ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தால் இவர்களுடைய வாக்குகளை எல்லாம் வாங்கிவிடலாம். இவர்களுக்கு சுயமரியாதையோ கொள்கையோ என்று ஒன்று பெரிதாக இல்லை. நோட்டுக்கட்டுக்களை பணக்கட்டுக்களை வீசி எறிந்தால் இதெல்லாம் திமுகவுக்கு வந்து விழுந்துவிடும் என்று மிக சாதாரணமாக கர்வமாக திமுகவிட எண்ணியிருந்தார்கள். இந்த தேர்தலில் அதெல்லாம் உடைந்து சுக்குநூறாகி போய்விட்டது. பணத்தை வாங்கி பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு அத்தனை பேரும் விசிலுக்கு போட்டு விட்டார்கள். இதெல்லாம் கண்கூடாக பார்க்க முடிந்தது. திமுகவிடம் பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டு, அதிமுகவுடைய பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டு ஓட்டு போட்டது அத்தனையும் விசிலுக்கு போட்டு விட்டார்கள். இதுதான் திமுகவும் மிகப்பெரிய அதிர்ச்சி, அதிமுகவும் பெரிய அதிர்ச்சி. அதிமுக அதை பத்தி கவலைப்படப்படவில்லை. தன் கட்சியை காப்பாற்ற காட்டிக் கொள்வதற்கு அது போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் திமுகவினர் தான், திமுகவுடைய மந்திரிகள், முன்னாள் மந்திரிகள் தான் பெரிய அதிர்ச்சியில உடைந்து போய் கிடக்கிறார்கள். நமக்கு இணையாக முகவரியே தெரியாத இளைஞர்கள்லாம் அமைச்சராகிவிட்டார்களே. தன்னை நின்று தனக்கு முன்னால் நிற்க கூட பயப்படுகிறவர்கள் எல்லாம் விசிலடிச்சான் குஞ்சுகள், தற்கொலிகள், அணில் குஞ்சுகள் எல்லாம் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டார்கள் என்பதை திமுகவினால் ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் ஆங்காங்கே எத்தனை கோடியை கொடுத்தாலும் சரி அவர்களை இழுத்துக் கொண்டு வந்துவிடு என்று உதயநிதியும் ஸ்டாலின், சபரீசன் போன்றவர்கள் எல்லாம் கட்டளையிட்டு கோடிகளை வைத்துக் கொண்டு எம்எல்ஏக்களை தேடி அலைகிறார்கள். அதிலேதான் இப்பொழுது 3-4 பேர், செந்தில் பாலாஜி உட்பட பல பேர், ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா, இப்படி பல பேருக்கு பேரம் பேசிய வழக்கிலே சிறையிலே அடைபட்டு கிடக்கிறார்கள். இந்த கூத்துக்கு நடுவில் அதிமுக தன்னுடைய எம்எல்ஏக்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு கடுமையாக போராடுகிறது. அவர்களும் தாவைக்காதான் 5 ஆண்டு காலம் ஆட்சி, அதிமுக 10 ஆண்டுகளுக்கு முன்பே ஆட்சி அதிகாரத்தை இழந்து விட்டது. 21 மீண்டும் அதிகாரத்துக்கு வருவது அது சாத்தியமே இல்லை அதிமுக. ஆகையால் இப்பொழுது நமக்கு வெளிச்சம் தெரிவது தாவேக்கா தான். ஆகையால் தாவேக்கா பக்கம் அதிமுகவில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் எல்லாம் சாதி சாதியாக செல்லுகிறார்கள். அவர்களை வைத்து தாவேக்கா ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியில் இறங்கி இருக்கிறது. ஊழலை எதிர்ப்பதற்கு, திமுக ஊழலை எதிர்ப்பதற்கு அதிமுக ஊழல சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துத்தான் ஒரு ஊழலை எதிர்ப்பதற்கு இன்னொரு ஊழலோடு கைகோர்க்க வேண்டிய கட்டாயத்தில் தாவேக்கா தள்ளப்பட்டதுதான் இந்த மக்கள் அதிர்ச்சியோடு பார்க்கிறார்கள்.
0: இன்னொரு செய்தி, இந்திய பொருட்களை வந்து இன்றிலிருந்து பிரிட்டனுக்கு எந்த விதமான வரியும் இன்றி அங்கே கொண்டு சென்று விற்கக்கூடிய ஒரு சூழல் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது திருப்பூர், கோவையைச் சேர்ந்த ஏற்றுமதியாளர்களுக்கு இது தொடர்பாக அவர்களுடைய கருத்துக்கள் ஏதாவது வந்திருக்கிறதா, இதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்ற மாதிரி? மற்றது இந்திய அரசாங்கம் சொல்லுகிறது பிரிட்டனிலேயே இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த வாய்ப்புகளை அவர்களும் பயன்படுத்தி பெருமளவில் பணம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இந்திய வர்த்தக அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார்.
1: திருப்பூரை பொறுத்தவரை ஏற்றுமதி என்பது இந்தியாவுடைய காட்டன், அதாவது பருத்தியால் செய்யப்பட்ட ஆடைகளுக்கு ஐரோப்பா நாடுகளிலும் பிரிட்டனிலும் மிகப்பெரிய ஒரு சந்தை இருக்கிறது. இந்த சந்தை 60% முதல் 140% வரியை எதிர்கொள்ள முடியாமல் பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த பருத்தியினால் செய்யப்பட்ட உடைகளை அவர்கள் இறக்குமதி செய்து விடுகிறார்கள். அதனால் பாகிஸ்தானோடும் பங்களாதேஷோடும் போட்டி போட முடியவில்லை. இந்த நிலையைதான் இந்தியாவுடைய பருத்தி உற்பத்தியாளர்கள் ஆடை வடிவமைப்பாளர்கள் மிகப்பெரிய பின்னடைவுக்கு உட்பட்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது முற்றுமுழுதாக வரி விளக்கப்பட்டதன் மூலம் இழந்த சந்தையை பாகிஸ்தானுக்கு போட்டியாக பங்களாதேஷுக்கு போட்டியாக ஒரு பெரிய சந்தையை திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் அடைய முடியும் என்று எனக்கு நெருங்கிய நண்பர்கள் பல பேர் ஒரு இந்த கடந்த வாரம் 2-3 நாட்களுக்கு முன்பு மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் திருப்பூரில் ஏற்றுமதி இன்னும் ஊக்குவிக்கப்படும், ஏற்றுமதி கடந்த காலத்தில் செய்ததை விட 2 மடங்கு ஏற்றுமதியை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்திதான் வந்து சேர்ந்திருக்கிறது.
0: இந்திய வர்த்தக அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் கோயல்ஸ் அவர்கள், அதாவது இங்கிலாந்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கூட இதனால் பலன் பெறலாம், அவர்கள் சாமானை இறக்குமதி செய்து வரி இல்லாமல் இறக்குமதி செய்து இந்த ஏனைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் கூடுதலான வருமானத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருந்தார். அப்ப இந்த ஒப்பந்தமானது எப்படி சாத்தியமாயிட்டது? இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான, அதுவும் அமெரிக்காவை மீறி இந்த ஒப்பந்தம் சாத்தியமாகிறது என்று சொன்னால், இந்தியாவினுடைய பொருளாதாரம் வந்து முன்னர் ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்காவை நம்பி இருந்த நிலையை பிரிட்டன் மாற்றி இருக்கிறதா?
1: அதாவது இப்ப இந்தியாவில் அந்நிய செலவாணி, அதாவது ஏற்றுமதி செய்யக்கூடிய வர்த்தகம் மிகுந்த அளவில் குறைந்து போனதால் இந்தியா ரூபாயின் மதிப்பு மிக குறைந்த விலைக்கு வந்துவிட்டது. ஏற்றுமதியை ஊக்குவிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அமெரிக்கா பலமடங்கு வரியை போட்டு அதை குறைச்சு விட்டது. கச்சா எண்ணெயை ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடாது என்பது போன்ற பல கட்டளைகளை அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததனுடைய விளைவு இந்தியா பொருளாதாரம் என்பது ஒரு தடுமாற்றத்துக்கு உள்ளானது. ஐரோப்பிய சந்தை என்பது இந்தியாவுக்கு ஒரு பெரிய சந்தை. அந்த சந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சந்தை கைவிட்டு போய்விட்டது. இதை மீட்டெடுப்பதற்கு என்ன வழி என்று யோசித்த பிறகுதான் அமெரிக்காவை விட நமக்கு ஐரோப்பிய சந்தைகள் தான் நமக்கு கை கொடுக்கும். இந்த வகையில பிரிட்டனோடு பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் வெளிவிவகாரத்துறை செயலாளராகவும் பணியாற்றி இருக்கிறார் கடந்த காலங்களில். அதனால் அவருக்கு நேக்கு போக்கு, அதாவது சூழல்களை எப்படி சமாளிப்பது என்கின்ற அந்த வித்தை அவருக்கு கைவந்த கலை. அவர் மோடிக்கு நெருக்கமான சகாவாக இருக்கிற காரணத்தினால் அவர் இதை உடனடியாக இந்த சந்தையை திறந்து விடுவதற்கான ஏற்பாடுகளை பிரிட்டன் ஆட்சியாளர்களோடு ஒரு முடிவுக்கு எட்டி அதை திறந்து விட்டதன் மூலம் இந்திய வம்சாவளியினர்கள் பெருவாரியான தொழில்துறையினராக இருக்கிறார்கள். ஆகையால் அது அவர்களுக்கு கை கொடுக்கும் என்கின்ற வகையிலேதான் தொழிலதிபர்களை ஊக்குவிக்கும் பொருட்டுத்தான், அதாவது மளிகை பொருட்கள், பழங்கள், இப்படி பல கடைகளை ஈழத்தமிழர்களும் இந்திய தமிழர்களும் அதிகமாக அங்கு வியாபாரம் செய்வதை பார்க்க முடிந்தது. அந்த வகையில் இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்காலத்தையும் வெளிச்சமாக்கி இருக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்.
0: இந்தியாவை பொறுத்தவரையில் அண்மையில் ஜப்பானில் ஜப்பானோடு நடந்த பிரதமரோடு நடந்த பேச்சுவார்த்தைகளிலே இனிவரும் காலத்திலே நாங்கள் இந்திய ரூபாவிலும் ஜப்பானிய பணத்திலும் நேரடியாகவே நாங்கள் வியாபாரம் செய்வோம், அந்நிய பண இதுகள் டாலர் எல்லாம் தேவையில்லை, எங்களுடைய நாட்டு நாணயத்திலும் உங்களுடைய நாட்டு நாணயத்திலும் என்று அந்த ஒப்பந்தத்தில் இருக்கு. அப்ப இந்தியா இப்பொழுது அமெரிக்காவோட தொடர்பை துண்டித்து இனிய நாடுகளோடு நல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்திய பிரமதியை வந்து இன்னும் வீழ்த்தாத மாதிரியான ஒப்பந்தங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இலங்கையோடும் அப்படியான ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார்கள். இலங்கை நாணயமும் இந்திய நாணயமும் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதியில பயன்படுத்தக்கூடிய வகையில
1: இந்தியாவை பொறுத்தவரை இப்பொழுது அந்நிய செலாவணி மோசடி குறைந்த கையிருப்பில் வந்துவிட்டது. அதை இப்படியாவது அந்த அந்நிய செலாவணியை ஊக்குவிக்க வேண்டும். இந்திய ரூபாய் சின்ன நாடுகளுடைய மதிப்பை விட அது மிகவும் மிகுந்த எந்நாளும் இல்லாத அளவுக்கு அது குறைந்து காணப்படுகிறது. ஆகையால் இப்போ பொருளாதார ஏற்றத்திற்கு என்ன வழி? ஒரே வழி, அண்டைய நாடுகளோடு தடையில்லா வர்த்தகம், வரி இல்லா வர்த்தகம், இதை ஊக்குவித்தால் மட்டும்தான் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய சந்தைகளோடு நாம் போட்டி போட முடியும் என்பதை இந்திய ஆட்சியாளர்கள் பாஜக ஆட்சியாளர்கள் தெளிவாக தெரிந்து கொண்டதனுடைய விளைவு எல்லா உலக நாடுகளிலும் வரி இல்லாத வர்த்தகம், தண்டை இல்லாத வர்த்தகம். நம்ம 40 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பூரிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுபவர்கள் நேரடியாக ஐரோப்பா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது, காரணம் கடுமையான வரியை போட்டு விடுவார்கள் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு.
0: ஐரோப்பிய ஒன்றியத்தோடும் இப்ப வரி விதிப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடந்து ஓரளவுக்கு வெற்றிகரமாக அந்த பேச்சுவார்த்தையில் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. மிக விரைவில் அது அந்த பொருளாதார ரீதியான வர்த்தக ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட இருக்கிறதான
1: சாத்திய கூட. ஆனால் நான் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய ஆடை ஏற்றுமதி சின்ன நாடான இலங்கைக்கு சென்று அங்கு மீண்டும் அது ஏற்றுமதி செய்யப்படும். அதே போல மொரிஷியஸ், மாலத்தீவு, நான் பல வணிக ஏற்றுமதியாளர்களை எனக்கு பல பேரை தெரியும், உங்களுக்கும் பல பேரை தெரியும். அதில் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு சென்று, மாலத்தீவுக்கு கொண்டு சென்று, மொரிஷியஸுக்கு கொண்டு சென்று மீண்டும் அதை ஏற்றுமதி செய்வார்கள். ஏன்னா அந்த நாட்டுக்கு செல்கிற பொழுது அங்க வரி இல்லை, அந்த நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்கிற பொழுது வரி இல்லை. ஏன்னா அவர் ஏழை நாடுகள், இலங்கை, மொரிஷியஸ், மாலத்தீவு, இப்படியாகத்தான் செய்து கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்பொழுது எங்கிருந்து எதை வேண்டுமானாலும் ஏற்றுமதி செய்யலாம், இறக்குமதி செய்யலாம். இந்த தடையற்ற அதாவது குளோபலைசேஷன், தாராளமயமாக்கல் ஆட்சிய பிறகுதான் இந்தியா இவ்வளவு பெரிய சந்தையை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு, உலக வர்த்தகத்தில் போட்டி போடக்கூடிய அளவிற்கு விலை குறைவாக பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடிந்தது. அதை மேலும் இப்பொழுது எளிதாக்கி இருக்கிறார்கள். இது இந்த எளிதாக்கியுடைய விளைவு ஐரோப்பா சந்தைகளை இந்திய தொழிலாளர்கள் பெரிய அளவில் கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை வந்திருப்பதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தில் ஒரு நண்பர் ஒருவர் எனக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்பு தொலைபேசி தொடர்பு கொண்ட பொழுது, இப்பொழுதுதான் நாங்கள் மிகுந்த கவலையோடு இருந்தோம், ஐரோப்பா மார்க்கெட், அமெரிக்க மார்க்கெட் பல மடங்கு வரியை ஏற்றிவிட்டார்கள், அது எப்படி சமாளிப்பது மற்ற நாடுகளோடு பார்க்கிற பொழுது என்ற கவலையோடு இருந்தோம். இப்பொழுது வரி எடுத்து விட்டதன் மூலம் நாம் ஏற்றுமதி செய்கிற பொருளுக்கு இந்த விலைக்கு உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் மலிவாக கொடுப்போம் என்று அவர் உற்சாகத்தோடு சொல்கிறதை பார்க்கிற பொழுது திருப்பூரி உண்மையாகவே நம்பிக்கை ஒளி ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக பிரிட்டனை போன்ற நாடுகள் எல்லாம் இந்திய வம்சாவளியினர்கள் தொழிலதிபர்கள், பல பேர் தொழிலதிபர்களாக இருந்தாலும் மேலும் மேலும் பெரிய தொழில் அதிபர்களாக மாறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது.
0: சரி, நிறைவாக நாங்கள் கனடாவை பொறுத்தவரையில் அனைவருக்குமே தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக செயல்படுவோர் என்று சொன்னால் எல்லோருக்குமே ஞாபகத்தில் வரக்கூடிய பெயர் வாட்டால் நாகராஜ் அவர் இன்று கூட ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார், கேள்விப்பட்டீர்களா இன்று அவரால் நடத்தப்பட்ட போராட்டம்?
1: இரண்டு நாட்களாக சென்னையிலிருந்து செல்கிற பேருந்துகள் ஒசூரோடு நிறுத்தி விடுகிறார்கள்.
0: முதலாவது அணை கட்ட எதிர்க்கிற தமிழ்நாட்டு அரசை தாங்கள் கண்டிக்கிறோம் என்று அதை முன்னின்று நடத்துகிறார். இவர் ஏதாவது அரசியல் கட்சிகளோடு தொடர்புடையவரா?
1: அரசியல் கட்சியோடு தொடர்புடையவர் அல்ல. இவர் கன்னட மொழி விரியர், கன்னட மக்களுக்காக.
0: சிலர் சொல்றாரு அவர்களுடைய மூதாதையர்கள் அடிய பார்த்தா தமிழர் என்ற மாதிரி சொல்பவர்களும் இருக்கிறார்கள் அந்த பகுதியில்.
1: பெங்களூர் என்பதே பெங்களூர் தான், கன்னடர்களே தமிழர்கள் தான். ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னட மொழியே கிடையாது. தமிழும் சமஸ்கிருதத்தையும் கலந்துதான் ஒரு மொழியை உருவாக்கினார்கள் சமஸ்கிருத பார்ப்பனர்கள். அந்த மொழிதான் கன்னடம். 1000-1500 ஆண்டுகளுக்கு முன்பு சமஸ்கிருதத்தையும் தமிழையும் கலந்து 60% 40% என்கின்ற வகையிலே ஒரு மொழியை உருவாக்கினார்கள். அதுதான் தெலுங்கு. 70-30 இப்படி தமிழை 70% சமஸ்கிருதத்தை 30% சேர்ந்து கலந்து குலைத்து ஒரு மொழியை உருவாக்கினார்கள். அதுதான் மலையாளம். மலையாள அறிஞர்களே இதை ஒத்துக்கொள்கிறார்கள், கன்னட அறிஞர்களே இதை ஒத்துக்கொள்கிறார்கள், தெலுங்கு அறிஞர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். காரணம், இந்த தமிழர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்துவிடக்கூடாது, இவர்களுக்குள் ஒரு முரண்பாடை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால்தான் ஆதி மொழி தமிழ் அல்ல சமஸ்கிருதம் என்று நாம் உலகத்திலே நிரூபிக்க முடியும் என்பதுதான் சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்குமான ஒரு யுத்தம். தமிழ்நாட்டில் இருந்து இத்தனை சாதிகள் இத்தனை பிரிவுகளை உருவாக்கியது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சாதிகளே கிடையாது. சேர சோழ பாண்டியன் காலத்தில் இவ்வளவு பெரிய சாதிகள் இருந்தால் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என்று உலகத்தையே வளம் வந்த அந்த 3 அரசர்களும் சாதி வேறுபாடு இருந்தால் இவர்களுக்குள்ளேயே அடித்துக் கொண்டு இறந்து போயிருப்பார்கள். ஆகையால் பல இந்த இனம் சதிகளுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் உள்ளாகி அழிந்து போய் நிற்கிறது. அந்த வகையிலே ராஜகுமாரும் தமிழன் தான், இந்த வாட்டாள் நாகராஜும் தமிழன் தான். எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலத்தில் இவருக்கு மாதம் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து கொண்டிருந்தார். தமிழர்களை எந்த வகையில் நீ தாக்கிவிடக் கூடாது, தமிழர்களுக்கு இடையூறு செய்துவிடக் கூடாது என்று எம்ஜிஆர் இந்த மா மனிதன் மலையாளியாக பிறந்து விட்டாலும்
0: கர்நாடகத்திலும் கர்நாடகம் மற்ற மாநிலங்கள்ல இந்த தீவிரமாக தமிழ்நாட்டை எதிர்க்கக்கூடியவர்களுடைய பரம்பரையை நீங்க பார்த்தீர்களாம். தமிழர்களுடைய ரத்தத்தில் இருந்து வந்தவர்கள் தானே தமிழர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துபவர்களாகவும் தமிழ இன்றைக்கும் பேசக்கூடியவர்களை வந்து கூடுதலாக இந்த போராட்ட நேரங்களில் அவர்களை அடித்து கொலை செய்வதை அல்லது அவருடைய சொத்துக்களுக்கு பங்கங்கள் ஏற்படுத்துவதெல்லாம் இந்த தமிழர்களாக இருந்து வந்தவர்கள் தானே தமிழர்களுக்கு எதிராக செய்கிறார்கள்.
1: உலகம் முழுக்க தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய மூதாதையர்களை நீங்க தோண்டி திரும்பி பார்த்தால் அவர்களும் தமிழர்களாகத்தான் இருப்பார்கள். ஆக நீங்கள் அடிக்கடி நீங்கள் சொல்வதை நான் நினைத்துக் கொள்வேன், தமிழனுக்கு எதிரி வெளியே இல்லை.
0: தமிழனுக்கு எதிரி தமிழன் தான்,
1: தமிழன் தான். அதை நான் நீண்ட காலம் ஏற்றுக்கொள்ள மறுத்தேன். தமிழர்கள் ஒருவருக்கும் உண்மையாக வாய்ப்பே இல்லை. தமிழன் வீழ்கிறான் என்றால் அது இன்னொரு தமிழராகத்தான் இருக்கும். ஒரு மலையாளி வளர்கிறான் என்றால் இன்னொரு மலையாளியாகத்தான் இருக்கும். ஒரு கன்னடன் வாழ்கிறான் என்றால் இன்னொரு கன்னடனாகத்தான் இருக்கும். தெலுங்கன் பஞ்சாபி அத்தனை பேரும். ஆனால் தமிழன் ஒருவன் வீழ்கிறான் என்றால் அது இன்னொரு தமிழனாகத்தான் இருக்கும் என்பதை கண்ணால் பார்க்க முடிகிறது.
0: கண்ணால் பார்க்க முடிவதில்லை. அதுக்கு முதலே வந்து ஒரு வெள்ளக்காரர் வந்து ஒவ்வொரு இனத்து தொடர்பாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு இனம் தொடர்பாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் அதை வெளியில கொண்டு வந்தார். ஒவ்வொரு இனத்தையும் ஒவ்வொரு மிருகத்தோடு ஒப்பிட்டார். சீக்கியர்களை புலியோட, குஜராத்திகளை சிங்க இவர்களை குஜராத்திகளை எண்ணத்தோடு ஒப்பிட்டாருன்னா குதிரையோட, மற்றது இவர்களை வந்து அழகிய மானோடு, தெலுங்கர்களை மலையாளிகளை வந்து அழகிய மானோடு ஒப்பிட்டிருந்தார். அவர்கள் அழகாக என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அழகாக உடுப்பார்கள். அப்படி ஒப்பிட்டு கொண்டு வந்து தமிழர்களை நாயோடு தான் ஒப்பிட்டார். என்னடா இன்னொரு நாய் இன்னொரு நாயை கண்டா குலைக்கும் என்ற அடிப்படையில். அப்ப அந்த அதை அந்த காலத்திலேயே அந்த வெள்ளக்காரர் அதிகாரமுடைய வெள்ளக்காரர் தான் அதை மிருகங்களோடைய ஒப்பிட்டு ஒவ்வொரு இந்தியாவில் உள்ள இனங்களுக்கு ஒரு வடிவம் கொடுத்திருந்தார். வங்காளிகளை வந்து சிங்கத்தோடு ஒப்பிட்டிருந்தார். ஆனா தமிழர்களை வந்து நாயோடு ஒப்பிட்டிருந்தார். ரெண்டா ஒரு நாய் இன்னொரு நாயை கண்டா குலைக்கும் என்றதுக்காக.
1: தமிழர்கள் உலகம் முழுக்க உலகத்தையே கட்டியாண்ட தமிழர்கள் இன்று தமிழ்நாட்டில் தலை குனிந்து நிற்கிறார்கள். ஆட்சியை பறி கொடுத்து, அதிகாரத்தை பறி கொடுத்து, இந்த முதலமைச்சரை சினிமா கொட்டைகளிலிருந்து பிடித்துக் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அவரும் ஏன் முதலமைச்சரானோ, எப்படி முதலமைச்சரானோ, என்ன என்ன நடந்தது என்று அவரு தெளிவாவதற்கு இன்னும் தெளிவாகவில்லை என்றுதான் சொல்லுகிறார்கள்.
0: அவருக்கு இப்பதான் நிம்மதி என்றா என்னென்று தெரிஞ்சிருக்கும். அவருக்கு மனநிம்மதி என்றா என்ன, இப்ப எப்படி இருந்தா மனநிம்மதியை பெற்றுக் கொள்ளலாம் என்பது இப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்கும்.
1: சட்டசபைக்கு வந்த பிறகு அவர் மன அழுத்தம் அதிகமாகிறது என்ற காரணத்தினால் அவருடைய அறையை ஏனிதா கருணாநிதி எம்ஜிஆர் இருந்த அறையெல்லாம் அந்த அறையை வேண்டாம் என்று நாமக்கல் மாளிகை என்ற ஒரு புதிய கட்டடம் இருக்கிறது. அந்த கட்டடத்தினுடைய 10வது மாடியில் அங்கிருந்து பார்த்தால் கடல் தெரியும். இப்படி அவருக்கு மன அமைதிக்காக கடல் தெரிகிற அந்த அறைக்கு மாறுவதற்காக வாஸ்து சாஸ்திரப்படி வேத விற்பனர்கள் எல்லாம் அந்த அறையை அளவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நேற்று இன்றும் ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருக்கிறது.
0: நிறைவாக விவசாயிகளுடைய அந்த போராட்டம் வந்து விஜய் அவர்களுடைய மனதில மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஏனென்றால் அந்த விவசாயிகள் வந்து வேற மாநிலங்கள் முழுமையாக கடனை தள்ளுபடி செய்திருக்கின்றன. நாங்கள் மிக மிக கடுமையான பொருளாதார ரீதியான வீழ்ச்சியில் மிகவும் சிக்கல் பட்டு மிக ஏழ்மையான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறோம். அவருக்கு இந்த கடன் தான் காரணம் என்று சொல்லுகின்றார்கள். அதனால் போராட்டங்களை நடத்துகின்றார்கள். நீங்கள் அளித்த வாக்குறுதியின் படி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், நீங்கள் தான் வாக்குறுதி அளித்திருந்தீர்கள் என்று கேட்டு மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டெல்லாம் போராட்டங்கள் நடத்துகிறார்கள். ஏன் விஜய் அவர்கள் அது தொடர்பாக எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கிறார்? அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கியமான வாக்குறுதியாக இருந்தது இது.
1: இன்று விவசாய சங்க தலைவர் மூத்தவர் ஐயா கல் நல்லுசாமி புஷி ஆனந்தை சந்தித்து விஜயை சந்திப்பதற்கு எனக்கு அனுமதி பெற்று தாருங்கள் என்று ஒரு மணி நேரம் அவருடைய அறையில் இருந்ததாக எனக்கு தொடர்பு கொண்டார். முசி ஆனந்த் அவர்களுக்கு மேகதாது அணை, காவிரி பிரச்சனை, இந்த வருடம் குருவை காய்ந்து போனது, அத்தனையும் நான் தெளிவாக அவருக்கு எடுத்து சொன்னேன். விவசாயிகள் நட்டமான தொழிலாக மாறி போயிருக்கிறது. அவர்கள் விவசாயம் செய்து உரம் போட்டு விதை நெல் போட்டு களை எடுத்து 3 மாத காலம் கடுமையாக உழைத்தால் கடைசி நீர் இல்லாமல் காவிரி காய்ந்து போகிறது, குறுவை கருகி போகிறது. ஆகையால் விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணுங்கள் என்று நான் மன்றாடி கேட்டுக்கொண்டேன். புஷி ஆனந்திடம், புஷி ஆனந்த் தங்கள் தலைவர் விஜய் அவர்களிடம் தான் எப்படியும் பெற்றுத் தருவேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார் என்று இன்று ஒரு 4 மணி அளவு எனக்கு ஐயா கல் நல்லுசாமி எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். அப்போ விவசாயிகள் படுகிற அந்த இழப்பை, அந்த உழைப்பை, அவர்களுடைய இழப்பீடை ஈடு செய்வது என்பது மிக சாதாரணமான விஷயம். எடப்பாடி ஒரு விவசாயி என்ற காரணத்தினால் அவர் முழுமையாக தள்ளுபடி செய்து விடுவார். ஆனால் விவசாயம் பற்றிய ஒரு குறைந்தபட்ச அறிவுள்ள எந்த ஐஏஎஸ் அதிகாரியும் இல்லை. ஆகையால் தான் இந்த விவசாய கடன் தள்ளுபடி என்பது 2 லட்சம், 1.5 லட்சம், 3 லட்சம் இந்த அளவுக்கு கடன் வாங்கி இருப்பவர்களுக்கு மட்டும் சிறு குழு விவசாயிகளை 75,000 ரூபாய் அதிகபட்சமாக இவ்வளவுதான் தள்ளுபடி பண்ண முடியும் என்று அதிகாரிகள் கூட்டை அப்படியே நம்புகிற முதலமைச்சராக இருக்கிறார்.
0: அதற்கும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டி வரமா? அப்படி அவர்கள் தங்களுடைய கடனை தள்ளுபடி செய்ய சொல்லி விவசாயிகள் கேட்க போற போது அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டி வரமா? இந்த குறைஞ்ச பணத்திலும் அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்க வேணுமா?
1: முடிவு செய்வது முதலமைச்சர் அலுவலகம். கோவத்தை கட்டி கொண்டு சிறப்பு வெள்ள வேட்டி கட்டி கொண்டு போக விவசாயி எப்படி முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போய் லஞ்சத்தை கொடுக்கல லஞ்சம் கொடுக்க முடியும்? முதலமைச்சர் ஒரே உத்தரவு, விவசாயக்காரர் அனைத்தும் தள்ளுபடி. இப்படி அறிவிப்பதற்கு ஏன் தயங்குகிறார்? விவசாயம் பற்றி அரசியல் பற்றி அவருக்கு ஆழ்ந்த அனுபவம் அறிவும் இல்லாத காரணத்தினால்தான் இப்படி ஒரு தடுமாற்றம் நடக்கிறது. இந்த தடுமாற்றம் ஆரோக்கியமான தடுமாற்றம் அல்ல. பல லட்சக்கணக்கான விவசாயிகள் இந்த தாவேக்காவுக்கு அளித்த ஆதரவை திரும்ப பெறுகிற சூழல் உருவாகாமல் இருந்தால் விஜயும் விஜய் அரசும் தப்பிக்கும். இல்லையென்றால் விவசாயிகளாலே இந்த அரசு வருகிற உள்ளாட்சி தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் தகுந்த பாடத்தை கொடுப்பார்கள் என்றுதான் விவசாயிகள் மத்தியில குரல் எழுந்திருக்கிறது.
0: அல்லது ஒரு தேர்தல் இப்ப இப்ப செய்தா அதை தேர்தல் காலத்துல மறந்து போவார்கள், ஆகவே தேர்தல் கிட்ட வருகிற போது செய்வோம் என்று சொல்லி அதற்காக பிற்போடுகிறார்களா?
1: அடுத்த வருஷம் படி விவசாய கடன் வாங்க வேண்டுமே. ஆடி பட்டம் சேர்க்கிறேன், ஆடி மாசம் விவசாயம் செய்ய வேண்டும், தை மாதம் அறுவடை செய்ய வேண்டும். அடுத்த வருடம் விவசாயத்தை தள்ளுபடி செய்தால் புதிய கடன் வாங்குகிற தாளா தள்ளி போய்விடும். ஆகையால் பருவத்தே பயிர் செய், விவசாய தள்ளுபடி கடனை தள்ளுபடி செய்கிற காலம் இந்த நேரம் தான். இந்த நேரத்தில் தள்ளுபடி செய்யாமல் விதை விதைத்து அறுவடை செய்கிற நேரத்தில் அறுவடை செய்வதற்கு தேவையான உரம், கூலி விவசாயிகள் நாற்று நடுவதற்கு, களை எடுப்பதற்கு மேன் பவர், இது போன்ற தேவைகளுக்கு தேவைப்படுகிற அந்த விவசாய கடன் கொடுக்கப்படவில்லை என்றால் விவசாயி மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாவார்கள். அதை புரிந்து கொள்ளக்கூடிய விவசாயியாக விஜய் இல்லை என்பதுதான் வருத்தம் அளிக்கிறோம்.
0: சரி, நாங்கள் தொடர்ந்து இன்னொரு சந்தர்ப்பத்திலும் உரையாடுவோம். விரிவாக நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது ஒன்பது அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 வெக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
3: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள Max கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
4: நீங்க உங்க மகளோட பரதநாட்டிய படிப்பை பார்த்து பிரமாதம். எங்க நாட்டிய கத்துக்கிறாங்க?
5: ஏ மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுட்டு இருக்கேன்.
4: பெரியவங்களும் வரலாமா?
5: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்து இசை வகுப்புகளும் இருக்கு.
4: வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineArts.com அல்லது 851-233-400 வழி தொடர்பு கொள்ளலாம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: சொந்தம் 16 ராஜாவின் பார்வையிலே ஆகிய படங்களது பாடல்களை நீங்க கேட்டீங்க. இதமான பாடல்களை கேட்டு முடிச்சாச்சு. வெள்ளிக்கிழமையை நல்லா சுறுசுறுப்பா நாம தொடர்ந்து செயல்படுத்த வேணாமா? அதுக்காகவே வருது இந்த பாடல்கள் உங்களுக்காக.
1: தொடங்குவோம்
0: இந்த வெள்ளிக்கிழமையை.

0: உலக புகழ் பெற்ற கமல்ஹாசனுடைய குடும்பத்தை சேர்ந்த அனுஹாசன் இந்திரா போன்ற படங்களை கூட நடிச்சிருப்பாங்க. அவங்க அண்மையில ஒரு காணொலியை பகிர்ந்துகிட்டாங்க. இசை பாடல்கள் இவற்றின் மேல இருக்கிற ஆர்வத்தினால அவங்க பாட்டு கத்துக்க போயிருக்காங்க. பல கோடி மக்களுடைய முன்னிலையில இருந்து பாடணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை கிடையாது, எனக்கு ஆர்வம் இருந்துச்சு அதனாலதான் போனேன் அப்படின்னு அந்த காணொலியை ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வகுப்பு ஆசிரியர் சொல்லியிருக்காரு, இந்த பாருங்க அனு, நான் எல்லா மாணவர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்த போறேன், நீங்களும் அதுல பங்கெடுங்களே அப்படின்னு கேட்டப்ப அனுஹாசன் சொன்னாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அந்த வகுப்புல இருக்கிற ஆக வயதான மாணவி நான் தான். ஏன் வரப்போற மாணவிகளுடைய அம்மாக்களை விட நான் வயதான ஒரு பெண்மணியா கூட இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கும் மேல ஹாசன் அப்படிங்கிற பேர்னாலே என் மேல எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சரி ஒரு கை பாப்பமேன்னு நானும் செய்யறேன்னு சொல்லிட்டேன். காரணம் என்ன தெரியுமா, இந்த சமுதாயத்துல நாலு பேரு நாலு விதமா பேசத்தான் போறாங்க, ஆனா நாம செய்ய போற செயல் நல்ல ஒரு செயல் அப்படின்னு சொன்னா பிறகு ஏன் மத்தவங்களுடைய எண்ணங்களை பத்தி நாம கவலைப்படணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. மொத்தத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளவுதாங்க வாழ்க்கை, மகிழ்ச்சியான சரியான காரியங்களை ஈடுபடுவோம், வாழ்க்கைய முழுமையா வாழ்வோம்.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.

0: செயின்ட் அல்வி சாலை, செராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையும் சிங்கப்பூர்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: கல்யாண வேலை எல்லாம் எப்படி போகுது
4: ஷீலா? இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
3: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான்
5: அனுஷியா புஷ்ப கடை, 55 கருபாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295639390.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: ரெட்ரோ ஜிகிர் தண்டா 2 ஆகிய படங்கள் இந்த பாடல்களை கேட்டீங்க. அடுத்து வரப்போகுது ஆரம்பம். கால்பந்து போட்டிகள் 2026 வரலாற்றுல முதல் முறையா பாதி நேரத்தில் ஒரு கலை நிகழ்ச்சி நடக்க போகுது. 6 மணி நேரம் நீட்டிக்கிற இந்த கலை நிகழ்ச்சியில யாரெல்லாம் கலைஞர்களா இடம்பெற போறாங்க அப்படிங்கிற தகவலை நான் கொடுத்திருந்தேன். அதுல ஜஸ்டின் பீபர், மடோனா, ஷக்கீரா, பிடிஎஸ், பர்னா பாய்னு பல பேர் இருக்காங்க. ஒருத்தருடைய பேரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு டக்குன்னு வந்தாரு ஜெஜேஸ்தரன். வாழ்த்துக்கள் அவருக்கு. அவரை போலவே நீங்களும் பரிசு வெல்லணும் அப்படின்னு சொன்னா வானொலி பக்கமா இருங்க. 7 மணிக்கு மேல மீண்டு வருது ஜோதி ஸ்டாபர்ஸ் கடை வழங்கும் லெவெஸ்டா காஃபி பரிசா. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக வானிலை நிலவரம். இடியுடன் கூடிய மழைய இன்று இரவு நேரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வார இறுதி வந்துட்டாலே நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு மசாஜுக்கு போகணுங்கிற ஆசை இருக்கும். எனக்குமே இப்ப நிறையவே இருக்கு. வார இறுதியில அதை தான் நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். காரணம், அந்த அளவுக்கு மன உளைச்சலுங்க வார நாள்ல அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கும் புரியுது. ஆக இந்த உடல் பிடிப்பு நிலையங்களுக்கு போன கையோட எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாம சில நேரத்தில் நம்ம திணறுவோம். பாத்திருக்கீங்களா? எனக்கு அது நிறைய தான் நடந்திருக்கு. இதுவா அதுவா அதுவா இதுவா, இதுல என்ன வித்தியாசம், அதுல என்ன இருக்குன்னு 1008 கேள்வி நான் கேட்பேன். அதுக்கு பதிலா நீங்க குறிப்பா உங்களுடைய மன உளைச்சலை குறைக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான உடல் பிடிப்பு, அதை பத்தின தகவலை அண்மையில வெளியிட்டு இருக்காங்க. அதுதான் ஸ்வீடிஷ் மசாஜ். இத பலமுறை வந்து அவங்க கொடுக்கற அந்த தாள் இருக்கு இல்லையா, அதுல என்னென்ன மசாஜ் எல்லாம் போட்டிருக்கோம் இது இருக்கும் அங்க. ஆனா அது அப்படியே கடந்து போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதுக்கு பதிலா அடுத்த முறை உங்களுடைய மன உளைச்சல் குறைக்கிறதுக்காக நீங்க மேற்கொள்ற இந்த உடல் பிடிப்பு நிலையங்களுக்கு நீங்க போன கையோட கேளுங்க ஸ்வீடிஷ் மசாஜ் இருக்கானு. அது உங்களுடைய மன உளைச்சல அதிக அளவுல குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முன்னுரைக்கப்பட்டிருக்கு. ஆனா இது உங்களுக்கு பொருத்தமா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். குறிப்பா மருத்துவர் நாடி இதை பத்தி பேசிய பிறகு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். சரியா?
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: வெற்றிகரமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நான் பொய் சொல்லல, வெறித்தனம் வெறித்தனம். ஏன் சொல்றேன்னா, வேலையை சீக்கிரம் முடிக்கணும், இன்னைக்கு வெளியே போகணுங்கிற ஒரு வெறித்தனம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் இன்னைக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரம் சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா? நீங்க இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
2: ஒவ்வொரு
1: நாளும் இரவு 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
3: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: நேரம் பரத்துல இருந்து அந்த பாடல நீங்க கேட்டீங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: 6:59 ஆகிவிட்டது. வாகனங்கள் பழுதாகியுள்ளன. BKEPIE நோக்கி செல்லும் வழியில் KJEக்கு பிறகு
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை 7:00 மீடியா கப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதலை விரிவுபடுத்தியிருக்கிறது. பதிலடி கொடுக்கும் வகையில் ஹோமஸ் நீரிணை தொடர்பான எந்த நடவடிக்கையும் எல்லை மீறல் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா முதன்முறை ஈரான் தலைநகர் தெஹ்ரானை சுற்றியுள்ள இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரானின் ராணுவ ஆற்றலை பலவீனப்படுத்த புதிதாக தாக்குதல் நடத்துவதாக அமெரிக்கா கூறுகிறது. ஈரானில் உள்ள பாலங்கள், அணுசக்தி நிலையங்கள் ஆகியவற்றை தாக்கப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறி வருகிறார். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க கட்டமைப்புகள் மீது பெரிய அளவில் பதிலடி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரானிய ராணுவ பேச்சாளர் இப்ராஹிம் ஜுல்பிஹாரி கூறியிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணையில் அனுமதிக்கப்படாத பாதைகளை பயன்படுத்தும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. அந்த பாதைகள் தனது கட்டுப்பாட்டில் உள்ளதாக அமெரிக்கா கூறி வருகிறது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரமே இரு நாட்டுக்கும் இடையே புதிய சுற்று தாக்குதலுக்கு வித்திட்டிருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலிருந்து ஹோர்முஸ் நீரிணையை கடக்கும் கப்பல்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கிறது. ராணுவ பலத்தின் மூலம் நீரிணையை திறக்கப்போவதாக அமெரிக்கா மிரட்டல் விடுக்கிறது. ஆனால் அதற்கு பல்லாயிரக்கணக்கான தரைப்படையினர் அல்லது பெரிய அளவிலான கடற்படை தேவைப்படலாம் என்று நிபுணர்கள் சுட்டுகின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் வயல்களை தாக்கப்போவதாக ஏமனின் ஹவுதி குழு மிரட்டல் விடுத்திருக்கிறது. விமான நிலையங்களை குறிவைத்து இருதரப்பும் தாக்குதல் நடத்திய பிறகு ஹவுதி குழு அவ்வாறு கூறியிருக்கிறது. திங்கட்கிழமை ஏமனின் சனா விமான நிலையத்தை சவுதி அரேபியா தாக்கியதாக ஹவுதி குழு குற்றம் சாட்டுகிறது. பதிலடியாக சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு விமான நிலையத்தை ஹவுதி குழு தாக்கியது. சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதி குழுவுக்கும் இடையே 2022 அமைதி உடன்பாடு எட்டப்பட்டது. சுமார் 4 ஆண்டில் இப்போது மோசமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ரியாதில் உள்ள விமான நிலையத்தை தாக்கப்போவதாகவும் ஹவுதி குழு எச்சரித்திருக்கிறது. சிங்கப்பூரும் புருனையும் பல துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த வாய்ப்பு உள்ளது என்று மூத்த அமைச்சர் லீ சியன் லூங் கூறியிருக்கிறார். அதன் மூலம் இரு நாட்டு மக்களுக்கும் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்ய முடியும் என்றார் அவர். பேஸ்புக்கில் திரு லீ அதனை தெரிவித்தார். சிங்கப்பூரும் புருனையும் சிறிய வெளிப்படையான பொருளாதாரம் கொண்ட நாடுகள். அவை தங்கள் மக்களின் வாழ்க்கையை தொடர்ந்து மேம்படுத்தி சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றார் அவர். புருனை சென்றுள்ள திரு லீ இளவரசர்கள் அப்துல் மாலிக், அப்துல் மத்தீன் ஆகியோரின் தேநீர் உபசரிப்பில் கலந்து கொண்டார். முதன்முறை அமைச்சர் பொறுப்பேற்றுள்ள அவர்களுக்கு திரு லீ பாராட்டு தெரிவித்தார். பாலர் பள்ளி பிள்ளைகளுக்கு இதய ஆரோக்கியம் பற்றி கற்றுக் கொடுக்க ஒரு புதிய முயற்சி. முன்னோடி திட்டத்தின் மூலம் 285 பாலர் பள்ளிகளின் சுமார் 4,400 பிள்ளைகள் பயனடைவர். சிங்கப்பூர் இதய அற நிறுவனம் திட்டத்தை வழிநடத்துகிறது. இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் நல்ல உணவு பழக்கங்கள் பற்றி சிறார் கற்றுக்கொள்வர். திட்டத்தின் 2 கட்டம் அடுத்த ஆண்டு நடப்புக்கு வரும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் அது கவனம் செலுத்தும். அடுத்த ஆண்டின் பிற்பாதையில் 3 கட்டம் செயல்படுத்தப்படும். இதய பிரச்சனைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அப்போது கற்றுக் கொடுக்கப்படும். இன்னும் கூடுதலான பள்ளிகளுக்கும் திட்டம் விரிவுபடுத்தப்படும். உக்ரைன் அதிபர் வளர்மீர் ஜெலன்ஸ்கி கடுமையான குறைகூறலை எதிர்கொள்கிறார். தற்காப்பு அமைச்சர் மிக்கேலோ ஃபோடரோவை மாற்ற முயன்றது அதற்கு காரணம். உக்ரைன் ராணுவத்தை நவீனமயமாக்கியதில் திரு ஃபெடரோவுக்கு முக்கிய பங்கு உண்டு. அவரை தற்காப்பு அமைச்சர் பொறுப்பிலிருந்து மாற்றுவதற்கு எதிராக உக்ரைன் மக்கள் கொந்தளிக்கின்றனர். தலைநகர் கீவிலும் மற்ற இடங்களிலும் போராட்டம் நடத்துவோர் உக்ரைனின் போர் முயற்சியை அரசாங்கத்தின் நடவடிக்கை கீழறுப்பதாக சாடினர். மேஜர் ஜெனரல் எவனி கமாராவை தற்காலிக தற்காப்பு அமைச்சராக நியமித்திருக்கிறார் திரு ஜெலன்ஸ்கி. ராணுவத்தின் ஒத்துழைப்பை மேம்படுத்த அந்த மாற்றம் என்கிறார் அவர். கனடா முழுவதும் 800க்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ பற்றி எரிகிறது. அங்கிருந்து எழும் அடர்ந்த புகை அமெரிக்கா வரை பரவியிருக்கிறது. மிச்சிகன், மினசோட்டா மாநிலங்களின் சில பகுதிகளில் காற்றின் தரம் அபாய கட்டத்தை எட்டியிருக்கிறது. அங்குள்ள மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிரேட் லேக்ஸ், அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதிகள் ஆகியவற்றிலும் அத்தகைய எச்சரிக்கை நடப்பில் இருக்கிறது. இதற்கிடையே கனடாவில் பழங்குடி இனத்தினர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். பருவநிலை மாற்றத்தால் அடிக்கடி தீவிரமாக காட்டுத்தீ பரவல் ஏற்படுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பை பிரேசில் கடுமையாக சாடியிருக்கிறது. நியாயமற்ற வர்த்தக நடவடிக்கைகளை காரணம் காட்டி பிரேசிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு அமெரிக்கா 25 விழுக்காட்டு வரி விதித்திருக்கிறது. வரும் 22 தேதியிலிருந்து அது நடப்புக்கு வருகிறது. அமெரிக்காவின் நடவடிக்கை நியாயமற்றது, அரசியல் நோக்கமுடையது என்று பிரேசில் குற்றஞ்சாட்டுகிறது. பதிலடியாக அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு வரி விதிக்க திட்டமிடுகிறது பிரேசில். அமெரிக்காவின் நடவடிக்கையை எதிர்த்து உலக வர்த்தக நிறுவனத்திடம் முறையிடவும் அது பரிசீலிக்கிறது.
3: சொல்லும் பொருளும் சிவியர், கடுமை. மழை கடுமையாக பெய்தால் உயிர்களுக்கும் பயிர்களுக்கும் கடுஞ்சேதம் உண்டாகிறது. சிவியர், கடுமை.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
5: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD North Point அல்லது Vivo City கடை தொகுதிக்கு சென்று புதிய BYD வாகனங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் போது Minion and Monsters திரைப்பட நுழைவு சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு.
6: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
7: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
8: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
9: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.
10: நீங்க

0: ஓகே, குட் நைட்.
1: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இருந்து பாடல கேட்டீங்க, உங்களுக்காக வந்தது திருப்பாச்சி பட பாடல். தீனா அவருடைய இசையில சங்கர் மாதேவன், மாலதி மற்றும் குழுவினர் பாடல வழங்கியிருந்தாங்க. நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்க நான் ரவி ஜி.
2: பாடி பாடி நாட்டுக்கட்ட
1: அள்ளி தந்த வானபரத்துல இருந்து பாடல கேட்க போறீங்க. அதனை அடுத்து வாத்தியார் பட பாடல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இவரு இவரு பாட பாடல்கள் வெள்ளிக்கிழமை அதுவுமா உங்களுக்காக தொடர்ந்து வரப்போகுது. வானொலி பக்கமா இருங்க, காரணம் ஜோதி ஸ்டா புஷ்பக்கடை வழங்கும் லெவெஸ்டா காஃபியை இன்னும் கொஞ்ச நேரத்துல பரிசா நான் கொடுக்க போறேன். இதுக்கிடையில பீட்சா ஹாட் வழங்கும் ஒரு சுவையான தகவலும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குதுங்க. எல்லாமே இங்க இங்க இது ஒலி 968 கேட்டாலே பரவசம் நிரம்பிப்பொழுது 7:12
3: போக்குவரத்து நிலவரம்
1: விபத்து நேர்ந்துள்ளது TPE PIE செல்லும் அந்த வழியில் இலாயஸ் சாலைக்கு பிறகு முதல் தடத்தில் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. BKE PIE செல்லும் வழியில் KJE எக்ஸிட்டுக்கு பிறகு
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஆரோக்கியமான SG திட்டத்தின் கீழ் இலவச வருடாந்திர சுகாதார திட்ட பதிவை செய்து விட்டாயா?
1: இல்லை, நான் நல்லாதானே இருக்கிறேன்.
0: உடல்நிலை சரியாத போது மட்டும்தான் நீ வருடாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு போக கூடாது. உடல்நல பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறியவும் நம் சுகாதார திட்டத்தை தொடர்ந்து மேம்பாட்டு நிலையில் வைத்திருக்கவும் உதவுகிறது.
1: சரி, என்னுடைய சுகாதார திட்டத்தை எங்கே பார்க்கலாம்?
0: மேலும் ஆரோக்கியமான SG மருந்தகத்திற்கு சென்று செக் இன் செய்த பிறகு ஹெல்த் ஹப்பில் நீ பார்க்கலாம். 2029க்குள் நீ இதை முடித்தால் 10 வெள்ளி மதிப்புள்ள ஹெல்த் பாயிண்ட் புள்ளிகள் உனக்கு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு www.healthyoursg.gov.sg பக்கத்திற்கு போகலாம்.
2: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
3: பொன்மகள் வந்தாள், பொருள் கூடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
2: நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுத்து போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை குழைத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள் கிட்ட கொடுத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதையும் நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜோயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சா மீண்டும் வந்துவிட்டது. இப்போது முதல் July 26 வரை ஒரு சீசி பீட்சா 13.95 வெள்ளி. நாவுறவைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச், ட்ரஃபல் ஷ்ரூம், கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

7:24 ஆகிவிட்டது. புது பாடல்களை கேட்டாச்சு. அடுத்து 80களில் வந்த விறுவிறுப்பான பாடல்கள் பக்கமா போக போறோம். நீங்க தயார்னா இதோ இந்த பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கீங்க.

எங்க ஊரு பாட்டுக்காரன் படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. அதுக்கு முன்னால கோவில் மணி ஓசை படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க. நேரம் இப்பொழுது 7:24. மூன்று தகவல்கள் உலக இமோஜி தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. ஃபிஃபா உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 லயனல் மெஸ்ஸி, கிலியன் எம்பாப்பே இருவரும் ஆளுக்கு 8 கோல்கள் புகுத்தியிருக்காங்க. டோக்கியோ December 5 தொடங்க போற இந்த பயணத்துல நீங்க பதிவு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா 1000 வெள்ளி கழிவு, குறிப்பா தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு வழங்கப்படும். இந்த மூணுல எது தவறான தகவல் வந்து சொல்லுங்க. வாட்ஸ்அப் வாயிலா தெரியப்படுத்துற உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்குது. ஜோதி ஸ்டா புஷ்பக்கடை வழங்கும் லெவஸ்டா.

0: ஷீலா, இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
1: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
0: அப்படியா?
1: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
2: அனுஷா புஷ்ப கடை, 55 கர்பாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295639390.
3: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
0: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
4: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழிதான்.
0: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
4: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க. பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196480.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். 7:37 ஆக இன்னும் சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. அடுத்து உங்களுக்காக இவ்வாறு நட்சத்திரம் மறைந்த பழம்பெரும் பாடகி எஸ் ஜானகி குரல்ல இரண்டு விறுவிறுப்பான பாடல்கள்
2: காத்திருக்கின்றன.
1: தூங்காதி தமிழ் தூங்காதி படத்துல இந்த பாடல் கேட்க போறீங்க.
2: ஒண்ணும் தெரியாத
1: சூரங்கோட்டை சிங்கக்குட்டி படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. அந்த மூன்று தகவல்கள்ல எது தவறான தகவல் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். இந்த இடத்துல ஒரு பெரிய உண்மையை நான் சொல்லி ஆகணும். நான் ஒவ்வொரு நாளும் இந்த போட்டியோட வரும்போது ஏதாவது ஒரு தவறான தகவல் நிச்சயம் இருக்கும். ஆனா இடையில கொஞ்ச நாளா சஜினி வராத குறை, அவங்க வராத குறையை தீர்த்து வைக்கிற மாதிரி அவங்களுடைய யுத்தி ஒன்ன நான் கையாண்டேன். நான் கொடுத்த மூணு தகவல்களும் சரியான தகவல் தான். முதல் தகவல், இன்று உலக இமோஜி தினம் அனுசரிக்கப்படுது, அது சிறந்த தகவல் தான். கிலியன் எம்பாப்பே அதுக்கப்புறம் லயனல் மெஸ்ஸி இருவரும் ஃபிஃபா உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 ஆளுக்கு தலா 8 கோல்களை புகுத்தி இருக்காங்க, அதுவும் சரிதான். December 5 டோக்கியோவுக்கு நான் போக போறேன் உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த அற்புதமான பயணத்துல நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா, தம்பதியரா பதிவு செஞ்சீங்கன்னா 1000 வெள்ளி கழிவு இருக்கு அப்படின்னு சொன்ன, அதுவும் சரியான தகவலே. ஆக இன்னைக்கு இந்த போட்டியில யாரும் ஜெயிக்கல. ஆனா இப்பதான் புரியுது ஏன் சஜினி இதை பண்றாங்கன்னு. ஏன்னா எவ்வளவு நாள் தான் நானும் நல்லவனாவே இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லி இந்த மாதிரி மக்களை குழப்ப பார்ப்பாங்க. அப்ப புரியல, இப்ப உங்களை பலரு விதவிதமான பதில்களை கொடுக்கும்போதுதான் புரியுது. ஆமா, சில நேரத்தில் நம்ம நேர்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான போட்டியை கொடுத்தாதான் அவங்களும் வித்தியாசமான முறையில இதை அணுகுவாங்க அப்படின்னு. சஜினி புரிஞ்சு போச்சு. திங்கக்கிழமை வாங்க, இதை பத்தி நான் விரிவா உங்ககிட்ட சொல்றேன். இணைந்திருக்க என்னோட, இது உங்க அபிமான வணக்கம் சிங்கை.
3: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. AYE துவாசை நோக்கி செல்லும் அந்த வழியில் லோவர் டெல்டா சாலைக்கு பிறகும், MCE நோக்கி செல்லும் வழியில் பாட்ஸ்டவுன் அவென்யூவுக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது ஒன்பது அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16 to 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 முதல் 20:10 வரை அனுமதி இலவசம்.
1: சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய எந்த பெரட்டல எந்த பொரியல எந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்குன்னு பட்டியல சொல்லவா?
4: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
1: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், கார குழம்புக்கு மசிச்சக்கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
5: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: 70களின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையே நீங்க கேட்கலாம்.
3: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
2: ஒலி ஒன்பதாக
4: கேட்டாலே பரவசம். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா கா ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
0: எங்க தங்க போறோம், என்னென்னலாம் பார்க்க போறோம், எப்படிப்பட்ட பொருட்களை நீங்க வாங்கலாம், இப்படி பல தகவல்களை உங்களுக்காக நான் வழங்கிட்டே வரேன். அடுத்து என்ன சாப்பிட போறோம் அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுக்குள்ள இருக்கலாம். இது வரைக்கும் என்னோட வந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும், உணவுன்னு சொல்லும் போது அதை பார்த்து பார்த்து வழங்க காத்துட்டு இருப்பாங்க சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ். அவங்க கிட்ட நீங்க தெளிவா எப்படிப்பட்ட உணவை சாப்பிட விரும்புறீங்க, அதாவது சைவமா அசைவமா, இந்தந்த நாட்கள்ல குறிப்பிட்டு நீங்க சைவமா இருப்பீங்களா, இப்படிப்பட்ட தகவல்களை நீங்க ஆரம்பத்திலே கொடுத்துட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். இரண்டாவது, இப்ப எப்போதுமே ஒரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டுடைய உள்ளூர் உணவு வகைகளை சாப்பிடாம போனா அது சரியா இருக்குமா, அந்த மாதிரிதான் இந்த முறை ஜப்பானுக்கு போகும்போது ஜப்பானிய உணவு வகையை நம்ம நிச்சயம் சாப்பிட போறோம். அதனை அடுத்து சூஷி போன்ற அற்புதமான பதார்த்தங்களையும் ஒரு கை பார்க்க போறோம். இதுக்கும் மேல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான பல உணவு வகைகளையும் ஒரு புடி பிடிக்க போறோம். மொத்தத்துல நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா உங்க உற்றார் உறவினர் குடும்பத்தினரோட நல்லதொரு விடுமுறையை கழிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கிளம்பி வாங்க என்னோட, உங்களை அந்த பயணத்தில் சந்திக்க நான் ஆவலா காத்துட்டு இருக்கேங்க. சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா கா ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.

0: பாடல கேட்டீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடிருந்தாங்க. இசை ஞானி இளையராஜாவோட இசையில
1: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: 7:58 ஆகிவிட்டது. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை விபத்துகள் நேர்ந்துள்ளன. SLECTE செல்லும் வழியில் உட்லண்ட்ஸ் 2 அந்த பகுதிக்கு பிறகு
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை.
1: வணக்கம் அங்கிள் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. எங்க இருக்கீங்க? இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? சரி, உங்க பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்களையும். உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கே. சரி, கவலைப்படாதீங்க, நான் தான் வந்துட்டேல, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன்.
2: வயதான நேரத்துல இப்படி ஒருத்தர் வந்து சொல்லும் போது உங்களுக்கு கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கும். இந்த வலைப்பதிவை கேட்க இப்போதே மீ லிசன் பாட்காஸ்ட்டுக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்றச்செயல்களின் வலைப்பதிவு இப்போது உங்களுக்காக மீ லிசன்.

0: சாம்சங்கை ஆதரவு BYD நார்த் பாயிண்ட் அல்லது விவோ சிட்டி கடை தொகுதிக்கு சென்று புதிய BYD வாகனங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் போது மினியன் அண்ட் மான்ஸ்டர்ஸ் திரைப்பட நுழைவு சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.